0: ஹிஸ்புல்லா மீது புதிய தாக்குதல்களை நடத்த இராணுவம் திட்டமிடும் வேளையில் மக்களை வெளியேறும்படி அது கேட்டுக்கொண்டுள்ளது. சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வந்ததிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கும் ஆக பெரிய அளவிலான வெளியேற்ற உத்தரவு இது. ஹிஸ்புல்லா சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து மீறுவதாக இஸ்ரேலிய ராணுவம் குற்றஞ்சாட்டுகிறது. கடுமையான பதிலடி கொடுக்கப் போவதாக அது கூறியிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணையில் தென்கொரிய எண்ணெய் கப்பல் மீது ஈரானிய ஏவுகணை பாய்ச்சப்பட்டது பற்றி பேச சோல் ஈரானிய தூதரை அழைத்துள்ளது. அந்த சம்பவத்துக்கும் ஈரானுக்கும் தொடர்பில்லை என்று அந்நாட்டு தூதர் கூறி வருகிறார். கப்பலுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு அவர் வருத்தம் தெரிவித்தார். தென்கொரியாவின் HMM நாமு கப்பலை நோக்கி இரண்டு ஏவுகணைகள் பாய்ச்சப்பட்டன. சம்பவம் நேர்ந்தபோது அதில் 24 பணியாளர்கள் இருந்தனர். முதல் ஏவுகணை அணைந்து போனது. இரண்டாவது ஏவுகணை கப்பலில் பெரிய தீயை ஏற்படுத்தியது. அதில் ஒருவர் காயமுற்றார். லாவோஸில் வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் கடந்த ஒரு வாரமாக சிக்கியிருந்த 7 பேரில் 5 உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய 2 தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. லாவோஸ் தலைநகர் வியந்தியனுக்கு வடகிழக்கே சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள குகைக்குள் 7 கிராமவாசிகள் தங்கம் தேடி சென்றனர். அப்போது பெய்த கனத்த மழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குகையிலிருந்து வெளியேறும் பாதை மறைக்கப்பட்டதால் அவர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டனர். கொங்கோ குடியரசில் நடக்கும் உள்நாட்டு போரால் இபோலா நோய் பரவலை கட்டுப்படுத்துவது சிரமமாகியிருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியிருக்கிறது. 30 ஆண்டுகளாக அங்கு நீடிக்கும் போர் இபோலா நோய் பரவலை பெரும் நெருக்கடியாக மாற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் கேப்ரியசஸ் எச்சரித்துள்ளார். இபோலா நோயால் கொங்கோ குடியரசில் 200 அதிகமானோர் மாண்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. 10 பேர் அதனால் மாண்டது இதுவரை உறுதி செய்யப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் சந்திக்கும் இடையூறுகளால் பேரழிவு ஏற்படக்கூடும் என நிறுவனம் அக்கறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் வானிலை சுட்டெரிக்கிறது. பல நாடுகளில் வரலாறு காணாத வெப்பம் நிலவுவதாக கூறிய ஐக்கிய நாட்டு நிறுவனம் இது பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் என்றது. பிரான்ஸ், பிரிட்டன், போர்ச்சுகல், இத்தாலி, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் மக்கள் கடுமையான சூட்டை எதிர்கொள்கின்றனர். தென் பிரான்சில் வெப்பத்தால் இந்த வாரம் மட்டும் 7 பேர் மாண்டுவிட்டனர். பாரிஸில் ஒதுங்குவதற்கு கூடுதலான இடங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று வீடில்லாதோர் ஒன்று கூறி ஆர்ப்பரித்தனர். இத்தாலியில் அவசரகால நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன.
1: சொல்லும் பொருளும் பயாலஜி உயிரியல். உயிரியல் பாடம் தாவரங்கள், விலங்குகள் உள்ளிட்ட அனைத்து உயிர் வடிவங்களின் நுட்பங்களை கற்றுத்தருகிறது. பயாலஜி உயிரியல்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: வியப்பூட்டும் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
4: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
5: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டேன்.
4: கனவுலதான் தேவத மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவத மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
6: 101 சாலை குட்டி பியூரிஃபையர். இனி எல்லா நாளும் நல்ல நாளை,
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
8: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலருங்க.

0: முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் உண்டு.
1: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-3388-633-888.
2: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டா புஷ்ப.

0: வணக்கம் சிங்கே. விடுதலை படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. இசை ஞானி இளையராஜா அனன்யாபாத் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
1: இன்னைக்கு நேரத்துல நாம சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர்கள் சங்கத்தில இருந்து இருவரை சந்திக்க இருக்கோம். இந்த பேட்டி பேஸ்புக்லயும் இடம்பெயரும் அவங்களை சந்திக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க. வானொலி வாயிலாகவும் பேஸ்புக் வாயிலாகவும் நீங்கள் இணைந்திருக்கலாம்.
0: ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம். இடியுடன் கூடிய மழையை இன்று நாள் முழுவதும் நீங்க எதிர்பார்த்து காத்துருங்க அப்படின்றாங்க வானிலை ஆய்வகத்தார்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஒரு அமெரிக்க டாலர்
0: 1.29 வெள்ளி.
1: ஒரு யூரோ
0: 1.50 வெள்ளி.
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
0: 1.73 வெள்ளி.
1: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
0: 92 காசு.
1: 100 இந்திய ரூபாய்
0: 1.36 வெள்ளி.
1: 100 இலங்கை ரூபாய்
0: 40 காசு.
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
0: 3 வெள்ளி 11 காசு. இத்தகவலை வழங்கியோர்
3: ஜோயலி காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகள்

0: மெர்சல் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் சத்ய பிரகாஷ் கைலாஷ் கேர் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது 8:21 ஆக இன்னும் சில வினாடிகளே உள்ளன.
1: ஒலி 9:06 நீங்க இணைந்திருக்கீங்க. இப்ப நாங்க வானொலியில மட்டும் கிடையாது, பேஸ்புக் லைவ்லயோ நேரடியா இருக்கோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி இல்லையா?
0: ஆமாம், சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர் தமிழும் சிங்கப்பூர் தமிழும் தமிழ் ஆசிரியர்களும் அப்படிங்கிற மாநாடு சமீபத்தில் இடம்பெற்றது.
1: அதனை பத்தின மேல் விவரங்களை வழங்க நம்மோட இணைந்திருக்காங்க இரு முக்கியமான பிரமுகர்கள். முதல்ல முனைவர் தின்னப்பன் அவர்களை நாம அழைக்கிறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: அவரோடு நம்மளோட இணையினாரு திரு தனபால் அவர்கள். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் ரவி. வணக்கம் சஜிதி.
0: வணக்கம் சார். வணக்கம். சிங்கப்பூர் தமிழும் தமிழ் ஆசிரியர்களும் சமீபத்துல இந்த நிகழ்வு அந்த நிகழ்ச்சி ஏற்பட்டது இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போமே.
2: சரி, நம்முடைய சிங்கப்பூரின் 60ஆம் ஆண்டு நிறைவு விழா மணி விழாவை ஒட்டி நாம் சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கம் ஏதாவது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று என்னுடைய மாணவரும் சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கத்தின் தலைவருமான குமாரிடம் சொன்னேன். அவரும் நிச்சயமாக செய்வோம் ஐயா என்று சொன்னார். அந்த அடிப்படையில் சென்ற 23ஆம் தேதி ஒரு நல்ல கருத்தரங்கு நடைபெற்றது. அந்த கருத்தரங்கு இந்த மணிவிழா பெருநிகழ்ச்சிகளுக்கு ஒரு முன்னோடியாக, அதாவது நம்முடைய தமிழாசிரியர்கள் சிங்கப்பூரில் தமிழும் தமிழாசிரியர்களும் நேற்று இன்று நாளை இப்படி, அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் என்னுடைய மாணவர்கள்தான். இப்பொழுது தமிழின் பல்வேறு அதிகார நிலைகளை இருக்கிறார்கள். அவர்கள் நன்றாக படைத்தார்கள். அந்த கட்டுரைகளின் வழியாக நம்முடைய ஆசிரியர்களுக்கு சிங்கப்பூரில் தமிழும் தமிழாசிரியர்களும் எப்படி வளர்ந்து வந்தார்கள் என்பதை சொல்வது போல இருந்தது. அதாவது இறந்த காலம் என்பது சிங்கப்பூர் தமிழுக்கும் தமிழாசிரியர்களுக்கும் ஒரு கற்காலம் உறுதியளித்த, அதாவது நிலைபேறளித்த ஒன்று. இப்பொழுது இருக்கின்ற நிகழ்ச்சி சிங்கப்பூரின் தமிழும் தமிழாசிரியர்களுக்கும் ஒரு பொற்காலம், இனி எதிர்காலத்தில் நமக்கு ஒரு நற்காலமாக இவை அமைய வேண்டும் என்ற கருத்தோட்டத்தில் நான் என்னுடைய உரையை நிகழ்த்தினேன். மற்றவர்களும் பலவேறு பங்குகளில் நடத்தி பேசினார்கள். அது மிக சிறப்பாக அமைந்தது. இது ஒரு முன்னோட்டம், பின்னே வருகின்ற ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னோட்டமாக அமைந்திருக்கிறது.
1: நிச்சயமா ஐயா, நீங்க சொல்லியிருந்தீங்க அவங்க எல்லாருமே உங்களுடைய முன்னாள் மாணவர்கள்னு. அங்க ஒரு சின்ன திருத்தம், என்னை பொறுத்த வரைக்கும் ஊடகத்துறையில இருக்கிற நாங்களும் சரி, ஏன் முக்கால்வாசி சிங்கப்பூரும் சரி, உங்களுடைய மாணவர்களா தான் இருந்திருப்போம். உங்ககிட்ட இருந்து ஏதேனும் ஒரு அற்புதமான தகவலை கத்திருந்திருப்போம் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கு நன்றி ஐயா. சரி, திரு தனபால் உங்க பக்கமா இப்ப வருவோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்று நடத்தும் போது நிச்சயம் நீங்க பல சவால்களை சந்திச்சிருப்பீங்க. அதையும் தாண்டி அற்புதமான நிகழ்ச்சியை கொண்டு வர்றது சாதாரண காரியமே கிடையாது. ஒரு தயாரிப்பு குழு அப்படிங்கிற சார்பில் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன்.
3: நன்றி ரவி. அது சாதாரண காரியமாக இல்லாவிட்டாலும் நடத்த வேண்டிய ஒரு அவசியமான ஒன்று என்பதால் இதை நம்ம செய்தோம். நீங்க சரியா சொன்னீங்க. முனைவர் தின்னப்பன் அவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, பல்வேறு துறை சார்ந்த தமிழர்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் உந்து சக்தியாக இருந்திருக்கிறார். இந்த கருத்தரங்கை நடத்துறது ரெண்டு நோக்கம் இருந்துச்சு. ஒன்று, திரு முனைவர் தின்னப்பன் அவர் வந்து 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தமிழ் பணி செய்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம இத்தனை பேர் வந்து அவர் உருவாக்கி இருக்கிறார், அவருக்கு ஒரு கௌரவப்படுத்தணும். அதே நேரத்துல தமிழும் தமிழாசிரியர்களும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து கடந்து வந்த பாதை என்ன, அடுத்து வரும் சவால்கள் என்ன, அவற்றை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு இலக்காக வைத்து இந்த அறிவார்ந்த ஒரு கருத்தரங்கை நடத்தி இருக்கிறோம். இது ஒரு தொடக்கம் தான். சார் சரியாக சொன்னது மாதிரி 75வது ஆண்டு நிறைவை இந்த ஆண்டு சிங்கப்பூர் தமிழாசிரியர் கொண்டாட இருக்கின்றது. அதற்கு நமது நாட்டின் பிரதமர் சிறப்பு விருந்தினராக வர இருக்கின்றார். அதை ஒட்டி இது ஒரு தொடக்க நிகழ்ச்சியாக நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். எதிர்காலம், கடந்த காலத்தை போற்றுவோம், எதிர்காலத்தை இலக்காக வைத்து பயணிப்போம் என்பதுதான் இந்த கருத்தரங்கின் நோக்கம்.
0: கேக்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றி சார். சரி சார், தினப்பன் ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா, இந்த கருத்தரங்கல வந்து நீங்க பல கருத்துக்களை முன் வச்சிருந்தீங்க அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா, அதுல இருந்து நீங்க சொன்ன சில முக்கிய கருத்துக்களை நம்மோடு நம்ம நேயர்களோட நீங்க பகிர்ந்து கொள்ளலாமே.
2: அதாவது சிங்கப்பூரில் தமிழும் தமிழாசிரியர்களும் நேற்று இன்று நாளை என்று சொல்கிற பொழுது கடந்த காலத்தில் இவை அனைத்தும் கற்காலமாக உறுதியாக இருந்தது, அடித்தளமாக இருந்தது. இப்பொழுது இன்றைய நிகழ்காலத்தில் இது ஒரு தமிழுக்கு ஒரு பொற்காலம். அதாவது தமிழ் மொழி விழா நடத்துகிறோம், பல வாரந்தோறும் ஏதாவது நூல் வெளியீடு செய்யப்படுகின்றது, தமிழாசிரியர்களுக்கு பல்வேறு தொழில்நுட்ப முயற்சிகளை அதாவது செயற்கை நுண்ணறிவு போன்ற சிறந்த அறிவு தொழில்நுட்பங்களை கற்பித்து வருகிறோம். எனவே சிங்கப்பூர் தமிழாசிரியர்களுக்கு உள்ளடக்கமாக இருக்கின்ற கண்டென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து வளத்தையும் அதை எப்படி தமிழ் மாணவர்களுக்கு பரிமாறுவது என்பதில் இருக்கின்ற புதுமைகளையும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வயது அமைந்திருக்கிறது இந்த கருத்தரங்கு நல்ல சிறப்பாக நடந்தது, எதிர்காலத்திலும் இவை முன்னேற்றம் அடையும் என்று நம்புவோம்.
1: நிச்சயமா ஐயா, முன்னேற்ற பாதையை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி நாம விரிவா பேசுவோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. எங்களோட தொடர்ந்து நீங்க இணைந்திருக்கீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியவீர்களே. பேஸ்புக் லைவ் பக்கமா வாங்க, கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்க, வாழ்த்துக்களை வாரி வழங்குங்க அப்படிங்கறத இந்த நேரத்துல நாங்க தாழ்மையா கேட்டுக்கிறோம். இணைந்திருக்க எங்களோட, இது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
4: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது, காரணம் விபத்துகள் நேர்ந்துள்ளன. PIE நோக்கி செல்லும் BKE டேரி ஃபார்ம் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் KJE வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது, இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். MCE நோக்கி செல்லும் AYE கிளெமிட்டி ரோடிற்கு பிறகும் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது, இதன் காரணமாக ஜூரோங் டவுன் ஹால் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நேரம் இப்பொழுது காலை 8:28 ஆகிவிட்டது. எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் திரு தனபால், அவரோட சேர்ந்து முனைவர் திரு தின்னப்பனும் நம்மோடு இணைந்திருக்காங்க. சமீபத்தில் நடந்த ஒரு கருத்தரங்கு, சிங்கப்பூர் தமிழரும் தமிழ் ஆசிரியர்களும் அப்படிங்கிற கருத்தரங்கு நடைபெற்றது. அதை பற்றி அவங்க நம்மோடு விரிவா பேசிக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, திரு தனபால் மீண்டும் உங்க பக்கம் வர விரும்புற இந்த கருத்தரங்குல இதர பேச்சாளர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்கள பத்தின தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
2: இந்த கருத்தரங்களை வந்து நான்கு கூறுகள்ல நம்ம அந்த கருத்தரங்கு நடத்திருந்தோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பாடத்திட்டம், பாடத்திட்டத்தை பற்றி பாடத்திட்ட வரைவு மற்றும் மேம்பாட்டு பிரிவின் திரு வேணுகோபால் அவர்கள் பேசினாரு. அப்புறம் ஆசிரியர் பயிற்சி, ஆசிரியர் பயிற்சி என்று வரும்போது தேசிய கல்விக் கழகத்தின் முனைவர் சீதாலட்சுமி. அப்புறம் ஆசிரியர்களுக்கு வந்து பணியிட பயிற்சி, தொடர்ந்து அந்த அதாவது வாழ்நாள் கற்றலுங்கிற மாதிரி ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குற ஆசிரியர் ஏஎஸ்டியை சேர்ந்த தலைமை முதன்மை ஆசிரியர் திரு சுப்பிரமணியம். அதுக்கப்புறம் வந்து தமிழாசிரியர் பணி என்பது வந்து வகுப்பறை பயணமாக மட்டும் இல்லாமல் தமிழாசிரியர்கள் பல்வேறு தலைமைத்துவ பணிகளுக்கு அவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் வரணும், தமிழாசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களாக துறை தலைவர்களாக இயக்குநர்களாக வளரணுங்கிறதுனால ஒரு தலைமை ஆசிரியர் திரு சிவராஜன் அவர்களும் இந்த கருத்தரங்கில் இருந்தாங்க. நாங்க பார்த்தது வந்து நான்கு முக்கிய கூறுகள், பாடம், பாடத்திட்டம், பயிற்சி, தலைமைத்துவம், இதுதான். இந்த இலக்குல வந்து நான்கு சிறந்த பேச்சாளர்களை நாம் வைத்து இந்த கருத்தரங்கை நடத்தோம்.
1: ஆமா, இவ்வளோ தகவல்களை வந்து இந்த கருத்தரங்கில நீங்க அடக்கியிருக்கீங்க, அதுக்கே இந்த நேரத்துல பார்ட்டு சொல்லி ஆகணும். ஐயா மீண்டும் உங்க பக்கம் வர விரும்புற முனைவர் தினப்பன்
3: சொல்லுங்க.
1: ஐயா, நீங்க பல தகவல்களை எப்போதுமே உங்களுடைய உரையின் போது நிகழ்த்துவீங்க. இப்போ தமிழாசிரியர்கள் அப்படின்னு சொல்லும் போது இத்தனை ஆண்டு காலத்துல நீங்க பல தமிழாசிரியர்களை பார்த்திருக்கீங்க, அவங்க கையாளும் இந்த அணுகுமுறை மாறிக்கிட்டே வந்திருக்கு இல்லையா, அந்த காலம் தொடங்கி இன்று வர. அதை பத்தி நீங்க சொல்லலாமே, தமிழை கற்பித்தல் ஈடுபடும் போது
3: அந்த காலத்தில் பயிற்று கருவிகள் தமிழுக்கு, இப்போ தமிழை கற்பிப்பதற்கு உதவுகின்ற பயிற்று கருவிகள் அவ்வளவாக இல்லை. நான் சிங்கப்பூருக்கு வந்த பிறகுதான் நம்முடைய கல்வி அமைச்சு என்னை ஒரு மதிவுரைஞராக வைத்து ரெண்டு குழுக்களாக பிரித்து தமிழுக்குரிய பாட புத்தகங்கள் அதுபோல பயிற்று கருவிகளை உருவாக்குகின்ற பணியை செய்ய முயன்றது. அந்த காலம் தொட்டு வெளிநாட்டு புத்தகங்களை படிப்பதை விட உள்நாட்டு சூழ்நிலையில் உருவாக்கிய நம்முடைய பயிற்று கருவிகளை எல்லாம் மாணவர்களுக்கு கொடுக்க நாம் முயன்றோம். அந்த வகையில ஒரு பெரிய மாற்றம் என்று சொல்ல வேண்டும், அது ஒரு பெரிய வளர்ச்சி திட்டமாக உருவாகி முதலில் நூல்கள், பாடநூல்கள், பயிற்று கருவிகள், ஆசிரியர் கையேடு என்ற வளர்ந்த நிலை இன்று பல்வேறு நிலையில் வந்திருக்கிறது. நான் சிங்கப்பூருக்கு வந்தவுடனே செய்த முயற்சி, தமிழாசிரியர்கள் தமிழ் மாணவர்களுடைய உச்சரிப்பை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற ஒரு ஒரு முகப்பு, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் திட்டம் செய்தோம். அதுல அதாவது ஒலிவும் உச்சரிப்பை எப்படியெல்லாம் கற்பிக்கலாம், கண் வழியாக, கருத்து வழியாக, காது வழியாக எப்படியெல்லாம் கற்பிக்கலாம், குரல் வழியாக என்று வைத்து நம்முடைய வானொலி பிரிவிலே சிறந்த உச்சரிப்பை கொண்ட ஜெயராஜ் தாஸ் கவலகாந்தம் இவர்களை வைத்து 4 கேசட் தயாரித்தோம். இப்படி படங்கள் வழியாக உச்சரிப்பை மேம்படுத்துவது அது படிப்படியாக வளர்ந்து பாட புத்தகங்கள், பயிற்று கருவிகள் என்று வளர்ந்து இன்று தொழில்நுட்பத்தில் வளர்ந்திருக்கிறது. அதாவது கணினி, அதன் வழியாக பிறகு கணினி தொழில்நுட்பம், இன்று செயற்கை நுண்ணறிவு என்று பல்வேறு வகையில பயிற்று கருவிகள் வளர்ச்சியை நம்ம பார்க்கிறோம். இது தமிழாசிரியர்களுக்கு கிடைத்த ஒரு புது வளர்ச்சி, புது மாற்றம் என்று சொல்ல வேண்டும்.
1: ரொம்ப சிறப்பா சொல்லுதீங்க. அதுவும் இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற இந்த பகுதி வந்து மொழிகளுக்கு, அதுவும் தமிழ் மொழிக்கு பெரிதும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான முயற்சி அப்படிங்கறத வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது நீங்க சொன்னதுல இருந்து.
0: ஆமா, சரி சார், தனபால் சார் உங்ககிட்ட இப்ப வரலாம் சார். ஐயா நீங்க சொல்லுங்க, இப்ப தமிழ் ஆசிரியர்களுடைய பாதையை பத்தி நீங்க சற்று முன்பு சொல்லியிருந்தீங்க, அவங்களும் வந்து தலைமைத்துவ பதவிகளை வந்து ஏற்கலாம் அப்படின்னு. இப்ப அவங்களுடைய வளர்ச்சி பாதையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா பலரும் வந்து வானொலி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கலாம், ஆனா அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு ஆசையா இருப்பாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
2: ரஜினி ரொம்ப நன்றி, அந்த கேள்விக்கு ரொம்ப நன்றி. அந்த வாக்கு எல்லாருக்குமே நான் சொல்றேன், சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு இது ஒரு பொற்காலம் தான் சார் சொன்னது மாதிரி. அதாவது தமிழாசிரியராக மட்டுமல்ல, தமிழ் சார்ந்த பல்வேறு பணிகள் சிங்கப்பூர்ல இருக்கு. அது வந்து நிறைய விழிப்புணர்வு அதிக தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். தமிழாசிரியர் சங்கம் வந்து தொடர்ந்து முயற்சி செய்துட்டு இருக்கோம். தமிழாசிரியர்களாக நாம் வரலாம், வானொலி தொலைக்காட்சி மாதிரி அந்த மாதிரி துறைகள்ல போகலாம். அரசாங்க துறையிலும் தமிழ் தேவைப்படுது. தமிழுக்கான வளங்கள் வாய்ப்புகள் அதிகமா உருவாக்கி வச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல சிங்கப்பூர்ல படிக்கிற பட்டக்கல்வி படிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாம இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இரண்டு பல்கலைக்கழகங்கள்ல பட்டப்படிப்பு படிக்கிறோம். அதே நேரத்தில் தமிழ் படித்தவர்களை அதாவது சொல்லுவாங்களே ரெட் கார்பெட் வெல்கம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வளங்கள் இருக்கு. தமிழாசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பல்வேறு துறைகள்ல அவங்க சிறந்து விளங்குறாங்க. அதாவது துறை தலைவராக இருப்பதற்கும், பள்ளி துணை முதல்வர்களாக, முதல்வர்களாக, மற்ற உங்களுக்கே தெரியும் சில பிரபலமானவர்கள் வந்து வெவ்வேறு துறையில இருக்காங்க. தமிழ் படித்தால் சிறப்பாக வாழலாம் என்பதற்கு சிங்கப்பூர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கு. நிச்சயமாக தமிழ் படிப்பவர்களுக்கான தேவை அதிகம் இருக்கிறது. தமிழ் சார்ந்த பணிகள் அதிகம் இருக்கின்றன சிங்கப்பூர்ல. தமிழோடும் நாம் வளம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் வளங்களும் அதிகம். இதை பற்றி சமூகம் தொடர்ந்து பேச வேண்டும், தமிழோடு இணைந்து செயலாற்ற வேண்டும். இளையர்கள் தமிழ் பக்கம் வருவதால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை.
1: உங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒலி ஒன்பதா ரேட்ல எங்களுடைய நம்பிக்கையும் அதுதான். ஏன்னா தமிழ் தான் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சோர் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஆசிரியர் பணியும் தாண்டி நீங்க சொன்னது போல ஊழிய ஊடகத்துறையா இருக்கட்டும், வெவ்வேறு துறைகள்ல தமிழ் பேசுறவங்க தேவைப்படுறாங்க. அதுக்கான தேவை இருக்கும் போது அதை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா?
2: ஒரே ஒரு கருத்து சொல்லிடலாமா? அதாவது பாத்தீங்கன்னா அரசாங்க உபகார சம்பளங்கள் கூட தமிழுக்கு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அதாவது கல்விமான், அரசாங்க கல்விமானுங்கிறது வந்து ஒரு ரொம்ப சிரமமான இது. அது தமிழ் படிப்பவர்களுக்கான உபகார சம்பளம் இருக்கு. இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் சிங்கப்பூர்ல நாம் கடந்து வந்த முனைவர் தின்னப்பன் போன்றவர்கள் உருவாக்கி வைத்த பாதை, அந்த பாதையை நம்ம மேலும் செம்மைப்படுத்திக் கொண்டு தமிழையும் தமிழர்களையும் பலப்படுத்துவது நம்மளுடைய இலக்கா இருக்கணும். அதுக்கு சமூகம் ஒன்றிணைந்து செயலாற்ற.
1: சிறப்பா சொன்னீங்க ஐயா. நீங்க அதாவது உங்களை போல முன்னோர்கள் நமக்கு அடித்தளம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா செழிப்பா தமிழ் வந்து சிங்கப்பூர்ல தொடர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஆக இந்த நேரத்துல ஐயா தின்னப்பன் ஐயா உங்கள்கிட்ட நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, ஒரு தமிழ் ஆசிரியர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு இளம் மாணவருக்கு மாணவிக்கு இந்த தருணத்துல எல்லாத்தையும் பார்த்த ஒரு அனுபவசாலியா நீங்க என்ன ஆலோசனை சொல்வீங்க?
3: முதல்ல தமிழ்ல ஆர்வம் வேணும். அதாவது ஆர்வம் இருக்கணும், அதை பற்றிய அறிவு இருக்கணும், அதை பற்றிய செயல் இருக்கணும். எனவே இன்ட்ரெஸ்ட், நாலெட்ஜ், ஆக்ஷன், இந்த மூன்றும் நமக்கு முத முதல்ல வரணும். அந்த ஆர்வத்தினால அந்த ஆர்வத்தை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள், சமூகம் போன்ற அனைத்தும் கடமை இருக்கிறது. அந்த வகையில முதல்ல ஆர்வத்தோடு அவர்கள் தெரிந்து கொண்டு தமிழாசிரியர்னா என்ன என்பதை அவர்களுடைய தமிழாசிரியர்களை முன்மாதிரியாக வைத்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி படிப்படியாக படிக்க வேண்டும். தமிழ்ல முக்கியமான திருக்குறள் போன்றதெல்லாம் நாள்தோறும் ஒரு திருக்குறளையாவது படிக்கலாம். அதுபோல தமிழ் மொழி உங்களுடைய வானொலி பேச்சுக்கள் இவற்றையெல்லாம் ஊடகங்கள்ல வரக்கூடியவற்றையெல்லாம் தமிழ் முரசு போன்றவற்றையெல்லாம் படிக்க வேண்டும். அது இடமையிலேயே ஊட்டப்பட வேண்டும். தமிழுக்காக பத்திரிகைகள் பள்ளிகளை வரவழைக்கப்படுகின்றன, நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன. இந்த எல்லாம் ஒரு பக்கம் முழுவதும் தமிழோடு அவர்கள் வாழ வேண்டும், இணைந்து இருக்க வேண்டும். அது படிப்படியாக வளர்த்து கொண்டு வந்தால் தமிழாசிரியராக வரும் பொழுது அது பெரும் சிறப்பாக மலரும். அந்த வகையில முதல்ல தொடக்கத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வத்தையும் அறிவையும் செயலையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த வளர்த்துகிற ஒரு முயற்சி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் தமிழாசிரியர் பணியில வெற்றி பெற முடியும். தமிழாசிரியர் பணி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அது தமிழும் தமிழாசிரியரும் உயிரும் உடலும் போன்றவர், ஒன்றின்றி ஒன்றில்லை. எனவே அந்த வகையில தமிழாசிரியருடைய பணி இந்த நாட்டில் தமிழை வளர்ப்பதற்கு அடித்தளமாக இருக்கின்ற ஒரு பெரும் பணி, அதை மறக்க முடியாது. ரெண்டு பேரும் தமிழும் தமிழாசிரியரும் ஒன்றாக இணைந்து இந்த தமிழை வளர்ப்போமாக. இந்த பணியில் எனக்கும் இறையருளால் ஒரு பங்கு கிடைத்தது. அதை நினைத்து நம்முடைய தமிழாசிரியர் சங்கம் என்னை பாராட்டியது, அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் தமிழுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து சிங்கப்பூர் முழுவதும் இந்த செய்தி பரவுவதற்கு வழி செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் நன்றி.
0: நன்றி ஐயா, நன்றி ஐயா. நீங்க பேசுறத கேட்ட பிறகு மறுபடியும் நான் வந்து ஆசிரியர் தொழில சேர்ந்து தமிழை கற்றுக் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஐயா. இந்த மாதிரி ஆர்வமா இருக்கு இன்னும்.
1: ரொம்ப நன்றி ஐயா, உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட ரொம்ப பொறுமையா எங்க கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு. நீங்க பார்க்காத மேடை இல்ல, நீங்க கேட்காத கேள்வி இல்ல, இருந்தாலும் நேத்து வந்த எங்களுக்கும் மரியாதை கொடுத்து எங்க கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க, அதுக்கு இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா.
0: இணைந்ததற்கு நன்றி.
3: வந்தவர்கள் இன்றும் வளர்கிறவர்கள், நாளையும் வளர்க்க போகிறவர்கள் நீங்கள், அதனால அது மறக்க முடியாது.
1: நன்றி ஐயா, நன்றி நன்றி.
3: நீங்க வானொலியும் இந்த பணிக்கு பல்வேறு, அதாவது எனக்கு முதல் முதல்ல ஒரு வளர்ந்த தொடர்பாக அந்த பரிசு கொடுத்து என்னை வாழ்த்தினீர்கள். அதுபோல பல நிகழ்ச்சிகள், சிறு சிறு நிகழ்ச்சிகள், மாணவர்களை ஊக்குவிக்கின்ற நிகழ்ச்சியை நம்முடைய வானொலி பிரிவு நடத்தி வருவது மிகச்சிறப்பு. அது தொடர்ந்து நடைபெற வேண்டும். அது தமிழ் மாணவர்களுடைய மனத்திலே விதைக்கின்ற நல்ல விதை, தமிழுக்காக விதைக்கின்ற விதை என்று நான் எண்ணுகிறேன். உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.
1: மிக்க நன்றி ஐயா. முனைவர் தின்னப்பன் அவர் நம்மளோட இணைந்திருந்தாரு. இந்த நேரத்துல அவருக்கு நன்றி சொல்லிப்போ. வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் அவரை சந்திக்க நாங்க ஆவலா இருக்கோம். சரி திரு தனபால், நீங்க விடைபெறதுக்கு முன்னால நாங்க என்ன கேட்க விரும்புறோம்னா, இப்போ தமிழ்ல நம்ம அழகா சொல்லுவோம், மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு. ஆக பிள்ளைகளுக்கு முதல்ல ஆசனா அமையிறது அப்பாவும் அம்மாவும் தான். இந்த மொழியை, நமது மொழியை அவங்க கிட்ட இன்னும் சிறப்பா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெற்றோருடைய பங்கும் உண்டு. அப்படிப்பட்ட பெற்றோருக்கு இந்த நேரத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: ரொம்ப அருமையான கேள்வி. இது வந்து ஒரு தமிழ் மொழியை பொறுத்தவரைக்கும், அதாவது தாய்மொழிகளை பொறுத்தவரை, அது சமூகத்தின் கடப்பாடு ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கு இருக்கிற இரண்டே இடங்கள் தமிழ் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற இடங்கள், ஒன்று பள்ளிக்கூடம், தமிழ் வகுப்பறை, அடுத்தது இல்லம், இல்லத்தில் பெற்றோர்கள் தமிழ் பேச வேண்டும். எப்பொழுதுமே ஆசிரியர்கள் வந்து ஒரு பயிற்சி களம் மாதிரி அங்க உருவாக்கி கொடுக்குறாங்க அங்க வாய்ப்புகள் என்பது. சிங்கப்பூர் தமிழ் மொழி கல்வி என்பது வந்து திறன் அடிப்படையில் வாய்ந்த ஒன்று. நம்ம எழுதுவது, பேசுவது, படிப்பது, நிறைய திறன்களை சொல்லிக் கொடுக்குறோம். வீட்டுல பெற்றோர்கள் தமிழில் பேசணும். இரண்டு தமிழர்கள் சந்திக்கும் போது அங்கு உரையாடப்படுகின்ற மொழி தமிழ் மொழியாக இருந்தால் மாணவர்கள் இயல்பாகவே தமிழ் பேசுவாங்க. நாம் சொல்லிக் கொடுப்பதை விட நம்மை பார்த்து மாணவர்கள் படிப்பதுதான் அதிகம். அதாவது they learn from seeing what you do, அதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நாம் பெரியவர்கள் அனைவரும் மாணவர்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும். நாம் அனைவரும் தமிழ பேசணும். ஏன்னா தமிழ் வந்து ஒரு மொழியா, ஒரு அதாவது ஒரு பயன்பாட்டு மொழி அல்ல. அது உணர்வு, அது வாழ்க்கை, அது மரபு, பண்பாடு, பாரம்பரியம் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இது வந்து எப்படி நம்ம சொத்தை வந்து நம்ம சொத்து சுகத்தை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுப்போமோ அதே மாதிரி தமிழையும் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கு நாம் அனுபவிப்பது நம் முன்னோர்கள் போட்ட விதை, அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்னா அந்த கடப்பாடு இருக்கணும். தமிழ பேசணும். இரண்டு தமிழர்கள் சந்திக்கும் போது உரையாடும் மொழி தமிழ் மொழியாக இருந்தால் தமிழ் வாழும் மொழியாக இருக்கும். சிங்கப்பூர் உலகுக்கு வழிகாட்டும். நன்றி.
0: அற்புதமா சொல்லியிருந்தீங்க சார், ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்ல, தமிழ் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை கட்டி காக்குறது நம்மளோட கைகள்ல தாங்க இருக்கு.
1: ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு, சிங்கப்பூர் உலகத்திற்கு வழிகாட்டும் அப்படின்னு. உண்மை அதுதான். நம்ம எங்க போனாலும் நம்ம பேசுற தமிழை கேட்டுட்டு, ஏன் தமிழ்நாட்டுக்கு நான் போனப்ப கூட நல்லா தமிழ் பேசுறீங்க அப்படின்னு அவங்க இன்னைக்கு சொல்லப்ப நான் சொன்னேன், நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன், அங்க நாங்க தமிழ் தான் அதிகமா பேசுவோம், அதுதான் எங்களுடைய ஆட்சி மொழியில ஒன்னா கூட இருக்கு அப்படின்னு. அதை கேட்டு அவங்க பெருமைப்பட்டாங்க. பாருங்க, தமிழ் கடல் கடந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இல்லையா?
2: ஆமா, நன்றி நன்றி. சிறப்பு. ஆமா, நம்மளோட உச்சரிப்பு, மாணவர் எல்லாமே சிறப்பா இருக்கு. நாம் சரியாக தான் செய்து கொண்டிருக்கின்றோம், தொடர்ந்து செய்ய வேண்டும், சிறப்பா செய்யணும், அவ்வளவுதான் முக்கியம்.
1: பிரமாதம்.
0: நன்றி சார். சரி, நன்றி. ரொம்ப அற்புதமா உங்களுடைய கருத்துக்களை நீங்க முன் வச்சிருந்தீங்க. சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக எங்களோடு இன்று காலை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இணைந்ததற்கு மிக்க நன்றி திரு தனபால்.
2: இந்த வாய்ப்புக்கு நன்றி. இருவருக்கும் நன்றி. சிறப்பாக செய்றீங்க, தொடர்ந்து செயலாற்றுங்க. நன்றி.
1: நிச்சயமா, நிச்சயமா. வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் உங்களை சந்திப்போம். ஆக நேர்களே, நீங்களே கேட்டீங்க, இரண்டு முக்கியமான நபர்கள் பல தகவல்களை நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க பங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்யறது. எனக்கு தெரியல, எனக்கு புரியலன்றீங்களா? ஒரு நாள் ஒரு சொல்ல நம்ம கத்துக்கிட்டா திரும்பி பார்த்தோம்னா 365 சொற்களை நம்ம கத்துக்கலாம்.
0: அதேதான், அதாவது நீங்க ஒவ்வொரு நாளும் வானொலியை கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நாம பல்வேறு தருணங்களை வந்து புதிய வார்த்தைகளை வந்து அறிமுகம் செய்யறோம். அதே நேரத்துல தமிழ் செய்தியிலயும் உங்களுக்காக சொல்லும் பொருளும் வழங்கப்படுகின்றது. எனவே இதெல்லாம் நீங்க கேட்டு குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தமிழ் மொழி வளமும் பெருகும், மேம்படுத்தப்படும்.
1: இணைந்திருங்க எங்களோட, உங்களை தொடர்ந்து வானொலியில சந்திக்க நாங்க அவளா காத்துட்டு இருக்கோம். சஜினி
0: ரவிஜி
1: உங்க அபிமான வணக்கம். நேரம் இப்பொழுது 8:43
4: 8:00 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக MCEA நோக்கி செல்லும் AYE கிளமெண்டி ரோடிற்கு பிறகும், PIEA நோக்கி செல்லும் BKE டெய்ரி ஃபார்ம் ரோடிற்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளதால் இந்த பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
5: போக்குவரத்து நிலவரம் ஆத

0: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: தொடக்கப்பள்ளி உயர்நிலை ஏநிலை வகுப்புகளுக்கு இயற்பியல் உயிரியல் ஏஇ கணிதம் கற்றுக் கொடுப்பதோட கணிதம் ரசாயனம் பாடங்களுக்கு வளமூட்டம் புத்தகங்களையும் எழுதியிருக்காங்க. ஐபி ஒருங்கிணைந்த கல்வி கட்ட மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க.
3: அப்படியா?
2: ஆமா, ஆல் ஏஸ் துணை பாட நிலையத்துல படிச்ச நம்ம பக்கத்து வீட்டு மீரா பிஎஸ்எல்இ ஓ நிலை தேர்வுகள்ல எல்லா பாடங்களிலும் ஏ மதிப்பெண்களை பெற்றிருக்கா. நாம இலவசமா ஒரு முன்னோட்ட வகுப்புக்கும் போய் பார்க்கலாம்.
3: சிறப்பு சலுகையோடு பதிவு செய்யும் போது ஆங்கில பாடத்தோடு கணிதம் அல்லது தமிழ் மொழி வகுப்புகளை இலவசமாக பெறலாம். ஆல் ஏஸ் துணை பாட நிலையம், பைலிபா ஸ்கொயர், தெலுக் பிளாங்கா, ஜுரோங் ஈஸ்ட், போத்தோங் பாசிர், ஈஷுன், டெம்பனிஸ் வட்டாரங்களில் செயல்படுகிறது. அழையுங்கள் 8345 1373. செல்லுங்கள் aatuition.net.
4: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
5: உன் அம்மா மாதிரி மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் விடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டுல பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
4: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல
6: மேற்பட்டோர் ஜூலை முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
7: என்னோட பிறந்த நாளைக்கு உனக்கு மதுரை விருந்து, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
8: எங்க? மதுரைக்கா?
7: குமார் மேஸுக்கு. மதுரை மனமும் ருசியும் மனசு சுண்டி இழுக்கும். கமகமன்னு சீரக சம்பா பிரியாணி, வறுத்த கோழி, மணமணக்கிற மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, 3 வகை ஊத்தப்போம்.
8: சொல்லும் போதே சுவை மனசு அழுது, பசி வயிற்றுக்கிழுது.
7: அதான் குமார் மேஸ். மதுரையோட வாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
9: குமார் மேஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
10: இது வணக்கம் சிங்கை.

0: ஒலி 9.68 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9.68 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 9.68
1: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 9.68 போக்குவரத்து நிலவரம்.
3: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. AYEMCE செல்லும் வழியில் பாட்ஸ்டவுன் அவென்யூக்கு பிறகும், நகரை நோக்கி செல்லும் ECP பிடோக் சவுத் அவென்யூ ஒன்றுக்கு பிறகும், AYE நோக்கி செல்லும் அலெக்சாண்ட்ரா சாலை குயின்ஸ்வே பகுதிக்கு பிறகு மூன்றாம் தடத்திலும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
2: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏடுபி தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏடுபியின் சுவை சுண்டி இழுக்கும்.
1: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் உருக்களை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏடுபி சைவ உணவகம்.
2: மற்றும் சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
3: 9778132 செல்லுங்கள் MSRinteriordesign.com.
4: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
5: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
6: ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை.
7: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்கை.
1: ஒன்ஸ் மோ திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. ஹிஷாம் அப்துல் வஹாப் இசை அமைத்து உதாரா உன்னிகிருஷ்ணனோடு சேர்ந்து அந்த பாடலை வழங்கியிருந்தாரு.
2: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி.

0: தொண்ணூறுகளை வந்த இந்த இதமான பாடல்களை கேட்போம். வானொலி பக்கமா இருங்க. சுவாரஸ்யமான தகவல், திரை தகவல், அது உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. இது ஓலி 968
1: கேட்டாலே பரவசம்.

0: கேட்கின்ற காற்பந்து போட்டிகள் ஒளிபரப்பை வழங்குவோர் டைகர் புரோக்கர் சிங்கப்பூர். உலகின் மிகப்பெரிய காற்பந்து போட்டி மீண்டும் பிரம்மாண்டமாக இடம்பெற உள்ளது. FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 நாட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது MediaCorp. FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 தவற விடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். மீவாட்சில் நீங்கள் FIFA உலக கிண காற்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு FIFA உலக கிண காற்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் MediaCorp கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, feel it all with Coca-Cola.
1: Vanakkam Singai!

0: இசைஞானி இளையராஜாவோட இசையில இரண்டு விதமான பாடல்கள் கேட்டீங்க. சேது படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால ராமன் அப்துல்லா படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது, குறிப்பாக AYEA நோக்கி செல்லும் CTE ஹெவ்லாக் எக்ஸிட் அங்கேயும், அங்மோக்கியோ அவென்யூ 1 எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: உங்களுக்கு தெரியுமா, இன்று மே 28 தேதி ஆர்மேனிய நாட்டின் குடியரசு தினம்.
1: ஆர்மேனிய அப்படிங்கிற நாட்டை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுப்போமா?
0: அர்மேனியில தான் லெதரால் செய்யப்பட்ட ஆக பழமையான காலனி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த காலனி சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டது என்று தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க.
1: அர்மேனிய நாட்டுல செஸ், அதாவது சதுரங்கம், இது எல்லா பிள்ளைகளுக்கும் அடிப்படை கல்வியாக கற்பிக்கப்படுகின்றது. ஆகவே அவங்க நாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த போட்டி மேல ஆர்வம் அதிகமா இருக்கு. அப்படின்னும் உலகத்திலேயே மக்கள் தொகையை வைத்து பார்க்கும் போது ஆக அதிக அளவுல கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஆர்மேனியில இருந்தா வர்றாங்க அப்படின்னும் புள்ளி விவரங்கள் சுட்டுது.
0: அர்மேனிய கலாச்சாரத்துல ஆப்ரிகாட் பழத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குங்க. இது அவர்களுடைய உணவு பானங்கள், அதோடு தேசிய கொடியின் ஆரஞ்சு நிற பட்டையில் கூட முக்கிய இடம் பெற்றுள்ளது.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
3: இது வணக்கம் சிங்கே.

0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: தொடக்கப்பள்ளி உயர்நிலை ஏநிலை வகுப்புகளுக்கு இயற்பியல், உயிரியல், ஏஇ கணிதம் கற்றுக் கொடுப்பதோட கணிதம், ரசாயனம் பாடங்களுக்கு வளமூட்டும் புத்தகங்களையும் எழுதியிருக்காங்க. ஐபி ஒருங்கிணைந்த கல்வி திட்ட மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க.
3: அப்படியா?
2: ஆமா, ஆல் ஏஸ் துணைப்பாட நிலையத்துல படிச்ச நம்ம பக்கத்து வீட்டு மீரா பிஎஸ்எல்இ ஓ நிலை தேர்வுகள்ல எல்லா பாடங்களிலும் ஏ மதிப்பெண்களை பெற்றிருக்கா. நம்ம இலவசமா ஒரு முன்னோட்ட வகுப்புக்கும் போய் பார்க்கலாம்.
3: சிறப்பு சலுகையோடு பதிவு செய்யும் போது ஆங்கில பாடத்தோடு கணிதம் அல்லது தமிழ் மொழி வகுப்புகளை இலவசமாக பெறலாம். ஆல் ஏஸ் துணை பாட நிலையம், பைலிபா ஸ்கொயர், தெலுக் பிளாங்கா, ஜுரோங் ஈஸ்ட், போத்தோங் பாசிர், ஈஷுன், டெம்பனிஸ் வட்டாரங்களில் செயல்படுகிறது. அழையுங்கள் 8345137373. செல்லுங்கள்.

0: தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் நினைத்தேன் வந்த திரைப்படத்தில இருந்து ஹரிஹரன் பாடிய பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: அதுக்கு முன்னால உயிரோடு உயிராக வரத்துல இருந்து வித்யாசாகருடைய சில ஹரிஹரன் சித்ரா பாடிய அந்த பாடல் நீங்க கேட்டீங்க.
0: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில இருந்து பாடல் இடம்பெறவிருக்கின்றது.
1: கே ஜே ஜேசுதா சுஜாதா குரல்ல அந்த பாடலை கேட்போம். இணைந்திருங்க எங்களோட. இது வணக்கம் சிங்கை.
0: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இடம்பெறுகிறது. 7 வயதிலிருந்து 15 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்குல கலந்து கொள்ளலாம்.
1: நாம பள்ளிக்கூடங்களுக்கு போய் மாணவர்களை சந்திக்கும் போது பொதுவாக கேக்குறது, எனக்கு எப்படி வானொலியில் பேச வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. இந்த பாருங்க, பல வழிகள் இருக்கு. அதுல ஒரு வழி இந்த அற்புதமான பயிலரங்கு. ஏன் தெரியுமா, இங்க நீங்க வரும்போது தன்னம்பிக்கையா தமிழ்ல பேசுறது எப்படி, ஒலி, அதுக்கப்புறம் வசந்தம், அதுக்கப்புறம் சமூக ஊடகம்னு பல தளங்கள்ல நீங்க எப்படி சிறப்பா உங்களை முன் நிறுத்தலாம் போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா.
0: ஆமா ரவி, பல மாணவர்களும் எனக்கு தொலைக்காட்சியில நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆசைய நீங்க பூர்த்தி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பயிலரங்குல நீங்க கலந்து கொள்ளணும்.
1: ஆனா முக்கியமான சொன்ன தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாள்ல, அதாவது மே 31ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு சலுகை கட்டணும். 135 வெள்ளி.
0: வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நீங்க பதிவு செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்த கட்டணமே 147 வெள்ளி மட்டும் தாங்க,
1: ஜிஎஸ்டி உட்பட,
0: ஜிஎஸ்டி யோட சேர்த்து. ஆனா நீங்க ஜூன் முதல் தேதியில இருந்து பதிவு செஞ்சீங்கன்னா கட்டணம் 163 வெள்ளிக்கு அதிகரிக்கும்.
1: பாருங்க, நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது, கால தாமதம் வேண்டாம், உடனடியா உங்களுடைய பசங்களை பதிவு செஞ்சிருங்க. மேல் விவரங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணைய பக்கம் முகவரி
0: go.mediaacademy.sg/oli-APW
1: அல்லது அழைக்கலாம் 6333-3888
0: 6333-888.
1: ஒலி 9:08 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு
0: தள்ளுபடி விலையில் 178 வெள்ளி 50 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட் சிங்க

0: சாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நின்று கற்றுகின்றதே.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக MCEயை நோக்கி செல்லும் AYE ஜலான் புன்லே எக்ஸிட் அங்கேயும், PIEயை நோக்கி செல்லும் BKE டெய்ரி ஃபார்ம் ரோடிற்கு பிறகும், துவாசை நோக்கி செல்லும் PIE பிடோக் நார்த் அவென்யூ 3 பிறகும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: சிலம்பரசன் நடிப்புல அடுத்து வெளிவர இருக்கிற திரைப்படங்கள் ஒன்று அரசன். இந்த படத்தை வெற்றிமாறன் இயக்கியிருக்காரு.
1: இந்த திரைப்படத்துல சிம்புவோட சேர்ந்து பிரியங்கா மோகன், விஜய் சேதுபதி, ஆண்ட்ரியா ஜெரிமாய், விக்ரம் சந்தோஷ் ஆகியோர் நடிப்பதாக தகவல்கள் கூறுகின்றன.
0: இப்படி பல பேர் நடிச்சிருக்கிற இந்த திரைப்படம் வட சென்னையை மையமா வைத்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: படப்பிடிப்பிற்கு பிந்திய பணிகள் இன்னும் 3 மாதங்களில் முடிந்துவிடும் என்றும், தீபாவளிக்கு திரையரங்குகள்ல நாம அரசன் திரைப்படத்தை எதிர்பார்க்கலாம் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
2: இது ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.

0: நெசசரி செலவுகளுக்கு 20% வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66% வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 1,600 வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
1: நீங்கள் பொருட்களை வாங்க பட்டுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், 4 அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 500 மதிப்புடைய பட்டுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகாப் வானொலி நிலையங்களையும் வலையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. May 31 வரை மட்டும்தான்.
2: Hey!

பரத்வாஜ் இசையில் ரோஜா வனம் திரைப்படத்தில இருந்து ஹரிஹரன் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. அதற்கு முன்பு பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்தில இருந்து பாடல கேட்டிருந்தீங்க. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஹரிஹரன் சுஜாதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.

0: என்னடா திடீர்னு பிரெஞ்சு பாட்டெல்லாம் ஒலியில கேக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம்.
1: பலருக்கும் வந்து இந்நேரம் தெரிஞ்சிருக்கும், இந்த பாட்டை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க அப்படின்னு. சமீபத்துல வெளியான கருப்பு திரைப்படத்துல இந்த பாடல் இடம்பெற்றது.
0: ஆமா, இந்த பாடல் குறிப்பா இந்த பிரெஞ்சு வரிகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு சிலர் இணையத்துல தெரிவிச்சிருந்தாங்க. அதை நீங்க தவற விட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னா இதோ அதற்கான விளக்கம்.
1: அதாவது இங்க உனக்கு நீதி கிடைக்காது, போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிரெஞ்சு வரிகள்.
0: திரைப்படத்தை உருவாக்குவதற்கு பல விதமான படங்களை பார்த்த, பல விதமான நுட்பங்களை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன்னு இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி ஒரு பேட்டில சொல்லியிருந்தாரு. குறிப்பா காந்தாரா அந்த படத்தை பார்த்துட்டு, அந்த படத்துல ரிஷப் ஷெட்டி வழங்கின அந்த நடிப்பை பார்த்துட்டு, அதே மாதிரி ஒரு பாணியில ஒரு படம் உருவாக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு நிறைய இருந்துச்சு. அதை மனசுல வச்சுக்கிட்டுதான் கருப்பு படத்தின் இறுதி பகுதியை நான் வடிவமைச்சிருந்தேன் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருந்தாரு.
1: இந்த திரைப்படத்தை நீங்க இன்னும் பாக்கலன்னா கண்டிப்பா திரை அரங்குக்கு சென்று நீங்க இந்த படத்தை அனுபவிக்கணுங்க.
2: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது PIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் புகேட் பாத்தூக் ஈஸ்ட் அவனி 3 பிறகு 5 தடத்தில்
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூவலர்.
2: அழகுக்கும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்கு தான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடி திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வாக்ஸிங், அழக பராமரிப்பு அனைத்தும் ஒரு இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338-2232 355 செம்மவாங்குவே. கோல்டன் பியூட்டி பார்லர், மேக்கப் தட் மேட்சஸ் யுவர் மூட்.
3: சாய் அபியங்கர் கருப்பு திரைப்படத்திற்கு இசையமைச்சிருந்தாரு. தகவலை நாம சற்று முன்பு வழங்கியிருந்தோம். அவர் மம்மி பாடியிருந்த பாடலை நீங்க சற்று முன்பு கேட்டிருந்தீங்க. நேருக்கு நேர் திரைப்படத்தில இருந்து ஹரிணி கொண்டு வந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. தேனி செய் தென்றல் தீபாவினி செய்ய.
4: நாங்க இருவரும் இப்ப விடைபெற போறோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆட்டம் போட நீங்க தயார்னா காலையில 6 மணிக்கு வானொலி பக்கமா வந்துருங்க. சஜினி,
3: ரவிஜி,
4: நாங்களும் வந்துருவோம்.
5: பாய்.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
7: ஜோதி ஸ்டாப், புஷ்ப

வணக்கம். காலை மணி 10, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். உலக நாடுகள் பழங்கால ராணுவ கோட்பாடுகளை பின்பற்றுவதால் ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் புதிய பாதுகாப்பு சவால்கள் உருவெடுத்துள்ளதாக ஆய்வொன்று கூறுகிறது. கடந்த காலத்தில் நாடுகளுக்கிடையே நிலவிய பிளவுகளையும் புவியியல் அமைப்பையும் கருத்திற்கொண்டு அத்தகைய கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டன. IISS எனும் உத்திபூர்வ ஆய்வுகளுக்கான அனைத்துலக கல்விக் கழகம் வட்டார பாதுகாப்பை மதிப்பிட்டு நடத்திய ஆய்வில் அது தெரியவந்துள்ளது. ஷங்கிரிலா கலந்துரையாடலில் அந்த ஆய்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டன. ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் அமைதி குலைந்திருக்கிறது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் எப்போதும் இருந்துள்ளன, ஆனால் அவற்றின் வேகமும் தீவிரமும் கணிசமாக அதிகரித்துள்ளதாய் ஆய்வு கூறுகிறது. நீண்ட காலத்துக்கு அந்த நிலை நீடிக்கும் என்று அது சொல்கிறது. அமெரிக்கா ஈரானின் ராணுவ தளம் மீது புதிய தாக்குதலை நடத்தியுள்ளது. தனது படைகளுக்கும் கடல்துறை வணிக போக்குவரத்துக்கும் அச்சுறுத்தலாக கருதப்பட்ட தளத்தை தாக்கியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்தது. ஈரான் பாய்ச்சிய ஆளில்லா வானூர்திகளையும் தகர்த்ததாக அது சொன்னது. அமெரிக்கா கடைசியாக சென்ற திங்கட்கிழமை ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டது. வாஷிங்டன் தற்காலிக சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து மீறுவதாக தெஹ்ரான் குற்றஞ்சாட்டுகிறது. இதற்கிடையே ஈரானுடன் நடக்கும் பேரப்பேச்சின் நிபந்தனைகள் தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் மீண்டும் போரிடுவதற்கான சாத்தியம் குறைவு என்று ஈரான் தெரிவித்ததை அடுத்து அமெரிக்க அதிபரின் கருத்து வந்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வரும் இணக்கத்தை இட்ட ஈரான் ஆர்வமாயிருப்பதாக திரு டிரம்ப் கூறியிருந்தார். இஸ்ரேல் தென் லெபனானின் பெரும்பகுதியில் வாழும் மக்களுக்கு வெளியேற்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த இடங்களை போர் நடக்கும் பகுதிகளாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா மீது புதிய தாக்குதல்களை நடத்த ராணுவம் திட்டமிடும் வேளையில் மக்களை வெளியேறும்படி அது கேட்டுக்கொண்டுள்ளது. சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வந்ததிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கும் ஆகப்பெரிய அளவிலான வெளியேற்ற உத்தரவு இது. ஹிஸ்புல்லா சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து மீறுவதாக இஸ்ரேலிய ராணுவம் குற்றஞ்சாட்டுகிறது. கடுமையான பதிலடி கொடுக்கப் போவதாகவும் அது கூறியிருக்கிறது. வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் வடகொரியா வட்டார நாடுகளுடன் ஆக்ககரமான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தையை வரவேற்கும் திறந்த மனப்போக்கை கொண்டிருக்க வேண்டும் என்று ஊக்குவித்துள்ளார். அவருடைய வடகொரிய பயணத்தின் நிறைவில் வெளியுறவு அமைச்சு அதனை தெரிவித்தது. சிங்கப்பூருக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான உறவு நட்பார்ந்தது, நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசதந்திர உறவு 50 ஆண்டுக்கும் மேலானது. தற்போதைய உலகச் சூழல் முன்னெப்போதையும் விட பதற்றம் நிறைந்ததாகவும் ஆபத்தானதாகவும் இருப்பதாக அவர் சொன்னார். இத்தகைய சூழலில் நாடுகள் ஒன்றுடன் ஒன்று நெருக்கமாக ஆலோசனை நடத்துவதும் நம்பிக்கைக்குரிய நட்புறவுகளை பேணுவதும் முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டார். வடகொரிய பயணத்தை நிறைவு செய்து டாக்டர் பாலகிருஷ்ணன் அடுத்தபடியாக தென்கொரியா சென்றுள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் வானிலை சுட்டெரிக்கிறது. பல நாடுகளில் வரலாறு காணாத வெப்பம் நிலவுவதாக கூறிய ஐக்கிய நாட்டு நிறுவனம் இது பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் என்று சொன்னது. பிரான்ஸ், பிரிட்டன், போர்ச்சுகல், இத்தாலி, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் மக்கள் கடுமையான சூட்டை எதிர்கொள்கின்றனர். தென் பிரான்சில் வெப்பத்தால் இந்த வாரம் மட்டும் 7 பேர் மாண்டுவிட்டனர். பாரிஸில் ஒதுங்குவதற்கு கூடுதலான இடங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று வீடில்லாதவர்கள் ஒன்று கூடி ஆர்ப்பரித்தனர். இத்தாலியில் அவசரகால நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன.
ஆசியாவிலும் கடும் வெப்பம். சீனா, ஜப்பான், தென்கொரியா, தாய்லாந்து, இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் வெப்பநிலை உச்சத்தை தொட்டுள்ளது. உலகின் ஆக வெப்பமான நகரங்களின் பட்டியலில் முதல் 45 இடங்களில் வந்தவை அனைத்தும் இந்திய நகரங்கள். சில பகுதிகளில் வெப்பநிலை 43°C 47°C இடையே பதிவாகியுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் மட்டும் 16 பேர் வெப்பத்தால் மடிந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். வெப்ப அலை நீடிப்பதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் ஆபத்து குறித்தும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். கொங்கோ குடியரசில் நடக்கும் உள்நாட்டு போரால் இபோலா நோய் பரவலை கட்டுப்படுத்துவது சிரமமாகியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியிருக்கிறது. 30 ஆண்டுகளாக அங்கு நீடிக்கும் போர் இபோலா நோய் பரவலை பெரும் நெருக்கடியாக மாற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டெட்ரஸ் கேப்ரியசஸ் எச்சரித்துள்ளார். இபோலா நோயால் கொங்கோ குடியரசில் 200-க்கும் அதிகமானோர் மாண்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. 10 பேர் அதனால் மாண்டது இதுவரை உறுதி செய்யப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் சந்திக்கும் இடையூறுகளால் பேரழிவு ஏற்படக்கூடும் என நிறுவனம் அக்கறை தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
1: உன் அம்மா மாதிரி மூத்தோர் சொந்த வீட்டிலே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் விடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டுல பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
0: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
1: ஈஸ் தனியார் விடமைப்பு திட்டம் தனியார் வீடுகள்ல வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
0: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
2: 80 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் ஜூலை முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல்

0: என பலவற்றிலும் ஆண்டுக்கு 2600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திருப்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
1: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

வாரமும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி குருசாமி. அப்படி இப்படின்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வியாழக்கிழமையும் வந்துருச்சுங்க. வார இறுதியை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கோம். பல பேர் இப்போ வேண்டிக்கிறது எல்லாம் ஒண்ணுதான், கடவுளே இந்த நொடி வரைக்கும் என் வாரம் நல்லா போய்கிட்டு இருக்கு, அதை யாரும் எதுவும் வந்து எக்காரணத்துக்காகவும் கெடுத்துட கூடாது அப்படின்னு தான். சரிதானே? நான் ஏன் சொல்றேன்னா, அடுத்து நான் வர்ணிக்க போற சூழ்நிலைய நல்லா கேளுங்க. உங்க நாள் நல்லா சிறப்பா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா? திடீர்னு யாரோ ஒருத்தர் ரூபத்துல எங்க இருந்தோ வர ஒரு பிரச்சனையினால உங்க நாளே பாழா போகுது. அது வரைக்கும் நல்லா இருந்த உங்க மனநிலை அப்படியே தலைகீழாயிடுது. அதோட எதுலயுமே உங்களால கவனம் செலுத்த முடியாம போயிடுது. நடந்த முடிஞ்ச அந்த விஷயத்த உங்க மனசுல மறுபடியும் கிழிஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி, எப்படி நீலாம்பரி அப்படியே படையப்பாவோட கல்யாண வீடியோவை போட்டு பார்த்த மாதிரி ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஏதோ ஒரு கட்டத்துல உங்களுக்கு நடந்த மாதிரியே இல்ல. இதை தாங்க நான் சொல்ல வரேன். நம்மள பல பேரு வாழ்க்கையில பல அம்சங்கள்ல பொழந்து கட்டுறோம். வேலையில பணம் சம்பாதிக்கிறதுல, நல்ல பெயர் வாங்குறதுல, பிறருக்கு உதவி செய்யறதுல, குடும்பத்தை கவனிக்கிறதுல, இப்படி பல விஷயங்கள்ல. ஆனா ஒரு விஷயத்துல எல்லாருமே கோட்டை விட்டுறோங்க. அதுதான் நம்ம சொந்த மனநிலைய நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கிறது. அதாவது நம்ம மூட பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அந்த மொத்த நாளே பாழா போன மாதிரி நாம நினைச்சுக்கிறோம். அங்கேருந்து ஒரு யூட்டர்ன் எடுத்து எப்படி மறுபடியும் ஒரு நல்ல மூடுக்கு திரும்புறதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பிரச்சனை கிட்ட அப்படியே வெள்ளக்கொடி அசைச்சு சரண்டர் பண்ணிடுறோங்க. அந்த யூட்டர்ன் பல பேருக்கு பல விஷயங்களா இருக்கும். பிடிச்ச பாட்டு கேக்குறது, உடற்பயிற்சி செய்யறது, தோட்ட வேலையை கவனிக்கிறது, சில பேருக்கு சமையல் செய்யறது, நகைச்சுவையான நிகழ்ச்சிகளை பாக்குறது, செல்ல பிராணியோட விளையாடுறது, இப்படி எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா செய்ய வேண்டியதை செஞ்சு நம்ம மனநிலைய சரி பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஒன்னு சொல்லட்டா, மனசளவுல திடகாத்திரமா எப்போதும் இருக்கிறவங்க இருள்குள்ள விழாதவங்கன்னு இல்லங்க. இருள்குள்ள விழுந்தாலும் உடனே மீண்டு வரவங்க தான். ஏன்னா நம்ம சந்தோஷத்தோட சாவி நம்ம கையில தாங்க இருக்கு. அதையே நாம எப்போதும் யாரோ ஒருத்தரோட கையில கொடுத்துட்டு என் நிம்மதியை கெடுத்துட்டாங்க, என் நிம்மதியை கெடுத்துட்டாங்க அப்படின்னு கூப்பாடு போடுறோம். அதனால உங்க சந்தோஷத்தோட சாவிய நீங்களே உங்க கையில கெட்டியா பிடிச்சுக்கோங்க, சரியா? இந்த ஒரு சிந்தனையோட வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்கு போகலாம். இது ஆனந்தம் ஆரம்பம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி.

0: இணைப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க, ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது, அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க, நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தார் பொருள் கூடி தந்தார், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவல உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
5: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா அமுதமாச்சே.
4: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
5: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
4: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
5: அமுதம் தோசை மாவுல நாரும் செய்வேன், 60 வகையான தோசை.
6: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
7: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
8: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
7: GED ஏகோன கூப்பிடு. வீடு கடை அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது பழுது பாக்குதுன்னு 10 அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
3: GED ஏகோன் and Engineering. அழையுங்கள் 6371111105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDEcon.com. காலை 10 முதல்
7: பிற்பகல் 2 வரை
3: ஆனந்தம் ஆரம்பம்.
9: நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம் இல்லையா, அதாவது நமக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறப்போ, அதாவது நம்ம நாளையே பாழாக்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ, அதோட முடிஞ்சதுப்பா நம்ம நாளை இதுல இருந்து மீண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி பல பேர் அப்படியே வெள்ளக்கொடி அசிச்சுட்டு படுத்துறோம், இதோட முடிஞ்சது அப்படின்னு. ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு எப்படி நம்மள மறுபடியும் ஒரு நல்ல மூடுக்கு வரவழைச்சுக்கிறது அப்படின்னு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது, முயற்சியும் செய்ய மாட்டேங்கிறோம். அதையொட்டிதான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து உங்க நாளே வந்து வீணா போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ, ஒரு பேட் மூட்ல நீங்க இருக்கிறப்போ மறுபடியும் ஒரு நல்ல மூடுக்கு, ஒரு நல்ல மனநிலைக்கு உங்களை நீங்க திருப்பிக்கிறதுக்கு டக்குன்னு என்ன நீங்க செய்வீங்க? உங்களை ஹலீமா இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஆனா அவங்களுடைய கேள்வி கொஞ்சம் வேறுபட்டிருந்துச்சு. மன உளைச்சலா நீங்க இருக்கிறப்போ உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு, அது கொஞ்சம் வேற விதமான கேள்வி. நான் உங்களை கேக்குறது, உங்க மூடு சரியில்லாதப்போ உங்களை ஒரு நல்ல மூடுக்கு டக்குன்னு மாத்திக்கிறதுக்கு உடனே நீங்க என்ன விஷயத்த செய்வீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. என்ன நீங்க கேட்டீங்கன்னா, நான் வந்து டக்குன்னு வந்து ஒரு இளையராஜா பாடல் அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு உடனே மூடு மாறிடும். இல்ல பக்கத்துல என் மக இருந்தா நான் கொஞ்சம் நேரம் அவளை நோண்டிட்டு இருப்பேன், அவளோட விளையாடிட்டு இருந்தேனா என்னுடைய மூடு மாறிடும். நீங்க என்ன செஞ்சு உடனே உங்க மூடை நல்ல மூடுக்கு மாத்திக்குவீங்க? என்னோட பகிர்ந்துக்கங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க 9678896. சில பேருடைய பதில் நம்மளை ஆச்சரியப்படுத்தலாம், சில பேருடைய பதில் இருந்து நாம ஒரு புது விஷயத்தை கத்துக்கலாம், அடடா இனிமே நாம கூட அதை முயற்சி செய்யலாமே அப்படின்னு கூட நமக்கு தோணலாங்க. அதனால உங்க பதில்களுக்காக நான் காத்திருக்கேன்.

0: ஐயோ, இது என்ன நிகழ்ச்சி?
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
2: ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் காதலன் திரைப்பட பாடலை இப்போ கேட்டீங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம், உதித் நாராயண் மற்றும் பல்லவி பாடிய பாடல் அது. அதற்கு முன்பு இளைய ராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சின்ன கோயில், சித்ரா பாடிய பாடலை கேட்டீங்க. வெற்றி விழா திரைப்படத்துக்காக 70கள் இல்ல 80கள் 90கள் அப்படின்னு சொல்றப்ப பல இசையமைப்பாளர்கள் இருந்தாங்க. அதுல மின்னன ஒரு இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் அவரின் இசையில் வெளிவந்த பாடல் தான் பனிமலர் திரைப்பட பாடல். அந்த பாடல் தான் இப்போ உங்களுக்காக வருது. எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜென்சி பாடிய பாடல். உங்களுடைய பதில்கள் எல்லாம் அப்படியே கோர்வையா உங்களுக்காக தொகுத்துக்கிட்டே வர பல நேயர்கள் பலவிதமான உத்திகளை கையாளுறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட பகிர்ந்துக்கிறேன்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB 1 கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 1,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
0: உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உங்க மூடு சரியில்லாதப்போ ஒரு நல்ல மூட்க்கு உங்களை மாத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு நீயர் பிரவீன் குமார் இங்க என்ன சொல்றாரு?
3: காலை வணக்கம்.
0: வணக்கம்.
3: எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா நான் வந்து ஒரு சூடான ஒரு டீ ஆச்சுன்னா என் மூடே மாறிடும்.
0: ஆமா, சில பேருக்கு வந்து ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு ஒரு டீய போட்டா சரியாயிடும், அல்லது ஒரு காஃபி குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, நேயர் சாந்தி என்ன சொல்றாங்க?
4: காலை வணக்கம்மா, நான் சாந்தி ஜேபி பண்டா புத்திரால இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
4: சூப்பரான வடிவேல் காமெடி பாப்பேன்.
0: ஆஹா, அதுக்கு வடிவேல் சொல்றாரு. வடிவேல் இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு, அவருக்குதான் தெரியுமே இத்தனை பேரை தன்னுடைய காமெடியால சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நூர் ஜஹான் சொல்றாங்க, நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடுவேன் சாந்தி, ஃப்ரைட் ரைஸ் மேல ஒரு மாத்தாளம்பூ வச்சு சாப்பிட்டு பாருங்க, மூடு டக்குன்னு மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. நூர்ஜஹான், என் இனம் நீங்க. அதாவது எதுவா இருந்தாலும் நமக்கு சோறு தான் முக்கியம், சாப்பாட்டுனால தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்ல அப்படின்னு என்ன மாதிரி நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நூர்ஜஹான். செல்வி என்ன சொல்றாங்க?
5: நான் இந்த மாதிரி மூட் அவுட் ஆயிட்டேனாக்கா நான் என்ன செய்வேன், ஹேண்ட் போன் எடுத்துட்டு இந்த கேம் இருக்குல்ல அது விளையாடுவேன். என்னோட கேம் என்னோட இதை வந்து நான் குறைச்சு விட்டுருவேன். இல்லாட்டி நான் வந்து நேரா
0: கொஞ்ச நேரம் வெளியே போயிடுவாரு. அதனால நீங்க சொல்றது சரிதான், சிலருக்கு வந்து டக்குன்னு அந்த இடத்தை விட்டு எங்க வந்து அந்த மூட் அவுட் ஆயிடுச்சோ அந்த சூழலை விட்டு வெளியாயிடுவாங்க. அப்போ கொஞ்சம் அந்த ஆங்கிலத்துல ஃப்ரெஷ் ஏ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான சுவாச காற்று வந்துச்சுன்னா அந்த மூடு மாறிடும் அப்படிங்கறத நம்புவாங்க. உண்மைதான். நீ ராணி என்ன சொல்றாங்க?
6: காலை வணக்கம் சாந்தி. உங்களோட குரல் ஒழிச்சது அது உண்மைதான். மன உளைச்சலா இருக்கிறப்ப வானொலிதான் ரொம்ப விரும்பி கேட்பேன், அதோட ஒளியதான் ரொம்ப விரும்பி கேட்பேன். பாடல்கள கேட்டனா என்னோட மன உளைச்சல் எல்லாமே போயிடும். எனக்கு தோழியா நண்பனா இருக்கிறது ஒளிதாம்மா, ஒளிதான் ரொம்ப விரும்பி கேட்பேன். ரொம்ப நன்றி அம்மா, வணக்கம்.
0: அப்போ ராணிக்கு இசைதான் கை கொடுக்குது. இன்ப ஜோதி சொல்றாங்க, சாந்தி நான் வந்து உடனே என் கார்டன்குள்ள போயிடுவேன், என் தோட்டத்துக்குள்ள போய் அழகான மலர்களை பாத்துக்கிட்டு இருப்பேன். அதோட வந்து பாடல்கள், அங்க உள்ள சிட்டுக்குருவிகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா டக்குன்னு மனசு வந்து அமைதியாடும், என் மூடு மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க இன்ப ஜோதி. பாத்தீங்களா, இத்தனை விஷயங்கள், பல விஷயங்கள் நம்ம நேயர்களுக்கு கை கொடுக்குது அந்த மூட வந்து மாத்திக்கிறதுக்கு. உங்களுக்கு என்ன கை கொடுக்குது? ஒரு பேட் மூட்ல இருந்து மூடு சரியில்லைன்னா டக்குன்னு நல்ல மூடுக்கு மாத்திக்கிறதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பார்க்கலாம். 9678 9688. எல்லாரும் ஆரோக்கியமான வாழ்க்கையை கடைபிடிக்கிறோம் பேர் வழிகள் அப்படிங்கிற பேர்ல தடபுடலான விஷயங்கள் எல்லாம் செய்வோம். நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய முயற்சிகள், தினமும் உடற்பயிற்சி செய்யறது, ஆரோக்கியமா சாப்பிடுறது, புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விடுறது, இப்படின்னு பல பல விஷயங்கள். ஆனா சின்ன சின்ன நுணுக்கங்களை கவனிக்காம விட்டுருவோங்க. ஆங்கிலத்துல டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உதாரணத்துக்கு நீங்க தினமும் பயன்படுத்துற உங்க பல் துளக்கிற பிரஷ் மாதிரியான ஒரு சாதாரண கருவி, அதை தினமும் பயன்படுத்தி முடிச்ச பிறகு எப்படி பராமரிக்கிறீங்க? யோசிச்சு பார்த்தது இல்ல. நீங்க மட்டும் இல்லங்க, பல பேரும் அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. உங்க வீட்டு கழிவறை மாதிரி எப்போதுமே ஈரப்பதத்தோட இருக்கிற சுற்றுப்புறத்துல இருக்கிறதால உங்க பல் துளக்கிற பிரஷ் நீங்க நினைக்கிறத விட ஏகப்பட்ட நுண்ணுயிரிகளையும் பூஞ்சையையும் அதாவது பாக்டீரியாவையும் பங்கஸையும் உள்ளுக்குள்ள இழுத்துக்கிற ஆற்றல் அதுக்கு இருக்கு தெரியுமா, உங்களுடைய பல் துளக்கிற பிரஷுக்கு. அந்த பல் துளக்கிற பிரஷுக்கு இடையிடையே இருக்கிற அந்த பிரிசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல காலப்போக்குல வந்து ஈரப்பதம் மாய்ஸ்டர் வந்து மாட்டிக்குமா, அதுதான் இந்த மாதிரி பாக்டீரியா எல்லாம் உருவாகிறதுக்கு சிறந்த ரொம்ப உகந்த ஒரு சூழலாங்க. அதுவும் முக்கியமா சிலருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பல் துளக்கிற பிரஷ் வந்து ஒரு கண்டெய்னர்குள்ள போட்டு மூடி வைப்பாங்க. எனக்கு அந்த பழக்கம் இருக்கு, ஏன்னா எனக்கு எப்போதுமே ஒரு சிந்தனை இருக்கும், கழிவறைக்குள்ள ஏற்கனவே ஏகப்பட்ட சுத்தி கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா எல்லாம் நிறைய இருக்கு, அதனால எப்போதுமே என்னுடைய பல் துளக்கிற பிரஷ் வந்து நான் அப்படியே திறந்து வெளியா வைக்க மாட்டேன், எப்போதுமே வந்து அதை கேஸ்குள்ள போட்டு மூடி வைப்பேன். என்ன மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா இதை வந்து நீங்க கூர்ந்து கேட்கணும். அந்த பல் துளக்கிற பிரஷ் நீங்க மறுபடியும் அந்த கேஸ்குள்ள போடுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்ச நேரம் உலர வைக்கணும், அதாவது காய வைக்கணும். எப்படின்னா ஜன்னலோரமாவோ கொஞ்ச நேரம் அது மேல வெயில் படுற மாதிரி அது காய்ந்த பிறகு அப்புறமா எடுத்து நீங்க அதை கேஸ்குள்ள போட்டு வைக்கணும். ஈரப்பதத்தோட மறுபடியும் நீங்க எடுத்து உங்க பல் துளக்கிறப்போ உங்க பல்லுக்கு நீங்க நல்லது பண்ணலங்க, மேற்கொண்டு கெடுதல் தான் நீங்க பண்றீங்க. ஏன்னா ஏற்கனவே ஈரமா அது இருக்கு, அதுக்குள்ள பலவிதமான நுண்ணுயிரிகளும் பாக்டீரியாவும் பங்கஸும் இருக்கு. அதை எடுத்து நீங்க உங்க பல்லுக்கும் உங்களுடைய ஈர்களுக்கும் நீங்க அதை அறிமுகப்படுத்துறப்போ உங்க வாய் பகுதிக்கு தொண்டை பகுதிக்கு நாக்குக்கெல்லாம் நீங்க பலவிதமான நோய்களை அறிமுகப்படுத்துவீங்க சரியா. அதனால உங்க உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பல் துளக்கிற பிரஷ் முதற்கொண்டு இது எல்லாத்து மேலையும் நீங்க கவனம் செலுத்தணும். அடுத்த வாட்டி பல் துளக்கி முடிச்ச உடனே அந்த பிரஷ் மறக்காம கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதன் பிறகு அந்த கண்டெய்னருக்குள்ள போட்டு வச்சிருங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: பூச்சூடவா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. சிற்பியின் இசையில் ஹரிஹரன் அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க. ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக வருது. இளையராஜாவின் இசையில் மனோஜ் சித்ரா அந்த பாடலை கொண்டு வராங்க. அதன் பிறகு 70களிலிருந்து வர பாடல்களை நாம கேட்க இருக்கோம். அப்படியே இன்னும் சில நேயர்கள் பதில் அப்படியே அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு மூடு சரியில்லைனா என்ன பண்ணுவீங்க? ஒரு நல்ல மூடுக்கு உங்களை நீங்க கொண்டு வந்துக்கிறதுக்கு அப்படின்னு அந்த பதில்கள் எல்லாம் உங்களுக்காக நான் இன்னும் தொகுத்துக்கிட்டே இருக்கேன். அது 70களின் பாடல்கள் நம்ம கேட்கிறப்போ அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். சரியா, இப்போ இந்த ராஜாதி ராஜா பாடலை கேட்கலாமா?

0: கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: மதுரையோட மனம் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளமண்டி மால், 6 வேர்டி சாலை.
0: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: கேள்வி கேட்டிருந்தேன், உங்களுக்கு மூடு சரியில்லைனா டக்குன்னு அது ஒரு நல்ல மூடுக்கு மாத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு. விஜயா என்ன சொல்றாங்க?
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: மன கவலையா இருக்கிறது உட்காந்துருந்தேன்னா நான் என்ன செய்வேன், ரெண்டு பச்சைக்கிளி இருக்குமா அந்த இடத்துல, அதுல அப்பா அம்மா அப்பா அம்மானு கூப்பிடுவேன், உடனே வந்துருவாங்கம்மா. அவங்க வந்தோடனே அவங்ககிட்ட சொல்லி சொல்லி பேசிட்டு இருப்பேன், அவங்க என்னமோ கத்துற மாதிரி கத்துவாங்க, அதாவது மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆயிரும்மா. அவங்க தான் என் மனசுக்கு ஆறுதல். ரெண்டு பேரும் இருக்காங்க, எப்பயுமே வந்துருவாங்கம்மா. அப்பா அம்மானு கூப்பிட்டாலே உடனே வந்துருவாங்கம்மா ரெண்டு பேருமே.
0: பாருங்க விஜயா, நான் முதல்ல சொல்லியிருந்தேன், சில பேருக்கு வந்து இந்த செல்ல பிராணிகளோட விளையாடுறது அது வந்து டக்குன்னு மூட

0: நம்மளை புரிஞ்சு நம்ம கிட்ட அழகான முறையில பேசி நம்மளை ஆசுவாசப்படுத்துறவங்க கிட்டதான் நம்ம பேசணுமே தவிர, நம்மள இன்னும் சூடையேத்தி விடுறவங்களை நம்ம இந்த நேரத்துல தவிர்த்திடணும். ராதாகிருஷ்ணன் சார் என்ன சொல்றாரு?
1: அதாவது ஏதாவது பிரச்சனை, அதாவது அதை பத்தினா நான் அவ்வளவு கவலைப்பட மாட்டேன். நல்லா ஒரு சூடான தே தண்ணி அதை வச்சுக்கிட்டு கவியரசு கண்ணதாசன் பாடல் முக்கியமா, வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓய்வதில்லை. இப்பாடல் அதை கேட்டுக்கிட்டு அப்புறம் எல்லாம் அந்த தத்துவ பாடலாம் கேட்டுக்கிட்டு அப்படியே அந்த கவலை பத்தி நினைக்க மாட்டேங்க.
0: அப்போ ராதாகிருஷ்ணன் சாருக்கும் பாடல்கள் தான் வந்து அங்க கை கொடுக்குது. சாண்ட்ரா என்ன சொல்றாங்க?
2: ஹாய் சாந்தி,
0: வணக்கம்.
2: ஒரு நேர் சொன்னாங்களா, ஃப்ரைட் ரைஸும் மத்தன் லம்பும் அப்படியே ஏறிடணும், சுகரும் ஏறிடும் சாந்தி. பை பாய்.
0: நூர்ஜஹான், உங்களுக்கு ஒரு ஆரோக்கிய குறிப்பு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சுகரும் ஏறிடும் அப்படின்னு. சரி, வேணி சொல்றாங்க, நான் வந்து மிஸ்டர் பீன் உடைய காணொலிகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன், அதுலயே எனக்கு சிரிப்பு வந்துடும் சாந்தி அப்படின்னு. ஜெரல் சொல்றாரு இஞ்சி டீ குடிப்பேன்பா, இஞ்சி டீ குடிச்சாலே எனக்கு எல்லாம் சரியாயிடும், நல்ல மூடு வந்துடும் அப்படின்னு. நிஷாவும் அதுதான் சொல்றாங்க, சூடா ஏதாவது ஒரு பானம் குடிப்பேன், பிளாக் காஃபி பிளாக் டீ அந்த மாதிரி குடிப்பேன். எனக்கு பிடித்த இளையராஜா பாடல்கள், ஏதாவது பிடிச்ச பாட்டு கேட்பேன், இல்லனா ஏதாவது காமெடி கிளிப்ஸ் பார்ப்பேன், அதுவே வந்து எனக்கு நல்ல சந்தோஷமான ஒரு மூடுக்கு வந்துருவேன். இல்லனா யாரையாவது நக்கல் நையாண்டி பண்ண ஆரம்பிச்சிருவேன் சாந்தி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி என் மகளை பிடிச்சு நானும் நோண்டிட்டு இருக்கிற மாதிரி தானே நிஷா? பிரேமாவும் அதான் சொல்றாங்க, என்னுடைய பேர குழந்தைகள் அவங்களுக்கு 6, 8, 9 வயதாகுது, அவங்களோட விளையாட ஆரம்பிச்சிருவேன், அவங்களுக்கு சமைச்சு ஏதாவது போடுவேன், என்னுடைய தோட்ட வேலைகள் எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரேமா. பாருங்க, இப்படி நீங்க ஒரு நல்ல மூட்ல இல்லாதப்போ உங்களை ஒரு நல்ல மூட்க்கு வரவழைச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் உத்திகளை கையாளுறீங்க அப்படிங்கறது முக்கியம் இல்லைங்க. ஒவ்வொரு நேயருக்கும் வந்து பலவிதமான உத்திகள் கை கொடுக்குது இல்லையா, என்ன உத்திய பயன்படுத்துறோங்கிறது முக்கியம் இல்ல இங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு செஞ்சு அந்த நாளை டக்குன்னு திசை திருப்பிக்கிறது தான் முக்கியம். அதோட வந்து துவண்டு போயிடக்கூடாது, நடந்த அந்த விஷயம் அந்த நாளை வந்து நமக்கு வந்து அப்படியே கெடுத்து விட்ட அந்த நபர்கிட்ட அந்த நாளை நம்ம ஒப்படைச்சிட கூடாதுங்க, அதுல இருந்து மீண்டு டக்குன்னு வரணும், அதுதான் முக்கியம். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சந்தோஷத்தினுடைய சாவி நம்ம கையில தான் இருக்கு, அதை இன்னொருத்தரோட கையில கொடுக்கிறது ரொம்ப தவறான செயல். நம்ம மனநிலைய நாம தான் நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கணும். அதனால அடுத்த முறை இன்னார் வந்து என்னுடைய நாளை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாதுங்க. ஏன், அவங்களுக்கு அந்த உரிமையை நாம கொடுத்தோம். நம்மளுடைய நாள் எப்படி போக போகுது அப்படிங்கறது வேற யாரும் நிர்ணயிக்க கூடாது, நாம மட்டும்தான் நிர்ணயிக்கணும். சரியா, பங்கெடுத்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. இது ஆனந்தம் ஆரம்பம், உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி.

0: எழுபதுகளில் வெளிவந்த பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டு இருக்கோம். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. மெல்லிசை மன்னர் எம் எஸ் வின் இசையில் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு சங்கர் கணேசன் இசையில் புகுந்த வீடு திரைப்பட பாடல் கேட்டீங்க. பி சுசிலா அந்த பாடலை பாடியிருந்தாங்க.
1: வியப்பூட்டும் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
2: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
3: கண்டேன் காதலில் விழுந்தேன் என்புயிருடன் கலந்து
2: கனவுலதான் தேவதை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவதை மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
4: 101 ஸ்ட்ராங்கன் சாலை குட்டி பியூரிஃபால. இனி எல்லா நாளும் நல்ல நாளை,
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
7: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
8: HDB, BISSE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
9: முள் வடிவமைப்பு சேவை, நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
10: MSR இன்டீரியர் டிசைன், விவரங்களுக்கு MSR interior design.com அல்லது 9778123234.
11: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
12: அழகு மட்டுமல்ல சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
11: சுவையா?
12: இந்த காஃபி.
11: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
12: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
13: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
14: ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
15: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
16: எழுபதுகளின்
0: பாடல்களை கேட்டு நேரத்துல ஒரு சின்ன இடைவேளை. ஏனா இவ்வாறு நட்சத்திரத்தின் பாடலை நாம கேட்க இருக்கோம். KS ரவிக்குமார் தான் இவ்வாறு நட்சத்திரம். அவர் இயக்கிய திரைப்படம் அவ்வை சண்முகி, தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடிய இந்த பாடலை கேளுங்க. அதன் பிறகு எழுபதுகளின் பாடல்கள் உங்களுக்காக தொடரும். சூப்பர் சாப்பாடு அங்கம் இந்த வாரமும் உங்களுக்காக இருக்கே. என்ன சாப்பாடை பற்றி பேச போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்க போறீங்க.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: சூப்பர் சபாடே.
3: அம்மா
4: சூப்பர் சபாடே.
5: சூப்பர் சாப்பாடு அங்கத்துல இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடை பற்றி பேச போறோம். அதுதான் ஹாஃபான். சிங்கப்பூர்லயே சிறப்பான சுவையான ஹாஃபான நீங்க எங்க சாப்பிட்டிருக்கீங்க? அது சிக்கன் ஹாஃபானா இருக்கலாம், சீ ஃபுட் ஹாஃபானா இருக்கலாம், சாதாரண எக் ஹாஃபானா இருக்கலாம். எங்க உங்களுக்கு பிடிச்ச ஹாஃபான நீங்க வாங்கி சாப்பிடுவீங்க? பகிர்ந்துக்குங்க, பாக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 9678 9688 9678. உங்களுக்கு பிடிச்ச ஹாஃபான் சிங்கப்பூர்ல எங்க இருக்கு?
2: சூப்பர் சபாடே.
3: அம்மா
4: சூப்பர் சபாடே.

0: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 29 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 50 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 73 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 40 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 வெள்ளி 11 காசு.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: ஜோயலி காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40 விழுக்காடு கழிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. இணைந்திருங்க எங்களுடன்.

0: சாப்பாடு.
1: சூப்பர் சாப்பாடுல சிங்கப்பூர்லயே சிறந்த ஹாஃபான், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹாஃபான் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். நேயர் ராஜன் என்ன சொல்லிருக்காருன்னா, சிறந்த வெஜிடேரியன் சைவ ஹாஃபான் எங்க இருக்குன்னா, அங்மோக்கியோல இருக்கக்கூடிய பிளாக் 347ல. இந்த கடையுடைய பேர் வந்து கியாட் லிம் அப்படிங்கறது. 20 ஆண்டு காலமா அங்க இருக்கு, ஆனா இப்ப இருக்கிற கடை தொகுதிக்கு ஒரு 2 ஆண்டு காலமா தான் இருக்கு. சிங்கப்பூர்லயே சிறந்த வெஜிடேரியன் ஹாஃபான்னா நான் அதை தான் சொல்லுவேன் சாந்தி அப்படின்னு சொல்லிருக்காரு ராஜன். வுட்லண்ட்ஸ் நேயர் ரேணு சொல்லிருக்காங்க, ஸ்ராங்கூன் கார்டன்ஸ்ல இருக்கு சாந்தி, சம்சம் இருக்குல்ல, அங்கதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாஃபான், ரொம்ப நாளும் ஆகுது அங்க சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க. எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை கூட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து சாப்பாடு அப்படிங்கிறப்போ இங்கதான் பிடிக்கும், இங்கதான் போய் சாப்பிடுவேன் அப்படின்னு இல்ல. சாப்பாடுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஹாஃபான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கெல்லாம் நல்லா இருக்கும் அங்கெல்லாம் நான் போய் சாப்பிடுவேன், அதனால இங்கதான் பிடிக்கும் அங்கதான் பிடிக்கும்னு சொல்ற மாதிரி எனக்கு கிடையாது. ஆனா ஹாஃபான்னா கண்டிப்பா அந்த சாவி கீரை எனக்கு இருக்கணும். சீ ஃபுட் ஹாஃபான்ல வந்து அந்த சோத்தோங், அந்த பிரான் கனவா, இறால், அதெல்லாம் எனக்கு நிச்சயமா இருக்கணும். அந்த மீ வந்து ஊறி போயிடக்கூடாது, அதுதான் முக்கியம். மீ ஊறி போயிருந்தாலே நல்லா இருக்காது இல்லையா. அதுவும் அந்த கொய்த்தியாவ் மீ வந்து நல்ல நல்ல திக்கா இருக்கணும், மொத்தமா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் ஹாஃபான் சாப்பிடறதுக்கு. அதுல அந்த முட்டையை வந்து அப்படியே அடிச்சு ஊத்திருப்பாங்க இல்லையா, ஹாஃபான் சாப்பிடணும்னு ஒரு ஆசையா தான் இருக்கு. இன்று மதியம் சாப்பிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எங்க ஹாஃபான் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் பகிர்ந்துக்குங்க.
2: இந்த ஹரிராயா காலத்தில் தங்கம் வாங்குவது இன்னும் சிறப்பு. மே 23 முதல் ஜூன் 1 வரை இஷ்டாரா ஜுவல்லரியில் தங்கம் மற்றும் வைரநகைகளுக்கு 1 கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. அது மட்டுமல்ல, உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாம புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அழகிய வைரநகைகளுக்கு 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. திருமணம், அன்பளிப்பு அல்லது உங்களுக்காக வாங்கினாலும் சரி, இதுதான் சிறந்த நேரம். மே 23 முதல் ஜூன் 1 வரை மட்டும் இஷ்டம் போல தங்க வாங்க இஷ்டாராக்கு வாங்க.
3: செயலி வழி நீங்கள் பொருட்களை வாங்க பற்றுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், 4 அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 500 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகாப் வானொலி நிலையங்களையும் வலையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க நீலிசன் .sg. மே 31ஆம் தேதி வரை மட்டும்தான்.

0: சிறந்த ஹாஃபான் எங்க சாப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். புனிதா சொல்லியிருக்காங்க, பிளாக் 421C நார்த் ஷோ டிரைவ் பொங்கல், அங்கதான் சாந்தி ஹாஃபான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, நேர் வள்ளி சொல்லியிருக்காங்க, நான் வீட்டில் செய்வேன் சாந்தி ஹாஃபான், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் வந்து ஒரு நாள் சாப்பிட்டு பாக்குறேன் வள்ளி உங்களுடைய ஹாஃபானு. பெரும்பாலும் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க, வறுத்து சாப்பிடுவாங்க ட்ரையா, இல்லனா பல பேர் சிங்கப்பூர்ல விரும்பி சாப்பிடுற மாதிரி அந்த நல்ல திக்கான கிரேவில அவங்க சாப்பிடுவாங்க. சீனாவுல வந்து பெரும்பாலும் பன்றி மாமிசத்துல தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஆனா இங்க வந்து சிக்கன் ஹாஃபான், பீஃப் ஹாஃபான் இருக்கு, முட்டை ஹாஃபான், சீ ஃபுட் ஹாஃபான், இதுதான் வந்து பெரும்பாலும் நாம விரும்பி சாப்பிடுறோம் இல்லையா. சீனாவுல எல்லாம் பழங்காலத்து சிங் டைனஸ்டி காலத்திலே இந்த ஹாஃபான் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா அந்த மீ வகை, அந்த நூடல் வந்து அப்போ உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஹாஃபான்லே பாத்தீங்கன்னா சாவ்ஃபான் இருக்கு, ஈப்போ ஹாஃபான் இருக்கு, மூன்லைட் ஹாஃபான் ஒன்னு இருக்கான், இத்தனை வகை ஹாஃபான் இருக்குங்க. எந்த ஹாஃபானா இருந்தா என்ன, அதுல ஒரு முட்டைய அடிச்சு ஊத்தி அந்த கீரையோட எடுத்து சாப்பிடுறப்போ எந்த ஹாஃபானா இருந்தாலும் சுவையாதான் இருக்கும். என்ன சொல்றீங்க நீங்க?
1: உங்களுக்கு தெரியுமா
2: இத்தகவலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மணமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது, நெய் என்றால் மில்கி மிஸ்ட். சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்கா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா ஒலிச்சதுன்னா நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
3: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
2: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
0: மூன்று முடிச்சு மற்றும் நிலவேணி சாட்சி திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டீங்க. 70களின் பாடல்கள் ஒரு நினைவுக்கு வருது. நண்பகல் செய்திகளுக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். ஆதரவாளர் அங்கத்துல 100 வழி பற்றுச்சீட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, அதனால எங்கேயும் போயிடாதீங்க. இது ஆனந்தம் ஆரம்பம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கு நான் சாந்தி.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
6: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பீகம். சிங்கப்பூரில் ஊதியங்கள் சென்ற ஆண்டு 4% வளர்ச்சி கண்டன. 2024 பதிவான 3.2% வளர்ச்சியை விட அது அதிகம். எனினும் வளர்ச்சி விகிதம் சென்ற ஆண்டு மெதுவடைந்தது. இந்த போக்கு இந்த ஆண்டும் தொடரும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. நிச்சயமற்ற உலக அரசியல் நிலவரம், பணவீக்கத்தால் உண்டாகும் நெருக்குதல் ஆகியவை வருமான வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது. மனிதவள அமைச்சு சென்ற ஆண்டுக்கான சம்பள நடைமுறை அறிக்கையை இன்று வெளியிட்டது. சுமார் 83 விழுக்காட்டு நிறுவனங்கள் 2025 நல்ல லாபம் ஈட்டியதாக தெரிவித்துள்ளன. அதனால் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட்டது. சிங்கப்பூர் எதிர்கால பொருளாதார மீள்திறனை வலுப்படுத்தும் அம்சங்களில் கவனம் செலுத்தவிருக்கிறது. வர்த்தக தொழிலமைச்சின் மூத்த துணை அமைச்சர் லூ என்லிங் அதற்கான 3 அம்சங்களை கோடிக்காட்டினார். பசுமை வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, அனைத்துலகமயமாக்குதல், அதாவது அனைத்துலக சந்தைகளுக்கு ஏற்ற வகையில் உற்பத்தியை வடிவமைப்பது ஆகியவற்றை அவர் குறிப்பிட்டார். இவற்றில் அரசாங்கம் முதலீடு செய்து ஒத்துழைப்புகளை முடுக்கிவிடும் என்று அவர் சொன்னார். அனைத்துலக தொழில்துறை ஒத்துழைப்பு மாநாட்டில் திருவாட்டிலோ இன்று பேசினார். நிலைத்திருக்கக்கூடிய விநியோகத் தொடர்கள், மின்னிலக்க உருமாற்றுத் திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வது, மக்களின் திறனை வளர்ப்பது போன்றவற்றில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்று அவர் சொன்னார். எல்லை தாண்டிய ஒத்துழைப்பும் அதற்கு அவசியம் என்றார் அவர். உலக நாடுகள் பழங்கால ராணுவ கோட்பாடுகளை பின்பற்றுவதால் ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் புதிய பாதுகாப்பு சவால்கள் உருவெடுத்துள்ளதாக ஆய்வொன்று கூறுகிறது. கடந்த காலத்தில் நாடுகளுக்கு இடையே நிலவிய பிளவுகளையும் புவியியல் அமைப்பையும் கருத்திற்கொண்டு அத்தகைய கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டன. IISS எனும் உத்திபூர்வ ஆய்வுகளுக்கான அனைத்துலக கல்விக் கழகம் வட்டார பாதுகாப்பை மதிப்பிட்டு நடத்திய ஆய்வில் இது தெரியவந்துள்ளது. ஷங்கிரிலா கலந்துரையாடலுக்கு முன்னதாக அந்த ஆய்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டன. ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் அமைதி குலைந்திருக்கிறது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் எப்போதும் இருந்துள்ளன, ஆனால் அவற்றின் வேகமும் தீவிரமும் கணிசமாக அதிகரித்துள்ளதாய் ஆய்வு கூறுகிறது. நீண்ட காலத்துக்கு அந்த நிலை நீடிக்கும் என்று அது சொல்கிறது. அமெரிக்கா ஈரானின் ராணுவ தளம் மீது புதிய தாக்குதலை நடத்தியுள்ளது. தனது படைகளுக்கும் கடல்துறை வணிக போக்குவரத்துக்கும் அச்சுறுத்தலாக கருதப்பட்ட தளத்தை தாக்கியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்தது. ஈரான் பாய்ச்சிய ஆளில்லா வானூர்திகளையும் தகர்த்ததாக அது சொன்னது. அமெரிக்கா இதற்கு முன் சென்ற திங்கட்கிழமை ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டது. வாஷிங்டன் தற்காலிக சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து மீறுவதாக தெஹ்ரான் குற்றஞ்சாட்டுகிறது. அமெரிக்க நிதியமைச்சர் பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் மீது தடைகளை பிறப்பித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை கடக்க விரும்பும் நாடுகளின் விண்ணப்பங்களை பரிசீலிக்க ஈரான் அந்த அமைப்பை நிறுவியது. அந்த அமைப்புடன் சேர்ந்து பணியாற்றும் எல்லா தரப்புகளுக்கும் தடை பொருந்தும் என்று வாஷிங்டன் எச்சரித்தது. ஈரானின் வருவாயை முடக்க அமெரிக்கா மேற்கொள்ளும் முயற்சிகள் பலன் தருவதை இது காட்டுவதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறியுள்ளார். ஆசியாவில் கடுமையான வெப்பம். சீனா, ஜப்பான், தென்கொரியா, தாய்லாந்து, இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் வெப்பநிலை உச்சத்தை தொட்டுள்ளது. உலகின் ஆக வெப்பமான நகரங்களின் பட்டியலில் முதல் 45 இடங்களில் வந்தவை அனைத்தும் இந்திய நகரங்கள். சில பகுதிகளில் வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸுக்கும் 47 டிகிரி செல்சியஸுக்கும் இடையே பதிவாகியுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் மட்டும் 16 பேர் வெப்பத்தால் மடிந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். வெப்பம் நீடிப்பதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் ஆபத்து குறித்தும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளிலும் வெயில் சுட்டெரிக்கிறது. பல நாடுகளில் வரலாறு காணாத வெப்பம் நிலவுவதாக கூறிய ஐக்கிய நாட்டு நிறுவனம் இது பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் என்று சொன்னது. பிரான்ஸ், பிரிட்டன், போர்ச்சுகல், இத்தாலி, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் மக்கள் கடுமையான சூட்டை எதிர்கொள்கின்றனர். தென் பிரான்சில் வெப்பத்தால் இந்த வாரம் மட்டும் 7 பேர் மாண்டனர். பாரிஸில் வீடில்லாதோர் தற்காலிக புகலிடங்களில் கூடுதல் இடம் தேவை என்று ஆர்ப்பரித்தனர். இத்தாலியில் அவசரகால நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: அக்ஷயா ஜுவலர்ஸ்,
2: 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆகே. காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: இந்த வாரம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறோம் நேர்களே. ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. ஜி வி பிரகாஷின் இசையில் நித்யஸ்ரீ மகாதேவன் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. ஆதரவாளர் அங்கம் உங்களுக்காக இடம்பெறுது. ஆமாங்க, அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவுல இந்த 1 மணி நேரம் உங்களுக்காக வழங்கப்படுது. 100 வழி பற்றுச்சீட்டு கொடுக்க தயாரா இருக்காங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ். அதற்கான கேள்வியும் உங்களுக்காக இந்த 1 மணி நேரத்துல இடம்பெற போகுது. அதனால எங்கேயும் போயிடாதீங்க, தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க.
1: இந்த பகுதிக்கு ஆதரவு வழங்கியிருக்காங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ். அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு ஏன் போகணும் அப்படின்னு கேக்குறீங்களா? நல்ல தரமான நவரத்ன கற்களை உங்களுக்காகவே தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. செய்கோலில 60 விழுக்காடு கழிவு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பா இதை நீங்க இந்த ஒரு காலகட்டத்துல சாதகமா பயன்படுத்திக் கொள்ளணும். அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல இருக்கிற நகைகள் அனைத்தும் கவனமா சரிபார்க்கப்பட்டு மிக உயர்ந்த தரத்துல பராமரிக்கப்படுகின்றன. அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. மாதாந்திர சேமிப்பு திட்டமும் அங்க இருக்குது. அவங்களுடைய சேமிப்பு திட்டத்துல சேர்ந்து மாதந்தோறும் நல்லா சேமித்து உங்க நகைகளையும் நீங்க வாங்கலாம். அதோட உங்களுடைய பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை நல்ல ஒரு விலைக்கும் நீங்க பெற்றுக் கொள்ளலாம். இன்னும் எதற்கு காத்துட்டு இருக்கீங்க? இன்றைக்கே செல்லுங்க 48 ஸ்ட்ராங்கன் ரோட், அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.
2: பார்த்தாலே பிடிக்கணும், பாக்குறதெல்லாம் பிடிக்கணும்.
3: அப்போ ஒரே தேர்வு நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ் தான்.
2: 30 வருஷமா வாடிக்கையாளர்களோட விருப்பத்தை புரிஞ்சுகிட்டு தங்கம், வைரம், ராசிக்கற்கள் எல்லாத்தையும் உயர் தரத்தோட தர்றாங்க.
3: தரமான ராசிக்கற்களை தேர்ந்தெடுத்து அத சொந்த இடத்திலேயே அழகா அம்சமான நகையாவும் செஞ்சு தர்றாங்க.
2: இது நகைக்கடை மட்டும் இல்லைங்க, நம்பிக்கையான கடை.
3: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர்.
2: பொட்டு தங்கம் வாங்கினாலும் சட்டு சட்டுனு தங்கம் சேரும்.
4: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. ஹன் மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறம்.

0: செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.

0: வித்யாசாகரின் இசையில் தூள் திரைப்பட பாடல் கேட்டீங்க. உதித் நாராயண் மற்றும் சௌமியா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 12:19 நேர்களே.
1: ஒலி 9:00 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. டாம்பனீஸ் ஸ்ட்ரீட் 33 நோக்கி செல்லும் டாம்பனீஸ் ஸ்ட்ரீட் 32, குறிப்பாக டாம்பனீஸ் அவென்யூ 2 பிறகு அந்த பக்கமா இருந்தீங்கன்னா 2 தடத்தை தவிர்த்துருங்க. மேலும் ஒரு இடத்துல விபத்து, அப்பச்சாங்கி மற்றும் சிம்ஸ் அவென்யூவை நோக்கி செல்லும் பெடோக் நார்த் அவென்யூ 3, குறிப்பாக நியூ அப்பச்சாங்கிக்கு முன்பு அந்த பக்கமா இருந்தீங்கன்னா முதல் தடத்தை தவிர்த்துருங்க. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE, குறிப்பாக வுட்லண்ட்ஸ் சாலை எக்ஸிட்டில் போக்குவரத்து நெரிசல்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: காலை 10 இருந்து பிற்பகல் 2 வரை
5: ஆனந்தம்
4: அரபம்.
0: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்கும் 100 வள்ளி பற்றுச்சீட்டை பெற்றுக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்போ இதுதான் உங்களுக்கான கேள்வி. ரொம்ப சுலபமான கேள்விங்க. உலகத்திலேயே ஒரே ஒரு நாடுதான் ஒரு தீவாகவும் கருதப்படுது, அதே சமயத்துல ஒரு கண்டமாகவும் கருதப்படுது, அது எந்த நாடு? சுலபமான கேள்வி தானே. மீண்டும் கேக்குறேன், உலகத்திலேயே ஒரே ஒரு நாடுதான் ஒரு தீவாகவும் கருதப்படுது, அதே சமயத்துல ஒரு கண்டமாகவும் கருதப்படுது, அது எந்த நாடு? வாட்ஸ்அப் பண்ணுங்க பாக்கலாம். 9678896789688. முதல்ல சரியா பதில் சொல்லும் நேருக்கு காத்துக்கிட்டு இருக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்கும் 100 வெள்ளி பற்றுச்சீட்டு.

0: இந்த பகுதிக்கு ஆதரவு வழங்கிட்டு இருக்காங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ். இந்த வாரம் அக்ஷயா ஜுவல்லர்ஸின் உரிமையாளர் திரு செந்தில் குமரன் மேலும் நவரத்ன கற்களை பற்றி நம்மோட பகிர்ந்துக்கிறாரு, கேளுங்களேன்.
1: நவரத்னங்களை பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம வாங்குறப்ப எல்லாமே நம்ம பார்த்துதான் வாங்கணும். ஏன்னா அதுலயும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லோ சஃபயர், ப்ளூ சஃபயர், எமரல் இந்த மாதிரி நவரத்னங்கள்லாம் நீங்க வந்து நிறைய வகைகள் இருக்கு. சோ நம்ம வந்து சில நேரத்துல சீப்பா இருக்குன்னு சொல்லி அந்த தரம் குறைவா நவரத்னங்கள்லாம் வாங்கி நம்ம அணியறப்ப அதோட பெனிஃபிட் நம்மளுக்கு அவ்வளவு வராது. சோ அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்பவுமே கரெக்டா தேர்ந்தெடுத்து அது நல்ல தெரிஞ்ச ஒரு கடையில நீங்க போய் வாங்குறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அந்த கடையில பாத்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த நவரத்னங்கள்லாம் எந்த ஊர்ல இருந்து வருது, அது எப்படி அணியணும், அது வந்து என்னென்ன பெனிஃபிட் கொடுக்கும், எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லுவோம். அது இல்லாம அந்த நவரத்னங்கள்லாம் அவங்க ஆர்டர் பண்ணி செய்யறப்ப நம்ம தனியா நம்ம செஞ்சு கொடுக்கறப்ப நம்ம சர்டிபிகேஷனும் நம்ம எடுத்து கொடுப்போம் லேப்ல இருந்து. அப்படி அவங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து சர்டிஃபைட் பண்ணி அந்த மோதிரமும் அந்த ரிங் அந்த நவரத்தனங்களையும் சேர்த்து நம்ம சர்டிஃபைட் பண்ணி லேப்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் கொடுப்போம். சோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஒத்தன்டிக்கா இருக்கும்.
0: அவர் சொல்றப்போ நமக்கு ஒரு விஷயம் புரியுது இல்லையா, நவரத்ன கற்கள் அப்படிங்கறது நம்ம பார்த்து வாங்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு. மேலும் நவரத்ன கற்களை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க போகணும், 48 ஸ்ரங்கன் சாலை அக்ஷயா ஜுவல்லர்ஸுக்கு போங்க.

மலையாள பகவதி, மலையாள பகவதி. மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே. குருமேடு கோபுரமாய், தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா? சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா?

0: ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். வித்யா சாகரின் இசையில் திருமலை திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டோம். உதித் நாராயண் அந்த பாடலை பாடியிருந்தாரு. அதற்கு முன்பு விஜய் ஆண்டனியின் இசையில் நான் திரைப்பட பாடலை கேட்டோம். கிருஷ்ணன் மகேசன், மார்க் தாமஸ் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அங்கத்துக்காக உங்களை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். உலகத்திலேயே ஒரே ஒரு நாடுதான் ஒரு தீவாகவும் கருதப்படுது, அதே சமயத்துல ஒரு கண்டமாகவும் கருதப்படுது அப்படின்னு கேட்டிருந்தேன். நேயர் காந்திமதி ராஜாராம் நியூசிலாந்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது தவறான பதில். பார்வதி என்ன சொல்றாங்க?
1: பார்வதி சொல்லுங்க. சிங்கப்பூர்
0: தீவு தான் சரியான பதில் தான், ஆனா அது கண்டம் இல்லையே. மற்றும் ஒரு நேயர் சிவா இங்க வந்து முல்லை தீவா அப்படின்னு கேட்டிருக்காரு. முல்லை தீவு அப்படிங்கறது வந்து அது ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஒரு இடம் தானே? இல்லங்க, முல்லை தீவு கிடையாது. நேயர் மலை சண்முகம் கிரீன்லேண்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, இல்லங்க, தவறான பதில். சிவா மால்தீவ்ஸா கேட்டிருக்கீங்க, இல்லங்க, அதுவும் தவறான பதில்.
2: வணக்கம் மேம், நான் ஜெயந்தி. கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து இலங்கைன்னு நினைக்கிறேன் மேம். இலங்கை.
0: ஜெயந்தி விஜய், இல்லமா, அதுவும் தவறான பதில். யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே ஒரே ஒரு நாடுதான் ஒரு தீவாகவும் கருதப்படுது, அதே சமயத்துல ஒரு கண்டமாகவும் கருதப்படுது. அது எந்த நாடு? அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்கும் 100 வெள்ளி பட்டுச்சீட்டு உங்களுக்காக காத்திருக்குங்க. பதில்கள் அனுப்புங்க.
3: இந்த பகுதிக்கு ஆதரவு வழங்கிருக்காங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ். அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு பல வாடிக்கையாளர்கள் சென்றிருக்காங்க, சென்று நல்ல தரமான சேவையை பெற்றிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் இவங்க.
4: வணக்கம், என் பேர் பாஸ்கரன். நான் என்னுடைய நகை அனைத்தையும் அக்ஷயா நகை கடையில தான் வாங்குறேன். நல்ல தரமான நகைகள், சிறந்த வேலைப்பாடு, அன்பான உபசரிப்பு, நியாயமான விலை, அனைத்தும் கிடைக்கும் ஒரே கடை அக்ஷயா தான். நன்றி.
3: பாஸ்கரன் போல நீங்களும் நல்ல சேவையை பெறலாம். நல்ல தரமான சேவைக்கு இப்போதை செல்லுங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: இரண்டு பாடல்களை ஒன்றன் பின் ஒன்று கேட்டோம். டி இமானின் இசையில் மனம் கொத்தி பறவை திரைப்பட பாடலை கேட்டீங்க. ஆலாப் ராஜு சுர்முகி அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க. அதற்கு முன்பே ஹிப்ஹாப் தமிழாவின் இசையில் மிஸ்டர் லோக்கல் திரைப்பட பாடலை கேட்டீங்க. இசையமைப்பாளர் அனிருத் அந்த பாடலை பாடியிருந்தாரு. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்கும் 100 வெள்ளி பற்றி சீட்டு உங்களுக்கு பரிசா காத்திருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன ஆச்சு அந்த கேள்வி, வாங்க தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உலகத்திலேயே ஒரே ஒரு நாடுதான் ஒரு கண்டமாவும் கருதப்படுது, அதே சமயத்துல ஒரு தீவாவும் கருதப்படுது, அது எந்த நாடு அப்படின்னு கேட்டிருந்தேன். பல பேர் பல பதில்களை அனுப்பியிருந்தாங்க, நிறைய பேர் சரியான பதிலையும் சொல்லியிருந்தாங்க. அதுல முதல் நேயரா சரியான பதில் அனுப்பியிருந்தாரு நேயர் முருகன் நிதீஷ். என்ன பதில் அந்த சரியான பதில் அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதான் ஆஸ்திரேலியா. ஆமாங்க, ஆஸ்திரேலியா நாடு மட்டும்தான் உலகத்திலேயே ஒரு நாடாகவும் கருதப்படுது, ஒரு தீவாகவும் கருதப்படுது, அதே சமயத்துல ஒரு கண்டமாகவும் கருதப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது முற்றிலும் நீரால சுற்றி இருக்கிறதுனால ஐலண்ட் கான்டினென்ட் அப்படின்னு அதை கருதுறாங்க. அதனால சரியான பதில் ஆஸ்திரேலியா. பதில் சொன்ன பல நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஆனா முருகன் நிதீஷ் தான் இன்றைய அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்கும் 100 வெள்ளி பற்றிச்சீட்டுக்கான வெற்றியாளர். வாழ்த்துக்கள் நிதீஷ்.
1: இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
1: 48 ஸ்ட்ரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா.
3: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
4: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
5: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
4: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
4: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
5: பஸ் பயணம்.
4: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
5: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
0: இப்போதாங்க நண்பகல் 12 மணி செய்திகள் அப்படின்னு சொன்ன மாதிரி ஞாபகம், அதுக்குள்ள பிற்பகல் 1 மணி செய்திகளுக்கு நாம வழிவிடும் நேரம் வந்துருச்சு. அதற்கு முன்பு ஒரு பாடல் கேட்டுருவோம். டி இமானின் இசையில் சாட்டை திரைப்பட பாடல் உங்களுக்காக வருது. சந்தோஷ் ஹரிஹரன் அனிதா அந்த பாடலை கொண்டு வராங்க. பாடல் முடிந்த செய்திகள், செய்திகள் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னும் சினிமா செய்திகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதன் பிறகு சுவாரஸ்யமான ஒரு செய்திங்க, யார் யாரோ எதை எதையோ முழுங்குறாங்க, இந்த ஆடவர் எதை முழுங்கி வச்சிருக்காரு அப்படின்னு பாருங்களேன். இதெல்லாம் கேட்கிறப்போ எப்படித்தான் சில பேர் வந்து உயிர் வாழ்ந்து இத்தனை வருடங்கள் இருக்காங்க பூமியில அப்படின்னு நம்மளை வந்து யோசிக்க வைக்கிறதுங்க. அந்த மாதிரி தகவல்கள்லாம் கேட்கிறப்போ பகீர் அப்படின்னு இருக்கு. அந்த தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. செய்திகள் முடிஞ்சு உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த வாரம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி.

0: ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எங்க இருக்கீங்க, இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? சரி, உங்க பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்களையும். உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கே. சரி, கவலைப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்.
1: வயதான நேரத்துல இப்படி ஒருத்தர் வந்து சொல்லும் போது உங்களுக்கு கேட்பதற்கு நன்றாக தான் இருக்கும். இந்த வலைப்பதிவை கேட்க இப்போதே மீலிசன் பாட்காஸ்டுக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது, சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவு இப்போது உங்களுக்காக மீலிசன் பாட்காஸ்டில்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். பிற்பகல் மணி 1, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரில் ஊதியங்கள் சென்ற ஆண்டு 4% வளர்ச்சி கண்டன. 2020 விழுக்காட்டு வளர்ச்சியை விட அது

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கநேர்களே, மலர்ந்த இந்த காலை பொழுதில் டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. டிஆர்டி தமிழொலியில் முதலில் வருகின்றது வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் மங்கள வாத்திய சியாக நாதேஸ்வர தபிலிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் தொடர்கின்றது வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமரர்கள். பக்தி பாமரர்கள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடியது.

கேட்டது விநாயகர் துதி, பாடியிருந்தார்கள் உன்னிகிருஷ்ணன் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியில். வணக்கம் தமிழறியில் பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக அருட்சகோதரி கிருபாவதி.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக அருட்சகோதரி கிருபாவதி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக ஏ ஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஏஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடியது. தொடர்கின்றது குப்புசாமி குழுவினர் பாடிய ஐயப்பன் துதியாக.

கேட்டது ஐயப்பன் துதியாக குப்புசாமி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் வடக்கம் தமிழலியில் பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக இசாக் வில்லியம் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது இசாக் வில்லியம்ஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியின் நிறைவாக கிருஷ்ணகானமாக சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

நிகழும் பராபவ வருடம் வைகாசி திங்கள் 6ஆம் நாள் 20ஆம் தேதி மே மாதம் புதன்கிழமை சதுர்த்தி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபவேளையில் காலை 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 11 தினங்கள் திருவிழா இடம்பெற அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது. இவ்வேளையை துர்க்கை அம்மனுக்கு காலை மாலை அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வீதி உள்ளவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் வருகைதந்து அம்பாளின் அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 28ஆம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை சப்பர திருவிழாவும் 29ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் 30ஆம் தேதி மே மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆலயம் ஒஸ்லோ நோர்வே ஆலய தொலைபேசி இலக்கம் 0213-92-73-4

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:05, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:05 புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம் தமிழொலி. வணக்கம் தமிழொலியில் தொடர்கின்றது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்றாமல் இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி. நலமா இருக்கீங்களா?
1: ஓம் ராஜா. இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களையும் இன்புற்றுவாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையாக செய்த ஒரு சில நற்செயல்களுக்காக மற்றவர்கள் தங்களை புகழ்ந்தாலோ அல்லது பெருமைப்படுத்தினாலோ அந்த நேரத்தில் நான் தான் என்று நினைக்காமல் அந்த இறைவன் தான் தன்னை செய்ய வைத்தார் என்று அவரை கையாட்டி விடுங்கள். அப்பொழுது தங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பை மற்றவர்களும் உணர்ந்து கொள்வார்கள். கூடவே இறைவனிடம் இருந்து தாங்கள் அடைந்த நற்குணங்களை அடைவதற்கு அவர்களும் விருப்பம் கொள்வார்கள். ஏனெனில் இறைவனுக்கு ஏழைகளும் ஒன்றே, செல்வந்தர்களும் ஒன்றே. இதில் எந்த விதமான பாகுபாடும் அவரிடம் துளியும் இருப்பதில்லை. ஆகவே இயலாத எளியவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை செய்தால் அங்குதான் தாங்கள் செல்வந்தராக நிகழ்த்திகழ்வீர்கள். ஒருவேளை தங்களால் பிறருக்கு ஏதேனும் உதவி செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, யாரையும் அலட்சியம் செய்து விடாதீர்கள். ஏனென்றால் தாங்கள் இக்கட்டான சூழலில் இருந்த பொழுது இறைவன் தங்களை அலட்சியப்படுத்தி இருந்தால் தங்களால் இன்று பிறரை அலட்சியம் செய்யும் இடத்தில் இருந்திருக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் இந்த மாய உலகத்திலே மாறாத ஒன்று எல்லாம் வல்ல இறைவனை அன்புடன் நேசிப்பதும் மட்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி வணக்கம்.
0: நன்றி. அவர் திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா பாலன்?
2: நன்றி ராஜாண்ணா. அப்படி நீங்க கலைய உறவுகள் எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நல்லா இருக்கிறோம், உற்சாகமா இருக்கிறோம். தாருங்களும் நட்சந்திரி.
2: நன்றி ராஜா. நன்றி அண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இதயத்தின் காலத்திலிருந்து கொடான கொண்டு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்குவதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி ராஜாண்ண குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அன்னு தினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேரா கிடைக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளுத சுவிசேஷம் 6 இறை வார்த்தைகள் 31-41 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பின்னும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடருக்கு குருடர் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவர்

0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள். உள்நாட்டு சிந்தனை
1: அன்பு உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோரும் கால வணக்கம் கூறிக்கொண்டு பேப்பரல் மூலமும் உடையும் 104 அதிகாரம் உழவு. உளன்றும் ஏ பின்னது உலகம், அதனால் உளர்ந்தும் உழவே தலை. மக்கள் உழவு தொழிலை செய்யாமல் பிற தொழில்களை செய்ய விரும்பி அலர்ந்தும் முடிவில் ஏறால் உழவு தொழிலை செய்பவர்களின் பின் செல்வர். ஆதலால் உழவு தொழிலே உயர்வானது. உழுவார் உலகத்தாற்கு ஆணி, அழுது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவு தொழில் செய்பவர் அத்தொழிலை செய்யாமல் பிற தொழில்களை செய்பவரையும் பாதுகாத்தலால் உலகத்தாராகிய தேர்க்கு அவர்களே அச்சாடிஞாவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு வாழ்பவரே வாழ்பவர் ஆவர். ஏனைய தொழில்களை செய்பவர் அவரை வணங்கி அவர்களின் பின்னால் செல்பவரே ஆவர். பலகுடை நீளலும் தங்குடை கீழ் காண்பர் அலகுடை நீளல் அவர். அருளுள்ளம் வாய்ந்த உழவர்கள் அரசர்களின் குடைநிழலில் உள்ள உலகம் முழுவதையும் தம் அரசரின் குடைநிழலில் தங்கியிருக்க காண்பர். இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் கரவாது கை செய்தோன் மாலை அவர். உழவு தொழிலை செய்து வாழ்பவர்கள் தாங்கள் பிறரிடம் சென்று யாசிக்க மாட்டார்கள். வறியவர்க்கு ஒரு பொருளை வஞ்சனை இல்லாமல் கொடுத்து உதவுவர். உழவினார் கம்மடங்கின் இல்லை விளைவதும் விட்டம் என் பார்க்கும் நிலை. உழவர்கள் உழவு தொழிலை செய்யாராயின் துறவிகளுக்கும் அவ்வரத்தில் உறுதியோடு நிற்றல் இயலாதாம். தொடிப்புழுதி கவுசா உனக்கின் கவுசா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். நிலத்தை உழுதவன் ஒரு பலம் இடையளவு நிறையுள்ள புழுதிய கால் பலம் நிறையுள்ளதாகுமாறு நிலத்தை காயாவிட்டால் ஒரு குடி எருவும் இட வேண்டாமல் அந்நிலத்தில் பயிர் மிகச் செழித்து வளரும். ஏரினும் நன்றால் எரு இடுதல் கட்டவின் நீரினும் நன்று அதன் காப்பு. ஏறினால் நிலத்தை உழுவதைக் காட்டிலும் எருவிடுதல் நல்லது. களையெடுத்த பிறகு நீர் பாய்ச்சுவதை காட்டிலும் பயிரை வேலி முதலியன அமைத்து கேடு நேராமல் காப்பதாகும். செல்லார் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடி விடும். நிலத்துக்கு உரியவன் நிலத்தை கவனிக்காமல் சோம்பி இருந்தால் அந்த விளை நிலம் அவனுடைய மனைவியைப் போல வெறுப்பு கொண்டு அவனோடு பிணங்கிவிடும். இளம் என்று அசை இருப்பாரை காணின் நிலம் என்ன நல்லால் நகும். யாம் வரணமுடிவோம் என்று சோம்பி இருப்பவரை கண்டால் நிலமகளாகிய நல்லால் தன்னுள்ளே சிரிப்பாள். நன்றி.

ஜாதிபன் இரண்டையும் சமமாயி நிறுத்திய உடனே தனியொத்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழும் பக்குவப்படுத்தி பின்னால் பகர்கின்ற கிரணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் அகட்டி என் முன் கனி போலவே வேதி கெடு நினைவு நினைக்கின்ற கதடர்களையும் கதட்டி காத்து நின்று காத்து நின் தொண்டராம் தொண்டற்கு தொண்டரின் தொண்டர்கள் தொழும்பன் ஆக்கி இனிய விளமறுவு திருமணவை

0: மாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாயகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. திரு சித்தம்பலம் நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் யோகேஸ்வரி அம்மா அவர்களே இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து நின்ற நிறமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் ராஜா, நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள். உங்கள் லட்சந்தினி,
2: இளமையில் மன தூய்மையோடு இறைவிடம் முழுமையாக அர்ப்பணித்து காலை எழுந்தவுடன் ஒவ்வொரு நாளும் இறைவனை வணங்கி வழிபடும் போதும் இறைவன் நலமாக வாழ வைப்பான். இளமையில் துன்பம் வேதனை சோதனை வரும், மன வலிமையோடும் அமைதி பொறுமையோடும் அதை தாங்கிக் கொள்ளும் வாழ வேண்டும்.

0: இறைவன் நாங்கள் செய்யும் அனைத்தையும் அறிவான். இறைவன் எல்லாம் அறிந்தும் என்றும் முதுமையிலும் வாழ வைத்துக் கொண்டு இருப்பவனும் இறைவன் தான். வாழும் வாழ்க்கையில் எதை செய்தோம், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை எல்லாம் இறைவன் அறிவான். வாழும் வாழ்க்கையில் எதை உள்வாங்க வேண்டும், எதை விட்டு விலக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளவும் வேண்டும். நாங்கள் இறையாசியுடன் முழுமையாக வாழ வேண்டும் என்றால் நம் குறைகளை நாமே சரி செய்து கொண்டு வாழ வேண்டும். இறைவன் இருக்கின்றான் என்ற பயபக்தியோடும் வாழ வேண்டும். இறைவன் முழுமையாக ஏற்றும் கொள்ளும் வரை பொறுமையாக வாழ வேண்டும். இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் வாழும் போதும் இறைவன் கைவிட மாட்டான். வாழும் வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம். இதில் தான் எல்லாமே அடங்கி உள்ளது. இறைவனின் அருளும் ஆசியும் பெறுவது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. நம் செயல்பாடுகள் சரியா இருந்தால் இறைவனே வரவேற்று வாழ வைப்பான். இறைவன் வாழும் காலம் வரை மறந்து வாழக்கூடாது. நம் தந்தை தாயையும் மறந்து வாழக்கூடாது. கலைத்தாயையும் மறந்து வாழக்கூடாது. இவை யாவும் அவசியமானது. யாருக்கும் அடிமையாக வாழச் சொல்லி இறைவன் உத்தரவாதம் வழங்கவில்லை. கடமைகளை சரிவர செய்யும் போதும் உரிமைகளையும் உதவிகளையும் இறைவனிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம். நம் திறமைகளை முன் கொண்டு வரும் போதும் இறைவன் தான் உறுதுணையாக இருந்து செயல்படுகிறார். வாழும் வாழ்க்கையில் இருவருக்குள் தான் எல்லாமே அடங்கியுள்ளது. அமைதி பொறுமையோடு ஒற்றுமையோடு புரிந்துணர்வோடு கலை கலாச்சாரத்தோடு வாழும் போது இறைவன் வழி நடத்தை வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டே செல்லும். அப்படி செயல்பட முடியாவிட்டால் தனித்து நின்று இறைவனை ஒன்றித்து வாழும் போதும் இறைவன் கைவிட மாட்டான். வாழும் காலம் வரை இறை நம்பிக்கோடும் தன் நம்பிக்கோடும் வாழ்வோம். இறைவன் அருளோடும் நலமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம் ராஜானா. முன்னோரும் நல்ல நற்றை சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜானா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி, வணக்கம் ராஜானா.
1: அவர் புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். நேரம் சரியாக 8:18 ஐக்கியராஜ்யத்தில் 7:18 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் பைபரூடாக இணைந்திருக்கின்ற ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
2: காலை வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா ராணி?
2: ஆமா, அண்ணன் நிலமா இருக்கிறேன். நந்தியண்ணா, நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, வைகாசி மாதம் 26 பொதுக்காலம் 8 செவ்வாய்க்கிழமை, பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 1 இறைவசனங்கள் 10-16 வரை. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு அந்த இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றிற்கு பின் அடைய வேண்டிய மாட்சிமையையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவி என்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டு என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணில் நின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கென்று நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன் அறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வான தூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாக இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போல் அன்றி கீழ்ப்படிதல் உள்ள மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கின்றது. இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு, இதை இழந்தோம், இதை பெற்றோம். மனித மனம் பெறுவதற்கு ஏங்குகின்றது, தருவதற்கு தயங்குகின்றது. ஆனால் இயேசு பேதுருவின் கேள்விக்கு மன்னிக்கோணும், இது வந்து செவ்வாய்க்கிழமையான் வியாழக்கிழமையான மாறி வாசித்து விட்டேன். பார்வையை மறைப்பது எது? திமேயுவின் மகன் பார்த்திமேயு பார்வையற்றவர். ஆனால் அவர் இயேசுவின் கருணையால் பார்வை பெற்றார். ஆண்டவரின் ஆவியால் அருள்பொழிவு பெற்ற இயேசுவின் பணி வீச்சில் 1 பார்வையற்றோர் பார்வை பெறுவதுதான். உடல் அளவில் இன்று பார்வையற்றோர் பார்வை பெற கண்டானம் உதவுகின்றது. உடல் பார்வை இல்லாதவர்கள் மனத்தெளிவும் கூறிய நுண்ணறிவும் வாழ்வு பெற்றிய நல் புரிதலும் பெற்று இன்று சமூகத்தின் முன்னிலையில் சிறந்து விளங்குகின்றார். ஆனால் அதைவிட கொடியது இன்று மனிதர்களின் மனங்கள் பார்வை இழப்பதுதான். தன்னலமும் தான் எனும் அகந்தையும் இன்று பிறநலம் அல்லது சமூக நலம் பற்றிய பார்வையை ஒழித்து விடுகின்றது. அதனால் நன்னறி வாழ்வில், ஒழுக்க வாழ்வில் பார்வையற்ற பல சமூக ஒழுக்க கேடுகள் இன்று சமூகத்தை சீர்குலைக்கின்றன. நம் உள்ளமும் ஆன்மாவும் விழிக்கட்டும், நன்கு பார்க்கட்டும். செயல் உள்ளொளி பெற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவோம். நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நச்சிந்தன நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். நலமாக இருக்கின்றோம், நீங்கள்? நன்றி.
3: இனிய காலை வணக்கங்கள். என் அன்பு உறவையானே, நீங்கள் நலம் பாலை எல்லாம் இல்லை குருபவன் பால தாமரைகளை வணங்கிக் கொண்டு எல்லாம் இல்ல கத்திராய் பவானின் தெய்வீகம் வியாழக்கிழமை நாம் எந்த வகையான மனிதர் என்பதை பகவான் என்று நமக்கு அன்புடன் விளக்குகிறார். இதன் மூலம் நாம் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை சுய பரிசோதனை எதுவும் மேம்படுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மக்கள் நீண்ட வகையில் தேவாலயத்துக்கு செல்வதை பார்க்கும் போது எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் கோயில்களையும் முனிவர்களையும் சந்தித்ததை பற்றி வருத்தத்துடன் பேசுவதை கேட்கும்போது எனக்கு அது பிடிக்கவில்லை. தலை நிமிந்து தைரியமாக நீங்கள் ஒரு கோயிலையோ அல்லது முனிவரையோ சந்தித்ததாக ஏன் உறுதியாக கூற முடியாது? நீங்கள் கடவுள், நம்பிக்கையுடையவர் என்று எப்போதும் கூறிக்கொண்டு கவலைக்கும் துயரத்துக்கும் ஏன் அடிபணிய வேண்டும்? ஒரு பேருந்து வேகமாக செல்லும்போது ஒரு பொழுது முழுகம் அதை பின்தொடர்கிறது. அது நிற்கும் போது பயணிகள் மீது பொழுது படுகிறது. ஆனால் பேருந்தை நிறுத்தாமல் உங்களால் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும்? விரைவார்கள் என்னவென்றால் நீங்கள் எப்போதும் மண் சாலையில் வேகமாக செல்ல வேண்டியதில்லை. சிறந்த சாலையில் சிறந்த சாலைகள் காத்திருக்கின்றன. அந்த மண் சாலைதான் சமதி சாலை, கிராம பஞ்சாயத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு வரும் தார் சாலைதான் மாவட்ட பஞ்சாயத்தால் மாவட்ட பஞ்சாயத்து சாலை. இறுதியாக நீங்கள் நெடுஞ்சாலை தூர தார் சாலையில் நுழைகிறீர்கள். அங்கு பேருந்து தனக்கு பின்னால் எந்த புதிய முகத்தையும் எடுத்து செல்ல பண்பாதை கர்மமாக்கும், தார்பாதை உபாதனை மாக்கும், மற்றும் நீலக்கீழ் பாதை ஞானமாக்கும். விரைவில் ஞான மார்க்கத்தில் நீங்கள் அப்போது பொழுது இருக்காது. ஆன்மீக விஜயங்களின் முன்னேற்றத்திற்கு அப்படி நம்பிக்கையை அடிப்படை தேவையாகும். அந்த நம்பிக்கையை கவனமாக காக்க வேண்டும். உங்கள் பெற்றோரை விட உங்களுக்கு நெருக்கமானவராக இறைவனுடன் சரணடை ஒவ்வொருவருக்கும் சரணடையாதீர்கள். ஒவ்வொரு காற்றுக்கும் உங்கள் நம்பிக்கை கலந்துவிட அனுமதிக்காதீர்கள். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் கலங்காலும் உங்கள் சொந்த அனுபவத்தின் உரியை பற்றி கொண்டு சாதனாவை தொடர்வதே உங்கள் கடமை. அந்த பகவான் நிறைவரையில் கூறியிருக்கிறார். கூறிக்கொண்டு பட்டுமதாட்சியினை உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்கள் எம்புடன் நேசிக்கும் சன்மா தாக்குனப்பான். வணக்கம், நேரில் வணக்கம் ராஜா.
1: நன்றி சன்மநாதன், நினைத்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன்.
4: நீங்க காலை உற்சாக வணக்கம் ராஜா.
1: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
4: நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் தலைவர்கள் குடும்பங்கள் எல்லோரும் நலமா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம். உங்களை வாழ்த்தி கொண்டு இந்த நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாளாமே அமைகிறவிடம் வேண்டிக் கொண்டு அன்றே வந்து தியானேசர் இன்று பாஸ்கா காலத்தின் பொது காலத்தின் எட்டாம் வாரத்தின் நான்காம் நாள் வியாழக்கிழமை கிறிஸ்த நச்சிந்தனை இயேசுவின் வாழ்வில் மரியாயின் தாயன்று இம்மாதம் வைகாசி மாதம் என்ன மரியாளுடைய மாதம் மாதம் இறுதி மொழியாக கடைசி மாதமாக கடைசி நாட்களாக இருக்கிறபடியால் அம்மாவை கேட்டுத்தான் அன்னமரியா இறைவனின் தாய். அன்னமரியாவை நான் திருவள்ளி வாழ்க்கை கொண்டாடி மகிழ்வதும் தனித்திறப்பு அவரின் தாய்மைதான். விவிலியத்தில் மரியா கடவுளின் தாய் என்று வழிப்படையாக கூறவில்லை என்றாலும் பல இடங்களில் மகனான இயேசுவின் தாய் ஆண்டவரின் தாய் என்று எடுத்து இயல்புள்ளது. கடவுளின் மகனான இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி தொடக்கம் என்ற முதலாவது எழுதப்பட்ட நற்செய்தி சொல்லப்பட்டது. மேலும் மரியா எலிசபெத்தை சந்தித்தபோது அவரின் தூய் ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த உரலில் மரியாவை பார்த்து என் ஆண்டவரின் தாய் என்னுடன் வர நான் யார் என்று பாயார மரியாவை ஆண்டவரின் தாய் என்றால் கேட்டு சொல்கின்றார். அதே போல மரியா ஆண்டவரின் தாய் என்பதை வானதூதரின் வாழ்த்தில் கேட்ட மரியா நான் ஆண்டவரின் அடிமை மனுசுப்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறி பதில் கூறி ஆண்டவரின் அழைப்பை ஏற்று அர்ப்பணித்து தம்மை முழுவதமாக கைகளித்தார். மரியாவின் இயேசுவைப் போல கடவுளின் திருவுளத்திற்காக முன்குறித்து வைக்கப்பட்டதால் கடவுளின் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்குட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்துக்குட்பட்டவர்களாகவும் அனுப்பினார். மரியா தேர்ந்தெடுக்கப்பட்டு இறைவனின் திட்டத்தில் பணி செய்ய இறையாளுடன் வாழ்ந்து இறைவனின் தாயானார் என்று நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. இயேசுவின் வாழ்வு மரியாயின் தாய் என்பன் தியாவு நிறைந்துள்ளது. தான் பெற்ற மகனை பிறருக்கு கையளித்தது, மகனிடம் காணாவூர் கல்யாணத்துக்கு கரிந்து வீசுவது, மகனை இறைவனில் பிரிந்திட வழிகாட்டியது, சிலுவையில் கையெழுத்து அவர் அருகில் நின்றது போன்ற செயல்கள் அனைத்து மரியாயின் தாய் என்று இலக்கணமாக அமைந்துள்ளது. மேலும் மனிதகுல மீட்பிற்காக தன் மகனையும் அவரோடு இணைந்து தம்மையும் முழுமையாக அர்ப்பணித்தல் தாய்மை என்ற முறையில் தன் மகன் இயேசுவுக்காக தன் தேவைகள் ஆசைகள் அனைத்தையும் தியாகம் செய்தது. தம் மகன் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று காத்திருந்தார். அத்தோடு தம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் உலகத்தின் மீட்பே நமது குறிக்கோள் என்று தன் மகனோடு இணைந்திட்ட தாய்மரியா பிறந்திருக்கின்ற நமக்காக நம்முடைய சேவைக்காக நம்மோடு நின்று இனவிடம் இறைவனிடம் மீண்டி நமக்கு இறைவர்களை பெற்று தருகின்றார். எனவே அன்னமரியாளின் நம்பிக்கை வைத்து அவர்களுக்காக நாங்கள் மரியாதையும் பக்தி வணக்கங்களும் செய்து அவர்களை மன்றாடி வாழ்த்துவோமாக. நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது இது நிறைந்த
5: கனடா வன்கூவர் சரையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ் பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு FDDA@ANGAY CHANDRA ஸ்கேஆர் feda@andrechandrasekhar.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.

0: நேரம் சரியாக 8:32 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 7:32 இந்த நேரத்தில் வானொலியில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 28 மே மாதம் வியாழக்கிழமைக்கு உரியது.
1: மேஷராசி நண்பர்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா நான் சக்ஸஸ் பண்ணி தீருவேன், நான் ஜெயிச்சிடுவேன், என் மனசில் பெரிய உறுதி உண்டு, இந்த காரியத்தை நான் நடத்தாமல் விட மாட்டேன். இது எல்லாமே பாசிட்டிவ் நோட்ஸ் தான். இதில் நான் மட்டும்தான் ஜெயிப்பேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு தெரியுமா, என்னை யாரும் ஜெயிக்கடிக்க முடியாது. இதில் இவங்கெல்லாம் ஐயோ, இந்த நாலேஜ் என்கிட்ட மட்டும்தான், இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது, ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது, ஒரு விஷயத்தில் நினைக்கலாம், அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடாது. நீங்கள் அப்படி இல்லை, ஆனால் 4 தெரியாமல் அப்படி பேச வச்சிடும், கோபத்தை முன் கொண்டு வந்துடும், மற்றவங்களுடைய பேச்சு உங்களை தூண்டுறதாக கூட ஆக்கலாம். இதெல்லாம் கவனமாக இருக்கணும். மேஷராசி நண்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு இந்த தினத்தில் கிருஷ்ணர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் கொடுக்கும், பேர் புகழ் அந்தஸ்து, திருமண காரியம் வெற்றி பெறும், கணவர் மனைவிட்ட பணம் கொடுக்கறது, மனைவி கணவர்கிட்ட கொடுக்கறது, அதே மாதிரி கூட்டு தொழில் வெற்றி ஆகுறது, நண்பர் கூட சேர்ந்து இங்கே வெளியில போறது, அவ காரியமா ஒரு காரியத்தை ஜெயித்து கொடுக்கறது, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், நான் தான் அந்த காரியத்தை நடத்தி கொடுத்தேன்னு பெருமையா சொல்றது, இந்த அத்தனை விஷயத்துக்கு சூப்பரா இருக்கு, அத்தனை விஷயத்துக்கு பிரமாதமா இருக்கு இந்த தினத்துல. ரிஷபராசி பயப்படாம ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வெற்றி தான். அஷ்டலக்ஷ்மிகள்ல தைரியலட்சுமி மட்டும் மனசுல வச்சுட்டேன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு சக்சஸ் தான் இந்த தினத்துல. ஆக துர்கை வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பண வரவுகள் கூடிய குடும்பத்தில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துட்டு இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட் வந்து நீங்கள் அவள் வீட்டுக்கு போகிறது, இதெல்லாம் காரியங்கள் லாபகரமாக இருக்கக்கூடிய நாள். இதை விட்டுட்டு பாஸ்ட்டில் நடந்த விஷயம், லைஃப்பில் இருக்க பிரச்சனைகள், மித்ததால் கம்பேர் பண்ணி பேசுறது அறவே ஒதுக்கி தள்ளிடுங்க. இன்னைக்கு நல்ல நாள் இன்றைய தினத்தில், துர்கை வழிபாட்டோட தினத்தை வைத்தால் தினம் உங்களுக்கு சாதகம். மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் இந்த தினத்துல. சில பேருக்கு பார்த்துட்டு இன்னைக்கு நாள் வந்து A1 டாப் 1 இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி டல்லா இருக்கும், என்னாச்சு ஒன்றும் இல்லை, தூங்கிட்டு இருப்பா, ரெஸ்ட் எடுப்பா, நல்லது தான், ரெண்டு பேருக்கும் பெரிய மாற்றம் கிடையாது. பட் என்னன்னா மனசை வந்து சில பேர் நல்ல உயர்ந்த நிலைக்கு, சில பேர் ரொம்ப லோவா ஒரு காம்ப்ளெக்ஸ்ல மனசுல கொண்டு வருவா, மனசுல போட்டு ரொம்ப வருத்தமே படக்கூடாது. இன்னைக்கு எதையுமே ஃப்ரீயா விட்டுருங்க, இன்னைக்கு எந்த முடிவும் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க, எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு 2-3 கழிச்சு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது இந்த தினத்தில். அதிகமான பிரயாணம், 24 பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை, ஒரு முடிவு எடுக்கிறதுல இன்றைக்கி எடுக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களை முழுதாக தெரிந்து கொண்டு அதை பற்றி சர்வே எடுத்து அதுக்கப்புறம் சர்வேல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி நண்பர்கள் ஆன்லைன் கிளாஸஸ் டீச்சிங் லைனில் இருந்திருக்கோம், HOD-ஆக இருந்திருக்கோம், காலேஜ் வச்சுருக்கோம், ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. தூர பிரயாணம், வெளிநாட்டில் தங்கிட்டு இருக்க, நான் வேற நாட்டுக்கு மைக்ரேட் பண்ணலான்ட்டு இருக்க, பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான விஷயம், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரெசிடென்சியல் விசா சம்பந்தமான, கிரீன் கார்டு சம்பந்தம், இந்த மாதிரி பல விஷயங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக காரிய கச்சிதமாயிரும். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க. அதே சமயத்தில் சில நேரங்கள் ஒரு பொருளை திருப்பியும் வாங்குவீங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குவீங்க, சில விரயங்கள் இன்றைய தினத்தில் இருந்துதான் இருக்கும். ஆனால் தொழில் முடிவுகள் இன்றைய தினத்தில் எடுக்காதீங்க, வேலைக்கு உண்டான முடிவுகள் இன்றைய தினத்தில் எடுக்காதீங்க. விரயமாகக்கூடிய சில விஷயங்களை சுப விரயமாக அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா அந்த இடத்துல குரு பகவான் இருக்கார், அதனால சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. நடக்காத நினைச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. டிபெண்ட்ஸ், ஹாரோஸ்கோப் சில நேரங்களில் மாறலாம், பட் 80% உங்களுக்கு தான் வெற்றி வெற்றி வெற்றியாக இருந்துருக்கக்கூடியது. பயப்படாமல் ஒரு காரியத்தில் ஈடுபடுறது நல்லது, ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அதேமாதிரி சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கும் பொழுது பெற்றவங்க கிட்ட கேட்டுன்னு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சிம்மராசிக்கு இன்னைக்கு நல்ல பலன்கள் உண்டு. இந்த தினத்தில் சிவ வழிபாட்டோட பைரவர் வழிபாட்டோட ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு வெற்றி ஏற்றும். ஷூ கடை வச்சுருக்கோம், லெதர் ஃபேக்டரி வச்சுருக்கிறவங்க, உணவகம் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி புது பிசினஸ் பண்ணலாம், துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, துணி சம்பந்தமான பிசினஸ் பண்ணி, ஃபினான்ஸ் சம்பந்தமா பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபுட்டு சம்பந்தமான ப்ராடக்ட்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு ஹோம் டெக்கரேட்டரா இருந்துட்டு இருக்காங்க, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் கூடி வரும். சில விஷயங்கள்ல எதிர்ப்பாங்க, எதிர்த்து பேசுவாங்க, ராங் கால் வரும், எல்லாத்தையும் சமாளிப்பீங்க, சில பிரச்சனையில மாட்டிட்டுங்க, அதுல இருந்து விடுபடுவீங்க. இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். துளாராசி நண்பர்களுக்கு விடிய விடிய யோசிச்சு பார்த்தாலும் சரி, சரி ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் அப்படியே லாக் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், கவலைப்படாதீங்க, அதுல இருந்து சரியாயிடுவேன். இந்த நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி இந்த அந்த மன தடுமாற்றத்திலிருந்து வெளியில வரதுக்கு தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. யார்ட்டையா பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, வாகனத்தில் வேகமா போண்ட, சின்ன சின்ன விஷயங்களை கவனமா பாருங்க, எடுத்த முடிவுகள்ல ஸ்டபனா இருங்க, எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்துறாதீங்க, எந்த இடத்துலயும் இறங்கி அவளுக்காக மாத்திக்காதீங்க. உங்க விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு ஜெயிச்சு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். ஃபேமிலி, ஃபேமிலிக்குள்ள அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகளுக்குள்ள விட்டு கொடுத்து போவாங்க, தப்பே கிடையாது. மற்றபடி உங்களுடைய காரியத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். கார்பெண்டிங் சம்பந்தம், பிளம்பிங் சம்பந்தம், எலக்ட்ரிக்கல் சம்பந்தம், நகை கடை வச்சுட்டு இருக்கவங்க, நகை ஹோல்சேல் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, கோசாலை வச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா நரசிம்மர் வழிபாடு, தத்தாத்திரேய வழிபாடு, விசேஷ வழிபாடு. நிறைய விஷயங்கள்ல திடீர் பணவரவுகள் வரும், ஆனா பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணணும். எதிரிகிட்ட நேரடியா உட்காந்து உண்மையெல்லாம் பேசிட்டு இருப்பேன், அவ இதுதான் சான்ஸ், ஆஹா எல்லாத்தையும் கேட்டுப்பா, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். சில நேரங்கள்ல கோவப்படுறத தவிர்த்துக்கணும், அவசரப்பட வேண்டாம். அதாவது அம்பு எய்தவர் யாராவது இருப்பா, ஆனா நீங்க பேசிட்டு இருக்கிற நபர் அவர் இல்லாம இருந்துட்டு இருப்பா, அதனால சார் நாங்க என்ன சார் பண்ணுவோம் சொல்ல சொல்ல திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி பேசிட்டே இருப்பேன். அதனால சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு உங்களை மீறி ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த இடத்துல இருந்து விலகிக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். மன திருப்தி இல்லாத சில காரியத்தை செயல்படுத்துறத கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் நிதானமா செயல்பட்டதும் நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் மற்றவங்க பத்தி காசிப்ஸ் பேச வேண்டாம், பேசுறவங்க பக்கத்துல நிக்க வேண்டாம். இன்னைக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரது நல்லது, சாமியை பிரதட்சணம் பண்றது அதை விட நல்லது. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்கள் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒவ்வொரு விஷயங்கள்லயும் போட்டா போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். சிறு சிறு விஷயங்கள்ல நினைச்சது நடக்கும், அப்பாடா கடவுளை நம்ம காப்பாத்திட்டாரு. பிரியமானவர்களை சந்திக்கிறது, விருப்பப்பட விஷயங்களை செய்யறது, அதே சமயத்துல உங்களுக்காக நிறைய பேர் உதவி செய்யறதுக்குண்டான அற்புதமா, குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப இவாளதான் செஞ்சா அவளே கால் பண்ணிட்டாலேன்னு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சிறு சிறு முயற்சிகளும் இறைவன் கொடுக்க பெரிய வரப்பிரசாதமா, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொரியர் சம்பந்தமான பிசினஸ், லாஜிஸ்டிக்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரப்ப, வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும். ஒரு சில விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில சொல்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஏதாவது காசிப்ஸ் இருந்ததுன்னா காசிப்ஸ் பேசாதீங்க, தெரியாத நபர்களை தெரியும்னு சொல்றது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு தன்வந்திரி பகவான் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு நிறைய அனுகூல்யம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உற்றார் உறவினருடைய உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக, நல்லோர்களது நட்பு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம வந்து குழந்தைத்தனமாக சில நேரங்கள்ல மாறிடப்படாது. ரொம்ப இவா ஏன் என்கிட்ட பேசல, இவா ஏன் என்கிட்ட சொல்லல, நான் கால் வலிக்கும் போது நீ பேசலையில, நீ எனக்கு பசிக்கும் போது நீ எனக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபேமிலிக்குள்ள இருந்துட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள, அம்மா பையன்குள்ள, உற்றார் உறவினுக்குள்ள இருக்க தான் குழந்தைத்தனமா இருக்கும். ஆனாலும் அது சில நேரங்கள் தான் ரொம்ப அதையவே கடைபிடிக்கிறது. எமோஷ்னலா எப்பவுமே ஃபீலிங்ல, எமோஷ்னலா எப்பவுமே வருத்தங்கள்ல, எமோஷ்னலா எப்பவுமே பாண்டிங்ல இருந்துட்டு இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம உத்தியோக விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். மகர ராசி அன்பர்கள் பத்திரிகையாளராக இருந்தாலும் ஜேர்னலிஸ்டாக இருந்துட்டு இருக்கோம், டிவி தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம், ஜிம் நடத்திட்டு இருக்கவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயில் வச்சுட்டு இருக்கோம், ட்ரஸ்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் தரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், தொழிலுக்கு உண்டான முதலீடு சேர்க்கைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தாயார் வழியில நல்ல செய்திகள் உண்டு. அம்மா குழந்தைகளுக்கு, அக்கா தம்பி, கணவன் மனைவி சகோதர சகோதரிக்குள்ள சில சில சண்டைகள் இருக்கு, அப்போதைக்கு இருக்கும், அது கொஞ்ச நேரத்தில் சரியா கருத்தை விட்டு கொடுத்துருவேல் அவள்கிட்ட, நீங்களே சிரித்து பேசிடுவேல். அதுதான் கும்பராசி அன்பர்கள் சில நேரங்கள் அப்படி கடுமையாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அடுத்தது மாறிடுவேன், சரி விடு இதையும் கடந்து போவோங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க இடமாற்ற எதிர்பார்த்தவங்களும் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளே வெளியில் சொல்கிற தவிர்த்துகள் நல்லது. நம்மளுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னா யதார்த்தமாக பேசிடுவோம், யதார்த்தமாக பேசுறது அவள் நம்மகிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாங்கிற எண்ணம் அப்படி கிடையாது. ஸோ மற்றவர்களை பற்றி இன்னொருத்தட்ட பேசுறதையும் தவிர்த்துக்கோங்க, உங்களை பற்றி பேசுறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கோங்க, லிசனிங் ஸ்கில் அவங்கள கேட்டுட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஓ அப்படியான ஒரு அவங்க கேட்டால் அதுக்கு முடிவு சொல்லுங்க, கேட்காட்டி விட்டுடுங்க. கும்பராசி என்பர்கள் பணவரவுகள் கூடியவர். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. மீனராசி நேயர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் எடுத்த காரியம் நன்மைக்கு முடியக்கூடிய அற்புதமானது. ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அதை ஜெயிச்சு வந்துடுவார். வீடு கட்டின்னு இருக்கிறவா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான அவட்ட நிறையா கோச்சுக்கள், கொஞ்சம் நேரத்தில் அவள் நல்லா பேசுறது, வேறு வழி கிடையாது, நம்ம பேசித்தான் ஆகணும், ஓட்டித்தான் ஆகணும், அவர் கட்டி கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு காரியம் நடைபெறதுக்கு முன்னாடி கோச்சுக்காதீங்க. வண்டி ஏதாவது சர்வீஸ் கொண்டு திருப்பி கிடைக்கலன்னா ஏங்க இப்படி பேச, அப்படி எல்லா இடத்துலையும் சண்டையிலேயே கொண்டு போய் முடியப்படாது. நார்மலாக கொண்டு போனேன்னா அந்த காரியம் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்களுக்காக டிக்கெட் புக்கிங் பேக்கிங் இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எதனா உதவி இருந்ததுன்னா உதவியை தேடி செய்து கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் புது வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான சில வேலைகள் எடுத்து செய்யக்கூடியது, எதாவது ரிப்பேராக எடுத்து அதை மாற்றுறது, டிவியை மாற்ற, ஃப்ரிட்ஜு மாற்ற, எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருள், எனக்கு ஃபோன் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். யாராவது சார் உங்ககிட்ட தான் பேசினேன், மேடம் உங்ககிட்ட தான் பேசினேன், நீங்க சொல்லிதான் இந்த காரியம் பண்ண நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்பாடா ஜெயிச்சிட்டேன், மற்றவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லி பராமப்பட மாட்டேன். சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துல தொழில் ரீதியா முயற்சி பண்றதை விட பேர் வரத விட பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைஞ்சமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நம்ம எஃபோர்ட் போட்டா எஃபோர்ட் கொண்டா பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மருதமலை முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
0: அன்பு உறவுகள், 12 ராசிகளுக்கான பல பலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது.

0: மாற்றுவோர் வாழ்த்தலாம் என்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. அந்த வகையில் வாழ்த்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி ராஜரத்னம், நல்லமா இருக்கீங்களா பத்மராணி?
1: நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் அவ்வாறு இருக்கணும் இறைவனை வேண்டிக் கொண்டு. இன்றைய தினம் ராகவன் தன் மகன் தர்மன் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அத்தோடு வில்வராஜா சிவராறு தம்பதிகளும் பரமலிங்கம் ஜனநாயகி தம்பதிகளும் தங்கள் திருமண நாளையும் கொண்டாடுகிறார்.
0: பரமலிங்கம் ஜனநாயகி, மற்றது எங்களுடைய சிவராணி தம்பதி.
1: நன்றி.
0: உங்கள் அன்பான தகவலை தந்த உங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த உங்களுக்கும் நன்றிகள். அவர் பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கோம். அடுத்த அன்பு வணக்கம். வணக்கம். அவர் வதனா வந்திருந்தார், வதனாவை காணவில்லை, மீண்டும் இணைந்து கொள்ளலாம். வதனாவை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்பு வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணநாயகி. வதனாவை காண இல்லையா?
2: என்னடா தந்துட்டு கூடா இளவள வர்த்தராணி வராட்டி சொல்லும் கொண்டு. நன்றி நன்றி. இந்த பிறந்த நாளை கொண்டாடும் தர்மன் ராகனுக்கும் அடுத்து திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எனது சகோதரிகளும் பரமலிங்கம் ஜனநாயகி தம்பதிகளும் வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்கள் சகல ஐஸ்வர்யங்களை பெற்று சிறப்பாக வாழ
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் எல்லோரையும் வளமுறை செய்யும் உற்சாகப்படுத்தும். அந்தவையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் நாகேந்திரம் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ரஜினி
3: வணக்கம். வணக்கம் ராஜா.
0: எங்க போனீங்க நீங்க? பத்மராணி லீவ் எடுத்தா நீங்களும் லீவ் எடுத்துருவீங்களா?
3: என்னோட
0: கவலைப்பட்ட எங்க நான் ரஜினிய வாழ்த்து எங்களுக்கு வெற்றி தாரதா காண இல்ல எங்களுக்கு கவலையா இருக்கு.
3: நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேடிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பர்மன் ராகவனுக்கும் அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் பரமலிங்கம் ஜனநாயகி தம்பதிகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அந்த வர்மனுக்கு பிறந்த நாள் வாழ்த்தையும் தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி.
0: உங்களோட
3: ஒரு முறுக்கா உள்கால கரைக்கோணும் கரைக்கலாமா?
0: அடியுங்க நீங்க முடிஞ்சு பாட்டு போடுங்க. நன்றி.
3: ஓகே நன்றியா.
0: அவர் சகோதரி ரஜினி நாகேந்திரம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பாமா, நலமா இருக்கீங்களா பாமா? நன்றி பாமா.
4: பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ராகவன் வர்மனுக்கும் அவர் என்றும் சந்தோஷமாக வாழ்வன் வாழ்த்திக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு சிருமதி வில்வராஜாவுக்கும் இன்னொரு பேர் என்ன? தர்மலிங்கம்.
0: ஜனநாயகி.
4: ஜனநாயகி தர்மலிங்கம்.
0: தர்மலிங்கம் இல்லையம்மா, பரமலிங்கம்.
4: பரமலிங்கம் ஜனநாயகி பரமலிங்கம் அவர்களும் எல்லா செல்வங்களும் பெற்று சீருந்திருப்பமாக நீர்க்க சுமங்கலியாகவே வாழ்வனு கொண்டு வாழ்த்தி விட வருகிறோம். நன்றி.
0: நன்றி பாமா ராஜரிடம் உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபரோடாக வதனா தயாளன் அவர்கள். வதனா வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம் ராஜா. அண்ணா
0: நலமா இருக்கிறீங்களா?
5: ஆமா நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: ஏன் உங்களை தயாளன் வெளியால பிடிச்சு விட்டார்?
5: இல்ல இல்ல, அது லைன்ல தான் நின்றடா மகன் எடுக்க அப்படியே உங்களோட லைன் வெயிட் பண்ணு விழுந்து கொண்டு இருந்தது. நான் அதை கட் பண்ணாமல் வச்சிருந்துட்டேன். அதை முதலே கட் பண்ண.
0: நன்றி
5: ராஜா. ஆமா நல்லமா இருக்கிறேன் ராஜா.
0: வெளியால விட இல்ல
5: விட இல்லையோ சொன்னபடி
0: சொன்னபடி வச்சு
5: திருமண நாளை காணும் திருமதி என்ன வில்வராஜ சிவராணி தம்பதிகள் தம்பதிகளும் பரமலிங்கம் ஜனநாயக தம்பதிகளும் இன்று திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் இருவர் இரு குடும்பத்துக்கும் எங்கள் குடும்ப சார்பான இனியும் திருமண நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் இன்று நலமாக சுமங்கலியாக வாழ வாழ்த்திக்கொண்டு மற்றும் ராகவனின் மகன் பர்மன் அவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் வாழ்த்தி விடவருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதயம் நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
6: வணக்கம் ராஜா, யோசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
6: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நன்றி. இன்று பிறநாள் கொண்டாலும் ராகவன் வர்மன் அவர்கள் இல்லை நிறைவாக வளமாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடும் பரமலிங்கம் ஜனநாகி அவர்களுக்கும் வில்வராஜா சிவராணி அவர்களும் எல்லா ஆண்டு காலம் 16 செல்வங்களையும் அன்பாக நிறைவாக வாழ்க வாழ்க என்ற நிறைந்த வாழ்த்துக்களால் எல்லா ஆண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்துக்கொண்டு ஆறுதல விட வருகின்றேன்.
0: நன்றி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
6: ஆறுதலா சொல்லிவிட்டேன்
0: கட்டிக்காரி.
6: அவர்
0: திருமதி ஜோசரி அம்மா அவர்கள். ஜோசரி அம்மாவை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சாந்தினி.
7: இனிய காலை வணக்கம். நீங்க நலமா குடும்பத்தோட இருக்கணும் என்று எல்லாம் பல்லங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் வர்மன் ராவன் அவர்களையும் நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோ அவர் இன்று போல் என்றும் சல சபாக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் சலகல வல்லவனா திரளவன் என்று வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி வில்வராசா சிவராணி அவர்களுக்கும் திருமதி பரமசிலிங்கம் ஜனநாயகி அவர்களுக்கும் இரு தம்பதிகளும் இணைப்பிரியா தம்பதிகளாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று தீக்க சுபங்கலிகளாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சோதரி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றிகள்.
7: நன்றி, வணக்கம்.
0: இன்று மங்களகரமான திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரண்டு தம்பதிகளுக்கும் எங்கள் ராகவன் சிவகாமி தம்பதிகளின் செல்வ புதல்வன் பர்மன் குட்டிக்கும் எங்கள் இதை நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை டிஆர்டி தமிழலி குடும்பம் தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்காக நாம் தரும் பாடல்

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில். இன்று அதாவது பரமலிங்கம், ஜனநாயகி, வில்வராஜா, சிவராணி தம்பதிகள் இன்று திருமண நாளை இனிதாக கொண்டாடுகின்றார்கள். அவரை தொடர்ந்து ராகவன், சிவகாமி தம்பதிகளுடைய செல்வ புதல்வன் வர்மன் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். எல்லோரும் சிரஞ்சீவியாக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கையின வாழ்த்தி வானொலிக்கு வலம் வருகின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள பிடி கேஷன் கரி, பிடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் வரிவடக்கு ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதில் ராணுவம் தொடர்ந்தும் முட்டுக்கட்டையாக இருக்கின்ற நிலையில் அமைச்சர் சந்திரசேகரன் ஊடகங்கள் மூலம் மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். கிண்ணச்சி பூநகரி பிரதேச செயலர் பிரிவில் உள்ள கிராஞ்சி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து முன்னெடுக்கப்படுகின்ற கனிம மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்களுக்கு எதிராக இன்று கிராம மக்கள் மற்றும் பொது அமைப்புகளால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் பாதுகாப்பு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 7 இலங்கை இளைஞர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் குறுநகர் பகுதியிலிருந்து கடத்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போனவர் 2 நாட்களின் பின் புங்குடுதீவு கடற்கரை பகுதியில் சடலமாக கரையொதுங்கி இருக்கிறார். குறுநகர் சென்ட் பேட்ரிக்ஸ் வீதியைச் சேர்ந்த 62 வயதுடைய வேலு உதயகுமார் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். தமிழின படுகொலைக்காக குரல் கொடுத்த அருட்தந்தை ஜீவந்த பிரிசின் குரல் ஒடுக்கப்படக்கூடாது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அடிமட்ட மனித பாதுகாப்பு திட்டங்களுக்கான மானிய உதவி திட்டத்தின் கீழ் கண்ணிவடி அகற்றும் திட்டத்துக்கான மானிய ஒப்பந்தங்களில் ஜப்பான் தூதுவர் அகியோ இசமொட்டா, கண்ணிவடி ஆலோசனை குழுவின் உதவி சேவைகள் தலைவர் கெவின் கிளர்க்ஸ் மற்றும் ஹலோ அறக்கட்டளையின் திட்ட முகாமையாளர் கன்னா எலிசபெத் பிக்டன் மற்றும் டெல்வோன் சமூக நல்லிணக்கத்துக்கான உதவியின் இயக்குநர் மற்றும் திட்ட மேலாளர் ஆனந்த சந்திரசிரியுடன் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். இலங்கையில் திட்டமிடப்பட்டுள்ள 160 மெகாவாட் கொள்ளளவு கொண்ட மின்கல சேமிப்பு தொகுதிக்கான முதற்கட்ட உதிரி பாகங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் உள்ள முறைசாரா துறையைச் சேர்ந்த சுமார் 6 மில்லியன் ஊழியர்களில் குறைந்தபட்சம் 5 மில்லியன் ஊழியர்களையாவது இலங்கை சமூக பாதுகாப்பு சபையின் ஓய்வூதிய திட்டத்துக்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் மாதவிடாய், வறுமை மற்றும் அது தொடர்பான சமூக தடைகளை ஒழிப்பதற்கான அவசர சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியிருக்கிறார். ஆன்மீக விழுமியங்களால் இலங்கை சமூகத்தை மேலும் போஷித்து அனைவருக்கும் பயன் கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி அடைந்த நாடொன்றை கட்டியெழுப்புவதற்காக சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி செல்லுமாறு சகலருக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமியர்களால் இன்று இலங்கையில் அனுஷ்டிக்கப்படும் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணைவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் ஹஜ் பெருநாள் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். இடைக்கால தடை உத்தரவின் காரணமாக முன்னதாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பனாத்தவில் சபையின் தவிசாளர் பதவியை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் பொது எதிர்க்கட்சியின் ஆதரவுடன் 2 மேலதிக வாக்குகளை பெற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதியான வின்சென்ட் பிரான்சிஸ் தவிசாளர் பதவியை கைப்பற்றியிருக்கிறார். மக்களுக்கு பொறுப்பு கூறும் மக்களின் அரசாங்கமான தற்போதைய அரசாங்கத்தை விரட்டி அடிப்பதற்கு மக்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை என்றும் அதற்காக திருடர்கள், ஊழல்வாதிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களே இந்த அரசை கலைப்பதற்கு கனவு காண்கின்றார்கள் என்று ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று ஆசாத் மௌலானாவை சந்தித்த சானி அபயசேகர மற்றும் அவரது குழுவினரின் செயல்பாடு சட்டத்தின் ஆட்சியை கேலிக்குள்ளாக்கிறது. இந்த விடயத்தில் அரசாங்கம் நான் கேட்கும் 5 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று பிவிதிரு எல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில சுட்டிக்காட்டியிருக்கிறார். நிலக்கரி கொள்முதல் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான முறைகேடுகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவுக்கு இதுவரை மொத்தம் 28 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரியவருகிறது.
சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதிவசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது கூட்டு மீளாய்வுகளை நிறைவு செய்திருப்பதோடு சுமார் 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்காக அபராதம் விதிப்பது போன்று போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பி முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. கட்டன் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 2 கல்வி கற்கும் 7 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவன் கொழும்புக்கு தனியாக பேருந்தில் செல்ல முயன்ற போது கட்டன் பேருந்து நிலையத்தில் வைத்து நேற்று பத்திரமாக மீட்கப்பட்டு கட்டன் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். மட்டக்களப்பு நகரில் உள்ள விடுதியொன்றில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட தீப்பரவலில் சிக்கி 2 குழந்தைகள் உயிரிழந்து போனார்கள். மட்டக்களப்பு பூதூர் பகுதியில் உள்ள இலங்கை விமானப்படை முகாமுக்கு முன்னால் உள்ள வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பாவியினுள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக அங்கு உயிரிழந்து போனார். களுத்துறை பள்ளிவாசல் வீதி வெட்டமகட பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வர்த்தகர் ஒருவரை இலக்கு வைத்து காரில் சென்ற நபர் ஒருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். தொழிலாளர் சக்தி வளங்களில் ஈடுபட்டுள்ள தென்கொரியாவின் முன்னணி நிறுவனமான குளோபல் வொர்க் போர்ஸ் சொல்யூஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஸ்பெஷலிஸ்ட் அந்த நிறுவனத்தின் உயர் பிரதிநிதிகளுக்கும் தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்காவுக்கும் இடையே 25ஆம் தேதி தொழில் அமைச்சில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. காசா மக்களுக்கு அவசர மனிதாயமான உதவிகளையும் மருத்துவ பொருட்களையும் கொண்டு சேர்க்கும் சுமுத் புளோட்டிடா என்ற சர்வதேச மனிதாயமான கடற்பயணத்தில் இணைந்திருந்த போது இஸ்ரேலிய படையினரால் கைது செய்யப்பட்ட இலங்கை செயற்பாட்டாளர் சமீரா மெக்புத்தீன் கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரம் நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தனக்கு நேர்ந்த குற்றங்கள் குறித்து விவரித்திருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பை ஃப்ரீ பலஸ்தீன் இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் ரம்புக்கனை முதல் கலகதிர வரையான 3ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் உத்தியோர்வ அங்குரார்ப்பண விழா நாளை நடைபெறுகிறது. சர்வதேச உயிரியல் பல்வகமை தினத்தை முன்னிட்டு இலங்கையின் மிகப்பெரிய நகர்ப்புற வண்ணாத்தி பூச்சி பூங்கா அன்றாதபுரத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக உத்தியோர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டின் மே மாதம் நிறைவடைவதற்கு முன்னதாகவே இலங்கைக்கு சென்ற சர்வதேச சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துள்ளதாக வெளிவுகார சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜயகரத் தெரிவித்திருக்கிறார். நடைபெறவுள்ள விசாக் மற்றும் போசான் பண்டிகைகளை முன்னிட்டு தான சாலைகளை ஏற்பாடு செய்பவர்கள் தத்தமது பிரசித்தக்குரிய சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகங்களில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று தொற்று நோயியல் பிரிவின் விசேட சமூக மருத்துவ நிபுணர் திலங்க ரூபன் பத்ரன கோரிக்கை விடுத்திருக்கிறார். இரத்த புற்றுநோயானது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தெளிவாக கண்டறியக்கூடிய காரணங்கள் எதுவுமின்றியே ஏற்படுவதாக தேசிய புற்றுநோய் நிறுவனத்தின் குருதியியல் மற்றும் புற்றுநோயில் நிபுணர் மருத்துவர் புத்திக சோமவர்ண தெரிவித்திருக்கிறார். இந்திய செய்திகளில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா பதவி விலக முடிவு செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் வி தேஷ்பாண்டே தெரிவித்திருக்கிறார். மம்தா பானர்ஜி மற்றும் மூனாக்கான ஸ்டாலின் ஆகியோர்களின் தோல்விக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளே காரணம் என்று ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியிருக்கிறார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் நேற்று சந்தித்து பேசினார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து 4 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கியதைத் தொடர்ந்து அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவர் சந்தித்து கோரிக்கை மனுவை விடுத்திருக்கிறார். டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் விஜய் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காமல் சென்னை திரும்புகிறார். தமிழக வெற்றி கழக அரசில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் நிலையில் அந்த கட்சித் தலைவர்களை விஜய் சந்திக்காததால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தியை சந்திக்காமல் டெல்லியிலிருந்து விஜய் புறப்பட்டதால் காங்கிரசார் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க 5 பேரை மத்திய அரசுக்கு கொலிஷியம் பரிந்துரை செய்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை விதித்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் முந்தைய சட்டம் செல்லும் என்று உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது.
சர்வதேச எல்லையிலிருந்து 15 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து சட்டவிரோத ஆக்கிரமிப்பு கட்டடங்களையும் இடித்து அகற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். ஈரானில் கடந்த ஆண்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாலுமிகள் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்திய கப்பல் போக்குவரத்து அதிகாரிகள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார்கள். உரிய விலை கிடைக்காததால் அறுவடை செய்யப்பட்ட மாங்காய்களை விவசாயிகள் சாலையோரம் கொட்டிச் செல்லும் அவலம் நிகழாண்டும் நீடிக்கிறது. இந்தியா முழுவதும் வெப்பநிலை அதிகரித்து செல்வதால் மக்கள் அதிகபட்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரதமர் மோடி அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். இந்தியாவில் கோடைகாலம் என்றாலே பலருக்கு மாம்பழம் நினைவுக்கு வரும். ஆனால் வெயில் அதிகரிக்கும் போது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் மற்றொரு பழமும் உண்டு, அதுதான் நொங்கு. இது இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. தற்போது வெயில் காலத்தில் இது பிரசித்தமாகி வருகிறது. சென்னையில் ஆமிட தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 150 ரூபாய் குறைந்து 14,500 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் இஸ்ரேல் ஹமாஸ் ஆயுத பிரிவின் புதிய தலைவரை தாக்குதலில் கொன்றுவிட்டதாக தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் தென் லெபனானின் பெரும் பகுதியில் இருந்து வெளியேற பொதுமக்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. அந்த இடங்களை போர் நடக்கும் பகுதிகளாக இஸ்ரேலிய ராணுவம் பயப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா ஈரான் போரில் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயல்படுவது மிகவும் சிக்கலானது என்று அமெரிக்காவில் ஆளும் குடியரசுக் கட்சியின் மூத்த செனட்டர் லின்சே கிரகம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். குர்முஸ் நீரிணையில் தென்கொரிய சரக்கு கப்பல் மீது ஈரானிய ஏவுகணை பாய்ச்சப்பட்டதா என்பதை விசாரிக்க சொல் ஈரானிய தூதரை அழைத்துள்ளது. அந்த சம்பவத்துக்கும் ஈரானுக்கும் தொடர்பில்லை என்று அந்த நாட்டு தூதர் கூறியிருந்தார். கப்பலுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு அவர் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார். நவீன போர்ச்சூழலுக்கு ஏற்ற வகையில் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்துடன் கூடிய குருஸ் மற்றும் பொலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பீரங்கி ஏவுகணைகளை வடகொரியா வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கிறது. ஸ்பெயினில் ஆளும் சோசலிஸ்ட் கட்சியின் தலைமையகத்தில் அந்த நாட்டு போலீசார் நேற்று சோதனை நடத்தியுள்ளார்கள். கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நீதித்துறை வழக்குகளில் முறைகேடாக தலையிட முயன்ற கட்சியின் முன்னாள் உறுப்பினர் லெய்ரி டிஸுக்கு தொடர்புடைய நிதி மோசடி புகாரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. பங்களாதேஷில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமுடியொத்த பொன்னிற உரோம கட்டியை கொண்ட அரிதான வெள்ளை எருமை ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலான தகவலை தொடர்ந்து தியாக திருநாள் குர்பானியிலிருந்து அது காப்பாற்றப்பட்டிருக்கிறது. லாவோஸில் வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் கடந்த ஒரு வாரமாக சிக்கியிருந்த 7 பேரில் 5 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். எஞ்சிய 2 பேரை தேடும் பணி தொடர்ந்து அங்கு நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவில் வெள்ளத்தில் கார் சிக்கிக் கொள்ள நல்ல வேளையாக காரில் குழந்தையை அதிகாரிகள் காப்பாற்றிய காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ஐரோப்பிய நாடுகளில் வெயில் சுட்டரிக்கிறது. பல நாடுகளில் வரலாறு காணாத வெப்பம் நிலவுவதாக கூறிய ஐக்கிய நாடுகள் நிறுவனம் இது பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் என்று தெரிவித்தது. பிரான்ஸ், பிரிட்டன், போர்த்துகல், இத்தாலி, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் மக்கள் கடுமையான சூட்டை தற்போது எதிர்கொண்டு வருகிறார்கள். ஆசியாவின் பல பகுதிகள் கடும் வெப்பத்தால் வாடுகின்றன. சீனா, ஜப்பான், தென்கொரியா, தாய்லாந்து, இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் வெப்பநிலை உச்சத்தை தொட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் கோலாக்கள் நீண்ட நேரம் நீடிக்கும் வெப்பத்தால் உயிரிழக்கும் அபாயம்

பிடித்துள்ள மன்னார் மாவட்டம் பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த வீராங்கனை சதீஷ்குமார் சஜிந்தினியை வரவேற்கும் விசேட நிகழ்வு இன்று காலை மன்னார் அரச பேருந்து நிலையத்தில் நடைபெற்றிருக்கிறது. உலகின் ஆகவேக ஓட்டப்பந்தய வீரர் என பெயர் பெற்ற உசைன் போல்டின் உலக சாதனையை முறியடிப்பவருக்கு 10 மில்லியன் டாலர் பரிசு தொகை காத்திருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஐபிஎல் 2022 எலிமெண்டர் சுற்றில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 47 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இரண்டாவது சுற்று போட்டியில் நேற்று போலந்து வீராங்கனை இகா சிவியாடெக், சுவிட்சர்லாந்து வீராங்கனை பெலிண்டா பென்சிக் அபார வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள். நோர்வே செஸ் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷ் இரண்டாவது சுற்று போட்டியில் அமெரிக்க வீரர் வெஸ்லி சோவிடம் தோல்வியை சந்தித்தார். ஆசிய விளையாட்டு துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற முதல் வீரரும் விளையாட்டுத் துறையில் சிறந்த நிர்வாகியுமான ரவீந்தர் சிங், அவருக்கு 79, டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று காலமானார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 381.77 ரூபாய், இந்திய பிரமதியில் 111.47 ரூபாய், 1 அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 329.85 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.11 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 417.64 ரூபாய், இந்திய பிரமதியில் 121.63 ரூபாய், 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 441.80 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.57 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.27 ரூபாய், இந்திய பிரமதியில் 69.39 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 13 rue Caille, 75 000 de Paris.
3: VT Superstore, Gala Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gilakke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisilakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தென்றல். காலை பூந்தென்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு காலை பூந்தென்றல் நிகழ்ச்சிக்கு நித்தமும் மனசனை கொடுத்து வானொலி கருத்து வருகின்றார்கள். சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் வைபரோடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஜேசுதாஸ்.
1: வணக்கம் ராஜா. என்ன காலை வணக்கத்துடன் எப்படி இருக்கின்றீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஜேசுதாஸ்?
1: ஓரளவு நலமா இருக்கின்றது என்றுதான் சொல்லலாம்.
0: நல்லா நலமா நல்லா நலம் பிரபவன்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடல்
1: காலையில் இருந்து நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி கொண்டு வருவீர்கள். நான் செய்தியை கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருந்தேன். தரிசனருடைய செய்தியிலே வந்து இன்று இலங்கையிலே கட்சி பெருநாள் தியாக திருநாளை எங்களுடைய மக்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் கொண்டாடி கொண்டிருப்பதாக செய்தியில் வந்து கொண்டிருந்தது. அப்போ யோசித்து இன்றைய ராஜாவிடம் ஒரு பாடல் கேட்போம் என்று.
0: எல்லோரும் கொண்டாடுவோம் உண்டா
1: அண்ணா? நீங்கள் தான் துரமான அறிவிப்பாளர், சரியாக புரிந்து கொண்டு சரியான முடிவு எடுத்திருக்கிறீர்கள்.
0: இந்த பாடல் அடிக்க ஒரு பாடலும் இல்லை என்ன
1: சொன்னால், எங்களுடைய டிஆர்டி தமிழ் வானொலியினுடைய அரசியல் ஆய்வாளராக இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்களுடைய கைதரளி அண்ணா உட்பட இந்த டிஆர்டி வானொலியை நேசிக்கின்ற உறவுகள் இஸ்லாமிய சகோதரர்கள் இவர்களை அனைவரையும் இணைத்துக் கொண்டு இந்த பாடலை வான்பரப்பினூடாக அவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்க முடியும் வாழ்த்து பாடலாக. என்றால் இன்றைக்கு கட்சி பெருநாள், அதாவது தியாக திருநாள் என்று நான் செய்தியூடாக கேட்டவுடனான உடனே வந்து ஒரு பாடல் கேட்கணும் என்று ஓடி ஓடி வந்தேன். ஆகவே இந்த பாடலை அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள் ராஜா அண்ணா.
0: நிச்சயமாக நிச்சயமாக நடிகர்கள் அதனுடைய அருமையான ஒரு
1: எல்லோரும் சேர்ந்து அவர்களை வாழ்த்துவோம். சரியா?
0: நன்றி சௌரம். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நாங்களும் கட்சி பெறால் வாழ்த்துக்களை நாங்களும் டிஆர்டி தமிழ் ஊடாக தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பாடலை ஒலிபரப்புகின்றோம். நன்றி ஜேசுதாஸ்.
1: நன்றி அண்ணா. நன்றி வணக்கம்.
0: நன்றி. அவர் ஜேசுதாசன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் வானொலியில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை இத்தாலியிலிருந்து ஜேசுதாசன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இஸ்லாமிய சின்ன நல்ல வாழ்த்துக்களை நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜன், நான் ரசகன் ராஜன்.
0: வணக்கம் ரமேஷ், அடிக்கடி காணாமல் போகிறீங்க ரமேஷ்.
1: நேரம் கிடைக்காது, சில பயம் பண்றது
0: சரிவராதா
1: சரிவரது இல்ல, அப்ப சரி முயற்சி செய்யறது கிடைக்குது இல்ல.
0: நன்றி. எப்படி வெயில் நல்லா இருக்க?
1: முதல் முதல் பார்த்தேன் காதல் வந்தது. நான் பார்த்தேன் காதல் வந்து ஜீப் எல்லாம் போச்சு, எல்லாம்
0: அடங்கிட்டாங்க. காதல் திருமணம் பேச்சு திருமணம்
1: காதல் வந்துச்சு, அது போயிட்டு பிறகு பேசி தான்
0: ரமேஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானொலியில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை சகோதரர் ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இளம் வயதில் காலமான கவிஞர் வாசன் அவர்களுடைய கவிதை வரி அன்பவர்களே ஆகா திரையில் வந்து ஒலித்தது பத்மஸ்ரீ ஹரிகரன் அவர்களுடைய குரலில். நேரம் சரியாக 9:30, ஐக்கியராட்சியத்தில் 8:30. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: சதீஷ், நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: சோதரம்
1: என்ன
0: பாடல கேக்குறீங்க? ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன? அப்படியா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, சோக பாடலா இருக்கின்றது.
1: ஒரு
0: தத்துவத்தை
1: தத்துவ
0: பாடலை கேட்க
1: போறீங்க.
0: அந்த படம்
1: பார்த்திருப்பேன்,
0: சின்ன வயதில் பார்த்திருப்பீங்க. இப்ப பாக்கல, இப்ப பிள்ளை இல்லாது.
1: என்ன
0: சோரம்
1: விஜயகாந்த், சிவாஜி பார்ப்பேன்.
0: நன்றி சௌரம், உங்களுக்கான பாடல் பெறுகின்றது கேட்டு மழுங்கள். அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரர் சதீஷ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்கவர நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். அவர்களுக்கு நன்றி.
1: சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரிச். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ என்எஸ் சைபர் 44 440 60 50 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 04.
2: தங்கச்சி காலுக்கு ஒரு தங்க
0: நேரம் சரியாக 8:39 9:39 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:39. அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் அமைந்திருக்கும் டிஆர்டி தமிழொலியில் காலை பூந்தன நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் இணைப்பில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
3: வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
3: வணக்கம் கமலவணி. நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்க நலமா இருக்கோம் ராஜா. நீங்க?
3: நாங்களும் நல்லா. நீங்க தான் உங்களோட தொடர்பு துண்டிக்கப்பட்டது?
4: ஏன்
3: படிக்க குழப்படியா இருந்த நீங்க?
4: சொல்றேன்
3: கல்லர் தான் நல்ல
4: பிள்ளையானு
3: சொல்றது. முத்துகள் எல்லாம் கொண்டு போயிரும் நாங்கள் புழக்கணும் அதெல்லாம் கூட்டிட்டு அப்படியே கதறையில உங்களுக்காக அந்த பாடலை தருகின்ற முனைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி ராஜா.
3: அவர் கமலமணி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்

கனடா வன்கூவர் சரையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை பெருவிழா 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா ஆனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angyvychandraskar.com feda@andrechandrasekar.com. மறந்து விடாதீர்கள், 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிஃப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சார விழா.

0: நேரம் சரியாக 9:47 நிமிடம் ஐக்கியராஜ்யத்தில் 8:47 நிமிடம் அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி. நலமா இருக்கிறீங்களா மீனா?
1: நான் நலமா இருக்கிறேன். நீங்கள்
0: எங்க போனீங்க இவ்வளவு நேரம்?
1: இருட்டுகளுக்கு
0: போய் கேமரா கவனம்
1: இல்லையா?
0: அது வெளிச்சம் இல்ல, அந்த லைட் வெளிச்சம் நம்ம போட்டிருப்பாங்க. உண்மையாவா?
1: போறேன்னா 6 மணிக்கு போறேன்.
0: 6 மணிக்கு எப்படி கூட முருகன் இருக்கு வேற?
1: என்ன
0: பாட்டம்?
1: ஸ்ரீகாந்த்
0: மிக்க சந்தோஷம் மகிழ்ச்சி. நீங்க பயப்படாதீங்க மீனா. எனக்கு தெரியும் நிறைய
1: துணிஞ்சதுக்கு
0: சத்தியான துணிஞ்ச.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள் மீனா. அதுதான் தொல்ல. நன்றி, வாழ்த்துக்கள். அவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில்

0: ஒலித்த பாடலை சகோதரி மீனா மகேஸ்வரன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சுபா நலமா இருக்கிறோம் சுபாசனி, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் உங்கள் அன்போட நலமா இருக்கோம். அதே போல நீங்களும் என்றும் நலமா உற்சாகமா இருக்கோம் என்று வேண்டிக் கொண்டு.
0: நல்ல உற்சாகமா இருக்கிறீங்க. என்ன செய்யறா?
1: அவர்
0: இசையமைச்ச அடிக்கு அப்பே அடி அடிப்பார்.
1: நன்றி.
0: விரும்பி கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது.

ஒலித்த பாடலோடு நிரபுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தின் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்சுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் முற்றாக நிராகரித்திருக்கிறது. அஸ்வசம நலன்பிரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான மே மாதத்துக்கான கொடுப்பனவுகளை நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக நலன்பிரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது. அனந்தபுரம் மாவட்டத்தில் 16 வயதுக்குட்பட்ட 5780 சிறுவர்கள் பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாகக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையில் உள்ளதாக அண்மைய கணக்கெடுப்பு ஒன்றின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் வரிவடக்கு ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதில் ராணுவம் தொடர்ந்தும் முட்டுக்கட்டையாக இருக்கின்ற நிலையில் அமைச்சர் சந்திரசேகரன் ஊடகங்கள் மூலம் மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். கிண்ணச்சி பூநகரி பிரதேச செயலர் பிரிவில் உள்ள கிராஞ்சி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து முன்னெடுக்கப்படுகின்ற கனிம மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்களுக்கு எதிராக இன்று கிராம மக்கள் மற்றும் பொது அமைப்புகளால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் பாதுகாப்பு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 7 இலங்கை இளைஞர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் குறுநகர் பகுதியிலிருந்து கடத்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போனவர் 2 நாட்களின் பின் புங்குடுதீவு கடற்கரை பகுதியில் சடலமாக கரையொதுங்கி இருக்கிறார். குறுநகர் சென்ட் பேட்ரிக்ஸ் வீதியைச் சேர்ந்த 62 வயதுடைய வேலு உதயகுமார் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். தமிழின படுகொலைக்காக குரல் கொடுத்த அருட்தந்தை ஜீவந்த பிரிசின் குரல் ஒடுக்கப்படக்கூடாதென்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அடிமட்ட மனித பாதுகாப்பு திட்டங்களுக்கான மானிய உதவி திட்டத்தின் கீழ் கன்னிவெடி அகற்றும் திட்டத்துக்கான மானிய ஒப்பந்தங்களில் ஜப்பான் தூதுவர் அகியோ இசமொட்டா, கன்னிவெடி ஆலோசனை குழுவின் உதவி சேவைகள் தலைவர் கெவின் கிளர்க்ஸ் மற்றும் ஹலோ அறக்கட்டளையின் திட்ட முகாமையாளர் கன்னா எலிசபெத் பிக்டன் மற்றும் டெல்போன் சமூக நல்லிணக்கத்துக்கான உதவியின் இயக்குநர் மற்றும் திட்ட மேலாளர் ஆனந்த சந்திரசிறியுடன் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். இலங்கையில் திட்டமிடப்பட்டுள்ள 160 மெகாவாட் கொள்ளளவு கொண்ட மின்கல சேமிப்பு தொகுதிக்கான முதற்கட்ட உதிரி பாகங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் உள்ள முறைசாரா துறையைச் சேர்ந்த சுமார் 6 மில்லியன் ஊழியர்களில் குறைந்தபட்சம் 5 மில்லியன் ஊழியர்களையாவது இலங்கை சமூக பாதுகாப்பு சபையின் ஓய்வூதிய திட்டத்துக்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் மாதவிடாய், வறுமை மற்றும் அது தொடர்பான சமூக தடைகளை ஒழிப்பதற்கான அவசர சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியிருக்கிறார். ஆன்மீக விழுமியங்களால் இலங்கை சமூகத்தை மேலும் போஷித்து அனைவருக்கும் பயன் கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி அடைந்த நாடொன்றை கட்டியெழுப்புவதற்காக சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி செல்லுமாறு சகலருக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமியர்களால் இன்று இலங்கையில் அனுஷ்டிக்கப்படும் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணைவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். இடைக்கால தடை உத்தரவின் காரணமாக முன்னதாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பனாத்தவில் பிரசபையின் தவிசாளர் பதவியை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் பொது எதிர்க்கட்சியின் ஆதரவுடன் 2 மேலதிக வாக்குகளை பெற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதியான வின்சென்ட் பிரான்சிஸ் தவிசாளர் பதவியை கைப்பற்றியிருக்கிறார். மக்களுக்கு பொறுப்பு கூறும் மக்களின் அரசாங்கமான தற்போதைய அரசாங்கத்தை
விரட்டி அடிப்பதற்கு மக்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை என்றும், அதற்காக திருடர்கள், ஊழல்வாதிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களே இந்த அரசை கலைப்பதற்கு கனவு காண்கின்றார்கள் என்று ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று ஆசாத் மௌலானாவை சந்தித்த சானி அபயசேகர மற்றும் அவரது குழுவினரின் செயல்பாடு சட்டத்தின் ஆட்சியை கேலிக்குள்ளாக்குகிறது. இந்த விடயத்தில் அரசாங்கம் நான் கேட்கும் 5 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று பிவிதிரு எல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில சுட்டிக்காட்டியிருக்கிறார். நிலக்கரி கொள்முதல் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான முறைகேடுகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவுக்கு இதுவரை மொத்தம் 28 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிய வருகிறது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதிவசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது கூட்டு மீளாய்வுகளை நிறைவு செய்திருப்பதோடு சுமார் 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்காக அபராதம் விதிப்பது போன்று போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பி முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. கட்டன் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 2 கல்வி கற்கும் 7 பாடசாலை மாணவர் ஒருவன் கொழும்புக்கு தனியாக பேருந்தில் செல்ல முயன்ற போது கட்டன் பேருந்து நிலையத்தில் வைத்து நேற்று பத்திரமாக மீட்கப்பட்டு கட்டன் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். மட்டக்களப்பு நகரில் உள்ள விடுதியொன்றில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட தீப்பரவலில் சிக்கி 2 குழந்தைகள் உயிரிழந்து போனார்கள். மட்டக்களப்பு பூதூர் பகுதியில் உள்ள இலங்கை விமானப்படை முகாமுக்கு முன்னால் உள்ள வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பாவியினுள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 20 இளைஞர் ஒருவர் பரிதாபமாக அங்கு உயிரிழந்து போனார். களுத்துறை பள்ளிவாசல் வீதி வெட்டமகட பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வர்த்தகர் ஒருவரை இலக்கு வைத்து காரில் சென்ற நபர் ஒருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். தொழிலாளர் சக்தி வளங்களில் ஈடுபட்டுள்ள தென்கொரியாவின் முன்னணி நிறுவனமான குளோபல் வொர்க் போர்ஸ் சொல்யூஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஸ்பெஷலிஸ்ட் அந்த நிறுவனத்தின் உயர் பிரதிகளுக்கும் தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்காவுக்கும் இடையே 25வது தொழில் அமைச்சில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. காசா மக்களுக்கு அவசர மனிதாயமான உதவிகளையும் மருத்துவ பொருட்களையும் கொண்டு சேர்க்கும் சுமித் புளோட்டிடா என்ற சர்வதேச மனிதாயமான கடற்பயணத்தில் இணைந்திருந்த போது இஸ்ரேலிய படையினரால் கைது செய்யப்பட்ட இலங்கை செயற்பாட்டாளர் சமீரா மெக்புத்தீன் கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரம் நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தனக்கு நேர்ந்த குற்றங்கள் குறித்து விவரித்திருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பை ஃப்ரீ பலஸ்தீன் இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் ரம்புக்கனை முதல் கலகெதிர வரையான 3 கட்டத்தின் 2 பகுதி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் உத்தியோர்வ அங்குரார்ப்பண விழா நாளை நடைபெறுகிறது. சர்வதேச உயிரியல் பல்வகமை தினத்தை முன்னிட்டு இலங்கையின் மிகப்பெரிய நகர்ப்புற வண்ணாத்தி பூச்சி பூங்கா அன்றாதபுரத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக உத்தியோர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டின் மே மாதம் நிறைவடைவதற்கு முன்னதாகவே இலங்கைக்கு சென்ற சர்வதேச சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துள்ளதாக வெளிவகார சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜயகரத் தெரிவித்திருக்கிறார். நடைபெறவுள்ள விசாக் மற்றும் போசான் பண்டிகைகளை முன்னிட்டு தான சாலைகளை ஏற்பாடு செய்பவர்கள் தத்தமது பிரசித்தக்குரிய சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகங்களில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று தொற்று நோயியல் பிரிவின் விசேட சமூக மருத்துவ நிபுணர் திலங்க ரூபன் பத்ரன கோரிக்கை விடுத்திருக்கிறார். இரத்த புற்றுநோயானது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தெளிவாக கண்டறியக்கூடிய காரணங்கள் எதுவுமின்றியே ஏற்படுவதாக தேசிய புற்றுநோய் நிறுவனத்தின் குருதியல் மற்றும் புற்றுநோயில் நிபுணர் மருத்துவர் புத்திக சோமவர்ண தெரிவித்திருக்கிறார். செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,52,400 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,050 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா பதவி விலக முடிவு செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் வி தேஷ்பாண்டே தெரிவித்திருக்கிறார்.
மம்தா பானர்ஜி மற்றும் மூனா கானா ஸ்டாலின் ஆகியோர்களின் தோல்விக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளே காரணம் என்று ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியிருக்கிறார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் நேற்று சந்தித்து பேசினார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து 4 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கியதை தொடர்ந்து அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவர் சந்தித்து கோரிக்கை மனுவை விடுத்திருக்கிறார். டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் விஜய் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காமல் சென்னை திரும்புகிறார். தமிழக வெற்றி கழக அரசில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் நிலையில் அந்த கட்சித் தலைவர்களை விஜய் சந்திக்காததால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தியை சந்திக்காமல் டெல்லியிலிருந்து விஜய் புறப்பட்டதால் காங்கிரசார் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க 5 பேரை மத்திய அரசுக்கு கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை விதித்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் முந்தைய சட்டம் செல்லும் என்று உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. சர்வதேச எல்லையிலிருந்து 15 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து சட்டவிரோத ஆக்கிரமிப்பு கட்டடங்களையும் இடித்து அகற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். ஈரானில் கடந்த ஆண்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாலுமிகள் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள்.

தற்போது வெயில் காலத்தில் இது பிரசித்தமாகி வருகிறது. சென்னையில் ஆமிட தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து 116000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 150 ரூபாய் குறைந்து 14500 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் இஸ்ரேல் ஹமாஸ் ஆயுத பிரிவின் புதிய தலைவரை தாக்குதலில் கொன்றுவிட்டதாக தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் தென் லெபனானின் பெரும் பகுதியில் இருந்து வெளியேற பொதுமக்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. அந்த இடங்களை போர் நடக்கும் பகுதிகளாக இஸ்ரேலிய ராணுவம் பயப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா ஈரான் போரில் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயல்படுவது மிகவும் சிக்கலானது என்று அமெரிக்காவில் ஆளும் குடியரசுக் கட்சியின் மூத்த செனட்டர் லின்சே கிரகம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கூர்முஸ் நீரிணையில் தென்கொரிய சரக்கு கப்பல் மீது ஈரானிய ஏவுகணை பாய்ச்சப்பட்டதா என்பதை விசாரிக்க சொல் ஈரானிய தூதரை அழைத்துள்ளது. அந்த சம்பவத்துக்கும் ஈரானுக்கும் தொடர்பில்லை என்று அந்த நாட்டு தூதர் கூறியிருந்தார். கப்பலுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு அவர் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார். நவீன போர்ச்சூழலுக்கு ஏற்ற வகையில் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்துடன் கூடிய குருஸ் மற்றும் பொலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பீரங்கி ஏவுகணைகளை வடகொரியா வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கிறது. ஸ்பெயினில் ஆளும் சோசியலிஸ்ட் கட்சியின் தலைமையகத்தில் அந்த நாட்டு போலீசார் நேற்று சோதனை நடத்தியுள்ளார்கள். கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நீதித்துறை வழக்குகளில் முறைகேடாக தலையிட முயன்ற கட்சியின் முன்னாள் உறுப்பினர் லெய்ரி டிஸுக்கு தொடர்புடைய நிதி மோசடி புகாரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. பங்களாதேஷில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தலைமுடியொத்த பொன்னிற உரோம கட்டியை கொண்ட அரிதான வெள்ளை எருமை ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலான தகவலை தொடர்ந்து தியாக திருநாள் குர்பானியிலிருந்து அது காப்பாற்றப்பட்டிருக்கிறது. லாவோஸில் வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் கடந்த ஒரு வாரமாக சிக்கியிருந்த 7 பேரில் 5 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். எஞ்சிய 2 பேரை தேடும் பணி தொடர்ந்து அங்கு நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவில் வெள்ளத்தில் கார் சிக்கிக்கொள்ள நல்ல வேளையாக காரில் குழந்தையை அதிகாரிகள் காப்பாற்றிய காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ஐரோப்பிய நாடுகளில் வெயில் சுட்டரிக்கிறது. பல நாடுகளில் வரலாறு காணாத வெப்பம் நிலவுவதாக கூறிய ஐக்கிய நாடுகள் நிறுவனம் இது பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் என்று தெரிவித்தது. பிரான்ஸ், பிரிட்டன், போர்த்துகல், இத்தாலி, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் மக்கள் கடுமையான சூட்டை தற்போது எதிர்கொண்டு வருகிறார்கள். ஆசியாவின் பல பகுதிகள் கடும் வெப்பத்தால் வாடுகின்றன. சீனா, ஜப்பான், தென்கொரியா, தாய்லாந்து, இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் வெப்பநிலை உச்சத்தை தொட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் கோலாக்கள் நீண்ட நேரம் நீடிக்கும் வெப்பத்தால் உயிரிழக்கும் அபாயம் அதிகரிப்பதாக புதிய ஆய்விலே தெரிய வந்துள்ளது. மலேசியாவின் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் 11 மாத பேரப்பிள்ளையின் மரணம் தொடர்பில் 54 வயது பாட்டி கைதாகி இருக்கிறார். அந்த பெண் குழந்தை சவர்க்கார தண்ணீர் இருந்த வாளிக்குள் மூழ்கி அசவற்ற நிலையில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வேகமாக அதிகரித்து வரும் உற்பத்தியின் காரணமாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளில் பிளாஸ்டிக் கழிவுகளின் அளவு 2 மடங்குக்கு மேலாக அதிகரிக்க கூடும் என்று அண்மையில் வெளியான ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை மகளிர் கிரிக்கெட் ஏ அணியில் இடம் பிடித்துள்ள மன்னார் மாவட்டம் பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த வீராங்கனை சதீஷ்குமார் சஜிந்தினியை வரவேற்கும் விசேட நிகழ்வு இன்று காலை மன்னார் அரச பேருந்து நிலையத்தில் நடைபெற்றிருக்கிறது. உலகின் ஆகவேக ஓட்டப்பந்தய வீரர் என பெயர் பெற்ற உசைன் போல்ட்டின் உலக சாதனையை முறியடிப்பவருக்கு $10 மில்லியன் பரிசுத் தொகை காத்திருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். IPL 2022 எலிமெண்டர் சுற்றில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 47 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் 2வது சுற்று போட்டியில் நேற்று போலந்து வீராங்கனை இகா சிவியாடெக், சுவிட்சர்லாந்து வீராங்கனை பெலிண்டா பென்சிக் அபார வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள். நோர்வே செஸ் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷ் 2வது சுற்று போட்டியில் அமெரிக்க வீரர் வெஸ்லி சோவிடம் தோல்வியை சந்தித்தார். ஆசிய விளையாட்டு துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற முதல் வீரரும் விளையாட்டுத் துறையில் சிறந்த நிர்வாகியுமான ரவீந்தர் சிங், அவருக்கு வயது 79, டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று காலமானார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 381.77 ரூபாய், இந்திய பிரமதியில் 111.49 ரூபாய்

47 சதம். ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 329 ரூபாய் 85 சதம், இந்திய பிரமதியில் 96 ரூபாய் 11 சதம். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 417 ரூபாய் 64 சதம், இந்திய பிரமதியில் 121 ரூபாய் 63 சதம். ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 441 ரூபாய் 80 சதம், இந்திய பிரமதியில் 128 ரூபாய் 57 சதம். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238 ரூபாய் 27 சதம், இந்திய பிரமதியில் 69 ரூபாய் 39 சதம். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம், காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 13 rue Caille 75 000 de Paris
3: VT Superstore Gala Gonesse Sassadil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges et Gonesse
3: Mélodie et Tordre-Gilakke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakkam Saivarondru 40 Saivaraindu Saivarayilu 18 சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து

0: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் நேரம் சரியாக 10:21, ஐக்கியராஜ்யத்தில் 9:21. இந்த நேரத்தில் பேராசிரியர் டாக்டர் கேந்தாஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றை தருகின்றேன். அன்பு உறவுகளே,
1: அழுகிய பார்த்து உங்களுக்கு மனம் மகிழாது. அடுத்த வீட்டுக்காரங்களோட 1000 சண்டை இருக்கலாம், ஆனா உங்க பக்கத்து வீட்டுக்கு குடி வந்த போது நம்ம என்ன பண்ணினோம் நமக்கு தெரியும். நம்ம வீட்டு சாப்பாடெல்லாம் அந்த பக்கம் போகும், அவங்க வீட்டுல நம்ம வீட்டுல வந்து சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டு துணி இங்க வந்து விழுந்தா மறக்காம மடிச்சு கொண்டு போய் இதனால என்னங்க பரவாயில்ல அப்படின்னு கொடுப்போம். அந்த குழந்தை நம்ம வீடே கதியா இருக்கும், நம்ம வீட்லயே ஒரு தூளி கட்டி விட்டுருப்போம், அதை நம்ம வீட்லயே தூங்கும். அது வீட்டை அழுக்கு பண்ணாலும் அதை பத்தி கவலை கிடையாது. அவங்க வந்து ராத்திரி எடுத்துட்டு போகும்போது கூட ஒரு நாள் இங்க இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆகும் தெரியாது, ஒரு நாளைக்கு திகட்ட திகட்ட இந்த நட்பு தீந்து போயிடும் நமக்கு. அப்புறம் அவங்க வீட்டு முருங்க மரம் அடிச்ச காத்துக்கு ரெண்டு இலை விழுந்தா கூட அந்த முருங்க மரத்தை வெட்டிட்டு தான் விடுவோம் அப்படின்னு நிப்போம். அந்த முருங்க கொம்ப வெட்டுற ஆவேசத்தை பார்த்தா அதுவே ஒரு நபரா இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு, இவ்வளவுதான் நம்மளுடைய மனசு, இதனுடைய விசாலம் அவ்வளவுதான். ஆனா எல்லோரும் இன்புற்றிருப்பதெல்லாம் வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னா, நிரந்தரமாக இந்த மனம் மகிழக்கூடிய தன்மையில எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான். கடல், அதுல ஒரு கப்பல் இருக்கு, பயணிகள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவை நோக்கி அந்த கப்பல் போயிட்டு இருக்கு. அந்த கப்பல்ல பயணம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவர், அவர் முடிவெடுத்துட்டாரு, எந்த காரணம் கொண்டும் நான் மருத்துவர்ங்கிற பேரை யார்ட்டையும் சொல்ல போறதில்ல. ஏன் தெரியுமா, ஒரு பஸ்ல ஒரு மருத்துவர் போனாலோ, இல்ல ஒரு ஃபிளைட்ல மருத்துவர் போனாலோ, ஒரு கப்பல்ல மருத்துவர் போனாலோ, எங்க போயும் அவர் நான் மருத்துவர் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நம்ம ஏதாவது ஒரு வியாதியை இலவசமா அவர்கிட்ட சொல்லி மருந்து கேட்போம். இது நம்ம எல்லாருக்குமே பழக்கம். நான் ஒரு நல்ல டாக்டரா பாக்கணும்னு நினைச்சேன் சார், ஆண்டவனே உங்களை கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்னு தொடங்கினோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அது ஒரு மெகா சீரியல் ரேஞ்சுக்கு நம்மளுடைய வியாதி போயிட்டே இருக்கும். இப்போ இவர் உட்கார்ந்துருக்காரு, இந்த 4 நாட்களாக இவர் பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டு பேர் இவரையே வச்ச கண் வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 40-45 வயதான ஒரு பெண்மணி, அதே வயதான அவருடைய கணவர். பார்த்தா திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கவர்ச்சிகரமா இல்லை, அழகா இல்லை, ஒப்பனை அலங்காரங்கள் எதுவும் இல்லை. 10 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் நின்னாங்கன்னா கரைஞ்சு காணாமையே போயிடுவாங்க. இன்னொரு தடவை நீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட மிக மிக சாதாரணமான முகம், மிக மிக சாதாரணமான 2 நபர்கள். ஆனா இவரையே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த கணவன் மனைவி கிட்ட என்னமோ சொல்றாங்க. மனைவி இப்படியே கையால போங்க போங்கன்னு அடிக்கிறாங்க. இல்லை இல்லை அப்படின்னு அந்த டெக் சேர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மேல் தளத்துல இருக்கக்கூடிய அந்த சேர்ல இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இனி ஒரு நாள் தான் மிச்சம் இருக்கு. போய் கரையை சேர்ந்தாச்சுன்னா இந்த 2 நபர்களையும் கூட வரக்கூடிய சக பிரயாணிகளை அவர் பார்க்க போறது கிடையாது, அவங்களும் சந்திக்க வாய்ப்பே கிடையாது. ஆச்சு, இன்றைய மாலை பொழுது மட்டும்தான் கைவசம் மிச்சம் இருக்கு. அந்த நபருடைய முகத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா ஏதோ சொல்லணும்னு தோணுது, ஆனா கூச்சம். அது நிறைய இடத்துல பார்ப்போம். யாராவது என்ன வழியில பார்த்து நீங்க தானே அப்படின்னு கேட்டா, ஆமா ஆமா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா அவங்களே நான் யாருன்னு என் பேர் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் வராது. நானே தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிடுது. அப்போ இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. வரட்டும், அந்த நபர் வரட்டும்னு பார்க்கும்போது மனைவி கடைசியா அவர் வந்துறாங்க. இப்ப இல்லைன்னா சமயம் கிடைக்காது, போங்க அப்படின்னு தள்ளுறாங்க. அவர் வந்து டாக்டர் கிட்ட ஒரு சின்ன சேர் இழுத்து போட்டுக்கிறாரு. மனைவியும் வந்து உட்காடுறாங்க. உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்கிறாரு. டாக்டர் சொல்றாரு, இல்ல எனக்கு உங்களை பார்த்த ஞாபகமே இல்லை, யாருன்னு எனக்கு தெரியல. சரி, நான் உங்ககிட்ட சொல்றேன், ஞாபகம் வருதான்னு பாக்குறீங்களா? சரி, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்தது? 25 வருஷத்துக்கு முன்னால லண்டன்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பதான் மருத்துவராக மருத்துவ படிப்பு முடிச்சுட்டு நீங்க வந்திருக்கீங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா? இல்லையே அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய நபர் குரல் தழுதழுக்க கண் கலங்க டாக்டருடைய கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கதை முழுக்கும் சொல்லி முடிக்கிறாரு. சொன்ன உடனே டாக்டர் நம்ம கிட்ட திரும்பி இந்த கதையை நம்ம கிட்ட சொல்றாரு. ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால மருத்துவ கல்லூரியில் அப்பதான் படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு டாக்டர். பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடையாது, பெரிய நர்சிங் ஹோம் எல்லாம் கிடையாது. இரவு நேரத்துல 12 மணி 1 மணிக்கு வெறும் குளிர் இருட்டுல பனி பெய்யக்கூடிய அந்த இருட்டுல யாராவது கதவு தட்டினா கூட அடுத்த நிமிஷம் கையில அந்த மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு ஓடணும். ஏன்னா அதுல கிடைக்கக்கூடிய பணம் அவருக்கு மிகவும் தேவையாக இருக்கக்கூடிய ஒன்று. அவர் தங்கியிருக்கிறதும் வசதியான வீடு கிடையாது, ஒரு நம்ம எல்லாம் இப்ப மேன்ஷன் அப்படின்னு சொல்றோமே, ஒரே ஒரு அறை இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப டேம்பான ரொம்ப ஈரம் கசியக்கூடிய, கண்டிப்பாக ஒரு மருத்துவருடைய ஆரம்ப காலங்கள் ரொம்ப கடுமையாக தான் இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல வசிக்கக்கூடிய மருத்துவர் அன்று இரவு, அது நவம்பரா டிசம்பரான்னு தெரியல, நம்ம ஊர்லயே நவம்பரோ டிசம்பரோ ஆனா ரொம்ப குளிரும், லண்டன் சொல்லும் பொழுது பனியை தவிர வேற எதுவுமே இல்லை, அது கூட நை நை நைன்னு ஒரு மழை வேற, எங்கேயும் ஈரம் எங்கேயும் சதப்பு, வெளியில இருக்கிறத பார்க்க பார்க்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உற்சாகம் தான் குறைஞ்சு கரைஞ்சு காணாம போயிடுது, மனசு அவ்வளவு சோகத்துல இருக்கு. அந்த நேரம் கதவு தட்டுற சத்தம், ஓடி வந்து கதவு திறக்கிறார் இந்த மருத்துவர். திறந்த அடுத்த நிமிஷம் வெளியில் நிற்கக்கூடியது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். கொஞ்சம் வர முடியுமா? சரி, உங்க கிட்ட கையில எடுத்துக்கோங்க, மெடிக்கல் கிட்ட எடுத்துக்கோங்க, உடனடியா தேவைப்படுது, சீக்கிரம் வாங்க. அடுத்த நிமிஷம் கையில கிட்ட எடுத்தாச்சு, அந்த கோட் எடுத்து போட்டாச்சு, ஸ்ட்ரெத் எல்லாம் ரெடியா, ஒரே ஓட்டம் ஓடுறாரு, கதவு கூட பின்னால சாத்தல, ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்டா அந்த போலீஸ் சார்ஜென்ட் இஸ் லிட்ரலி ரன்னிங், ஓடுறாரு அவர், கூடவே இவரும் ஓடி வர்றாரு. ஓடி வந்து பார்த்தா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மிகவும் மிகவும் ரொம்ப மோசமான இடம், கால் வழுக்க சாக்கடை இருக்கக்கூடிய, லண்டன்ல அதெல்லாம் உண்டு அப்படின்னு சொன்னா எல்லா இடங்களையும் எல்லாமே உண்டு. நாம பார்க்கக்கூடிய லண்டன் எல்லாமே அழகான லண்டனை பாக்குறதுனால நாம நினைக்கிறோம் நம்ம ஊர்ல மட்டும்தான் அழுக்கு, அழுக்குல பொது உடைமை உண்டு, எல்லா ஊர்லயும் அழுக்கு போதுமான அளவும் உண்டு. சோ அந்த ஊர்ல அழுக்கு குப்பை எல்லாம் சகதி. அப்படி அதுக்குள்ள போய் வீடு பார்க்கும் போதே தெரியும் அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு. பார்த்தா ஒரு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க, இருட்டு, ஒன்னும் தெரியல, கையில இருக்கக்கூடிய டார்ச்ச மட்டும் இந்த போலீஸ் அதிகாரி காமிக்கிறாரு, மெதுவா வாங்க, ஜாகிரதையா வாங்க, படியெல்லாம் மரத்தால் ஆனது, வழுக்கும் பத்திரம். மெதுவா படியில ஏறுறாங்க, ஏறி மேல வர வர ஒரு ஒரு 50 வயது ஒரு பெண்மணி, முகத்துல ரொம்ப கவலையோட அவங்க நின்றுட்டு இருக்காங்க. டாக்டருக்கு அவங்க யாருன்னு தெரியல, ஆனா இங்க நடந்த சம்பவத்துக்கும் அந்த பெண்மணிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தெரியுது. ஒரு புன்சிரிப்பை மட்டும் கொடுத்துட்டு வராரு. வர வரவே ஒரு ஒரு அறை கிட்ட வராங்க, அந்த கதவை திறக்கும் போது இவருக்கு அந்த நெடி தெரியுது. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல எல்லாம் கேஸ் லீக் ஆனா வரக்கூடிய அந்த வாசனை மாதிரி, ஏதோ சம்படி ஹஸ் ட்ரை டு கில் ஹிம்செல்ஃப் வித் பாய்சனஸ் கேஸ், விஷ வாயுனால் தன்னைத்தானே கொன்று கொள்ள யாரோ முயற்சி பண்ணிருக்காங்க. இவருடைய மூக்கு அது சொல்லுது. அடுத்த நிமிஷம் பாக்குறாரு, அங்க ஒரு சாதாரணமான ஒரு மர பெஞ்ச், அதுல உயிரே இல்லாம முகம் எல்லாம் வெளிரி கிடக்கு, இதுல இன்னும் ஜீவ துடிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி மீறி போனா இழுத்து பார்த்தா ஒரு 18 வயதே ஆன ஒரு மாணவனோ சின்ன பையன், இளைஞன் படுத்துட்டு இருக்கான், வாழ்க்கைக்குள்ள காலை கூட எடுத்து வைக்கல, படுத்துட்டு இருக்காரு இவர். அவ்வளவுதான், ஒருத்தருடைய வார்த்தைக்காகவும் காக்கல. அடுத்த நிமிஷம் ஹி ஸ்டார்ட்ஸ் வித் இஸ் ஒர்க், என்ன பண்ணணும் முதலுதவி, 45 நிமிடங்கள் போராட்டம். அவர் ரொம்ப அழகா அந்த சொல்றாரு, ரீசசிட்டேஷன், மீண்டும் உயிர்ப்பித்து அவனை கொண்டு வரணும், என்னெல்லாம் என்னால முடியுமோ அதெல்லாம் முயற்சி பண்றேன், கை விட்டு போயாச்சு, இனி இவனை காப்பாத்த முடியாது அப்படின்னா, பக்கத்துல அந்த போலீஸ் சார்ஜென்ட் கவலையே உருவமா நின்றுட்டு இருக்காரு, பக்கத்துல அந்த பெண்மணிக்கு ரொம்ப கவலையே உருவமா நின்றுட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி அந்த குழந்தையுடைய அம்மா அல்ல, அங்க வீடு வாடகைக்கு விட்டுருக்க கூடிய, ஷி இஸ் த லேண்ட்லேடி, அந்த வீட்டினுடைய ஓனர் உடமையாளர், அங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், இந்த 18 வயசு பையன், அவங்கதான் இந்த பையன் இப்படி கிடக்கிறத பார்த்து அடுத்த நிமிஷம் அந்த கேஸ் வாசனை வந்த அடுத்த நிமிஷம் போலீஸ் சார்ஜென்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க, அவர் ஓடி வந்திருக்காரு, இரண்டு பேரும் சேர்ந்து இவனை எப்படியாவது இப்போ காப்பாத்தணும். ஒரு 45 நிமிடம் போராட்டத்துக்கு அப்புறம் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து அந்த மூச்சு அப்படியே வெளியில வருது. சொல்ல போனா டாக்டருக்கும் அப்பதான் மூச்சு வந்த மாதிரி இருக்கு, அப்பாடா இனி இவனை காப்பாத்திடலாம். அடுத்த ஒரு 15 நிமிடம் முதலுதவி, மெதுவா களைத்து போய் கண்ணை திறக்க முடியாம திறந்து பாக்குறான். பார்க்க பார்க்க அந்த பையனுக்கு நிலைமையினுடைய விபரீதம் புரிஞ்சிருச்சு, தற்கொலை முயற்சி பண்ணி அதுல வெற்றி அடைந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, இறந்து போனவங்களுக்கு பிரச்சனை அதோட முடிஞ்சு போயிடும், சுத்தியில உங்களுக்கு தான் அப்புறம் தொடங்கும். ஆனா முயற்சி தோற்று போய் தற்கொலை முயற்சி செய்ததாக உங்க மேல ஒரு கேஸ் வந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இழுபறியாக தான் இருக்க போகுது. அவனுக்கு விபரீதம் புரியுது, இனி என்ன பண்றதுன்னு தெரியல, திருத்திருன்னு முழிக்கும் பொழுது டாக்டர், பக்கத்துல அந்த போலீஸ் சார்ஜென்ட், எல்லாரையும் இப்ப தெரியுது, முதல்ல மங்களா இருக்கு, அப்புறம் கண்ணுக்கு கொஞ்சம் உயிர் துடிப்பு வரும்போது எல்லாரையும் தெளிவா தெரியுது. வீட்டினுடைய ஓனர் பெண்மணி நிக்கிறாங்க, போலீஸ் கேஸ் எழுதுறதுக்கு சார்ஜென்ட் நின்றுட்டு இருக்காரு, மருத்துவர் பக்கத்துல நிக்கிறாரு. 3 பேரும் அந்த பையன்கிட்ட கேக்குறாங்க, ஏன் இப்படி பண்ணின, என்ன ஆச்சு? அவ்வளவுதான் சொல்றான், ஒண்ணும் இல்ல, கிராமத்திலேருந்து வந்த பையனா, அம்மா விதவை, இருக்கிறத வச்சு என்ன ஏதோ படிக்க வச்சு அனுப்புனாங்க. நகரத்துல அம்மாவுடைய சகோதரர் இருக்காங்க, எங்க மாமா இருக்காரு, தாய் மாமா ஒரு அட்வொகேட்டா இருக்காரு, அங்கப்போ சாலிசிட்டர்ஸ் ஆஃபீஸ், ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு வேலையை பண்ணி பழச்சுக்கோ அப்படின்னு என்ன அனுப்பிட்டாங்க, வந்துட்டேன். அவ்வளவே தான், மாற்று உடுப்பு கூட கிடையாது, மாமாவுடைய உதவியில ஏதோ ஒரு கிளார்க்கா அங்க உட்காந்து நான் இருந்துட்டு இருக்கேன். இந்த சூழல்ல எல்லா 17, 18, 19 வயது ஆண் குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய விபத்து தான் கால் சறுக்கல் தான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சறுக்கல்கள் வீழ்ச்சிகள் அல்ல. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், சறுக்கின உடனே விழுந்ததா நினைச்சிடறோம், அப்பதான் சமுதாயம் விரல் கொடுக்க வேண்டிய நேரம். என்ன குதிரை மேல பெட் கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹார்ஸ் ரேஸ், அதுல பெட் கட்டுறது. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சுலபமா பணம் பண்ணலாம், சீக்கிரமா பணம் பண்ணலாம், வா கட்டலாம் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் இருக்கிற பணத்தை எல்லாம் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு இடம் வரும்பொழுது என்ன பண்றான், கையில காசு இல்லை, திருடுறான். வேற ஒண்ணும் இல்லை, நம்ம திருடன்னு பார்க்கும்போது நான் முதல் கதையிலிருந்து ஒவ்வொரு கதையிலையும் இதேதான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே வரேன். பையன் திருடுறான், என்ன, அவருடைய மாமாவுடைய ஆபீஸ்ல டேபிள்ல இருக்கக்கூடிய அவருடைய சொத்தாக இருக்கக்கூடியதுல இருந்து எடுக்கிறான். எவ்வளவு எடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பெரிய தொகையெல்லாம் இல்ல, 7 pounds and 10 shillings, அவ்வளவுதான். ஆனா திருப்பி கொடுக்க முடியாம போகும்போது அதுவே பெரிய தொகையாக இருக்கும். எடுத்துட்டான், குதிரை மேல பெட் கட்டியாச்சு, இழந்தாச்சு, இனி என்ன பண்றதுன்னு தெரியாது. அடுத்த நாள் மாமா வந்து அதை திருந்தி கணக்கு பார்க்கும்போது 7 pounds and 10 shillings இல்லாம போச்சுன்னா இது எப்படி சகிக்கிறதுன்னு தெரியல. ரூமுக்கு வந்தா கேஸ் ஓபன் பண்ணி விட்டாச்சு சாகிறதுக்கு. இப்ப இவங்க மூணு பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, மனநிறைவு மகிழ்ச்சி தரணும்னா சமுதாயத்துல நம்மளுடைய பொறுப்பு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு கொஞ்சம் மடைமாற்றம் பண்றேன், அவ்வளவுதான். என்ன பார்க்கும்போது அந்த சார்ஜன் சொல்றாரு, சரி இந்த கேஸ நான் எழுத போறதில்ல, சரியா, 18 வயசு சின்ன பையன், எல்லார் வாழ்க்கையிலும் சர்க்கிள்கள் இருக்கு, இது வீழ்ச்சியாக கூடாது. எழுதி கொண்டு போய் உன்னை வச்சாச்சு அப்படின்னா இனி திரும்பி உன்னால வெளியில வருதுங்கிறது முடியாத காரியம். இப்படி ஒரு கேஸ் நடந்ததாவே நான் ரெக்கார்ட் பண்ண போறதில்ல, அது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு போலீஸ் ஆபீசருடைய மிகப்பெரிய ரிஸ்க், தன்னுடைய நேர்மையை தன்னுடைய தொழிலை எல்லாத்தையும் பணம் வைக்க தயாராயிட்டாரு. சரி, அந்த பெண்மணி இருக்காங்களே வீடு வாடகைக்கு விட்டவங்க, அவங்க சொல்றாங்க, சரி விடு, போன மாதமும் நீ வாடகை கொடுக்கல, அதுக்கு முந்தின மாதமும் வாடகை கொடுக்கல, விடு, உனக்கு கையில எப்போ பணம் கிடைக்குதோ அப்போ நீ கொடுத்தா போதும். ஆனா அந்த அளவுக்கு நான் பெரிய பணக்காரி எல்லாம் கிடையாது, வாடகை பணம் வாங்கிதான் நான் என் காலத்தை ஓட்டணும். ஆனா நீ அப்படி அல்லவே, பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு, இதுக்காகலாம் யாராவது உயிரை தூக்கி வீசுவாங்களா, விடுடா எப்போ முடியுதோ அப்ப கொடு. மூன்றாவதாக இருக்கக்கூடியது நம்மளுடைய இந்த டாக்டர். டாக்டர் என்ன பண்றாரு, அவருக்கும் கையில ஒன்றும் பெரிய காசு இல்லை, இங்க ஓடி வந்து இந்த பையன் காப்பாற்றப்பட்டா ஏதாவது தொகை கிடைக்கும் தான் அவரும் வந்தாரு. அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வாலட், தன்னுடைய பர்ஸை எடுத்து 7 pounds and 10 shillings எடுத்து அவன் கையில கொடுத்து, நாளைக்கு இதை கொண்டு போய் மாமாவுடைய டேபிள் டிராயர்ல மறக்காம வச்சிரு, அவ்வளவுதான். சரியா, மூணு பேரும் கலைஞ்சு திரும்பி வந்தாச்சு. இந்த சம்பவம் முடிஞ்சு 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த கப்பல்ல இவரையே வச்ச கண் வாங்காம குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தது. இந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னால இவரால காப்பாற்றப்பட்ட அந்த 18 வயது இளைஞன் இப்போ வளர்ந்து பெரிய நபராகி மனைவியோட அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார். இவர் கேக்குறார், இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு. அவர் கண் கலங்க அந்த ஆள் சொல்றாரு, நீங்க அது கொடுத்தீங்க இல்லையா, அதை திருப்பி வச்சுட்டேன், அதுக்கப்புறம் உழைச்சு மாமாவுடைய தொழிலை படிச்சேன், இப்போ ஐ ஹவ் பிகம் அ சாலிசிட்டர், நான் ஒரு அட்வொகேட் ஆயிட்டேன், என் மனைவியும் எனக்கு உதவுறாங்க. அடுத்தது நான் என்ன பண்றேன் தெரியுமா, மறுவாழ்வு இல்லங்கள் இருக்கு இல்லையா, இளம் குற்றவாளிகளுடைய மறுவாழ்வு இல்லங்கள், அந்த குற்றவாளிகள்லாம் வெளியில வரும்பொழுது 18 வயதுல அவங்களை வெளியில வரும்பொழுது மீண்டும் சமுதாயம் குற்றவாளியாக்கி அவனை திருப்பி சிறைக்குள்ள அடைக்காம போய் அங்க இருந்து அந்த குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து, நீங்க எனக்கு கொடுத்தீங்களே ஒரு 7 pounds and 10 shillings, அதை திருப்பி உங்களுக்கு என்னால கொடுக்க முடியாது, ஆனா அது வட்டியும் முதலுமா சேர்ந்து சேர்ந்து நிறைய ஆயிருக்கு, நான் என்ன பண்றேன், இந்த குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ரெஃபர்மேட்டரி அவர்களுக்காக ஒரு மறுவாழ்வு இல்லம் அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்போ எதிர்பாராத விதமா உங்களை பார்த்ததுனால இத்தனை வருஷமா தூக்க முடியாம தூக்கிட்டு இருந்த கடனை உங்க கால்கள்ல வச்சு நன்றி சொல்லணுங்கிறதுக்காக தான். என் மனைவி உங்களை என்னை இடிச்சுட்டே இருக்கா, என்ன இன்னைக்கு விட்டா பார்க்க மாட்டீங்க, நான் 25 வருஷத்துல நிறைய வளர்ந்தாச்சு, தலைமுடியெல்லாம் கொழிஞ்சாச்சு, ஒரு 10-45 வயசு ஆண் மாதிரி ஆயிட்டேன், ஆனா எனக்கு உங்களை அடையாளம் தெரியும். திரும்பி அந்த மருத்துவர் நம்ம கிட்ட சொல்றார், வாழ்க்கையில நான் எத்தனையோ முதலீடுகள் பண்ணியிருக்கேன், எத்தனையோ இடத்துல பணத்தை முதலீடு பண்ணியிருக்கேன், ஷேர்ல போட்டிருக்கேன், எல்லாம் திரும்பி வராம தொலைச்சு ஒழிஞ்சது எத்தனையோ, பட் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ எவர் மேட் இன் மை லைஃப் இஸ் 7 pounds and 10 shillings. இது முதலீடுன்னு கூட தெரியாம நான் பண்ணிய மிகப்பெரிய முதலீடு அப்படின்னு ஏஜே கிரானினுடைய மிக அழகான ஒரு கதை. மனதில் மகிழ்ச்சி மயமாக அப்படி பொங்கி வழியட்டும் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் இந்த கதையை நான் எதுக்காக சொல்றேன், நம்ம எல்லார் கைகள்லையும் விதைகள் இருக்கு, நம்ம எல்லார் கைகள்லையும் மன நிறைவான எண்ணங்கள் இருக்கு, நம்ம எல்லாருமே எங்கேயாவது வந்தா எங்க என் குறையை தீர்த்து வைக்கலாம், எங்க என் குறையை எடுக்கி வைக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். நான் ரிட்டையர் ஆகி வெளியில வரப்போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய ஜூனியர் கலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்க, காலையில எல்லார் வீட்லயும் குருட்சேத்திரம் தான், எட்டு மணிக்கு ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு கையில கிடைச்சதை எடுத்து வீசலாங்கிற ஆவேசம் எல்லாருக்கும் இருக்கும். இப்ப முடிச்சிடணும், இந்த கல்யாணத்தை இன்னையோட தீர்த்திடணும், வந்து வாச்சது பாரு அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் தேர்ந்தெடுத்து எந்த வார்த்தையை சொன்னா காயப்படுத்துமோ, எந்த வார்த்தையை சொன்னா ரணப்படுத்துமோ, எந்த வார்த்தையை சொன்னா நாள் பூரா ரத்தம் கசியுமோ, எந்த வார்த்தையை நினைச்சோம் ஆபீஸ்ல போய் உட்காந்தா கண்ண பொங்கி பொங்கி அழுக வருமோ, அந்த வார்த்தைகளையே ஏதோ ராமன் வருவான்னு பார்த்து பார்த்து சபரி எடுத்து வச்ச மாதிரி பார்த்து பார்த்து காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையா எடுத்து எடுத்து எடுத்து நிராயுத பாணியா நிற்கக்கூடிய குடும்பத்தினர் முன்னால அப்படி நம்ம வீசுறோம், எடுத்து எடுத்து வீசுறோம். கொஞ்சம் கூட குழந்தைங்க கோவிச்சுட்டு இறங்கி போகும்போது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகுது, அந்த வார்த்தையினுடைய வன்மம் நமக்கு புரியறதே இல்லை. அந்த வார்த்தை எத்தனை ஒரு வன்முறை கொண்டதுன்னு நமக்கு புரியல. எத்தனை கோபம் இருந்தாலும் அம்மா போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இருக்கிறது வேற. இந்த குருட்சேத்திர யுத்தத்துல அடிபட்டு கை கால் உடைஞ்சு எல்லாம் பண்ணி என்னுடைய கூட வரக்கூடிய ஆசிரியர்கள் வந்து எங்கிட்ட வந்து டேபிள் முன்னால உட்காந்து ரொம்ப நேரம் அழுவாங்க. இப்போ டேபிள் முன்னால உட்காந்து அழகக்கூடிய நபர்களுக்கு நான் ஆறுதல் சொல்றதே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, யார் முன்னாலேயாவது உட்காந்து அழுதா நல்லா இருக்குங்கிறதே பெரிய ஆறுதல். அதுக்கு முன்னால போய் தனியா ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னால செய்யக்கூடியது கொண்டு வந்திருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் எடுத்து முன்னால வைப்பேன், குடிச்சுங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு. தண்ணியை குடிச்சா துக்கமும் சேர்ந்து உள்ள போகும்னு நினைக்கிறோம், அது மூட நம்பிக்கை. பல நேரங்களில் தண்ணி மட்டும்தான் உள்ள போகும், துக்கம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும், இன்னும் கொஞ்சம் அழுதா தேவையில்லன்னு தோணும். இந்த அழுகைக்கு ஒரு சின்ன குணம் உண்டு, பொங்கி வந்துட்டே எல்லாம் இருக்காது, ஒரு ரெண்டு நிமிஷம் வரும் அப்புறம் அதுவே நின்றுடும். அப்பாடா நின்றுச்சேங்கும் போது ஒரு விசும்பலோட மறுபடியும் பொங்கி வரும். இந்த பொங்கி பொங்கி வரதெல்லாம் அன்னைக்கு வந்த அழுகையே இல்லை, இதெல்லாம் பழங்கணக்கு. நேத்திக்கு அழ வேண்டியது, முந்தா நேத்து சொன்னது, அதுக்கு முன்னால சொன்னது, இப்படி நிறைய இருக்கும். ஆனா தாண்டிட்டீங்கன்னு வைங்க, அந்த ஒரு நிமிஷத்தை தாண்டிட்டீங்க, அந்த ஒரு கணத்தை தாண்டிட்டீங்க அப்படின்னா மாலை திரும்பி வரும்போது எல்லாம் தேவதைகள் தான், எல்லாம் தேவர்கள் தான், எல்லாத்தையும் மன்னிச்சிருப்போம், முகத்துல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுவும் அது வெள்ளிக்கிழமை மாலையாக இருந்து அது இரண்டாம் சனிக்கிழமையாக சனிஞாயிறாக இருந்தா அப்ப முகத்துல தெரியக்கூடிய தெய்வக்கலையே வேற அப்படி இருக்கும். முதல் நாள் காலை அன்னைக்கு காலையில அரக்கர்களாக இருந்திருப்போம், அப்போ பார்த்தோம்னா அமரர்களாக. ஒன்றுமே இல்லை, யாரையும் காயப்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது, வார்த்தை வன்முறைங்கிறது நமக்கு கிடையாது. கண்ணில் அப்படியே கண்ணீர் கசிய கசிய நின்று ரசிக்க வேண்டிய அளவுக்கு யார்கிட்டையும் எத்தனை கொடுமையான மனசு கிடையாது. ஒரு கண் கலங்கினா அடுத்த நிமிஷம் கலங்குற ஆட்கள் நாம. திரையில கண்ணுல கிளிசரின் ஊத்திக்கிட்டு அழக்கூடிய நபரை பார்த்தா கூட தேம்பி தேம்பி இங்க அழுது திடீர்னு லைட் போட்டாங்கன்னு எல்லாரும் பாக்குறாங்களேன்னு அவசர அவசரமா கண்ணை தொடச்சிட்டு ஏதோ தூசி விழுந்த மாதிரி எல்லாம் நடிச்சுட்டு கீழேயாவது போட்டு எடுத்து அப்படி கூச்சப்படக்கூடிய நல்ல மனதுள்ள நபர்கள் தான் நாம. ஆனா அந்த நேரத்தினுடைய கடுமை தாங்காம தான் வார்த்தைகளை அள்ளி கொட்டுறோம். அந்த என் ஜூனியர் கலீக்ஸ் கிட்ட சொன்னதுதான், மேடம் நீங்க போனீங்கன்னா அப்புறம் நாங்க யார்கிட்ட மேடம் சொல்லுவோம் அப்படின்ன போது நான் சொன்னது, நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது பொறுப்பு வருது. என்ன, இத்தனை நாள் வரைக்கும் உங்க சுமையை யார்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்ததுனால உங்களுக்கு மட்டுமே சுமை இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் கால் மாத்தி பாருங்க, இனி யார் வந்தாலும் உங்க சுமையை என் தோல்ல இறக்கலாம்னு சொல்லுங்களேன். எல்லாரும் அவங்க உங்க சுமையை உங்க தோல்ல ஏத்தும் போது கண்டிப்பா உங்களுக்கு சுமைனா என்னன்னே தெரியாது, கவலைனா என்னன்னே தெரியாது. வந்திருக்கிற உங்ககிட்ட என்னுடைய முதல் விண்ணப்பமாக இதை வைக்கிறேன். குழந்தைங்க ஜோக் அடிச்சு பார்த்து சிரிச்சு எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா வீட்டுக்கு போகும்போது என்ன பண்றோம் தெரியுமா, கால் செருப்போட நம்மளுடைய சிரிப்பையும் கழட்டி வச்சிடறோம். வீட்டுக்குள்ள போய் சிரிச்சு எத்தனை நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்கள் ஆச்சு, மாசங்கள் ஆச்சு, முகம் இறுகி போச்சு, மனம் இறுகி போச்சு, அப்படிப்பட்ட ஆட்களே கிடையாது. நம்ம சிரிக்கணும்னா டிவியில ஏதாவது ஒரு சேனல்ல வந்து 10வது தடவையா 15வது தடவையா எந்த அர்த்தமும் இல்லாம உடல் மொழியினால யாரையாவது இந்த தலை இந்த மூக்கு இந்த வாயினை கொச்சப்படுத்தக்கூடியதெல்லாம் பார்த்து கிச்சு கிச்சு மூட்டிட்டு நம்ம நாமளே சிரிக்கிறோம். நமக்கு தெரியும் இது அல்ல சிரிப்பு, இது அல்ல மனநிறைவு அப்படின்னு தோணுது. வீட்டு ஜனங்களை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது, பக்கத்து வீட்டை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது, அடுத்தவங்களை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது. இப்போ முதல்ல பண்ண வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா, உங்களை தவிர இந்த நிமிஷம் இந்த உலகத்தில் இன்னொரு நபர் உங்களை மாதிரி படைக்கப்படலை. இந்த ஒரு விஷயத்துக்காகவே உங்கள் மனசு பூரணமாக மகிழ்ச்சி அடையலாம். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அழகு அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அங்க லட்சணங்கள் எல்லாத்தையும் விட்டுடுங்க. கை கால் ஊனம் இல்லாமல் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆற மாதிரி சந்தோஷமாக உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா உங்களை மிஞ்சி ஒரு ஆள் கிடையாது.
0: அன்பு உறவுகள், இதுவரை டாக்டர் பேராசிரியை திருமதி ஜெயந்தாசிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:40, ஐக்கிய ராஜ்யத்தில் 9:40. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில்

இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, பிரதி வியாழக்கிழமை 10:40 11 வரை நேயர்களின் ஆக்கத்தினூடாக வானொலியில் வலம் பெறுகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் திரு சோதி அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மெட்ரிக்லே என்ற இடத்தில் பிரான்சில் வசித்து வருகின்றார் சோதி புஷ்பா அவர்கள். அவருடைய அன்பு கணவர் தெரிவித்திருக்கின்ற பாடல் அன்பு உறவுகளே, அவர் தெரிவித்ததற்கு முதலாவது பாடல் வானலையில் இதோ வருகின்றது.

தயவு செய்து மன்னிக்கவும் சகோதரம், நீங்கள் இரட்டை குரல், அதாவது இன்றைய நட்சத்திரமாக வருபவர் ஒருவராக இருக்கின்றபடினால் நீங்கள் தானும் தவறுதலாக இந்த பாடலை ஒளிபரப்பி விட்டேன். அந்த திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக என்ன ஒரு பாடலை தெரிவு செய்கின்றேன்.

மித்ரிக்கிலே பிரான்சில் இருந்து சோதி அவர்கள் தெரிவு செய்திருக்கின்ற அடுத்த பாடலை கேட்போம். அன்பர்களே, நீங்களும் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்க விரும்பினால் ஐந்து பாடல்களை தெரிவு செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடகர் அல்லது பாடகி, நடிகர் நடிகை அல்லது ஜோடியாக நீங்கள் டூயட் பாடலாக இருந்தால் அவர்கள் இருவரும் வந்து சேர வேண்டும். அன்பு உறவுகளே, தனிப்பாடகர் ஒருவரை தெரிவு செய்துவிட்டு, அதாவது ஜோடி பாடல்களை நீங்கள் எழுதி அனுப்பக்கூடாது. அன்பு உறவுகளே, இந்த நேரத்தில் சோதி அவர்கள் தெரிவு செய்திருக்கும் சௌந்தர்யன் அவர்களுடைய இசையில், சௌந்தர்யனும் ஒரு பிரபலமான கவிஞர், அவர் இசையமைக்கின்ற பாடங்களில் அவரே பாடலை எழுதியிருப்பார். அந்த வகையில் அவருடைய இசையிலும் அவருடைய கவிதை வரிக்கு பாலா அவர்கள் குரல் கொடுக்கின்றார்.

அனைத்து பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை ஏற்றி இசையமைத்தவர் சௌந்தர்யன் அவர்கள். பாடல் தெரிவுகளை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் சகோதரர் சோனி அவர்கள். மெட்ரிக்லேயே பிரான்சில் இருந்த அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும்.

இன்றைய நட்சத்திரமாக எழுத்துக் கொண்டிருப்பவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாலா பாடிய பாடல்களை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார். திரு சோதி அவர்கள் மெட்ரிக்கிலேயே இருந்த அவர்களுக்கும் அவதி

பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்களுடைய கவிதைக்கு இசை அமைச்சவர் சந்திரபோஸ் பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருந்தவர் எஸ் பி பாலா அவர்கள். பாடல் தெரிவுகளை எங்களுக்காக எழுதி அனுப்பியிருந்தார் சோதியை அவர்கள் மெட்ரிகுலே பிரான்சில் இருந்து. அவர்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது இன்றைய நட்சத்திரம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல் கார்சுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் முற்றாக நிராகரித்திருக்கிறது. அஸ்வசம நலன்பிரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான மே மாதத்துக்கான கொடுப்பனவுகளை நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக நலன்பிரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது. அந்தாதிபுரம் மாவட்டத்தில் 16 வயதுக்குட்பட்ட 5780 சிறுவர்கள் பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாகக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையில் உள்ளதாக அண்மைய கணக்கெடுப்பு ஒன்றின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதில் ராணுவம் தொடர்ந்தும் முட்டுக்கட்டையாக இருக்கின்ற நிலையில் அமைச்சர் சந்திரசேகரன் ஊடகங்கள் மூலம் மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். கிண்ணச்சி பூநகரி பிரதேச செயலர் பிரிவில் உள்ள கிராஞ்சி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து முன்னெடுக்கப்படுகின்ற கனிம மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்களுக்கு எதிராக இன்று கிராம மக்கள் மற்றும் பொது அமைப்புகளால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் பாதுகாப்பு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 7 இலங்கை இளைஞர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலிருந்து கடத்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போனவர் 2 நாட்களின் பின் புங்குடிதீவு கடற்கரை பகுதியில் சடலமாக கரையொதுங்கி இருக்கிறார். குருநகர் சென்ட் பேட்ரிக்ஸ் வீதியைச் சேர்ந்த 62 வயதுடைய வேலு உதயகுமார் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். தமிழின படுகொலைக்காக குரல் கொடுத்த அருட்தந்தை ஜீவந்த பிரிசின் குரல் ஒடுக்கப்படக்கூடாதென்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அடிமட்ட மனித பாதுகாப்பு திட்டங்களுக்கான மானிய உதவி திட்டத்தின் கீழ் கண்ணிவெடி அகற்றும் திட்டத்துக்கான மானிய ஒப்பந்தங்களில் ஜப்பான் தூதுவர் அகியோ இசமொட்டா, கண்ணிவெடி ஆலோசனை குழுவின் உதவி சேவைகள் தலைவர் கெவின் கிளர்க்ஸ் மற்றும் ஹலோ அறக்கட்டளையின் திட்ட முகாமையாளர் கன்னா எலிசபெத் பிக்டன் மற்றும் டெல்போன் சமூக நல்லிணக்கத்துக்கான உதவியின் இயக்குனர் மற்றும் திட்ட மேலாளர் ஆனந்த சந்திரசிறியுடன் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். இலங்கையில் திட்டமிடப்பட்டுள்ள 160 மெகாவாட் கொள்ளளவு கொண்ட மின்கல சேமிப்பு தொகுதிக்கான முதற்கட்ட உதிரி பாகங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் உள்ள முறைசாரா துறையைச் சேர்ந்த சுமார் 6 மில்லியன் ஊழியர்களில் குறைந்தபட்சம் 5 மில்லியன் ஊழியர்களையாவது இலங்கை சமூக பாதுகாப்பு சபையின் ஓய்வூதிய திட்டத்துக்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் மாதவிடாய், வறுமை மற்றும் அது தொடர்பான சமூக தடைகளை ஒழிப்பதற்கான அவசர சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியிருக்கிறார். ஆன்மீக விழுமியங்களால் இலங்கை சமூகத்தை மேலும் போஷித்து அனைவருக்கும் பயன் கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி அடைந்த நாடொன்றை கட்டியெழுப்புவதற்காக சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி செல்லுமாறு சகலருக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமியர்களால் இன்று இலங்கையில் அனுஷ்டிக்கப்படும் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணைவோம் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். இடைக்கால தடை உத்தரவின் காரணமாக முன்னதாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பனாத்தவில் பிரசபையின் தவிசாளர் பதவியை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் பொது எதிர்கட்சியின் ஆதரவுடன் 2 மேலதிக வாக்குகளை பெற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதியான வின்சென்ட் பிரான்சிஸ் தவிசாளர் பதவியை கைப்பற்றியிருக்கிறார்.
மக்களுக்கு பொறுப்பு கூறும் மக்களின் அரசாங்கமான தற்போதைய அரசாங்கத்தை விரட்டி அடிப்பதற்கு மக்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை என்றும், அதற்காக திருடர்கள், ஊழல்வாதிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களே இந்த அரசை கலைப்பதற்கு கனவு காண்கின்றார்கள் என்று ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று ஆசாத் மௌலானாவை சந்தித்த சானி அபயசேகர மற்றும் அவரது குழுவினரின் செயல்பாடு சட்டத்தின் ஆட்சியை கேலிக்குள்ளாக்குகிறது. இந்த விடயத்தில் அரசாங்கம் நான் கேட்கும் 5 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று பிவிதிரு எல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில சுட்டிக்காட்டியிருக்கிறார். நிலக்கரி கொள்முதல் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான முறைகேடுகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவுக்கு இதுவரை மொத்தம் 28 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிய வருகிறது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதிவசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது கூட்டு மீளாய்வுகளை நிறைவு செய்திருப்பதோடு சுமார் 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்காக அபராதம் விதிப்பது போன்று போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பி முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. கட்டன் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 2 கல்வி கற்கும் 7 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவன் கொழும்புக்கு தனியாக பேருந்தில் செல்ல முயன்ற போது கட்டன் பேருந்து நிலையத்தில் வைத்து நேற்று பத்திரமாக மீட்கப்பட்டு கட்டன் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். மட்டக்களப்பு நகரில் உள்ள விடுதியொன்றில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட தீப்பரவலில் சிக்கி 2 குழந்தைகள் உயிரிழந்து போனார்கள். மட்டக்களப்பு பூதூர் பகுதியில் உள்ள இலங்கை விமானப்படை முகாமுக்கு முன்னால் உள்ள வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வாவியினுள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக அங்கு உயிரிழந்து போனார். களுத்துறை பள்ளிவாசல் வீதி வெட்டமகட பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வர்த்தகர் ஒருவரை இலக்கு வைத்து காரில் சென்ற நபர் ஒருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். தொழிலாளர் சக்தி வளங்களில் ஈடுபட்டுள்ள தென்கொரியாவின் முன்னணி நிறுவனமான குளோபல் வொர்க் போர்ஸ் சொல்ஜுன்ஸ் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஸ்பெஷலிஸ்ட் அந்த நிறுவனத்தின் உயர் பிரதிகளுக்கும் தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்காவுக்கும் இடையே 25ஆம் தேதி தொழில் அமைச்சில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. காசா மக்களுக்கு அவசர மனிதாயமான உதவிகளையும் மருத்துவ பொருட்களையும் கொண்டு சேர்க்கும் சுமித் புளோட்டிடா என்ற சர்வதேச மனிதாயமான கடற்பயணத்தில் இணைந்திருந்த போது இஸ்ரேலிய படையினரால் கைது செய்யப்பட்ட இலங்கை செயற்பாட்டாளர் சமீரா மெக்புத்தீன் கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரம் நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தனக்கு நேர்ந்த குற்றங்கள் குறித்து விவரித்திருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பை ஃப்ரீ பலஸ்தீன் இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் ரம்புக்கனை முதல் கலகதிர வரையான 3ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் உத்தியோர்வ அங்குரார்ப்பண விழா நாளை நடைபெறுகிறது. சர்வதேச உயிரியல் பல்வகமை தினத்தை முன்னிட்டு இலங்கையின் மிகப்பெரிய நகர்ப்புற வண்ணாத்தி பூச்சி பூங்கா அன்றாதபுரத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக உத்தியோர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டின் மே மாதம் நிறைவடைவதற்கு முன்னதாகவே இலங்கைக்கு சென்ற சர்வதேச சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துள்ளதாக வெளிவகார சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜயகரத் தெரிவித்திருக்கிறார். நடைபெறவுள்ள விசாக் மற்றும் போசான் பண்டிகைகளை முன்னிட்டு தான சாலைகளை ஏற்பாடு செய்பவர்கள் தத்தமது பிரசித்தக்குரிய சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகங்களில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று தொற்று நோயியல் பிரிவின் விசேட சமூக மருத்துவ நிபுணர் திலங்க ரூபன் பத்ரன கோரிக்கை விடுத்திருக்கிறார். இரத்த புற்றுநோயானது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தெளிவாக கண்டறியக்கூடிய காரணங்கள் எதுவுமின்றியே ஏற்படுவதாக தேசிய புற்றுநோய் நிறுவனத்தின் குருதியல் மற்றும் புற்றுநோயில் நிபுணர் மருத்துவர் புத்திக சோமவர்ண தெரிவித்திருக்கிறார். செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,52,400 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,050 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா பதவி விலக முடிவு செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் வி தேஷ்பாண்டே தெரிவித்திருக்கிறார்.
மம்தா பானர்ஜி மற்றும் மூனா கானா ஸ்டாலின் ஆகியோர்களின் தோல்விக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளே காரணம் என்று ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியிருக்கிறார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் நேற்று சந்தித்து பேசினார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து 4 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கியதை தொடர்ந்து அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவர் சந்தித்து கோரிக்கை மனுவை விடுத்திருக்கிறார். டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் விஜய் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காமல் சென்னை திரும்புகிறார். தமிழக வெற்றி கழக அரசில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் நிலையில் அந்த கட்சித் தலைவர்களை விஜய் சந்திக்காததால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தியை சந்திக்காமல் டெல்லியிலிருந்து விஜய் புறப்பட்டதால் காங்கிரசார் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க 5 பேரை மத்திய அரசுக்கு கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை விதித்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் முந்தைய சட்டம் செல்லும் என்று உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. சர்வதேச எல்லையிலிருந்து 15 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து சட்டவிரோத ஆக்கிரமிப்பு கட்டடங்களையும் இடித்து அகற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். ஈரானில் கடந்த ஆண்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாலுமிகள் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்திய கப்பல் போக்குவரத்து அதிகாரிகள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார்கள். உரிய விலை கிடைக்காததால் அறுவடை செய்யப்பட்ட மாங்காய்களை விவசாயிகள் சாலையோரம் கொட்டிச் செல்லும் அவலம் நிகழாண்டும் நீடிக்கிறது. இந்தியா முழுவதும் வெப்பநிலை அதிகரித்து செல்வதால் மக்கள் அதிகபட்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரதமர் மோடி அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். இந்தியாவில் கோடைகாலம் என்றாலே பலருக்கு மாம்பழம் நினைவுக்கு வரும். ஆனால் வெயில் அதிகரிக்கும் போது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் மற்றொரு பழமும் உண்டு, அதுதான் நொங்கு. இது இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. தற்போது வெயில் காலத்தில் இது பிரசித்தமாகி வருகிறது.

தெரிவித்திருக்கிறார். குர்முஸ் நீரிணையில் தென்கொரிய சரக்கு கப்பல் மீது ஈரானிய ஏவுகணை பாய்ச்சப்பட்டதா என்பதை விசாரிக்க சொல் ஈரானிய தூதரை அழைத்துள்ளது. அந்த சம்பவத்துக்கும் ஈரானுக்கும் தொடர்பில்லை என்று அந்த நாட்டு தூதர் கூறியிருந்தார். கப்பலுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு அவர் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார். நவீன போர்ச்சூழலுக்கு ஏற்ற வகையில் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்துடன் கூடிய குருஸ் மற்றும் பொலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பீரங்கி ஏவுகணைகளை வடகொரியா வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கிறது. ஸ்பெயினில் ஆளும் சோசியலிஸ்ட் கட்சியின் தலைமையகத்தில் அந்த நாட்டு போலீசார் நேற்று சோதனை நடத்தியுள்ளார்கள். கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நீதித்துறை வழக்குகளில் முறைகேடாக தலையிட முயன்ற கட்சியின் முன்னாள் உறுப்பினர் லெய்ரி டிசுக்கு தொடர்புடைய நிதி மோசடி புகாரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. பங்களாதேஷில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தலைமுடியொத்த பொன்னிற உரோம கட்சியை கொண்ட அரிதான வெள்ளை எருமை ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலான தகவலை தொடர்ந்து தியாக திருநாள் குர்பானியில் இருந்து அது காப்பாற்றப்பட்டிருக்கிறது. லாவோஸில் வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் கடந்த ஒரு வாரமாக சிக்கியிருந்த 7 பேரில் 5 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். எஞ்சிய 2 பேரை தேடும் பணி தொடர்ந்து அங்கு நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவில் வெள்ளத்தில் கார் சிக்கிக்கொள்ள நல்ல வேளையாக காரில் குழந்தையை அதிகாரிகள் காப்பாற்றிய காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ஐரோப்பிய நாடுகளில் வெயில் சுட்டரிக்கிறது. பல நாடுகளில் வரலாறு காணாத வெப்பம் நிலவுவதாக கூறிய ஐக்கிய நாடுகள் நிறுவனம் இது பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் என்று தெரிவித்தது. பிரான்ஸ், பிரிட்டன், போர்த்துகல், இத்தாலி, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் மக்கள் கடுமையான சூட்டை தற்போது எதிர்கொண்டு வருகிறார்கள். ஆசியாவின் பல பகுதிகள் கடும் வெப்பத்தால் வாடுகின்றன. சீனா, ஜப்பான், தென்கொரியா, தாய்லாந்து, இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் வெப்பநிலை உச்சத்தை தொட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் கோலாக்கள் நீண்ட நேரம் நீடிக்கும் வெப்பத்தால் உயிரிழக்கும் அபாயம் அதிகரிப்பதாக புதிய ஆய்விலே தெரிய வந்துள்ளது. மலேசியாவின் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் 11 மாத பேரப்பிள்ளையின் மரணம் தொடர்பில் 54 வயது பாட்டி கைதாகியிருக்கிறார். அந்த பெண் குழந்தை சவர்க்கார தண்ணீர் இருந்த வாளிக்குள் மூழ்கி அசவற்ற நிலையில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வேகமாக அதிகரித்து வரும் உற்பத்தியின் காரணமாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளில் பிளாஸ்டிக் கழிவுகளின் அளவு 2 மடங்குக்கு மேலாக அதிகரிக்க கூடும் என்று அண்மையில் வெளியான ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை மகளிர் கிரிக்கெட் A அணியில் இடம் பிடித்துள்ள மன்னார் மாவட்டம் பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த வீராங்கனை சதீஷ்குமார் சயந்தினியை வரவேற்கும் விசேட நிகழ்வு இன்று காலை மன்னார் அரச பேருந்து நிலையத்தில் நடைபெற்றிருக்கிறது. உலகின் ஆகவேக ஓட்டப்பந்தய வீரர் என பெயர் பெற்ற உசைன் போல்ட்டின் உலக சாதனையை முறியடிப்பவருக்கு $10 மில்லியன் பரிசு தொகை காத்திருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். IPL 2022 எலிமெண்டர் சுற்றில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 47 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் 2வது சுற்று போட்டியில் நேற்று போலந்து வீராங்கனை இகா சிவியாடெக், சுவிட்சர்லாந்து வீராங்கனை பெலிண்டா பென்சிக் அபார வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள். நோர்வே செஸ் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷ் 2வது சுற்று போட்டியில் அமெரிக்க வீரர் வெஸ்லி சோவிடம் தோல்வியை சந்தித்தார். ஆசிய விளையாட்டு துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற முதல் வீரரும் விளையாட்டுத் துறையில் சிறந்த நிர்வாகியுமான ரவீந்தர் சிங். அவருக்கு 79 வயது, டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று காலமானார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 381.77 ரூபாய், இந்திய பிரமதியில் 111.47 ரூபாய், 1 அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 329.85 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.11 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 417.64 ரூபாய், இந்திய பிரமதியில் 121.63 ரூபாய், 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 441.80 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.57 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.27 ரூபாய், இந்திய பிரமதியில் 69.39 ரூபாய்.
கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்சிலா கோனிசில்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறது.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலையில்
4: 11 à 13 rue Caille, 75 000 பாரிஸ்,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 000 Gonesse.
3: சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:21, ஐக்கியராஜ்யத்தில் 10:21. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது தேனும் பாலும். நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு

0: தினம் பல நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கொடுத்து வருகின்றார்கள். அம்பாலி ஸ்டோர்ஸ், ஆசி பூசரி இவர்களுடன் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களோடு.
1: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோ? இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டிகை மார்க்கெட், 1 Avenue எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டிகை மார்க்கெட். நேரம் சரியாக 11:24. ஐக்கிய ராஷ்டிரத்தில் 10:24. இந்த வேளையில் உங்களுக்காக நான் தரும் பாடல்

ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். பாடலை ஆற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். வசந்தத்தில் ஒரு நாள் திரைப்படத்தில் பாடல் ஒலித்தது.

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் சின்ன கோயில் சித்ராவோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தென்றல் தேவா, பாடல் ஒலித்த திரைப்படம் கோட்டை வாசல்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கட ஆசுபசரி ரச்சிதான் வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசுபசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே விழுக்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மெழுதிய விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: ஆசி பூசரி நேரம் சரியாக 11:35, ஐக்கியராச்சியத்தில் 10:35. இந்த நேரத்தில் தேனும்பாலு நிகழ்ச்சியில் தேனும் பாலுமாக வரும் இந்த பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள். பாடலை யாற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நல்லதொரு குடும்பம் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும்பால நிகழ்ச்சிக்கு நித்தம் அம்மா அனுசரணை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள். பரிசலாச்சப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ், ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு சோழன் பல்பொருள் வாணிபம்.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
0: அன்பர்களே, தினமும் பல்பொருள் வாணிபத்தில், அதாவது சோழன் பல்பொருள் வாணிபத்தில் ஒரே மலிவு விற்பனை தான். அன்பு உறவுகளே, பொங்கல் மீன்கள் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மீன்கள் வெட்டி தருகின்றார்கள். கிலோ 13.99 ரூபா. உங்களுக்கு தேவையான எந்த மீனாகவும் வாங்கலாம். திரளி மீன் வாங்கலாம், பாறை மீன் வாங்கலாம், விலை வாங்கலாம், மற்றது நண்டு, இறால், கனவா எல்லாம் குவிச்சிருக்கு. உடனடியாக போய் கையை காட்டுங்க. 1 கிலோ 2 கிலோ என்று சொன்னீங்கள்னா உடனடியாக உங்களுக்காக தருவார்கள். வாங்கி கொண்டு வந்து சும்மா அந்த மாதிரி சுதி குழம்பு பொரியலோடு சாப்பிடலாம். வந்துருவே மறந்துவிடாதீர்கள். மலிவண்டா மலிவிடுதான்.

0: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை யாற்றுவருக்கு அவிஞ்ஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தந்தளித்தவர். பார்வதி என்னை பாரடி திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலித்தது. அன்புறவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி வானிலைக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசுலா செப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவரது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ரூயி கையில் அமைந்துள்ள
1: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பரிஸ் 10 லாட்சபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951 15 82 03 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சபலை ஷெரிமஹால்.
0: அன்புறவுகளே, ஷெரிமஹாலில் உங்கள் இல்லங்களில் அட்டகாசமாக கரப்பான் பூச்சி அல்லது ஏலி தொல்லை அல்லது மூட்டைப்பூச்சி போன்றவை இருந்தால் நீங்கள் தாயகம் செல்லி வரும்போது கொண்டு வந்திருப்பீர்கள். அதுகளை உடனடியாக ஒரு நாளிலே இல்லாமல் செய்வதற்கு நீங்கள் ரூயி கையில் அமைந்துள்ள ஷெரிமஹாலுக்கு ஓடுங்கள். இதோ தொடர்கின்றது அடுத்த பாடல்.

0: ஏர்டெல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முக கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயம் உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61 மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
1: செல் மாநகரில் எம்எவர் நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, இந்த நிறுவனத்தில் அதாவது பல சேவைகள் இருக்கின்றது. அந்த சேவைகளில் உங்களுக்கான உங்கள் இல்லம் தேடி வந்து உதவி செய்வதற்கு காத்திருக்கின்றார்கள். OPT 77 மறந்து விடாதீர்கள். அன்புறவர்களே, ஒரு டெலிஃபோனோடு உங்கள் இல்லங்களில் வயதானவர்கள் இருந்தால் அவர்களுடைய முக வடிவுக்கு ஏற்ப கண்ணாடிகளை செய்து உங்கள் இல்லத்துக்கு கொண்டு வந்து தருவார்கள் என்பதனையும் எமது அன்புறவர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும் பல நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தீனும் பாலும் தேனம்பால நிகழ்ச்சியை செயல்படுத்தி கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் அமைதியே இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் முற்றாக நிராகரித்திருக்கிறது. அஸ்வசம நலன்பிரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான மே மாதத்துக்கான கொடுப்பனவுகளை நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக நலன்பிரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது. அனந்தபுரம் மாவட்டத்தில் 16 வயதுக்குட்பட்ட 5780 சிறுவர்கள் பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாகக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையில் உள்ளதாக அண்மைய கணக்கெடுப்பு ஒன்றின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் வரிவடக்கு ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதில் ராணுவம் தொடர்ந்தும் முட்டுக்கட்டையாக இருக்கின்ற நிலையில் அமைச்சர் சந்திரசேகரன் ஊடகங்கள் மூலம் மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். கிண்ணச்சி பூநகரி பிரதேச செயலர் பிரிவில் உள்ள கிராஞ்சி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து முன்னெடுக்கப்படுகின்ற கனிம மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்களுக்கு எதிராக இன்று கிராம மக்கள் மற்றும் பொது அமைப்புகளால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் பாதுகாப்பு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 7 இலங்கை இளைஞர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலிருந்து கடத்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போனவர் 2 நாட்களின் பின் புங்குடுதீவு கடற்கரை பகுதியில் சடலமாக கரையொதுங்கி இருக்கிறார். குருநகர் சென்ட் பேட்ரிக்ஸ் வீதியைச் சேர்ந்த 62 வயதுடைய வேலு உதயகுமார் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். தமிழின படுகொலைக்காக குரல் கொடுத்த அருட்தந்தை ஜீவந்த பிரிசின் குரல் ஒடுக்கப்படக்கூடாதென்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அடிமட்ட மனித பாதுகாப்பு திட்டங்களுக்கான மானிய உதவி திட்டத்தின் கீழ் கன்னிவெடி அகற்றும் திட்டத்துக்கான மானிய ஒப்பந்தங்களில் ஜப்பான் தூதுவர் அகியோ இசமொட்டா, கன்னிவெடி ஆலோசனை குழுவின் உதவி சேவைகள் தலைவர் கெவின் கிளர்க்ஸ் மற்றும் ஹலோ அறக்கட்டளையின் திட்ட முகாமையாளர் கன்னா எலிசபெத் பிக்டன் மற்றும் டெல்போன் சமூக நல்லிணக்கத்துக்கான உதவியின் இயக்குநர் மற்றும் திட்ட மேலாளர் ஆனந்த சந்திரசிறியுடன் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். இலங்கையில் திட்டமிடப்பட்டுள்ள 160 மெகாவாட் கொள்ளளவு கொண்ட மின்கல சேமிப்பு தொகுதிக்கான முதற்கட்ட உதிரி பாகங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் உள்ள முறைசாரா துறையைச் சேர்ந்த சுமார் 6 மில்லியன் ஊழியர்களில் குறைந்தபட்சம் 5 மில்லியன் ஊழியர்களையாவது இலங்கை சமூக பாதுகாப்பு சபையின் ஓய்வூதிய திட்டத்துக்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் மாதவிடாய், வறுமை மற்றும் அது தொடர்பான சமூக தடைகளை ஒழிப்பதற்கான அவசர சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியிருக்கிறார். ஆன்மீக விழுமியங்களால் இலங்கை சமூகத்தை மேலும் போஷித்து அனைவருக்கும் பயன் கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி அடைந்த நாடொன்றை கட்டியெழுப்புவதற்காக சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி செல்லுமாறு சகலருக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமியர்களால் இன்று இலங்கையில் அனுஷ்டிக்கப்படும் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணைவோம் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். இடைக்கால தடை உத்தரவின் காரணமாக முன்னதாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பனாத்தவில்லு பிரதேசபையின் தவிசாளர் பதவியை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் பொது எதிர்கட்சியின் ஆதரவுடன் 2 மேலதிக வாக்குகளை பெற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதியான வின்சென்ட் பிரான்சிஸ் தவிசாளர் பதவியை கைப்பற்றியிருக்கிறார்.
மக்களுக்கு பொறுப்பு கூறும் மக்களின் அரசாங்கமான தற்போதைய அரசாங்கத்தை விரட்டி அடிப்பதற்கு மக்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை என்றும், அதற்காக திருடர்கள், ஊழல்வாதிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களே இந்த அரசை கலைப்பதற்கு கனவு காண்கின்றார்கள் என்று ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று ஆசாத் மௌலானாவை சந்தித்த சானி அபயசேகர மற்றும் அவரது குழுவினரின் செயல்பாடு சட்டத்தின் ஆட்சியை கேலிக்குள்ளாக்குகிறது. இந்த விடயத்தில் அரசாங்கம் நான் கேட்கும் 5 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று பிவிதிரு எல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில சுட்டிக்காட்டியிருக்கிறார். நிலக்கரி கொள்முதல் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான முறைகேடுகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவுக்கு இதுவரை மொத்தம் 28 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிய வருகிறது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதிவசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது கூட்டு மீளாய்வுகளை நிறைவு செய்திருப்பதோடு சுமார் 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்காக அபராதம் விதிப்பது போன்று போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பி முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. கட்டன் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 2 கல்வி கற்கும் 7 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவன் கொழும்புக்கு தனியாக பேருந்தில் செல்ல முயன்ற போது கட்டன் பேருந்து நிலையத்தில் வைத்து நேற்று பத்திரமாக மீட்கப்பட்டு கட்டன் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். மட்டக்களப்பு நகரில் உள்ள விடுதியொன்றில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட தீப்பரவலில் சிக்கி 2 குழந்தைகள் உயிரிழந்து போனார்கள். மட்டக்களப்பு பூதூர் பகுதியில் உள்ள இலங்கை விமானப்படை முகாமுக்கு முன்னால் உள்ள வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பாவியினுள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக அங்கு உயிரிழந்து போனார். களுத்துறை பள்ளிவாசல் வீதி வெட்டமகட பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வர்த்தகர் ஒருவரை இலக்கு வைத்து காரில் சென்ற நபர் ஒருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். தொழிலாளர் சக்தி வளங்களில் ஈடுபட்டுள்ள தென்கொரியாவின் முன்னணி நிறுவனமான குளோபல் வொர்க் போர்ஸ் சொல்ஜின்ஸ் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஸ்பெஷலிஸ்ட் அந்த நிறுவனத்தின் உயர் பிரதிகளுக்கும் தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்காவுக்கும் இடையே 25வது தொழில் அமைச்சில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. காசா மக்களுக்கு அவசர மனிதாயமான உதவிகளையும் மருத்துவ பொருட்களையும் கொண்டு சேர்க்கும் சுமுத் புளோட்டிடா என்ற சர்வதேச மனிதாயமான கடற்பயணத்தில் இணைந்திருந்த போது இஸ்ரேலிய படையினரால் கைது செய்யப்பட்ட இலங்கை செயற்பாட்டாளர் சமீரா மெக்புத்தீன் கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரம் நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தனக்கு நேர்ந்த குற்றங்கள் குறித்து விவரித்திருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பை ஃப்ரீ பலஸ்தீன் இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் ரம்புக்கனை முதல் கலகெதிர வரையான 3 கட்டத்தின் 2 பகுதி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் உத்தியோர்வ அங்குரார்ப்பண விழா நாளை நடைபெறுகிறது. சர்வதேச உயிரியல் பல்வகமை தினத்தை முன்னிட்டு இலங்கையின் மிகப்பெரிய நகர்ப்புற வண்ணாத்தி பூச்சி பூங்கா அன்றாதபுரத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக உத்தியோர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டின் மே மாதம் நிறைவடைவதற்கு முன்னதாகவே இலங்கைக்கு சென்ற சர்வதேச சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துள்ளதாக வெளிவுகார சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜயகரத் தெரிவித்திருக்கிறார். நடைபெறவுள்ள விசாக் மற்றும் போசான் பண்டிகைகளை முன்னிட்டு தானசாலைகளை ஏற்பாடு செய்பவர்கள் தத்தமது பிரசித்தக்குரிய சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகங்களில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று தொற்று நோயியல் பிரிவின் விசேட சமூக மருத்துவ நிபுணர் திலங்க ரூபன் பத்ரன கோரிக்கை விடுத்திருக்கிறார். இரத்த புற்றுநோயானது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தெளிவாக கண்டறியக்கூடிய காரணங்கள் எதுவுமின்றியே ஏற்படுவதாக தேசிய புற்றுநோய் நிறுவனத்தின் குருதியல் மற்றும் புற்றுநோயில் நிபுணர் மருத்துவர் புத்திக சோமவர்ண தெரிவித்திருக்கிறார். சட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,52,400 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,050 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா பதவி விலக முடிவு செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் வி தேஷ்பாண்டே தெரிவித்திருக்கிறார்.
மம்தா பானர்ஜி மற்றும் மூனா கானா ஸ்டாலின் ஆகியோர்களின் தோல்விக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளே காரணம் என்று ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியிருக்கிறார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் நேற்று சந்தித்து பேசினார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து 4 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கியதை தொடர்ந்து அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவர் சந்தித்து கோரிக்கை மனுவை விடுத்திருக்கிறார். டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் விஜய் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காமல் சென்னை திரும்புகிறார். தமிழக வெற்றி கழக அரசில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் நிலையில் அந்த கட்சித் தலைவர்களை விஜய் சந்திக்காததால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தியை சந்திக்காமல் டெல்லியிலிருந்து விஜய் புறப்பட்டதால் காங்கிரசார் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க 5 பேரை மத்திய அரசுக்கு கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை விதித்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் முந்தைய சட்டம் செல்லும் என்று உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. சர்வதேச எல்லையிலிருந்து 15 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து சட்டவிரோத ஆக்கிரமிப்பு கட்டடங்களையும் இடித்து அகற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். ஈரானில் கடந்த ஆண்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாலுமிகள் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்திய கப்பல் போக்குவரத்து அதிகாரிகள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார்கள். உரிய விலை கிடைக்காததால் அறுவடை செய்யப்பட்ட மாங்காய்களை விவசாயிகள் சாலையோரம் கொட்டிச் செல்லும் அவலம் நிகழாண்டும் நீடிக்கிறது. இந்தியா முழுவதும் வெப்பநிலை அதிகரித்து செல்வதால் மக்கள் அதிகபட்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரதமர் மோடி அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். இந்தியாவில் கோடைகாலம் என்றாலே பலருக்கு மாம்பழம் நினைவுக்கு வரும். ஆனால் வெயில் அதிகரிக்கும் போது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் மற்றொரு பழமும் உண்டு, அதுதான் நொங்கு. இது இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. தற்போது வெயில் காலத்தில் இது பிரசித்தமாகி வருகிறது. சென்னையில் ஆமிடத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 150 ரூபாய் குறைந்து 14,500 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் இஸ்ரேல் ஹமாஸ் ஆயுத பிரிவின் புதிய தலைவரை தாக்குதலில் கொன்றுவிட்டதாக தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் தென் லெபனானின் பெரும் பகுதியிலிருந்து வெளியேற பொதுமக்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. அந்த இடங்களை போர் நடக்கும் பகுதிகளாக இஸ்ரேலிய ராணுவம் வகைப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா ஈரான் போரில் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயல்படுவது மிகவும் சிக்கலானது என்று அமெரிக்காவில் ஆளும் குடியரசுக் கட்சியின் மூத்த செனட்டர் லின்சே கிரகம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கூர்முஸ் நீரிணையில் தென்கொரிய சரக்கு கப்பல் மீது ஈரானிய ஏவுகணை பாய்ச்சப்பட்டதா என்பதை விசாரிக்க சொல் ஈரானிய தூதரை அழைத்துள்ளது. அந்த சம்பவத்துக்கும் ஈரானுக்கும் தொடர்பில்லை என்று அந்த நாட்டு தூதர் கூறியிருந்தார். கப்பலுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு அவர் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார். நவீன போர்ச்சூழலுக்கு ஏற்ற வகையில் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்துடன் கூடிய குருஸ் மற்றும் பொலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பீரங்கி ஏவுகணைகளை வடகொரியா வெற்றி

காப்பாற்றப்பட்டிருக்கிறது. லாவோஸில் வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் கடந்த ஒரு வாரமாக சிக்கியிருந்த 7 பேரில் 5 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். எஞ்சிய 2 பேரை தேடும் பணி தொடர்ந்து அங்கு நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவில் வெள்ளத்தில் கார் சிக்கிக்கொள்ள நல்ல வேளையாக காரில் குழந்தையை அதிகாரிகள் காப்பாற்றிய காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ஐரோப்பிய நாடுகளில் வெயில் சுட்டரிக்கிறது. பல நாடுகளில் வரலாறு காணாத வெப்பம் நிலவுவதாக கூறிய ஐக்கிய நாடுகள் நிறுவனம் இது பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் என்று தெரிவித்தது. பிரான்ஸ், பிரிட்டன், போர்த்துகல், இத்தாலி, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் மக்கள் கடுமையான சூட்டை தற்போது எதிர்கொண்டு வருகிறார்கள். ஆசியாவின் பல பகுதிகள் கடும் வெப்பத்தால் வாடுகின்றன. சீனா, ஜப்பான், தென்கொரியா, தாய்லாந்து, இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் வெப்பநிலை உச்சத்தை தொட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் கோலாக்கள் நீண்ட நேரம் நீடிக்கும் வெப்பத்தால் உயிரிழக்கும் அபாயம் அதிகரிப்பதாக புதிய ஆய்விலே தெரிய வந்துள்ளது. மலேசியாவின் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் 11 மாத பேரப்பிள்ளையின் மரணம் தொடர்பில் 54 வயது பாட்டி கைதாகி இருக்கிறார். அந்த பெண் குழந்தை சவர்க்கார தண்ணீர் இருந்த வாளிக்குள் மூழ்கி அசவற்ற நிலையில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வேகமாக அதிகரித்து வரும் உற்பத்தியின் காரணமாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளில் பிளாஸ்டிக் கழிவுகளின் அளவு 2 மடங்குக்கு மேலாக அதிகரிக்க கூடும் என்று அண்மையில் வெளியான ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை மகளிர் கிரிக்கெட் ஏ அணியில் இடம் பிடித்துள்ள மன்னார் மாவட்டம் பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த வீராங்கனை சதீஷ்குமார் சஜிந்தினியை வரவேற்கும் விசேட நிகழ்வு இன்று காலை மன்னார் அரச பேருந்து நிலையத்தில் நடைபெற்றிருக்கிறது. உலகின் ஆகவேக ஓட்டப்பந்தய வீரர் என பெயர் பெற்ற உசைன் போல்ட்டின் உலக சாதனையை முறியடிப்பவருக்கு $10 மில்லியன் பரிசுத் தொகை காத்திருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். IPL 2022 எலிமெண்டர் சுற்றில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 47 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் 2வது சுற்று போட்டியில் நேற்று போலந்து வீராங்கனை இகா சிவியாடெக், சுவிட்சர்லாந்து வீராங்கனை பெலிண்டா பென்சிக் அபார வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள். நோர்வே செஸ் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷ் 2வது சுற்று போட்டியில் அமெரிக்க வீரர் வெஸ்லி சோவிடம் தோல்வியை சந்தித்தார். ஆசிய விளையாட்டு துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற முதல் வீரரும் விளையாட்டுத் துறையில் சிறந்த நிர்வாகியுமான ரவீந்தர் சிங், அவருக்கு வயது 79, டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று காலமானார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 381.77 ரூபாய், இந்திய பிரமதியில் 111.47 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 329.85 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.11 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 417.64 ரூபாய், இந்திய பிரமதியில் 121.63 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 441.80 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.57 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.27 ரூபாய், இந்திய பிரமதியில் 69.39 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்கு போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன்.

0: யாரும் கொண்டு வந்தனால அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
4: நேரம் சரியாக 12:20. ஐக்கியராஜ்யத்தில் 11:20. இந்த நேரத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மீடியனுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்பு உறவுகளுக்காக தருகின்றோம்.
5: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: சுவிஸ் நேரத்தில் உங்களுடன் நாங்கள்.
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
1: உங்களை நம்பவும் நம்பி அன்பினில் போயவும்

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் இன்றைய சுவிஸ் நேரத்திலே வளமை போல் இன்றும் தொடர்கின்றது.

0: இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே எமது ஆய்வாளர்களோடு கலந்து கொள்ளுகின்றார். கனடாவில் இருந்து தமிழர் உரிமை குழுமம் தமிழ் ரைட்ஸ் குரூப்பின் நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய திருமதி கற்பனா நாகேந்திரா அவர்கள் இன்றைய டிஆர்டி தமிழலியின் அரசியல் சமூகம் இடையிலே உரையாடுகின்றார். அவரை முதலிலே வரவேற்று பின்னர் எங்களுடைய ஆய்வாளர்களோடு இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் திருமதி கற்பனா அவர்களே.
1: வணக்கம்.
0: அதாவது உங்களுடைய தமிழர் உரிமை குழுமம் தொடர்பாக முதல்ல நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக உங்களை முதல்ல நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: வணக்கம். இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய பெயர் கற்பனா நாகேந்திரா. நான் வான்கூவர் பிரிட்டிஷ் கொலம்பியால இப்பொழுது நான் வாழ்றேன். கூடுதலா எல்லாருக்கும் டொரண்டோ என்ற இடம் தெரியும். எல்லாருக்கும் அது டொரண்டோ கனடால இருந்து ஒரு 5 மணித்தியாலம் தூரத்துல நான் இருக்கிறேன். நான் இப்போ 20 வருஷமா வான்கூவர்ல இருக்கிறேன். கனடால கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல நான் வாழ்றேன். எந்த சொந்த ஊர் வந்து யாழ்ப்பாணம். 1983 ராயட்ஸ்ல நானும் எங்களோட குடும்பம் ரத்மலானையில இருந்து நாங்க அந்த ராயட்ஸ்ல பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் நாங்கள். அதுக்கு அந்த ஜூலை மாதம் எங்கட வீடு வந்து ரத்மலான வீடு வந்து எரிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நாங்க பக்கத்து வீட்டுல ஒளிஞ்சு சேர்ந்து ஒரு கப்பல் ஏறி யாழ்ப்பாணம் சென்று பாதுகாப்பான இடத்துக்கு கனடாக்கு 1985 வந்தாங்க. அதுக்கு பிறகு வருஷங்களாக நான் வந்து எங்கட மக்களுக்காக எங்கட போராட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட உதவிகள் என்ன எந்த அளவுல என்னால செய்ய முடியுமோ செய்து கொண்டு வாரன். கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா கனடால இருந்து கொண்டு.
0: அதாவது நீங்கள் உங்களுடைய இவ்வளவு கால அவதானிப்பில தமிழர்கள் என்னென்ன செய்திருக்க வேண்டும் என்னென்ன செய்யாமல் இருந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு பார்வை இருந்திருக்கும், அனுபவம் இருந்திருக்கும். உங்களுடைய அனுபவ ரீதியாக தமிழர்கள் இந்த போராட்டத்திலே நாங்கள் முன்கூட்டியே என்னென்ன செய்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணப்பாடுகள் பிற்காலத்தில் ஏற்பட்டன?
1: நான் கிட்டத்தட்ட இப்ப நான் சொன்ன மாதிரி 25-30 வருஷமா இதுல ஈடுபாடா இருக்கேக்கல. எனக்கு ஒன்று தோணிச்சது என்னென்னா, இப்ப எங்களுக்கு எங்கட மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரியும். இப்படி இனப்பழு படுகொலை நடந்தது, எங்கட மக்கள் சரியா கஷ்டப்படணும் என்று. ஆனா ஒரு இப்ப கோவிட் மூலம் நாங்க எல்லாரும் வீட்டுல இருந்தாங்க. அப்ப 2020 எல்லாரும் வீட்டுல இருக்கேக்கல. அப்பதான் நாங்க ஒரு 7-8 பேரா சேர்ந்து யோசிச்சுனாங்க இந்த எங்கட போராட்டம் அடுத்த இதுக்கு எங்க என்னென்று கொண்டு போறது என்று யோசிச்சு தான் நாங்க இந்த தமிழ் ரைட்ஸ் குரூப் என்ற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சுனாங்க. எங்கட உண்மையா அந்த முக்கியமான நோக்கம் என்னென்றா, எங்கட தமிழாக்குற பிரச்சனையை வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல, ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட்ஸ் லெவல்ல என்ன மாதிரியான நீதி கிடைக்கலாம் என்று அதற்கு ஆன வேலை திட்டங்கள் கூடுதலாக நடக்கல எங்கட சமுதாயத்துல. சோ அதுக்கு தொடர்பாக தானே எங்கட வேலை திட்டங்கள் எல்லாம் கூடுதலா நடக்குது. அப்ப ஐசிஜேயோ ஐசிசியோ இல்லாட்டி யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லுவாங்க, அதுண்டா அந்தந்த நாட்டுல என்ன மாதிரி கேஸுகள் ஃபைண்ட் பண்ணலாம்ட்டு இப்ப ஒரு லீகல் டீமா சேர்ந்து நாங்க இப்ப அந்த 5 வருஷமா அந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது.
0: எங்களுடைய இந்த இவ்வளவு அழிவுகளும் எல்லோருக்குமே கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. சர்வதேச நிறுவனங்களை எல்லாம் அகற்றிவிட்டு ஒரு இனஅழிப்பு நடைபெற்றது என்பதை அனைவருமே தெரிந்திருந்தும் ஏன் எங்களுக்கு சர்வதேச ரீதியாக அதற்கான வழிவகைகள் இந்த நீதி கிடைக்கின்ற பொறிமுறைகளை உருவாக்க முடியாமல், நாங்கள் பெருமளவிலே எல்லா நாடுகளிலும் வாழுகிறோம், வாழ்வது மாத்திரமல்ல எல்லோருமே கடினமான உழைப்பாளிகளாக இருக்கிறதால இந்த நாடுகளுக்கு நாங்கள் வரி செலுத்துகிறோம், அந்த வரிய பெருமளவு வரிய இந்த நாடுகளுக்கு எங்களுடைய மக்களால் கிடைக்கிறது. அப்படி இருந்தும் எந்த ஒரு நாடும் ஒரு நேர்மையான முறையிலே எங்களுக்காக இதுவரையில குரல் கொடுக்க முன்வருவார். ரோஹிங்கா முஸ்லீம்களை எடுத்தால் கூட சர்வதேச நீதிமன்றத்தில் அவர்களுக்காக அவர்களை யாரென்றே தெரியாத ஒரு நாடு அவர்களுக்காக வழக்கிலே நடத்துகிறது. பிலிப்பைன்ஸ் பிரதமராக இருந்தவர் இருந்தவர் அங்கே பொருள் இதுகளிலே பல்வேறுபட்ட மனித உரிமைகளை செய்தார்கள். ஆனால் அவர்களை விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை எல்லாமே எடுக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக கூட நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய பிரச்சனையே இப்படி சர்வதேச நிலைமையிலே வந்து நாங்கள் பெருமளவு வாழ்ந்தாலும் எங்களுடையவர்களை சில சில நாடுகளில் அமைச்சர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக வெளிநாடுகளில் இருந்தாலும் அந்த நாடுகள் கூட பெருமளவிலே உளரீதியாக முன்வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில நீங்கள் பார்க்கிறீர்கள்?
1: என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க இப்ப குறிப்பிட்ட மூன்று எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்க. முதலாவது ரோஹிங்கா அண்ட கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு ரோஹிங்கா அண்ட கேஸ்ல உண்மையா கொடுத்த கை கொடுத்த வந்து முஸ்லிம் மக்கள் தான், உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லிம் மக்கள். நீங்க அது அந்த கேஸ வந்து ஐசிஜேல ஃபைல் பண்ணப்பட்டது கேம்பியா அண்ட் ஒரு நாடு. கேம்பியா வந்து தொகையான முஸ்லிமான ஆக்கள்
0: இருக்கிறவங்களுக்கு ரோஹிங்கா பற்றி தெரியவே தெரியாது,
1: தெரியவே தெரியாது. ஆனா அந்த முஸ்லீம் என்ற அந்த இதுல தரத்துல அவைகளுக்கு அந்த சப்போர்ட் கிடைச்சது. அதே மாதிரி நீங்க சொல்றது மற்ற கேஸ்ல நீங்க பாத்தீங்களா, சீரியாவோ இப்ப இஸ்ரேல், இப்ப இஸ்ரேல்ல இப்ப பலஸ்தைன்ல நடக்கிறது வந்து இப்ப எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால நடக்கிற இனப்படுகொலை. அது வந்து கோர்ட்ஸ்ல கொண்டு போய் காட்டுறதுக்கு சரியான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா எங்களுக்கு நடந்த 2009 நடந்த இனப்படுகொலை வந்து அது என்ன சொல்றது, வார் வித்தவுட் விட்னஸ் என்று நாங்க சொல்லுவோம். அப்பொழுதும் அது வந்து ஒருத்தருக்கும் தெரியாம நடந்திருக்குது. அதுக்கு எவிடன்ஸுகள் வந்து நாங்க டெஸ்டிமோனியல் இருக்குது, பாதிக்கப்பட்ட கனப்பெயர் இருக்கணும் அந்த கதையை சொல்றதுக்கு. ஆனா ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட் லெவல்ல போய் அதை வந்து வாதாடுறன்றா, அதுக்கண்டு ஒரு குறிப்பிட்ட அளவான எவிடன்ஸ் தேவை. அதுக்கண்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு வேற வேற என்னென்ன சொல்றது இன்ஃபர்மேஷன், அதுக்கு அதுக்கு பெருமதியான கேஸுகள் எங்களுக்கு இல்லை. அது வந்து ஒரு நாங்க இதுதான் ஜெனசைட், ஜெனசைடு ப்ரூவ் பண்ண போய்க்குள்ள அதுக்கு கணக்கு, அதுக்கு கீழால கணக்கு டீட்டெயில்ஸ் வரும். அது நான் வந்து ஒரு லீகல் ப்ரொஃபஷனல் இல்லை, நான் லாயர் இல்லை. ஸோ எனக்கு அதுல தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் சரியான கஷ்டமா இருக்கும். ஆனா நான்
0: நீங்க அதை ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் சொல்லுங்கள், ஹைதர் அலி அவர்கள் மொழிபெயர்த்து சொல்லுவார்.
1: ஜெனசைடல் இன்டென்ட் ப்ரூவ் பண்றதுக்கு எங்களுக்கு முதலாவது அந்த இன்டென்ட்டை காட்டணும். அது வி நோ தட் அங்க முள்ளிவாய்க்கால வந்து தமிழ் சனம் வந்து கொல்லப்பட்டது, தொகையான சனம் வந்து கொல்லப்பட்டது. ஆனா அவையில் வந்து அது குறிப்பிட்டு தமிழரை அழிக்கிறதுக்கு செய்தவங்கள் என்று நாங்க அதை ஒரு கோர்ட்ஸ்ல கட்டாயம் ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்ப நீங்க இஸ்ரேல் பலஸ்தைன் கேஸ்ல பாத்தீங்களா, இஸ்ரேலி ஆபிஷியல்ஸ் வந்து அவன் பார்லிமெண்ட்லயோ நியூஸ் பேப்பர்லயோ கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ், நாங்க வந்து பலஸ்டீனியரை அழிக்க போறோம் என்று. அதான் இன்டென்ட், அந்த தமிழர் என்ற ஒரு ஆக்களை அழிக்கிறதுக்கண்ட அந்த இன்டென்ட் இருக்குது. ஆனா எங்கட கேஸ்ல அதுல நாங்க சேர்த்து அதுல ஒரு கேஸ்ல கொண்டு போறதுக்கு அந்த வேலை திட்டங்கள் என்னன்னு நடக்கல. சிங்களவன் வந்து இது நாங்க தமிழருக்கு அழிக்கிறதுக்காக தான் இது செய்யறோம் என்று, அவையில் இவ்வளவு நாளும் சொன்ன விடுதலை புலிகள் அழிக்கிறதுக்கு தான் நாங்க செய்தனாங்களண்டு. ஆனா எங்களுக்கு தெரியும் அது மட்டுமல்ல, எங்களை தமிழ் மக்களையும் அழிக்கிறதுக்காக தான் செய்தவையிலண்டு. சோ அந்த ஜெனசைடல் இன்டென்ட் நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் கணக்கு வேலை திட்டங்கள் இருக்குது. சோ அதைத்தான் எங்கட அமைப்பு வந்து அந்த பொறுப்பை முன்னெடுத்து மற்ற அமைப்புகளோட சேர்ந்து அதை செய்யறதுக்கு நாங்க முயற்சி எடுத்திருக்கிறோம்.
0: யுத்த காலத்திலே அங்கே இருந்து சனல் போவுக்கு வீடியோ கொடுக்கின்ற வரையிலே அனைத்து விவரங்களும் தெரிந்தவர், எவ்வாறு கொடுக்கப்பட்டது, அதை யார் கொடுத்தார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் தெரிந்த ஹைதர் அலி அவர்கள் அந்த நேரம் யூனிசெஃபில் இருந்தபடியால் அது தொடர்பாக பெரிய தகவல்களை வைத்திருக்கின்றார். ஹைதர் அலி அவர்கள் இவரோடு உரையாடுகின்ற போது இவர் சொன்ன ஆங்கில வார்த்தைகளுடைய அர்த்தத்தை விளங்கப்படுத்த முடியும்.
2: முதல்ல வந்து அவருக்கு டப்பீஸ்வரன் மறந்து தந்தர்சன் அதனை வாழ்த்துக்கள் ஒரு வேலையை கடந்த நீண்ட காலங்களாக செய்யறதுனால. அடுத்த ஒரு விடயம், அவர் ஜெனசைடுக்குரிய இன்டர்னன் சொல்றது அதற்குரிய நோக்கம் சம்பந்தமான ஒரு குரிய காரணங்களை திரட்ட வேண்டும் என்கின்ற விடயத்தை கூறினது. என்ன ஒரு கேள்வி இருக்கிறது என்னென்றால், நீங்க இந்த கருத்துக்களை தமிழர்களுக்குரிய ஜெனசைடுக்குரிய முக்கிய காரணங்கள் சம்பந்தமான இன்டென்டை தேடணும், அது சம்பந்தம் அது எங்களிடம் இல்லாம இருக்கின்றது இப்படின்ற வார்த்தை பிரயோகங்களை கனடிய வாழ் தமிழ் சமூகம் மத்தியில் நீங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் அதனை எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள்?
0: கேட்கிறதா ஹைதர் அலி அவர்களுடைய கேள்வி?
1: இல்ல, அவர் கேட்கிறது கேள்வி எனக்கு கிளியரா.
0: கனடிய சமூகம் வந்து இதை ஏற்று, நீங்கள் சொன்னதை அதாவது இந்த படுகொலைகள் வந்து இப்ப இதுக்கான காரணங்கள் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னதை கனடிய தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளுதா?
1: நீங்க இப்ப பார்க்க பொழுது இப்ப நீங்க கனேடியன் அரசாங்கத்த அளவு பாத்தீங்கன்னா ஏற்கனவே எங்கட பார்லிமெண்ட்ல அக்செப்ட் பண்ணப்பட்டது இது தமிழ் ஜெனசைடு. இப்ப ஒரு பப்ளிக் மெம்பர்ஸ் மோஷன் ஒன்று வந்தது எங்கட பார்லிமெண்ட்ல. அதுக்கு நாங்க ஜெனசைட் என்று ஒரு என்னென்னு சொல்றது ஒரு சொசைட்டில நாங்க அக்செப்ட் பண்றது வந்து அது வேற. ஆனா அது கிரிமினலா ப்ரூவ் பண்றது அது இன்னும் ஒரு என்னென்னு சொல்றது அதுக்கு என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு லெவல் ஒன்று இருக்குது. ஸோ எங்கட சமுதாயம் அக்செப்ட் பண்ணப்படுது வந்து இது ஜெனசைடு, ஆனா அதை என்னென்று வடிவாத ப்ரூவ் பண்றேன் தான் எங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை கஷ்டங்கள் உண்டு. எங்கட சமுதாயம் அது நான் நம்புறேன் அவையில் விளங்குது என்று அவைகளுக்கு. அது
2: என்னோட கேள்வி என்னென்றால், இப்ப தமிழ் சமூகம் இதை ஜெனசைடுன்னு சொல்றது, அதுல நோ டவுட் கனடிய பாராளுமன்றமும் இதனை ஜெனசைடுன்னு சொல்லி இருக்கின்றது. உலகத்துல பல ஹியூமன் ரைட் ஆக்டிவிட்டி இது சம்பந்தமா பேசி இருக்கிறாங்க. ஆனா எங்களிடம் போதிய அளவு ப்ரூஃப் இல்லைன்னு சொல்ற, இதை ஜெனசைடு ப்ரூஃப் பண்றதுக்கு போதிய அளவு ப்ரூஃப் எங்களிடம் இல்லை அப்படின்ற விடயத்தை கனடிய வாழ் தமிழ் சமூகம் அதனை ஏற்றுக்கொள்ளுதான்.
1: நான் ப்ரூஃப் இல்லை என்று நான் சொல்லல, ப்ரூஃப் இருக்குது இல்லை என்று நான் சொல்லல. ஆனா அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கேஸ் ஃபைலுக்குள்ள அதை இன்டென்ட் என்று காட்டணும். அண்ட் காட்டுறது மட்டும் இல்ல, அந்த பொலிட்டிக்கல் வில் இருக்கணும். அது நீங்களே தெரிஞ்சாண்டா ஒரு ஐசிஜேல ஒரு ஜெனசைட் கேஸ் கொண்டு வரத்துக்குண்டா ஒரு நாடு முன்னு வரணும் அந்த கேஸை கொண்டு வரத்துக்கு. இப்ப நீங்க இஸ்ரேல் கேஸ் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அது முன் வந்திருக்கு அந்த கேஸ் எடுக்கிறதுக்கு. ஆனா ஏதேனும் ரீசன்ஸுக்கு நீங்க அந்த பொலிட்டிக்கல் வில் இல்லை. இந்த எங்கட ஸ்ரீலங்கால நடந்தது தமிழக மக்களுக்கு நடந்த ஜெனசைட் கேஸ ஒரு ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட்ஸ்ல கொண்டு வரதுக்கு ஒரு நாடு முன் வரையில இவ்வளவு நாளைக்கு.
2: நான் கேட்கிறேன், இப்ப நீங்க சொல்ற இதே வார்த்தை பிரயோகத்தை தானே பாராளுமன்ற முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் கூறின நேரம், ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அவரை துரோகி அல்லது தமிழ் சமூகத்துக்கு எதிரானவர் என்று சொல்லி காட்டுறதுக்கு முயற்சி செய்தாங்க. அந்த ஜெனோசைடு என்ற வார்த்தை பிரயோகத்துக்கு நீங்க சொல்ற அதே இன்டென்ட தானே சுமந்திரனும் பாவிச்சாரு. ஏன் அவருக்கு மட்டும் அப்படி சர்வதேச தமிழ் சமூகம் அவரை துரோகின்னு சொல்லி காட்ட முயற்சிக்குது?
1: எனக்கு அந்த அதை பற்றி கமெண்ட் பண்ண எனக்கு விரும்பல, சுமந்திரன் சொன்ன கமெண்ட்டை பற்றி. பட் நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு தெரியும் அது ஜெனசைடு, எங்களுக்கு அந்த இன்டென்ட் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அது ஒரு லீகல் மூலமா ப்ரூவ் பண்ண போறதுக்கு கன வேலையில் இருக்குது. அதைத்தான் நாங்க ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து நாங்க செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. சும்மா கொண்டு போய் ஒரு கேஸ சப்மிட் பண்றது ஈஸியான வேலை இல்லை. இப்ப நாங்க எங்கட குரூப்ல இருந்து நாங்க இப்ப எத்தனையோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி லீகல் அனாலிசிஸ் எடுத்து, இப்ப ஜெனசைடுக்குள்ள கணக்கென இதுகள் வருது. அதுல என்ன சொல்ற செக்ஷுவல் வயலன்ஸ் பேர்ந்து டோர்ச்சர் கணக்கு இது நாங்க எக்ஸாம்பிள்ஸ் காட்டணும், அதுக்கு கேஸுக்குள்ள வரணும். அந்த வேலை திட்டங்கள் தான் நடக்குது. அதுக்காக மெட்டாக்கள் சொன்னது இன்டென்ட் இல்லாத துரோகி, அதை பற்றி எனக்கு ஒப்பீனியனும் இல்லை. பட் நான் என்ன சொல்றேன்னா, நான் அது ஜெனசைடு இல்லை என்று நான் சொல்லல, இந்த இன்டென்ட் ப்ரூவ் பண்ற இயலாதுன்னு நான் சொல்லல. ப்ரூவ் பண்ணலாம், ஆனா நாங்க அதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி எடுக்கணும். நாங்க இப்ப
2: அடுத்தது நான் கேட்கிறேன், இதே நிலைய மனித உரிமை பேரவையில கொண்டு சென்று ஆரம்பத்துல சர்வதேச நாடுகள் எல்லோரும் தமிழர்களுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கிறது, மனித உரிமைகள் மீறல்கள் நடந்திருக்குதுன்னு சொல்லி சர்வதேச நாடுகள் எல்லாரும் தமிழர்களுக்கு சார்பாக வந்தாங்க. பின்னர் அதே தமிழ் சமூகத்துக்கு எதிராக சர்வதேச சமூகம் வாக்களிக்கிறதுக்கு நேரிட்டுச்சு. இப்படி சர்வதேசத்தினுடைய ஆதரவை தமிழ் சமூகம் இழக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும் சொல்லி நீங்க நினைக்கிறீங்க?
0: நீங்களும் இணைஞ்சிருக்கிறபடியால அவரை தனியவா விடுங்க, உங்களுடைய இது முன் பண்ணீர்கள், நீங்க ஒலிப்பதிவு எழுதுகள் செய்யறபடியாலதான் அவரால் கேட்க இயலாமல் இருக்கா தெரியல.
3: நேரடியாகவே
0: அவரை நான் தொடர்பில் எடுக்க பாக்குறேன். அப்படியே கட் பண்ணாங்க.

0: எதிரியவர்கள் இப்ப கேள்வியை கேளுங்கள். இப்பொழுது அவரால் சரியாக கேட்க முடியும் நினைக்கிறனர, வெறும் இணைப்பு வந்துதான் அவரால் கேட்க முடியாமல் இப்ப உரையாடுங்கள்.
1: 2009 யுத்தம் முடிவடைந்தவுடன் ஐநா பேரவையில் மனித உரிமை பேரவையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் சம்பந்தமாக தமிழர்களுக்கு சார்பாக இலங்கையில் மனித உரிமைகள் நடந்திருக்கின்றது என்பது கூறுமாக பல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பட்டது. சர்வதேச சமூகம் தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இன்று அந்த ஆதரவு நிலையை இழந்து சர்வதேச சமூகத்தில் தமிழர்களுக்கு வாக்கெடுப்புகள் நடைபெற்றாலும் கூட ஒரு ரெசல்யூஷனை அடாப்ட் பண்றதுக்கு முடியாமல் இருக்கின்றது. அப்படியான நிலைக்கு ஏன் சர்வதேசத்தினுடைய ஆதரவை தமிழ் சமூகம் இழக்குவதற்கு என்ன காரணமாக இருந்திருக்கலாம்?
2: கிளியரா கேட்கல. எனக்கு விளங்கிறது என்னன்னா, அந்த ரெசல்யூஷனை பற்றி ஏன் எங்களோட பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ண முடியாம இருக்குது அந்த யூஎன்ல கேக்குறீங்க, சரியா?
0: அதாவது வந்து இப்ப நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? சரி, அதாவது வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரா, எங்களுக்கு ஆதரவாக ஒரு காலகட்டத்தில இருந்த சர்வதேச சமூகம் மனித உரிமை அமைப்பிலே எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்கள் அவர்கள் பின்னால் எங்களுக்கு எதிரானவர்களாக மாறுகிறார்கள், அதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்?
2: நான் என்ன அதுக்கு நான் என்ன நினைக்கிறேன் என்னென்றா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் மூலம் கணக்கு லாபியிங் எஃபர்ட்ஸ் நடக்குது. அவங்களுக்கு பண வசதிகள் இருக்குது.
0: அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, நம்மவர்களே தாங்கள் விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்டதாக வந்து இவ்வளவு பேர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். கடைசி யுத்தத்தில தாங்கள் தப்பி செல்லுகிற போது நடந்தது, தங்களுடைய பிள்ளைகளை தாங்கள் பாதுகாப்பு வைத்திருந்த போது அவர்கள் கொண்டு சென்றார்கள் என்றெல்லாம் நம்மவர்களே வாக்குமூலங்களை வழங்கி இருக்கிறார்கள் தங்களுடைய பெயர் முகவரிகளோடு.
2: அதை பற்றி எனக்கு சொல்றதுக்கு எனக்கு அதை பற்றி சொல்றதுக்கு எனக்கு ஒரு தகவலும்
0: இல்லை. வாக்குமூலம் கொடுத்தவர்களுடைய கடிதங்கள் பேர் முறை, ஆனா அதை சேகரித்து கொடுப்பவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் இங்க வெளிநாடுகளில் தேசிய தலைவர் படத்தோடும் புலிக்கொடியோடும் பெறக்கூடியவர்கள் தான் அதையும் செய்து கொடுக்கிறார்கள்.
2: எனக்கு நான் யூஎன்ல போய் அங்க நாங்க இப்ப போன 2 நாளுக்கு முதல்ல நாங்க இப்ப யூஎன்ல இருக்கிற ஆபீஸ் ஆஃப் த ஹை கமிஷனரோட சேர்ந்து அந்த அங்க ஓஸ்லாப் ஒரு ஒரு அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, அவையோட இப்ப ஒரு வெபினார் ஒன்று நடத்தினாங்க. ஸோ நீங்க சொல்ற மாதிரி யூஎன் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணப்பட கஷ்டப்படுது என்றாலும், ஆனா 17 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு யூஎன்ல இன்னும் அந்த வேலை திட்டங்கள் நடக்குது. அதே மாதிரி அந்த IIIM மெக்கானிசமோ ரோஹிங்காக்கு நடந்த ஒரு இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் இல்லை என்றாலும் இன்னும் 17 வருஷத்துக்கு பிறகு எங்களோட பிரச்சனை வந்து இன்னும் யூஎன் லெவல்ல யூஎன்எச்ஆர்சி லெவல்ல கதைக்கப்படுது. அது வந்து ஒரு பெரிய எங்களோட வெற்றி என்று நான் சொல்லலாம். அதை வச்சு நாங்க இன்னும் அதை வச்சு நாங்க அதை பலன்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். அதான் எங்களோட சமுதாயம் ஒன்று சேர்ந்து யூஎன்ல இன்னும் கொஞ்சம் கூட எஃபர்ட்ஸ் தேவை, வேலை திட்டங்கள் அங்க தேவை. அந்த ஓஸ்லாப் இன்னும் 17 வருஷத்துக்கு பிறகு இருக்க அந்த ஒரு ஹோப் இருக்குது எங்களுக்கு. அந்த அவைல் கலெக்ட் பண்ற எவிடென்ஸ்கள் டெஸ்டிமோனியல் நீங்க அவன் இப்ப கிட்டத்தட்ட ஏப்ரல்ல ஒரு புது ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது. அப்ப அந்த யூஎன்எச்ஆர்சி மேண்டேட்டுக்குள்ள அவைல் வந்து முதல் வந்து சும்மா எவிடென்ஸ் கலெக்ஷன் தான் நடந்தது. இப்படி இந்த இடத்துல இது நடந்தது, இந்த கொலை நடந்தது, இந்த ரேப் நடந்தது. ஆனால் இப்ப இந்த 2 வருஷமா என்ன செய்யணும்னா, அந்தந்த கிரைம்களை வச்சு ஒரு ஒரு பேட்டர்ன், ஒரு எவிடென்ஸ் பேட்டர்னை கொண்டு வரணும். ஒரு குறிப்பிட்ட என்னென்ன சொல்றது சிக்னிபிகண்ட் கேஸுகளை பார்த்து அந்த TRINCO 5 or TRINCO 11 மர்டர்ஸை வச்சு, இல்லாட்டி அந்த அந்த கொலை நடந்த இடத்துல வேர் கேப்டனா இருந்தது, வேர் கொமாண்டரா இருந்தது, அந்த கேஸ் மேப்பிங் இப்ப நடக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்று நான் சொல்லலாம். 17 வருஷத்துக்கு பிறகும் இந்த வேலை திட்டங்கள் யூஎன் லெவல்ல நடக்குது என்று எங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்ற ஒரு ஒரு ஹோப் ஒன்று இருக்குது. இது வந்து இந்த எவிடன்ஸ் வந்து நாங்க பயன்படுத்தலாம் ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட்ஸ் லெவல்ல.
0: இப்ப நாங்கள் மனித உரிமை அமைப்புக்கு பல பிரிவுகளாக போறோம். அந்த பல பிரிவுகளுக்கு இடையில வந்து அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக கூடி கதைத்து இதுதான் நடந்தது. இந்த எண்ணிக்கை விவரங்கள் வந்து எல்லோருமே ஒன்றை சொன்னால்தான் நம்பக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த 2 முகங்களோடு வேலை செய்யக்கூடிய அமைப்புகளாக இருக்கக்கூடியவர்களை வைத்து ஒருவர் 1 லட்சம் பேர் சேர்த்த என்று ஒரு அமைப்பு சொல்லும், ஒருவர் 50,000 என்று சொல்லும், ஒருவர் அப்ப இலங்கை அரசாங்கம் இலக்குவாக சொல்லும் சொல்றது, பாருங்கள் இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரவை தருகிறார்கள் என்று. ஏன் அந்த பல பிரிவுகளாக இருக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கொடுக்கிற தரவுகள்லையாவது நாங்கள் சொல்றது உண்மையாக இருந்தால் ஒரே மாதிரி அல்லவா தரவுகள் இருக்க வேண்டும். அப்ப சர்வதேசம் வந்து அதை அவதானிக்கிற போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை சொல்லுகிறபடியால இலங்கை அரசாங்கம் பாருங்கள் இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், இவர்களிடம் எந்த விதமான தரவும் இல்லை, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை சொல்லுகிறார்கள் என்று இலகுவாக தப்பித்துக் கொள்ளுகிறது அல்லவா.
2: இல்ல, நான் என்னுடைய ஒப்பீனியன் என்றா, நாங்க ஒரு முகத்தோட போக தேவையில்லை. கட்டாயம் நாங்க எல்லாரும் வேற வேற நாட்டுல இருந்து நாங்க வேலை செய்யறோம். இப்ப வேற வேற
0: இலங்கை அரசாங்கத்தோட முகத்தோட போக வேண்டிய அவசியம் இல்லையே. அவர்களுக்காக பொய்யான தவறுகளை கொடுத்து உண்மையாக வேலை செய்பவர்களுக்கும் இடையூறு ஏற்படுத்துகிறார்கள் அல்லவா.
2: அதை பத்தி எனக்கு சொல்றதுக்கு உண்மையா எனக்கு அது தெரியாது. பட் நான் என்ன சொல்றேன்டா, இப்ப யுஎன் லெவல்ல நீங்க ஒரு நாலஞ்சு தமிழ் அமைப்பு போய் கதை கேட்கல. நீங்க சொல்றீங்க சில பேர் 40,000 பேர் செத்தது, சில பேர் 70,000 செத்தது, சில பேர் சொல்லிடம் 1000 என்னன்னா, எல்லாருக்கும் வேற வேற இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது அது மெய்தான். ஆனா சில பேர் வந்து ஆபீஸ்ல யுஎன் நம்பர்ஸ் பாவிக்க விரும்பினர், சில பேர் வந்து ஜோசப் ஃபாதர் ஜோசப் ராய் போன்ற நம்பர்ஸ் பாவிக்க விரும்பினர், சில பேர் வந்து நாங்கள் எல்லாம் ஐடிஜேபி இந்த நம்பர் 169,796 அந்த நம்பரை நாங்க பாவிக்கிறோம் நாங்க. சோ பட் உண்மையா தான் நாங்க வந்து ஒன்று சேரணும் இல்லையாண்டு இல்ல. ஆனா நாங்க அங்க யுஎன்ல கொடுக்கிற குரல் பத்தாதுன்றும் என்னுடைய அபிப்பிராயம் என்று நான் நினைக்கிறேன்.
0: எவ்வளவோ எவ்வளவோ அமைப்புகள் போகின்றன, அதை விட இப்ப மற்றவர்களுக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த அமைப்பு ரீதியாக போவர்கள் யார் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு குறிக்கப்பட்ட அமைப்புகள் தான் ஒன்று சேர்ந்து போகிறார்கள். ஆனால் நம்மவர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கிறதுக்கு இவ்வளவு பிரிவு பிரிவாக போகின்றார்கள். இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அதுல இப்ப உங்களை மாதிரியான தகுதி வாய்ந்தவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இதில் அனுபவம் உடையவர்கள் ஒவ்வொரு அமைப்பிலும் இருந்து ஒவ்வொருவராக இணைந்து அனைவரும் ஒன்றிணைந்து அங்கே குரல் கொடுக்கிற போது அனைவருமே கேட்கின்ற ஒரு சூழல் தானே இருக்கும்.
2: ஆமாம். ஆனா நாங்க ஒன்று யோசிக்கணும், யுஎன் மட்டும்தான் எங்களுக்கு இதுல உதவி செய்வோம் என்று நாங்க யோசிக்க இல்லாது. எங்களோட நாங்க அங்க இருக்கிற நாடுகள்லயும் நாங்க கவர்மெண்டோட கதைச்சு ஒரு கேஸ் ஃபைல் பண்ற யுஎன்ல வந்து நாங்க எங்களுக்கு நீதி கிடைக்க போகுது என்று நினைக்கிறது அது வந்து ஒரு பெரிய என்னன்னு சொல்றது. என்னடா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல வீட்டோ பவர்ஸ் இருக்குது, சைனா யுஎஸ் ஒரு நாளும் இதை ஏற்றுக்கொள்ளாதுன்னு. சோ பட் எங்களுக்கு இப்ப யுஎன்ல இருக்கிற ஒரு மெக்கானிசம் அந்த ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் மெக்கானிசம் எங்கள்கிட்ட இருக்குது. அவையில் கணக்கு இன்ஃபர்மேஷன் எத்தனையோ 1000 டாக்குமெண்ட்ஸுகள் எவிடன்ஸுகள் விட்னஸ் டெஸ்டிமோனியல் எடுத்துக்கொண்டு வரையில. இனி அதை வச்சுக்கொண்டு எங்கட நாடுகள்ல கனடா யுகே ஆஸ்திரேலியா ஜெர்மனி பிரான்ஸ்ல எங்கட கவர்மெண்ட்களோட வேலை செய்து யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு இல்ல இல்லாட்டி
0: சொல்ற இதை நான் வரவேற்கிறேன் என்றா, பிரான்சிலேயே மனித உரிமை மீறலை வந்து விசாரிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. அதாவது மனித உரிமை மீறல் இங்கே நடந்தாலும் நீங்கள் சரியான ஆதாரங்களை அவர்களோடு உங்களுக்கு வேணுமென்றால் அவர்களுடைய முகவரி தொலைபேசி இலக்கத்தை அந்த அதிகாரி இந்த தொலைபேசி இலக்கத்தை தருகிறேன். அவர்களோடு பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவர்கள் எந்த நாட்டிலும் தாங்கள் போய் விசாரிக்கிறதுக்கு தங்களுக்கு உரிமை இருக்குது என்று பொறுப்பானவர் குறிப்பிடுகிறார். அவர் எத்தனை பேர் நாடி இருப்பார்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க ஜெர்மனியில இதுல இப்ப மனித உரிமைகள் விசாரிக்கிறப்ப ஜெர்மனியில நீங்க அண்மை காலத்துல பாத்திருக்கா சிரியாவில் மனித உரிமை மீறல்களை ஜெர்மனிய அந்த மனித உரிமை காவல்துறையினரை கைது செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். எங்களுடைய இதுலயே எப்படி ஏதாவது சரித்திரம் நடந்திருக்கா இல்லையே?
2: நடக்குதுன்னு நான் நம்புறேன். ஏனென்றா நீங்க அந்த யுஎன் அந்த ஓஸ்லாப்பின் ஏப்ரல் ரிப்போர்ட்ட பாத்தீங்களா, அவையில் அதுல குறிப்பிட்டிருக்கணும் நான் கிட்டத்தட்ட 10 ஜூரிஸ்டிக்ஷன் என்ற நாடுல இருந்து இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் ஒரு தகவல் வந்திருக்குதான். சோ அவையில் வந்து ஒரு 10 ஜூரிஸ்டிக்ஷன்ஸோட இன்ஃபர்மேஷன் இப்ப ஷேரிங் நடக்குது. இனி அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன மாதிரியான கேஸுகள் ஃபைட் பண்ணலாம்ன்ட்டு அந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆனா அவையில் எங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டோம் அது எந்த நாட்டுல இருந்து வந்திருக்குது எந்த கேஸுக்கு அது செய்யணும்ன்ட்டு. ஆனா அந்த வேலைகள் நடக்குது வந்து நீங்க நம்பணும். இந்த அவையில் அந்த ரிப்போர்ட்லாம் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்குது.
0: ஹைதர்லியர்கள் உங்களுக்கு தான் இதுல கூட அனுபவங்கள் இருக்குன்னு சொல்லுங்க.
1: நான் இன்னொரு விஷயம் இன்னொரு ஆங்கிள் கேட்கிறேன். இப்ப தமிழர்களுக்கு ஒரு பக்கம் நீதி கேட்கின்றதுன்னு சொல்ற ஒரு விடயம், அடுத்தது ஒரு அரசியல் ரீதியான ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கி நகர்த்தணும்னு சொல்ற விடயம். இப்ப இந்த அரசாங்கம் இலங்கையில மாறினதோட சர்வதேச ரீதியான ஆதரவுகளை அவர்கள் திரட்டி இருக்கிறார்கள். உள்நாட்டிலும் ஏதோ ஒரு தீர்வு திட்டத்தை கொடுக்க போவதாக புலம்பெயர் தமிழர்களும் நம்புகிறார்கள். அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன, எப்படி இருக்குது?
2: இப்ப நாங்களும் இப்ப புது அரசாங்கம் வந்த பிறகு நாங்களும் இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு கனேடியன் கவர்மெண்டோட கதை கேட்கல. அவை சொல்றினம் எங்களுக்கு இப்படி புது கவர்மெண்ட் வந்திருக்கு, டைம் கொடுங்க அவைகளுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு, நீதி தாரத்துக்கு இன்டர்னல் மெக்கானிசமா. ஆனா நாங்க திருப்பி திருப்பி சொல்றது அந்த கல்ச்சர் ஆஃப் இம்பியூனிட்டி என்று சொல்லுவோம். நீங்க அது தமிழ்ல என்ன மாதிரி எனக்கு சொல்றேன்னு தெரியாது. அது ஒரு நாளும் நடக்க போறதில்லை. ஒரு இன்டர்னல் மெக்கானிசமா இந்த டொமஸ்டிக் மெக்கானிசம் மூலம் இப்ப பாத்தீங்களாலும் இப்ப மே 18th பிரசிடென்ட் வந்து கொடுத்த ஸ்பீச்லயே அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு நாளும் அவர் வார் கிரைம்ஸோ கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டியோ இருக்கிற ஆர்மி ஜெனரல்ஸோ ஒரு நாளும் அவர் கேஸ் போட மாட்டாருண்டு. எங்களுக்கு அதுல விளங்கி இருக்குது. இப்ப கவர்மெண்ட் புது சென்றாலும் அது அவன்ற நோக்கம் அதே நோக்கம் தான். ஒரு நாளும் எங்களுக்கு ஒரு நாட்டுல வந்து நீதி கிடைக்க போறது இல்ல. இப்ப இந்த இன்போர்ஸ் டிஸ்அப்பியரன்சஸ் காணாம போனப்பட்ட தாய்மார்களே இப்ப எத்தனை வருஷமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஜெர்மனியில நடக்கிற விஷயமா பாத்தீங்கள் என்றாலும் அங்க வந்து உள்ளக்காக நடக்க போற நீதி ஒன்றும் எங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. அதுதான் நாங்க வெளிநாட்டுல தான் அதை கேட்கணும். அப்ப நாங்க இருந்த கவர்மெண்ட்களோட கதை கேட்கல. அதை சொல்லினோம் இல்ல புது கவர்மெண்ட் வந்துட்டு அவையில கொஞ்சம் டைம் கொடுங்கோண்டு. நாங்க இல்ல அதை நாங்க என்ன சொல்றோம்னா இல்ல நாங்க அதை நம்ப மாட்டோம், அவையில் செய்ய மாட்டினோம். அதான் உங்கள்ட்ட நாங்க உதவி கேட்கிறோம் என்று நாங்க எப்பொழுதும் அதைத்தான் சொல்லிக்கொண்டு வரோம்.
1: உள்நாட்டில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகளும் அல்லது வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர் பல அமைப்புகளும் இப்பொழுது இலங்கை தற்போதைய அரசாங்கம் ஏதாவது ஒரு தீர்வு திட்டத்தை தரும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய பார்வை என்றால் மஹிந்த ராஜபக்ஷ அரசியலுக்கு வரும் பொழுது நான் பிரபாகரனுடைய காலில் இருந்தாவது சமாதானத்தை ஏற்படுத்துவேன் என்ற வார்த்தை பிரயோகத்தை சொன்னவர். அப்படி சொல்லி அரசியலுக்கு வந்த மஹிந்த ராஜபக்ஷவை யுத்தத்துக்கு இழுத்து கொண்டு போய் பல லட்சக்கணக்கானவர்களை கொலை செய்வதற்கு காரணமாக அமைந்தவர் தான் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து இதுவரைக்கும் புலம்பெயர் தமிழர்கள் நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி அதனால் தான் அதை உங்களிடம் கேட்டேன். அது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி அந்த விடயத்தை நான் கூறிக்கொண்டு வேறு இந்த ICGOல உங்களுடைய ஏதாவது இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கு வேறு சர்வதேச நாடுகளை
0: கைதடிகள் இங்க பிரான்ஸ்ல உள்ளதுக்குன்ற அமைப்பு அந்த அமைப்பு இங்க இருக்கண்டு எத்தனை பேருக்கு அந்த அமைப்பு தெரியும்? அது ஓபிஜி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு, அதுக்கு பொறுப்பாய் இருப்பவற்ற பேரை சொல்லலாம் நினைக்கிறேன். அப்ப அந்த அதுல வந்து நீங்க நேரடியாக வந்து அந்த அமைப்போடு தொடர்பு கொண்டு ஒவ்வொரு தரம் வாக்குமூலத்தை பதிவு செய்கிற போது இவராலதான் அவர் என்ன குறிப்பிட விரும்புகிறாரா, பொதுவாக வந்து நீங்கள் சொல்லக்கூடாது தங்கள்கிட்ட, நான் பாதிக்கப்பட்டிருந்தால் நான் என்னுடைய வாக்குமூலத்தை அளிக்க வேண்டும், இவரால இந்த ராணுவ அதிகாரியால இப்படி எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அந்த நேரத்திலே யாரார் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள், அப்படி வாக்குமூலம் தந்தா அதை தங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி அவர் எத்தனையோ தடவை குறிப்பிட்டிருக்கிறார். எங்கே நடந்தாலும் இப்ப சில நேரம் ஜெர்மனியில உள்ளவர் ஒருவர் எனக்கு இந்த மனித உரிமை மீறல் அவையின் வகைப்படுத்தலுக்குள்ள வார விஷயத்தை செய்தால் தாங்கள் எங்கேயும் போய் விசாரிக்கிறதுக்கு தங்களுக்கு உரிமை இருக்கு. அது வந்து அந்த அமைப்பு வந்து சுதந்திரமான அமைப்பு என்று தங்களை யாருமே தலையிட இயலாது. அப்படி இருந்தா சாட்சிகளை கொண்டு வர சொல்லித்தான் அவர் சொல்லுகிறார். ஆனா இங்க வந்து அப்படியான பாதிக்கப்பட்டவர்களை கேட்கிற போது அவர்கள் என்ன சொல்லுகிறாண்டா, சி நாங்கள் இதுல வேற இல்ல இந்த ஒரு நாளைக்கு நாட்டுக்கு போகணும் என்று சொல்லி அப்படி எல்லாரும் பாதிக்க உண்மையில பாதிக்கப்பட்டவர்கள் பின்வாங்குகின்றார்கள்.
2: நீங்க நான் என்ன சொல்ல வரேன், பின்வாங்குறாக்கல நாங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை செய்ய சொல்லல. அது ஓகே, நான் வந்து பயம் இல்லாம இந்த வேலை திட்டங்களை நான் வந்திருக்கேன். என்னடா எனக்கு நான் இப்ப 40 வருஷமா நான் இந்த நாட்டுல வாழ்றேன். எனக்கு நாட்டுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு ரீசனும் இல்ல, அங்க எனக்கு சொந்தக்காரர் ஒருத்தரும் இல்ல. நான் பயம் இல்லாம இந்த வேலை திட்டங்களை வாங்கி நான் செய்வேன். சரியா, இப்ப ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முதல் ஒரு கேசட் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டவேல் அந்த கேசட்ல என்னுடைய பேரும் வந்தது. இப்போ நான் ஒரு நாளும் நான் ஊருக்கு நான் திரும்பி போக மாட்டேன். ஆனா பயப்படுறாக்கல நாங்க வந்து போர்ஸ் பண்ணி இல்ல நீங்க கட்டாயம் செஸ் பண்ணி கொடுக்கணும் இல்ல நாங்க அதே
0: பயமன் இல்ல அவர்கள் வந்து எதிர்காலத்துல தாங்கள் போக வேண்டி வரும் அப்படி என்று சொன்னா உண்மையிலேயே இந்த யுத்தத்துல வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
2: காய்ச்சு கொண்டு வரோம். சில பேருக்கு பயம் இருக்குது, சில பேர் நாங்க திருப்பி ஒரு நாள் ஊருக்கு போகணும், எங்களுடைய அம்மா அப்பா என்ன அங்க இருக்கணும், அண்ணன் தம்பிமார்கள் இருக்கணும், நாங்க அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அவையில திருப்பி ரீட்ராமடைஸ் பண்ணக்கூடாது சரியா. சில பேருக்கு இந்த பிரச்சனைகளை பத்தி கதைக்கிறதுக்கு சரியான கஷ்டம். அப்ப அதுகளும் நாங்க எல்லாம் அதுக்கு மீறிதான் நாங்க வேற விட்டசஸ் இருக்குது. நான் இல்லையென்று நான் சொல்ல மாட்டேன். கன பேர் முன் வந்திருக்கணும், அவன் கதையில நாங்க சொல்லியிருக்கணும், அவன் கதையில வச்சு நாங்க செய்வோம். ஆனா இனி இது இந்த கதையை டெஸ்டிமோனியல் எல்லாம் எடுத்து ஒரு கேஸுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் லா ஃபார்ம் வந்து தேவை. அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு 1000 காசுகளும் தேவை, எங்கட மக்களோட உதவிகளும் தேவை. அதுலதான் நாங்க உங்களோட ஆக்கள் வந்து உதவி செய்யலாம் அதுகள் எல்லாம் செய்யறதுக்கு. சோ நாங்க அதே மாதிரிக்கா ரெஸ்பெக்ட் பண்ணணும். நான் ஒரு நாளும் ஒரு ஆள குறை சொல்ல மாட்டேன், நான் முன்னுக்கு வர மாட்டேன், என்ன அதை டெஸ்ட் பண்ணி குடிக்கலாகட்டு. நான் அவன் ஒப்பீனியனை நான் கட்டாயம் ஒவ்வொரு முறையும் நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அதில் வர மாட்டேன் வேண்டாம் முன்னுக்கு.
3: அடுத்த வருஷத்துக்கு உங்களோட 40 வருட கால அனுபவத்துல இருந்து இன்று வெளிநாடுகள்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கிற பல அமைப்புகள் ஒவ்வொரு நாடுகளாக வேலை செய்கிறார்கள். இந்த ஜெனோசைட் விஷயத்துல நீங்க குறிப்பாக இறங்கி வேலை செய்யறதுனால சர்வதேச ரீதியாக இருக்கின்ற புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் எவ்வாறு செயற்படலாம், அடுத்தது எப்படி உங்களோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் எதிர்காலத்துல, இது சம்பந்தமா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
2: ஓ இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட அமைப்பு வந்து தமிழ் வாய்ஸ்க்கு எங்களோட வெப்சைட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. நாங்க என்னென்ன வேலை திட்டங்கள்ல வேலை செய்து கொண்டு வரோம்ன்றது. எங்களுக்கு என்ன உதவி இப்ப முக்கியமா தேவைன்னா விட்னஸஸ் முன் வாரத்துக்கு வேற வேற நாடுகள்ல. இப்ப நாங்க கூடுதலா கனடால தான் வேலை செய்யறோம், ஏன்னா நாங்க கனடால இருக்கிறோம். சோ கனடால இருக்கிற விட்னஸஸ் ஓட நாங்க இப்ப காய்ச்சி கொள்றோம். ஆனா வெளிநாட்டுல வந்து எங்களுக்கு பண உதவி வசதிகள் இல்ல போய் போய் விட்னஸஸோட கதைக்கிறதுக்கு. சோ உங்களுக்கு இதுல வந்து விட்னஸஸோட கதைச்சு டெஸ்டிமோனியல் எழுதுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது என்றால் எங்களோட அமைப்போட தொடர்பு எடுத்து நீங்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வரலாம். அது எங்களுக்கு உண்மையா உதவும். அதே மாதிரி நான் யங்க ஜெனரேஷனுக்கு வந்து சொல்றேன், வீல இந்த ரேடியோ ப்ரோக்ராம் கேட்கணுமா இல்லையா தெரியா, ஆனா இங்க கேட்கிற அப்பா மாறுகள் தாய் மாறுகள் அப்பா அம்மா தாத்தா மாறுகள் உங்களோட பேரன் பேத்தியல் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது, நாங்க படிக்கிற என்னன்னு சொல்றது, இப்போ நாங்க யூனிவர்சிட்டியோ காலேஜ்ல படிக்கிற சப்ஜெக்ட்ல எடுத்தீங்களா இந்த ஃபீல்டுக்கு நாங்க கட்டாயம் கூட முன்னேறணும். நாங்க இன்டர்நேஷனல் லா, ஹியூமன் ரைட்ஸ் லா, இப்ப நாங்க டாக்டர் லோயர் என்ஜினியர் எங்களுக்கு மாசம் எங்களோட சமுதாயம் முன்னேறணும். ஆனா லா எடுக்கும் பொழுது கோர்பரேட் லா எடுக்காம இன்டர்நேஷனல் லா, ஹியூமன் ரைட்ஸ் லா, அதுல எல்லாரும் பிள்ளைகள் அதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்து ஒரு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்தா எங்களுக்கு போக போக உதவு செய்யும். நாங்க இனப்படுகொலை என்று ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு தெரியும் 17 வருஷம் ஆயிட்டுது, எல்லாருக்கும் ஒரு என்னன்னு சொல்றது ஒரு சரியான ஒரு மன கஷ்டம் இது, இன்னும் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல ஒன்னும் நடக்கலையண்டு. ஆனா நீங்க பாத்தீங்களா அந்த அர்மீனியன் ஜெனசைட பாத்தீங்களா 150 வருஷத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு அவைகளுக்கு அந்த இது கிடைச்சது, ஒரு ஜெனசைட் நடந்ததுண்டு. அதுக்காக நான் சொல்லல எங்களோட மக்கள் வந்து 150 வருஷம் காத்து கொள்ளணும்ண்டு. பட் இது வந்து ஒரு நீண்ட கால போர், இது ஒரு வித்தியாசமான ஒரு போரண்டு நான் சொல்லுவேன். ஆனா நாங்க முயற்சி செய்து எந்த ஜெனரேஷனுக்கு பிறகு இந்த அடுத்த எந்த மகனுக்கு நான் இதுல தான் சொல்லி கொடுக்குறேன். அவரும் இதுல கொஞ்சம் 10 வயசுதான், ஆனா அவருக்கு நான் இந்த இந்த நாட்டின் பிரச்சனை இதுக்கு இப்படி வேலை செய்யறோம்ண்டு என்றா நான் இல்லாத காலத்துல அவரும் இதை எடுத்துக்கொள்ளணும்னு எனக்கு ஆசை இல்லை. அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த இந்த என்னன்னு சொல்றேன் இந்த பேர்டனோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ கொடுக்கறதுக்கு எனக்கு நான் விரும்பல. ஆனால் கொடுத்து ஆகணும், அடுத்த ஜெனரேஷனும் இதை முன்னு கொண்டு செல்லணும் செய்யணும் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நாங்க தமிழர் என்று ஒரு இனமா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு அந்த பலம் இருக்குது, எங்களால செய்ய முடியும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு.
0: அதாவது கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பிரான்சில் இருப்பவர்கள் இந்த அதாவது மனித உரிமை மீறல்களால தனிப்பட்ட ரீதியில நீங்கள் பாதிப்படைந்திருந்தால் தொடர்பு கொள்றதுக்கு அதனுடைய சுருக்கமான நீங்கள் இணையதளத்திலேயே அடிச்சு பார்க்கலாம் OCLCH OCLCH என்றதை அடிச்சு பாருங்கள். அந்த முகவரி வருகிறது 154 புல்வார்ட் டவுட் 75-2-0 பாரிஸ் என்ற முகவரியிலே அமைந்திருக்கிறது. ஒவ்விஸ் என்றால் அமைப்பு இங்கு ஏற்கனவே இருக்கிறது. அதில் வேறு வேறு சில நாட்டாக்களுக்கு நீதியும் கிடைத்திருக்கிறது. ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த சில நாடுகளுடைய தலைவர்களையே அவர்கள் விசாரித்திருப்பதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார். நீங்கள் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற விரும்பினால் அவர்களுடைய அலுவலக தொலைபேசி இலகத்தை குறித்துக் கொள்ளுங்கள். அதாவது மனித உரிமை மீறல்களால் நீங்கள் எங்கேயாவது பாதிப்படைந்திருந்தால், பிரான்சில் கூட அல்லது வேறு நாடுகளிலேயோ அல்லது இலங்கையிலேயோ நேரடியாக நீங்கள் பாதிப்படைந்திருந்தால், தனிநபர்களுடைய வாக்குமூலத்தை அவர்கள் பெற்று அதற்கு பின்னர் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதற்கான காரியங்களை செய்வார்கள். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-85-56-27-17 கைதலி அவர்கள் பின்னர் இதில் தேடி பாருங்கள். OCLCH கதர்லி அவர்களே தேடி பார்த்தீங்கன்னா மேலதிக விவரங்கள் வரும். அவர்கள் தனிநபர்கள் யாராவது மனித உரிமை முறைகளில் நீங்கள் பாதிப்படைந்திருந்து அதற்கான ஆதாரங்களோடு சொல்வீர்களானால் தங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்று சொல்றார்கள். எங்கே போய் தாங்கள்
3: விசாரிக்கிறாங்க?
0: மறந்து போவோம். இது எப்போ முன்னரும் ஒரு முறை சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் முயற்சி செய்தார்கள் என்று பார்த்தா ஒருவருமே அவரிடம் தொடர்பு கொள்ள இல்லை என்றுதான் அவர் சொன்னார்.
3: அடுத்தது வந்து நான் விரும்புறேன் என்னென்றால், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் உள்ளவங்க சேர்ந்துதான் இதை ஜெனசைட்ல இருந்து நாங்க இந்த ஒர்க் பண்ணணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த புலம்பெயர் தமிழர்களுக்கு எங்காவது ஒரு சென்டர்ல ஒரு செக்ரட்டேட் மாதிரி ஒன்று உருவாக்கினால், ஆரம்பத்துல தர்சன் கேட்ட மாதிரி ஒரு பிரச்சனை, அதாவது புலிசல் சம்பந்தமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு கொடுக்கறாங்களே, அதுக்கு நாங்க ஒரு டிஜிட்டல் லெவல கூட ஒரு செக்ரட்டேட் உருவாக்கலாம் தானே. அத நீங்க முன்னின்று உங்களோட நிறுவனத்தால அப்படி ஏதாவது செய்ய முடியுமா அப்படியான ஒரு வேலை திட்டத்தை?
0: அவர் என்ன கேள்வியை கேட்கிறாருன்னா, இப்ப பல்கலைக்கழகங்கள்ல படிக்கிற மாணவர்களோ அவர்களாக இருக்கலாம், அவர்கள் வந்து தேடி இந்த இதுதான் அப்படியான ஒரு இணையதள வசதிகள் எங்களுக்கு இல்லை, ஒரு எல்லாருமே சரியான தகவலை சொல்லக்கூடிய வகையில அதை நீங்கள் உருவாக்கியலுமான்றதுதான் அவற்றை கேள்வியா இருக்கிறது.
2: அது எங்க நாங்க எதிர்பார்க்கறது, நாங்க அதை செய்ய போறோமோ செய்யலாம்னு தான் நாங்க எதிர்பார்க்கறோம். நீங்க சொல்ற மாதிரி என்னென்ன ஒரு சென்ட்ரலைஸ்ட் கோஆர்டினேட்டிங் பாடி, இது எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு அது சரியான கஷ்டம். நான் அது வந்து ஒரு ஈஸியான வேலை திட்டம்னு நான் சொல்ல மாட்டேன். வேற வேற ரீசன்ஸ்க்கான ரீசன்ஸ் இருக்குது. அதுக்காக நாங்க அதை வந்து டிஸ்கரேஜ்மெண்டா எடுத்து இல்ல என்னால இது செய்யலாங்கிற எங்களை இனம் வந்து சேராது சேர மாட்டது என்று. ஆனா நான் தன சமுதாயத்துல வேலை செய்யணும். இந்த இந்த இந்த வேலை திட்டங்களை வேற வேற நாடுகளோட பிரச்சனையிலே நான் இஸ்ரேலோ பர்மாவோ இல்லாட்டி பலஸ்தீனியனோ மற்ற கண்ட்ரிஸ் ஆக்களோட கதை கேட்கல. இரஸ்ரீயா ஒரு கேஸ் உண்டு. அதே சூழலில் எல்லா கண்ட்ரிலும் எல்லா நான் சமுதாயத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது. அந்த ஒன்று செய்யற பிரச்சனை இருக்குது இல்லையன் இல்லை. நாங்க ஒரு நாளும் அதை 100% அதுக்கு மேலாலும் மீறி வரையலாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அது முக்கியம் தானே. ஒரு சென்ட்ரலைஸ் ஒரு ஒரு அமைப்பு ஒரு ஆர்கனைசேஷன் இந்த வேலை திட்டம் செய்யறதுக்கு ஒரு ஆள் முன் வரணும். அதுதான் நான் நினைக்கிறேன். எங்கட சமுதாயத்துக்கு இப்போ ஒரு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, எங்களுக்கு வந்து ஒரு ஒரு தலைப்பண்டு இல்ல, ஒரு லீடர்ஷிப், உண்மையான ஒரு லீடர்ஷிப் இல்ல. எல்லா நாட்டிலும் நாங்க வேற வேற பக்கத்துல வேற வேற வேலை திட்டங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஒரு பக்கத்துல ஒரு கை இயங்குது, மற்ற பக்கத்துல மற்ற கை இயங்குது. ஆனா எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்க இயங்கல. அது என்னால அது என்னென்று மேடி வாரேன்னு என்னால சொல்றதுக்கு எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. ஆனால் நாங்க செய்யக்கூடியதை நாங்க செய்து கொண்டு வரோம். நாங்க வேலை திட்டங்களை செய்ய செய்யத்தான் மக்களுக்கு தெரிய வரும், இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, இதில் செய்யணும், இதில் செய்யற வேலை திட்டங்கள் உண்மையா பிரயோசனமா இருக்குது, நாங்க இவளுக்கு பின்னால வருவோம், இவளுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். இப்ப நாங்க 5 வருஷமா தான் நாங்க வேலை செய்து கொண்டு வரோம். ஆனா ஒரு பெரிய வேலையில நாங்க தெரியல, எல்லாருக்கும் காட்டி கொடுத்து நாங்க இதுதான் செய்யறோம் போறோம். ஒரு நாங்க ஒரு எங்கட பக்கமா 10-15 பேர் எங்களோட உழைப்புல எங்களோட சொந்த காசுலதான் நான் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம். மற்ற நாங்க ஒன்னும் கேட்கவே இல்லை. ஆனா ஒரு காலத்துல நாங்க எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்புற கட்டாயம் நாங்க சமுதாயத்துக்கு வருவோம். இது ஒரு கேஸ் ரெடியா இருக்குது, ஒரு நாடு நாங்க தெரிவு செய்திருக்கிறோம், இந்த கேஸ கொண்டு போகணும் ஐசிஜேக்கு, உங்களோட உதவி தேவை முன்வக்கு வாங்குவோம். ஒரு ஒரு காலம் வரும் அந்த கேட்கறதுக்கு, அந்த உதவி கேட்கறதுக்கு நாங்க கட்டாயம் மக்கள்கிட்ட வருவோம். அதை கேட்கறதுக்கு
3: பிரச்சனைகளை இதுவரைக்கும் நாங்க தமிழர்கள் மத்தியிலேயே எங்களுக்கு ஒரு ஜெனசைட் நடந்திருக்குது, எங்களுக்கு இன அணைப்பு நடந்திருக்கு, இன சுத்திகரிப்பு நடந்திருக்கின்ற இந்த வார்த்தை பிரயோகங்களை நாங்க அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கிறோம். இதுல நாங்க வாழ்ற ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த சமூகங்களுக்கு இப்படியான கனடால ஒரு வகையில நடந்திருக்குது, அப்படியான நீங்க பாராளுமன்றத்துல கூட ஜெனசைட் என்று ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு கனடிய அரசாங்கத்துக்கு ஒரு லப்பிங் நீங்க செய்திருக்கிறீங்க. ஏனைய நாடுகள்ல இப்படியான ஒரு நிலைமை உருவாகல, அப்படி உருவாக்குவதற்கு என்ன செய்யணும்? உதாரணத்துக்கு பிரான்ஸ்ல உள்ளவர்கள் தமிழ் தமிழ்லதான் பேசிக்கொண்டிருக்கிறாங்க, பிரெஞ்சு பேசுகின்ற சமூகத்துக்கு இதை கொண்டு செல்லல. ஜெர்மன்ல இருக்கிறவங்க தமிழ்லதான் பேசிக்கொண்டிருக்கிறாங்க, ஜெர்மன்ல உள்ளவங்களுக்கு ஜெர்மன் பாஷை பேசுறவங்களுக்கு இதை கொண்டு செல்லல. இப்படியான செல்வதற்கு என்ன என்ன வழிகாட்டுகளை நீங்க சொல்ல விரும்புறீங்க இந்த நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு, ஐரோப்பாவுக்கு?
2: நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த யங்கர் ஜெனரேஷன் வந்து இது முன்னெடுக்கணும் இந்த இந்த முயற்சியை. இப்ப நீங்க பார்க்க பொழுது வந்து எங்களோட மக்களோட பிரச்சனைய முன்னுக்கு கொண்டு போறது ஒரு சர்டின் ஜெனரேஷன், ஒரு ஏஜ் குரூப் ஒன்றுதான் இப்ப வேலை திட்டங்கள் நடக்குது. அது என்னபடியா கொஞ்சம் ஒரு 10-15 வருஷ ஆக்கள் வயசு கூடின ஆக்கள் தான் இந்த வேலை திட்டங்கள் செய்து கொண்டு வரணும். ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல அந்த பொறுப்பை வந்து ஒரு யங்கர் ஜெனரேஷன்கிட்ட கொடுக்கணும். பொறுப்பு கொடுத்தா தான் அந்த யங்க ஜெனரேஷன் போய் உங்களோட கவர்மெண்ட்டோ இல்லாட்டி பப்ளிக் ஜெனரல் பப்ளிக் பிரான்ஸ்லயோ ஜெர்மனியிலயோ கதைக்கக்கூடிய டேலண்ட் இருக்குது அவளுக்கு. அவள் பிரெஞ்சுல கதைப்பினம், ஜெர்மன் மொழியில கதைப்பினம், ஸ்பானிஷ் மொழியில கதைப்பினம். சோ நான் நினைக்கிறேன் இது வந்து நாங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம்டா. இப்ப அதுல வேலை செய்யற அந்த யூஎன்லயோ மற்ற இதுல வேலை செய்யற ஆக்கள் வந்து யங்க ஜெனரேஷன்கிட்ட பொறுப்பு கொடுக்கணும். அதுவும் எந்த ஜெனரேஷனும் மட்டும் இல்ல, நான் எனக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் அந்த பொறுப்பை கொடுக்கணும். இந்த வேலை திட்டங்க நீங்க முன்ன செல்லணும் கொண்டு போகணும் என்று அந்த பொறுப்பை கொடுத்து கொண்டே இருக்கணும். எல்லாரும் சில பேர் இல்ல நாங்க தான் செய்யறோம், நாங்க எங்கிட்ட விடுங்க வந்து அந்த காலம் போயிட்டது. இப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்க அந்த பொறுப்பை கொடுக்கணும்.
3: தர்ஷன், எந்த இறுதியான கேள்வி, அதாவது நீங்க இப்பொழுது உங்களோட நேர்ச்சினரில் பிரித்தானியால ஆரம்பிச்சு நீங்க படிப்படியா ஒவ்வொரு கட்டத்துக்கு முன் வந்திருக்கிறீங்க, அந்த உங்களோட சக்சஸ் ஸ்டோரிய இந்த வெளிநாட்டுல ஐரோப்பால வாழ்ற இணைய அமைப்புக்கு அவங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக உங்களோட எப்படியான நிகழ்ச்சி நிரல்களை நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க, இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறீங்க என்று சொல்றத இணைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அடுத்த அமைப்புக்கும் தெரிந்து கொள்வதற்காக அதை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
0: கேள்வி விளங்கியதா? அதாவது உங்களுடைய வீர திட்டங்களை வந்து இதுவரையில நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம், இனி எதிர்காலத்தில் என்னென்ன செய்ய போறோம் என்பதை இங்க ஐரோப்பாவில மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில உங்களுடைய சாதனைகள் இனி அடுத்த கட்ட எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக சொல்ல முடியுமா என்று கேட்கிறேன்.
2: நான் என்ன சொல்லக்கூடிய எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, எல்லா லெவல் கவர்மெண்டோட நாங்க வந்து பங்கு பெற்றோம். சோ இப்ப கனடால 3 லெவல் கவர்மெண்ட் இருக்குது, பெட்ரோ ப்ரொவின்சியோ முனிசிபல் கவுன்சில் வந்து இருக்குது. எல்லா லெவல்லயும் நாங்க வந்து இன்டராக்ட் பண்றோம் கவர்மெண்ட்ஸோட. பெட்ரோ லெவல்ல சேர்ந்துதான் நாங்களும் கூடுதல் வேலை திட்டங்கள். இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டேரியோல தமிழ் ஜெனசைட் அவேர்னஸ் வீக் இருக்குது. மே மாசம் அந்த 1 கிழமைக்கு ஆண்டேரியோல இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்திலையும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஜெனசைட் என்னென்று மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குது. அதே மாதிரி எல்லா நாட்டிலையும் அது செய்யக்கூடிய இருக்குது. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்க உங்களோட கவர்மெண்டோட போய் கதைக்கணும். இப்ப நாங்க என்ன செய்தாங்களா, இப்ப அந்த பில் 104 அந்த ஜெனசைட் அவேர்னஸ் வீக் வந்து பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டது ஆண்டேரியோ லெஜிஸ்லேஷன்ல. ஆனால் ஒரு 2 சிங்கிள் குரூப்ஸ் வந்து அதுக்கு எதிராக ஒரு கேஸ் வந்து போட்டவையில், அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்டு. அதுக்கு எதிராக கேஸ் போட்ட பிறகு நாங்க தமிழ் ரைட்ஸ் குரூப் வந்து அபிஷியலா அந்த கேஸ்ல இன்டர்வீன் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 10,000 மேல காசு செலவிச்சாலும் அந்த கேஸ்ல நாங்க இன்டர்வியூ பண்ணபடியா உங்களோட ஒப்பீனியனை கொடுக்க வந்தது ஜட்ஜுக்கு, இல்ல சைடு எங்களுக்கு நடந்தது ஏன் எங்களுக்கு இந்த இதை வந்து முக்கியம் அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டு ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, மற்ற கண்ட்ரீஸ்ல நீங்க அந்த அந்த கேஸ் ஃபைல பார்த்து அதுல எடுக்கிற எக்ஸாம்பிள்ஸ பாவிச்சு நீங்க உங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்லயும் அந்த இதை கேட்கலாம். அதே மாதிரி எங்களுக்கும் இது முக்கியம், இது எங்களுக்கு ஒரு ஒரு எஜுகேஷன் லெவல்ல இதை சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, ஒரு எக்ஸாம்பிளா செய்யலாம். அதே மாதிரி கனடியன் கவர்மெண்ட்ல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல வந்து நாங்க டெஸ்டிமோனி கொடுத்துருக்கோம். நான் வந்து கனடால இருக்கிறேன், நான் என்னென்ன சொல்றது இன்டர்நேஷனல் இன்டர்ஃபியரன்ஸ் என்று சொல்லுவாங்க, வேற வேற நாடுகள் கனடால வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோ சைனீஸ் கவர்மெண்ட் வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு லைஃப்ல இன்டர்ஃபியரன்ஸ் நடக்குதுண்டு, எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பயங்கள் அது இருக்குது. நாங்க ஓப்பனா டெஸ்டிமோனி எல்லாம் கனடியன் பார்லமெண்ட்ல கொடுத்துருக்கிறோம் தமிழ் ரைட்ஸ் குரூப் மூலம். அப்படியான கேஸுகள் ஒபிஷியலா வந்தா தான் ஒரு காலத்துல நாங்க இந்த ஜெனசைட் கேஸ கொண்டு போயிட்டுல எல்லா நாட்டிலையும் இப்படி நடக்குதுன்னு ஒரு ப்ரூஃபா இருந்தா தான் எங்களுக்கு அது உதவும் என்று நான் நம்புறேன்.
3: இதுல ஜெனசைட் அந்த வீக்குக்கு வந்து நீங்க பிரகடனப்படுத்தியத ஒரு சிங்கள அமைப்புகள் அதுக்கு சேலஞ்ச் பண்ணதுனால நீங்க அதுக்கு வழக்கெடுத்துறீங்கன்னு சொல்லி சொன்னீங்க, ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி என்னுடைய ஒரு இன்னொரு கேள்வி இருக்குது என்னென்றால், இந்த ஜெனசைடோடு சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாட்டு குடியுரிமைகளை பெற்று அமெரிக்கர்களாக அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிராக தனித்தனியா வழக்கு வைக்கலாம், ஒரு நாட்டுக்கு ரீதியா வழக்கு வைக்கிறதை விட அந்த ஜெனசைடோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தனித்தனியா வழக்கு வைக்கலாம்.
2: இண்டிவிஜுவல் கேசஸ் முன்னுக்கு கொண்டு வரலாம், அதுதான் சொல்றது ஜூரிஸ்டிக்ஷன் கேசஸ். ஆனா ஒவ்வொரு நாட்டிலும் யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து வித்தியாசமா வேலை. கனடா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்களா, ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ஆளுக்கு மேல ஒரு ஜெனசைட் கேஸோ வார் கிரைம்ஸோ கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி கேஸ் கொண்டு வர போறீங்களா, அந்த அந்த குற்றவாளி வந்து கனடா ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வாழணும், அவர் இங்கே இருக்கணும். ஆனால் வேற ஜூரிஸ்டிக்ஷன் எடுத்து பாத்தீங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அர்ஜென்டினா எடுத்தீங்களா, அர்ஜென்டினால தமிழாக்களும் இல்ல, அவர் தமிழால் அவர் சிங்களால் வந்து அதுல வாழ போறதில்லை. ஆனா நீங்க ஒரு கேஸ் உண்டு எழுதுனீங்களா, ஒரு லோயரை புடிச்சு அங்க அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு நீங்க கன்வின்ஸ் பண்ணப்பட்டீங்களா, அர்ஜென்டினன் கோர்ட்ஸ்ல ஒரு யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி எங்களுக்கு கேள்விப்பட்டாங்க யூரோப்ல பெல்ஜியம் முந்தி செய்த வேலை, அப்படி அந்த பெர்பெட்ரேட்டர் வந்து அங்க இருக்க தேவையில்லை. அதே மாதிரி யூகேல வந்து மெட்ரோபாலிட்டன் போலீஸுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு கேஸ் வந்து கொடுக்கலாம், இப்படி எனக்கு இது நடந்தது, இதான் எனக்கு

0: இருந்து வந்தவர்களுக்கு எதிராக ஜெர்மனிலேயே தனிப்பட்ட வழக்குகள் வைத்து பலர் கைது செய்யப்பட்டார்கள் அல்லவா?
1: நான் ஏன் அந்த கேள்வியை கேட்கணும்னு சொல்லி சொன்னால், ஒரு அமெரிக்காவில் இருக்கின்ற பிரபலமான தமிழ் சட்டத்தரணி ஒருத்தர் இடம் நாங்கள் இந்த கேள்வியை கேட்டோம். அவர் எங்களிடம் சொன்னார், இதுவரைக்கும் கோட்டாபய ராஜபக்சவிடவும் ரசில் ராஜபக்சவிடையும் அட்ரஸ் அவருக்கு கிடைக்கல
0: என்று சொல்லி, அதனாலதான் வைத்து விடுவோம்.
1: எனவே அவருக்கு 17 வருடமாக அட்ரஸ் கிடைக்கல, அதனாலதான் நான் கேட்டேன். வேற நாடுகள் இருந்திருக்கிறார்
2: தெரியும். இப்ப சைனால இருக்கிற உய்கர் முஸ்லிம் கம்யூனிட்டி வந்து அவள் இப்ப அர்ஜென்டினால ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு பாக்கினம். ஆனா இன்னும் அந்த அர்ஜென்டீனியன் கோர்ட்ஸ் அந்த கேஸ அக்செப்ட் பண்ண தடினமோ இல்லையோன்னு இன்னும் தெரியாது எங்களுக்கு. சோ அத அந்த கேஸ பார்த்தப்புறதான் எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நாங்க கவனமா ஃபாலோ பண்ணி கொண்டு வர வந்து
0: கனடாவில சீனாவை சேர்ந்த ஒருத்தருக்கு வழக்கு வைத்து அவர் கைது செய்யப்பட்டும் இருந்தார்.
2: எனக்கு தெரிஞ்ச அளவுல கனடால யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள கேஸ் கொண்டு வந்தது எனக்கு தெரியல. ஆனால் கனடால கட்டாயம் கேஸ் கொண்டு வந்தா அந்த என்ன சொல்றது, அவர் அந்த குற்றவாளி வந்து கனடால வாழணும், அவர் கனடால இருக்கணும், இல்லாட்டி விசிட் பண்ணணும், இல்லாட்டி அவர் இங்க சிட்டிசனா இருக்கணும்.
0: பெல்ஜியம் ஜெர்மனியில எல்லாம் தனிநபர்கள் பதாங்கள் மனித உரிமை முறையால பாதிக்கப்பட்டதண்டு அந்த ராணுவ வீரர்கள் அங்கு வந்திருந்த போது அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில அவர்கள் வைக்கப்பட்ட சம்பவங்களும் பதிவாகித்தான் இருக்கு.
1: அண்மை காலமான ஒரு உதாரணம் இருக்குது என்றால், ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய தலைவராக இருந்த சுலைமா காசின் சுலைமானுடைய மகள் அமெரிக்காவின் ஒரு பிரபலமான பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக இருந்திருக்கிறார். எனவே அமெரிக்காவினுடைய சிலர் காசின் சுலைமானி குற்றம் சாட்டி அவருடைய மகளை எதிராக வழக்கு வைத்து அவரை டிபோர்ட் பண்ணுவதற்கான வேலை திட்டங்கள் இறங்கியிருக்கிறார். இப்படியான அண்மைக்கால
0: உதாரணங்கள், நீங்கள் ஒரு நாட்டுக்கு கனடாவா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், ஜெர்மனியா இருக்கலாம், அதுக்கு நீங்கள் விசா கேட்டா ஒரு கேள்வி கேட்பார்கள், நீங்கள் எப்பொழுதாவது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருக்கிறீர்களா அல்லது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களுக்கு உதவிகரமா இருக்கிறீர்களா என்று அந்த விசாவுக்கு நீங்கள் கொடுக்கிற விண்ணப்ப அதிலேயே ஒரு கேள்வியாக கேட்கிறார்கள் தானே, பார்த்திருக்கிறீர்களா? அந்த நடைமுறை இருக்கிறபடியினால வந்து இவர்கள் சரியான ஆதாரத்தோடு இந்த நாடுகள்ல நிரூபிக்கிற போது அவர்கள் வெளியில் தப்பி போக முடியாதானே? முன்னர் சார்ஸ் பஸ்குவா காலத்துல ஒரு ராணுவ அதிகாரி வந்து இங்கே பிடிபட்டு அவர்கள் ஏற்கனவே அவர் தொடர்பாக அந்த அவர்கள் இந்த நாடு என்று வளர்ந்து விட்டு அவர்கள் வைத்திருந்த வழக்கின் சட்ட மூவில அவர் கைது செய்யப்பட்டு, ஆனால் சார்ஸ் பஸ்குவா அந்த நாட்டோடு இருந்த வர்த்தக காரணமாக இரவோடு இரவாக அவரை திறந்து அனுப்பிவிட்டார்கள். அதனால் சார்ஸ் பஸ்குவாவுக்கு எதிராக நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருந்தது.
1: அந்த பங்கு பற்றி அடுத்த கனடாவில் இருந்த பங்கு பற்றிய சகோதரிடம் நான் கேள்விகளை கேட்டிருந்தேன். எனவே அவருடைய சேவைகள் வெற்றி பெறுவதற்கு எனது வாழ்த்துக்கள், நன்றி கூறிக்கொள்கின்றேன் தர்ஷன். உங்களிடம் உங்களிடம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க சொல்லுங்க.
0: தங்கவேலி அவர்கள் காத்திருக்கிறார், அவரை அழைத்துக் கொள்கிறேன். நன்றி. சரி, தங்கவேலி அவர்கள் இப்பொழுது கனடாவில் இருந்துதான் அவர் உரையாடுகின்றார். உங்களுக்கும் அவரை தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். தங்கவேலி அவர்கள் காத்திருக்கிறீர்களா? தங்கவேலி என்ற சத்தத்தை காணையில காத்திருந்தார், விடுவிட்டு சென்று விட்டார். ஒரு தன்னை அழைக்காமல் விட்டு விட்டோம் என்று சொல்லி தங்கவேலி அவர்கள் இணைந்திருக்கிறீர்களா? தங்கவேலி அவர்கள் இணைந்திருக்கிறீர்களா? தங்கவேலி அவர்கள் கேட்கிறதா? தங்கவேலி அவர்கள் நான் உரையாடுவது நேரடியாக உரையாடுங்கள். உங்களுடைய கனடா நாட்டை சேர்ந்தவர் தான், கூடுதலாக இத்தனையோ வருடமாக இந்த அமைப்பில் கடமையாற்றி வருகின்றார். பல வேலைத்திட்டங்களை வெற்றிகரமாக செய்திருக்கிறார்கள். தமிழ் உரிமை குடும்பம் என்று அவரிடம் நீங்கள் உரையாடிய விடயங்களை வைத்து உங்களுடைய ஆலோசனைகளை சொல்ல முடியுமா? உரையாடுங்கள்.

0: குறைச்சு விடுங்க.
1: ஓமா
0: சரி அறியாடுங்க.
1: அப்படித்தான்
0: பலர் முயற்சிக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு அது பிந்தி வானொலியை கேட்டுக்கொண்டு உரியாடினீர்கள் பிந்தி வரும் சரி இப்பொழுது சரியா சரி உங்களுடைய ஆலோசனைகளை அவரிடம் சொல்லலாம். நீங்கள்
1: உங்களுடைய மனித உரிமை போராடி என்றது எனக்கு தெரியும். நீண்டகாலமாக இதே முயற்சியில் இருக்கிற
0: முயற்சி செய்ய வருபவர்களுக்கு எங்களை சமூகம் வந்து முழுமையான உதவியை செய்ய வேண்டும்.
1: யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இந்த இடப்படைகளைய நிரூபிக்கிறதுக்கு நிரூபித்தது நாங்கள் ஒரு அங்குலம் கூட முன்னவே இல்லை. இந்த கனடிய அரசு வந்து ஒரு மோஷன நிறைவேற்ற சொல்லி நாகேந்திர சொன்னார். அது ஒரு மோஷன் தானே, அதில் அது எந்த விதமான சட்ட இது வேலையும் இல்லை. அதில் அவர்கள் எங்களை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக ஒரு மோஷனை கொண்டு போனார்கள். எல்லா கட்சிக்காரர்களும் சேர்ந்து அதை ஓமன் சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்தது கனடா? அதுக்காக தான் நான் சொல்றேன் வந்து விவசாயம் என்ற கைவிட்டு போர்க்கூட்டங்களை தான் நாங்கள் வெற்றுத்தோம். இப்ப ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையிலே கூட போர்க்கூட்டங்கள் பற்றி தான் கிடைக்கிறார்கள், விவசாயத்தை பற்றி கிடைக்கல இல்லை. உலகத்தில் ஒரு நாளும் என்ன போர்க்கூட்டங்களை பற்றி கிடைக்க இல்லை. கனடாவும் வந்து ஒரு மோசடியாக கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் அதை நிறைவேற்றினார்கள். அவ்வளவுதான், அதோட இருந்துட்டு அது இப்ப எத்தனை 5-6 வருஷம் போச்சு. இப்ப என்னென்னால் நீங்கள் போய் அதை கொண்டு போய் நீதிமன்றங்கள்ல கொண்டு போய் அதை நிரூபிக்கிறதுக்கு வலுவான சாட்சியங்கள் வேணும், வலுவான இது வேணும். அதே சமயத்துல இலங்கை திரும்பி கேட்கும். இப்ப நீங்கள் முள்ளிவாய்க்கால் எடுத்து பார்த்தால் முள்ளிவாய்க்கால்ல போர் முடிந்த கையோடு 1,22,000 பேர் அங்கிருந்து வெளியேறினார்கள். பன்னீராயிரம் போராளிகள் வந்து கிட்டத்தட்ட சரணாதிகளை அடைந்தார்கள். அப்ப அவர்கள் வந்து தமிழ் மக்களை முற்றாக அழிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் இவ்வளவு தொகையான ஆக்கம் வெளியில விளையிறார். இதுக்காக நான் சொல்லலை, அங்க இன அழிப்பு வந்து சொல்லலை. போர்க்கூட்டங்கள் நடந்தது அந்த காலத்தில் வெளியே வந்த முக்கிய தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் ரெண்டு தவணை வந்தார். காலமே 12ஆம் தேதி காலை 12ஆம் தேதி பின்னேறும். அந்த வந்து உபரிநிலையம் வந்தது 50க்கு மேலான கோயில் வந்தார்கள். அது பாலகுமார் ரத்தாத்துவே
0: பாலகுமார் புதல்வர் திலகர்
1: அவர்களுக்கு என்ன ஆனால் அதெல்லாம் பிரிச்சு கொண்டு சாட்சியம் இருக்குது. ஆனா அவர்களுக்கு என்ன நடந்தது இன்னமும் தெரியாது.
0: அவர்களை சரணடைய கூட்டி சென்ற மனபிதா அவர்களே படுகொலை செய்யப்பட்டு
1: கூட
0: கத்தோலிக்க திருச்சபையே மௌனமாக இருக்கிறது.
1: அதுதானே, அதை பற்றி பேசுவாடி இப்ப அந்த அந்த தாக்குதல் பற்றி அங்க இருக்கிற மக்கம் அவர் வந்து பிறத்துக்கு உடல் கொடுக்கிறேன், உடல் கொடுக்கத்தான் வேணும். ஆனா இந்த பாதிரியா போனதுக்கு அதை வெளியே ஒட்டு கதை இல்லை.
0: உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சுரீசலையை பற்றி நான் ஒரு கடிதம் உங்களுடைய ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து தான் அனுப்பி இருந்தேன் தெரியுமா? அவரு இப்படிய எல்லா தூதுராலயங்களையும் ஒட்டுக்குற இதை சுரேஷ் கலை செய்து கொண்டு வர்றாரு ஞாபகம் இருக்கு. எழுதி அனுப்பியது அமெரிக்க தூதுவருக்கு அனுப்பி இருந்தோம். அதை வேற கவனமாக கண்காணிக்க வேணும் என்ற மாதிரி வலியுறுத்தி அதன் பிறகுதானே அவருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு எதிராக வந்தது அந்த கடிதத்துக்கு பிறகுதானே. தொடர்ந்து வந்து இயங்கிக் கொண்டே இருக்க அவர்கள் இயங்குற மாதிரி இப்ப கூட கனடாவில இருந்து வந்திருக்கின்ற கற்பனா அவர்கள் இயங்குற மாதிரி தொடர்ந்து கற்பனா அவர்கள் இயங்குற மாதிரி தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேணும். அப்ப இயங்கிக் கொண்டிருந்தால் தான் ஏதாவது ஒரு முடிவு வரும். அமைப்புகளை வந்து இப்ப அவர்கள் எல்லாம் ஒரு என்ன நடந்தது என்பதற்கான ஒரு அத்தாட்சிகள் இதை வெற்றி எல்லாம் இணைத்து அதை டிஜிட்டல் மயமாக உருவாக்குறதுண்டா பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஆனா அவர்களுக்கு பொருளாதார ரீதியான உதவியை செய்ய எங்களுடைய சமூகம் முன்வருமா? அனைத்தையும் மொழிபெயர்த்து எல்லாம் இப்ப நீங்க பாருங்க, சிங்களவர்களை பொறுத்தவரையில ரஷ்ய மொழி, போலந்து மொழி, லித்துவேனியன் மொழியில கூடி இலங்கை பிரச்சனையை அடித்தால் அந்த மொழிபெயர்ப்பு வருகுது. நம்மவர்கள் வந்து தமிழர்களுக்கு உள்ளேயே வண்டில் விட்டு ஒருவர் நீங்கள் எழுதி அனுப்புறத வெட்டி ஒட்டி அனுப்புறதுதான் நடக்குதே ஒழிய மற்ற மொழிகள்லயே அதை மொழிபெயர்த்து எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தொடர்ச்சியான வேலைத்திட்டம் இல்லை. இப்ப இவர்கள் அதை செய்ய வேண்டுமென்றால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப அப்படி செய்ய முன்வருபவர்களுக்கு வந்து எங்களுடைய சமூகம் உதவி செய்தால் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வார்கள் அல்லவா?
1: நாங்க இந்த சொன்னது போல இந்த பிரச்சனை வந்து இது வந்து இங்கதான் தீர்க்கப்பட வேணும், இங்க பாதுகாப்பு சபையில தான் தீர்க்கப்பட வேணும். ஆனால் பாதுகாப்பு சபைய இலங்கைக்கு ஆதரவாக சீனாவும் ரஷ்யாவும் அப்ப எங்க நீதி கேட்டு எங்க போறது? இப்ப ஐக்கிய நாடக சபையில தீர்மானம் நிறைவேறினாலும் அதுல எந்த விதமான விளைவும் இல்லை, ஒரு விதமான விளைவும் இல்லை. இப்ப ஒரு ஐசிசி கோர்ட்ல கூட ஒரு தீர்ப்பு எழுதினார், அந்த தீர்ப்பு வந்து இந்த தீர்ப்பு பெரிய இதில்லை. இப்ப நீங்க காசா எழுதி பார்த்தால் அது வந்து அங்க நடந்தது இனப்படக்கூடியன்னு சொல்லி ஐசிசி ஒரு தீர்ப்பை விளங்குறது. என்ன நடந்தது அதுக்கு? அமெரிக்கா அந்த தீர்ப்பு விளங்குற நீதிபதியில கழுவியை சொல்லி உத்தரவிட்டது. இது பெரிய இடிய பயிற்சிக்கு நாங்கள் வந்து இந்த போர்க்குற்றத்துக்காக இலங்கையை வந்து ஒரு குற்றவாளியாக நீதிமன்றத்தில் நிறுத்ததுதான் உத்தமம். அதுக்கான வீரத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் அது இப்ப வந்து முடிவெடு தெரியாது. உங்களுக்கு தெரியும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமையில பேசுகிறார்கள். ஆனா அது பேச்சோடுதான் நினைக்கணும். அங்க இருந்து தீர்மானங்கள் நிறைவேற்றலாம், அதுதான் செய்யலாம்.
2: அன்பு உறவுகள், இதுவரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மேடையினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். மறு ஒலிபரப்பினை முழுமையாக கேட்பதற்கு எமது உத்தியோகபூர்வ இணையதளமான tamilolly.com சென்று நீங்கள் முழுமையாக கேட்கலாம். அன்பு உறவுகளே, தொடர்ந்து மதிய பிரதான செய்திகள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று

0: குறிப்பிடுகின்றார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 de Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
5: Mélodie et Tordre Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உலக மக்களுடன் இணைந்து இலங்கை வாழ் முஸ்லிம் மக்களும் இன்று கச் பெருநாளை கொண்டாடுகிறார்கள். கச் பெருநாள் தொடர்பான பார்வை, அதனைத் தொடர்ந்து இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் இன்று ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்ற தகவல்கள் சில.
1: ஆமிய நாட்காட்டியின் பிரகாரம் துல்ஹஜ் மாதம் பிறை பத்தில் ஈத் உல் அல்ஹா எனப்படுகின்ற ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. வசதி படைத்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் 5 முக்கிய கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கா மாநகர் சென்று மார்க்க கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். இன்றைக்கு சுமார் 4000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவி மூலம் நீண்ட காலத்துக்கு பின்னர் கிடைத்த ஆண் மகனான இஸ்மாயில் நபியை இறை கட்டளையின் பிரகாரம் பலியிட துணிந்த வரலாறு இதன் போது நினைவு கூறப்படுகின்றது. இப்ராஹிம் நபி அவர்கள் தமது அன்புக்குரிய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிட துணிந்த பொழுது இறைவன் மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அதனை தடுத்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்து அதனை பலியிடுமாறு கட்டளையிட்டார். இவ்வாறு இப்ராஹிம் நபியின் குடும்பத்தின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர்.
2: கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை நடைபெற்றது. இதில் அதிக அளவிலானவர்கள் பங்கேற்றனர்.

0: கொழும்பு காலிமுக திடலில் இன்று காலை புனித ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை இடம்பெற்றது. மோதூர் பொது விளையாட்டு மைதானத்தில் புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை நடைபெற்றது.
1: ஒரு மாதத்தில் நாங்கள் வாழ்கிறோம்.
0: புனித ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை காத்தான்குடி கடற்கரையில் இன்று காலை இடம்பெற்றது. மட்டக்களப்பு ஏறாவூரில் புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை நடைபெற்றது. கண்ணியா நகரசபை மைதானத்திலும் புனித ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை இன்று காலை நடைபெற்றது. யாழ்ப்பாணம் உஸ்மானியா கல்லூரி மைதானத்திலும் இன்று காலை புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. முல்லைத்தீவிலும் புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை இடம்பெற்றது. இதனைத் தவிர நாட்டின் மேலும் பல பகுதிகளில் ஹஜ் பெருநாள் தொழுகைகளில் அதிக அளவிலானவர்கள் பங்கேற்றிருந்தனர்.
2: தொடர்ந்து ஆன்மீக விழுமியங்கள் இலங்கை சமூகத்தை மேலும் போசித்து அனைவருக்கும் பயன் கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி அடைந்த நாடொன்றை கட்டியெழுப்புவதற்காக சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி செல்லுமாறு சகலருக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்தார். இஸ்லாமியர்களால் இன்று அனுஷ்டிக்கப்படும் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். பிரதமரும் இதே மாதிரியான வாழ்த்துச் செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள்.
0: நெருக்கடிக்கு மேல் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள இவ்வுலகில் மனிதர்களிடையே நிலவ வேண்டிய பிணைப்பின் மகத்துவத்தை பற்றிய பரந்துரு முன்மாதிரியை ஹஜ் பெருநாள் வழங்குவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஹஜ் பண்டிகைக்கான தமது வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தனிப்பட்ட அந்தஸ்துகளுக்கு அப்பாற்பட்டு உலகின் நாலா திசைகளில் இருந்தும் வருகை தரும் அனைத்து முஸ்லிம்களும் ஒன்றிணைந்து மத வழிபாடுகளை நிறைவேற்றும் இந்த சந்தர்ப்பமானது சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் குறித்த சிறந்த ஒரு முன்மாதிரியை உலகுக்கு எடுத்து சொல்வதாக அவர் கூறியுள்ளார். சுயநலத்துக்கு பதிலாக பொதுநலம் மேலோங்கிய அமைதியும் ஒற்றுமையும் நிறைந்த ஒத்துணர்வுள்ள மனித சமூகத்தை கட்டியெழுப்புவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அந்த பயணத்தில் அமைதி சகோதரத்துவம் மற்றும் தியாகத்தை பிரதிபலிக்கும் ஹஜ் பெருநாளின் வழிகாட்டல்களை எமது வாழ்க்கைக்கு மென்மேலும் நெருக்கமாக்கிக் கொள்ளுமாறு அனைவரிடமும் கேட்டுக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். ஆன்மீக விழுமியங்களால் இலங்கை சமூகத்தை மேலும் போஷித்து அனைவருக்கும் பயன் கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி அடைந்த நாடொன்றை கட்டியெழுப்புவதற்காக சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி செல்லுமாறு சகலருக்கும் அழைப்பு விடுப்பதாக தமது வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதனிடையே தமக்கு சொந்தமான மிகவும் முக்கியமானதும் பெருமதியானவற்றையும் கூட மனித குலத்தின் நன்மைக்காகவும் இறைவனின் விருப்பத்துக்காகவும் அர்ப்பணிக்கும் மனநிலையை ஹஜ் பெருநாள் உலகுக்கு எடுத்துரைப்பதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அனைவரும் எமக்கிடையிலான வேற்றுமைகளை கடந்து சகோதரத்துவத்தையும் சகவாழ்வையும் கடைபிடித்து ஒற்றுமையாக செயல்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்த வேண்டும் எனவும் பிரதமர் கூறியுள்ளார். பலமான அமைதியான அதே நேரத்தில் சுபீட்சமான இலங்கையை கட்டியெழுப்பும் பயணத்துக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக அமைவதாக பிரதமர் தமது ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். எனவே குறுகிய வேறுபாடுகளை தவிர்த்து மற்றவர்கள் மீது கௌரவத்தையும் கருணையையும் வெளிப்படுத்தி அமைதியும் சகவாழ்வும் மிக்க சமூகத்தை கட்டியெழுப்ப அனைவரும் உறுதிபூற வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார்.
2: தொடர்ந்து பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணைவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அழைப்பு விடுத்திருக்கிறார். கட்சி பெருநாள் வாழ்த்துச் செய்தியிலே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமிய நாட்காட்டியின் துல்ஹஜ் மாதத்தில் இஸ்லாமிய பக்தர்கள் மக்காவுக்கு சென்று மேற்கொள்ளும் வருடாந்த புனித ஹஜ் யாத்திரையை நிறைவு செய்து ஹஜ் பெருநாளை கொண்டாடுவது இஸ்லாமியர்களின் வாழ்க்கையை வடிவமைக்கும் கடமைகளில் 5வது கடமையாக காட்டப்பட்டுள்ளது. எனவே ஹஜ் யாத்திரையின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானதாகும். பொருளாதார மற்றும் உடல் ரீதியான தகுதி வாய்ந்த ஒவ்வொரு முஸ்லீமும் தனது வாழ்நாளில் ஒருமுறையாவது ஹஜ் யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும். தனது ஆன்மாவை தூய்மைப்படுத்துதல், இறைவனுக்கு அடிபணிதல், உலக மக்கள் மத்தியில் ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் காட்டுதல் மற்றும் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுதல் ஆகியவை இதன் நோக்கங்களாக இருக்கிறது. ஹஜ் பெருநாளின் போது தேசம், நிறம், அந்தஸ்து போன்ற எந்தொரு வேறுபாடுமின்றி ஒரே நோக்கத்துடன் ஒரே ஆடையை அணிந்து அதில் பங்கேற்பதன் மூலம் நமக்கு ஒரு ஆழமான வழிகாட்டல் வழங்கப்படுகிறது. அனைத்து மக்களின் இதயங்களிலும் அமைதியையும் நம்பிக்கையையும் மேம்படுத்துவதே ஹஜ் யாத்திரையின் முதன்மை நோக்கமாகும். இன்று நாம் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகளுக்கான காரணம் மனிதர்களுக்குள் ஒருவருக்கொருவர் ஏற்பட்டுள்ள அவநம்பிக்கையாகும். இதனால் சிதைந்து போயிருப்பது அமைதியாகும். இந்த தருணத்தில் உலகம் முழுவதும் தோன்றியுள்ள யுத்த சூழ்நிலைகள் நம் இதயங்களில் அமைதியையும் நம்பிக்கையையும் மேலும் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதையே நமக்கு உணர்த்துகின்றன. அதேபோல் நமது தாய்நாட்டில் இந்த தருணத்தில் எதிர்காலம் குறித்த ஒரு நிச்சயமற்ற தன்மையும் ஒரு கடினமான காலகட்டத்தை நாம் கடக்க வேண்டியுள்ளது என்பதையும் காண முடிகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நமது நாட்டை பிளவுகளால் அல்ல, ஒற்றுமையினாலே கட்டியெழுப்ப முடியும். இந்த உண்மையை உண்மையாக காண்பதற்கும் அதனை அச்சமின்றி வெளிப்படுத்தி செயலாற்றுவதற்கும் தைரியமும் சக்தியும் தேவையாகும். இதற்கான அர்ப்பணிப்பு, தியாகம், பரஸ்பர புரிந்துணர்வு மற்றும் நல்லெண்ணத்துடன் செயல்படுவது மிக முக்கியமான விடயமாகும். கட்ச் கொண்டாட்டத்தின் ஊடாக நமக்கு காட்டப்படும் உன்னதமான போதனைகள் இதற்கான பல முன்மாதிரியான வழிகாட்டல்களை நமக்கு வழங்கியுள்ளன. இந்த தருணத்தில் அந்த வழிகாட்டல்களை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவது ஹஜ் யாத்திரையின் உண்மையான அர்த்தத்தை நிறைவேற்றுவதாக அமையும். அதற்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை மிக சிறப்பாக பிரதிபலிக்கும் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளின் படி வாழ்வோம். இலங்கையின் அனைத்து முஸ்லிம் சகோதர மக்களுக்கும் அமைதி மலரும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் என்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய விசாக் வாரம் நேற்று ஆரம்பமாகி இருப்பதோடு ஜூன் 2 விசாக் வாரம் நிறைவு பெறுகிறது. இந்த கால பகுதியில் நாடாவிய ரீதியில் சமய நிகழ்ச்சிகள், தானசாலைகள், விசாக் வலயங்கள், பக்தி கீத நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
3: புத்த பகவானின் பிறப்பு, ஞானம் பெறுதல் மற்றும் பரிநிர்வாணம் அடைதல் ஆகிய உன்னத நிகழ்வுகளின் புனித தன்மையையும் தூய்மையையும் பெற்ற திறமை விசாக் பௌர்ணமி தினமாகும். உரிய புனித நேர காலம் அமையாததன் காரணத்தினால் மே 1 அமைய வேண்டிய விசாக் பௌர்ணமி தினத்தை மே 30 வரை ஒத்திவைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்ததன் பின்னரே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்படி தேசிய விசாக் வாரம் மே 27 முதல் ஜூன் 2 வரை நடத்தப்பட்டுள்ளது. விசாக் வாரத்தை ஆரம்பித்து வைக்கும் பொருட்டு அரசு விசாக் நிகழ்வு நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் மாத்திரை ஜிகுட மிதல்லவல புராண ரஜமகாவிகாரையில் நடைபெற்றது. இது தக்ஷண பிரபா எனும் பெயரில் முன்னெடுக்கப்பட்டது. இன்று முதல் விசாக் வாரம் முழுவதும் நாடளாவிய ரீதியில் பிஹாரிகளை மையப்படுத்தி பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் நடத்தப்பட உள்ளன.
2: தொடர்ந்து காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கான நிதியொதுக்கீடுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் முற்றாக நிராகரித்திருக்கிறது. அத்துடன் வருடாந்த பாதீட்டு திட்டம் மற்றும் நிர்வாக ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக காணாமல் போனோர் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் இந்த ஆண்டு 370 மில்லியன் ரூபா நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக இதற்கு முன்னர் ஒதுக்கப்பட்டிருந்த 10 மில்லியன் ரூபாய் நிதி நிறுத்தப்பட்டுள்ளதாக காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் அமைப்பின் தலைவர் ஃப்ரிட்டோ ஃபெர்னாண்டோ சுமத்தியிருந்த குற்றச்சாட்டுகளை அடுத்தே தற்போது இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டிலந்த கருத்து தெரிவிக்கையில், மூலதன செலவுகள் மற்றும் ஊழியர்களுக்கான சம்பளங்கள் பாதீட்டு திட்டத்தின் ஊடாக தனியாக வழங்கப்படுகின்றன. அதேநேரம் இந்த 370 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடானது காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் தொடர்பான செயல்பாடுகளுக்காகவே பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இழப்பீட்டு திட்டங்களை கண்காணிப்பதற்காக அரசாங்கம் ஒரு தனிக்குழுவை நியமித்துள்ளதாக குறிப்பிட்ட தலைவர், கட்டிழந்த குடும்பங்களுக்கான இடைக்கால நிவாரண கொடுப்பனவு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வழங்கப்படும் தற்காலிக கொடுப்பனவு மட்டுமே, தங்களது அன்புக்குரியவர்களை இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முறையான இழப்பீட்டுத் தொகையை தீர்மானிப்பதற்காகவே தற்போது இந்த தனிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2000 ஆண்டுக்கு பின்னர் பதிவான 6700 காணாமல் போன சம்பவங்கள் குறித்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இதுவரை தொடர் விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதோடு தற்போது 4700 குடும்பங்கள் இந்த இடைக்கால கொடுப்பனவை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு அரசாங்கமும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துக்கு போதிய நிதியை வழங்கி அதன் பணிகளை தடையின்றி தொடர அனுமதித்துள்ளன. அதேபோல் தற்போதைய அரசாங்கத்தின் கீழும் இவ்வாறான கொடுப்பனவு குறைப்புகள் எதுவும் செய்யப்படவில்லை என்று மகேஷ் கட்டிழந்த திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். அஸ்வசிம நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான மே மாதத்துக்கான கொடுப்பனவுகளை நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது. இதன்படி அஸ்வசிம திட்டத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் தகுதி பெற்றுள்ள சுமார் 7 லட்சம் முதிய பயனாளிகளுக்காக அரசாங்கத்தினால் 349 கோடிக்கு அதிக ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. அதன் முதலாம் கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட 625128 முதியவர்களுக்காக 312 கோடியே 56 லட்சம் ரூபாய் நிதியொதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட 73663 முதியவர்களுக்காக 368 கோடியே 31 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தகுதி பெற்றுள்ள அனைத்து பயனாளிகளும் தமக்குரிய முதியோர் கொடுப்பனவை நாளை முதல் தமது அஸ்வசிம வங்கிக் கணக்கின் ஊடாக பெற்றுக் கொள்ள முடியும் என்று நலன்புரி நன்மைகள் சபை மேலும் அறிவித்துள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் 16 வயதுக்குட்பட்ட 5780 சிறுவர்கள் பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாகக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையில் உள்ளதாக அண்மைய கணக்கெடுப்பு ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது. அனுராதபுர மாகாண சபை மண்டபத்தில் அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் ஆளுநர் வசந்த ஜினதாச ஆகியோரின் இணைத்தலைமையில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடமத்திய மாகாண பிரதி காவல்துறை மா அதிபர் டிபி சுவதபாலா இந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறார். பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ள சிறுவர்களில் 4248 பேர் மிக அதிகமான ஆபத்தை எதிர்நோக்கியுள்ள பிரிவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி காவல்துறை மா அதிபர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை மாவட்டத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள சிறுவர்கள் அதிகளவில் தம்பிக்கம பகுதியிலிருந்தே பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் பாலியல் துஷ்பிரயோகங்கள் அதிகளவில் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டிய பிரதி காவல்துறை மா அதிபர் அதற்கான உத்தியோர்வ புள்ளிவிவரங்களை முன்வைத்தார். அதன்படி கடந்த ஆண்டில் மாத்திரம் 36 பாலியல் துஷ்பிரயோக வழக்குகள் பதிவாகியிருந்தன. நடப்பாண்டில் கடந்த 5 மாத காலப்பகுதியில் மாத்திரம் 24 பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பல குடும்பங்களில் உள்ள பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை உறவினர்களின் பராமரிப்பில் விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றுள்ளதாக பிரதி காவல்துறை மா அதிபர் தெரிவித்தார். இவ்வாறு தற்காலிக பராமரிப்பில் விடப்படும் பிள்ளைகள் பல சந்தர்ப்பங்களில் போதிய கவனிப்பின்றி அலட்சியப்படுத்தப்படுவதாகவும் அவர்களுக்கு தேவையான முறையான அவதானமும் பாதுகாப்பும் வழங்கப்பட தவறுவதே இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள இந்த சிறுவர்கள் குறித்து காவல்துறை உன்னிப்பான கண்காணிப்புகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய சாத்தியமான ஆபத்துகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கும் வன்முறைகளை தடுப்பதற்கும் விசேட விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு திட்டங்களை காவல்துறை செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் வலிவடக்கு ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதில் ராணுவம் தொடர்ந்தும் முட்டுக்கட்டையாக இருக்கின்ற நிலையில் அமைச்சர் சந்திரசேகரன் ஊடகங்கள் மூலம் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் காங்கேந்திர வீதியில் அமைந்துள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடுவலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நேற்று முன்தினம் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தலைமையில் வலிவடக்கு விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பாக உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று தமிழ்த் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவித்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் வலிவடக்கில் ராணுவத்திடம் உள்ள பொதுமக்களின் காணிகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்ட போது கலந்து கொண்ட ராணுவ உயர் அதிகாரிகள் காணி விடுவிப்பு தொடர்பில் சாதகமான எந்த பதிலையும் வழங்கவில்லை. உயர் பாதுகாப்பு நிலையத்தில் பொதுமக்களின் காணிகளை திருட்டுத்தனமாக அபகரித்து ராணுவ வைத்தியசாலை கட்டப்பட்ட நிலையில் அந்த காணிகளை விடுவிப்பதற்கு ராணுவம் மறுத்துவிட்டதாக அறிகின்றோம். அது மட்டுமல்லாது உயர் பாதுகாப்பு நிலையத்தில் உள்ள பாடசாலை, சிறுவர் பூங்கா மற்றும் ஆலயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்ட போதும் ராணுவத்தினர் சாதகமான பதில்களை வழங்கவில்லை. வலிவடக்கு காணிகள் தொடர்பாக இந்த கலந்துரையாடல் அமைந்த போதும் தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்காமல் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றமை எமது சந்தேகங்களை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் மக்களின் காணிகள் மக்களுக்கு என்று கூறி மக்களை ஏமாற்றி வருகின்ற நிலையில் ராணுவத்தினர் தமது செயற்பாடுகளில் உறுதியாக இருப்பது இந்த உயர்மட்ட கலந்துரையாடல்களின் அம்முடிவுகள் எதுவும் எடுக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உயர்மட்ட கலந்துரையாடலின் முடிவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது உண்மைகளை மூடி மறைத்துத்தான் தகவல்களை வழங்கியிருக்கிறார். ராணுவத்தினர் காணி விடுவிப்பு தொடர்பில் உடன்படாத நிலையில் விரைவாக காணி விடுவிப்பு இடம்பெறும் என்று ஊடகங்களுக்கு கருத்து கூறியிருப்பது மக்களை முட்டாளாக்குகின்ற செயற்பாடாகும். இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று 1.5 வருடங்கள் கடக்கின்ற நிலையில் வலிவடக்கில் ராணுவத்திடம் உள்ள மக்களின் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. ஆகவே மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்காது தொடர்ந்தும் ராணுவ கட்டுமானங்களை மேற்கொண்டு வரும் தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையில் வந்த ஜேவிபி தொடர்பில் தமிழ் மக்களை விழிப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். ஆகவே மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்காது தொடர்ந்தும் ராணுவ கட்டுமானங்களை மேற்கொண்டு வரும் தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையில் வந்த ஏவிபி தொடர்பில் தமிழ் மக்களை விழிப்பாக இருக்க வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலர் பிரிவில் உள்ள கிராஞ்சி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து முன்னெடுக்கப்படுகின்ற கனிம மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்களுக்கு எதிராக இன்று கிராம மக்கள் மற்றும் பொது அமைப்புகளால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையில் காற்றாலை, கனிம மணல் அகழ்வு போன்ற திட்டங்களினால் மக்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் மண்வளம் அபகரிக்கப்பட்டு வருகிறது. இந்த செயற்பாடு தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகிறது. கடந்த கால அரசாங்கங்கள் செய்ததையே இந்த அரசாங்கமும் செய்கின்றது. கடந்த கால அரசாங்கங்கள் இனங்கண்ட இடங்களில்தான் கனிம மண் அகழ்வு, காற்றாலை திட்டம் போன்றவற்றை இந்த அரசாங்கமும் முன்னெடுத்து செயல்படுகிறது. இவ்வாறான திட்டங்களினால் மக்கள் வெகுவாக பாதிப்படைகிறார்கள். இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் குடியேற்றத்தையும் பாதிக்காத வகையில் அமைய வேண்டும். ஆனால் இங்கு அவ்வாறு இல்லை. கிட்டத்தட்ட கிராஞ்சி பகுதியில் 8000 தென்னம் பிள்ளைகளை அழித்து ஒரு அபிவிருத்தி நடக்கிறது. அவ்வாறான ஒரு அபிவிருத்தி எமக்கு தேவையில்லை என்று மக்கள் தெரிவிக்கிறார்கள். கிராஞ்சி மக்கள் தென்னம்பிள்ளைகளை வாழ்வாதாரமாக கொண்டுதான் இருக்கிறார்கள். அவ்வாறு 2000 குடும்பங்கள் தென்னம்பிள்ளைகளை வாழ்வாதாரமாக நம்பி அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கையில் அரசு அவற்றை அழித்து இவ்வாறான ஒரு அபிவிருத்தியை கொண்டு வருவதை ஏற்க மாட்டோம் என்று மக்கள் தெரிவிக்கிறார்கள். மக்களுடைய வளம் நிலம் சுரண்டப்படுவதை வன்மையாக கண்டிக்கிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகளையும் தமது கிராமத்தினுடைய வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் பேணி பாதுகாக்கும் முகமாகவே இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அரசியல்வாதிகள், மத தலைவர்கள், பிரதேச மக்கள் என்று பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் பாதுகாப்பு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 7 இலங்கை இளைஞர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். அந்த குழுவினர் நேற்றிரவு கட்நாயக்காவில் உள்ள பண்டாநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார்கள் என்று விமான நிலைய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். தொடர்ந்து நடைபெற்று வரும் மத்திய கிழக்கு மோதல் சூழல்களில் நடந்த ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொலி காட்சிகளை வைத்திருந்ததாகவும் அத்துடன் சமூக ஊடகங்களில் அத்தகைய உள்ள உள்ளடக்கங்களில் கருத்துக்கள் மற்றும் எதிர்வினைகள் மூலம் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் அபுதாபி பாதுகாப்பு முகமைகளால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு நாடு கடத்தப்பட்டவர்கள் அம்பலாங்குடை, மாரப்பனை, புரளை, பண்டாரகம, புலன்றுவை மற்றும் பத்தளை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 23 மற்றும் 33 வயதுடையவர்கள் ஆவார்கள். இவர்கள் விமானத்தை சென்றடைந்ததும் குற்றப்புலனாய்வுத்துறை, அரச புலனாய்வு சேவை மற்றும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஆகியவற்றின் அதிகாரிகள் சந்தேக நபர்களிடம் விரிவான விசாரணையை ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலிருந்து கடத்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போனவர் 2 நாட்களின் பின்னர் புங்குடுதீவு கடற்கரை பகுதியில் சடலமாக கரையொதுங்கியிருக்கிறார். குருநகர் சென்ட் பேட்ரிக்ஸ் வீதியைச் சேர்ந்த 62 வயது நம்பிய வேலு உதயகுமார் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இவர் குருநகர் பகுதியிலிருந்து கடந்த 25 கடத்தொழிலுக்காக கடலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தார். அது தொடர்பில் குடும்பத்தினர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்ததோடு காணாமல் போனவரை தேடும் பணியில் சக தொழிலாளிகளும் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் மாலை புங்குடுதீவு 3 வட்டார பகுதி கடற்கரை பகுதியில் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் ஊர்காவுத்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். விசாரணைகளின் அடிப்படையில் குருநகர் பகுதியிலிருந்து தொழிலுக்கு கடலுக்கு சென்றவர் என்பதை கண்டறிந்து உறவினர்களுக்கு தகவல் வழங்கியதோடு சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக போதனா வைத்தியசாலைக்கு போலீசார் அனுப்பி வைத்துள்ளார்கள். தமிழின படுகொலைக்காக குரல் கொடுத்த அருட்தந்தை ஜீவந்த பீரிஸின் குரல் ஒடுக்கப்படக்கூடாதென்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழின படுகொலை தொடர்பாக கத்தோலிக்க அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் ஆற்றிய உரை பாதிக்கப்பட்ட மக்களின் நீதிக்கான தேடலில் ஒரு மிக முக்கியமான பதிவாகும். அவரது கருத்துக்கள் முற்றிலும் உண்மையானவை மற்றும் நியாயமானவை. இருந்தாலும் இத்தகைய உண்மைகள் தெற்கில் உள்ள சாதாரண சிங்கள மக்களை சென்றடைந்து அவர்கள் மத்தியில் ஒரு புரிதலை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் தீவிர இனவாத அரசியல் தரப்புகள் மிகுந்த கவனமாக உள்ளன. அந்த உண்மைகள் பொதுவெளிக்கு வருவதை தடுக்கும் நோக்கில் அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்களின் கருத்துக்களுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவரை வாதங்களில் இருந்து விலக்கி வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாம் அவதானிக்க முடிகிறது. பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்பதே கத்தோலிக்க திருச்சபையின் உன்னதமான கொள்கையாகும். இந்த நிலையில் அருட்தந்தை யூன் நிஷாந்த ஊடகங்களில் அருட்தந்தை ஜீவந்த பீரிஸின் கருத்துக்களை விமர்சித்து பேசியிருப்பது கவலை அளிக்கிறது. திருச்சபைக்குள்ளே இருந்து இத்தகைய மாற்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுவது நீதிக்காக துணிந்து குரல் கொடுக்கும் ஒருவரை தனிமைப்படுத்தும் சூழலை உருவாக்கும். பாதிக்கப்பட்ட மக்களின் நீதிக்காக தெற்கிலிருந்து ஒலிக்கும் இத்தகைய நேர்மையான குரல்களை மதிப்பதும் உண்மைகள் பொதுமக்களிடம் சென்றடைவதை உறு செய்வதும் எமது சமூக பொறுப்பு என்று அவர் குறிப்பிட்டார். அடிமட்ட மனித பாதுகாப்பு திட்டங்களுக்கான மானிய உதவி திட்டத்தின் கீழ் கண்ணிவடி அகற்றும் திட்டத்துக்கான மானிய ஒப்பந்தங்களில் ஜப்பான் தூதுவர் அகியோ இசமொட்டா, கண்ணிவடி ஆலோசனை குழுவின் உதவி சேவைகள் தலைவர் கெவின் கிளெக்ஸ் மற்றும் ஹலோ அறக்கட்டளையின் திட்ட முகாமையாளர் கன்ன எலிசபெத் பிக்டன் மற்றும் டெல்வோன் சமூக நல்லிணக்கத்துக்கான உதவியின் இயக்குநர் மற்றும் திட்ட மேலாளர் ஆனந்த சந்திரசிறியுடன் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். ஜப்பான் அரசு இந்த திட்டங்களுக்கு 13,43,202 டாலர்களை வழங்கியுள்ளது. இதை மெக், கலோ, டிரஸ்ட் மற்றும் டாஷ் ஆகிய நிறுவனங்கள் இலங்கை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமது மனிதாயமான கண்ணிவடி அகற்றும் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த இருக்கின்றன. இந்த புதிய திட்டங்களின் கீழ் சுமார் 400,000 சதுர கிலோமீட்டருக்கு அதிகமான நிலம் கண்ணிவடி இல்லாததாக மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 3,100 மேற்பட்ட மக்கள் தங்கள் இல்லங்களுக்கு திரும்பவும் சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 22,000 மக்கள் தங்கள் பொருளாதார நடவடிக்கைகளை விரிவுபடுத்தவும் உதவும். 2002 முதல் இலங்கையில் கண்ணிவடி அகற்றின் நடவடிக்கைகளில் ஜப்பான் ஒரு முக்கிய நன்கொடையாளராக இருந்து வருகிறது. மேலும் மொத்த உதவி 49 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த 3 அரசு சார்பற்ற நிறுவனங்களின் அர்ப்பணிப்பு மற்றும் அயராத முயற்சிகளுக்கு ஆழ்ந்த நன்றியை தெரிவித்த தூதுவர் இசமெட்டா 3 மானிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது இலங்கை மக்களுக்கு, குறிப்பாக கலவரங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்தும் உதவ முயற்சிக்கும் ஜப்பானின் உறுதிக்கு மற்றொரு சான்று. அதே நேரத்தில் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சமூகங்கள் சமூக பொருளாதார வளர்ச்சியின் அடுத்த கட்டத்துக்கு பிரச்சனையின்றி முன்னேறுவதற்கும் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தவும் மற்றும் தேவையான உட்கட்டுமான வசதிகளை மேம்படுத்தவும் நாங்கள் நமது உதவிகளை வலுப்படுத்தியுள்ளோம். இலங்கையில் கண்ணிமடி அகற்றின் நடவடிக்கைகளுக்கு இலங்கைக்கு இடையிலான நம்பிக்கையையும் வலுவான நட்பையும் மேலும் இது வலுப்படுத்தும் என்று நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மானிய உதவி பெறுவது குறித்து கருத்து தெரிவித்த கண்ணிவடி ஆலோசனை குழுவின் உதவி சேவைகள் தலைவர் கெவின் கிளெக்ஸ், சுமார் 23 ஆண்டுகளாக ஜப்பான் அரசின் நீண்டகால ஆதரவுடன் இலங்கையில் கண்ணிவடிகள் மற்றும் போரின் வெடிபொருள் எச்சங்களின் ஆபத்தை குறைக்க உதவியாக இருந்துள்ளது. இந்த உதவியால் 3.9 மில்லியன் சதுர மீட்டர்களுக்கு மேலான நிலத்தை வெடிவிக்கவும் ஆயிரக்கணக்கான வெடிபொருட்களை அழிக்கவும் முடிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மானிய உதவி பெறுவது குறித்து கருத்து தெரிவித்த கலோரஸ் திட்ட முகாமையாளர் கன்னா எலிசபெத் பிக்டன், கலோரெஸ்ட் ஜப்பான் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஆதரவுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறது. 3,00,000 மேலான கண்ணிவடிகளை அகற்றியதோடு 121 சதுர கிலோமீட்டர்களுக்கு மேலான நிலத்தை விடுவித்துள்ளது. வடமாகாணத்தில் 1,85,000 மேலான இடம்பெயர்ந்த மக்கள் மீள் குடியேற உதவியுள்ளதோடு சமூகங்கள் தமது வாழ்வாதாரங்களை மீள கட்டியமைக்கவும் மறுசீரமைக்கவும் உதவியதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மானிய உதவி பெறுவது குறித்து கருத்து தெரிவித்த டெல்வோன் சமூக நல்லிணக்கத்துக்கான உதவியின் இயக்குநர் மற்றும் திட்ட முகாமையாளர் ஆனந்த சந்திரஸ்ரீ, 8.1 சதுர கிலோமீட்டர் நிலத்தை விடுவித்து ஆயிரக்கணக்கான கண்ணிவடிகள் மற்றும் போரின் வெடிபொருள் எச்சங்களை அளித்து சுமார் 1,95,000 மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயனளித்துள்ளது இந்த திட்டம். 1,10,000 சதுர மீட்டர் நிலத்தை விடுவிக்கவும் பாதுகாப்பு, வாழ்வாதாரம், பாதைகள், உட்கட்டுமானம் மற்றும் மீள்குடியேற்றத்தை மேம்படுத்தவும் இது உதவும் என்று தனது கருத்தை பதிவு செய்தார். நாட்டில் திட்டமிடப்பட்டுள்ள 160 மெகாவாட் கொள்ளளவு கொண்ட மின்கல சேமிப்பு தொகுதிக்கான முதற்கட்ட உதிரி பாகங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இதற்கமைய 20 மெகாவாட் கொள்ளளவு கொண்ட மின்கல சேமிப்பு தொகுதிக்கான பாகங்களே கொண்டுவரப்பட்டுள்ளன. இது இலங்கையில் வணிக ரீதியில் முன்னெடுக்கப்படும் முதலாவது பாரிய மின்கல ஆற்றல் சேமிப்பு திட்டமாகும். தேசிய மட்டத்திலான இந்த திட்டமானது 40 பில்லியன் ரூபாய் முதலீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை அடிப்படையாக கொண்டு நிலையான திறனுள்ள மற்றும் நவீன மின்சார கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதே இதன் நோக்கம் என்று அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் நாடாவிய ரீதியில் உள்ள முக்கிய மின் விநியோக கட்டமைப்பு துணை நிலையங்களுக்கு அருகில் இந்த மின்கல சேமிப்பு தொகுதிகள் நிறுவப்பட உள்ளன. இதற்கான இணைப்பு புள்ளிகளாக காலி மற்றும் மாத்திரை துணை மின் நிலையங்கள் செயற்பட இருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் பகல் வேளையில் சூரிய சக்தி ஊடாக உற்பத்தி செய்யப்படும் மேலதிக மின்சாரத்தை சேமித்து வைத்து இரவு நேரங்களில் மின்சார பயன்பாடு அதிகமாக இருக்கும் போது அதனை பயன்படுத்த முடிகிறது. இந்த திட்டத்தின் மூலம் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க முடிவதோடு தேசிய மின் விநியோக கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நாட்டின் மொத்த மின் உற்பத்தியில் சூரிய சக்தி அமைப்புகள் கிட்டத்தட்ட 9.4% பங்களிப்பை வழங்குகின்றன. இந்த மின்கல சேமிப்பு அமைப்புகளின் அறிமுகத்துடன் அந்த பங்களிப்பு மேலும் அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் எதிர்பார்க்கிறார்கள். இதேவேளை இந்த திட்டத்துக்கு தேவையான எஞ்சிய 140 மெகாவாட் கொள்ளளவு கொண்ட மின்கல சேமிப்பு தொகுதிக்கான பாகங்கள் அடுத்த வாரத்துக்குள் நாட்டுக்கு வரவழைக்கப்பட உள்ளதாக வலிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள முறைசாரா துறையைச் சேர்ந்த சுமார் 6 மில்லியன் ஊழியர்களில் குறைந்தபட்சம் 5 மில்லியன் ஊழியர்களையாவது இலங்கையை சமூக பாதுகாப்பு சபையின் ஓய்வூதிய திட்டத்துக்குள் கொண்டுவர திட்டமிடப்பட்டு வருவதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சின் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச கருத்து தெரிவிக்கையில், அரசு துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதிய உரிமைகளும் தனியார் துறை ஊழியர்களுக்கு ஊழியர் சேமலாப நிதி நன்மைகளும் மற்றும் விவசாயிகளுக்கு விவசாய ஓய்வூதிய திட்டமும் நடைமுறையில் உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தரப்பினரை தவிர சுமார் 6 மில்லியன் மக்கள் முறைசாரா வேலை வாய்ப்புகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இலங்கை சமூக பாதுகாப்பு சபை அவர்களில் சுமார் 3 மில்லியன் பேரை ஏற்கனவே இதில் பதிவு செய்துள்ளது. ஆனாலும் தற்போது சுமார் 1.6 மில்லியன் உறுப்பினர்கள் மட்டுமே முறையாக பங்களிப்பு பணத்தை செலுத்தி வருகிறார்கள். எமது திட்டம் இந்த ஓய்வூதிய காப்புறுதியை குறைந்தபட்சம் 5 மில்லியன் முறைசாரா துறை ஊழியர்களுக்கு விரிவுபடுத்துவது என்று அவர் குறிப்பிட்டார். அரசாங்க ஓய்வூதிய பலன்களுக்கு தகுதி பெறாத 18 முதல் 59 வயது கிடைப்பட்ட நபர்களுக்காக சுரக்கும ஓய்வூதிய திட்டம் திறக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சமூக பாதுகாப்பு சபை அண்மையில் தெரிவித்திருந்தது. உறுப்பினர்கள் தங்களின் பங்களிப்பு திறனுக்கு ஏற்ப ஓய்வூதிய திட்டங்களை தேர்வு செய்யலாம். மாதாந்த ஓய்வூதியம், ஊனமுற்றோருக்கான காப்புறுதி மற்றும் மரண சடங்கு உதவித்தொகை போன்ற பலன்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. நெகிழ்வான கட்டட திட்டங்கள் மூலம் பங்களிப்பு பணத்தை செலுத்த முடியும். இலங்கையில் மாதவிடாய் வறுமை மற்றும் அது தொடர்பான சமூக தடைகளை ஒழிப்பதற்கான அவசர சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியிருக்கிறார். உலக மாதவிடாய் சுகாதார தினமான இன்று அவர் விடுத்திருக்கின்ற செய்தியிலே, மாதவிடாய் சுகாதார பொருட்களுக்கான போதிய அணுகல் இல்லாமை நாட்டில் ஒரு பொது சுகாதார நெருக்கடியை ஏற்படுத்துவதாக அவர் எச்சரிக்கை விடுத்தார். இலங்கையில் மாதவிடாய் சுழற்சிக்குள்ளாகும் 4.2 மில்லியன் பேரில் 70%, அதாவது கிட்டத்தட்ட 3 மில்லியன் பெண்கள் முறையான சுகாதார பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வசதியற்றவர்களாகவே இருக்கிறார்கள். சமூக அவமானம் மற்றும் அச்சம் காரணமாக கடுமையான மாதவிடாய் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பெண்களில் 12.6% மாத்திரமே மருத்துவ ஆலோசனைகளை நாடுகிறார்கள். சரியான சுகாதார வசதிகள் இன்மையால் இலங்கையில் 50 முதல் 60% கிடைப்பட்ட பாடசாலை மாணவிகள் மாதவிடாய் காலங்களில் பாடசாலைக்கு செல்வதை தவிர்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். அதேபோல் ஆடை தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் போதிய சுகாதார வசதியின்மை அவர்களின் உற்பத்தி திறனை குறைப்பதோடு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலும் அது தாக்கத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டார். இதனாலே பணிபுரியும் பெண்களுக்கான மாதவிடாய் விடுமுறை தொடர்பான தேசிய கொள்கையொன்றை உருவாக்க தாம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாடசாலை மாணவிகளுக்கு மாதவிடாய் சுகாதார பொருட்களை வழங்குவதற்காக அரசாங்கம் 1.44 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ள போதிலும் மறுபுறம் பெண்கள் மீது 5 அடுக்கு வரிகளை விதித்துள்ளதாக சஜித் பிரேமதாசா விமர்சித்தார். 15% பொது தீர்வை, 18% வட் வரி, 10% துறைமுக மற்றும் விமானிய மேம்பாட்டு வரி, 15% செஸ் வரி மற்றும் 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி என்று 5 வரிகள் விதிக்கப்பட்டுள்ளமை பெரும் முரண்பாடு என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதனை நிவர்த்தி செய்ய தமது தரப்பு பின்வரும் திட்டங்களை முன்னெடுக்கும் என்று அவர் உறுதியளித்தார். மாதவிடாய் சுகாதார பொருட்கள் மீதான வரிகள் முழுமையாக நீக்கப்பட்டு பூஜ்யமாக்கப்படும். அத்துடன் உள்நாட்டு மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனைக்கு அமைய குறைந்த விலையில் தரமான தயாரிப்புகளை உள்நாட்டிலே உற்பத்தி செய்ய ஆதரவு வழங்கப்படும். ஸ்கொட்லாந்து நாட்டை போன்று இலங்கையிலும் அனைத்து பெண்களுக்கும் மாதவிடாய் சுகாதார பொருட்களை இலவசமாக வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும். சுகாதாரம் மற்றும் கல்விக்கான உரிமைகளை அடிப்படை உரிமைகளாக அரசியலமைப்பில் உள்வாங்கி அனைத்து குடிமக்களுக்கும் நிலையான சுகாதார தீர்வுகளை வழங்க அரசாங்கம் சட்டபூர்வமாக பிணைக்கப்படும் வகையில் அரசியலமைப்பு திருத்தப்படும். மாதவிடாய் சமத்துவம் என்பது பெண்களுக்கான விவகாரம் மட்டுமல்ல, அது பொது சுகாதாரம், கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கிய ஒரு தேசிய தேவை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தற்பொழுது ரூபா வலுவிழந்துள்ளதால் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி அடைந்துள்ளதா, அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு அரசாங்கத்திடம் பணம் உள்ளதா, எரிபொருள் எரிவாயு மருந்து உரத்தினை இறக்குமதி செய்வதற்கு டொலர் உள்ளதா, எதிர்க்கட்சியினரால் முன்வைக்கப்படும் இவ்வாறான கேள்விகளுக்கு அரசாங்கம் தற்போது பதிலளித்துள்ளது.
3: யுத்தம் ஒன்று ஆரம்பமானது என்பதை அனைவரும் அறிவர். அவ்வாறான நிலையில் எமது நாடு பெரும்பாலும் இறக்குமதியை நம்பியிருக்கும் ஒரு நாடாகும். எரிபொருள் கொண்டுவரப்பட வேண்டும், உரம் கொண்டுவரப்பட வேண்டும், எரிவாயு கொண்டுவரப்பட வேண்டும், பருப்பு கொண்டுவரப்பட வேண்டும், மருந்துகள் கொண்டுவரப்பட வேண்டும். இவ்வாறு பலவற்றை நாம் இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது. எனவே அவற்றை இறக்குமதி செய்யும் போது யுத்தத்தில் ஆரம்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னவென்றால், எரிபொருள் எரிவாயு போன்றவற்றின் விலைகள் அதிகரித்தன, கப்பல் கட்டணங்கள் அதிகரித்தன, காப்புறுதி கட்டணங்கள் அதிகரித்தன. இதன் காரணமாக எமது இறக்குமதி செலவுகள் அதிகரித்தன. அந்த நேரத்தில் டாலரின் சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. இருப்பினும் நாம் மிக குறுகிய காலத்துக்குள் இதனை முகாமைத்துவம் செய்துள்ளோம். வரலாற்றில் டாலர் பிரச்சனையினால் எரிபொருள் இல்லாமல் போன நாடாகவோ, மின்வெட்டு ஏற்பட்ட நாடாகவோ, எரிவாயு இல்லாமல் போன நாடாகவோ, பால்மா இல்லாமல் போன நாடாகவோ மாறவும் இல்லை. அவ்வாறு மாற இடமளிக்கவும் மாட்டோம் என்பதை நாம் அறிவோம்.
2: தொடர்ந்து இடைக்கால தடை உத்தரவின் காரணமாக முன்னதாக இடம்நிறுத்தப்பட்டிருந்த வனாத்தவில்லு பிரதேச சபையின் தவிசாளர் பதவியை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் பொது எதிர்க்கட்சியின் ஆதரவுடன் இரண்டு மேலதிக வாக்குகளை பெற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதியான வின்சென்ட் பிரான்சிஸ் தவிசாளர் பதவியை கைப்பற்றியிருக்கிறார். அதேவேளை இதில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் 8 வாக்குகளை மட்டுமே பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உப தவிசாளர் தேர்வில் 11 மேலதிக வாக்குகளை பெற்று பொது எதிர்க்கட்சி சார்பில் போட்டியிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் துசித லக்மால் உப தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மக்களுக்கு பொறுப்பு கூறும் மக்களின் அரசாங்கமான தற்போதைய அரசாங்கத்தை விரட்டி அடிப்பதற்கு மக்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை என்றும், அதற்காக திருடர்கள், ஊழல்வாதிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களே அதற்காக கனவு காண்பதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். அவர்கள் செய்த ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் நீதிமன்றில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது கலக்கமடைந்து பல்வேறு பொய்ப்பிரச்சாரங்களை பரப்பி வருகிறார்கள். ஆனாலும் தற்போதைய அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையை மேலும் வென்று முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டிருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். மாத்திரையில் வெள்ளப்பெருக்கினால் 2019-2022 காலப்பகுதியில் விவசாயம் செய்ய முடியாமல் போன விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி உரையாற்றினார். நாட்டில் மக்களின் அரசாங்கமும் ஒழுக்கமான வலுவான பொருளாதாரமும் தற்போது கட்டியெழுப்பப்பட்டுள்ளதால் வரலாற்றில் இல்லாத வகையில் பேரிடர் காலங்களில் மக்களுக்கு அதிகூடிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க முடிந்திருக்கின்றது. ஏதேனும் தேசம் ஏற்பட்ட குறுகிய காலத்துக்குள் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் நிலைப்பாடு. மக்களின் இவ்வாறான உடனடி பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கும் அதேவேளை அவர்களின் பொருளாதாரத்தை படிப்படியாக வலுப்படுத்தி தேசிய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யும் வேலைத்திட்டத்தை இந்த அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறு வணிகர்களுக்கு கடன் வழங்குவதற்காக கைத்தொழில் அமைச்சின் கீழ் 90,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் பிரஜாசக்தி வேலை திட்டத்துக்காக 2026 25 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் பல தசாப்தங்களுக்கு பின்னர் பல முக்கியமான பொருளாதார காரணிகளில் நாடு தற்போது உயர் முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. பொருளாதார தரவுகள் மட்டுமன்றி மக்களின் வாழ்க்கை தரம் எவ்வளவு சுலபமாகிறது என்பதை கொண்டே நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பிரதிபலிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று அசாத் மௌலானாவை சந்தித்த சானி அபேசிகர மற்றும் அவரது குழுவினரின் செயல்பாடு சட்டத்தின் ஆட்சியை கேலிக்குள்ளாக்குகின்றது. இந்த விடயத்தில் அரசாங்கம் நான் கேட்கும் 5 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று பிவிதிரேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில சுட்டிக்காட்டியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்ததாக அசாத் மௌலானா ஷனல்போ ஊடகத்தில் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்தார். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் உள்ள விசேட விருந்தினர் வருகை பதிவேட்டை ஒருமுறை சோதித்தாலே யார் சிறைச்சாலைக்கு சென்றார்கள் என்பது அம்பலமாகிவிடும். இதற்கு இலங்கையிலே ஆதாரங்கள் இருக்கும் போது இதற்காக சானி அபேசிகர தலைமையிலான அதிகாரிகள் பிரான்சுக்கு செல்ல வேண்டும் என்ற சந்தேகம் எழுகிறது. அசாத் மௌலானா தற்போது பிரான்சில் இல்லை, சுவிட்சர்லாந்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை சந்திக்க சென்ற சானி அபேசிகர ஏன் அவரை கைது செய்யவில்லை? சாரா ஹசீம் சகோதரர் ரில்வானுக்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ரகசிய சிகிச்சை பெற்றுக் கொடுக்க உதவியமை, போலி அடையாளத்தில் 2வது திருமணம் செய்தமை, மணப்பெண்ணின் தந்தையை மோசடியான காசோலைகளை வழங்கி ஏமாற்றியமை மற்றும் குடிவரவு குடியேறு சட்டங்களை மீறி நாட்டை விட்டு தப்பிச் சென்றமை போன்ற பாரதூரமான குற்றச்சாட்டுகள் அசாத் மௌலானா மீது உள்ளன. பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகம் என்பது இலங்கையின் இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதி. அங்கு சென்று சானி அபேசிகராவுக்கு அவரை சட்டப்படி கைது செய்ய அதிகாரம் இருந்தும் அவரை சுதந்திரமாக விட்டுவிட்டு அவர் வந்ததன் மர்மம் என்ன என்று கேட்டார். அசாத் மௌலானின் கருத்துக்கள் அப்பட்டமான பொய்கள் என உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் எஸ் ஐ இமா தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளது. அந்த ஆணைக்குழு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரைத்திருந்தது. இமா ஆணைக்குழுவின் இந்த அறிக்கையை செல்லுபடியற்றதாக்காமல் அந்த அறிக்கையை தூக்கி எறிந்துவிட்டு பொதுமக்களின் பணத்தில் அந்த பொய்யனிடம் சென்று விசாரணை நடத்துவது எந்த வகையில் நியாயம்? ஷானி அமேசகர அசத் மௌலானா தற்போது வசிக்கும்

0: நிறைவேற்றிக் கொள்ளவா? இந்த இரண்டாவது கேள்விக்கு எமது வானொலி சார்பிலே பதிலளிக்கலாம். அசாத் மௌலானா அவரது குடும்பத்தினர் தற்போது சுவிட்சர்லாந்தில் இல்லை, அவர்கள் பிரான்சிலே வசிக்கின்றார்கள். இது அவருக்கு தெரியாது போல் இருக்கிறது. மூன்றாவது, அசாத் மௌலாவின் கூற்றுக்கள் பொய்யென இமா ஆணைக்குழுவின் அறிக்கை இருக்கும் போது அந்த அறிக்கையை நிராகரிக்காமல் இந்த விசாரணை இதன் அடிப்படையில் நடத்தப்பட்டது. நான்காவது, பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளியான அசாத் மௌலானாவை நேரில் பார்த்ததும் ஏன் அவரை கைது செய்யாமல் விட்டு வந்தீர்கள்? ஐந்தாவது, ஒரு குற்றவாளியை சந்தித்துவிட்டு அவருடன் இணக்கமாக பேசி வாக்குமூலம் பெற்று வந்த சானி அபயசேகராவுக்கு எதிராக ஏன் அரசாங்கம் ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கவில்லை? இந்த செயல்கள் அனைத்தும் ரணில் விக்ரமசிங்காவின் பயணத்தை போல எதிர்கால அரசாங்கத்தில் மிக முக்கியமான அபயசேகரின் குற்றக்கோப்புகளாக விசாரிக்கப்படும். ஆந்திரகுமார திசநாயக்காவின் அரசாங்கம் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். நிலக்கரி கொள்முதல் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான முறைகேடுகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவுக்கு இதுவரை மொத்தம் 28 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான வாக்குமூலங்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி விசேட விசாரணைக்குழு தெரிவித்திருக்கிறது. நிலக்கரி கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புடைய பல்வேறு நிறுவனங்களின் அதிகாரிகளிடம் தொடர்ச்சியாக வாக்குமூலங்களை பெற ஆணைக்குழு தீர்மானம் மேற்கொண்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் ஐந்தாவது மற்றும் ஆறாவது கூட்டு மீளாய்வுகளை நிறைவு செய்துள்ளதோடு சுமார் 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது.
1: நிதி வசதி திட்டத்தின் ஐந்தாவது மற்றும் ஆறாவது மீளாய்வுகளுக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இரண்டு மீளாய்வுகளுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளமையினால் சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்து மற்றும் ஆறாவது கடன் தவணைகளை பெற்றுக் கொள்ள இலங்கை தகுதி பெற்றுள்ளது. இதற்கமைய 2023 ஆண்டு மார்ச் மாதம் ஆரம்பமான 48 மாத கால நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் ஊடாக இலங்கைக்கு இதுவரை 2.4 பில்லியன் டாலர் வழங்கப்பட்டுள்ளது. பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துதல், பொது நிதியை வலுப்படுத்துதல், வெளிநாட்டு கையிருப்பை மூலக்கட்டி எழுப்புதல் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை முன்னோக்கி கொண்டு செல்லுதல் ஆகியன நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இறக்குமதி கட்டுப்பாடுகளை தவிர்ப்பது உள்ளிட்ட சில குறிப்பிட்ட அளவுகோள்களை மாத்திரம் இலங்கை பூர்த்தி செய்ய தவறியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. வராயினும் வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய துறைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் மின்சாரம் எரிபொருளுக்கான செலவுகளை ஈடு செய்யக்கூடிய விலை நிர்ணய வழிமுறைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்துதல் மற்றும் நிதி உத்தரவாதங்கள் உள்ளிட்ட விடயங்களை இலங்கை வெற்றிகரமாக செயற்படுத்தியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்காக அபராதம் விதிப்பது போன்று போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பி முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து காவல்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது. இந்த செய்திகள் போலியான தொலைபேசி எண்களில் இருந்து அனுப்பப்படுவதோடு அவை இலங்கை காவல்துறையினரால் அனுப்பப்பட்டது போன்ற தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் கூற்றுப்படி இந்த செய்திகளை பெறுபவர்கள் ஒரு மோசடி இணையதளத்துக்கு வழிநடத்தப்பட்டு அங்கு போக்குவரத்து விதிமுறைகளுக்கான அபராத பணத்தை செலுத்துமாறு கூறப்படுகிறார்கள். பொதுமக்களை ஏமாற்றும் நோக்கில் அதிகாரப்பூர்வ கவர்மெண்ட் பே கட்டண தளத்தை ஒத்ததாக இந்த போலி இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இதன்போது இந்த இணையதளத்தை அணுகி பணத்தை செலுத்த முயற்சிப்பவர்களின் கடனட்டை விவரங்கள் உள்ளிட்ட ரகசிய தகவல்கள் மோசடிக்காரர்களால் திருடப்படும் அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். எனவே SMS அல்லது வாட்ஸ்அப் மூலம் வரும் சந்தேகத்துக்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் இவ்வாறான செய்திகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறும் காவல்துறை ஊடகப் பிரிவு பொதுமக்களை கேட்டிருக்கிறது. அத்துடன் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரால் உத்தியோர்வமாக குற்றம் சாட்டப்பட்டு கவர்மெண்ட் பே அமைப்பின் ஊடாக உத்தியோர்வ அபராத பத்திரம் வழங்கப்பட்ட பின்னரே போக்குவரத்து அபராதங்கள் செலுத்தப்பட வேண்டும் என்றும் காவல்துறை இந்த விடயத்தில் தெளிவுபடுத்தியுள்ளது. கட்டன் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் இரண்டில் கல்வி கற்கும் 7 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவன் கொழும்புக்கு தனியாக பேருந்தில் செல்ல முயன்ற போது கட்டன் பேருந்து நிலையத்தில் வைத்து நேற்று பத்திரமாக மீட்கப்பட்டு கட்டன் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். கட்டன் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து நிலைய நேர காப்பாளரின் சாதுரியமான மற்றும் சமயோசித செயலினாலே இந்த சிறுவன் பெரும் ஆபத்துகளிலிருந்து தடுத்து நிறுத்தப்பட்டு மீட்கப்பட்டார். கொழும்பு பகுதியில் தங்கி வேலை செய்து வரும் தனது பெற்றோரை பார்ப்பதற்காக தான் தனியாக பேருந்து மூலம் கொழும்புக்கு செல்ல போவதாக அந்த சிறுவன் பேருந்து நிலைய நேர காப்பாளரிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் கொழும்பு செல்வது

0: அதற்காக தனது பெரியம்மா தாயின் அக்கா தனக்கு பணம் கொடுத்ததாகவும் அந்த சிறுவன் குறிப்பிட்டார். 7 வயது சிறுவன் ஒருவன் தனியாக கொழும்பு செல்ல முயன்றதை கண்டு சந்தேகமடைந்த நேர காப்பாளர் சிறுவனை பேருந்தில் ஏற அனுமதிக்காது தடுத்து வைத்துள்ளார். பின்னர் இதுகுறித்து உடனடியாக கட்டன் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறை அதிகாரிகளிடம் அந்த சிறுவன் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டார். இதுகுறித்து கட்டன் காவல் நிலைய உயர் அதிகாரி தெரிவிக்கையில், காவல்துறை பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ள இந்த சிறுவன் தொடர்பில் கட்டன் நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. நீதிமன்ற நடைமுறைகளின் பின்னர் சிறுவனின் முறையான பெற்றோரை அல்லது பாதுகாவலர்களை கண்டறிந்து அவர்களிடம் சிறுவனை பத்திரமாக ஒப்படைக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மட்டக்களப்பு நகரில் உள்ள விடுதியொன்றில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட தீப்பரவலில் சிக்கி 2 குழந்தைகள் உயிரிழந்தார்கள். அந்த விடுதியில் தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் அதில் வெளியான நச்சு புகையினால் விடுதியின் அறையில் தங்கியிருந்த 2 சிறுவர்களும் உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது. தமது தாயை பார்வையிடுவதற்காக பதுளையில் இருந்து அந்த 2 குழந்தைகளும் தந்தையுடன் மட்டக்களப்புக்கு சென்றுள்ளார்கள். இதன்போது அறையில் 2 குழந்தைகளும் தாயும் தங்கியிருக்க தந்தை வெளியில் சென்றுள்ள சந்தர்ப்பத்தில் விடுதியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த 2 குழந்தைகளும் உயிரிழந்தார்கள். சம்பவத்தில் 3 வயதுடைய ஆண் பிள்ளையும் 5 வயதுடைய பெண் பிள்ளையுமே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தாயார் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு பூதூர் பகுதியில் உள்ள இலங்கை விமானப்படை முகாமுக்கு முன்னால் உள்ள வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வாவிக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவிக்கிறார்கள். மட்டக்களப்பு திருப்பெருந்துறை 4 குறுக்கு தெருவைச் சேர்ந்த 20 வயது நம்பிய கதிர் செல்வன் பரமநாதன் என்ற இளைஞரே உயிரிழந்திருக்கிறார். நேற்று மாலை அந்த இளைஞர் திருப்பெருந்துறை நோக்கி செல்லும் வீதியில் மோட்டார் சைக்கிளை வேகமாக செலுத்தி சென்றுள்ளார். இதன்போது விமானப்படை முகாமுக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் திடீரென வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டதோடு அருகில் இருந்த வாவிக்குள்ளும் பாய்ந்திருக்கிறது. இதனால் அந்த இளைஞர் நீரில் மூழ்கியிருக்கிறார். இதனை கண்ட விமானப்படையினரும் பொதுமக்களும் இணைந்து வாவியிலிருந்து இளைஞனை மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தார்கள். ஆனாலும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டார்கள். களுத்துறை பள்ளிவாசல் வீதி வெட்டுமகட பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வர்த்தகர் ஒருவரை இலக்கு வைத்து காரில் சென்ற நபர் ஒருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை கைது செய்வதற்காக 3 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். 2,07,30,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டு வந்த 14 சீனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கட்நாயக்கா விமானிய பெர்கே முனையத்தின் ஊடாக வெளியேற முயன்ற போது விமானிய சுங்க அதிகாரிகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இன்று அதிகாலை 1:30 மலேசியாவின் கோலாலம்பூர் நகரிலிருந்து பதிக்கேயர் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் மூலம் இவர்கள் அனைவரும் கட்நாயக்கா விமானியத்தை சென்றடைந்தார்கள். இதன்போது அவர்கள் கொண்டு சென்ற 14 பயணப்போதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சீன தயாரிப்பிலான 1,38,200 சிகரெட்டுகளை கொண்ட 691 சிகரெட் கார்ட்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சீன பயணிகளை தங்களது காவலில் வைத்துள்ள கட்நாயக்கா விமானிய சுங்க அதிகாரிகள் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மதவாச்சி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட லுலு பகிச்சுவா கிராமத்தின் கிகிரிகே வெவ பகுதியில் உள்ள பயிற்சிகை கிணறு ஒன்றிலிருந்து யானை ஒன்றின் உடலம் கண்டெடுக்கப்பட்டதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். சுமார் 7 உயரமும் 30 வயது மதிக்கத்தக்கதுமான ஒரு ஆண் யானையை உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த யானை நீண்ட நாட்களாக காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவதிப்பட்டு வந்ததாக அந்த கிராம மக்கள் தெரிவித்தார்கள். அந்த வலியை குறைத்துக் கொள்வதற்காக இந்த யானை அடிக்கடி நீர்நிலைகளுக்குள் இறங்குவதை வழக்கமாக கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. வளமை போன்று வலியை குறைப்பதற்காக இந்த விவசாய கிணற்றுக்குள் இறங்கிய யானை அங்கேயே உயிரிழந்து விட்டதாக கிராம மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். யானையின் உடல் பல நாட்களாக கிணற்று நீருக்குள் மூழ்கி கிடந்த நிலையில் அதிலிருந்து வீசிய துர்நாற்றம் காரணமாகவே கிராம மக்கள் இதனை அவதானித்துள்ளார்கள். தொழிலாளர் சக்தி வளங்களில் ஈடுபட்டுள்ள தென்கொரியாவின் முன்னணி நிறுவனமான குளோபல் ஒர்க் போர்ஸ் சொல்யூஷன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஸ்பெஷலிஸ்ட் அந்த நிறுவனத்தின் உயர் பிரதிகளுக்கும் தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்காவுக்கும் இடையே 25ஆம் தேதி தொழில் அமைச்சில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது உலக புகழ் பெற்ற தென்கொரிய எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமான சாம்சங் நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக விசேட தகுமைகளை கொண்ட இலங்கையர்கள் E7 விசா பிரிவின் நேரடி பணியாளர்களாக நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக தென்கொரிய பிரதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இலங்கை தொழிலாளர்களை தென்கொரியாவுக்கு உத்தியூர்வமாக அழைத்து வருவது தொடர்பான தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் சட்ட விதிமுறைகள் குறித்தும் துல்லியமான விழிப்புணர்வையும் ஆலோசனைகளையும் பெறுவதற்காகவே இந்த கூட்டத்தில் தாங்கள் கலந்து கொண்டதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்கே தென்கொரியாவில் உள்ள உயர்தர வேலைவாய்ப்புகளுக்காக அதிக திறமையான மற்றும் தொழில்சார் தகுமைகளை கொண்ட இலங்கை தொழிலாளர்களை அனுப்புவது தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்று என்று சுட்டிக்காட்டினார். அத்துடன் இந்த மாபெரும் வேலைவாய்ப்பு முயற்சிக்கு தொழிலாளர் அமைச்சகம் தனது அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காசா மக்களுக்கு அவசர மனிதாயமான உதவிகளையும் மருத்துவப் பொருட்களையும் கொண்டு சேர்க்கும் சுமுத் புளோட்டிலா என்ற சர்வதேச மனிதாயமான கடற்பயணத்தில் இணைந்திருந்த போது இஸ்ரேலிய படையினரால் கைது செய்யப்பட்ட இலங்கை செயற்பாட்டாளர் சமீரா மெக்புத்தீன் கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர் ஸ்தானிகரம் நேற்று முன்தினம் ஒழுங்கு செய்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தனக்கு நேர்ந்த கொடூரங்கள் குறித்து விவரித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பை ஃப்ரீ பலஸ்தீன் இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது. செய்தியாளர் சந்திப்பில் கண்ணீர் மல்க பேசிய சமீரா சைப்ரஸுக்கு அருகில் உள்ள சர்வதேச கடற்பரப்பில் இஸ்ரேலிய படையினரால் தங்களது குழு தடுக்கப்பட்டு 4 நாட்கள் வெளியுலக தொடர்புகள் எதுவுமின்றி வைக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டார். மேலும் தன்னை 3 நாட்கள் உணவோ தண்ணீரோ இன்றி ஒரு இரும்பு கொண்டெய்னரில் அடைத்து வைத்திருந்ததாக திடுக்கிடும் குற்றச்சாட்டையும் முன்வைத்தார். இஸ்ரேலிய படையினர் அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தியதோடு கப்பலில் இருந்தவர்களை துப்பாக்கிகள் மற்றும் நாய்களை காட்டி அச்சுறுத்தி உடல் ரீதியாக தாக்கி முகத்திலும் உடலிலும் கடுமையான காயங்களை ஏற்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். தன்னிடம் ஜியாப்பை அகற்றுமாறு கட்டாயப்படுத்திய போதும் அதற்கு தான் உடன்படவில்லை என்று அவர் உறுதியுடன் தெரிவித்தார். இஸ்ரேலிய படையினரின் இந்த நடத்தையை ஊடகங்கள் உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய சமீரா பாலஸ்தீன மக்கள் ஒவ்வொரு நிமிடமும் படும் துன்பங்களை சுட்டிக்காட்டி உலக மக்கள் பாலஸ்தீனத்துடன் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்ற அழைப்பையும் அவர் விடுத்திருக்கிறார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் ரம்புக்கனை முதல் கலகேதர வரையான 3ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் உத்தியூர்வ அங்குரார்ப்பண விழா நாளை நடைபெறுகிறது. இந்த விழாவுக்கு ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா தலைமை தாங்குகின்றார்.
1: இந்த திட்டத்தின் கீழ் 18.7 கிலோமீட்டர் தூரம் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் அனுராதா ஹெட்டியாராஜ் தெரிவித்துள்ளார். 1ஆம் கட்டத்தின் கீழான அபிவிருத்தி பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அவை 2027ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் நிறைவடைய உள்ளன. 1ஆம் கட்டமானது பொதுஹரவில் இருந்து ரபுக்கணை வரையிலான பகுதிக்கு 78 பில்லியன் ரூபாயும் 2ஆம் கட்டத்துக்கு 112.4 பில்லியன் ரூபாயும் செலவிடப்படுகின்றது. இந்த நிதி அனைத்தும் உள்நாட்டு நிதியுதவியை பயன்படுத்தி உள்நாட்டு ஒப்பந்த நிறுவனங்களின் ஊடாக மேற்கொள்ளப்படுவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து சர்வதேச உயிரியல் பல்வகமே தினத்தை முன்னிட்டு இலங்கையின் மிகப்பெரிய நகர்ப்புற வண்ணாத்து பூச்சி பூங்கா அனுராதபுரத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக உத்தியூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் அமைச்சின் மேலதிக செயலாளர் RDS ரணதுங்க, வடமத்திய மாகாண பிரதம செயலாளர் ரஞ்சன ஜெய்சிங்க, அனுராதபுரம் மாநகர ஆணையாளர் நிசந்த ரோய் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளின் தலைமையில் இந்த திறப்பு விழா அண்மையில் வெகு விமரிசையாக நடைபெற்றிருக்கிறது. பொதுமக்கள் பொழுதுபோக்கும் வகையில் முதல் முறையாக அனுராதபுரத்தில் அமைக்கப்பட்ட இந்த வண்ணத்து பூச்சி பூங்காவானது பிராந்தியத்தின் உயிரியல் பல்வகைமையை பாதுகாக்கும் உன்னத நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் அளவிடும் முக்கிய குறியீடாக இங்குள்ள வண்ணத்து பூச்சிகள் விளங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்த வண்ணத்து பூச்சி பூங்கா வெறும் பொழுதுபோக்கு இடமாக மட்டுமன்றி சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்களுக்கான சிறந்த ஆய்வு மையமாகவும் பொதுமக்களுக்கு மன அமைதியை வழங்கும் இயற்கை தளமாகவும் சிறுவர்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு மையமாகவும் பயன்படும் என்று திறப்பு விழாவில் கலந்து கொண்ட கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தார்கள். மேலும் வண்ணத்து பூச்சிகளை கவரும் வகையிலும் அவற்றின் இயற்கையான இனப்பெருக்கத்துக்கு உந்த சூழலை ஏற்படுத்தும் வகையிலும் 60 மேற்பட்ட அரிய வகை தாவர இனங்கள் அந்த பூங்காவில் நடப்பட்டிருக்கிறது. அத்துடன் பூங்காவுக்கு செல்பவர்கள் வண்ணத்து பூச்சிகளின் வாழ்க்கை சக்கரம் மற்றும் அவற்றின் வகைகள் தொடர்பாக முழுமையாக அறிந்து கொள்ளும் வகையில் நவீன தகவல் மையம் ஒன்றும் அங்கு அமைக்கப்பட்டிருப்பது விசேட அம்சமாகும். நடப்பு ஆண்டின் மே மாதம் நிறைவடைவதற்கு முன்னதாகவே இலங்கைக்கு சென்ற சர்வதேச சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துவிட்டதாக வெளிவிகார சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜிதகர தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் இலங்கை சுற்றுலாத்துறை வரலாற்றில் தொடர்ந்து 2வது ஆண்டாகவும் இந்த மைல்கல் சாதனை எட்டப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்ற நிலைமைகளால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட பயண கட்டுப்பாடுகள் மற்றும் ஸ்திரத்தன்மையற்ற காரணமாக கடந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் சற்றே மந்தநிலை காணப்பட்டது. ஆனாலும் கடந்த 2025 பதிவு செய்யப்பட்ட சாதனை அளவிலான சுற்றுலா வளர்ச்சியை தொடர்ந்து இந்த ஆண்டும் 5 மாதங்களுக்குள் 10 லட்சத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கையை சென்றடைந்திருக்கிறார்கள். 2026 இலங்கைக்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் செல்லுகின்ற நாடுகளின் வரிசையில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து மாத்திரம் 2 லட்சத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கையை சென்றடைந்திருக்கிறார்கள். இதனை தவிர்த்து ஐக்கிய ராஜ்யம், ரஷ்யா, சீனா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் இலங்கையின் முதன்மை சுற்றுலா சந்தைகளாக விளங்குகின்றன. இரத்த புற்றுநோயானது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தெளிவாக கண்டறியக்கூடிய காரணங்கள் எதுவுமின்றி ஏற்படுவதாக தேசிய புற்றுநோய் நிறுவனத்தின் குருதியியல் மற்றும் புற்றுநோயியல் நிபுணர் மருத்துவர் புத்திக சோமவர்த்தன தெரிவித்திருக்கிறார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடுவிலாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்தார். பெரும்பாலான நோயாளிகளுக்கு இரத்த புற்றுநோயானது தற்செயலாகவே ஏற்படுகிறது என்றும் அதற்கான குறிப்பிட்ட காரணங்களை அறிவியல் சான்றுகள் மூலம் துல்லியமாக சுட்டிக்காட்டுவது மிகவும் கடினம் என்று அவர் குறிப்பிட்டார். இரத்த புற்றுநோய் ஏற்படுவதற்கு மிக குறைந்த அளவிலான ஆபத்து காரணிகளே அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவையும் மிக குறைந்த எண்ணிக்கையிலான நோயாளிகளிடமே செல்வாக்கு செலுத்துகின்றன. பென்சின் மற்றும் பிராமட்டிஹைட் போன்ற சில ரசாயனங்களுக்கு நீண்ட காலம் முகங்கொடுத்தல், புகைப்பிடித்தல் மற்றும் உடல் பருமன் அயனியாக்கும் கதிர்வீச்சுக்கு ஆளாகுதல், அதாவது சில மருத்துவ சிகிச்சைகளின் போது ஏற்படும் கதிர்வீச்சுகள் உட்பட இருந்தாலும் மருத்துவ சிகிச்சைகள் மூலம் ஏற்படும் கதிர்வீச்சு அபாயங்கள் மிகவும் அரிதானவை என்பதோடு அவை பலவிடங்களுக்கு பின்னரே வெளிப்படக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இரத்த புற்றுநோயானது பொதுவாக பரம்பரை பரம்பரையாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை என்று மருத்துவர் புத்திக சோமவர்த்தன தெரிவித்தார். வெறும் 5% சந்தர்ப்பங்களில் மட்டுமே இந்த மரபணு அல்லது குடும்ப பின்னணியுடன் தொடர்புடையதாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. இது பரம்பரை நோய் அல்லாததால் இரத்த புற்றுநோயாளர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வழக்கமான சோதனைகளை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. மருத்துவர் ஒருவர் பிரத்யேகமாக பரிந்துரைத்தால் ஒழிய இதற்காக பொதுமக்கள் தங்களின் பணத்தையோ அல்லது நேரத்தையோ வீணடிக்க வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்.
1: இரத்த புற்றுநோய் எதனால் ஏற்படுகின்றது?
2: இரத்த புற்றுநோய்களை எடுத்துக்கொண்டால் கூடுதலாக பொதுவாக லியூகேமியா, லிம்போமா, மல்டிபிள் மயலமா போன்ற இரத்த புற்றுநோய்கள் பொதுவாக காணப்படுகிறது. இரத்த புற்றுநோய் எல்லா வயதிலும் பொதுவாக பரவலாக காணப்படும் விட ஒவ்வொரு வருடமும் எடுத்துக்கொண்டால் 2000 புதிய நோயாளிகள் இனம் காணப்படுகின்றனர் மற்றும் 1000 அதிகமானோர் மரணிக்கிறார். பொதுவாக ஒவ்வொரு வருடம் இனம் காணப்படும் நோயாளிகளில் கூடுதலாக லியூகேமியா, லிம்போமா போன்ற இனம் காணப்படுகிறது. பெண்களை விட ஆண்கள் சற்று அதிகமாக நோயாளிகள் இனம் காணப்படுகின்றனர். மரபணுக்கள் ஏற்படும் தலைவரி மூலம் ஜெனடிக் மியூட்டேஷன் மூலம் இந்நோயை ஏற்படக்கூடியதாகும். அதாவது இரத்த அணுக்களில் உள்ள டிஎன்ஏ ஏற்படும் மாற்றத்தினால் நோய் கலப்பிரிவு, கேன்சர் கலங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பால் ஏற்படக்கூடியதாக இருக்கும் மற்றும் சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் மூலமாகவும் இந்நோய் கூடுதலாக பரவுகிறது. உதாரணமாக கதிரியக்கம், ரேடியோ தெரப்பி, இல்லாவிட்டால் ரேடியோ நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ஸ், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் போன்ற தாக்கங்களினால் கதிரியல் தாக்கத்தினாலும் இந்நோய் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ரசாயன பொருட்களின் மூலமும் இந்நோய் பரவக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பூச்சிக்கொல்லிகள், பென்சின் போன்ற ரசாயனங்கள் மற்றும் தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள், கீமோ தெரப்பி மூலம் பயன்படுத்தப்படும் டிராக்ஸ் மூலமும் இந்நோய் அதிகரிக்க சந்தர்ப்பம் உள்ளது மற்றும் புகைப்பிடித்தலின் மூலமும் இந்நோய் கூடுதலாக லிம்போமா போன்ற நோய், கேன்சர் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு மேலதிகமாக வைரஸ் தொற்றுகள், உதாரணமாக HIV, எப்ஸ்டீன் வைரஸ், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் போன்ற வைரஸ் தொற்றுகளால் கேன்சர் ஏற்படும் கேன்சரின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. குறிப்பாக லிம்போமா போன்ற கேன்சர் அதிகரிக்க சந்தர்ப்பம் உள்ளது. மற்றும் நோயற்பு தொகுதியில் ஏற்படும் பாதிப்புகள், உதாரணமாக போன் மரோ சப்ரேஷன், இம்யூனோ சப்ரேஷன் மருந்துகள் பாவிக்கிறது மூலமும், HIV ஆட்டோ இம்யூனோ டிசீசஸ் மூலமாகவும் இந்நோய் அதிகரிக்கப்படும். இதை தவிர பரம்பரையாக கடத்தப்படும் ஜெனடிக் டிசார்டர்ஸ் மூலமாகவும் இந்நோய் பரவுகின்றது. டவுன் சிண்ட்ரம், ஃபான்கோனி அனிமியா போன்ற மூலமாகவும் இது பரவலாம். அடுத்ததாக ஃபேமிலி ஹிஸ்டரி. ஃபேமிலி ஹிஸ்டரி மிக முக்கிய காரணம் அல்ல. ஃபேமிலி ஹிஸ்டரி அதாவது குடும்பத்தில் நெருங்கிய குடும்ப உறுப்பினர், தாய், தந்தையினற்ற அல்லது சகோதரர் போன்றவற்றுக்கு சம்பந்தப்பட்ட கேன்சர் இருக்குமா எனால் உங்களுக்கும் அடுத்த பரம்பரைக்கும் கடத்தப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் மிக சொற்ப அளவிலே 5% குறைவான சதவீதத்தை இவ்வாறான நோய் கடத்தப்பட முடியும்.
1: இதன் ஆரம்ப அறிகுறிகள் யாவை?
2: இனம் காணப்பட முடியாத காய்ச்சல் மற்றும் களைப்பு, சோர்வு, நிறைய முடிச்சுகளில் ஏற்படும் வீக்கம், மூட்டுகளில் ஏற்படும் வீக்கம், நோ போன்றவை, உடல் எடை குறைவடைதல், பசியின்மை போன்றவை, மற்றும் உடலில் இரத்த கசிவுகள் போன்ற சிம்டம்ஸ் ஆரம்ப நிலையில் தோற்றுவிக்கும். மற்றும் அதிக வியர்வை, அதாவது இரவு நேரங்களில் கூடுதலான வியர்வை, உடல் ஆடை முழுவதும் நனைந்து விடும் அளவிற்கு அதிக வியர்வை இரவு நேரங்களில் கூடுதலாக காணப்படும். இவ்வகையான சிம்டம்ஸ் இருக்கும் போது ஆரம்ப நிலையில் இதற்கான பரிசோதனைகள் செய்து அதற்கு தகுந்த சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளும் போது, நோயை கண்டறிந்து தகுந்த சிகிச்சைகள் போது அவர்களுடன் நோயாளியின் ஆயுளை நம்மால் கூட்டிக் கொள்ள முடியும்.
1: இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன?
2: தற்போது நவீன சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்படுகிறது. உதாரணமாக கீமோதெரபி டிரக்ஸ் மூலம் கேன்சர் செல்ஸ் பெருக்கத்தை தடுக்க முடியும். டார்கெட்டட் தெரப்பி போன்ற, அதை தவிர நோயெதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கான இம்யூனோ தெரப்பி போன்றவை, போன் மரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், தென்னுபச்சை மாற்று சிகிச்சை போன்ற நவீன சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்படுகிறது. நவீன சிகிச்சை முறைகளாக இரத்த புற்று நோயாளர்கள் கூடுதலான அனுகூலங்களை பெற்றுள்ளனர். மேலதிகமாக நாங்கள் இந்த இரத்த புற்று நோயாளர்களுக்கு சுயாதீனமான இரத்த தானம் மற்றும் பிளேட்லெட் தானம் மற்றும் எண்ணுபச்சை ஸ்டெம் செல் தானம் வழங்குவதற்கான பதிவுகளை மேற்கொள்வதன் மூலம் நாங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய உபகாரத்தை செய்யக்கூடியதாக இருக்கும்.
0: செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,52,400 ரூபாவாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,050 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி TRT தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
4: நேரம் சரியாக 2:38 ஐக்கியராஜ்யத்தில் 1:38 மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கான சனை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பிடி கேஷன்கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களுக்கும் அவரது நன்றிகள். கர்நாடக முதல்வர் சித்தராமையா பதவி விலக முடிவு செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் RV தேஸ்பாண்டே தெரிவித்துள்ளார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா காலில் விழுந்து துணை முதலமைச்சர் DK சிவகுமார் ஆசி பெற்றார். மம்தா பனர்ஜி மற்றும் மு க ஸ்டாலின் ஆகியோரின் தோல்விக்கு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளே காரணம் என ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வர் ஜெகன் மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் பிஜே நேற்று சந்தித்து பேசினார். டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் விஜய் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காமல் சென்னை திரும்பியிருக்கின்றார். தமிழக வெற்றிக்கழக அரசில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் நிலையில் அக்கட்சி தலைவர்களை விஜய் சந்திக்காததனால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ராகுல் காந்தியை சந்திக்காமல் டெல்லியிலிருந்து விஜய் புறப்பட்டதனால் காங்கிரஸ்காரர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க 5 பேரை மத்திய அரசுக்கு கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை விதிக்க திமுக அரசின் முந்தைய சட்டம் செல்லும் என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பினை வழங்கியுள்ளது. சர்வதேச எல்லையிலிருந்து 15 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து சட்டவிரோத ஆக்கிரமிப்பு கட்டிடங்களையும் இடித்து அகற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். ஈரானில் கடந்த ஆண்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாலுமிகள் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். உரிய விலை கிடைக்காததனால் அறுவடை செய்யப்பட்ட மாங்காய்களை விவசாயிகள் சாலையோரம் கொட்டி செல்லும் அவல நிலை நிகழாண்டும் நீடிக்கின்றது. நாடு முழுவதும் வெப்பநிலை அதிகரித்து வருவதனால் மக்கள் அதிகபட்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 குறைந்து 116,000 விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 150 ரூபாய் குறைந்து 14,500 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மதிய பிரதான செய்திகளில் உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் அவர்களுக்கு நன்றிகள். இஸ்ரேல் ஹமாஸ் ஆயுத பிரிவின் புதிய தலைவரை தாக்குதலில் கொன்றதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தென் லெபனானின் பெரும் பகுதியிலிருந்து வெளியேற பொதுமக்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. அந்த இடங்களை போர் நடக்கும் பகுதிகளாக இஸ்ரேலிய இராணுவம் வகைப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் போரில் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயல்படுவது மிகவும் சிக்கலானது என்று அமெரிக்காவின் ஆளும் குடியரசுக் கட்சியின் மூத்த செனட்டர் லின்சே கிரகன் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீர்ணையில் தென்கொரியா சரக்கு கப்பல் மீது ஈரானிய ஏவுகணை பாய்ச்சப்பட்டதா என்பதை விசாரிக்க ஷோல் ராணிய தூதரை அழைத்துள்ளது. அந்த சம்பவத்துக்கும் ஈரானுக்கும் தொடர்பில்லை என்று அந்த நாட்டு தூதர் கூறியிருந்தார். கப்பலுக்கு ஏற்பட்ட சொத்துக்கு சேதத்துக்கு அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். நவீன போர் சூழலுக்கு ஏற்ற வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய க்ரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மற்றும் பீரங்கி ஏவுகணைகளை வடகொரியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. ஸ்பெயினில் ஆளும் சோசலிஸ்ட் கட்சியின் தலைமையகத்தில் அந்த நாட்டு போலீசார் நேற்று சோதனை நடத்தினார்கள். கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நீதித்துறை வழக்குகளில் முறைகேடாக தலையிட முயன்ற கட்சியின் முன்னாள் உறுப்பினர் லெய்ரி டீசுக்கு தொடர்புடைய நீதி மோசடி புகாரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமுடியை ஒத்த பொன்னிற உரோம கட்டையை கொண்ட அரிதான வெள்ளை எருமை ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானதாக அடுத்து தியாக திருநாள் சூர்பனையிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளது. லாவோஸில் வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் கடந்த ஒரு வாரமாக சிக்கியிருந்த 7 பேரில் 5 உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். எஞ்சிய 2 தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அமெரிக்காவில் வெள்ளத்தில் கார் சிக்கிக் கொள்ள நல்ல வேளையாக காரில் குழந்தையை அதிகாரிகள் காப்பாற்றிய காட்சி இணையத்தில் பரவி வருகின்றது. ஆஸ்திரேலியாவில் கோலாக்கள் நீண்ட நேரம் நீடிக்கும் வெப்பத்தால் உயிரிழக்கும் அபாயம் அதிகரிப்பதாக புதிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மலேசியாவில் நிக்ரி ஷெம்பிளான் மாநிலத்தில் 11 பேரப்பிள்ளியை மரணம் தொடர்பில் 54 பாட்டியை கைதாகியுள்ளார். அந்த பெண் குழந்தை சவர்க்கார தண்ணீர் இருந்த வாளிக்குள் மூழ்கி அசைவற்ற நிலையில் கிடந்துள்ளது. வேகமாக அதிகரித்து வரும் உற்பத்தியின் காரணமாக கிட்டத்தட்ட 15 பிளாஸ்டிக் கழிவுகளில் அளவு 2 மேலாக அதிகரிக்கக்கூடும் என அண்மையில் வெளியான ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மதிய பிரதான செய்திகளில் விளையாட்டு செய்திகள். இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்துள்ள மன்னார் மாவட்டம் பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த வீராங்கனை சதீஷ்குமார் சஜீந்தினியை வரவேற்கும் விசேட நிகழ்வு இன்று வியாழக்கிழமை காலை மன்னார் அரச பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. உலகின் ஆகவேக ஓட்டப்பந்தய வீரன் எனப்பட பெயர் பெற்ற உசேன் போல்டின் உலக சாதனையை முறிய அடிப்பவருக்கு 10 மில்லியன் டாலர் பரிசு தொகை காத்திருக்கின்றது. ஐபிஎல் 2026 எலிமினேட்டர் சுற்றில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 47 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இரண்டாவது சுற்று போட்டியில் நேற்று போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக், சுவிட்சர்லாந்து வீராங்கனை மெலிண்டா பென்சிகா அபார வெற்றி பெற்று மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள். நோர்வே செஸ் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷ் இரண்டாவது சுற்றுக்கு போட்டியில் அமெரிக்க வீரர் வெஸ்ட்லி ஸ்ரோவிடம் தோல்வியை கண்டுள்ளார். ஆசிய விளையாட்டு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய சார்பில் பங்கேற்ற தங்கப்பதக்கம் வென்ற முதல் வீரரும் விளையாட்டுத்துறையில் சிறந்த நிர்வாகியுமான ரத்தர் சிங் 79 வயதில் டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் tatamilali.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை அச்சோடு எமது வானொலியில் விளம்பருகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஈரோ இலங்கையில் 381 ரூபா 77 சதம், இந்தியாவில் 111 ரூபா 44 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 329 ரூபா 55 சதம், இந்தியாவில் 96 ரூபா 11 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 417 ரூபா 64 சதம், இந்தியாவில் 121 ரூபா 63 பைசா. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 441 ரூபா 80 சதம், இந்தியாவில் 128 ரூபா 57 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 238 ரூபா 27 சதம், இந்தியாவில் 69 ரூபா 39 பைசா. இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை விட்டு வரும் நூலகம். இந்திய செய்திகளுக்கு பாரிஸ் லாட்சியப்பள்ளம் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கும் அவரது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் செய்தியை சுயமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகள்.

நேரம் சரியாக 2:47 ஐக்கியராஜ்யத்தில் 1:47 நிமிடங்கள். இந்த நேரத்தில் வானிலையில் பலம் பெறுகின்றது.

0: சாயி அருள்மிகு. பிரதி வியாழக்கிழமைதோறும் 2:30 3 மணி வரை இடம்பெறுகின்றது சாய் அருள்மிகு. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் கண்டிய தமிழ் ஒலிபரப்பு கூடஸ்தாபன சுரேஷ்ட அறிவிப்பாளரான சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். வலிமை போல் இன்றும் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
1: வணக்கம் அன்பு நேயர்களே, வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய்ரா. பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே, கரையான் எறும்புகள் முதலில் கொஞ்சம்தான் உள்ளன. அவை வெகு விரைவில் அதிகம் பரவி மரம் முழுவதையும் துளைத்து விடும். அதுபோல முதலில் சிறியதாக தொடங்கும் எந்த கெட்ட எண்ணமும் வளர்ந்து சான்றோரையும் பாழாக்கிவிடும். புகை இருந்தால் அதன் பின் நெருப்பு இருக்கும். ஓடும் ரயில் இருந்தால் அதன் பின் டிரைவர் இருப்பான். தானாக அணைந்து எரியும் விளக்குக்கு தனி இடம் உள்ளது. அதுபோல படைப்புக்கு காரணமானவரை கண்டுகொள்ள இயலாதா? காணும் இவ்வுலகனைத்தும் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களின் வெளிப்பாடும் பிரகாசமுமே இப்பிரபஞ்சம். பஞ்சபூதங்களின் முழுமையான மலர்ச்சியே இப்பிரபஞ்சம். இது விச்வம் பிரபஞ்சம் என்று அழைக்கப்படுகின்றது. விச்வம் இறைவன் தன்னை கணக்கற்ற உருவங்களுடனும் பெயர்களுடனும் உணர்ச்சிகளுடனும் எண்ணங்களுடனும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார் என்பதே இதன் பொருள். புருஷ சுக்தம். இவ்வுலகம் 1000 கண்கள் உடையது, 1000 கைகள் உடையது, 1000 கால்கள் உடையது. உலகம் விளைவு விஷ்ணு காரணம். இவ்வுலகம் காரிய காரண சம்பந்தமாகும். விளைவு என்ற தன்மையில் இறைவன் அளவற்ற வலிமையுள்ள வடிவமாக இருக்கின்றார். காரணம் என்ற தன்மையில் மிக சூக்குமமாக இருக்கின்றார். காரணம் காரியம் இரண்டு தன்மைகளும் தெய்வீகம். இறைவன் அணுவிற்கு அணுவானவர். அவர் அப்பாலுக்கு அப்பால் ஆனவர். சாட்சி பேரொளியாக திகழ்பவர். ஆத்மனே பிரம்மன், பிரம்மனே ஆத்மா. சூக்குமத்திலும் சூக்குமம் ஆனவர். கனமானவற்றை விட கனமானவர். அணுவாயினும் அண்டமாயினும் அளவற்ற ஆற்றல் ஒன்றே. அவை ஒன்றுடன் ஒன்று இணைந்த தொடர்பு உள்ளவை, ஒன்றை ஒன்று சார்ந்தவை. ஆகவே நீங்கள் பிரகிருதி இயற்கையை வேண்டாம் என ஒதுக்கி தனியாக கருதல் ஆகாது. பிரகிருத்தியே பரமாத்மா, பரமாத்மாவே பிரகிருதி. இயற்கையின் பஞ்சபூதங்களும் இறைவனின் வடிவம். பூமியை பூதேவா என்பர். பூமியும் தேவதையே. தண்ணீரை கங்காதேவி என்று வழிபடுவது உண்டு. நீரையும் தெய்வம் என்று கருதுகின்றோம். காற்றை வருணதேவன் என்பர். ஆகாயத்தை சப்த பிரம்மன் என்பர். பஞ்சபூதங்களும் தெய்வ வடிவமாகும். பஞ்சபூதங்களை நாம் அலட்சியம் செய்து அவற்றை முறை தவறி பயன்படுத்தினால் இறைவனை அலட்சியம் செய்து முறை தவறி பயன்படுத்துவது ஆகும். பஞ்சபூதங்களை முறையாக புனித உணர்வுடன் பயன்படுத்தினால் மனதும் புனிதம் அடையும். கடவுளுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. முன்பு இருந்தவை, இப்போது இருக்கின்றவை, இனிமேல் இருப்பவை, இவற்றை படைத்து காத்து அழிப்பவரே கடவுள். இந்த மூன்று தொழிலுக்கும் அவரே பிரபு, தலைவன் ஆவார். ஆகவே அவர் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றுக்கும் தலைவர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆகவே தொடங்கும் புதிய ஆண்டு பிரபவ என்று அழைக்கப்படுகின்றது. இறைவனே பிரபு, தலைவர். இறைவனே தலைவர் என்ற முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறைவனின் பிரபுத்தன்மையில் நம்பிக்கை கொண்டால் இயற்கையை நன்கு அனுபவிக்கலாம். நல்லவை தீயவை இவற்றிற்கிடையே இடைவிடாத போராட்டம் நிகழ்கின்றது. தர்மம் அதர்மம் இவற்றிற்கிடையே போராட்டம் நிகழ்கின்றது. இதை தவிர்க்க இயலாது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நிகழ்ந்த போர், அதர்மத்துக்கும் தர்மத்திற்கும் இடையே நிகழ்ந்த போராகும். இவர்களின் உணர்ச்சிகள், அதாவது மனோபாவங்கள் வேறுபட்டவை. கௌரவர்கள் முதலில் நான் என்பதற்கு முதலிடம் கொடுத்து, அடுத்து உலகத்துக்கு இரண்டாம் இடம் கொடுத்து, கடைசியில் இறைவனுக்கு மூன்றாம் இடம் கொடுக்கின்றார்கள். இதுவே கௌரவர்கள் தருகின்ற வரிசை முறை. பாண்டவர்கள் அவ்வாறு அல்ல. முதலில் இறைவன், இரண்டாவது உலகம், கடைசியில் நான். பக்தனும் தர்மவானும் கடவுளுக்கு முதலிடம் தருகின்றார்கள். ஆகவே ஆண்டுகள் வரிசையில் பிரபவ, விபவ, சுக்ல, பிரஜோத், பக்தி என்று வருடங்களின் பெயர்கள் இறைவனின் பெயர்களாக உள்ளன. இவை வேறு எவற்றுடனும் குறிப்பாக சம்பந்தப்படவில்லை. இறைவனுக்கு அப்ரமேய என்ற வேறு ஒரு பெயரும் உண்டு. அவர் உங்களது அறிவுக்கு அப்பாற்பட்டவர் என்பது பொருள். அறியும் வகைகளில் மூன்று உண்டு. முதலில் பிரத்தியட்ச பிரமாணம், நேராக அறிதல். அடுத்தது அனுமான பிரமாணம், யூகித்து அறியும் அறிவு. அது மட்டுமல்ல, இதற்கு பிறகும் சந்தேகம் உள்ள நிலை ஒன்று உண்டு. காண இயலாத காரணம் உண்டு. இவற்றிற்கு அப்பாற்பட்டவர் இறைவன். தெய்வத்துவத்தின் தன்மையை யாரும் தீர்மானிக்க இயலாது. இறைவனது தன்மைகள் இவை மட்டுமே, மற்றவை அல்ல என்று கூறுகின்றவன் அறிவிலி. காரணம் என்ன? மமாத்மா சர்வ பூதாந்தர் ஆத்மா, ஒரே ஆத்மா எல்லா இடத்திலும் உள்ளது. மின்குமிழில் செல்லும் மின்சக்தி ஒன்றே. இனிப்புக்கள் அனைத்திலும் இருக்கும் சர்க்கரை ஒன்றே. நகைகள் அனைத்திலும் இருக்கும் தங்கம் ஒன்றே. நகைகள் பல, தங்கம் ஒன்றே. பசுக்களின் நிறம் வேறு, பால் ஒன்றே. ஜீவர்கள் பல, உள் இருப்பது ஒன்றே. மலர்கள் பலவகை, வழிபாடு ஒன்றே. அறிவு கூர்மை இல்லாது அறிவிலியாக இருந்து வாழ்க்கையை நடத்தப் போராடுகின்றார்கள். ரோஜா, மல்லிகை, சம்பங்கி போன்ற பூக்களால் அர்ச்சித்தாலும் வழிபாடு ஒன்றே. வெறும் வாழ்க்கை நடத்த துன்பப்படுகின்றார்கள். வாழ்க்கை நடத்துவதற்கு வேறுபட்ட முறைகள் தேவைப்படுகின்றன. பல்வேறு நியமங்களை அனுஷ்டிப்பது உடற்கூற்றை பொறுத்தது, உலகியலை பொறுத்தது, வேறுபாடான மனோபாவங்களை பொறுத்தது. இது தற்காலிக இயல்பை கொண்டது. ஆனால் ஆத்ம தத்துவமோ என்றும் மாறாத ஆனந்த அமுத உண்மையாகும். தெய்வத்துவம் மனிதத்துவத்திற்குள் உறைந்து கிடக்கின்றது. அவரவர் தம் புத்தியை அனுசரித்து தெய்வத்துவம் கூடுதலாகவோ குறைவாகவோ இருப்பதாக கருதுகின்றார்கள். புத்தி கண்ணாடியைப் போன்றது. சூரியனையும் நட்சத்திரங்களையும் கூட ஒரு சிறு கண்ணாடியில் பார்க்கலாம். கண்ணாடியை சூரியனை நோக்கி திருப்பி வைத்தால் அதன் பிரதிபலிப்பை காணலாம். ஆனால் சூரியன் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் குறுக்களவுள்ளது. அத்தகைய மாபெரும் சூரியன் ஒரு சிறு கண்ணாடியில் பிரதிபலிக்கின்றது. ஆகவே புத்தி என்னும் கண்ணாடியில் பிரபஞ்சம் முழுவதையும் காண்கின்றீர்கள். நீங்கள் காணும் பிரபஞ்சம் வேறு எங்கோ வெளியில் இருப்பது அல்ல. அனைத்தும் உள் இருப்பதன் பிரதிபலிப்பேயாகும். Everything is a reflection of the inner being. உங்களுக்குள் இருப்பதைத்தான் வெளியே நீங்கள் காண்கின்றீர்கள். எதுவுமே வெளியில் இல்லை. இங்கும் அங்கும் வேறு எங்கு பார்த்தாலும் நீங்கள் பார்ப்பது ஒரே உங்களுக்கு அருமையான ஆத்மாவைத்தான். காரணம் என்ன? பஞ்சபூதங்களும் ஒன்றே ஆகும். அன்பின் வடிவங்களே, அத்வைதம் மூன்று வகையானது. பாவாத்வைதம், கர்மாத்வைதம், வஸ்துவாத்வைதம். அத்வைதம் ஒரே தத்துவம் தானே, அதற்கு மூன்று நிலைகள் எதற்கு? ஆனால் நாம் உலகில் இவ்வாறு அனுபவிக்கின்றோம். பாவாத்வைதம் உணர்ச்சி நிலையில் அத்வைதம். இது என்ன? ஒரு துணி. இது துணி அல்ல, இது நூல்களால் ஆனது. இது நூல் அல்ல, இது பஞ்சு. பஞ்சு, நூல், துணி மூன்றும் ஒன்றே. பயன், பெயர், உருவம் இவை வேறுபடுகின்றன. பஞ்சு இல்லாது நூல் இல்லை, நூல் இல்லாது துணி இல்லை. இது பஞ்சு என்பது ஒரு பாவனை, நூல் என்பது ஒரு பாவனை, துணி என்பது ஒரு பாவனை. இதுவே பாவனை சம்பந்தப்பட்ட அத்வைதம். இதுவே பருப்பொருளின் அத்வைத நிலை. கிரியாத்வைதம் என்பது என்ன? எந்த வேலையை ஏற்றுக்கொண்டாலும், எந்த செயல் புரிந்தாலும், எந்த சேவை புரிந்தாலும் ஒரே பாவனையுடன் இருத்தல். சர்வ கர்ம பகவத் பிரீத்தியார்த்தம். அனைத்து செயல்களும் இறைவனை திருப்தி செய்யவே என்பதற்காக அர்ப்பணித்தல். இவ்வாறு இருந்தால் அனைத்து செயல்களும் ஒன்றாகின்றன. நீங்கள் இறைவனுக்கு உணவு படைக்கின்றீர்கள். இறைவனுக்கு படைப்பதற்கு முன் அது உணவு, இறைவனுக்கு படைத்த பின் அது பிரசாதம். பழத்தை இறைவனுக்கு படைக்கின்றீர்கள். முதலில் பழம், நிவேதனம் செய்த பிறகு அது பிரசாதம். சர்க்கரை பொங்கல், புளியோதரை இவற்றை இறைவனுக்கு படைக்கும் போது அவை பிரசாதம் ஆகின்றன. படைப்பதற்கு முன் அவை உணவு. பழம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை என்று கருதப்படுகின்றன. நிவேதனம் செய்த பின்பு அவற்றிற்கு ஒரே பெயர்தான் உண்டு, அது பிரசாதம். இவ்வாறு எந்த செயலை இறைவனுக்கு அர்ப்பணித்தாலும் அது கிரியாத்வைதம் ஆகின்றது. இரண்டு என்பதே இல்லை. ஏகம் ஏவா அத்விதீயம் பிரம்மா, இரண்டு அல்ல ஒன்றுதான், ஒன்றே ஒன்றுதான். அதுவே கிரியாத்வைதம், செயல் வடிவில் அத்வைதம். மூன்றாவது பதார்த்த அத்வைதம். இது என்ன? இந்த உடல், அந்த உடல், இவற்றில் பஞ்சபூதங்கள் தான் இருக்கின்றன. பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கின்றன. இவை ஒவ்வொரு வியக்தியிடமும், அதாவது தனி மனிதனிடமும் உள்ளன. இதுவே பதார்த்த அத்வைதம். நீங்கள் ஆசைப்படுவது உங்களிடம் இல்லை என்றால் பிறரிடம் அதை கேட்கலாம். நீங்கள் ஆசைப்படுவது உங்களிடமே இருக்கும்போது பிறரிடம் நீங்கள் ஏன் அதை கேட்க வேண்டும்? உங்களிடம் உள்ள பஞ்சபூதங்கள் தான் அவர்களிடமும் உள்ளன. பிறகு அவர்களிடமிருந்து ஏன் எதையும் எதிர்பார்க்கின்றீர்கள்? அது துவைதம், இரட்டை நிலை. உங்களிடம் உள்ள பஞ்சபூதங்கள் அவர்களிடமும் இருந்தால் இரண்டும் ஒன்றே ஆகும். ஆகவே வேறொன்றும் எனக்கு தேவையில்லை, எனக்கு எந்த மனிதரும் தேவை இல்லை, எனக்கு எந்த பொருளும் தேவை இல்லை. ஒன்றே ஒன்று, இரண்டு அல்ல. ஒன்றே பலவாயிற்று. ஒரே தங்கம் பல நகைகளாக மாறியது. பஞ்சபூதங்களில் உள்ள தெய்வத்துவம் எல்லாவற்றிலும் உள்ளது. எந்தவித வேறுபாடும் எங்கும் இல்லை. இதுவே பதார்த்த அத்வைதம். மனிதன் இவற்றை புரிந்து கொண்டு இவற்றின் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றால் அவனது வாழ்க்கை நிறைவு அடையும். மனதில் துவைத பாவனையை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் அத்வைதம் கடைப்பிடித்தால் அமைதியின்மைதான் ஏற்படும். ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். ஒரு செல்வந்தன் இருந்தான். அவனுக்கு வேலை எதுவும் இல்லை. உண்ணலும் கழித்தலுமாகவே காலம் கழித்தான். அதிகம் உண்டதால் அவனுக்கு அஜீரணம் ஏற்பட்டது. அவன் சிறந்த மருத்துவரிடம் சென்றான். அவன் என்ன மருந்து சாப்பிட வேண்டும் என்று கேட்டான். மருத்துவர் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். ஐயா, நீங்கள் ஒரு நயா பைசா செலவழிக்க வேண்டாம். அஜீரணத்திற்கு நீங்களே காரணம். உங்களது வயிறு எவ்வளவு ஏற்றுக்கொள்ளும் என்று உங்களுக்கு தெரியாதா? பேராசையினால் அதிகம் உண்டதால் உங்களுக்கு வயிற்றில் கோளாறு ஏற்பட்டது. உங்களது ஜீரண சக்தி குறைந்து விட்டது. ஆகவே அஜீரணம் ஏற்பட்டது. உங்களுக்கு நல்ல மருந்து எழுதி தருகின்றேன் என்றார். இங்கு உப்பு உருண்டைகள் இருக்கின்றன. உப்பு உருண்டை ஒன்றை எடுத்து வாயிலிட்டு இடைவிடாமல் மென்று கொண்டு இருங்கள். அஜீரண வியாதியால் துன்பப்படுகின்றவர்கள் இந்த மருந்தை பயன்படுத்தலாம். அந்த செல்வந்தன் இடைவிடாமல் உப்பு உருண்டையை மென்று கொண்டு இருந்தார். சிறிது காலத்தில் அவனுக்கு குணம் ஏற்பட்டது. அச்சமயத்தில் அவன் பிறந்த நாள் கொண்டாடினான். அப்போது எனக்கு அஜீரணம் இல்லை, இன்று எனது பிறந்த நாள் திருவிழா, நான் இனிப்பு பண்டங்கள் உண்பேன் என்று நினைத்தான். ஒவ்வொரு மிட்டாய் கடைக்கும் சென்றான். மிட்டாய் எவ்வாறு இருக்கின்றது என்று தெரிந்து கொள்கின்றேன் என்று ஒரு சிறிது மிட்டாய் எடுத்து சுவைத்தான். அது உப்பு கரித்தது. அங்கு இருந்த ஐந்து மிட்டாய் கடைகளுக்கும் சென்று சுவைத்து பார்த்தான். ஆறாவது கடைக்காரன் சூழ்நிலையை ஒருவாறு புரிந்து கொள்ள முடிந்தது. செல்வந்தன் அங்கு சென்று, உனது கடை மிட்டாயை சுவைத்து பார்க்கின்றேன் என்றபோது கடைக்காரன், அங்குள்ள குழாய் நீரில் உங்கள் வாயை கொப்புளித்துவிட்டு பிறகு இங்கு வாருங்கள், பிறகு உங்களுக்கு மிட்டாய் தருகின்றேன் என்றான். கூறியது போல செல்வந்தனும் வாயை நன்கு கொப்பளித்து விட்டு திரும்ப வந்தான். பிறகு லட்டை சுவைத்தான். இது இனிப்பாக இருக்கின்றது என்றான். கடைக்காரன் உப்பை மென்று தின்றால் அனைத்தும் உப்பாகத்தானே இருக்கும் என்றான். அதே விதமாக இன்று நாத்திக வாதம், கடவுள் இல்லை என்ற வாதம் தலை விரித்து ஆடுகின்றது. அத்தகையவரிடம் அனைத்து கசப்பும் உள்ளது. எந்த இனிப்பையும் அவர்களால் உணர முடிவது இல்லை. நல்ல எண்ணங்கள், செயல்கள் இவற்றை அவர்களால் ரசிக்க இயலாது. குறைபாடு அவற்றின் மீதா? இல்லை, குறைபாடு மனிதர்களிடம் உள்ளது. ஒரு நீரிழிவு நோயாளி ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தார். அனைவரும் விருந்துக்கு உட்கார்ந்தார்கள். லட்டு, ஜிலேபி இவற்றை பரிமாறத் தொடங்கினார்கள். 5-6 பேர் வேண்டாம் என்று மறுத்தார்கள். உண்மையில் அவர்களுக்கு சுவைக்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் வியாதி இருக்கிறதே, நீரிழிவு நோய் காரணமாக வேண்டாம் என்கின்றார்களே தவிர அவர்களுக்கு உண்மையில் ஆசைதான். அதேபோல இவ்வுலகில் ஆத்திகர்கள், நாத்திகர்கள், ஆத்திக நாத்திகர்கள் போன்ற பலவகை மனிதர்கள் உள்ளார்கள். ஆத்திகர்கள் என்ன உட்கொண்டாலும் அவற்றை சுவைத்து ரசிக்கின்றார்கள். நாத்திகர்களுக்கு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு என்ன சுவைத்தாலும் அது கசப்பாகவே இருக்கும். எப்போதும் புனித எண்ணங்கள் கொண்டு இருக்கும்போது அனைத்தும் நல்லதாக தோன்றுகின்றது, அனைத்தும் இனிமையாக இருக்கின்றது. ஆனால் இந்த புனிதம் விலகியதும் அவர்களுக்கு வியாதி பற்றிக் கொள்கின்றது. என்ன வியாதி? உலகியல் பற்றுதல் என்ற வியாதி அவர்களை தொற்றிக் கொள்கின்றது. இந்த வியாதி தொற்றிக் கொண்டதுமே அத்தியாத்மிகம், அதாவது ஆன்மீகம், அவர்களை விட்டு விலகிச் செல்கின்றது. பிறகு மனக்குழப்பம் அதிகரிக்கின்றது. அத்தகைய வியாதிக்கு குணம் ஏதும் இல்லை. கேன்சர் என்ற வியாதிக்கு நிவாரணம் உண்டு. ஆனால் பகவத்துவேஷம், அதாவது கடவுள் வெறுப்பு என்ற வியாதிக்கு நிவாரணம் இல்லை. தீய குணங்கள் உள்ளே நுழைகின்றன. இராவணன் 64 கலைகளையும் கற்றவன், செல்வம் மிகுந்தவன், நல்ல பண்புகள் பல நிறைய பெற்றவன், வலிமை மிகுந்தவன். அவனிடம் அனைத்தும் இருந்தன. ஆயினும் காமமும் குரோதமும், அதாவது ஆசையும் வெறுப்பும் அவன் உள்ளே புகுந்து விட்டதால் அவற்றிற்கு அவன் அடிமையானான். ஆசைக்கு அடிமையாகும் ஒருவன் உலகத்துக்கு அடிமையாகின்றான். ஆசையை வென்றவனுக்கு உலகம் முழுவதும் சேவை புரியும். கடவுளுக்கு அடிமையாகும் ஒருவனுக்கு உலகமே உதவி புரியும். ஆகவே நாம் இறைவனை மறத்தல் ஆகாது. 3 கருத்துக்கள் குறிப்பிடப்படுகின்றன. வேதாந்தம் இரத்தினம் போன்றது. அது கூறுவது உலகத்தை நம்பாதே, இறைவனை மறவாதே, மரணத்தை மறவாதே. இவை 3 அவசியமானவை. இறைவனை மறத்தல் ஆகாது, உலகத்தை நம்புதல் ஆகாது, மரணத்திற்கு பயப்படல் ஆகாது, மரணத்திலிருந்து தப்ப இயலாது. இவை 3 முக்கியமானவை. உலகத்தை நம்பலாகாது. ஏன்? உலகம் கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இறைவனை மறத்தல் ஆகாது, மரணத்திற்கு பயப்படல் ஆகாது. பயப்பட்டாலும் அதில் இருந்து தப்ப முடியாது. அதற்கு யாருடனும் உறவு இல்லை. அது எந்த உறவையும் இலட்சியம் செய்யாமல் தானே இயங்கக் கூடியது. வேதாந்த பரிபாஷையில் இவை மூன்றும் மிக மிக முக்கியமான கொள்கைகள் ஆகும். தெய்வத்துவத்தை குறிப்பிட்ட இடத்திலோ குறிப்பிட்ட சூழ்நிலையிலோ கட்டி வைத்தல் வெறும் மூடத்தனம். தெய்வத்துவம் எங்கும் எல்லாவிடத்திலும் உள்ளது. அது இல்லாத இடம் இல்லை. அது இல்லாத உருவம் இல்லை. அது இல்லாத பதார்த்தமே இல்லை. அசைவது அசையாதது அனைத்திலும் உள்ளது. விஞ்ஞானிகள் ஒவ்வொன்றும் அணுவினால் ஆனது என்று கூறுகின்றார்கள். அணுவென்று அவர்கள் கூறுவது உலகம் முழுவதும் நிறைந்து உள்ளது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த மரம் அணுவினால் ஆனது, இந்த ஸ்பீக்கர் அணுவினால் ஆனது, அனைத்தும் அணுவின் ஆற்றல். இவ்வாறு அணுவை பற்றி கூறுகின்றார்கள். ஆன்மீகத்தினர் இதை ஆற்றல் என்கின்றார்கள். அதை எனர்ஜி ஆற்றல் சக்தி என்று கூறுகின்றார்கள். இரண்டும் வேறு பெயர்களே தவிர அவை ஒன்றையே குறிக்கின்றன. பரமாணு அதாவது மிகச் சிறிய அணு உள்ள இடங்களில் எல்லாம் தெய்வத்துவம் நிறைந்து உள்ளது. பரமாணுவுக்கு உருவம் உண்டு. உருவம் இல்லாத அணு இல்லை. நமக்கு இறைவனிடம் முழு நம்பிக்கை இருந்தால் இறைவன் நம் இதயத்தில் இருக்கின்றார் என்று அறிய வேண்டும். இறைவனுக்கு பல வடிவங்கள் உண்டு. இறைவன் பிரபஞ்சம் நிறைந்தவர், கணக்கற்ற வடிவம் கொண்டவர். நமக்கு உடல் இருக்கின்றது. கால் கை விரல்கள் கண் காது நாக்கு வயிறு இவை அனைத்தும் சேர்ந்ததே உடல். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வேறுபடுத்தினால் உடல் எங்கே? அதுபோல உலகத்தில் காண்பது அனைத்தும் இறைவனது உறுப்புகள், அங்கங்கள். மலை முழுவதும் பாறைகளால் ஆனது.

0: ஒலிபரப்பு கொண்டு ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் வலம்புற இருக்கின்றது
1: செல் நகரில் எமதர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் போர்ஷ் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் சைபர் 1 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
2: ஒரு கவிதை சொல்வாயா?
3: டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
4: எத்தனை பேருக்கு?
3: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
4: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இல்ல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவனியோ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
0: நேரம் சரியாக 3:20 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:20 தமிழொலியில் தொடர்கின்றது.

0: நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். தப்படி அன்பு ஒருவரின் நலமாக உற்சாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு ஆளாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, யோசனி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யோசனி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள்
0: நல்லா இருக்கிறோம். வடிவா நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்களா?
1: ஓ, நாங்கள் சாப்பிட்டோம். நீங்கள் சாப்பிட்டிருப்பீர்கள் தானே?
0: ஓ,
1: அப்படித்தான் நினைக்கப்பட்டேன்.
0: சமைக்கிறதுக்கு என்ன பாட்டு?
1: எனக்கு நான் சந்தனத்தில் ஒரு பாசம் எடுத்து.
0: சந்தனத்தில் ஒரு பாசம் எடுக்கிறது?
1: சந்தனத்தில்
0: நல்ல வாசம் எடுத்து
1: தடவி கண்டோடு தென்னங்கீட்டு அந்தரத்திலே ரெண்டு பச்சை கிளிகள்
0: ஆலாலம் பாடுதம்மா. என்ன தமிழ கொல்றீங்க?
1: ஆலாலம் பாடுது
0: நம்ம பாட்டு.
1: நம்ம பாட்டு அப்ப என்ன? அந்த பாட்டுல தலையங்க நினைவுல வந்துச்சுது.
0: என்னண்டு
1: சந்தனமண்டூர் இந்த பாட்டை கேளுண்டு மனம் சொல்லிக்குது. அப்ப இந்த வெயிலுக்கு அப்ப அந்த பாட்டை கேட்டு தான் வெயிலுக்கு அவங்கள ஓட போறேன்.
0: எங்க போறீங்க இப்ப?
1: நான் இந்த வெயில ஒரு ஒரு இடத்துக்கு போக போறேன். அப்ப லைன் எடுத்து கேட்டுட்டு போவோம். வெயில பார்க்க கண்ணுக்கு குத்துவா கொஞ்சம் நேரம் தள்ளி போட்டாச்சு. நேரத்தை
0: வெயிலண்டா வெயிலண்டு கத்துறீங்க, மழையண்டா மழையண்டு கத்துறீங்க, குளிர
1: இதைப்படி வந்தாதானே வரவேற்கிறதுக்கு வரவேற்கோ. ஆனால் அளவுக்கு மிஞ்சி போச்சு.
0: அளவுக்கு மிஞ்சிதான் அதுக்கு நமது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வெயில் பிரச்சனை
1: எங்களுக்கு சூரிய பகவான் அளவாயில தர வேணும்.
0: அப்படி இல்ல, அவருக்கு விருப்பமான நேரம் விருப்பத்தை கொடுப்பார்.
1: தலைப்பு
0: வந்து ஏழு மணிக்கு டிஆர்டி தமிழொலி வானொலி 29 வருடங்களை கடந்து ஒழித்துக் கொண்டு இருப்பது நேயர் அறிந்தபடியுமே. பல்வேறு நெருக்கடிகளுடனும் போலி பொய்யான வழக்குகளுடனும் இந்த வானொலியை தொடர்ந்து நடத்த வேண்டுமா அல்லது வேண்டாமா என்ற தலைப்புக்கு உங்கள் கருத்துக்களை எடுத்துக் கொண்டு வரட்டாம். விஷயத்தை சொல்லணும், விஷயத்தை சொல்ல அமைச்சுமா? வேண்டும் வேண்டும் என்று சொல்றது என்ன? எனக்கு சொல்ல எனக்கு சொல்றேன். அந்த நிகழ்ச்சி செய்யற அன்றைக்கு கேமா திரு ஏழு மணிலிருந்து 9 மணி மட்டும் எமது பிரதான செய்தி இரவு பிரதான செய்தி வரும் வரை நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: என்னமா
0: உனக்கு என்னமா உங்களுக்கு பிரச்சனை?
1: என்ன
0: ஆளோட சேர்ந்தா போகணும்?
1: அதுதான் 8 மணிக்கிடையில வந்துடுவேன்.
0: 9 மணிக்கிடையில வந்துடுவீங்க?
1: ஆம்.
0: ஓகே, உங்களுக்கான பாடலை திரட்டுமா?
1: நன்றி,
0: வாழ்த்துகள். அவர் யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்து பாடலை விரும்பிக் இருந்தார் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜன், நான் சோதி புஷ்பா.
0: வணக்கம் சோதி புஷ்பா, நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாட்டு கேட்டு
1: கேட்டுருக்கேன்?
0: பரவாயில்ல, பாட்டுகளை கேட்டேன்னு சும்மா
1: இருக்கிறார். நல்ல வெக்கைகளா அவியறீங்களோ
0: உள்ளுக்குள்ள
1: இருந்து?
0: சரியான வெக்கை
1: என்ன
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நான் இன்றைக்கு என்ன கிளியில சுஜாதாவ கூப்பிடுறேன். சொந்தம் இல்லை சொந்தம் இல்லை.
0: அப்படியா? சுசிலம்மா படிச்ச சொந்தம் இல்லை சொந்தம் இல்லை.
1: என்ன
0: செய்ய கனடா
1: பொம்பளை தானே, ஒரு 6 மணிக்கு போயிட்டு பின்னர் 3:30 தான் மேல முடிஞ்சு 4 மணிக்கு வீட்டை வருவா. 4 மணிக்கு அவ வீட்டை வர எங்களுக்கு அங்க 10 மணியா போயிடு, நாங்க படுத்துக்கிறோம்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வருகின்றது. உங்களை தேடி கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி. என்ன நன்றி? வணக்கம்.
0: நன்றி. அவர் சகோதரி சோதி புஷ்பா அவர்கள் இணைந்து அவர் விரும்பி கேட்ட பாடல்.

0: பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஸ்ருதி புஷ்பா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ரமேஷ். நலமா இருக்கீங்களா ரமேஷ்? நல்லா சாப்பிடுறோம். நீங்கள்?
1: நன்றி.
0: என்ன செய்யறீங்க? வீட்டில் இருக்கிறீங்களா?
1: என்ன
0: பாக்குறீங்க?
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க?
1: தங்கராஜா படத்திலிருந்து கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா?
0: சற்று வித்தியாசமான பாடலா தான் கிடைக்குது. காலமே ஒரு பாடல் இப்படி போகுது. என்ன ரமேஷ்
1: கலக்கி
0: விட்டார். கற்பமானமா கண்ணகியா சீதையா,
1: சூப்பர். நல்ல நல்ல ஒரு நடிப்பு. மற்றது காட்சி நல்லா நல்லா.
0: இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை?
1: அதாவது
0: அப்படி எல்லா பாடலும் வந்து கலக்கி விட்டது, அசத்தி விட்டது. நானும் அஞ்சாறு தரம் பார்த்தேன் அந்த
1: படம். பழைய படம் கண்டா பாக்கலாம். இந்த இந்திரியனும் பாக்கக்கூடிய படம் கண்டா
0: மஞ்சளாக சாரி அந்த கட் அவுட் வச்சிருக்கிறதுல அந்த சாரி ஒரிஜினல் சாரிய சிவாஜி பிடிக்கிற மாதிரி அந்த காட்சியை பார்த்தீங்களா? அந்த கலர் சாரி தான் இந்த படத்தோட பாட்டுக்கு
1: வருவான்.
0: நன்றி, வாழ்த்துக்கள் ரமேஷ். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மழுங்கள்.

0: ஒலித்த பாடலை ரமேஷ் அவர்கள் பிரான்சில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். இன்று 7 மணியிலிருந்து இரவு பிரதான செய்தியை ஆரம்பிக்கும் வரை, அதாவது நேயர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற நிகழ்ச்சி, அதாவது டிஆர்டி தமிழொலி வானொலி 29 வருடங்களை கடந்து ஒலித்துக் கொண்டு இருப்பது நேர் அறிந்த விடயமே. பல்வேறு நெருக்கடிகளுடனும் போலி பொய்யான வழக்குகளுடனும் இந்த வானொலியை தொடர்ந்து நடத்த வேண்டுமா அல்லது வேண்டாமா என்ற தலைப்புக்கு உங்கள் கருத்துக்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சசியம்மா, நலமா இருக்கீங்களா? கருத்தாளருக்கும் வருவீங்களோ? வரலாம், சாத்தியக்கூறு இருக்கு. நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க சசியம்மா?
1: படிப்பு இல்லையா இன்னைக்கு?
0: இல்ல,
1: எனக்கு
0: நன்றி சசியம்மா, உங்களுக்கான பாடல் வருகின்றது உங்கள் இல்லம் தேடி. கேட்டு மாலங்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

0: ஒலித்த பாடலை சசி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருக்கிறார். சசி அம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கின்றார் அன்பு உறவு கனடாவில் இருந்து. வணக்கம். ஒரு மாதிரி உங்களோட மருந்தோட நல்ல உற்சாகமா இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வெயில் எப்படி குணம்?
1: வெயில் எல்லாம் வந்த மாதிரி தான். உங்களோட ஒத்ததான் இல்ல இடம் கொளுத்து தானே.
0: உங்களுக்கு
1: காலை உங்களுக்கு மாலை என்ன?
0: எங்களுக்கு மாலையோ
1: காலை மாலை வணக்கங்கள் எல்லாருக்கும்.
0: எல்லாருக்கும் காலை மாலை வணக்கம். சரி, என்ன
1: ஆரம்பம் காலம் காலை ஆரம்பதோ பாடல் வந்து அவன் தான் மனிதன் படத்துல ஆட்டி வித்தால் யார் ஒருவன் ஆடாதாமை கண்ணா
0: என்ற பாட்டு கேக்குறீங்க.
1: நல்ல கவித வரியல் மாதிரி இருக்குது. நல்ல பாடல்,
0: நல்ல கவித
1: பாடல் இருக்கு எல்லாம் நல்ல. ஆனா நின்ற நாள் கேட்டு எனக்கு ஒரு அவற்ற நடிப்புகளை போகவே
0: அசத்தல்லான்னு
1: ஒரு நடன மறக்க முடியாத நடிகர்.
0: செத்தாலும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்ன
1: நடிகர். ஆனா எங்க எப்படித்தான் இருந்தாலும் எங்கட எம்ஜிஆரை அடிக்கல என்ன.
0: அவருக்கும் ஒரு
1: அவர் எங்களுக்கு
0: சிவாஜியோட குடவல்லாம் சிவாஜியின் கதையோடத்திற்கும் வெளியால வரவில்லை. ஆனா நிறைய
1: குடவங்களுக்கு அதை தெரியாது. அப்படி பெருசா இதுல இவரோட இவர்கிட்ட நிக்கல. இப்ப நாங்கள் விவாதம் வைக்க வேண்டாம் அவரோ இவரோ வேண்டாம். இப்ப நாங்கள பாட்டை கேட்போம்.
0: நன்றி பாட்டுகள்
1: ராஜா. நன்றி வணக்கம்.

0: ஒலித்த பாடலை குற்றாலம் குணம் அவர்கள் வான்கூவர் கனடாவில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவையன் வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. ராஜா
0: புங்கையூர் ராஜா, நல்லமா இருக்கீங்களா ராஜா?
1: என்ன
0: பாடல்?
1: மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன,
0: என்னப்பா இந்த சுவாஜி பாட்டு தான் கிடக்குது.
1: ஆண்டு வந்த படம் ராஜா. அப்ப அதுல வெளியிட்டு இல்ல
0: நன்றி.

கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று 7 மணியிலிருந்து 8 மணி வரை 9 மணி வரை இடம்பெறுகின்றது டிஆர்டி தமிழொலி வானொலி 29 வருடங்களை கடந்து ஒலித்துக் கொண்டு இருப்பது நேர் அறிந்ததே. பல்வேறு நெருக்கடிகளுடனும் போலி பொய்யான வழக்குகளுடனும் இந்த வானொலியை தொடர்ந்து நடத்த வேண்டுமா அல்லது வேண்டாமா என்ற தலைப்புக்கு உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள் அன்புறவுகளே.

நேரம் சரியாக 4:02 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 3:02 மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வ நன்றிகள். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வேர்வில் வலைப்பாடு பொன்னாவளி கிராஞ்சி ஆகிய கிராமங்களில் கன்னக்கல் அகழ்வு கனியமணல் அகழ்வு மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று வியாழக்கிழமை கவன ஈர்ப்பு பேரணி ஒன்று நடத்தப்பட்டது. அனுராதபுரம் 8 பீகார்களில் தலைமை பிக்குவுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட சிறுமி மீதான துஷ்பிரயோக வழக்கு நீதி கோரியும் நாடளாவிய ரீதியில் 27, 28, 29 ஆகிய 3 தினங்களில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதியின் பரிந்துரைக்கு அமைய நாட்டில் போதைப் பொருட்களை தடுக்கும் நோக்கிலான முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் புதன்கிழமை போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது 948 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க 10 பௌத்த விகாரைகள் மற்றும் புனித இடங்களின் நிர்வாகத்தில் தலையிடுவதையும் அவற்றின் சொத்துக்களை கையகப்படுத்த முயற்சிப்பதையும் உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் என ராஜாங்கனை சத்தாரதன தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தில் 16 வயதுக்குட்பட்ட 5780 சிறுவர்கள் பாலியல் துன்புறுத்தல் அல்லது பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாகக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையில் உள்ளதாக அண்மைய கணக்கெடுப்பு ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது. நாட்டில் திட்டமிடப்பட்டுள்ள 160 மெகாவாட் கொள்வனவு கொண்ட மின்கல சேமிப்பு தொகுதிக்கான முதற்கட்ட உதிரிப்பாகங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் புகழ்பூத்த கர்நாடக சங்கீத இசை மேதை இசைப்புலவர் நானா சண்முகரத்னத்தின் புதல்வரான கலா சூடாமணி சண்முக ராகவன் காலமானார். 1950 May 21 யாழ்ப்பாணம் முடிவிலில் பிறந்த சண்முக ராகவன் தன்னுடைய 76 வயதில் வயது மூப்பின் காரணமாக கொழும்பில் காலமானார். காசா மக்களுக்கு அவசர மனிதாபிமான உதவிகளையும் மருத்துவ பொருட்களையும் கொண்டு சேர்க்கும் சுமுத் ப்ளோட்டின்லா என்ற சர்வதேச மனிதாபிமான கடற்பயணத்தில் இணைந்திருக்கும் போது இஸ்ரேலிய படையினரால் கைது செய்யப்பட்ட இலங்கை செயற்பாட்டாளர் சமீரா மெஹபுதீன் கொழும்பிலுள்ள பாகிஸ்தான் தூதராலயத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தனக்கு நீண்ட கொடுமைகள் குறித்து விவரித்துள்ளார். நடைபெறவுள்ள வெசாக் மற்றும் போசான் பண்டிகைகளை முன்னிட்டு தானசாலைகளை ஏற்பாடு செய்பவர்கள் தத்தம்பது பிரதேசத்துக்குரிய சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகங்களில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று தொற்று நோயியல் பிரிவின் விஷேட மருத்துவ நிபுணர் தில்லங்க ரூவான் பத்ரன கோரிக்கையை விடுத்துள்ளார். தொடரும் இந்திய செய்திகள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் நேற்று சந்தித்து பேசியுள்ளார். ஈரானில் கடந்த ஆண்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாலுமிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்திய கடல் போக்குவரத்து அதிகாரிகள் அதனை தெரிவித்துள்ளார்கள். இந்தியாவில் கோடைகாலம் என்றாலே பலருக்கு மாம்பழத்தின் நினைவு வரும். ஆனால் வெயில் அதிகரிக்கும் போது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் மற்றொரு பழமும் உண்டு. அதுதான் நொங்கு. இது இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்களில் ஒவ்வொரு பெயர்களில் அழைக்கப்பட்டு வருகின்றது. உலக செய்திகள். அமெரிக்கா ஈரான் போரில் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயல்படுவது மிகவும் சிக்கலானது என்று அமெரிக்காவில் ஆளும் குடியரசுக் கட்சியின் மூத்த செனட்டர் லிட்ஜே கிராகம் தெரிவித்துள்ளார். பங்களாதேசில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமுடியை ஒத்த பொன்னிற ரோம கட்டைகளை கொண்ட அரிதான வெள்ளை எருமை ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாவதை அடுத்து தியாக திருநாள் குர்பானியிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் வெள்ளத்தில் கார் சிக்கிக்கொள்ள நல்ல வழியாக கார்கள் குழந்தையை அதிகாரிகள் காப்பாற்றிய காட்சி இணையத்தில் பரவி வருகின்றது.
மலேசியாவில் நெக்ரி செம்பிலான் மாநிலத்தில் 11 மாத பேரப்பிள்ளை மரணம் தொடர்பில் 54 வயது பாட்டி கைதாகியுள்ளார். விளையாட்டு செய்திகள். இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றிருந்த மன்னார் மாவட்ட பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த வீராங்கனை சதீஷ்குமார் சஜந்தினியை வரவேற்கும் விசேட நிகழ்வு இன்று வியாழக்கிழமை காலை மன்னார் அரச பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. ஐபிஎல் 2026 எலிமினேட்டர் சுற்றில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 47 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளது. நோர்வே செஸ் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷ் 2வது சுற்று போட்டியில் அமெரிக்க வீரர் வெஸ்லி ஷோவிடம் தோல்வியடைந்துள்ளார். ஆசிய விளையாட்டு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்க தங்கப்பதக்கம் வென்ற முதல் வீரரும் விளையாட்டுத்துறையில் சிறந்த நிர்வாகியுமான ரத்தர் சிங் 79 வயதில் டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் tamilolli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலி மறு ஒலிபரப்பையும் அத்தோடு நமது வானொலியில் விளம்பரம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 381.77 ரூபா, இந்தியாவில் 111.47 ரூபா, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 329.55 ரூபா, இந்தியாவில் 96.11 ரூபா, ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 417.64 ரூபா, இந்தியாவில் 121.63 ரூபா, ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 441.80 ரூபா, இந்தியாவில் 128.57 ரூபா, ஒரு கெனடிய டாலர் இலங்கையில் 238.27 ரூபா, இந்தியாவில் 69.39 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அரசாணை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நேரம் சரியாக 4:11. ஐக்கியராட்சியத்தில் 3:11 இந்த நேரத்தில் சபா கேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பட்டிமன்றம் மறு ஒலிபரப்பாக வானொலியில் மலர்கின்றது. பிரதி திங்கட்கிழமை தோறும் 10:30 to 11:00 வரை இந்த நிகழ்ச்சி சுவிஸ் நேரத்தில் இடம்பெறுகின்றது. கேட்காத அன்புறவுகள் இப்பொழுது கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வு

உறவுகள் அனைவருக்கும் இனிய இதோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியில் தொடர இருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம்

நீதிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நூற்றி 168வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது. ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா?

0: கடந்த வாரங்களில் திருமதி குணநாயகி பசுபதி
1: இருந்தே அக்கறையோடும் துணிவோடும் நான் வெற்றி பெறுவேன் என்று எண்ணிக்கொண்டு வெற்றிக்கு செல்லும் பொழுது அங்கே அவன் தோல்வி அடைகின்றார் என்று சொன்னால் அந்த தோல்வி கூட அவனுக்கு ஒரு பாடமாக அமைகின்றது.
0: திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா
1: எடுத்துக்கொண்டு அவன் மீண்டும் முயற்சித்தான்.
2: திருமதி
0: மோகன் சுரூபி
3: தனக்கு தன்னால் அதை செய்ய கொண்டு போக முடியும் என்று
0: தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன்
3: இவ்வளவு இதோட இருக்கும் பொழுது பெரியவர்கள் நனிதராக இருக்கிற நாங்கள் எப்படியான நம்பிக்கையோடு வாழ வேண்டும். நம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கையில முன்னேறலாம்.
4: அந்த அடுத்த பக்கத்து உறவு வந்து
0: தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து திருவாளர் தேவன்
4: அந்த இடத்துல வந்து பெருந்து ஓட்டுநர் இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப எனக்கு சிங்கம் தெரியும் நான் கேட்டேன்னா ஓ அந்த ஓட்டு
0: தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து திருவாளர் லண்டோ மனு
5: நாங்கள் இந்த நம்பிக்கை அதாவது வந்து சில சில விடயங்கள் வந்து

0: சொல்றது என்றால் எங்க பேப்பர் விட்டு என்ன
1: உருவாக்கினால்தான் அவர்கள் செல்லுகின்ற பாதையில வெற்றி கொடி நாட்ட முடியும். வெற்றியை நாங்கள் நேரடியாக பெற்றுவிட முடியும் நடுபவர்களே. கணிப்போல் வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால் எடுத்தவுடனே நான் இந்த வெற்றியை பெற வேண்டும் என்று முடியாது. ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கை நடைமுறையில தன்னுடைய இந்த பயணத்தில எத்தனை தோல்விகளை முதலில் சந்திக்கிறார்.
2: தொடர்ந்து பிரான்சில் இருந்து திருவாளர் ஜீவன், வெற்றிக்காக நம்பிக்கைக்கா? நம்பிக்கை நீங்க எந்த அணிக்காக வந்திருக்கின்ற முதலில் சொல்லுங்கள்.
3: நம்பிக்கைக்கு
2: எதிரான அப்ப வெற்றிக்கோ சரியா? இனி உங்களது வாதங்களை தாருங்கள். தொடர்ந்து பிரான்சில் இருந்து திருவாளர் பாலேந்திரா,
4: எங்களுக்கு தெரியும் அவன் வீடு வாசல் மட்டும் பாரான், முன்பின் தெரியாதவன் வருவான் என்றால் வீட்டு வாசலுக்கு வச்சு தாலி கொடியாரத்தை போயிடுவான், டாக்க பிரச்சனை போயிடுவான். எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்க கணிக்கணும், மக்களே கணிச்சா தான் நாங்கள் அதை வெட்டி அடியலாம். நாங்கள் இது நம்பிக்கை அவர் நல்லவரன்ட்டு நாங்கள் இருந்தா அவங்க வீட்டுக்கே வந்து பூந்துருவாங்களே. நெருக்கிய பிறகு ஒரு தமிழாக்கள் வீட்டுல பின்னால வந்து வீட்டுக்கே பூந்துட்டாரு.
5: மனசுக்கு என்னோட மனசுக்கு உண்மை தெரிஞ்ச.
2: தொடர்ந்து ஜெர்மனியில இருந்து திருமதி பாரதி,
5: ஒரு பிடிவாதமான ஒரு கணிப்பை நமக்கு நாமே ஊட்டியபடி, பெரும்பாலான தமிழர்கள் நமக்கு நாமே ஊட்டியபடி இருப்பதால் தானே வாழ்வில் ஒரு நம்பிக்கை ஒரு பிடிப்பு ஏற்படுகிறது. அப்ப நம்பிக்கை தான் என்னோட கணிப்புகள் தான் நம்பிக்கையை தரும்.
2: தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து சந்திரசேகரம்,
6: கோவில் உள்ளே கோவில் வீதி எல்லாம் சுற்றுலாக்கள் சின்ன இதுல 10-18 வரை அப்படி தன்றப்ப அந்த வீதியில வடக்கு வீதியில கமலோடியின் நவரெண்ணம் அந்த வீதியில இருந்து பின்னணிக்கு சுழிவரத்தோட போயிட்டார். சிறு வயதுல 10 வயது அப்படி இருக்கும்.

0: இவர்கள் அனைவரது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு இன்றைய பட்டிமன்றம் ஆரம்பமாகின்றது. ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? 168வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக இணைந்திருக்கும் 1வது பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் மாமா, நான் அபிவர்தன் கதைக்கிறேன்.
0: அபிவர்தன், நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓமம், நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: நாங்களும் அதே நலத்தோடு இருக்கின்றோம். மீண்டும் நீங்கள் 3வது முறையாக இந்த பட்டிமன்றத்தில் இணைந்திருக்கின்றீர்கள். 3வது பட்டிமன்றத்துக்கு உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு, நீங்கள் எந்த அணிக்காக என்று வாதங்களை வைக்கப் போகின்றீர்கள்?
1: நான் ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற கற்க நெறிகளை தெரிவு செய்து அது நூலாக அம்மாணவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை அளிக்கின்றனர். இது அவர்களுடைய கணிப்பை நூலாக உருவான நம்பிக்கையை கருதுகின்றது. மகாகவி பாரதியார் 1912 இந்த ஒரே வருடத்தில் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பகவத்கீதைக்கான தமிழ் உரை, இந்த 4 படைப்புகளையும் ஒரே ஆண்டில் எமக்கு தந்தார். பசி, வறுமை, பிரிட்டிஷ் உளவாளிகள் கொடுத்த தொல்லை, இந்த நெருக்கடியில் கூட அவர் எழுதுவதை நிறுத்தவில்லை. புறச்சூழல் எப்படி இருந்த போது மன வலிமையுடன் உறுதியாக இருந்தார். இதற்கு என்ன காரணம்? தன்னை தானே சுய கணிப்பு செய்து தன்னால் இயலாதது எதுவும் இல்லை என்ற தன்னம்பிக்கையை தன்னுள் வளர்த்து கொண்டது. நாம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கூட அவர்களின் நல்லொழுக்கத்தை ஆராய்ந்து இவர்கள் எங்களுக்கு ஏற்ற நண்பர்

0: நண்பர்களா என்பதை கண்டறிந்து அதன் பின்னரே எமது நண்பர்களாக இருக்கும். இதிலும் தனிப்பினால் வரும் நம்பிக்கையை துளிர் விடுகின்றது. நான் வேலையை இழந்து விடுவேனோ, தொழிலில் நஷ்டமடைந்து விடுவேனோ, நமது வாழ்க்கையில் நோய் தாக்கம் ஈடுபட்டு விடுமோ, இதை என்னால் செய்ய முடியுமா போன்ற எதிர்மறையான எண்ணங்களை விரட்ட எங்களை நாங்கள் சுய கணிப்பு செய்து எங்களால் இது முடியும் என்று கணித்துக் கொள்ளும் பட்சத்தில் தன்னம்பிக்கை மேலோங்கும். திரைப்படத்துறை இயக்குநர்கள் கூட குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட கருப்பொருளை கொண்டு திரைப்படத்தை படைத்தால் அத்திரைப்படம் மக்கள் மனதை வென்றுவிடும் என்ற கணிப்பினால் உருவான நம்பிக்கையை மூலதனமாக்குகின்றனர். நம்மை நாமே சுய கணிப்பு செய்து பயம் என்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டால் தன்னம்பிக்கை எம்முள் சிம்மாசனமிட்டு அமர்ந்துவிடும். எனவே ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்று உறுதியாக கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தமைக்கு பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்ததற்கு நன்றி. அலைவர்தன், நன்றி, வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து செல்வன் அபிவர்தன் சத்யராஜ் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு 168வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
1: எங்கள் பிலோமினாக்கா, திருமதி பிலோமினா என்ற நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக
1: இருக்கிறோம். உற்சாகமாகவே இருக்கின்றீர்கள். நாங்களும் உற்சாகமாகவே இருக்கின்றோம்.
2: நடுவர் கேதுவுக்கும் செவிமடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு வாதாடியவர்களுக்கும் வாதாட வருபவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என் விவாதத்தை தொடங்குகிறேன். என் விவாதத்தின்படி ஒருவரினது கணிப்பு நம்பிக்கைக்கே வழிவகுக்கும் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். அது எவ்வாறு என்று பார்த்தால், அந்த கணிப்பு முதலாவது ஒரு அனுபவத்தை எடுத்தால், உதாரணமாக ஒருவரை பற்றி தொடர்ந்து ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைத்தால் மட்டுமே அவரை நாங்கள் பின்தொடரலாம். அதாவது அவரை நம்பக்கூடியதாக, நம்பிக்கைக்கு உரியவராக நம் கணிப்பு இருக்கும். அப்ப அது வந்து அனுபவத்தால் அந்த நம்பிக்கையைத்தான் எங்களுக்கு அந்த கணிப்பு கொடுக்குது. பின் நம்பிக்கை வந்து நம்பிக்கையாக மாறும். நண்பர்களை கூட நம்பிக்கைக்கு உரியவராக மாற்றுவது அவர்களின் அந்த அனுபவத்தை கொண்டுதான் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் அந்த ஒரு நண்பனை. அடுத்து நாங்கள் அறிவியல் எடுத்துக்கொண்டால், அறிவியல் உலக நாங்கள் பார்த்து கொண்டால் அவர்கள் செய்யற மூன்று செய்யற அந்த கணிப்புகளால தான் அது சரியான கணிப்பா வந்துட்டா எங்களுக்குள்ள வந்து நம்பிக்கைதான் பிறக்கும். அந்த கணிப்பு வந்து நம்பிக்கையாகத்தான் எங்களுக்கு மாறும். அதாவது அந்த ஒரு கடைசியாக உண்ட குடுப்பினந்தான அந்த கோட்பாட்டு மீது எங்களுக்கு அது எங்களுக்கு நம்பிக்கையாக மாறுகிறது அவர்கள் தருகிற அந்த அறிவியல் உலக பார்த்தா. அடுத்து எங்கட வாழ்க்கையை பார்த்தா, நாங்க கூட ஒன்றை செய்வதாக இருந்தால் நம்மை பற்றி நாமே வந்து ஒரு சுய கணிப்பு வச்சிருக்கோம். அதாவது என்னால இது செய்ய முடியுமான்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள பிறக்க வேணும். அந்த நம்பிக்கை இல்லாட்டி அந்த நாங்கள் எடுத்த அந்த கணிப்பு நான் பிள்ளையாத்தான் போயிடும். அப்ப எங்களுக்கு சுய கணிப்பு இருந்து தான் அந்த நம்பிக்கை வரும். அதுக்கு முதல் உடனே திடீர்னு எங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. அந்த சுய கணிப்புல நான் வெற்றி அடைஞ்சுவேன்னு சொல்லல. முதல்ல வந்து நம்பிக்கை இருக்கணும் எங்களுக்கு. திடமான நம்பிக்கை இருந்தால்தான் எங்களோட கணிப்பில் நான் செய்வேன் முடிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அது வந்து நாங்கள் வெற்றி அடையலாம். பிறகுதான் வெற்றி அடையலாம். அதாவது நம்பிக்கை தான் முதல் தேவை. அந்த வகையில வந்து ஒருவரது கணிப்பு வந்து நம்பிக்கைக்குத்தான் வழிவகுக்கும் என்று இந்த விவாதத்தின் முடிவு. அந்த சிறிய உரையை எல்லாரும் கூறிக்கொண்டு நடுவர் கேதுவுக்கும் பிஆர்டி வானொலிக்கும் நீரூவி ஆபரண மாளிகைக்கும் செவிமடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி
1: ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் பற்றி கொண்டு 168வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். இத்தாலியிலிருந்து ஜேசுதாசன், உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம் கீதுவண்ணா. இனிய இரவு வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
3: ஓ, நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் மதியத்திலிருந்து அப்படி உற்சாகமாக வந்திருந்து எங்களோடு நிகழ்ச்சிகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருகின்றது இந்த வானொலியூடாக. நிச்சயமாக 10:30-11 மணிக்கு அவர்கள் நிச்சயம் வானொலி நின்று எங்களோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு 168வது பட்டிமன்றம் ஒருவர்களுடைய கணிப்புகள் வெற்றியை தருமா அல்லது நம்பிக்கை வழக்கமா என்று. உண்மையிலேயே இந்த டிஆர்டி வானொலிக்கும் நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு நீரூபி ஆபரண மாளிகைக்கும் எங்களுடைய அணியிலே வந்து வெற்றிக்கு வாதாடிய அன்பு உறவுகளுக்கும் நம்பிக்கைக்கு வழிவகுக்கும் என்றுடைய என்னுடைய அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த பட்டிமன்றத்திலே கடந்த முதல் வாரத்திலே வந்திருந்தேன். பின்பு கடந்த வாரம் பெற முடியவில்லை. இன்று நான் இணைகின்ற பொழுது நான் தான் நம்பிக்கைக்காக கருத்துரை வழங்கப் போகிறேனே என்று நினைக்கின்ற பொழுது ஓடி வந்தான். எனக்கு தம்பி என்று சொல்ல முடியாது, எனக்கு மகன் என்று தான் சொல்லுவேன். நவி வரதனை என்னுடைய மகன் முறையில் மகனாகத்தான் நான் அவனை பார்க்கிறேன். அப்படியான ஒரு இளைய சமுதாயம் நம்பிக்கை ஒரு கவிதனுடைய கணிப்பு நம்பிக்கையில் தான் வளர்க்கிறது என்று வந்து அருமையான கருத்தை முன்வைத்து கூறிய அந்த இளைஞன் அபிவரதனுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். எங்களுடைய சகோதரி பிரமிநாதனுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கடந்த வாரத்தில் உரையாடிய சகோதரி பாரதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடுவர்களே, நம்பிக்கை ஒருவருடைய கணிப்பு நம்பிக்கையை வளர்க்கும் என்று அணியில் நான் பேசுகின்ற பொழுது வெற்றியைத்தான் வளர்க்கும் என்று மிக ஆவேசமாக உறக்க கொடுத்து வெற்றி வெற்றி என்று சொன்னார்களே அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். ஏனென்றால் எவனும் வெற்றியை நோக்கித்தான் ஓடுகிறான் என்று கொள்ளுகின்றார்கள். அவர்கள் பிறப்பிலிருந்து தாய் தந்தை குடும்பம் சகோதரம் கல்வி படிப்பு தொழில் முன்னேற்றம் இவைகளில் எல்லாம் வருகின்ற பொழுது நேரடியாக அப்படியே வெற்றிக்கு சென்றவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வெற்றி என்கின்ற அந்த பெரிய இட்டத்தை எட்டி தொடுவதற்காக இத்தனை படிக்கற்களை தாண்ட வேண்டும். அந்த படிக்கற்களிலே நாம் வைக்கிற நம்பிக்கைகள் என்ன, ஒருவனுடைய கணிப்பு என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு தடவையும் அவன் விழுந்து எழும்பி நம்பிக்கை வைத்து பின்பு தோல்வியை சந்தித்து அந்த தோல்வியினூடாக நம்பிக்கை ஊட்டி வைக்கிற அந்த கணிப்பு இருக்கல்லவா, இன்னொருவனை பார்த்து நான் முன்னேற வேண்டும் என்று அந்த படியிலே அவனுடைய கணிப்பு வைக்கின்ற பொழுதுதான் வெற்றியை எட்ட முடியும். அதற்காக நான் நீங்கள் தலையங்கம் கொண்டு வரவில்லை. ஒருவனுடைய கணிப்பு வெற்றிக்கு வழிவகுக்குமா அல்லது தோல்விக்கு வழிவகுக்குமா என்று, அப்படி அல்ல, வெற்றிக்கு வழிவகுக்குமா நம்பிக்கைக்கு வழிவகுக்குமா, ரெண்டும் பக்கத்திலே பக்கத்திலே அண்ணன் தம்பிகளாக நிற்கின்ற ஒரு சூழல். ஆகவே வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படி தோக்கில் எப்படி வெல்லும் என்று பாடினார்கள். அதுதான் சொல்றேன், வெற்றியையே நாளை சொல்ல வேண்டும். வெற்றி பெற்றவர்கள் இன்றே சொல்லி இருக்கலாமே, சொல்லவில்லை. இப்படை தோக்கின் எப்படை வெல்லும், போராட்டம் நடத்தியவன் கூட சொல்கிறான் இந்த படை நாளைக்கு வெல்லும், இப்படை தோக்கின் எந்த படை வெல்லும் நம்பிக்கையை வைக்கிறான். நாளை வெற்றியை நாளை சத்திரம் சொல்லும், அப்ப இன்று நீ நம்பிக்கை வை, அதற்காக உழை, வெற்றி உன்னை காத்து கொண்டிருக்கிறது, வெற்றிக்காக நீ ஓட முடியாது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் ஓட வேண்டும். வெற்றி என்பது தானாக தேடி வந்த கைக்குள்ளே இட்டு கனி அல்ல, அதை இட்டி பிடிப்பதற்கு ஒருவனுடைய கணிப்புகள் எந்த வகையில் இருக்கின்றது, எந்த வகையில் நம்பிக்கையை ஊட்டுகின்றது, அந்த நம்பிக்கை ஊட்டப்பட்டவன் நம்பி நம்புகிறவன் எப்படி வாழ்கிறான், வாழ்ந்து வளர்ந்த அந்த பெரியவன் உத்தமன் அறிவாளி சிந்தனையாளன் செயற்பாட்டாளன் கல்வி கற்றவன் இலக்கியவாதி என்று இப்படி எத்தனையோ பேருடைய கவிதைகளை சொற்களை களஞ்சியங்களை தமிழ் அறிவுகளை அவனுடைய விஞ்ஞான வளர்ச்சிகளை அறிவியல் வளர்ச்சிகளை சிந்தனைகளை நாம் பார்க்கிறோம் கணிக்கிறோம். ஆமாம், இந்த வழியில் சென்றால் இப்படி சென்றால் நம்முடைய இலக்கை எட்ட முடியும் என்று ஒரு நம்பிக்கையை வைக்கிறோம். அப்பொழுதுதான் அந்த நம்பிக்கையினூடாக அந்த வெற்றியை எட்ட முடியும். எனவே வெற்றி என்பது உண்மையான ஒரு நேரடியான ஒரு விடயத்தை எட்ட வேண்டும் என்றால் நம்பி கை வைக்க வேண்டும். நான் நம்பிக்கை மட்டுமல்ல நம்பி கை வைக்க வேண்டும். இன்றைக்கு இந்த எங்களுடைய டிஆர்டி வானொலியிலே இந்த நிகழ்வு இந்த நேரம் இரவு நேரம் நடக்கிறது. இன்றைக்கு எத்தனை நம்பிக்கை வைத்த நம்பிக்கை துரோகங்களுக்கு அப்பால இந்த வானொலி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கை துரோகம் என்கிறார்கள். அந்த துரோகத்துக்குள்ளாலே நம்பப்பட்ட காரியத்தினூடாக நடக்கப்படுகின்ற சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். எல்லாம் நம்பித்தானே வெற்றியோடு போயிருந்தால் எல்லாம் வெற்றியோடு போயிருக்கும் அல்லவா? நம்பி ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்ற பொழுது அந்த நம்பிக்கைக்குள்ளே ஏற்படுகின்ற அராஜகங்கள் துரோகங்கள் சிந்தனைகள் எண்ணங்கள் அது எந்த பக்கத்தில் இருந்தும் வரலாம். ஆனால் அந்த இலக்கு வந்து நம்பிக்கையோடு செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு ஒளி தெரிய வேண்டும் என்றுதான் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் சில குழப்பங்கள் சிந்தனைகள் எண்ணங்கள் கருத்து பரிமாற்றங்கள் துரோகத்தன்மைகள் இவைகளை அழித்துவிட பார்க்கிறது. அப்பொழுதும் நம்பிக்கைதான், இப்பொழுதும் நம்பிக்கைதான். அறத்தின் மீது நம்பிக்கை, தவத்தின் மீது நம்பிக்கை, நீதியின் மீது நம்பிக்கை, நேர்மையின் மீது நம்பிக்கை, ஒரு செந்தமிழின் மீது நம்பிக்கை, விடுதலை மீது நம்பிக்கை, இவைகளை வைத்த அந்த கணிப்பும் சிந்தனைகளும் எண்ணங்களும் எங்கள் மனதுக்குள் இருக்கிற பொழுதுதான் நாம் வெற்றியை எட்ட முடியும். ஆகவே வெற்றி வெற்றிக்காக வாதாடியவர்களா அல்லது வெற்றி கிடைக்குமா என்பவனை எதிர்ப்பதல்ல கருத்து. வெற்றியை பெறுவோம், நான் தான் வெற்றியை பெற நினைக்கின்றேன். ஆனால் எப்படி? நான் வைத்தியசாலையில் படுத்திருந்த பொழுதும் எனக்கு ஒரு சத்திர சிகிச்சை நடக்க வேண்டும். என்னை வந்து ஒரு வைத்தியர் வந்து என்னை தொடர்பு கொண்டு என்னை பரிசோதித்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் நினைக்கின்றார் நான் இந்த சத்திர சிகிச்சைக்கு பயந்து விடுவேன் என்று. நான் அவர் மீது அவர் என்னை கேட்டார் நீங்க எப்படி நினைக்கிறாய் என்றார். நான் சொன்னேன் எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் இந்த சத்திர சிகிச்சைக்காக இங்கு வந்து படுத்திருக்கிறேன். நீங்கள் இப்பொழுது என்னை சத்திர சிகிச்சை செய்ய போகிறீர்கள், நான் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வைக்கிறேன். நீங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அதற்கு நான் தயார். நீங்கள் என்னை உங்களை தெய்வத்தின் வடிவில் நான் பார்க்கிறேன். ஆகவே நம்பிக்கை வைக்கிறேன், நீங்கள் என்னை நிச்சயமாக குணப்படுத்துவீர்கள் என்றவுடன் என் தோளிலே தட்டி அவர் சொன்னார் என்னுடைய சிந்தனைக்கு நீ ஒத்து வருகிறாய், நீ உற்சாகமாக இருப்பாயானால் நம்பிக்கையோடு உனக்கு எந்த விதமும் வராமல் நான் காப்பாற்றுவேன். நான் இறந்து போற விஷயங்கள் வேறு, ஒருவர் மீது வைக்கிற நம்பிக்கை இருக்கல்லவா அந்த நம்பிக்கையினூடாக பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையின் வடிவங்களினூடாக அந்த கணிப்புகளினூடாக எண்ணங்களினூடாக மனித வளர்ச்சியும் மனித வாழ்க்கையும் எத்தனை எத்தனையோ படிக்கட்டுகளை தாண்டி செல்கிறது. எல்லோருக்கும் வெற்றி. நான் அவனை நம்பக்கூடாது, அவனை நம்பி நான் காசை பறித்து விடுவான், அவன் ஆரண்டு கண்டுகொள்ளக்கூடாது, வீட்டோடு இருந்து தாலியை பறித்து விடுவான், ரோட்டிலே கண்டு அடித்து விடுவான். இதை நாங்கள் சொல்லுகிற பொழுது தாலி பறிப்பவனும் துரோகம் செய்ய நினைப்பவனும் அவனும் ஒரு கணிப்பில தானே வருகிறான். எங்களிடம் எப்படி செய்யலாம் என்று அவன் கணிப்பும் வெற்றி பெறுகிறதா இல்லையா? அவனுக்கு தெரியும் இவனை போய் பேய் காட்டினால் அதாவது இவனோடு மோதினால் இவனட்டை இருக்கிறது பறிக்க முடியும் என்று அவன் கணிப்பு அங்கே வெல்லுகின்றது. அப்போ கணிப்புகள் எங்கே ஒரு இடத்திலே அதை தகர்ப்பதற்குத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு செல்ல வேண்டும் அந்த பகுதிக்குள், அந்த பாதைக்குள். நம்பிக்கை வைத்து தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, விழுவோம், விழுந்து விழுந்து எழுவோம், விழ நம்பிக்கை வைக்க வேண்டும் எங்களுடைய இலட்சியத்தை அந்த வெற்றியை அடைவதற்காகத்தான் நான் சொல்கிறேன். இங்கே வெற்றிக்கு எதிராக நான் பேசவில்லை. நாம் ஒன்றை செய்வதென்றால் விழுந்து எழும்பி சிந்தித்து செயல்பட்டு வெல்லுவோம் என்ற எண்ண கருவோடும் அந்த எண்ணத்தினுடைய வளர்ச்சியோடும் அந்த கணிப்பு இருக்கல்லவா, ஒருவன் என் மீது வைக்கிற கணிப்பு, இயேசுதாசன் இதை செய்வான், கட்டாயம் இந்த இதிலே வெற்றி பெறுவான், இவனை நம்பி சென்றால் எங்களுடைய விஷயங்கள் எல்லாம் சரியா வரும் என்று என்னில் மீது ஒருதன் வைக்கின்ற கணிப்பும் நான் அவர்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கையும் இந்த விஷயத்திலே எங்களுக்கு நல்ல கருத்துக்களையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தரும் நடுவர்களே. ஏனென்றால் ஒரு மின்சாரத்தின் மீது வெற்றி வெற்றி என்று சொல்லுகிற நாங்கள் ஒரு மின்சாரத்தின் மீது கையை வைத்தால் சுட்டு நாம் உடனடியாக இறப்போம் என்று தெரியும். ஆனால் அங்கே நம்பிக்கை ஒன்று வைக்கின்ற பொழுது அந்த மின்சாரத்தை கருவிக்குள்ளே புகுத்தி அதற்கு சுவிட்சை வச்சு எத்தனை கிலோ வாட்சில் வேலை செய்கிறது என்று தரம் பிரித்து இதை எப்படி எங்களுடைய ஒவ்வொரு விடயங்களுக்கும் அந்த மின்சாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை, அதை செய்கின்ற அந்த எலக்ட்ரிக் சம்பந்தமானவன் செய்கின்ற ஒரு நம்பிக்கை, வைத்தியர் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, ஒரு ஆசிரியன் மாணவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, மாணவன் ஆசிரியர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, இவைகள் எல்லாம் எதற்காக? வெற்றிக்காக. ஆனால் வெற்றி எதனால்? இப்பவும் சொல்கிறேன், வெற்றி வெற்றி வெற்றி. ஆனால் நம்பி கை வைத்தால் தான் அந்த வெற்றியை நிதர்சனப்படுத்த முடியும், உறுதிப்படுத்த முடியும், அந்த சிந்தனை வழிநடத்த நட முடியும். கணிப்புகள் தவறாது, நல்ல வழிகளாக இருக்கும். அதை விடுத்து விளையாட்டு போட்டியை நாம் ஓடுவோம் என்றால் நாங்கள் தான் வெற்றி. ஓட வேண்டும், நீ ஓடக்கூடிய அளவுக்கு உன்னை தயார்படுத்த வேண்டும். உன்னை கோச் பண்றவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், நீ அந்த கோச்சரின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த கணிப்புகள் தான் எங்களை முன்னேற்றி, இன்னும் இவன் தொடர்ந்து போராடுவான் அல்லது தொடர்ந்து விளையாடுவான் அல்லது தொடர்ந்து கலைப்படைப்பை தருவான், இவன் நடிப்பான், இவன் பாடுவான், இவன் ஓடுவான், இவன் ஆடுவான் என்ற சிந்தனைகளை, இவன் விஞ்ஞானியாய் வருவான், இவன் நல்ல தமிழ் கலைஞனாய் வருவான், அறிவுசாலியாய் வருவான் என்ற அந்த ஒவ்வொரு அசைவும் மனிதனுடைய தமிழ் வளர்ச்சியிலே, மனிதனுடைய வாழ்க்கை வளர்ச்சியிலே, வாழ்க்கை வட்டத்திலே, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் தாய் சகோதரம் உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் நான் நம்பினோம், நாங்கள் கெட்டுவிட்டோம், யாரையும் நம்ப கூடாது. இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. உலகப்பந்திலே இது நிரந்தரமான பூமி அல்ல. அன்றன்று மாறி அன்றன்று நிகழ்வுகளும் இன்றைய காலகட்டங்களும் மாறி மாறி செல்கின்ற ஒரு சூழலுக்குள்ளே மனிதனுடைய வாழ்க்கையை நாம் சராசரியாக பயன்படுத்த வேண்டும். நான் இந்த கருத்தை கூறி வெற்றி என்று அணுக்கி பேசியவர்கள் ஓடோடி வருவார்கள். இவர் என்ன வந்த நம்பிக்கை என்று அதற்றி விட்டு போகிறார். வரட்டும், வர வேண்டும் என்று அந்த உறவுகளையும் அன்போடு கேட்டுக்கொண்டு நடுபவர்களையும் மீண்டும் என்னுடைய அபிவரதன் என்ற மகனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த பட்டிமன்றத்தின் 168வது பட்டிமன்றத்தின் 3வது வாரத்திலே உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைத்த தந்த நடுவரவர்களுக்கும் டிஆர்டி வானொலிக்கும் அவர் நியூரு வியாபார வாழ்க்கை நன்றி வைத்திருத்து இரண்டு அணியினருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரித்து நாம் கருத்தோடு மோதுவோம், கருத்துக்களால் மோதுவோம். ஆனால் விடையும் முடிவும் நடுவரவர்களுடைய கையில் இருக்கின்றது. இன்னும் சில அணிகள் மாறி அடுத்த பட்டிமன்றங்களில் நாங்கள் பேசுவோம். ஆனால் கருத்து கருத்துக்களாக, கருத்துக்களால் மோதப்படும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்த வைக்க நன்றிகள். ஜெயசாசன், நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.

0: ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக இத்தாலியிலிருந்து ஜேசுதாசன் அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் மிருகப்பற்றிக் கொண்டு நூற்றி 68வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ராதா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. சோமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: கணிப்புகள்
0: நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா அல்லது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா?
1: வெற்றிக்கு
0: வழிகாட்டும். சென்ற வாரத்துக்கு முதல் வாரம் உங்கள் வாதங்களை வைத்திருந்தீர்கள். உங்கள் வாதங்களை தாருங்கள்.
1: நன்றி அண்ணா. சோமா இருங்கும். எல்லாரும் அனைவரும் சோமா இருக்கட்டும். என்ன அணியினருக்கும் எது அணியினரும் சோமா இருக்கணும். நீங்களும் சோமா இருங்க அண்ணா. நான் சொல்றேன் வெற்றிக்கு தான் வரன் கணிப்புக்கு நம்பர் இல்ல. வெற்றிக்கு வெற்றி படிய
0: வெற்றி என்று கணிப்பு தான் வெற்றி என்ற இதுக்கு கணிக்கிறீர்கள்.
1: ஓ வெற்றிக்கு தான். வெற்றி படியே அடைய வேண்டும் என்றால் நாங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி
0: வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா?
1: நம்பிக்கையில வெற்றிக்கு
0: வழிகாட்டும்.
1: கணிப்பும் வெற்றிக்கு வழிகாட்டும். அதுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சி விடாமுயற்சி உன்னிப்பான கவனிப்பு. நாங்கள் வெற்றி படியை அடைய வேண்டும் என்றா திட நம்பிக்கை வேணும். உறுதியான செயலாற்ற ஆனால் அதை அலைய விடாமல் பொறுமை காத்து பொறுமையோடு கடுமையாக பேசாமல் பொறுமையோடு அதை உன்னிப்பாக கவனிச்சு நாங்கள் செயலாற்றுவோம் என்றால் நிச்சயமாக வெற்றி படியை அடைவோம். மற்ற செயல் நாங்கள் எவரையும் நம்பி இது செய்ய அப்பா எனக்கு சைக்கிள் ஓட்ட பழக்குவார் என்று கொண்டிருந்தால் அதோட அந்த முயற்சியில இல்லை. நாங்கள் சைக்கிள் ஓட முடியும் என்றால் எப்படி என்று நாங்கள் உன்னிப்பா கவனிச்சோம் என்றால் நிச்சயமா சைக்கிள் ஓட முடியும். அது கவனிப்பு தான் ஒரு மனுஷனை செயலாற்றி திடமையாக ஒரு வழியில கொண்டு நேர் வழியில நிமித்து நிக்க வைக்கிறது. வெற்றிப்படி அடைய வைக்கிறது நம் ஒரு மனுஷன் வெற்றி. அது இந்த முயற்சியும் திட நம்பிக்கையும் தான் வெற்றியை நிலைநாட்டுறது. நாங்கள் நம்பி என்று விட்டோம் என்றால் அது ஒருபோதும் நாங்கள் வெற்றி படியே அடைய முடியாது. வெற்றிக்கு உதாரணம் நாங்கள் பொறுமையை கையாள வேணும். திடமான ஒரே நோக்க செயலோட நாங்கள் உறுதியான முறையில வழி நடத்த வேணும். தீப்பட்டி மாறி கண்ட நேரம் சீறிக்கொண்டிருந்தால் ஒருபோதும் சரி வராது. ஆனால் தீபு ஒளியாக உள்ளிருந்து நாங்கள் அதை கையாள வேணும். கையாள வேணும். ஒவ்வொருத்த முயற்சியின்படிதான் நாங்கள் கையாள வேணும். எவரும் எதை சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. நிச்சயமா நாங்கள் பெற முடியும் என்று சொன்னால் பொறுமை அவசரம் திட முயற்சி அவசியம் உன்னிப்பு கவனம் உன்னிப்பு தேவை கடுமையான பேசாமல் செயலில் திடமான உன்னிப்பு தேவை. இவ்வளவத்தை நாங்கள் பொறுமையா ஏற்றுக்கொண்டமா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி படியை அடைய முடியும். வேற அதன்படி இதன்படி என்று சொல்லி தடம் பிறழாம நாங்கள் வாழ்வோமா இருந்தால் நிச்சயமா வெற்றி படியை அடைவோம். அதுக்கு வேற ஒருதன் தேவை. நாங்களே காணும் எங்களுக்கு முயற்சி கண்டிப்பா நாங்கள் செய்யணும். இதுதான் தேவை. இப்படித்தான் நிலைநாட்ட வேணும் நாங்கள் செய்வோம் என்று சொன்னா திட முயற்சி தான் எங்களுக்கு திட முயற்சி. அதை முயற்சியான முறையில பார்க்க அது உன்னிப்பு கவனம் விடாமுயற்சி. நான் அதை போய் எடுப்பேன்ன்ற முயற்சி வேணும். அவைக்கு முயற்சி தான் தேவை. இதைத்தான் நான் சொல்றேன்னா வேற ஒன்றும் நான் சொல்லல. கேட்டுக்கொண்டிருக்கேன்னா சுகமா இருங்கண்ணா.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவங்க நன்றி. எல்லாம் நன்றி. வணக்கம்.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி. வணக்கம். ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை மிருகப்பற்றிக் கொண்டு 168வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் திருவாளர் பாலேந்திரா, இணைந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம் நலத்துடன். பாலேந்திரா, உங்கள் வாதங்களை வெட்டி கணிப்பு வெட்டி என்ற அணிக்காக
2: உயிர் தப்பல வேண்டாம், நம்பிக்கை தானே, அது கரண்ட் அடிச்சாலும் சாக மாட்டேன். எல்லாரும் போய் கரண்ட்ல கையா பிடிங்கன்னா சாக மாட்டீங்களா? பைக்கு கிளவுஸ் போட தேவையில்ல, ஸ்கூட்டர் ஒண்ணும் தேவையில்ல, போய் நேரடியா பிடிங்க கரண்ட், ஒரு நேரம் சாக மாட்டீங்க. கரண்ட்ல கையெல்லாம் நம்பிக்கையாரு.
0: இல்ல இல்ல, அவர் சொன்னது அது கரண்ட்ல கைவிட்டால் இருக்கும், அது எப்படியான முறையில் நாங்கள் அதை நம்பிக்கையுடன் வேற வழியில் சுவிட்சை போட்டு அப்படி வைக்கிறோம்.
2: ஆமா,
0: நம்பிக்கை. ஓ, இரண்டு பக்கமும் உங்களது வாதங்களால் நீங்கள் மோதல்களை ஏற்படுத்த வேண்டும்.
2: முதலாளர் தலப்புல வந்து இன்னைக்கு அவர் எதிரணியா வந்துட்டாரு,
0: பள்ளிக்கூடம்
2: போறோம் வெற்றிக்கு வழிகாட்டுற விஷயம் நடுபெறவர்கள் என்ன? இப்ப பாருங்க, ஒரு நாட்டுக்கு பாருங்க, ஒரு நாட்டுக்கு ஒருவர் எந்த மன்றார்களா இருந்தா அவர்கள் நம்பிக்கையில அவ்வளவு விடுறார்கள். ஒரு எந்த நாடா இருந்தாலும் நடுவர் அலகலோ
0: கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
2: எந்த நாடா இருந்தாலும், இப்ப லண்டன், ஜெர்மன், அமெரிக்கா, சுவிஸ், ஏதாவது இருந்தாலும் எந்த நாட்டுகளையும் இப்ப நாங்கள் இந்த பண்ணும் பொழுது அவர்கள் எங்களை நம்பிக்கையில விடுறார்கள். உள்ளுக்குள்ள நீ போயிட்டு வா, போயிட்டு வா, எல்லாம் செய்துட்டு வா வேண்டும். அவர்கள் அவர்கள் கணிப்பு, ஒரு கணிப்பு கணிப்புலாம் எங்களை விடுறார்கள். அவர்கள் ஒரு மூச்சு உழிப்புலாம் கணிப்பு பிடிச்சாலே சிரிப்பி ஆட்டி விட்டுருவார்கள். இப்ப சுவிஸ் போன நாடுகளை பாருங்க, ஜெர்மன் போன நாடுகள் எல்லாம், சுவிஸ்ல எல்லாம் சுற்றியான கக்கண்டு நீங்கள் பிசாவோட தான் போனாலும் அவர்கள் எங்களை போட்டு ஒரு கணிப்பு போட்டு அதுல எங்களை நம்பிக்கையில போறாரு விடமாட்டார்கள். அவர்கள் கணிப்பு போட்டு பிடிச்சிருவார்கள். வேற என்ன பிள்ளை இருக்கு வேண்டிய பிடிச்சிருவார்கள். என்ன பிடிச்சு திருப்பி அனுப்பி விட்டுருவார்கள் அந்த நாட்டுக்கு. நீங்கள் எந்த பண்ண கூடாது அப்படி கணிப்பு, அப்படி கணிப்பு, அப்படி நம்பிக்கைன்னா இன்னைக்கு எல்லா நாட்டிலையும் இன்னைக்கு பிராந்தியத்தை பொறுத்தவரை பாருங்க நடுவர்களே, இன்னைக்கு இன்னைக்கு உழவர் ஸ்ட்ரிக்டா இருக்கிற அப்படியே தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் எல்லா நாடுகளும் வந்து உள்ள நின்று உள் வந்து இந்த நாட்டை வந்துட்டார்கள். அப்படி அப்படி நம்பிக்கையில வைக்கவாச்சா? இப்ப பாருங்க, இப்ப அப்படி இல்லை, இந்த நாட்டிலே நம்பிக்கை இல்லை. இப்ப கணிப்பு பணித்து அவர்களை பார்த்துதான் உள்ளுக விடுறார்கள் என்றால் இவர்கள் உள்ளுக வந்து இப்ப இந்த மோசடி எல்லாம் பெரிய வேலை எல்லாம் செய்து விட்டுவார்கள். உங்களுக்கு தெரியும் தான் என்ன நடுவர் நான் சொல்லுங்க. ஓ, இப்ப மற்றது பாருங்க, இப்ப என்ன இப்ப கல்யாணம் நாங்கள் ஒரு கல்யாணம் ஆகுது, நாங்கள் இப்ப திருமணம் செய்ய வைக்கையும் நம்பிக்கை இல்லாத கல்யாணம் செய்து கொடுக்கிறார்கள். குடும்பத்தை பார்ப்பார், வேலைக்கு போவார், பஞ்சாய புள்ளியதை பார்ப்பாருடா சொல்லி கல்யாணம் செய்து இருக்கிறார்கள். குறிப்பு பார்த்து ஒரு கணிப்பொண்டு போட்டு அவர்கள் எப்படியா நாக்கள் என்று எல்லாம் அரைஞ்சு கிரிஞ்சி அவர் பார்த்துட்டான். ஒரு பிள்ளைய ஒரு பிள்ளைகிட்ட கொடுக்கிறார்கள், ஒரு பொங்கல் பிள்ளை ஒரு ஆண் ஒரு ஆண்கிட்ட கொடுக்கிறார்களோ ஆண்கிட்ட பொம்பளையை கொடுத்தாங்க அவர்கள் அது கணிப்பு போடுறார்கள். நம்பிக்கை விளக்கல் எடுத்த வித்தியான கடையில சாமான் பண்ற மரியாதை நல்ல நல்ல பொருள் போட்டு நாங்கள் பண்றோம், ஆனா அது டேட் மாறி வர்ற பொருளும் இருக்குது என்ன அது. அப்ப நம்பிக்கையெல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது என்ன, எத்தனை பொருளாலும் டேட்டை மாத்தி போட்டு விற்கிறார்கள். நாங்கள் வீட்டை உணர்ந்து பார்த்தா அது ரெண்டு நாள் டேட்டுக்கு தாண்டி பார்த்தா ஒரு மேல வண்டு உடம்பு. அப்ப நாங்கள் எல்லாம் வந்து நம்பிக்கையில வாண்டக்கூடாது. சாப்பாடு சாமான இருந்தா என்ன, ஒரு ஒரு திருமணத்தில் ஒரு பிள்ளையா கூட கரைச்சிக்கிறதா இருந்தானே நாங்கள் கணிப்பு போடுவோம் கேது நடுவர்களே என்ன. மன்னிக்கோ நான் கேதுன்னு சொல்லிட்டேன், கணிப்பு போட்டாங்க வெற்றி அடையலாம் என்ன. கடைசி வரை நாங்கள் இல்லாட்டி வெற்றி அடையலாது. கடைசி வரை வேறென்றால் இப்ப பாருங்க, ஒரு வாகனத்தை நாங்கள் வேண்டுறோம் என்ன, ஒரு வாகனத்தை நாங்க வேண்டும் பொழுது நம்பிக்கை இல்லையா வேண்டுறோம். அவர் எவ்வளவோ கதை சொல்லுவார், வாகனம் வேண்டாம் அவர் மூணு கதை சொல்லிக்கிறார் வேண்டாம். அது சில்லு வாங்கிட்டா அந்த சில்லு மத்திய வாங்கினா புதுசா போட்டோம்னா அதாவது தண்டு துண்டு இருக்காது, அந்த வாங்கின துண்டு இல்லாத வாங்கலாம் எல்லாம் அவர் கதைச்சு கொண்டே இருப்பாரு. அப்ப வாகனம் வாங்க போது வாங்க, அப்ப நாங்கள் காசு கொடுத்து நாங்கள் போய் வாகனத்தை பார்க்கும் போதே அவர் கதைக்க தொடங்கிட்டார். அவர் ஜித்தாங்காரன் தான், நாங்கள் வாகனம் வாங்க முந்தி புருஷன்காரன் கதைக்க முந்தி பெஞ்சாதி தொடங்கிட்டான். அப்ப மகன் சொன்னார், அப்பா நாங்கள் இப்ப இப்ப ரெண்டு மத்தியால ஓட்டத்துல இந்த காரை வாங்க வந்திருக்கிறோம் பெட்ட. அவர் கார்காரன் சொல்ல முந்தி அவன் அவன் உடனே உள்ளதை ரெண்டு வழியால வந்து ஹோட்டல் ரெண்டு கதைக்கிறான் என்ன அது இது ரெண்டு சொல்லிக்கிறோம். பொருங்க தம்பி கதைக்காதங்க, அது என்ன அப்பாக்கு தெரியும், அவன் கூட கதையா போடுறா நாங்கள் வேண்டட்டும் என்ன. அப்ப அப்படி அப்ப ஒவ்வொருத்த கதை பேச்சு கணிப்புல தெரியும் எங்களுக்கு இந்த கார் நல்ல காரா கூடாத காரான்னு எங்களுக்கு தெரியும். நம்பிக்கை உடனே நம்பிக்கை வாங்கிட்டு வந்த இப்படி இந்த எங்க சொந்தக்கார பிள்ளையோட கார் ஒன்று வாங்கினது நடுவர்களே அது கார வாங்கினது தமிழா கட்டா வாங்கினது அவர் பகர் வாங்கி காசு வச்சு வித்தவர் இன்னொரு பேர் வேறநாட்டுக்காரன் வாங்கி காசு வச்சு வித்தவர் அது கார வாங்கிட்டு வீட்டை வேற அது ஓர்லியா போட்டுக்கிட்டு இன்ஜின் கீழே விழுந்துட்டு இப்ப எங்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு நாங்கள் இன்னைக்கு நம்பி நீங்கள் இன்றைக்கு 35 வருஷமா 30 வருஷமா நம்பி நீங்க குடி முடிச்சீங்க உருண்டு குடுந்தீங்க தமிழ்நாடு கிடைச்சது அவங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை வச்சுதான் சார் நீங்கள் என்ன இப்ப கிடைச்சதா. இன்றைக்கு எல்லாரும் பிரவாகரன் தலைவர் தலைவர் உண்மையில பாவம் தான், தலைவரை வச்சு எல்லாரும் உழைச்சி இன்றைக்கு நீங்க இங்க வசதியா இருக்கிறீங்களோ இல்லையா வீடு வாசல விட காரர்கள் ஜீப்போட இருக்கிறீங்களோ இல்லையா இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்சதா இன்றைக்கு நீங்க நம்பி நீங்கள் என்ன 35 வருஷமா நம்பி நீங்கள் என்ன நம்பிதானே இன்றைக்கு எங்களுக்கு எது எதிரியா இன்றைக்கு கேரளா பிள்ளையாராக எல்லாம் வந்து இன்றைக்கு அண்ணால பக்கம் சேர்ந்து இன்றைக்கு எங்களுக்கு இன்றைக்கு இந்த இப்படி ஒரு கணிப்பு இருந்திருந்தா இப்படி வந்திருக்காரு எல்லாரும் நீங்க நம்பி நம்பி நம்பி இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கும் இந்த குளிர் நாட்டுல வெளியால இருக்கிறோம் என்ன எல்லாரும் நீங்க கூட நம்பிக்கை தானே என்ன. ஒரு காலம் நடுவர்களே நாங்கள் என்ன விடயத்திலையும் நாங்க நம்ப கூடாது, நாங்க நம்பினமா இருந்தா நாங்கள் நடுக்கடல்ல தான் நிக்கணும் என்ன. நடுக்கடல நீந்தினாலும் கிடைக்கிற பெறலாம் இது அதுவும் இல்லையா என்ன. ஆனவழினால என்னுடைய வாதம் வந்து கணிப்பு வந்து வெற்றி தான், எங்கேயும் வெற்றி தான், நம்பிக்கை இல்லை கடைசி வரை. இன்றைக்கு நாங்க நம்பி நம்பி நம்பி நம்பி நம்பி இன்றைக்கு எல்லாரும் எல்லாரும் வெளிநாடு வழியா குளிர் வழியா இன்றைக்கு புரிய புரட்சி சாயினமொழிய வந்த காலத்துல இருந்து எங்களுக்கு அந்த சொந்த நிலம் இல்லையா என்ன. ஆனா நம்பாதேங்க ஒருத்தரே நம்பிக்கை வைக்காதேங்க, எல்லாரும் நம்பி நம்பி காசு இழந்து தங்கள் தங்கள குடும்பத்தை பாக்குறாங்களே ஒழிய பாக்குறார்கள் ஒழிய மத்தியவைக்கு மத்தியவை வாழ்வுணும் நாங்கள் முன்னோணும் யோசனை ஒருத்தரும் இல்லை. ஆனா படியினாலே அனுப்பு வந்து வெற்றியானோண்டு திரும்பவும் வெற்றி வெற்றியன்னு சொல்லிக்கொண்டு நான் உங்களுடன் இந்த அன்பாக உடைய வருகிறேன்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றியல் வாலேந்திரா, நன்றி வணக்கம்.
2: நன்றி
0: நன்றி வணக்கம். ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமே என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திரு பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை இறுகப்பட்டிக் கொண்டு 168வது பட்டிமன்றத்தில் இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற வீட்டாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் கேது.
0: உங்கள் மனோண்ணா நலமாக இருக்கிறீர்களா?
3: நல்ல சௌக்கியமா இருக்கிறோம் கேது. நீங்கள் நலமா இருக்கிறீங்க தெரியுது. இடைக்கிட போய் குரல்ல கவனிச்சேன், நல்ல ருட்டமா இருக்குது. சொல்லிக்கொண்டு இப்ப முதலில் எங்களுடைய நியூ ரூபி ஆபரண மாளிகைக்கும் அரசுக்கு நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு, அதாவது வந்து இதை நாங்க நம்ப நட நம்பி நடவா, இது ஒரு வாக்கியம், எல்லோருக்கும் தெரிந்த வாக்கியம். நம்ப நட நம்பி நடவாது என்றால் எதிலும் நீ நம்பிக்கையை வைக்க கூடாது. யாரா இருந்தாலும் முதலில் இருபக்கமா பேசினவர்கள் உண்மையில ஆக்ரோஷமா தான் நம்பிக்கையை வைத்து பேசி இருக்கிறார்கள். எழுதி பேசின மாதிரி கிடந்தது எனக்கு, ஒரு ஹேப்பும் இல்லாம போய்கொண்டே இருக்குது. ஆன முறையில இந்த நம்பிக்கை அதாவது வந்து இன்னைக்கு ஒரு கணிப்பு தான் போட்டவங்க, புது கட்சி ஒன்று இப்ப அண்மையில ஆட்சி அப்படிங்க கட்சி இருக்கோ, ஒரு கணிப்பு தான் அவர் போட்டவர். ஆக்களை கூப்பிட்டு இப்படி செய்தா இப்படி இருக்கும், புது முகங்களை போட்டா இப்படி இருக்கும் என்று. ஆனா நம்ப இல்லை, நாங்களும் நம்ப இல்லை. எந்த அவங்க ஆண்டு கொண்டிருந்தவர்கள் ஒரு சிம்பிளா தான் கணித்தவர்கள். ஆனா இந்த கணிப்பு வந்து வெற்றியை நோக்கி போகணும் என்று தனித்து நின்று வெற்றி அளித்ததை எல்லோரும் எங்களுடைய, அதாவது வந்து நாங்கள் ஒரு கணிப்புல தான் ஆரம்பித்ததோ, உங்களுடைய ஆயுதம் எடுத்து போராடி இப்படி நாங்கள் வெற்றி பெறவோனும் என்றுதான் நாங்கள் எல்லோரும் ஒத்துழைச்சது. ஆனா அது நம்பிக்கை வைக்க இல்லை, இது வெற்றி. ஆனா அது நம்பிக்கை இழந்துட்டோம் தானு சில விஷயங்கள்ல. அப்ப நான் நம்பிக்கைன்றது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு மனதிலே ஒரு ஒரு சுமார் உற்சாகத்தை கொடுக்குமே தவிர, அத்தனை பேட்டி ஏமும் வந்து வெற்றியத்தான் நாடும் என்ன. இது இப்ப எங்களுக்கு தலைப்பு இது இதுக்குத்தான் கிடைச்சது. நான் அதுக்காக இதுவரைக்கும் பேசினது கிடையாது. கையிலும் இல்ல, உங்களுக்கும் ஒரு கணிப்பு இருக்கும் கட்டாயம்.
0: ஆனால் இந்த பட்டிமன்றம் பேச தயங்கியதும் இல்லை.
3: அதுதான் உண்மையில நடுவர் அவர்களே, அதாவது வந்து அவ பேசினது தப்பு நான் சொல்லல. நாங்கள் எதில ஈடுபடுறோம் விளையாட்டு, நான் அண்டைக்கும் சொன்ன நான் இது என்னடா இதுதான் சொல்றது. தொடர்ந்து கலப்பமே இருந்தா பல சேர்ந்து திருப்பி கலைக்க வேண்டி பெறும். நகைச்சுவையா சொன்னாலும் அது உண்மையாமதுதான். மற்றது எந்த வீதியிலும் என்னத்துக்கு நாங்கள் மூவ் பண்ண போறோம், எதிர்த்து நாங்கள் தொடங்க போறோம். வெற்றி கிடைக்க ஒண்ணுமன்றத்தான் இணைப்பமை ஒழிக்க ஒரு ஒரு நாளை நான் ஒரு நம்பிக்கை வச்சேன்னா எல்லாம் பிழைச்சு போட்டேன்னு சொல்றதுக்கு யாராவது இதிலும் ரங்குவார்கள். நம்பி அதாவது வந்து ஒரு உண்மையில கணிப்பு வந்து கடவுளால உறுதி கணிக்க முடியாது. மனிதன் கணிப்பு இருக்கோ, ஓ இந்த புள்ளிய நான் டைட் அடிக்கிறேன் கட்டாயம் ஒரு கணிப்புல பார்ப்போம். அந்த அவன் முகப்பாவின் ஏழாவது இது இது நான் சொல்றது ஒரு ஒரு ஒரு இளமையில ஒரு அப்ப அந்த கணிப்பு வந்து வெற்றி அளிக்க வேணும். தொடர தொடர வெற்றியத்தான் நாடும் என்ன. அதுக்காக நம்பிக்கை கிடைச்சது திரிஞ்சு திரிஞ்சு நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன்டா ஒன்றுமே நடக்காது என்ன. இப்ப அதாவது வந்து சில எங்களுக்கு உண்மையில இந்த முன்னோர்கள் இந்த தம்பி என்ன பேர் ரவிவர்தன் வந்து சொன்னார், பாரதியார் நம்பிக்கை வைக்கவரான். பாரதியார் என்ன நம்பிக்கை வச்சவர், அவற்ற நோக்கமே அதுதான். அவர் எல்லாத்தையும் நாங்கள் வெற்றி பெற செய்ய வேணும், இந்த விடுதலை கிடைக்க வேணும் எங்களோட நாட்டுக்கு. அவற்ற முன் ஏமே அதுதான். அப்படி எல்லாம் அந்த வெற்றிக்குத்தான் ஆரம்பிச்சவர்களே தவிர, நம்பிக்கை நம்பிக்கைன்னா ஆறாவது நம்பிக்கை வச்சு ஏதாவது வெற்றி கிடைச்சிருக்கோ பாருங்க. நல்ல அதாவது வந்து நம்பிக்கை வந்து ஒரு கணிப்பு தான் எங்களுக்கு முக்கிய மொழிய. ஓ இது மகளை இப்படி இந்த ரீதியில இவனை விட்டா தான் இது சரியா இருக்கும், ஒரு கணிப்பைத்தான் கணிப்போம் நாங்கள். இவர் அவன் கட்ட நான் சொன்னதை கேட்டு கோப்பான் என்று நம்பிக்கை வைக்கமோ ஒன்றும் நடக்காது. அவர் அதாவது வந்து திடீரென்று நடத்துறதுதான் அந்த ஒரு ஒரு கணிப்பை நாங்கள் வச்சிருக்கிறோம் என்று சொன்னால் எது எடுத்தாலும் எங்களுக்கு வெற்றி. ஒரு கோச்சில போய் வழக்காட போறோம்னா அவ்வளவு பணத்தையும் விடயமாக்குறோம். என்னத்துக்கு விடயமாக்குறோம்? நம்பிக்கை வைக்கிறதுக்கு விடயமாக்குறோம். வெற்றி கிடைக்க வேணும் எங்கிற பக்கம் காணி எனக்கு தீர வேணும். அல்லது ஒரு பெரிய வேற வேற வழக்குகள் சிவில்கள் அது எழுதிகள்ல நாங்க வெற்றி பெற வேணும் என்றுதான். வக்கீலும் வாதாடுறதும் வெற்றிக்குத்தான். அதாவது உங்களை போல எங்கட நடுவர் கேது மாதிரிதான் நீதிபதி இருப்பாரு. அவர் அவர் ரெண்டு பக்கமும் அவன் செய்ததும் சரிதான், இவன் சொன்னதும் சரிதான். வக்கீல் இந்த தீர்ப்பு தானையா கடைசியில வெற்றிய குடுக்குறதுதான் அந்த நோக்கம். என்ன ஆன முறையில உண்மையின்படி எனக்கு தெரியும் இது இன்னும் தொடர போது எங்கட இந்த வாதம் இன்னும் வேற வேற கணிப்புகளோட பெறலாம் என்று சொல்லலாம். ஆனா உண்மையின்படி நம்பிக்கைன்றது வந்து எங்கட மனதுல வந்து ஆறாவது நீங்க சத்தியான சுத்தமான நம்பிக்கை பற்றிங்களோ இதுல கண்ணும். இப்ப நாங்கள் இந்த நான் இப்ப டாக்கண்டு வரிசையில் போட்டு உதாண்ட திரும்பி விடுவோம் எப்படி மத. ஆனால் அதோட எங்கட நம்பிக்கைய வீணடிச்சு போவோம். அடுத்த நாளும் பெரியலாம் போடும் சில சந்தர்ப்பத்தில். அதுதான் உண்மை என்னன்னு சொன்னா நம்பிக்கைன்றது வந்து எங்களுக்கு ஒரு அப்பப்போ கிடைக்கிற ஒரு டானிக் மாதிரி. ஓ அப்பப்போ ஒரு நம்பிக்கையில ஒழிக்கிறது அது உருகி போச்சு, ரோட்டு உருகி போச்சு, இல்லாட்டி நான் வேலையை வந்திருப்பேன். இதத்தான் நான் சொல்றேன், நம்பிக்கைன்றது வந்து எங்களுக்கு சும்மா ஒரு ஒரு மனதில் தோன்ற ஒரு விடிய மொழிய. ஆனா ஒரு கணிப்பு வச்சிருக்கிறவன் கட்டாயம் ஆற அமர யோசிச்சு சிந்திச்சு அந்த கணிப்பு நான் இப்படி போனா சரியா வருமோ இப்படி போனா சரியா வருமோன்றதான் அந்த கணிப்பு. நம்பிக்கை என்று சொல்றது வந்து என்னத்தை நம்பி நாங்கள் என்னத்தை வெற்றி வந்திருக்கோம் ஒரு ஆள் வந்து சொல்லட்டுமா நான் நம்பி இப்படி அது அமோக வெற்றி எனக்கு நான் இப்ப பெரிய வசதியா இருக்கணும்னு ஒரு ஆள் சொல்லட்டும். அதாவது ஒரு மனிதன் வந்து எந்த ரீதியிலும் அது ஆறா இந்த நான் படிப்பிக்கிற நான் ஒரு ஆசிரியரா இருந்தா இந்த மாணவன் எல்லாத்திலும் வெற்றி பெற வேணும் என்றுதான் நான் விருப்பப்படுவார்களே ஒழிய ஆசிரியர் கொடுத்து அது எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் நைட்டேல எந்த நம்பிக்கை சரிபராக யாராவது சொல்லி இருப்பார்களோ இல்ல இணைச்சிருப்பார்களோ. ஆனா நம்பிக்கைன்றது வந்து அப்பப்போ எங்களுக்கு ஒரு ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது ஒழிய மற்றும்படி கணிப்புன்றது வந்து கணித்தா அங்க அதற்காது. இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க, பெரிய எத்தனையோ பேரை பற்றி கதைக்கலாம், இப்ப நேரம் இல்ல. உண்மையின்படி அந்த எங்கட கணிப்பு வெற்றி அடைய வேணுமன்றதை தவிர வேறு எதுவுமே அந்த கணிப்புல நம்பிக்கை. அது நம்பிக்கைன்றது எப்பாலும் நடக்க போறது, இனிமேல் நடக்க போறது. எங்கட நான் நம்பிக்கான் இருந்தனா நான் பிழைச்சு போச்சேன்னு சொல்லியே இப்ப மன்னிக்கவனும் முதல் பேசியவர்கள் எல்லோரும் நம்பிக்கைக்கு பேசியவர்கள் எல்லாம் என்ன முடிவுல சொல்லியிருக்கிறாண்டா வெற்றியாம. அது நம்பிக்கை வைக்கிறது வெற்றி அளிக்கிறோன்றதான் அதன் அர்த்தம். எங்கிற பக்கம் தான் நான் அவையும் பேசின மாதிரி எனக்கு கிடந்தது என்று சொல்லிக்கொண்டு நடுவர் அவர்களே நீங்களும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறவரையா ஏதாவது தண்ணியாவது தீய தீய குடிச்சு நல்ல உற்சாகமா இருங்கோன்னு சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம் சொல்லுவோம் நடுவர் அவர்களே.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்க்கு நன்றி. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
0: ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருவாளர் லண்டு மனு அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டிக் கொண்டு 168வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? பட்டிமன்றம் ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? இன்றைய பட்டிமன்றத்தில் செல்வன் அபிவரதன், திருமதி பிலோமினா ஆண்டன், திருவாளர் ஜேசுதாசன், திருமதி ராதா, திருவாளர் பாலேந்திரா, திருவாளர் லண்டு மனு ஆகியோர்

0: இவர்களது கரங்களையும் இறுக பற்றி கொண்டு இந்த பட்டிமன்றம் அடுத்த வாரமும் தொடரும் என்பதை மிகவும் உற்சாகத்துடனும் மகளுடனும் தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை இன்று நிறைவு செய்கின்றேன்.
1: அன்பு உறவுகள், இதுவரை கடந்த திங்கட்கிழமை சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற பட்டிமன்றத்தினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்டீர்கள். இந்த பட்டிமன்றம் வருகிற திங்கட்கிழமையும் சுவிஸ் நேரத்தில் இடம்பெறும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:04, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. ஜெர்மனிய நேரம், ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு செவ்வாய், வியாழன், வெள்ளி 3 தினங்கள் 5:00 to 6:00 வரை வானொலியில் பலம் பெறுகின்றது ஜெர்மனி நேரம். ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க 2வது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றீர்கள். நீங்களே கண்டுபிடித்து வருகின்ற நிகழ்வாக இருக்கின்றது. சரி அன்பு உறவுகளே, இதற்கான கேள்வியையும் அதற்கான பாடலையும் தருகின்றேன். எமது வானொலியின் இன்றைய துயர நிலையை நாம் எட்ட எமது வானொலியின் இன்றைய துயர நிலையை எட்ட நாம் எட்ட மன்னிக்கவும் எமது வானொலியின் இன்றைய துயர நிலையை நாம் எட்ட எம்முடன் நடித்தது இதுதான் என்பதை நாம் அறியாமல் விட்டதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எமது வானொலியின் இன்றைய துயர நிலையை நாம் இட்ட எம்முடன் நடித்தது இதுதான் என்பதனை நாம் அறியாமல் விட்டதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இதோ அதற்கான பாடலை தருகின்றேன். பாடலிலிருந்து முன்பகுதி சொல்லையும் கண்டுபிடித்து பின்பகுதி சொல்லு. எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியதை நீங்கள் விடையாக உருவாக்கலாம்.

0: நிறைய அன்பு உறவுகளை ஒலித்த பாடலை கேட்டீர்கள். ஒலித்த பாடல் இருந்து பதி சொல்லையும் கண்டுபிடித்து அதற்கு பின்னால் வருகின்ற சொல்லையும் நீங்கள் கண்டுபிடிக்க போகின்றீர்கள். அன்பு உறவுகளே, கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், குணநாயகி பசுபதி அவர்கள் பாம்பு என்று சொல்லியிருந்தார், பாசாங் என்று பின்னுக்கு சொல்லியிருந்தார், ராணி சம்பந்தர் அவர்கள் தவறு தட்டி கேட்கின்றது என்று சொல்லியிருந்தார், தேவி தனராஜ் அவர்கள் குழி குறும்பு என்று சொல்லியிருந்தார், சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் தவறு தட்டி கேட்கிறது என்று சொல்லியிருந்தார், அவரை தொடர்ந்து ஏ நடேசன் அவர்கள் வியாதி, சிறு சில ஆட்களுக்கு வியாதி வாரது, ஓகே விளையாட்டு என்று சொல்லியிருந்தார், சசி அம்மா அவர்கள் பாசம் பாசாங் என்று சொல்லியிருந்தார், மீனா மகேஸ்வரன் குழியிலிருந்து குதப்பல் என்று சொல்லியிருந்தார், பிரேமா கைலாயநாதன் அவர்கள் பாசம் பாசாங் என்று சொல்லியிருந்தார், சுபாஜினி பத்மநாதன் பாசம் பாசாங்கு, உதயன் அவர்கள் குழி குதர்க்கம் என்று சொல்லியிருந்தார், பாரதி அவர்கள் வினை விஷம் என்று சொல்லியிருந்தார், ராதா அவர்கள் பாசம் பாசாங்கு, கமலமணி அவர்கள் பாசம் பாசாங்கு, ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள் பாசம் பாசாங்கு, சித்ரா அவர்கள் நோர்வேலிருந்து, சித்ரா ஜெயக்குமாரா இல்லை சித்ரா ஜெய் சித்ரா நோர்வேலிருந்து இணைந்து கொண்டு விழுதல் விதண்டாவாதம் என்று சொல்லியிருந்தார், ராணி சம்பந்தர் அவர்கள் குழியிலிருந்து குதர்க்கம் என்று சொல்லியிருந்தார், ரெண்டு முறை வந்திருக்கிறார் ராணி. ஆனால் அன்பு உறவுகளை நீங்கள் கட்டிக்காரர் நீங்கள் எப்படி தான் மடக்கி கொண்டு வந்தாலும் முன்பதிவிடையே கண்டுபிடித்து விட்டீர்கள், அதற்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இப்பொழுது நீங்கள் இணைந்து முன்பதிவிடையே கண்டுபிடித்து பின்பகுதியிடையே நீங்கள் கண்டுபிடியுங்கள் அன்பு உறவுகளே. இந்த நேரத்தில் திருமதி ஜே நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் மங்களகரமாக. வணக்கம் திருமதி ஜே நடேசன்.
1: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கீங்களா?
1: ஓ நான் நலமா இருக்கேன்.
0: வடியா சாப்பிட்டீங்களா? வடியா தூங்கினீங்களா?
1: ஓ வடியா சாப்பிட்டோம்.
0: தூங்க இல்ல. தூங்கவில்லையா? தொண்டருக்கும் உண்டகலை உண்டு சொல்லுவார்கள், அதே போல் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு போட்டு பெரிய கலப்பித்தானே. அப்ப என்னத்த சொல்ல போறீங்க?
1: முன்பதிவிட
0: அடி
1: சூழ்நாங்கள்
0: செய்யறது பிறகு பாசாங்கன்னு சொல்லுங்கணும். என்ன இப்ப நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? பாசத்திலிருந்து பாவம் என்று சொல்றீங்க. பாவம் பாப்பா, உங்கள் விடை பொதுவாக சரியா அல்லது விளையாண்டது பாப்பா. நன்றியமாக இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் எங்கள் நன்றிகள். அவர் சகோதரி திருமதி ஜே நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் ஏர்மலையிலிருந்து.

லாபம் சொல்லியிருந்தார் திருமதி ஜெய நடேசன் அவர்கள். அவருக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேரம் சரியாக 5:17 நிமிடம், ஐக்கியராஜ்யத்தில் 4:17 நிமிடங்கள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் இன்று அன்பு உறவுகளே 7:00 9:00 வரை, அதாவது இன்று ஹேமா திரு அவர்கள் இணைந்து தருகின்ற நிகழ்ச்சியை நீங்கள் வந்து கலந்து உரையாடப் போகின்றீர்கள். டிஆர்டி தமிழொலி 29 வருடங்களை கடந்து ஒலித்து கொண்டு இருப்பதும் நீங்கள் அறிந்த விடயம்தானே. ஆனால் அதற்கு பல்வேறு நெருக்கடிகளையும் போலி பொய்யான வழக்குகளுடன் இந்த வானொலியை தொடர்ந்து நடத்த வேண்டுமா அல்லது வேண்டாமா என்ற தலைப்புக்கு உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள் அன்புறவர்களே. 7:00 வரை, இரவு பிரதான செய்தி வரை இடம்பெறும் இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அன்புறவர்களே. டிஆர்டி தமிழொலி வானொலி 29 வருடங்களை கடந்து ஒலித்து கொண்டு இருப்பது நீங்கள் அறிந்ததே. பல்வேறு நெருக்கடிகளுடனும் போலி பொய்யான வழக்குகளுடன் இந்த வானொலியை தொடர்ந்து நடத்த வேண்டுமா அல்லது வேண்டாமா என்ற தலைப்புக்கு உங்கள் கருத்து நீங்களாகிய நீங்கள்லாம் எங்களோடு உங்கள் அன்பையும் பகிர்ந்து கொண்டு ஒரு சகோதரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். கேட்காமலே அள்ளி வழங்குகின்ற வள்ளல் கூட்டங்களாக இருக்கின்றீர்கள். அந்த வள்ளல்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகள். அந்த வள்ளல்களுடைய லட்சியம் நிறைவேற வேண்டும் என்று நாங்களும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு வாருங்கள். உங்களுடைய சொல்லுங்கள், எங்களுடைய வானொலியால் உங்களுக்கு அது பிரயோசனம் இருக்கின்றதா என்றெல்லாம் சொல்லுங்கள். வானொலியில் வந்து பேசாதவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களோட தயவு செய்து நீங்கள் வந்து உரையாடுங்கள் அன்பு உறவுகளே. உரையாடும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த வகையில் பணங்களை எல்லாம் கொண்டு வந்து தருகின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் வந்து பேசும்போது மற்றவர்களும் கேட்கணும். நீங்கள் என்னத்துக்காக வேண்டி இவ்வளோ நாளும் கேட்குறீர்கள். உங்கள் எங்கள் மீது இவ்வளோ பாசங்களை எல்லாம் வைத்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பை பரிமாறுங்கள் அன்பு உறவுகளே.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். இதுவரை எல்லாம் குப்பையில போடுங்க.

0: கேளு, எங்க நான் போய் பண்ணி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டார் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 ரேஸ் ஸ்ட்ரீட் அண்ட் கூவ் கனடா சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 20 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடகை அளவுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு
3: 5 மறந்துவிடாதீர்கள்.
2: சுதனின் யாழ் களஞ்சியம்,
3: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: நேரம் சரியாக 5:24. ஐக்கியராஜ்யத்தில் 4:24. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேர நிகழ்ச்சியில் முன்பகுதி விடை வந்துவிட்டது என்பதனை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டேன். அன்பு உறவுகளே, இன்று 7 எமது இரவு பிரதான செய்தி வரை டிஆர்டி தமிழொலி வானொலி 29 வருடங்களை கடந்து ஒலித்து கொண்டு இருப்பது நேர்கள் அறிந்ததே. பல்வேறு நெருக்கடிகளுடனும் போலி பொய்யான வழக்குகளுடன் இந்த வானொலி தொடர்ந்து நடத்த வேண்டுமா அல்லது வேண்டாமா என்ற தலைப்புக்கு உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். அன்புறவுகளே, மறந்துவிடாதீர்கள், இப்பொழுதே தயாராகுங்கள். இந்த வானொலியால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய யோசனத்தை பெற்றிருக்கின்றீர்கள், அந்த வகையில் இந்த வானொலி உங்களுக்கு இருக்க வேண்டுமா என்பதை எங்களோடு வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அன்புறவுகளே, பயப்படாதீர்கள், விடையோடு ஓடி வாருங்கள். அன்புறவுகளே,
5: கனடா வன்கூவர் சிறையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3 இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரம்மாண்ட கொண்டாட்டம் 20 ஜூன் மாதம் மாலை 4 ஐரோப்பாவின் முதல் 24 பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3 இசை பெருவிழா 20 ஜூன் மாதம் மாலை 4 100 மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3:30 நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20 ஜூன் மாதம் மாலை 4 சரே ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார்.
6: நுழைவு சீட்டு $25 ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angayachandracar.com feda@andrechandrasekar.com மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.
4: நேரம் சரியாக 5:28 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:28 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம்.
4: வணக்கம் சசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
7: நல்லா
4: இருக்கிறோம் ஐயா. வந்துட்டு போயிட்டார். வந்துட்டார்
7: வீட்டார்.
4: அலுவல் முடிஞ்சது வந்துட்டார். சொன்ன டைமுக்கு வந்துடுவார்.
7: நிற்க மாட்டார்.
4: நன்றியம்மா.
7: நன்றியம்மா
4: இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவரும் பாசம் பாசம் என்ற சொல்லோடு பாடம் என்று சொல்லியிருக்கின்றார். எங்களை ஜெயா நடேசன் அவர்கள் பாசம் சொல்லி பாவம் என்று சொல்லியிருந்தார். மற்றவர்கள் ஏன் மயங்குகிறார்கள்? இந்த பதில் முன்பதிவு விட வந்துவிட்டது என்பதனை உங்களை சொல்லிவிட்டேன் அன்புறவுகளே. இந்த நேரத்தில் இணைப்பில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் நலமா இருக்கீங்களா? சித்ரா
8: நீங்க
4: நான் சொல்லுவேன்
8: ஜெயக்குமார்
4: அவர்கள் இணைந்து கொண்டார் பாடகி. பாடகியை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
9: வணக்கம் திருமதி தேவேந்திர.
4: வணக்கம் ரதியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
9: நீங்களும்
4: அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு பக்கம் நம்ம வீடு இருந்தா ஒரு பக்கம் பள்ளமும் இருக்கும் தானே, ரெண்டு பக்கத்தையும் வந்து சொல்லுங்கள். ஓகே, நன்றி. நீங்க தான் முதல் வானொலியை தொடக்க வந்ததிலிருந்து 29 வருஷம் இருந்துருக்கிறீங்க. முதல் முதலாக பேக்ஸில் போட்டது நீங்க தான். எல்லாம் எங்களுக்கு கடிதங்களை கொண்டு வந்தது பாரதி அவர்கள், ஒரு கட்டு கட்டா கொண்டு வந்த சந்திராக்காவும் கொண்டு வந்தா.
9: அது
4: ஒரு காலம்.
9: உங்களுக்கு
4: அடி வேலையை போயிட்டு ஓடி வந்திருக்கிறார்கள். பாவங்கள்லாம் கலைச்சு கலைச்சு நித்திரையும் கொள்ளாம ஒரு சமையல் வேலி போய் சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் நாளை விடிய ஓடி. அப்புறம் அதிகமா சொல்லுங்க, என்ன விட கண்டுபிடிச்சீங்க?
9: பாசத்துல இருந்து பாடல் என்று சொல்றேன்.
4: நன்றி, வாழ்த்துக்கள்.
9: நன்றி, நன்றி.
4: அவர் சகோதரி ரதியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
10: வணக்கம் ராஜண்ணா.
4: வணக்கம் பிரேமா. நலமா இருக்கீங்களா பிரேமா?
10: ஓ, நாங்க நலமா இருக்கோம். நீங்க?
4: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம். நன்றி. அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும். எப்படி இருக்கிறாரு கூட தலைவன்?
10: தட்டிருக்கலாம். இல்ல, நானே
4: நடிச்சிருக்கேன். சொல்லுங்க,
10: வந்துட்டேன்.
4: சும்மா வெயில் வெயில் மனுஷன் மாதிரி வர வெளிக்கிட்டாலும் நீங்க மடக்கி விட்டுருவீங்க.
10: இல்ல, இந்த வெக்கைக்குள்ள போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கவலையா இருந்தேன். கோவத்திலே
4: இருப்பேன். நீங்க டிவி வச்சு கொடுங்க.
10: நான் வந்து
4: உங்க விருப்பம் செய்திருந்தேன்.
10: உங்க விருப்பம் கடைசியா கடைசியா தான் எனக்கு அடிச்சு வருது.
4: என்னண்டு கடைசியா சுவாசினி வந்தது வரையில சுவாசினி நீங்களே கேக்குறீங்க ரேடியோ?
10: இல்ல, நான் கேட்டேன்.
4: இல்ல,
10: காலம்தான்
4: ரமேஷ் சசி அம்மா
10: உள்ளத்தில் நூறு நினைத்தேன். அந்த பாட்டு கேட்டவா?
4: காலம கேட்டவா?
10: காலம கேட்டவா? நான் காலமே கேட்டு பின்னு கேட்டான்.
4: அதுல என்ன இவா பின்னேறம் வந்தது கடைசியா வந்தது புங்கையோ ராஜா மயக்க
10: பாட்டு கேட்டவர்.
4: நான் வீட்டை வந்து ஆறுதலா கதைப்பு பண்ணது யோசிச்சிருந்தேன். நம்மள அப்ப ஆறே காலுக்கு வர சொல்லுங்க. அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். மந்தவர்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டு நினைக்கின்றேன். அவரை தொடர்ந்து அன்பு நேர்களே விவரம் விடுவிடண்டு கடகடகண்டு சடப்படவேண்டு வாருங்கள். பதிலை நீங்கள் சொல்லியே சொல்லுங்கள். முன்பதி விடை நீங்கள் தெரியும் வந்துவிட்டது நேற்று. இப்பொழுது வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
11: வணக்கம்.
4: வணக்கம் மீனு. நான் மீனு தான் நினைச்சேன்.
11: நீங்க
12: மத்தியானம்
13: போட்டு
14: அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
15: வணக்கம் ராஜா.
14: வணக்கம் கமலவணி. என்ன சுணக்கம் கமலவணி?
15: சுணக்கம் இல்ல, எடுத்த நான்
14: இவ்வளவு சரியில்லை. காசுகள் கொண்டு வந்து தர்றதில் மாத்திரம் கட்டிக்காரி. இதுலதான் சுணக்கத்துல நிக்கிறீங்க. எப்படி இருக்கிறார் உங்க இல்லத்து அரசன்?
15: இல்லத்து அரசனும் சுகமா இருக்கு.
14: சேர்க்கணும் வேற சரியில்லை.
15: சுகமா இருக்கிறேன்.
14: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க சாப்பாடு செய்து கொடுக்குறீங்க நினைச்ச நினைச்ச மாதிரி.
15: கோயிலு போய் வந்தவர் வக்கையில அங்கால ரெண்டு பேரும் கோவிச்சு கொண்டுக்கிற மாதிரி ரெண்டாத்துல இருக்கு.
14: அடிக்கடி கோவிப்பீங்களோ?
15: கோவிப்பேன். தான் கோவிப்பேன். அவர் கோவிக்க மாட்டேன், நான் கோவிப்பேன்.
14: அஞ்சாம் நம்பர் கோவிப்பீங்க.
15: ம்.
14: பேரக்குடியில்
15: அபியன் தங்கடபாள ஸ்கூல் அதை வந்திருப்பினா அங்க பெரிய இதா நடக்கும்.
14: நடக்கும் இந்த கட்டுறது எல்லாம் பொறிச்சு கொடுப்பினோம். பிரித்தையும் பொறிச்சு. சாப்பிடலாம் சாப்பிடலாம். சும்மா அல்லட்டிக்கிட்டு இருக்காம சாப்பிடு சாப்பிடு.
15: அதே மூன்று பேரும் சேர்ந்தா பேசல
14: சொல்லி வேண்டுமா?
15: நான் பாசத்தை எடுத்து.
14: நீங்க பாசமா கவலை?
15: நான் எல்லாரோட நீங்க சொல்லி போடி ஒழுங்குள்ள பாசம் இல்லைன்னா பாசம் இல்ல. பாசத்தை எடுக்கிறேன்.
14: பாசத்தை எடுக்கிறீங்க.
15: பாட்டு பாடுறேன்னு சொல்றேன்.
14: பண்டிகை 7 மணிக்கு அதிர போது கமலவணியின் குரல்.
15: நாங்கள் 7 மணிக்கு மகன் வீட்டு பக்கம்
14: பழிக்கிறோம். இன்றைக்கு நில்லுங்க, நாளைக்கு போகும்.
15: என்ன
14: என்ன உங்களுக்கு விளங்க இல்ல நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி என்ன இந்த வானொலி வேணுமா வேண்டாமான் உங்களுக்கான தலைப்பு பிள்ளை
15: தெரியும் தெரியும்.
14: அப்ப நிகழ்ச்சியில குறைக்க வேண்டாம்ல என்னண்டு நாங்கள் நிகழ்ச்சியை வச்சுட்டு வஞ்சாஞ்சிடறோம். ஓகே, அதுக்காக வேண்டிதான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப கமலவணி பாசத்திலிருந்து
15: பாட்டு பாடுறது
14: பாட்டு பாடுறதுல இருந்து சொல்றீங்க. நன்றி, வாழ்த்துகள். அவர் கமலமணி அவர்கள். கமலமணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
16: வணக்கம் அண்ணா.
14: வணக்கம் சுவாசினி. நலமா இருக்கீங்களா?
16: ஓ, நாங்க நலமா இருக்கோம். நீங்களும் அப்படியே?
14: நீங்க இண்டே நீங்க தான் சரியான விட சொல்ல போறீங்க சுவாசினி. நாளையோட இந்த கேள்விக்கு விட சொல்லணுமே.
16: அதுதான்
14: இண்டே சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல. நாளையோட இந்த கேள்வி போகணும் குப்பைக்கு.
16: முன்னுக்கு அதுதான் முன்னுக்கு என்ன வருதுன்றது சரி எத்தனை உடையக்கு அந்த பாசத்தை தான் எடுத்து வச்சுக்கொண்டு பாட்டோ பாடலோ பாசம் எதோ சொல்றதுன்னு தெரியாது.
14: உங்களோட மனசாட்சிக்கு சரியானபடியா சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள்?
16: பாசமோ
14: பாசம் பாடுதல்
16: பாடுதல் சரி வராது என்னன்னு தெரியல. பாடலும் அது மாதிரி சில நேரம் சொல்லல அது நாளைக்கு தான் சொல்லலாம்.
14: அப்படியா? நாளைக்கு நான் முன்பிடையே சொல்றேன் உங்களுக்கு வந்த உடனே தொடங்குறேன் முன்பிடே இதுதான் சரியான விடையா. அப்ப சொன்ன உடனே நீங்க அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு வரீங்களாண்டு பாட்டு அண்டியோட இந்த கேள்விக்கு விட விட பெறுகிறோம்.
16: அதுக்கும்
14: அப்ப சொல்லுங்க சுபாசினி.
16: நானும் பாசத்துல இருந்து பாடல் என்று சொல்றேன்.
14: பாசம் என்று சொல்லெடுத்தீங்க சுபாசினி. பிறந்தா வந்துட்டா அவகிட்ட?
16: ஓ வந்துட்டா கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்.
14: கேட்டுக்கொண்டு சுகம் கேட்டு சொல்லுங்க பாவம்.
16: ஓ கேட்டுக்கொண்டு இருக்கேன்.
14: நன்றி அம்மா.
16: நன்றி வணக்கம்.
14: அவர் சகோதரி சுபாசினி பத்மநாதன் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் இன்னொரு ஆள் வந்திருக்கும். அன்பூர்வா வணக்கம்.
12: வணக்கம்டா. நலமா இருக்கிறீங்களா?
14: அம்மாடி ராதா இந்த இதுல வீட்டுல இருந்து விளங்கிருக்கு பாரு.
12: என்ன விடியோ சொல்லுவோம் ஜோதிச்சு
14: கொண்டிருந்தேன்.
12: சொன்னவர் தானே சரியோ புளியோன்னு
14: தெரியல. நூற்றாறு பாட்டு
12: சரியான வழியா சொல்லித்தாரு
14: மனிதனாலும் பேசுங்க.
12: நீங்க
14: பாசம் பாசம் பாசம் பாசம் பாசம் வினை வேஷம் வேஷம் வந்தது எங்கட ஜெயா நடேசன் தான் சொன்னவா.
12: முதல்
14: நாளே வந்துட்டு
12: போறேன்
14: போட சொல்றீங்க.
12: பாசத்துல இருந்து மற்றது என்னத்தை சொல்றது தெரியல.
14: கிருஷ்ணர் ஆக மோசம்
12: உங்களுக்கு
14: ராதாக்கு சொல்ற இல்ல அவர் சகோதரி ராதா அவர்கள். ராதாவை தொடர்ந்து ராணி வந்திருக்கிறார். வணக்கம் ராணி.
17: வணக்கம் ராஜா.
14: நல்லா இருக்கிறீங்களா ராணி?
17: ஆமா நல்லா இருக்கிறேன் நந்தியனா.
14: நான் கேட்டது நல்லா இருக்கிறீங்களா?
17: நல்லா இருக்கிறேன்.
14: நல்லா இருக்கிறீங்க. வெயில் அவள் உங்கள நாட்டில்?
17: உம்மாடி இப்ப வெயில்
14: இங்க எங்கட நாட்டில் எங்கட நாட்டில் சரியான ஊழியர்
17: சரியான வெக்க இங்க
14: அங்கயா
17: 28ல நிக்குது.
14: ஆக கூட 28 உங்களுக்கு ஒரு சின்ன வெக்க.
17: ஓ நாளைக்கு அது வந்து வேற இடங்களை
14: பத்தி. எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க?
17: ஒரு போத்தல் குடிக்கிறேன்.
14: ஆக கூட
17: ஓ ஒரு போத்தல் கஷ்டப்பட்டு தான் குடிக்கிறது. நீங்க நிலைமை இருக்கிறவங்க வண்டி கொண்டா
14: நன்றி. அறிந்ததே பல்வேறு நெருக்கடிகளுடனும் போலி பொய்யான வழக்குகளுடனும் இந்த வானொலியை தொடர்ந்து நடத்த வேண்டுமா அல்லது உங்களிடமிருந்து நாங்கள் விலைபெற்று செல்ல வேண்டுமா என்ற தலைப்புக்கு உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். நீங்க எடுத்து நல்லபடியா கொண்டுருவீங்க.
17: நல்லபடியா
14: இது
17: ஏழு மணிக்கா?
14: ஏழு மணி, ஏழு மணிக்கு தடவை வாட்ச் போட்டு ஏழு பதினஞ்சு தொடங்குவேண்ணா.
17: ஆ சரிண்ணா. நான் இது பாசத்துல இருந்து பாவனை செய்யறதுன்னு சொல்லி பாக்க.
14: என்ன பாவனை செய்யறதா? இந்த பரதநாட்டியத்தை காட்டுற?
17: பாவனை செய்து காட்டுவினு தானே
14: பரதநாட்டியம். நாட்டிய பேரொழி பத்மினி செய்யற?
17: சும்மா நாட்டிய மாறுறதானே இப்ப வாயால வடை சுட்டு
14: வாயால வடைதான் சுடுவாங்க. கிணவேறு இருக்கிறாங்க வாயால வடை சுடுறாங்க. அதே நேரம் அடுத்த அடுத்த கிழமை இன்னொரு ஆள் போய் அங்க போய் வடை சுடுவாங்க.
17: அழகான
14: பொண்ணுதான், அதற்கேற்ற கண்ணுதான். பாதுமதிக்கு எழுதின பாட்டு மரதாசி எழுதினவர்.
17: நன்றி,
14: வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
17: நன்றி.
14: அவர் சகோதரி ராணி சமந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். அன்பு உறவுகள், என்ன வெயில் அந்த வீட்டில் இருக்கணும் இல்லையோ, அல்லது வெளியேற போறீங்களா, உடனடியாக ஓடி வாருங்கள். அன்பு உறவுகளே, உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம்.

0: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
0: 65.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சிய களஞ்சியம்.
4: வன்கூவரில் அமைந்திருக்கும் யாழ் களஞ்சிய நேரம் சரியாக 5:52. ஐக்கிய ராஜ்யத்தில் 4:52. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனி நேரம். ஜெர்மனி நேர நிகழ்ச்சியில் உங்களிடம் கேள்வியை கேட்டிருந்தேன் அன்பு உறவுகளை. இது 3வது நாளாக அந்த கேள்வியே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கேள்விக்கு வந்து இப்பொழுது பாசம் என்ற சொல்லில் இருந்து பாவம், பாடம், பாட்டு, பாடல் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இணைந்து கொண்டு பதிலோடு வரலாம் அன்பு உறவுகளே.
5: நோர்வே ஒஸ்லோவில் எழுந்தள்ளி அடியாளுக்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜெயதுர்க்கை அம்மன் ஆலய மகோத்சவ பெருவிழா.

0: நிகழும் பராபவ வருடம் வைகாசி திங்கள் 6ஆம் நாள் 20ஆம் தேதி மே மாதம் புதன்கிழமை சதுர்த்தி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபவேளையில் காலை 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 11 தினங்கள் திருவிழா இடம்பெற அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது. இவ்வேளையை துர்க்கை அம்மனுக்கு காலை மாலை அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வீதி உள்ளவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் வருகைதந்து அம்பாளின் அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 28ஆம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை சப்பர திருவிழாவும் 29ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் 30ஆம் தேதி மே மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆலயம் ஒஸ்லோ நோர்வே ஆலய தொலைபேசி இலக்கம் 0213927234.
1: ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம்.
2: கனடா வன்கூவர் சிறையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருமிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கு மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரே ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ் பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா ஆனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angayandracar.com, feda@andrechandrasekar.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சிறையிலே பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனி நேரம். இன்னும் 3 நிமிட மணித்துளிகள் இருக்கின்றது. அன்பர்கள், இந்த நேரத்தில் கூட நீங்கள் இணைந்து கொண்டு சரியான விடையை கூறலாம் என்பதனை தெரிவித்துக் கொண்டு, இன்று 7 மணியிலிருந்து நமது இரவு பிரதான செய்தி ஆரம்பமாகும் வரை டிஆர்டி தமிழொலி வானொலி 29 வருடங்களை கடந்து ஐரோப்பிய மண்ணில் உதித்த இந்த வானொலி இடம்பெயர் உங்களோடு உரையாடி நாங்கள் மகிழ்ந்து சந்தோஷமாக பாட்டு அதாவது சிறகடித்து பறந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு எங்களோடு கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்று உங்களிடமிருந்து நாங்கள் கேட்க இருப்பது, இந்த வானொலி உங்களுக்கு தேவையா அல்லது வேண்டாமா? அதாவது எத்தனையோ பொய் வழக்குகளுடன், மற்றது பல நெருக்கடிகளுடன், போலி பொய் வழக்குகளுடன் இந்த வானொலியை தொடர்ந்து நடத்த வேண்டுமா அல்லது வேண்டாமா என்ற தலைப்புக்கு உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். அன்பர்களே, 2 பெண்மணிகள் கிட்டத்தட்ட 6:30 இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகும். தயவுசெய்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பியுங்கள் அன்பு உறவுகளே. இப்பொழுது இணைந்திருக்கும் அன்பு உறவு வைபருடாக இணைந்திருக்கும் சகோதரி ஷியாமலா அவர்களை நீண்ட நாட்களாக காணவில்லை.
1: வணக்கம் ராஜா.
0: திருவும் இணைந்து செய்வதாக சொல்லியிருந்தார். நீங்க கேட்டுட்டு வந்து சுவாசத்தி விடுங்க. இந்த வானொலி வேணுமா வேண்டாமா?
1: வரும்
0: என்ன முருகா முருகாண்டு கத்தியா
1: அரோரா
0: தேருக்கு
1: வந்து அரோரா
0: என்ன கண்டுபிடிச்சீங்க செய்யாமலா இந்த விட
1: கண்டுபிடிச்சிட்டு
0: அதுக்கு வந்து குணநாயகி பசுவதியையும் காணல.
1: போயிட்டான்
0: போயிட்டு அந்த கதைச்சு வாயினோட
1: விளங்க இல்ல
0: டே கதைச்சு வாயினோட
1: ஓ அப்போ கதைச்சது வெள்ளன கதைச்சது கேட்டு நான் ஓ இது என்னது நச்சின்னு சொன்னவாதா
0: நச்சின்னு பாட்டு கேட்க வந்தவாண்டு பாக்குறோம். பாட்டு கேட்க வரையில காலமே வரையில
1: அப்ப அவ டிக்கெட் புக் பண்றதுல
0: நிக்கிறாள் இருக்கா? ஓகே, அப்ப சியாமலா நீங்க சொல்லுங்க பாபா. நீட்டு வந்த
1: நீங்க வச்சிருக்கிற விடையோட நானும் நினைஞ்சு
0: சரியில்ல. அது இப்ப பை சொல்லக்கூடாது.
1: நன்றி.
0: இதனுடைய முன் விட சகோதரி குணநாயகி தான் கண்டுபிடிச்சு சொன்னவா பாம்பு.
1: பாம்பு
0: பாம்பு
1: சரி.
0: நன்றி வாழ்த்துக்கள். அவர் சகோதரி ஷியாமலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பாம்பு என்பதுதான் முன்பதி விட குணநாயகன் கண்டுபிடித்து அவருக்கு மிகுந்து இதய நிறைந்த நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஜெர்மனி நேரம். ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். உங்களிடமிருந்து நன்றி அன்பு உறவுகளே. இப்பொழுது பிரபல அதாவது பட்டிமன்ற புகழ் பாரதி பாஸ்கர் அவர்களுடைய உரிய கேளுங்கள். அரைமணித்தியாலம்.
2: என் தம்பியை எவன்டா அடிச்சவன் அப்படின்னு அண்ணன் உங்க கிளாஸுக்கு வந்து மிரட்டி நான் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படித்தானே ஆரம்பிச்சோம் வாழ்க்கையை. எந்த புள்ளியில் விலகினோம்? எந்த நேரத்தில் நம்முடைய பாதைகள் பிரிந்தன? எந்த கட்டத்தில் இருந்து நம்ம வீட்டில் இருக்கிற செய்தியெல்லாம் அவங்களுக்கு சொல்ல வேண்டான்ற முடிவை எந்த கட்டத்திலே எடுத்தோம்? அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குன்ற செய்தியை மூணாவது மனுஷர் மூலமா கேள்விப்பட்டு மறைவிலே அழுத தம்பிகள் இங்க எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஏன் சொல்லல அண்ணன்? ஏன் சொல்ல? அவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க, இப்பவே சொல்ல வேணாம், கொஞ்சம் எல்லா விவாதத்துக்கு அப்புறம் சொல்லலாம். அவங்க வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு இன்னும் நிச்சயமா இல்லை, ஒரு கண்ணை போல இன்னொரு கண்ணு இருக்காது அப்படின்னு சொன்னதுக்காக அண்ணன்ட்ட கூட சொல்லாம அப்புறமா சொல்லலான்னு தள்ளி போட்ட சில பேர் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்போ இவ்வளவு நம்பிக்கையின்மைக்கு மத்தியில் இதோ நான் சந்தித்த ஒரு குடும்பம், எங்க வீட்டுக்காரரு, பிள்ளைங்க, மகனு, மருமகள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் தானே, ஜாலியா இருக்கும் தானே? ஜாலியா தான் இருக்கும், ஆனா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் அதுல இருக்காது. ஏன் உங்களுக்கு மிடில் ஏஜ் வந்த பிறகு உங்க அண்ணனையோ தம்பியோ அக்காவையோ தங்கையோ விட்டுறாதீங்கன்னு நான் ஏன் கேக்குறேன்? உங்கள் இறந்த காலத்தோடு உங்களுக்கு இருக்கிற ஒரே தொடர்பு அது மாத்திரம்தான். அப்பாவும் அம்மாவும் விடை பெற்று போய் விடுவார்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு, வேற வழி இல்லை, அதுதான் இயற்கையினுடைய நியதி. நீங்க சின்ன பிள்ளைல எப்படி இருந்தீங்க? உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, ஏய் ஓடி போய் சிவாஜி சார் படத்துக்காக கியூல நின்று டிக்கெட் கிடைக்கலன்னு அழுதவன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு உங்க பிள்ளைகிட்ட சொன்னா இவன் வேற வேலை நெய்யி நெய்யின்னு இதே சொல். ஆனா இதை உங்க சகோதரிட்டையோ சகோதரிட்டையோ சொன்னா அவங்கள ஆமா இல்ல எப்படி அழுதோம்ல இன்னைக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு. இறந்த காலம் என்பது எவ்வளவு இனிமையானது, அதுக்கு நம்ம திரும்பி இனிமே போக முடியாது, நம்ம வசித்த சின்னஞ்சிறு வீடுகளுக்கு இனிமேல் பயணம் செய்ய முடியாது. ஆனா சகோதரனும் சகோதரியும் இருக்கிற வரை விட்டுறாதீங்க, கையை பிடிச்சிக்குங்க, கெட்டிமா பிடிச்சிக்குங்க. சில சமயம் நம்மளை இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருப்பாங்க, அதையும் ஒத்துக்கணும். என்ன இரிட்டேட் பண்ணாலும் அந்த உறவினுடைய தனித்துவத்துக்கு நிகர் என்பது எதுவும் கிடையாது. அப்போ இவ்வளவு நம்பிக்கையின்மை வாழ்க்கையில் இருக்கிறது, ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை என்கின்ற மலர் சில சமயத்தில் பூக்கத்தானே செய்கிறது. அப்போ இந்த வாழ்க்கை என்பது நம்பிக்கையா நம்பிக்கை இல்லையா? அதுவும் இருக்கு இதுவும் இருக்குன்னே நம்ம பேசி போயிருச்சு. சில பேர் எங்க நடுவர் அப்படி செய்ய மாட்டாரு, சில பட்டிமன்றங்கள்ல இதுவும் சரி அதுவும் சரி தீர்ப்பு கொடுக்குற மாதிரி ரெண்டுமே இருக்குன்னு நம்ம பேசி போயிருச்சுனா வாழ்க்கை என்பது நம்பிக்கையா நம்பிக்கையின்மையா? எது இந்த வாழ்க்கை? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். சகிக்கவே முடியாத துயரங்கள் சில பேருக்கு ஏன் வருகின்றன? They don't deserve it என்று நாம நினைக்கிறோம். They don't deserve it. ஐயோ தாங்கிக் கொள்ளவே முடியாத துயரங்கள் சில பேருக்கு ஏன் வருகின்றன? வருது. ஜெயமோகன் அதை பத்தி ஒரு சம்பவத்தை சொல்றார், எழுத்தாளர் ஜெயமோகன். ஜெயமோகனுடைய குரு நித்ய சைத்தன்ய யதி என்கின்ற ஒரு துறவி தன்னுடைய குருவிடம் ஜெயமோகன் சார் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சோலாஸ் பீரியட்ல இங்க நடனம்லாம் எப்படி இருந்ததுன்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நான் சொல்றது புரியுதா? குருவும் ஒரு சீடரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த குரு கலைகளில் பேரார்வம் கொண்டவர், அதனால தன்னுடைய மாணவர்கிட்ட அவர் கேட்கிறாரு. சோழர்கள் ஆட்சி செய்த காலத்துல நம்ம சிற்பங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், கோயில் கட்டினாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், டான்ஸ் அண்ட் டிராமா எப்படி இருந்தது சோழாஸ் பீரியட்ல அப்படின்னு குரு கேட்கிறாரு. இந்த மாணவர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வாசல் ஆட்டோ வந்து நிக்குது, ஆட்டோல இருந்து ஒரு அம்மா இறங்குது. அந்த அம்மாவை பார்த்த உடனேயே இந்த எழுத்தாளருக்கு பகீர்னுது. இது துயரம் என்பது மொத்த உருக்கொண்டு ஒரு மனுஷ வடிவத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அந்த அம்மா அப்படி இருக்காங்க. துயரமே ஒரு வடிவாகி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அம்மா அப்படி இருக்கு. கூட ஒருத்தர் அநேகமா தம்பியோ அண்ணனோ அவங்களை கைத்தாங்கல பிடிச்சிட்டு வராங்க. அந்த அம்மாவும் நடக்க முடியல, நிக்க முடியல. அந்த அம்மாவுக்கு அப்படியே கைத்தாங்கல கூட்டிட்டு வராங்க. இப்ப குரு வந்து குருவை பார்க்க வந்திருக்காங்க. இவர் பேச்சை அப்படியே நிறுத்திட்டு அங்க போறாரு. அந்த அம்மா வருது, அப்படியே கைத்தாங்கல வருது. இவரை பார்த்த உடனே அப்படியே நெடுஞ்சான் கிடையா தரையில விழுந்து கதறி கதறி கதறி கதறி அந்த அம்மா அழுது, பேச முடியல. அழுகை, அப்படி ஒரு அழுகைய மனித வாழ்க்கையில ஒருத்தர் சந்திச்சிருக்கவே முடியாதுன்ற அழுவு, கதறி அழுது. கூட வந்திருக்கிற தம்பி சொல்றாரு, இவங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்குள்ள கணவர் இறந்துட்டாரு ஒரு விபத்துல. அப்ப அந்த அம்மா கர்ப்பமா இருந்தது, ஒரே ஒரு பையன். அந்த உயிரே அந்த பையன்தான், உயிரே பையன்தான். பையனுக்காகவே வாழ்ந்தாங்க. பையனுக்கு இப்பதான் 1 மாசம் முன்னாடி 22 வயசாச்சு, காலேஜுக்கு போறான். அவன் ரொம்ப நச்சரிச்சான்னு அம்மா, அந்த அம்மா காசெல்லாம் போட்டு ஒரு பைக் வாங்கி கொடுத்தது. பைக் வாங்கி கொடுத்த ஒரே வாரத்துல ஒரு சாலை விபத்துல மகன் இறந்துட்டான். இந்த அம்மாவுக்கு என்ன இருக்கு, ஏதாவது இருக்கா இனிமே வாழ்க்கையில? உங்களை பார்க்க கூட்டிட்டு வந்தோன்னு அந்த தம்பி சொல்றான். அந்த அம்மா அழுவுது அழுவுது அழுவுது, அப்படி அழுவுது. அழுகையிலேயே தன்னுடைய துயரை கடந்து விடுவது போல அந்த பெண் அழுதாள் என்று எழுத்தாளர் எழுதுக. அழுது முடிச்ச உடனே குரு சொன்னார், ஒவ்வொருத்தருக்கும் கர்ம வினை என்பது இருக்கிறது. இந்த கர்ம வினையை கடப்பதற்கு வேறு வேறு மார்க்கங்களை ஒவ்வொரு மதமும் சொல்லுகிறது. சில மதங்கள் கர்மா தியரியை ஒத்துக்கொள்ளுவதில்லை. ஆனால் கர்மா என்பதை ஒத்துக்கொள்ளுகிற மதங்கள் அந்த கர்மத்தை கடப்பதற்கு எவ்வளவோ வழிகளை சொல்லுகிறது. சில பேர் தவம் செய்கின்றாங்க, சில பேர் பரிகாரம் செய்கின்றாங்க, அங்க செய்யுங்க பண்ணு, தானம் கொடு, எல்லாம் சொல்றாங்க. ஆனால் சில பேருக்கு அவர்களின் துயரத்தின் மூலமாகவே அவர்களினுடைய கர்ம வினையை கடக்க வேண்டும் என்பது விதியினுடைய ஒரு செய்கை. துயரத்தின் மூலம் கர்மாவை கடக்க முடியும் என்றால் உனக்கு அதுதான் விதிக்கப்பட்டிருக்கிறது, மகளே எழுந்து நில் என்று குரு சொல்லுகிறார். அந்த அம்மா அதை கேட்டுட்டு எழுந்து நிக்குது. ஒரு அவர்கிட்ட இருந்த ஒரு கல்லை கொடுத்துக்கிறாரு. இது நான் வந்து இமயமலையிலிருந்து வந்த கல், இது சால கிராமம் போல நினைச்சுக்க, உன்னோட பூஜை அறையில வச்சுக்க, இது உனக்கு ஏதோ ஒரு விதமான நம்பிக்கையை கொடுக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த துயரத்தை நீ கடந்து செல்வாய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா இப்ப கொஞ்சம் ஆறுதலான மாதிரி இருக்கு. ஏன்னா முன்னாடி நடக்கவே முடியல, இப்ப உட்காந்துருக்கு, தண்ணியை குடிச்சுக்குது. நான் வரேன்னு கும்பிடு போட்டு ஆட்டோல ஏறி போயிருச்சு. எழுத்தாளர் பார்த்துட்டு இருக்காருல, அவருக்கு அப்படியே விம்மி விம்மி வருது. இப்படி ஒரு துயரத்தை கொடுத்த கடவுளுக்கு ஏதாவது கருணை இருக்கா? கருணையே வடிவமானவன் கடவுளை சொல்றமே, அது உண்மையா? அந்த கடவுள் இருக்காரா இல்லையா? அப்படி அவர் இருக்காருன்னா இப்படி ஒரு துயரத்தை ஒரு பெண்ணுக்கு கொடுக்க முடியுமா? எங்களால் தாங்கவே முடியாத துயரங்களை எங்களுக்கு கொடுக்காதே கடவுளே, எங்களால் தாங்க முடிந்த துயரங்களை மாத்திரமே எனக்கு கொடு. இந்த வாசகத்தை சொன்னது யார் தெரியுமா? ஷாஜகான் இந்த வாசகத்தை சொல்லி இருக்கிறார். நீங்க தாஜ்மஹாலுக்கு போனா ஷாஜகானின் கல்லறையின் மீது ஒரு உருது வாக்கியம் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த உருது வாக்கியத்தினுடைய பொருள் என்னன்னா, இதுதான் பொருள். ஷாஜகானை போல இந்தியாவை கட்டியாண்ட ஒரு பேரரசன் தன்னுடைய எபிடாஃப், தன்னுடைய கல்லறை வாசகமாக எதை எழுதி வைத்திருக்கிறார் என்றால், எல்லாம் வல்ல பரம்பொருளை எங்களால் தாங்க முடிந்த துயரங்களை மாத்திரம் எனக்கு கொடுங்கள், எங்களால் தாங்க முடியாத துயரங்களை கொடுக்காதீர்கள் என்பதை ஒரு மாபெரும் பேரரசன் எழுதி வைத்திருக்கிறான் தன்னுடைய கல்லறையில் என்று சொன்னால், இந்த எழுத்தாளருக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. எந்த ஒரு வதை கூட்டத்திலே கூடத்திலே போட்டு நம்மை வதைப்பது போல ஏதோ ஒரு கருணையற்ற கரம் நம்மை வதைக்கிறதா என்ற கேள்வி வந்தது. அவர் அப்படியே உறைந்து நிற்கிறார். அவருக்கு பேச முடியல எழுத்தாளருக்கு. குரு இப்போது எழுத்தாளரை பார்த்து கேட்கிறார், எங்க விட்டோம், சோலாஸ் பீரியட்ல டான்ஸ் அண்ட் டிராமா இருந்துதா இல்லையான்னு கேட்கிறார் குரு. இந்த மாணவருக்கு புசு புசு புசு புசுன்னு கோபம் வந்தது. குரு அதனால அடிக்க கிடிக்க முடியாது. கோபத்தை எப்படி காட்டுவது குருவிடம்? சொல்லிட்டாரு, நீ மனுஷனாயா, நீ மனுஷனா, நீ மனுஷனாயா? ஒரு அம்மா இப்படி வந்து அழுதுட்டு போயிருக்கு, நீ ஏதோ விட்ட இடத்துல இருந்து டிஸ்கஷனை நீ தொடர்ற, நீ மனுஷனான்னு கேட்டு கோச்சிட்டு கிளம்பிட்டார். இந்த குருவே எனக்கு வேணாம், கிளம்பிட்டார். பஸ் ஸ்டாப் மட்டும் போனாரு, அவன் சொல்ற கடைசி பஸ் போயிருச்சுட்டான். வேற வழியில் இங்கதான் திரும்பி வந்து காலையில முதல் பஸ் பிடிக்கணும். திரும்பி வந்துட்டாரு, ஆனா குருவோட பேசல, ஏன்னா கோவம். குரு வந்து அதே புன்னகை மாறாத முகத்தோடு, என்ன திரும்பி வந்துட்டியா, பஸ் இல்லையா? இன்னைக்கு இடையே பதில் சொல்லலை. குரு சொல்ற, என் மேல கோவமா? ஒரு சொல்ல கோவமா, என்ன கேட்குறீங்க நீங்க? நான் அப்படி வந்து அழுதுட்டு போகுது, உன்னுடைய துயரத்தாலே உன்னுடைய கர்ம வினையை நீ கடக்க முடியும்னு என்னவோ பெரிய போதிசத்து ஒரு மாதிரி அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த அம்மா போனவன உங்க கண்ணில் ஒரு துளி தண்ணீர் வரலையே, நீங்க அப்புறம் என்ன குரு நீங்க? அந்த அம்மாவினுடைய வேதனையை பார்த்து உங்க கண்ணில இருந்து ஒரு கண்ணீர் சொட்டு கண்ணீர் வரலன்னா நீங்க எப்படி குருவா இருக்க தகுதி உள்ளவர் அப்படின்னு எழுத்தாளர் பொங்கி எழுறார். குரு அவரை பார்த்து கேட்கிறார், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒரு சன்னியாசி, துறவினா உண்மையான துறவி, துறவி மாதிரி ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிற துறவி கிடையாது, உண்மையான துறவி. இன்னைக்கு அவங்க கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர்றதை பார்த்து நானும் அழறேன், நாளைக்கு எவனோ ஒருத்த சிரிச்சுட்டே வருவான் அவனை பார்த்து நான் சிரிக்கணுமா? அப்போ துறவின்றவன் யாரு தெரியுமா? ஒரு கண்ணாடி திரைக்கு இந்த பக்கத்திலிருந்து வாழ்க்கையை பார்ப்பது போல மனிதர்களை பார்ப்பதுதான் ஒரு துறவியினுடைய பணி என்று அவர் சொன்னார். இதை வாங்கிக்கிறதுக்கு நமக்கு நிறைய சக்தி வேணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? மற்றவனுடைய துயரத்தை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காதவன் மனுஷனாவே இருக்க முடியாது. ஆனா உண்மையான துறவிகள் அந்த துயரத்தையும் கடந்து போனவர்கள் மாத்திரமே உண்மையான துறவிகளாக இருக்க முடியும். இப்ப நான் இந்த சம்பவத்தை நான் படிச்சேன், இதை படிச்சுட்டு மூடி வச்சுட்டு நான் யோசிச்சு பாக்குறேன், நம்ம யாராலாவது அப்படி இருக்க முடியுமா என்று நான் யோசித்து பார்க்கிறேன். ஒரு துயரத்தை கடந்து நின்று அதை பார்க்கிற பார்வை நமக்கு வருமா? ஐயா பேசிக்கிறப்ப, துரை ஐயா பேசிக்கிறப்போ சொன்னார், மிகப்பெரிய துயரங்களுக்கு ஆளானவர்களுக்கு எந்த காரணத்தினாலும் இயற்கை மிக நீண்ட ஆயுளை கொடுத்து விடுகிறது என்று சொன்னார். இதை வாங்கிக்க, ரொம்ப கனமான ஒரு செய்தி, ரொம்ப கனமான ஒரு செய்தி. ஆனா மிக கொடிய தனிமையில் உழலுகிறவர்கள் மிக நீண்ட ஆண்டு வாழ்கிறார்கள். நல்லா இருந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தில் மிக இளைய வயதிலே மரணங்கள் நிகழ்கின்றன. அப்போ இந்த வாழ்க்கை என்பதில் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? இப்ப ஜென் புத்திசம் கதை ஒன்றுக்கு போல, ஏன்னா நமக்கு விடை தெரியாதப்போ வேற யார்ட்டையோ தான் கேட்கணும், நமக்கு விடை தெரியல வேற யார்ட்டையோ தான் கேட்கணும். ஒரு ஜென் குரு, அவர் பேரு இக்யூ, அவர் பேரு இக்யூ. அவர் ஜாலியாக தமாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். தமாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிற குருவின் பெயர் என்ன? இக்யூ. இக்யூட்ட ஒரு பெரும் வணிகர் போனார். அவர் வீட்டில் அப்போ தான் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு பிள்ளை பிறந்திருக்கு. இக்யூட்ட போய் கேட்டு, எங்கள் வீட்டில் இப்போ தான் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, நீங்கள் ஒரு வாழ்த்து மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இக்யூ எழுதி படப்பட எழுதி கொடுத்துட்டார். இவர் ரொம்ப பத்திரமா அதை வந்து வீட்டில் சாமி ரூமில் வச்சு எல்லாம் வணங்கிட்டு அதை படிச்சு நல்ல வாழ்த்து வாசகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்து பார்க்குறார். இக்யூ என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? தாத்தா இறந்தார், மகன் இறந்தான், பேரன் இறப்பான் அப்படின்னு எழுதிட்டு. உடனே இந்த ஆளுக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும்னு மட்டும் யோசிப்பாங்க. எங்கள் ஒரு இடத்துல நம்ம நல்ல சொல்ல சொல்ல வேண்டாம், அவச்சொற்களை சொல்லலாமா? நல்ல மங்கள சொற்களை தானே சொல்லணும். அதில் போய் சண்டை, என்ன எதா பிரச்சனை? ஒன்றும் இல்லை. சரி சரி, நான் அவ்வளவு நேரமா பேசிட்டேன் அப்படின்னு வடிவேலு மாதிரி கேட்கணும். இவர் சண்டைக்கு போறாரு இக்யூட்ட, நான் உன்னை வாழ்த்து சொன்னா நீ என்னையா இந்த மாதிரி ஒரு அவச்சொல்ல நீ எழுதி கொடுத்துருக்க? சோ நான் அவச்சொல்ல எழுதலையே, நான் வாழ்த்து தானே எழுதியிருக்கேன். இக்யூ என்னையா வாழ்த்து எழுதிருக்க? தாத்தா இருந்தாரு, மகன் இருந்தாரு, பேரன் இருப்பான்னு எழுதி, இது வாழ்த்தா? இக்யூ சிரித்து கொண்டே சொன்னார், இது இந்த ஆர்டர்ல நடக்கணும்னு நான் சொல்லுவதே ஒரு வாழ்த்து தான் என்று இக்யூ சொன்னார். அப்போ வாழ்க்கையின் கடும் துயரங்கள் வருகிற போது நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், அந்த துயரங்களிலிருந்து நம்மை கொஞ்சம் தனிமைப்படுத்திக் கொண்டு அந்த துயரத்தை பார்க்க முடியுமா என்கின்ற ஒரு மனநிலையை நமக்குள் வளர்த்து கொண்டால் பெரும் கடும் துயரங்களிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும். அதுக்கு இது கொஞ்சம் டீப்பான விஷயம். ஏன்னா இவ்வளவு நேரம் ஜாலியா பேசியாச்சு, நம்ம முடிக்கிற போது நீங்கள் எடுத்து சென்று போவதற்கான ஒரு சிந்தனையை கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ரெண்டு மனநிலைகள்ல தான் இருக்கும், கரெக்டா? ஒண்ணு இன்பம் அல்லது துன்பம், பெரும்பாலும் துன்பத்துலதான் இருக்கும், உண்டா இல்லையாங்க? எங்க அலுவலகத்தில் பணிபுரிந்த ஒருத்தர், என்னோட ரொம்ப வயதில் மூத்தவர், அவர் ரிட்டையர் ஆயிட்டார். ரிட்டையர் ஆகியே 10 வருஷம் ஆயிடுச்சு. அவரை சமீபத்தில் நான் சந்தித்தேன். அவரெல்லாம் படியில் இருந்தபோது எப்படி இருப்பார் தெரியுமா?

0: வார்த்தை சொல்றேன் திரு கேமா, 29 ஆண்டுகள் தொடர்ந்து வானொலியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றேன். முதலில் என் அண்ணாவுக்குத்தான் முதுகெலும்பா இருந்து அண்ணாதான் காலை வந்து அதில் நேற்று நடத்தி கொண்டிருப்பார். ராஜா அண்ணாவுக்கும் உறுதுணையாக இருந்த அத்தனை அறிவிப்பாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு டிஆர்டி ஒளி தொடர்ந்து நடத்த வேண்டும். டிஆர்டி கரெக்டாய் நின்று விட்டால் ஒரு கவலை மனதுக்குள் வரும் என்ன. நாங்கள் இசை காலை எத்தனையோ பாடல்களை பாடி இந்த டிஆர்டி வாழ்வு எங்களை முன்னு கொண்டு கொண்டு வந்து விட்டுருக்க என்ன. அதாவது காலை எழுந்தவுடன் பத்தி பாடல் கேட்டுவிட்டு நச்சினை வழங்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்குது. டிஆர்டி வானொலி தொடர்ந்து இயங்க வேண்டும். அது தொடர்ந்து இயங்க விடுறதுக்கு இயங்குறதுக்கு நேர்களும் வர்த்தக பெருமக்களும் எல்லோரும் சேர்ந்து ஒரு சிறிய உதவிகள் தான், அது பெரிய காசு என்றில்லை. அதை மீறி ஒன்றும் நடத்த போறதும் இல்லை. அதை மீறி இந்த டிஆர்டி வானொலி நிறுத்தப்பட்டு விட்டால் எத்தனையோ நேர்களை உள்ளம் கவலைகள் ஆழ்ந்தது. ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நின்று போனவனையே நேரம் வந்து அடிக்கிறார்கள். இந்த டிஆர்டி வானொலி இல்லையாண்டு என்ன அடிக்கிறார்கள் என்ன, அதனால் நேர்கள் விட மாட்டார்கள் என்றுதான் என்னுடைய கருத்து. சித்ராவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேமா திரு, நன்றி.
1: ஆமாம் சொல்லுங்க.
0: நான் ஒரு பாடு கேட்கிறேன். இதோ இந்த தெய்வம்
2: ஆதங்கத்தையும் தெரிஞ்சு நீங்கள் புங்கையூர் ராஜா, உங்களைப் போல பல பலருக்கு இப்படியான இந்த வானொலி வந்து பல நேரங்களில் பல வழிகளில் வந்து எல்லாருக்கும் உதவி கொண்டிருக்கிறது. மன அழுத்தம், மன உளைச்சல்ல இருக்கிறவர்களுக்கும், மற்றது வந்து சந்தோஷமாக இருக்கிறவர்களுக்கு கூட இந்த வானொலி வந்து உதவுகுது. மற்றது வந்து இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு கூட பெருமையாக இருக்கிறது. என்னென்னு சொல்லிச்சேன்னா, எங்களுக்குன்ற ஒரு மொழி இருக்கு, எங்கன்ற அந்த மொழியில நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு வானொலி இருக்குதுன்னு சொல்லி எங்கட பிள்ளைகள் வந்து பெருமையாக மற்றவர்களுக்கு சொல்லுற அளவுக்கு இந்த வானொலி இருக்குது. அப்படி இருக்கேக்கல நாங்கள் இந்த வானொலி ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு இந்த வானொலி வந்து பிரயோசனப்பட்டு கொண்டிருக்குது. இந்த வானொலியால வந்து அந்த தமிழ் வந்து உலகம் பூராவும் பரவி கொண்டிருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல, ஒவ்வொரு நாட்டிலையும் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த வானொலி போய்கொண்டுதான் இருக்கிறது.
0: அது வந்து என்ன சொல்றா, ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த வாழ் நிப்பாட்டினா உடனே வந்து அடிக்கிறாங்களே என்ன, இந்த வானொலி என்ன இந்த காணையில் சொல்லி அடிக்கிறாங்களே
2: என்ன.
0: என்னன்னா இந்த வானொலியில
2: வானொலி வந்து கட்டாயம் தேவையா, இந்த வானொலியை நாங்கள் இவ்வளவு இக்கட்டான நிலைமையிலும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வானொலி தப்பித்தவரி ஏதாவது சுணக்கம் ஒரு ரெண்டு மூன்று நாள் நாங்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த வானொலி இடைநிறுத்தப்பட்டால், இரண்டு ஒரு நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டால் உங்களோட மனோநிலை எப்படி இருக்கும் என்றதையும் நாங்கள்
0: நாங்க அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கலந்து கொண்டிருக்கோம். என்னடா வாழ்க்கை ஒரு ஒரு ஒரு கவலை இருக்கும் என்ன, ஏனிந்த இது கவலை, ஏனிந்த இது ஏனிந்த இது இயக்கத்துக்கும் சும்மா நாம சொல்லி போட்டு போகலாம். திரு என்னன்னு சொன்னா, வாழ்க்கை இயக்கத்துக்கும் எவ்வளவு அந்த பண உதவி வேணும் என்ன.
2: ஓ, அது பண உதவி என்றதை விட ஒத்துழைப்பு வேணும் எங்களுக்கு.
0: ஒத்துழைப்பு வேணும் எல்லாருக்கும் ஒத்துழைப்பு வேணும்
2: என்ன.
0: திரு நான் சொல்றேன், இதுக்காக 29 வருஷங்களுக்கு கலந்து கொண்டு என்ன ஒரு இதாக்கி அப்படி ஆக்கி இப்படி ஆக்கி ஒரு பாட்டு அது படிக்க வச்சு
2: மற்றது வந்து இப்ப முதல் சித்ரா ஜெயக்குமார் கூறினதை போல அந்த உடைந்து போன உள்ளங்களை வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு வந்து இந்த வானொலி தான் உதவுகிறது. என்ன சொன்னா, இப்ப பாருங்க சில சில இடங்கள்ல வந்து நாங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு உள்ளுக்கு போய் நெருக்கமாக ஒரு குடும்பமாக பழக மாட்டார்கள். இது வந்து பாருங்க, ஒரு ஆளுக்கு ஒரு துன்பம் என்று சொல்லி சொல்லியக்கல அத்தனை உள்ளங்களும் துடிக்குது.
0: அது டிஆர்டி வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் வடிவா ஒரு நிகழ்ச்சி மட்டுமில்லை, எல்லா நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து அலங்கரிக்கிறது டிஆர்டி.
1: சரி, நாங்க மற்ற கருத்துக்களையும் கேட்போம். பாடல் கேட்க போறீங்களா?
0: பாடல் வந்து என்ன புள்ளைய பார்த்தாங்க, இதோ இந்த முன்னால.
1: சரி, நன்றி.
0: அந்த பாவடத்தை போடுங்க, நேரம் தான் போடுங்க, இல்ல நேரம் எடுங்க.
1: ஆமா, நன்றி நன்றி நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு.

0: சரி, நாங்கள் இருக்கும் நீண்ட நேரமாக வாய்வரூடாக ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்திருக்கின்றனர் நினைக்கிறேன். அவரை இணைத்துக் கொண்டு அவருடைய பாடலை
1: தருகின்றனர். பொங்கலூர் ராஜாவுக்கும் இனி வரப்போறவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்ன
0: சொல்றேன், கேக்குது
1: முதல் எடுத்துட்டு இப்ப இந்த கொஞ்ச நேரம் உங்களுக்கு தொழில்நுட்பம் சரிவரையிலேருந்து நிப்பாட்டி போட்டேன், நீங்க சரிவரை செய்யட்டும் என்று முதற்கண் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு மேல டிஆர்டி வானொலி வந்து ஒரு ஊடகமாக இல்லாம எங்களுக்கு ஒரு குடும்ப உறுப்பினராகத்தான் அது இருக்குது. அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு சகோதரத்துவமா அன்றைய நாளில இருந்து இன்று வரை ஒவ்வொருத்தரும் அதுல உள்ள அறிவிப்பாளர்கள் இருந்து நேயர்கள் சரி எல்லாரும் எங்களோடு ஒரு குடும்பமாத்தான் இவ்வளவு காலமா ஒற்றுமையாக இருக்கணும். இப்ப நான் எங்களுக்கு ஒரு துன்பம் வந்தா கூட அவர்கள் வந்து தெரிந்த உறவா இருக்கலாம் அல்லது தெரியாத உறவுகளா இருக்கலாம், எங்களுக்கு வானொலி மூலம் எங்களுக்கு மன ஆறுதல் சொல்லுவினம் அல்லது வீட்டுக்கு ஒரு டெலிபோன் நம்பர் எடுத்து ஆறுதல் சொல்லுவினம். அப்படி செய்யும் போது உண்மையில நாங்க இலங்கையில ஒரு தனிமை முந்தி கூட்டு குடும்பமா இருந்த நாங்கள் இங்க வந்து தனி இருக்கிற ஒரு தனிமையில இல்லாமல் ஒரு கூட்டு குடும்பமா உங்கள் எல்லாரோடையும் இருக்கிற மாதிரி இவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா அந்த கவலையெல்லாம் மறந்து இந்த வானொலி மூலம் இருக்கின்றோம். அதோட இந்த வானொலி வந்து ஒன்று ரெண்டு இல்லை, எங்களுக்கு எத்தனையோ விதமான முன்னேற்றத்தை தந்திருக்குது. நாங்க கவிதையில இருந்து கதை எழுதவோ கவிதை எழுதவோ கட்டுரை எழுதவோ முந்தி வந்து இலக்கிய நேரம் செய்தோன்றிருந்த மற்றது பொதறிவு வினாக்கள் செய்தோன்றிருந்தது, அன்றைய காலத்துல வந்து வானொலி குறுக்கெழுத்து போட்டிகள் நடந்து மேசைக்கு மேல இருக்கிறது. அதே மாதிரி நிறைய எங்களுக்கு வந்து நிறைய அவர்களுடைய அந்த நினைவுகளை இன்றைக்கு நாங்க மறக்காம அப்போது நாங்க ஆடியோ கேசட்டில் எல்லாம் பதிஞ்சு வச்சிருக்கிறோம். பிலிப்பண்ணா செய்தி வாசிக்கிறது, தர்சன் செய்தி வாசிக்கிறது, ராஜாண்ணா வாசிக்கிறது, எல்லாம் நாங்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் பாடல்கள் எல்லாம் எங்களுடைய ஆடியோ கேசட்டில் கூட இப்பவும் இருக்கிறது. அன்றைய காலத்திலிருந்து எங்களை முன்னேற்றினவர்கள் இன்றும் அதே மாதிரி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வானொலிக்கு வரும்போது நீங்கள் வரும்போது அதிகாலையில் எழும்பி வர வேணும், சில வழியில பிரியாண போக்குவரத்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு, முந்தின மாதிரி இப்ப எல்லாம் இல்ல, பிரியாண போக்குவரத்து எல்லாம் சில வழியில நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, சன போக்குவரத்தால ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அப்படியெல்லாம் அந்த நேரங்கள்ல உடம்பு சில வழியில வருத்தங்கள் வந்திருக்கும். அந்த நேரங்கள் எல்லாம் நீங்கள் ஒழுங்காக வந்து இந்த வானொலியை ஒரு ஓய்வு இடைவேளை இல்லாம நீங்கள் உங்களுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கிறதுக்கே எங்களுடைய இதயபூர்வமான நன்றியை நாங்க சொல்லணும். அது மட்டும் இல்ல, உண்மையில இப்ப நீங்க வந்து தர்சன் வந்து ஒரு செய்தியை வாசிக்கிறாரு என்று சொல்லி சொன்னா, இப்ப நாங்க சும்மா ஒரு நாலு எழுத்த இந்த ஏதாவது லங்காசிரியிலயோ அல்லது சும்மா ஒரு ஏதாவது இன்டர்நெட் மூலம் அதுவும் இப்ப சும்மா வாய்ச்சு போட்டு போறோம், ஆனா இவ்வளவு வடிவா விபரமா விளம்பரமா எந்த நாட்டிலே என்ன நடந்தது, எங்கட நாங்க பிறந்த மண்ணில என்ன நடக்குது, எந்த ஊர்ல என்ன நடக்குது, எங்க ஆக்சிடென்ட் நடக்குது, எல்லாத்தையும் அதோட உலக செய்திகள் மற்றது எல்லாம் எல்லாத்தையுமே எடுத்தெடுத்து ஒவ்வொரு மனுத்தியாளத்துக்கு ஒருக்கா செய்தியாயமும் மற்றது சில நேரங்கள் 9 மணிக்கோ அல்லது அந்த பெரிய செய்தியையும் தந்து அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறார். அது எடுக்கிறதுக்கு அவர் இவ்வளவோ கஷ்டப்படுவார், இரவு பகலாண்டு நித்திர கொள்ளாமல் தன் வேலைக்கும் போய் முந்தி அவர் சொல்லுவார், தான் வந்து இந்த லொரியல் ஓடுறது அதுக்கு எல்லாம் நேரங்கள் அங்க போனா சில வானொலியின் வேலை செய்ய இல்லைன்றாலும் அதற்கு தான் அடிக்கக்கூடியதா இருப்பினும் அப்ப அதுகள் எல்லாம் அவர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்று நான் நினைச்சு பாக்குறேன். வீட்டை வந்தாலும் ஒரு ஓய்வு நித்திர கொள்ளணும்ன்ற ஓய்வு கூட எடுக்கிறீங்கள, அதிகாலை மட்டும் அவர் வேலை செய்தோன்றிருக்கிறார், இப்ப இருந்து விடிய பார்த்தா 7 மணிக்கு திருப்பி அவர் வந்துருவார். நீ இந்த சில செய்திகள் பின்னணி செய்தியின் பின்னணியில அதுல அவர் கலந்து கொண்டு நிறைஞ்சலத்தான் போய் இப்ப நித்திர கொள்ளுவார், அப்ப பிறகு நிறைஞ்சல நித்திர கொள்ள அவருக்கு நித்திர விருதோ தெரியல, அப்ப அதால கூட அவைக்கு மன அழுத்தம் எல்லாம் கூட. ஆனா இது வந்து முந்தி வந்து ஒரு சகோதரத்துவமா இருந்தவ இப்படி பிரிஞ்சு போய் இருக்கிறது ஒரு மன கவலையை தருகிறது. அவர்களும் ஒரு ஒற்றுமையா இருந்தால் இது எங்கேயோ கொண்டு போகலாம், ஆனா அவர்கள் அதை ஜோசிக்கிற அளவுக்கு இல்ல போல இருக்குது. ஆனா இந்த வானொலி வந்து தொடர்ந்து நடக்க வேணும் என்றால்தான் எங்களுடைய எல்லோருடைய விருப்பமும் மனம் ஆசீர்வதி கடவுள் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் எந்தவித பிழையும் செய்யாமல் இப்படி இருக்கிறது கடவுளே நேர பார்த்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் நீங்கள் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் எல்லாரும். இப்ப நான் மட்டும் கேட்கிறேன் இல்லை, இது வந்து இப்ப எத்தனையோ லட்சக்கணக்கான ஆக்கள் வானொலியில பங்கு பெற்றாத ஆக்களும் இதுல கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனா புதினம்தான் அவர்களுக்கு பெரிய அந்த கடலை சப்புற மாதிரி இருக்கும் ஒரு இடங்கள்ல கதைக்கக்கூடியதா அவர்கள் வந்து விட்டார்கள். அது எனக்கு சரியான கவலையா இருக்குது. என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஒற்றுமையை வந்து எப்பவும் குலைக்கிறதுக்கு தான் பாப்பினமே ஒன்று சேர்றதுக்கு ஒருத்தரும் முன்வர மாட்டினம். அது வந்து சரியான கவலையா இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா இது வந்து எங்கேயும் வந்து அந்த என்னன்னு சொல்றது எங்கேயும் பிரிச்சு விடத்தான் பாப்பினமே
2: ஆனா
1: உண்மையில ராஜா அண்ணாயில இருந்து
2: ராணி சம்பந்தர் குறுக்கிடுவதற்கு மன்னித்து கொள்ளுங்க. இது வந்து இப்ப தனிப்பட்டவர்கள் பிரச்சனைய வந்து இந்த இது வந்து வானொலி வந்து ஒரு பொது ஊடகம். அப்ப அந்த பொது ஊடகத்துக்கு வந்து தனிப்பட்ட பிரச்சனையெல்லாம் கொண்டு வரக்கூடாது. இது வந்து ஒரு பக்கமா போய் கொண்டிருக்கிறது. அதான் அப்ப நாங்க வந்து என்னன்னு சொல்லி சொன்னா இது வந்து அந்த ஆரம்ப காலத்துல வந்து இந்த புலம்பெயர்ந்து நாங்கள் இந்த தமிழர்கள் எல்லாத்தையும் இழந்து வந்த போது ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்த காலகட்டத்துல வந்து
1: சொல்லி இது வந்து எங்களுக்கு கடவுள் வந்த ஒரு கொடியோட
2: கட்டாயம்
1: சொல்லி சொன்னா இப்ப நாங்க ஒரு வருத்தம் வந்தாலும் உண்மையில இந்த வானொலி இல்லாமல் யாரும் இரவு பகல் கேட்காம இருக்க மாட்டேன் எல்லாரும். அது ஒரு என்னன்னு சொல்றது அது ஒரு சொந்தக்காரன் மாதிரி
2: வீட்டுல ரேடியோ
1: வானொலி தானே என்ன வானொலி தானே அது வந்து நிக்க கூடாது. எங்களுக்கு அது அந்த இல்லாம போறது விருப்பமே இல்லை. ஆனா பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமா அதை கொண்டு போகணும் என்னன்னு சொல்லி சொன்னா நாங்கள் வந்து இவ்வளவோ அதுல அந்த எல்லாரும் வந்து இப்ப எல்லா அறிவிப்பாளர்களும் ராஜா அன்னையில இருந்து தர்சன்ல இருந்து நீங்கள் சரி எல்லா அறிவிப்பாளரும் நான் தனித்தனி பெயர்கள் சொல்ல எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி சொல்லணும். அதோட கணக்க நேயர்களும் அதுல பங்கு பெற்றி சிறப்பிக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும். இந்த வானொலி தொடர்ந்து நடக்க
2: எல்லாருமே
1: கை கொடுக்க வேணும்
2: மன்னித்து கொள்ளுங்கள். அன்னைக்கு எங்களுக்கு மேலிடத்துல இருந்து அனைவரும் அனைத்து அறிவிப்பாளர்களும் இங்க வந்து உடனடியாக கலந்து கொள்ள வேணுமே உடனடியாக இங்கு வர வேணும் 6 மணிக்குன்னு சொல்லி சொல்லிக்கல. அன்றைக்கு வந்து அத்தனை அறிவிப்பாளரும் நாங்கள் இந்த இடத்துல வந்து கூடி நிக்கல வந்து ஒவ்வொரு திட்ட முகத்திலேயும் எதிவிதமான ஒரு சிரிப்பு இல்லை கலக்கம் உள்ளத்துக்குள்ள ஒருதரும் ஒருதரோடு ஒரு ஒன்றுமே கதைக்கவில்லை வாய மூடிக்கொண்டு இருக்கிற மேனு சொல்லி சொன்னா அந்த ஒவ்வொரு திட்ட மனதிலே வந்து ஒவ்வொரு
1: விதமான
2: கட்டாயம் ஒவ்வொரு திட்ட மனதிலே வந்து ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது.
1: எல்லாருக்கும் வீட்டுல துன்பங்கள் இருக்கும் என்ன அதையெல்லாம் மறந்துதான் நாங்க அதுல வாரம் நீங்களும் பாருங்கள். நீங்க இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில வந்து கலந்து கொள்றீங்க. நான் மெத்தவைக்கு இடம் கொடுக்கணும் மெத்தவைனாலையும்
0: பாட்டு
1: கேட்க விரும்பல இந்த
0: சூழ்நிலை இந்த நிகழ்ச்சிக்கு இப்ப நாங்க இந்த தலைப்பா தான் இதை எடுத்து வந்திருக்கிறோம். நீங்க சந்தோஷமா பாட்டு கேட்கலாம் நீங்க சந்தோஷமா கதைக்கலாம் நீங்க
1: சொந்தக்காரங்க
0: நீங்க கவலையிலையோ இல்லாட்டி நீங்க இதை நினைச்சு சிந்திக்கிறதுக்கும் நாங்க அந்த ஒரு உங்களை வந்து மனநிலையை வந்து மாற்றுக்கு நாங்க இதை எடுத்து வரையில நீங்க சந்தோஷமா வளமா போல உரையாடுங்க வளமா போல சந்தோஷமா பாட்டு கேளுங்க.
1: சொந்தக்காரங்க நமக்கு ரொம்ப பேருங்க மற்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனா வானொலி நடத்த வேணும் அதை நாங்கள் இந்த காலமும் கை கொடுப்போம் நல்ல முறையில சந்தோஷமா நீங்களும் அன்பா இந்த நேரமும் சிரிச்ச முகத்தோடு அந்த இதுக்கு வந்து போகணும் என்று கேட்டுக்கொண்டு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் என்று சொல்லி விடப்படுகிறேன். நன்றியடா
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

ஆமாம், நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கின்றோம். வளமைக்கு மாறாக என்று நானும் திரும்பவும் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் பொங்கையூர் ராஜா அவர்கள் முதலில் இணைந்து கொண்டு ஒரு பாடலை கேட்டிருந்தார். அவருடைய பாடல் நாங்கள் ஒரு சில வரிகளை முடிந்த வரைக்கும் தந்து அடுத்த நேரை இணைத்துக் கொள்கின்றோம்.

0: வணக்கம்.
1: ஆமாம், நாங்கள் தொடர்ந்து
0: வணக்கம். அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம், நான் ரமேஷ் பிரான்சிலே.
0: வணக்கம் ரமேஷ், நலமா இருக்கீங்களா?
2: வணக்கம் திரு. வணக்கம் கிமாக்கா.
1: ஆமாம், நலமாக இருக்கின்றோம் நாங்கள். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
2: சோமா இருக்கிறோம். நீங்கள் இடத்தில்
1: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம்.
2: நான் நான் வந்து இந்த ரேடியோ வந்து 100 விதம் வந்து திரும்பியும் இந்த அதே மாதிரி பழைய மாதிரி திரும்பியும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆசைப்படுறேன். அந்த உறவுகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பழைய மாதிரி நான் இந்த ஆரம்ப காலத்திலிருந்து சுரேந்திர சோழ சுரேந்திரத்திலிருந்து ஒரே கோப்பையில சாப்பிட்டு ஒரு கட்டின படத்தாக்கள் எல்லாரும் இல்லைன்னு படத்தாக்கள் நான் இடையில தான் இந்த ரேடியோக்கு வந்தது. ஆனால் இந்த சொந்த வீட்டுக்கு வந்து போற மாதிரி தான் இந்த ரேடியோக்கு வந்து வந்து போறது. கொஞ்சம் வந்தா எல்லாரும் வாங்கோ வாங்கோன்னு தான் உள்ள கூப்பிட்டு டீ தந்தா என்ன எல்லாரும் தான் அறிவிப்பாளர் இல்லை எல்லாரும் தான் எல்லாரும் தான்
0: தமிழரின் விருந்து உபசாரம் உபசரி பண்றது வந்து எங்க வானொலியில மறக்கப்படாமல் இருக்கிறது.
2: இன்னும் கஷ்டத்தை சின்ன இடத்துல இருந்து ஒரு கஷ்டப்பட்டவும் உண்டு. சின்ன இடத்துல இருந்து நான் பிள்ளைகள குடி வந்தாலும் அது சின்னப்படாம தரச்சனோ ராஜாண்டியோ இல்லாட்டி யாரோ எல்லாரும் வாங்கோ வாங்கோ வாங்கோ உள்ள வாங்கோ உள்ள வாங்கன்னு சொல்லி கழிச்சு அந்தா கழப்பின கொள்ளுவின தம்பி சாப்பாடு கொண்டு வாடா நீ வீட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு போடாடு சொல்லி ஒரு உறவு மாதிரி எனக்கு யாருன்னு தெரியாது. சத்தியமா எனக்கு யாருன்னு தெரியாது. இங்க ரெடியில வந்த அப்புறம்தான் இந்த உறவுகள் எல்லாம் அப்படிங்களா உறவு கிடைச்சிருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரே கோப்பைக்கு சாப்பிட்டு ஒரு கட்டில படுத்து இவ்வளவு அன்பா இருந்த இன்றைக்கு டிஆர்டி இப்படி ஒரு பொய்யும் பிரளியா போய் இன்றைக்கு ஒரு கேவலமான முறையில ஒரு தமிழன் இவ்வளவு ஒட்டிமா இருந்த உறவு இவ்வளவு ஒட்டிமா இருந்த உறவு இன்றைக்கு பொண்ணையும் சரி பணமும் சரி
0: என்ன சொல்லுங்க. உண்மைக்கு வந்து இந்த வானொலி வந்து அன்றைக்கு வந்து அன்றைய ஆரம்ப காலத்துல 1996 இந்த வானொலி ஆரம்பிக்கப்பட்ட காலங்கள்ல வந்து ஒவ்வொரு வீடுகளிலையும் வானொலி ஒளிபரப்பப்பட்டு கொண்டு இருந்தது. அப்ப வந்து அந்த சேட்டலைட் மூலம் கேட்டுக்கொண்டிருக்க இந்த வானொலி நிகழ்ச்சிகளுக்கு வந்து தொலைபேசி எல்லாம் கட்டணம். ஆனா அந்த கட்டணத்தை கூடி பார்க்காமல் சகலரும் வந்து பங்கு பெற்றுவார்கள். ஏன்னு சொல்லி சொன்னா அந்த உறவை தொலைத்து போட்டு வந்த எங்களுக்கு வந்து இது ஒரு உறவாக இருந்தது.
2: எங்களுக்கு இதுனாக்கா அந்த பொழுதுபோக்கு வந்து கேமலோ சுவிச்சில் இருக்கிறதோ எங்கே இந்திராண்டு இருந்தாலும் அந்த காசை பார்க்காம எங்களுக்கு வந்து ஒரு உறவோட நாங்க கழிச்சு அந்த அன்பாவை அந்த அன்போட உறவு கொண்டு உண்டாடுறோம் இல்லை. அந்த அந்த பாச நேசன் தான் எங்களுக்கு அந்த உண்மையிலாண்டைக்கு இந்த டிஆர்டியா நாங்கள் இந்த விடக்கூடாது ஒரு துணிய துணிய நிற்கிறோம். அந்த
0: ஆனா ஆர்வங்களும்
2: வந்தாலும் ராஜாண்ணியோ சொல்லி அந்த அன்பா கூப்பிட்டது வந்து எங்களுக்கு முடியும். நீங்க வெல்ல மாட்டீங்க. உங்களுக்கு மக்கள் படை நிறைய இருக்குது மக்கள் படை நிறைய இருக்குது யோசிச்சு கொள்ளுங்கள். ஆனா பொய் விளக்கு போட்டோ கள்ள விளக்கு போட்டோ நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. இது வந்து மேல ஒரு கஷ்டப்பட்டு நடத்துற ரேடியோ சந்தோஷமா எங்களுக்கு இந்த ரேடியோ நடக்கும் மட்டும் நான் ஆசைப்படுறேன்.
0: மொழி என்பது
1: நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு.
0: மொழி என்பது வந்து ஒவ்வொருத்தருக்கும் உயிர் மாதிரி. அந்த மொழியை காப்பாற்றுறதுக்காக தாய்மொழியை தமிழை காப்பாற்றுறதுக்காகத்தான் இந்த வானொலி இல்லைன்னு சொல்லி சொன்னா அவ இல்லை. இப்ப தர்சனா வந்து இந்த வானொலியை நிப்பாட்டி விட்டு அவர் தண்ட வேலை தண்ட குடும்பம்னு சொல்லி பார்த்து கொண்டு போகலாம். அவருக்கு வந்து இதால வந்து எந்த விதமான ஒரு ஒரு 5% கூடிய ஒரு லாபம் இல்லை. தண்ட முதலத்தான் அதுக்குள்ள கூட போடுறாரே தவிர கூடிய மட்டுக்கும் அவர் மட்டவிட்டு இருந்து எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் அந்த ஒரு வலிக்குது இப்ப இப்ப எப்படி ஒரு இதுன்னு வலிக்குது.
2: நான் அன்றைக்கு போய் கதை கேட்க எனக்கு அன்றைக்கு பாக்கேக்க வந்து தரிசனம் பாக்கேக்கு சிக்கான கவலை வந்தது. இப்படி எல்லாம் வந்து அந்த மனுஷனும் துடிக்குதுன்னு சொல்லி நிறைய கவலை துடிக்கணும் சொல்லி. ஆனா அவருக்காக நிறைய படைகள் இருக்குது இல்லை என்று இல்ல படை இருக்கிற படவாக்கம் நிறைய இருக்குது. ஆனா இந்த டிஆர்டிகள் சில பேர் முன்னுக்கு வந்தவன் சில பேர் முன்னுக்கு வந்த இந்த டிஆர்டிகள் தான் இந்த டிஆர்டி இல்லாட்டி அவை மங்கிருப்பேன்.
0: கூடி சில நேரத்துல வெளியில மக்களுக்கு வந்து தெரியப்பட்டிருக்காது சிலவற்ற பெயர்கள் கூடி இந்த வானொலி மூலம்தான் சில சில பிரபல்யமானது. அவ இப்படி ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றது உதாரணத்துக்கு இப்ப எங்களையும் எடுத்துக்கொள்ளுங்களேன் நாங்களும் அப்படித்தான் இப்ப இல்லாட்டி எங்களை பற்றி இப்ப உங்களையும் எங்களை எல்லாம் தெரியாது.
2: வானொலி மூலம்தான்
0: நாங்கள் வந்து ஒரு புது உறவை அமைத்துக் கொண்டோம். அந்த உறவால வந்து நாங்க வந்து இன்றைக்கு ஒரு அன்பா இருக்கிறோம்னு சொல்லிட்டோம்னா வந்து உங்க நீங்களும் வந்து இந்த கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி.
2: பாட்டு வந்து எனக்கு வந்து ஏமாற்றாதே ஏமாறாதே அந்த பாட்டு
1: நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள் நாங்கள் முடிந்த வரைக்கும் ராமேஷ் அவர்கள் இணைந்திருந்தார் நாங்கள் தொடர்ந்து காத்திருக்கும் நேரையும் அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம்
3: ஹலோ வணக்கம் ஜெர்மனில இருந்து ஜெயந்தி.
1: ஆமாம் நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறேன். நீங்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம் நன்றி.
3: கேமா உங்களுக்கும் திரு அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வணக்கம்.
3: எனக்கு நோய்க்கு மருந்து போல இந்த வானொலி டிஆர்டி வானொலி தினமும் ஒழிக்கணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறேன்.
1: நோய்க்கு
3: மருந்து அப்படியோ அது மாதிரிதான் எனக்கு இந்த டிஆர்டி வானொலி. நான் தண்ணி இருக்கிறேன்னா எனக்கு நான் படுக்க போக மட்டும்
0: தொடர்ந்து கட்டாயமாக இந்த வானொலி தொடர்ந்து நாங்கள் மட்டுமில்லை எங்கெண்ட தலைமுறை போனால் கலைஞ்ச பிறகும் அடுத்த தலைமுறையும் இந்த டிஆர்டி பேர் வந்து நிலைத்து நிற்கும் கொண்டு வருவார்கள். நாங்கள் வந்து இப்போது கேட்கறது என்ன சொல்லிச்சனா உங்களுக்கு மூண்ட மனங்கள்ல உள்ள நேயர்கண்ட மனங்கள்ல என்ன அபிப்பிராயம் நீங்க வைத்திருக்கிறீர்கள் இந்த வானொலி தப்பித்தவரை நாங்கள் ரெண்டு மூன்று நாட்களுக்கு நாங்கள் தொடர்ந்து இடைநிறுத்தப்பட போவதில்லை. சில நேரத்தில் ஏதாவது இதாலே ஒரு நாள் ரெண்டு நாள் கூடி இடைநிறுத்தப்பட்டால் உங்கள்ட மனதிலே எப்படியான ஒரு உணர்வு வரும் என்றதான் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோம்.
3: ஒன்று ரெண்டு நாள் அது இருக்கும் அதுக்கு மேல போக்கி எனக்கு ஒரு பாடல் ஒரு சண்டு வெறி என்றாலும் தந்தான் எல்லாம் துலாபாரம் படத்துல இருந்து சங்கம் வளர்த்த தமிழ் அந்த பாடலை கேட்க விரும்புறேன். முடிந்தால் சாருங்கள்.
1: நன்றி. சரி நாங்கள் முதலில் ஜியான் ரெடிசன் அவர்கள் நீண்ட நேரமாக வைவர் ஊடாக காத்திருக்கின்றார். ஒரு சில பாடல் ஒளிபரப்பி விட்டு வருவோமா?
0: ஜியானடிசன் எடுத்து விட்டு பாடலை கனி நேரமாக நிற்பதுபடியால் எடுத்து விட்டு
1: சரியா அவர்கள் நினைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: பாடல் முக்கியம் இல்லை மக்களை எல்லாம் எல்லோரும் கலந்து தங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும். என்ன வணக்கம் வணக்கம் திரு வணக்கம் கேமா அவர்களே.
1: வணக்கம்
4: ஜியானடிசன்.
1: நிலமா இருக்கிறீங்களா?
4: ஓ நான் நிலமா இருக்கிறேன். நீங்களே நிலமா இருப்பீர்கள் உண்மையாக. நீங்கள் இருபத்தொரு வருஷமாக இது தொடர்ந்து வந்த வானொலி என்ன இது இது வயதானவர்களுக்கு ஒரு மருந்து. அவர்கள் படுத்தபடியே கேட்டுக்கொண்டே இருப்பினா என்னோட பல பேர் அன்றைக்கெல்லாம் கேட்டவையில் நான் கோயிலுக்கு போயிருந்த இடத்துல என்ன நடந்தது என்ன நடந்தது நாங்கள் இதுல கேட்கிறோம். நாங்கள் ஐயோ இந்த ரேடியோ இல்லாம இருக்கு என்னோட கருத்துக்களை நாங்கள் கேட்கிறோம் தமிழை படிக்கிறோம் என்று சொல்லி சரியாக கவலைப்பட்ட ரெண்டு ரெண்டு குடும்பம் என்னோட கதைத்தவர்கள் என்ன தெரிஞ்ச வீட்ட போயிருந்தேன். அப்ப ரேடியோ நடக்குது சமைச்சு கொண்டு இருக்கிறா ரேடியோ போட்டுக்கொண்டு கேட்டுக்கிறா எங்களுக்கு தானே. அப்ப உடனே கேட்டவா என்ன நடந்தது என்ன நடந்தது எங்களுக்கு இது தெரியாது உங்களுக்கு நீங்க அதுல பங்கு பெற்ற நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் விஷயத்த சொல்லேன். அப்படி என்றா என்னத்துக்கு அப்படி இப்படி துரோகங்களை செய்யறது, இப்படித்தான் எங்களை தமிழருடையதான்னு சொல்லி எல்லாம் கதைச்சோம். உண்மையாக இந்த காலையில இந்த எழுப்பு வெள்ளனை எழுப்புது எல்லாரையுமே இந்த ரேடியோ. மற்ற வயதானவர்களுக்கு இது ஒரு மருந்தா இருக்கு. இந்த வயதானவர்கள் கேட்டுக்கொண்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மற்ற இந்த விலங்க நியூஸ் உலக நியூஸ் விளையாட்டு
1: எதிர்பார்ப்புகள் இதெல்லாமே வந்து சிலர் வந்துட்டு செய்திகளுக்காகவே வந்து காத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சிலருக்கு வந்து நிகழ்ச்சிகள் பிடிக்கும்.
0: நிறைய பேருக்கு வந்து இந்த இணையத்தின் மூலம் செய்திகளை எடுப்பதற்குரிய வசதிகள் இருக்காது. மற்றது வந்து இந்த பத்திரிகைகளை வேண்டி வாசிக்கிற அளவு மற்ற உடனுக்குடன் செய்திகளை வந்து கேட்கிற அளவுக்குரிய வசதிகள் இருக்காது.
1: இப்ப இணையம் வந்ததால பத்திரிகைகளை வந்து கையில்.
0: ஆனா அந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து அந்த இணையத்துல தொடர்பு கொள்ளக்கூடிய வசதி இல்லாதவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த வானொலி வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்குதுன்னு தான்
4: சொல்ல வரும். சொல்லுங்க என்னன்னு சொன்னா, சாப்பிட்டு கொண்டு இருந்தும் கேட்கலாம், படுத்திருந்தும் கேட்கலாம், 24 மணித்தியாலும் ஒழித்துக்கொண்டேதான் இருக்கிறது.
0: அதான் நீங்க சொல்லும் போது ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என்னன்னு சொல்லி சொன்னா, ரெஸ்டாரண்ட்ல போய் கடை கரண்டியால சாப்பிடுறதுக்கும் வீட்டுல இருந்து கையால சாப்பிடுறதுக்கும் இருக்கிற வேறுபாடு இருக்கு. அந்த ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவோம்னு சொன்னா கையால சாப்பிட்டாதான் நாங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவோம். அந்த ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுகிற உணர்வு தான் எங்கண்ட வானொலியில இருக்குதுன்னு சொல்லி என்னுடைய அபிப்பிராயம்.
4: உண்மையா அந்த வயதானவர்கள் என்னன்னு சொன்னா, இப்ப பழைய காலத்து அந்த பாடல்கள் சினிமா பாடல்கள் எல்லாம் அந்த பதிஞ்சான் இருக்கு எல்லாருக்கும் அந்த பாடல்களை திருப்பி கேட்கலாம் சந்தோஷப்படுகினம். ஐயோ இப்பதே பாடல்கள் எல்லாம் என்னென்ன விளங்கல, ஐயோ பழைய பாடல் எல்லாம் போடினம், எங்களுக்கு இந்த ரேடியோ நின்றதால சரியான கவலையா கிடக்குது, எங்களுக்கு வீடு விடியாம இருக்கட எல்லாம் சொல்லி சொல்லி நம்ம எனக்கு சொன்ன கதை. மற்ற இந்த காசு இல்லாம தான் இந்த உறவுகளை வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்ப உண்மையாக தரிசன் பட்ட பாடு நான் சிவநாதன் அவர்களுக்கு தொடங்கியே பிரச்சனை இருந்தது, அப்படி தொடங்கி இருந்தது. அதுலயும் உண்மையாக தர்சன் அவர்களும் ராஜா அவர்களும் மற்றது அந்த நேரம் இருந்த தொகுப்பாளர் எல்லோரும் இதுல கஷ்டப்பட்டு தந்துதான் இதை கொண்டு வந்தவர்கள். என்ன இவ்வளவு பிரச்சனை, எனக்கு முழுக்க விஷயம் இல்லாது தெரியும். அப்படி இருந்த அவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டு கேட்கல, இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டா எல்லா மக்களுக்கு சரியான கவலை, இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு சொல்லி கவலையா தான் இருக்கிறார்கள். எங்களுக்கும் உண்மையாக திரும்பி இது வரணும். மற்ற இந்த மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் ரேடியோ கேட்டுட்டு பாட்டை கேட்டு கொண்டிருக்கிறான், அவர்களுக்கு எல்லாம் ஒரு மருந்தா தான் இருக்குது. மற்ற இந்த உலக செய்தியெல்லாம் எல்லாம் பல கருத்துக்களை பரிமாறோம். நாங்களெல்லாம் இந்த இலக்கணம் இலக்கியம் எல்லாம் மறந்து போயிருந்தோமே. இந்த கவிதையில எல்லாம் எழுதுறதுக்கெல்லாம் நாங்க மறந்து, எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கிறது. இந்த பண்டிகை எல்லா நிகழ்ச்சிகளும்
1: நல்லதான் இருக்குது.
4: பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உரைகளை எல்லாரும் சந்தோஷப்படுகிறது, சந்தோஷப்படுகிறோம் என்ன. அது இறந்தவருடைய செய்திகளை அறிவில்ல அறிவித்துக் கொண்டிருக்கீங்களா? உண்மையாக
0: உண்மையில வந்து தாயகத்தில் இருக்கும் மக்களை விட இங்க புலம்பெயர்ந்த மக்கள் வந்து இந்த வானொலி மூலம் மிக மிக திறமசாலியாகவும் அறிவாளிகளாகவும் இருக்கிறோம். அங்க தாயகத்துல பார்த்தா அந்த திருமணம் புரிந்த அந்த பெண்கள் வந்து இப்படி இங்கே இருந்து நாங்கள் இந்த அகராதிகள் அந்த இதுகளை தேடுற மாதிரி அங்க இருக்கிற பெண்கள் தேடுவதில்லை, பெண்களோ ஆண்களோ தேடுவதில்லை. வேலை வீடு சமையல் சாப்பாடு அந்தலாத்தோடைய தான் அவர்களுடைய வாழ்க்கை போகுது. பண்பாடை வளர்க்கிறோம், பல கலாச்சாரத்தை வளர்க்கிறோம், தமிழை வளர்க்கிறோம்,
4: தமிழை வளர்க்கிறோம், உறவுகளோட உறவுகள் சந்திக்கிறோம்,
0: கட்டாயம்
4: உறவுகளை நாங்க தேடிக்கொண்டிருக்கிறோமே. ஒரு உண்மையா ஒரு துக்கதான ஒரு நடக்கைகளை இன்னொரு போய் சந்திச்சு அதுல ஒரு உறவுகள் உறவுகளை வளர்த்துக்கொண்டு
0: முகம் தெரியாவிட்டாலும் அந்த குரல்ல ஒரு பாசம் வருகுது. இல்ல ஒரு ஆளுக்கு ஒரு துன்பம் என்ற உடனே எப்படி துடித்து போகிறார்கள்.
4: கவலையா இருக்கேன் உறவுகள் எடுத்து போன் எடுத்து கதை கேட்கல. இந்த ரேடியோ மூலம் தானே நாங்கள் உறவுகளையும் சந்திச்சு நாங்கள் எத்தனையோ எங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறியிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை, அப்ப அவர்கள் ஒரு மனவரு ஆறுதல் அடைகின்றது. இந்த ரேடியோ தான் எல்லாம் வளர்த்தது, இல்ல என்ன எல்லாம் கவிதையோ இந்த மும்மத பாடல்கள் காலமா போடிக்குள்ள எங்களுக்கு ஒரு உண்மையாக உற்சாகத்துல எழும்பிடுறது. எல்லாரும் பொதுவா சொல்லிடும்
0: ஒருத்தரும் வந்து அப்படியே நித்திரபாயில இருந்து கொண்டோ அல்லது ஒரு மோங்கலுவாமலோ வந்து நச்சிந்தனை சொல்ல போறது இல்ல, எல்லாரும் ஒழும்பி எப்படி ஒரு ஆலயத்துக்கு செல்வதற்கு தயாராகிறது போலதான் இந்த நச்சிந்தனை நேரத்துக்கு வருவார்கள்.
4: உடனே உடனே தொடங்கிட்டு சொல்லி உடனே ஓடி போவாங்க. தண்டு வழிக்குத்தான் வந்திருந்தது நாங்கள்.
0: மற்றது அடுத்தது பாருங்க, அந்த உதவுவோமான்னு சொல்லியக்கல வந்து இந்த சட்ட சம்பந்தமான உதவிகள் எத்தனையோ பேருக்கு மொழி பிரச்சனை இருக்குது. அப்ப இந்த சட்ட சம்பந்தமான உதவிகள் வந்து தாய்மொழியில கிடைக்கிறதுன்றது வந்து எவ்வளவு ஒரு வேலை வாய்ப்புகள், அந்த விதிகள் சகலதுக்குமான ஒரு என்னத்தை கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் தரக்கூடிய அளவிலே இங்க வந்து இயக்குனர் வந்து சகலரே கையில வச்சிருக்கிறார். யார் என்னத்தை கேட்டாலும் அதுக்குரிய பதிலை கொடுப்பது.
1: நன்றி
0: வணக்கம்.
4: உண்மைக்கு என்றும் வெற்றி தான் பெறும் என்று கூறிக்கொண்டு உங்களோட பணிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றி
1: நன்றி
4: நன்றி
1: நன்றி வணக்கம். ஆமாம், ஜியாநடேசன் அவர்கள் இணைந்திருந்தார். ஆமாம், வாட்ஸ்அப் ஊடாகவும் நீர்கள் இணைந்து கொள்ள முயற்சிக்கின்றீர்கள், ஆனால் ஒரே நேரத்தில் எல்லோரையும் இணைத்துக் கொள்ள முடியாது. தொடர்ந்து வந்திருக்கும் நீரை இணைத்துக் கொள்ளலாம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்
5: திரு.
0: வணக்கம்.
5: இவருக்கும் வணக்கங்கள்.
0: நன்றாகவே இருக்கிறோம்.
5: என்ன பொறுத்த மட்டும் எனக்கு வந்து பார்வையிலாவே எனக்கு இந்த வானொலி முக்கியமான செய்தி எல்லாம் நான் இணையதளத்தை போய் தேட மாட்டேன். அலுவலகத்தை கூப்பிட்டு என்ன காட்டுது ஒரு மூணு நாள் சேர்ந்து மூணு நாள் சேர்ந்து இருக்கும்போது
1: நிகழ்ச்சிக்கு வந்து இப்ப குறிப்பிட்ட நேர்கள் எல்லாம் வருகிறார்கள் என்று சொல்லி சொன்னா அவர்கள் வந்து அறிவிப்பாளர்களுக்கும் பரிச்சயமா பதிஞ்சு போய்விடுவார்.
5: அவர்களுக்கு அப்ப எங்க கேட்டேன். அப்ப ஒரு ஆட்சினா தான் டிவி வந்து தொலைக்காட்சி வைத்திருந்தவராம். அப்ப நான் சொல்ல எங்க எடுத்தேன், டிஆர்டிஓ நாங்க முந்தைய தொலைக்காட்சி நின்றப்பறம் ரேடியோ பெருசா எடுக்கல போல இருக்கு, தொலைக்காட்சி நின்ற பிறகு இல்லன்னு பலரும் கேள்விக்கும். டிஆர்டிஓ செய்தி பல நேரத்துக்கு போகும். அதே நேரம் தர்சனுக்கு பால் சொன்னா தர்சன் வந்து மூச்சு விடாம தொண்டகரத்தாலும் தண்ணியும் குடிக்காம இருந்து
1: அவருடைய செய்தி வந்துட்டு உண்மையில எந்த ஒரு வானொலியிலும் எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் இவ்வளவு நீண்ட செய்திகள் மற்ற இவ்வளவு விவரங்கள் இவ்வளவு செய்திகளை வந்து தாரையில்லை. இவர் எல்லா பக்கத்தில் எல்லாத்தாலையும் எடுத்து அந்த செய்திகளை வந்து தரும்போது சிலருடைய கேள்விகள் வந்து அது வந்து இப்ப குறிப்பிட்ட எல்லாருக்கும் வந்து ஏன் இவ்வளவு கணக்கு கண்ணீரம் செய்தி போகிறதுன்னு சொல்லி. ஆனா இப்ப இந்த வானொலியில வந்து பங்கு பெற்றாம ஒரு ஓரத்துல எங்கேயோ கேட்டுக்கொண்டு அந்த செய்திகளுக்காக மட்டுமே கேட்கிற நேர்கள் நிறைய இருக்கிறார்கள்.
5: சிலவள நானும் வேற நிகழ்ச்சி கேட்கணும் கட்டாயம் செய்திக்கு அந்த இலாம் வச்சுட்டு பாடுப்பேன். இல்லைன்னா இலாம் வைக்கிற நித்திரோல நினைக்கிறேமா.
1: ஆமா, எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல நாங்க இப்ப நாங்க அறிவிப்பாளர்கள் வந்து நேர்கள் வந்து எவ்வளவு தொகையில இந்த வானொலியை கேட்கிறார்கள் என்றத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஒரு கொஞ்ச காலம். அப்ப நாங்க பார்ப்போம் நிகழ்ச்சிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த செய்தி வர்ற நேரம் வந்து அந்த எண்ணிக்கை வந்து திடீரென்று அதிகரிக்கும். அந்த காலத்துலதான் பார்த்தோம் ஓ இந்த செய்திகளை கேக்குறதுக்கு தான் நிறைய பேர் ஆவலாக இருக்கிறார்கள்.
5: என்னென்ன சில பேர் அழைத்து கேட்பாரு, என்ன செய்தி போனது என்று கேட்பார்கள். சொன்ன போது சிலர்லாம் செய்தி கேட்கல சொல்லலன்னா போன் பண்ணுவேன், நீங்க செய்தி கேட்கலையா என்று சொல்லி கேட்பார்கள். அவர்கள் வந்து மொழி நேரம் உள்வாங்க மாட்டேன். அப்ப அதுல இருந்து தேவையான அளவு சொல்லக்குள்ள அவர் எப்போ ஒரு சந்தோஷம் இருக்கேமா அப்படியும் இருக்கு. அதே சில
0: வானொலி கட்டாயமாக தேவை என்று
5: சொல்லுறீங்க.
1: செய்தியே இப்ப நாங்க ஒரு விடயத்தை வந்து ஒரு இடத்துல அறிஞ்சிட்டு இன்னொருத்தருக்கு சொல்லிக்க அது எங்களுக்கு அறியாம ஒரு சந்தோஷமான
0: ஒரு பெருமையும் பெருமை. அவ தெரியாத விஷயத்த நாங்க சொல்லிக்கல.
5: அடிப்பேன் இப்போ வானொலி. இப்ப இந்த வானொலியை தவிர மற்ற எல்லா வானொலி என்ன செய்யறாங்க, ஒரு அஞ்சு இலங்கை செய்தி, ஒரு இந்திய செய்தி, ஒரு இதுல செய்தி, இவ்வளவு தான். அதை ஒரு 10-15 நிறுத்தி விடுறாங்க. ஆனா நீங்க உங்களதுல எத்தனை செய்தி பாருங்க, ஒண்ணவே இல்லாது.
1: மேடம் அந்த செய்திகள்லயும் வந்துட்டு எங்களுக்கு இந்த செய்திதான் பிடிக்கும். இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இப்ப சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் எங்கேயாவது நடந்திருந்தா அது தொடர்பாக கேட்கறதுக்கு விருப்பமா இருக்கும். சிலர் அந்த அரசியல்ல இப்ப இலங்கை தொடர்பான அரசியல்லாம் வேணுமென்றவர்கள் ஒரு சிலர் இருப்பார்கள். சிலருக்கு வந்து சிலருக்கு உலகம் தொடர்பான இப்ப உலகத்துல என்ன நடந்து கொண்டிருக்குதுன்றது அரசியல்
0: தொடர்பான
1: சிலருக்கு வந்து இந்தியாவுடைய தமிழ்நாடு அதுக்குள்ள மட்டும் அதை மட்டும் அறிஞ்சு கொண்டிருக்கணும் என்று. அப்போ எல்லோருக்குமே இந்த செய்தி வந்து எல்லா விதமான விருப்பமுடையவர்களுக்கும் இது நிறைவா கிடைக்குது.
5: எல்லாரையும் நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. அதே செய்திகளும் எல்லாம் நன்றா இருக்கு. அதோட தர்சனத்தன்மையா கதை வாசிக்கிறது, மற்றது சோபிதாந்த பாட்டுக்கு ஒரு
1: கதைக்கு ஒரு காலம்.
5: அடுத்தது அரண்மனை தண்ட விருப்பத்துல பாட்டு போட சில நேரில் நிகழ்ச்சிகள் இருக்கு. ஒன்று சொல்றதுக்கு கஷ்டம், ஆனா எல்லாமே இது. ஞாயிற்று சனி ஞாயிற்றுக்கிழமை எனக்கு காலம சங்கமம் கேட்டேன் கேட்டே ஆகணும். அதே மாதிரி பின்னேரம் தேல்மலை மற்றது எண்ணு மலத்துல ஏதாவது எனக்கு அந்த எண்ணு மலத்துல கட்டாயம் தெரியாது.
1: வாசிக்க கூடிய எல்லா சந்தர்ப்பம் இருந்தாலும் அதை எடுத்து அந்த நேரத்துக்கு வாசிக்கணும்ன்ற அந்த இது வராது. யாரு எங்கேயாவது காதல கேட்டா அதை வந்து கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆனா மினக்கெட்டு வாசிக்க மாட்டார்கள். போய் புத்தகம்
5: வாசிக்கிறேமா கண்ணை பாய்த்து கொண்டிருக்கோம், மற்றொன்னும் பாய்க்கு இது ஒண்ணு காது தானே, காதுல கேட்டுக்கொண்டு மற்ற வேலையா கண்ணால பாத்துக்கொண்டு செய்யலாம். அப்ப இப்ப நான் எல்லாம் ஹெட்போனை போட்டுட்டு மைக் ஃபோன் பண்ணா கைய வச்சு கைய தொட்டு கொண்டு சத்தம் கேட்காட்டிலும் அதிர்ந்து கொண்டு இருந்தா அதை பார்த்தா நான் நீத்தாட்டுறது. அதே போல இப்ப வானொலி எப்படியும் கட்டாயம் வேணுங்கேமா என்பதை கூறிக்கொண்டு நன்றி. ஆனா சொன்ன கடிதம் எழுதி அனுப்பிச்சுட்டு அதை கணவீட்ட கேட்டிருக்கேன். பொண்ணு ஒரு ஆள் வாரணும் வேற இல்ல, இப்ப பாஸ்போர்ட் எடுத்துட்டு கொடுத்துட்டேன். பாஸ்போர்ட் முதல் பக்கம் கடைசி பக்கம் என்ன காரணத்துக்காக இந்த வானொலியை கேட்கறீங்கன்னு சொல்லி
1: நீங்கள் தொடர்ந்து ராஜினி அல்வான்ஸ் சாந்தினி வடிவேல் அவர்கள் எல்லாரும் அழைப்பை ஏற்படுத்துகிறீர்கள். ஆனால் வாட்ஸ்அப் ஊடாக ஒரு நேர் காத்திருப்பதால் உங்களை இப்பொழுது இணைத்துக் கொள்ள முடியாது. என்றாலும் நேரம் இருக்கிறபடியால் நாங்கள் பாடல்கள் இல்லாமலே உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். கொஞ்சம் நேரம் கழித்து இணைந்து கொள்ளுங்கள். சரி, வந்திருக்க நேரம் இணைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம்.
6: வணக்கம் அண்ணன்களுக்கும்.
1: வணக்கம்
6: வணக்கம் வணக்கம். நான் பத்மராணி.
0: வணக்கம்.
1: நிலமா இருக்கிறீங்களா? அம்மா நண்டு கேட்டா அவ்வளவு சிரிப்பு எனக்கு தெரியும்.
6: தாயகத்துல
0: போய் நாங்கள் வணக்கம் சொன்னோம் அதிசயமா பாப்பார்கள். என்ன
6: அதையும் திருப்பி சொல்லுவதும் சிலர் அதையும் சொல்ல ஆயிருவாங்க.
0: விரும்பியோ விரும்பலையோ ஒரு ஆள் சொன்னா நாங்க கட்டாயம் சொல்லுறோம் தானே வணக்கம். அந்த வணக்கத்தை வந்து கட்டித்தந்தது மேடம். பிள்ளைகளை பாருங்க, பிள்ளைகள் வணக்கம் என்று சொல்ல என்ன வடிவா சொல்லுறார்கள். எது தெரியாவிட்டாலும் அந்த வணக்கம் மட்டும் வடிவா சொல்லுவார்கள்.
6: நாங்க வெளியில போயிட்டு நிப்பாட்டிட்டு போனாலும் வீட்டை வந்த உடனே உடுப்பு மாத்திரா இருக்கும்போது அதை ஓன் பண்ணிட்டு தான் அடுத்ததே.
0: பத்மராணி அக்கா உயிர் நாடிதானே ரேடியோ வானொலியின் உயிர் நாடியில் நிறைய நாடி நரம்புகள் ஓடுது இந்த வானொலியிலே. அந்த நாடி நரம்புலயே ஒன்று முக்கியமான நரம்பு நீங்களும் தான். அந்த காலம் தொட்டு ஒலிக்க
6: வேணும். மனம் கலங்கி கதைச்சத கேட்டுட்டு வெளி இத்தாலியில இருக்கிற அவைகளை எல்லாம் ஏன் தர்சன் இப்படி கதைச்சது கதைச்சது என்ன நடந்ததுன்னு கேட்டு
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு அறிவிப்பாளர் மீது ஒரு ஒரு ஒரு விதமான ஒரு சொல்ல முடியாத ஒரு பாசம் இருக்கும். அது அதை வெளியில சொல்ல மாட்டார்கள். ஆனா ஒரு ஒரு விதமான ஒரு வெறுமி வெறி கொண்ட பாசம் கூட இருக்கும் ஒவ்வொருத்தர் மீதும். ஆனா அதை வெளியில காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஆனா அப்படி இருக்கல பாருங்க, இப்ப ஒரு ஒரு டிரைவிங் செய்யறாக்களோ அல்லாட்டி ஒரு எல்லாரும் இல்லாம தனியா இருக்கிறாக்களோ அந்த குரலை கேட்டோடனே அவைக்கு வந்து அந்த மயில் இறகால தடவுற மாதிரி ஒரு ஒரு உணர்வு வருமில்ல. அந்த அந்த அவை சொல்லாவிட்டாலும் எங்கேயோ ஒரு இடத்த நாங்கள் சிலிர்க்க வைக்கிறோம் அவைகளை. ஒவ்வொருதரும் ஒவ்வொருதருக்குள்ளேயும் இருக்குது, ஒவ்வொரு ஒவ்வொருதருக்கும் ஒவ்வொரு பிடிப்பு இருக்குது. அந்த பிடிப்பை வந்து குடுக்கறதுன்றது வந்து ஒரு இந்த இதுதான். மற்றது வந்து பாருங்க, இப்ப ஒவ்வொரு நாட்டிலேயும் இருக்கணும். இப்ப இந்த ஐரோப்பிய நாடுகள்ல இவ்வளவு பேர் வந்து கலந்து கொள்ளுகிறார்கள். அந்த அவ்வளவு பேரையும் நாங்க இந்த வானொலி இல்லையன்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து கண்டுபிடித்திருப்போமா இல்ல கதைத்திருப்போமா இல்ல இவ்வளவு ஒரு பண்பாடு எங்களுக்கு வந்திருக்குமா?
6: ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கிறோம்.
0: உங்களை வந்து பத்மராணியக்கான்னு சொல்லி எத்தனை பேர் அந்த ஒரு பாசத்தோட கூப்பிடுனோம். பிறந்த நாளுக்கு பத்மராணியக்கா வேற இல்லையா வாழ்த்து சொல்றத கண்ட காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அப்படி வந்து அந்த ஒவ்வொரு நேயர்களையும் ஒவ்வொரு நேயர்களும் ரசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசிக்கிறார்கள், ஒவ்வொருதரையும் ரசிக்கிறார்கள்.
6: சந்தோஷம்
0: என்ன ஞாபகம் வைத்திருக்கிறார்கள் தானே?
6: இந்த பிறந்த நாள் வந்து வச்சிருக்கிறோம் என்ற அழைக்கிறது இருக்கும். எங்களுக்கும் இந்த வானொலி இல்லையன்னு சொன்னா உண்மையா இந்த வானொலி சில வேலை ஒரு அரை மணி நேரம் காவல் நேரம் தரப்பட்டா ஓடுபட்ட அங்கே அரைச்சு இஞ்சி அரைச்சு உங்களுக்கு
0: நின்றுட்டு
6: கல்யாணத்துக்கு அரைச்சு பார்த்து அது அதுக்கு பிறகுதான் நிச்சயம் பண்ணி சரி இந்த கோளாறுன்னு சொல்லி
0: அடித்து கேட்க மாட்டேன். இந்த இணையத்துல இருக்கிற எல்லாத்தையும் போட்டு போட்டு பாப்பேன், வருகுதா வருகுதா வருகுதான்னு எல்லாம் நிப்பாட்டி எல்லாம் போட்டு பாத்துட்டு அதுக்கு பிறகுதான் மேலிடத்துக்கு அறிவிப்பேன் வானொலி வேலை செய்யவில்லையண்டு.
6: ஆவலாக இருக்கிற போது எங்களுக்கும் இந்த வானொலி இல்லையன்னு சொன்னா எதுவுமே இந்த ஒரு என்னத்தை இழந்த மாதிரி உண்மையா
0: இயங்காது. அதை இழக்கிறது அதான் வானொலி இழக்கிற இழக்கிற சக்தி யாருக்குமே இல்ல
6: இல்ல இல்ல உண்மையா. எந்த ஒரு தேரணிகள் நடந்தாலும்
0: அவைகளுக்கும் ஒரு ஆறுதல் தானே, தங்களை தேடி நம் தங்களை இதனம் இந்த வானொலி இல்லையன்னு சொல்லி சொன்னா இப்படி ஒரு கூட்டம் சேர்ந்திருக்குமா ஒரு பாசம் வந்திருக்குது தானே. இப்ப எந்த கண்ணில கண்ணீர் வந்தா உங்கட கண்ணில கண்ணீர் வரும் ஏன்னு சொல்லி சொன்னா முகங்கானாட்டியும் ஒரு கொஞ்ச நாள் பழக்கம் என்றாலும் அந்த பழக்கம் வந்து இறுகி இப்ப தொடர்ந்து கொண்டு இருக்குது. அப்ப எனக்கு கண்ணீர் வந்தா கட்டாயம் உங்களுக்கும் கண்ணீர் வரும் ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு.
6: பெரிய கஷ்டப்படுவோம், எங்களுக்கும் கட்டாயம் தேவை என்று சொல்லி நான் பாட்டு கேட்கல. நீங்க
1: பாடலும் இப்பொழுது என்ன நேர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றபடியால் எங்களுக்கு தர முடியாமல் தான் இருக்கிறது.
6: நீங்க நேர்த்தியை நடத்துங்க,
1: உங்களுடைய உடல்நிலையும் பார்த்துக்கொள்ளுங்கள். நன்றி. ஆமாம், தொடர்ந்து நாங்கள் வந்திருக்கும் நேயர்களை இணைத்துக் கொள்வோம். அந்த வகையில் வாட்ஸ்அப் ஊடாக நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார் குணம் அவர்கள். வணக்கம்.
7: வணக்கம் கேமா, நலமா இருக்கா? வணக்கம் திரு, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
7: நல்ல சுகமாக இருக்கின்றோம்.
0: நன்றி.
7: இந்த மீசா கேட்டதே மிகவும் கவலையானதுதான், ஒன்னும் செய்ய முடியாது. நான் டிஆர்டி ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த வானொலி வந்ததுல இருந்தே நல்ல நீ விருப்பமான ஒரு நேர் இதை மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்து கேட்டா நீங்க இந்த வானொலியில செய்தியத்தான் முதல் எனக்கு இந்த ரசிச்சு நல்லா கேட்க வழிக்கின்றான் ஆரம்பத்துல. ஏனென்றால் அப்போது எங்களுக்கு தாயத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தபடியும் அந்த செய்தி வந்து வெரி இம்பார்ட்டன்டா இருந்தது. எங்களுக்கு அப்படி ஒரு செய்திகளை இப்படி எடுத்து நம்ம தெரியல, அந்த செய்தி வந்து மிகவும் இம்பார்ட்டன்டா இருந்தது. ஆனால் இப்பவும் அந்த முதன்மை செய்திகளை வந்து அந்த பெண்டன் நியூஸத்துக்குள்ள இப்ப கனடால கூட வான்கோல ஒரு குரூப் ஒன்று இருக்குது, அதுல ஒரு 1000 மேற்பட்ட அகழ்த்துப்பினம் தஞ்சல் தரிதன பிடிக்க அந்த செய்தி அனுப்பாட்டில் எனக்கு டெலிபோன் வெகம் வாய்வை சொல்லிடுவா, டெலிபோனை கொண்டு ஓ பண்ணி போட்டு வைக்க சொல்லி என்ன அந்த அளவு அந்த வேகமா அந்த கேட்டு கேட்டு பழகிட்டார்கள் அந்த செய்திகளை பிடிய. அவர் அந்த காலையில உங்க கூடைக்கு 9 கால செய்தி போடைக்கு எனக்கு போட்டு விடுவார், அப்ப நான் அதை இதுகளுக்கு போட்டுட்டா நான் நிம்மதியா படுத்துடுவேன் அதுக்கு. அப்ப அந்த அதுக்காகவே வெயிட் பண்ணி கொண்டு நிப்போம் என்ன அந்த காலமே கொஞ்சம் மேலியா போடுறோம்னு. அப்படி அந்த செய்திகள்ல இன்றைக்கு இங்க மட்டும் இல்லையே, இப்ப சரிங்க இங்க இல்ல ஸ்ரீலங்கால உள்ள ஆக்களுக்கு அனுப்புறது, ஆஸ்திரேலியா, சிட்னி, மெல்போர்ன், டார்வின், மலேசியா, எல்லா இடத்துக்குமே நான் எனக்கு அந்த நிறைய நண்பர்கள் இருக்கிறாள், டொரண்டோவில் இருக்கிற குரூப்பு கொஞ்சம் என்ன நாங்கள் சாவச்சரி கிண்டுகள் பழைய மாணவர்கள், அப்போ சாவச்சரி கிண்டு குறைச்சி பழைய மாணவர்கள் டொரண்டோ இருக்காங்க. அப்போ அவைகளும் இந்த செய்திகளை கேட்டு பழகி அவைகளுக்கும் இந்த குரூப்பால் அந்த செய்திகளையும் அனுப்புவோம். அப்போ உண்மையிலேயே அந்த தரிசன அந்த மிகவும் அந்த உருக்கமாக நல்லபடியாக வாசிப்பேன் நான் இந்த வானொலியை கேட்கவே அந்த தரிசன அந்த செய்தி வாசிக்கிற இதெல்லாம் இந்த வானொலியே நான் அந்த நேரம் வேற ஒரு வானொலி வந்திருந்தது இருந்தாலும் நான் இது எடுத்தது அதே நேரம் அந்த அப்ப நான் ஜெர்மன்ல இருந்த காலத்துல செய்தி முடிய சுபிஸ் நேரம் வரும் சுபிஸ் நேரம். அப்ப வித்தியாசம் அந்த எல்லா நேர்களையும் அரசியல் இதுகள் எல்லாம் கதைக்க விடுவார்கள் மிகவும் அருமையா இருக்கின்றது. உண்மையிலே அந்த டிரெண்ட் மது அது 9 செய்தி தொடங்கினால இருந்து அப்படியே விடிய நாங்க ஒரு ஜன்னல் பக்கில வேலை நான் ஜெர்மன்ல குற்றச்சொல்ல அங்க போவோம் வேலைக்கு விடிய 7 வேலையா நான் 12 வரையும் செய்தி கேட்டுதான் செய்தியும் கேட்டு அந்த சுபிஸ் நேரம் கேட்டு 12 தான் தூக்கத்துக்கு போயிட்டு நான் இருப்பேன் அவ்வளவு விருப்பம். பிறகு இப்படி அதை இங்க வந்தும் நான் அந்த அந்த வானொலியே அப்படியே கொண்டாந்து இப்ப கொஞ்ச காலம் இல்லாமல் இருந்தது எங்களுக்கு அந்த ஒன்லைன் லைன் வரல அப்புறம் ஒன்லைன் வந்து வெறுமெண்டு நான் நினைச்சே பார்க்க இல்லை. இங்க வந்த உடனே நான் பெரிய சந்தோஷப்பட்டேன். பிறகு அந்த ஒன்லைன்ல எடுத்து பிறகு நண்பர்கள் கேட்டு இப்ப உண்மையிலேயே ஆஸ்திரேலியா பக்கம் உள்ள எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோ அவைகள் நிறைய பேர் இப்ப கேக்கின. இப்ப உங்களுக்கு வந்து வானொலி என்னன்னா பன்கோல இருந்து நானும் என்ன முறிஞ்ச பாடுறாக்கள் விஜிதாவியல் போல கொஞ்சாக்கள் வந்தாலும் கேக்குறாக்கிட தொகை உங்களுக்கு தெரியும் அவ்வளவு பேர் உண்டு அவ்வளவு நிறைய பேர் கேக்கின இப்ப கனடாவில. அப்ப இந்த அளவுக்கு அதாவது முந்தி ஐரோப்பிய வலயத்துல மட்டும்தான் நீங்கட வானொலி இருந்தது. பிறகு இப்ப ஒன்லைன் என்று அதை வந்து இப்ப உலகம் முழுக்க பரவ வழிக்கிட்டு எல்லா நாடுகள்லயும் வளர்ச்சி அடைஞ்சு விரைக்க இப்படி ஒரு ஒரு பிரச்சனை வந்து சொன்னது கொஞ்சம் எல்லாருக்குமே கேட்கிறாக்களுக்கும் கொஞ்சம் மனவேதனையா இருக்கு. நாங்கள் இலங்கை தமிழாக்களை விட்டு நாங்கள் மெட்ராஸ் மது சென்னை தமிழாக்கள் இங்க கனடாவில் இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறபடியா அவையோட எங்காச்சு அவைகளுக்கும் கேட்டு கேட்டு இந்த விளம்பரம் கூட தாரக அவைகள் வந்திருக்கிறமன்னைக்கு எவ்வளவு தூரம் அவைகள் கேட்கிறமன்ற பாருங்க. அப்ப அவைகள் இந்த அளவுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு சென்னைக்கே போயிட்டோம் நாங்கள் அந்த அளவுக்கு அவைகளையும் கவர்ந்தெழுத்துட்டு இப்படி ஒரு ஒரு தகவல் உண்ட சொல்றது வந்து ஒரு வேதனையான விஷயம். இதை எனக்கு இப்ப நான் இதுல யார் பக்கம் சரியா பக்கம் புளியன்றதை கொண்டு நான் கதைக்க வரையில்லை. இதோ இந்த வானொலி தொடர்ந்து இயங்கணுமென்றதான் இந்த 100 விதம் இது. இப்ப உதாரணத்துக்கு இந்த பட்டிமன்றங்கள் கூட ஆரம்பத்துல யாழ்ப்பாண தாக்கல் வந்து இப்படி கதப்பினம் இந்தியாக்கள் மட்டும்தான் கதப்பினம் என்ற ஒரு காலத்துல இருந்தோம். இப்ப அவையெல்லாம் பிராக்டிஸ் எடுத்து எடுத்து உண்மையிலேயே இப்படி கதைக்கணும்ட்டு பாக்கைக்கு ஒரு பேர்களை நான் தனிப்பட்ட சொல்ல யாரும் விட்டுடுவேன். அப்படி பாக்கைக்கும் மிகவும் அருமையா பட்டிமன்றத்தை கொண்டு அதை நடத்தி கொண்டு இந்த நேரத்துல மற்றவர்களுக்கு நன்றி சொல்லாலும் அந்த கேது கூட சிறப்பான நன்றிக்கேன்னு சொல்லணும். எந்த ஒரு உலகத்திலும் பட்டு இங்க நாங்க இருக்கிறோம் ஆஸ்திரேலியால இருக்கோம் வானொலியில பட்டிமன்றம் நடத்தினதென்றால் இது இந்த பெருமையை இந்த TRT கலையகம் தான் எடுக்கணும். ஒரு இடமும் இல்லை எந்த ஒரு ஆஸ்திரேலியாவிலேயும் இல்லை ஸ்ரீலங்காலேயும் இல்லை கனடாவிலேயும் இல்லை, எந்த ஒரு நாட்டிலையும் இல்லை. அப்படி ஒரு ஒரு ஒரு சலஞ்சா போய் அந்த இதை கொண்டு போய் இன்றைக்கு வெட்டியாக அதை நடத்தி கொண்டிருக்கிற அதை நடத்துகிற கேதுவுக்கும் அந்த கலையகத்துக்கும் அந்த டிஆர்டி என்று சொல்கிற அந்த மூன்று எழுத்துக்கும் தான் நன்றியை சொல்லணும். மற்றபடி எல்லா நிகழ்ச்சிகளையும் இப்போ கேமா நடத்துகிற ப்ரோக்ராம் ரெண்டா என்ன, இப்போ நீங்கள் நடத்துகிற ப்ரோக்ராம், இப்போ புது ப்ரோக்ராம்கள் எல்லாம் செய்கிறீர்கள், அடுத்தது அவர்கள் அது உண்மை கேட்க நான் நான் சாரதியா தான் செய்யறேன் கேப்பேன். நான் வாரதில்லை இல்லையா, அந்த ஆக்கள் எல்லாம் கதைக்கிற உரியாடுகளை பார்க்கறது செய்யறதெல்லாம் நன்றா இருக்குது. அதே மாதிரி கேமா செய்யற நல்லா இருக்கு, தோவிதா செய்யற நல்லா இருக்கு, ஜெகன் செய்யற ப்ரோக்ராம்கள் எல்லாம் இந்த கேள்வி கணையில எல்லாம் நல்ல நல்ல கேள்விகளை தேடி எடுத்து தாரார். ராஜாண்ணி எல்லாம் அதை சொல்ல தேவையில்லை, என்ன விடிய காலமே அவர் தான் வந்து கம்ப்ளீட்டா அங்கே நிற்கிறார். மற்ற இந்திரண்ணை எடுத்துக்கொண்டால் அவர் அந்த வெள்ளிக்கிழமையில பாட்டு புரோக்ராங்களுக்கு வேற, மற்ற ராகு அண்ணி எடுத்துக்கொண்டால் இல்ல அவையிலும் வேற, இவ்வளவு பேரும் வந்து எந்த வித ஊதியம் இல்லாம இப்ப கேமா எல்லாம் சில புரோக்ராங்களுக்கு எல்லாம் வேலையில விட்டுட்டு வந்து செய்யுதுன்றெல்லாம் தரதன சொல்லி இருக்கிறார். இப்ப உண்மையிலே நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எந்த வித ஊதியம் இல்லாமல் வந்து செய்து தமிழாக்கள் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருவோணமல தமிழாக்களை விட்டு நாங்கள் மெட்ராஸ் பக்கம் நோக்கி காலடி எடுத்து வச்சிருக்கே, கொஞ்சம் இப்படியான ஒரு சம்பவம் வந்து கொஞ்சம் கவலையா இருக்கிறது. இத ரெண்டு தரப்பும் ஏதோ மறப்போம் மன்னிப்போம் என்ற ஒரு பரவிலக்கணம் ஒன்று நாங்கள் படித்தது இருக்குது. அதை ஏற்று ரெண்டு பேருமே சமரசமா வந்து ரெண்டு பேரும் நண்பர்களாயிருந்தபடியால் வந்து நான் அறிவுரை சொல்ற அளவுக்கு என்ன அந்த அளவு அவைகளுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் பெரிய தகுதியுடையவன் இல்லாமல் இருந்தாலும் ஏதோ என்ற ஆசை இந்த வானொலி தொடர்ந்து இருக்க வேண்டும், நல்லா இருக்கணும், எந்த வித பிரச்சனையும் இல்ல இயங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு
0: குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். குணம் அவர்களே, ஒரு ஒரு மொழி அழிந்தால் இனம் அழியும் என்றது அது வந்து ஒரு வெறும் வார்த்தை இல்லை. நாங்கள் வந்து இந்த நாங்கள் சொல்கிறோம் இந்த தர்சனா வந்து இந்த வானொலியை வந்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு முதலீடு தான் செய்து வைத்திருக்கிறாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த தலைமுறைக்கான முதலீடு தான் இது, இந்த வானொலி வந்து அடுத்த தலைமுறைக்கான முதலீடு.
7: நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை. உதாரணத்துக்கு இப்போ தர்சனை எடுத்துக்கொள்ளும் எக்ஸாம்பிளுக்கு, அவர் வந்து ஒரு வேலைக்கு போய் ஒரு பஸ் ஓடுறாரோ என்ன வேலைக்கு போனா கூட அவர் இவ்வளவு இன்கம் எடுத்துக்கொண்டு ஹாயா அவரும் சொல்லிட்டே அங்கே இஞ்சிண்டு தன்ட இதுக்கு தெரிஞ்சிருக்காமே ஒரு முழுக்க முழுக்க செய்தியை எடுக்கணும். அது தண்டு அவர் தன்ட ஊழி தன்ட உழைப்பு அவ்வளவுத்தையுமே கொண்டு வந்து வானொலிக்கு கம்ப்ளீட் ஆக விட்டுறேன். உதாரணத்து மற்றாக்களை நான் குறை சொல்றேன் இல்லை, இவர் வந்து கம்ப்ளீட் என்ன இப்போ அதுக்கே நின்று தனியா அந்த இயக்கி அதை வெறவணுமெண்டாக்கு எல்லா பிரச்சனைகளும் தாங்கி கொண்டு நடத்துறாரு. அதனால் இங்க உள்ள என்ற நிறைய நண்பர்கள் திடீரென்று அந்த தர்ஜன் அரஜன கேட்டார்கள், இப்ப என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, என்ன இது, மற்ற பக்கம் காய்ச்சனிங்களோ அவைகளை என்ன சொல்றார்கள் அவர்கிட்ட பார்க்கும். அது தண்டு எல்லாருக்கும் ஒரு இதுகள் என்ன ப்ராப்ளம் என்றதுதான் தெரியும். நான் சொன்ன ஏதோ சிக்கல் நடந்திருக்குது, நீங்கள் அவர் சொல்ற கேளுங்க எனக்கு தெரியாது. ஆனால் இது திடீரென்று வந்தது ஆனால் வானொலி இயங்க வேணும் என்றுதான் இங்க கனடா பக்கம் உள்ள எல்லா நண்பர்களும் விரும்புகிறார்கள். இன்னும் அந்த சின்ன தமிழாக்களுக்கு எங்களோட ஸ்டோரி வடிவா தெரியாது, பட் இருந்தாலும் அவைகளுக்கு நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை வடிவா சொல்ல வேணும் என்றதும் ஒரு இது இருக்குது. ஆனபடியால் ஏதோ மறப்போம் மன்னிப்போம் என்றதை ரெண்டு பேர்த்தையும் இரண்டு தரப்பினரையும் நட்டிக்கொண்டு தொடர்ந்து இந்த வானொலி இயங்க வேண்டும் என்று சொல்லி மற்ற நேயர்களுக்கும் நிறைய உரையாட இருப்பார்கள். ஆகவே நான் அதை இருந்தால் உங்களோட நண்பாக விட பெற்று
0: நன்றி, வணக்கம்,
7: நன்றி.

0: மாதிரி
1: வானொலி வந்து ஒருபோதும் நிக்க போவதில்லை. வானொலி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு நடைபெறும். நாங்க கேட்பது என்னன்னு சொல்லிட்டோம்னா, உங்கன்ன மனதில உங்களுக்கு இப்படியான தப்பி தவறி அப்படி ஒரு சிச்சுவேஷன்
0: வானொலி வந்து தொடர்ந்து நடக்க போகுது. இந்த எதுக்காக நீங்க வந்து தொடர்ந்து
1: நடக்க விரும்புறீங்களா?
0: தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லி நீங்க ஏன் நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு விடயத்து
1: வானொலி கட்டாயம் நடவரும், இடவிடாது நடக்கும்.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம்,
2: ஏதோ ஒரு வழியால நடவரத்தான் செய்யும். வேண்டாம் இப்படி முதலும் ஒரு தடங்கள் வந்து வந்த மாதிரி ஏதோ கடவுள் ஏதோ ஒரு வழியால செய்யும்.
0: இப்ப இந்த வானொலியே தனியும் ஒரு சக்தி, உண்மையில இது ஒரு சக்தி, இது வந்து இயங்கிக் கொண்டே இருக்கணும் இருக்கும்.
1: இல்ல நான் நேற்று கேமாவுக்கு சொன்ன, நான் சரி இந்த இடம் தான் கிடைக்காட்டியும் தர்சனா ஒரு காருக்குள்ள வச்சு கூட செய்யக்கூடிய திறமை அவருக்கு இருக்குதுன்னு சொல்லி நான் சொன்னேன். நான் கேமாவுக்கு அந்த வானொலி ஒருபோதும் நிக்க போவதில்லை, வானொலி தொடர்ந்து நடைபெறும்.
2: இப்படி நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன கேட்டா இப்படி செய்யறவர்கள்
1: தனிப்பட்ட அக்கண்ட கதைகள் இதுகளுக்கு நாங்க போக வேணாம்.
2: இந்த வானொலி வந்து எத்தனையோ பேரை இணைத்திருக்கிறது என்ன, கூடுதலா 1997 ஆண்டு தொடங்கி நான் இன்று வரையும் வராமல் இருந்ததில்லை. அது முதன் முதல் சொல்லணும்னு சொன்னா, எங்கள் மூத்தம்மாள் ஜெசிகா வந்து செய்தி போய்கொண்டிருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில செய்தியில 3 கேள்வி கேப்பினா விட 7 மணிக்கு. அப்ப அந்த நேரம் எனக்கே நானே உண்மையிலேயே வானொலி எனக்கு கேட்கறது இல்ல. அந்த இலக்கத்தை எழுதி போட்டு கூட தொலைபேசி இலக்கத்தை எழுதி போட்டு அறைக்க போய் எடுத்திருக்கிறா. என்ன கூப்பிட அம்மா அடிக்குது, ஓடிவாங்க ஓடிவாங்க, என்னன்னு கேக்குறேன். அடிக்குது ஒரு கதை இங்கோ உண்டா? அதுக்கப்புறம் நானே என்னடா கேட்கணும், நாங்கள் எங்களை செய்தி கேட்டு கேட்டு பழகிட்டு அதில் 3 கேள்வி கேட்டேன். அதில் வெதரையும் 3 கேள்வி அன்றையில இருந்து தான் நாங்கள் பக்கம் பங்கு பெற்ற வலிச்சுட்டது என்ன
1: ஆரம்பித்து வைத்து விட்டாருங்க மகள் உங்களுக்கு.
2: உண்மைதான், நான் 6 வயசுலயே ராஜா நாய் தெரியும் அந்த சிறுவன் நிகழ்ச்சியில 2 பேரும் போய் கதைக்கிறது அதில் என்னன்னு தெரியல. அந்த உண்மையிலேயே அதை தாங்க முடியாத கவலை என்னன்னா, அந்த அன்று தொடங்கி இன்று வரையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியே எங்களுக்கு அது ஒரு சொல்லுமா போல. நீங்க நம்ப மாட்டீங்க, எங்கட வீட்டுக்காரர் ராஜான இந்த விளம்பரங்கள் போனாதுன்னு சொன்னேன். ராஜாட குரல் கேட்காம ஒரு நாளும் இருக்க மாட்டேன் நேண்டு வரேன்டா. இங்க அறைக்கையும் வேலை செய்யும், கோலக்கையும் வேலை செய்யும், குசினிக்க போனா நீங்க நம்ப மாட்டீங்க. பாடசாலையில வந்த உடனே எங்கட குள்ளையில அந்த குசினிக்க ரேடியோ அமர்த்தி போட்டுதான் மூத்தவ சாப்பிடுவா என்ன. இது அப்படி சின்ன தங்கியவே பழகினபடியா சரியான இதா இருந்தது எங்களுக்கு. அந்த ஏனாண்டு கேட்டா காலையில 7 மணிக்கு நான் நேரத்துக்கே எழும்பிடுறது. அந்த 7 மணி மட்டும் பார்த்து அதுக்கு மேலே சிங்கப்பூர் இதில் இருந்து போயிக்க நான் 7 மணிக்கு பார்த்து கொண்டு இருப்பேன். அந்த மும்மத பாட்டு போடையக்க அதை கேட்கணும்னு சொல்லி மற்றது இந்த நேரம் செய்தி எங்களுக்கு போய்கொண்டு தான் இருக்கும் என்ன கேட்டு. ஏன்னா நான் ஆரம்பத்திலேருந்து இன்று வரையும் அதை டிஆர்டி தான் கேட்டுக்கொண்டிருக்கோம். அதில் 1 மணித்தியாலும் லண்டன் ரேடியோ இதில் வேலை செய்தபடியாக தான் நாங்கள் அதையும் கேட்கக்கூடியதாக இதாக எங்களுக்கு இருந்தது. சரியானத சித்ரா எல்லாம் வந்து அந்த கவலைகள் நிக்க நானும் தான் என்ன சித்ரா கதை விட கூடுன கவலை இதுல வந்தது வானொலி இல்லாடி கஷ்டம் எங்களுக்கு. எந்த நேரம் எங்க சொன்ன மாதிரி பொழியில போயிட்டு வந்தோன்னு அதை ஓன் பண்ணி போட்டுதான் மற்றாலும் மற்ற
1: வேலை வானொலி போய்கொண்டு இருக்கேக்குல்ல யாரோ எங்கண்ட எங்களுக்கு பக்கத்துல எங்களோட காதுக்களை கதைச்சு கொண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்பயும்
2: செய்திகள் கேட்டு தர்சன் அதை வாசிக்க கேட்டு ஒன்றிருக்கையே ஆசையா இருக்கும் என்னன்னு சொன்னா அந்த அதுக்கேற்ற அப்படியாத்தான் வாசிப்பார் என்ன. அவை உண்மையிலேயே அறிவிப்பாளர்கள் தங்களுடைய நேரத்தையும் ஒதுக்கி கொண்டு ஒரு வரம்படியும் இல்லாமல் இவ்வளவு குளிர்க்கையும் மழைக்கும் இவ்வளவு தூரங்கள்ல இருந்து இப்படி வந்து செய்திக்க உண்மையிலே அவர்களே அந்த மனநோ பண்ணினா கஷ்டம் தான்.
1: ஒவ்வொரு அறிவிப்பாளரும் தங்கன நிகழ்ச்சியில வந்து மனம் உவந்து அந்த நேரத்தையும் நல்ல சிரத்தியோட தான் செய்கிறார்கள். யாருமே வேண்டா விருப்பாக ஒரு நிகழ்ச்சியும் செய்கிறதில்ல. யாருமே தங்கன நிகழ்ச்சியை யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார்கள். அதனால சொன்னா அவ்வளவு விருப்பம் அந்த நிகழ்ச்சி செய்வதில் வந்து அவ்வளவு விருப்பம் அவ்வளவு ஆசையோடு அன்போடு தான் வந்து செய்கிறார்கள். அவர்களுக்கு இப்ப நேயர்களுக்கு எப்படி இந்த வானொலி ஆறுதலா இருக்குதோ அதே மாதிரி அறிவிப்பாளர்களும் வந்து இந்த நேயர்களோட கலந்து பேசிக்கல அவர்களுக்கும் வந்து அந்த மனசுல வந்து இப்ப நீங்க வந்து உங்களோட முகம் எங்களுக்கு தெரியாட்டி நீங்க சுகமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்கல சாப்பிட்டு வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு தான் எங்களுக்கும் பெறும்.
2: உங்களையும் கேட்க

0: ஊர்களில் இருந்து இங்கே வந்து கண்டாட்டியும் காணாட்டிக்கும் நேரம் கண்டாலும் அந்த எல்லாரையும் தெரிஞ்ச மாதிரி வந்துட்டு எல்லா பேர்களும் மற்றது நீங்க சொன்ன மாதிரி நன்றி வணக்கம் பண்றீங்க. நான் வேறு யாரோடையும் டெலிஃபோன் கழிச்சு போட்டு நன்றி வணக்கம் மட்டும் தானே வைக்கணும், நான் மறந்து போய் அப்படியே அந்த எங்களுக்கு அந்த பழக்க தோஷத்துல வந்துட்டு மற்ற ஊர்ல இருக்கே லிப்கோ டிக்ஷனரி ஒன்று தானே இருந்தா இந்த ஏழு டிக்ஷனரி
1: உதாரணத்துக்கு பாருங்க, ஜோயஸ்ரீ அம்மாண்ட வயசுக்கு ஜோயஸ்ரீ அம்மா இன்றைக்கும் இந்த மூளை இவ்வளவு சுறுசுறுப்பா இயங்குதுன்னு சொல்லி சொன்னா உண்மையா வானொலி தான். இந்த வானொலி
0: ஒன்று கூட அவளோட அவ பார்த்துட்டு நான் சோதிச்சோட இவ்வளவு சேரமே நான் ரூபா கூட அம்மா இந்த அப்படி ஒரு ஆர்வமும் சந்தோஷமும் அந்த உண்மையிலேயே வீட்டுல இருக்கிற எங்களுக்கு இது ஒரு மருந்தாண்டுதான் சொல்ல வேணும். என்ன இப்ப நானும் அப்படித்தான் நம்ப மாட்டீங்க, எல்லாரோடையும் நல்ல பகுடி விட்டு கதைக்கிறது இல்ல வந்து கதைக்கிறது சிரிக்கிறது இரவில் எனக்கு சில நேரம் இல்ல புள்ளி என்ன கேட்க எனக்கு சிவன் சொல்லி காலுக வந்தாலும்
1: உங்களை மகிழ்விக்குது தானே.
0: இதுதான் ஒரு எங்களை பொழுதுபோக்கு மாதிரி இருக்கு. என்ன எல்லாரையும் விஷயம் இல்ல வந்தது எங்கட தங்கச்சிதாவர் எல்லாம் வந்து சொல்லுவார் நீங்கள் நெடுகள் ரேடியோ தான் கேப்பீங்கள
1: என்ன. ஜெர்மன்ல இருந்து என்னுடைய அண்ணா வந்து ரெண்டு நாள் நின்றவர். அப்ப ரேடியோ ஒரு பக்கத்துல போய்கொண்டிருக்க உனக்கு ரேடியோ அடியே உண்ட வாழ்க்கை போயிடும்
0: என்ன. எனக்கு நடக்கிறது நாங்கள் தங்கச்சி விட்ட போனாலும் இல்லாத ஆக்களும் கூடிக்கொண்டிருக்கேன் நான் அதுக்கிடையில போய் அங்க அறைக்க போய் கேட்டுருவேன் என்ன அப்படி ஒரு ஆர்வம். இதுவும் மற்றது பார்த்தி வந்த நிலையை பாருங்கோ நாங்கள் கூடி உலகத்தையும் மூளையில வச்சு சொல்ல மாட்டோம். பார்த்திவன் வந்து நேய நேரத்திலேயோ இல்லாத்திலேயோ முழு ஆரம்பத்துல இருந்து முடியும் மட்டும் முழு இதுகளையும் இதுல எப்படி நடந்தது இதுல எப்படி நடந்தது இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி என்று உண்மையிலேயே அவற்றை ஆர்வமும் இதுவும் இவ்வளவு நான் அதுல யோசிக்கணும் அப்படியே வந்து நான் சொல்லுவேன் என்ன கேட்டு சொல்ற இது இருக்கிறபடியே அவர் அவ்வளவு ஒரு ஆர்வமும் செய்திகளை பற்றி எல்லாம் முழுக்க சொல்லுவார் என்ன தரிசனம் வந்து வைக்க எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிய குருவம் வாழ்த்துக்களை வைக்க அவை தொடர்ந்து இந்த பணி செய்யணும் தொடர்ந்து நடக்கும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி
2: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி நாங்கள் தொடர்ந்து வந்திருப்பவரையும் அணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்
3: வணக்கம் கேமா வணக்கம் திடீர் நான் சுபாசினி கதைக்கிறேன்.
1: வணக்கம் சுபாசினி நிலமா இருக்கிறீங்களா?
3: ஓ நாங்கள் நிலமா இருக்கிறோம், நீங்களும் அப்படியே நிலமா இருக்கோம். இந்த 29 வருஷமாக நாங்களும் இந்த வானொலியை தான் எங்களுக்கும் ஒரு மருந்து மாதிரியும் ஒரு ஆறுதல் மாதிரியும் ஒரு உறவு மாதிரியும் தான் இந்த வானொலியோடய நாங்கள் இருக்கிறோம். ஒரு இப்போ ஒரு வானொலி நின்று வேண்டா எங்களை வந்து பிள்ளைகள் வந்து கேப்பினு அம்மா என்ற முகமே நின்றக்கு இது மாதிரி இருக்குன்னு கேப்பினேன் வந்து அவைகளுக்கும் அவைகளும் ஒரு இது சொல்லுவினம் ஆறுதலா சொல்லுவினர் எங்களை அலையன்றதான் மாதிரிலாம் நாங்க செய்வோம். குழந்தை கவலைப்படாத நான் அந்த தொடக்கத்துல இருந்து எனக்கு வானொலி அப்ப இல்லை நான் ஒரு வீட்டை தான் போய் கேட்கறது. அப்ப நாங்க பூட்ட முதல் கூட்டம் அங்க போயிருந்தான் கேட்கிறோம். அப்ப எல்லாரோட வந்து ஒரு கதை கேட்க எங்களுக்கும் இல்ல ஒரு வருத்தம் துன்பம் வந்து கூட வந்து ஒரு நிலமா இருக்கிற சுகமா இருக்கு. அப்ப கதை கேட்க எங்களுக்கு ஒரு மனம் ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் உங்க வந்து இந்த கலையத்துக்கு வந்து பார்த்தேன் தானே கேமா நீங்கள் என்ன மாதிரி எல்லா நிகழ்ச்சியும் எல்லாரும் நடத்துற ராஜானா வந்து பார்த்தா அவரு நேரமே இல்ல கதைக்குறோம் இருந்து அதுக்கு ஏன் அந்த கதையிலே இருந்து நான் வந்து நேரடியா இருந்து வந்து பார்த்தேன் நீங்க எல்லாரையும் பார்த்தேன் பார்த்து கூட்டிக்கொண்டு போயினோம் அப்படி அவைய செல்வி எங்க போனாலும் காருக்க போனாலும் வானொலி ரேடியோ இருக்க எனக்கு ஒரு இது கண்டியில காட்டையும் போட்டு தருவினேன் நீ கேட்டுக்கொண்டு அதுதான் ஆறுதல் நின்று கண்டால் ஒரு எங்களோட மனம் ஒரு என்ன மாதிரி இருக்கு கேட்கிற ஆறுதல் இந்த வானொலியும் இந்த அறிவிப்பாளர்களையும் நாங்கள் வந்து கதைக்கிறதும் இந்த அறிவிப்பாளர்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லோருமாறு அவைகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
1: உங்கள் எல்லோருடைய அன்பும் தான் எங்களை இவ்வளவு தூரத்துக்கு வளர வைக்கிறது.
2: அறிவிப்பாளர்களை தாண்டி இப்ப நேர்களே ஒருவருக்கு ஒருவர் இப்ப ஒரு ஆள் வரையில் ஒரு நிகழ்ச்சிக்கு எப்பொழுதும் வாரவர் வரையில்லைன்னு சொல்லி சொன்னா அவர்களுக்குள்ளேயே தேடிக்கொள்கிறார்கள். இல்லாடி வந்து அறிவிப்பாளர்களோட தொடர்பு கொண்டு உள்ளுக்குள்ளேயே வந்து வெளியில நேரடியாவோ வந்து இன்னால காணி இல்ல வந்துட்டேன்னு சொல்லி பாக்க இல்லையா தேடி இல்லையான்னு சொல்ற ஒரு கேள்வியும் இருக்கு.
3: அப்படியும் இருக்கு. அப்ப அப்படி இந்த வானொலி கூட கேட்டுக்கொண்டிருக்கேன் வாரையில அப்ப அவையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க கேப்பி நாடிச்சு என்ன நடந்தது அப்படி என்று கேப்பினா அப்ப இருந்து கொண்டு இந்த ராஜா நகர் அமிர்தமரைக்கு அவைகள் வாரையில எங்களை சொந்த காலத்துக்கு அப்ப அவையில அடிச்சு கேட்டு வேண்டும் கூட அண்ணாக்கு நடந்தது ராஜா மாமாக்கு என்ன நடந்தது எல்லாம் எடுத்து நேற்று முறால் வந்த வாங்கிச்ச அப்ப வரைக்கும் அந்த போட்டோரை பார்த்துட்டு அவருக்கு நினைவு வந்தது எங்களோட மகளின் பேர்த்தைக்கு வந்து அந்த ராஜா நகர் 2019 அப்ப அவ கேக்குறா இந்த ராஜா மாமா இப்படி சிவமா இருக்கிறேன் அந்த படத்தை பார்த்து கேக்குறா அவ கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் மெத்தை வைக்கும் இடத்தை கொடுத்து கொண்டு உங்களை விழுந்து
2: தொடர்ந்து நீண்ட நேரமாக வாய்வரூடாக வந்திருக்கின்றார். வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். நான் தமிழ் தம்பதி கதைக்கிறேன்.
2: ஆமா, நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கிறோம். பண்ணிக்க எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? துவமாக
2: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
4: எங்களுக்கு இந்த டிஆர்டி வானொலி தொடர்ந்து எந்த இதுலாம் தடை இல்லாமல் இருக்க வேணும்ட்டுதான் நாங்கள் விரும்புகிறோம். எந்த வித இதுவும் இல்லாமல் இருந்து அதை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் தான். எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லா கேட்டுக்கொண்டு தான் இருக்கு. எந்த தச்சையும் வழியே போய் போக வேண்டிய முக்கியமான ரெண்டாக போவோம் மற்றும்படி வந்து உடனே இன்னொரு பார்க்காட்டியும் அதை போட்டுட்டு தான் மறக்க கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அப்படியே அந்த எந்தவித தடையும் இல்லாமல் ஒரு குறையும் இல்லாமல் அவன் யாற்றி எப்பயும் நடக்கவும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம்.
2: எங்களுக்கு இப்போ உங்களை மாதிரி இப்போ அன்பான உறவுகள் குரல்கள் வந்து சிலர் வந்துட்டு அந்த உண்மையில் கதை கேட்க அந்த ஒரு அன்பா கதை கேட்கலையே எல்லாம்
1: கவலை எல்லாம் அப்படியே பறந்து போற மாதிரி.
4: இப்போ கேமா மற்றது சோபிக்கா மற்ற இப்போ அந்த தங்கச்சி பிள்ளைகளெல்லாம் நல்ல மாதிரி நல்ல அறிவாற்றல் உருவாக மற்றவே இப்போ உள்ள சின்ன சிறு பிள்ளைகளுக்கு கூடிய அறிவாற்றல் இதுகள் எல்லாம் நல்லா கதைச்சு உடனே சந்தோஷமாக இருக்கும் கேட்க எல்லாம் நல்லா இருக்கும். மற்றது தம்பி தர்சன் இரவு 10 மணிக்கு கதை செய்தி வாய்ச்சா இவர் நிறுத்த விட மாட்டேன் அந்த துவக்கி முடியும் வரைக்கும் கேட்டு கிடப்பேர் தொடர்பு வச்சு எல்லாரும் சொல்லி கொண்டிருப்பேன்.
1: சிறு குழந்தைகள்ல இருந்து வயது போ முதிந்தவர்கள் வரைக்கும் இந்த வானொலி வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குது. உங்களை போன்றவர்களுடைய ஆசீர்வாதம் தான் இந்த வானொலி வந்து தொடர்ந்தும் இடம்பெறுகிறதுக்கு தொடர்ந்து நடைபெறும். நடைபெறுவதற்கு வாழ்த்துக்கள் தான் தெரியும்.
4: எல்லா அறிவிப்பாளர்களும் நல்ல பண்பாகவும் தாய் போல மதிப்பு கொடுத்து நல்ல அம்மாண்ட சொல்லி கடத்த சொல்லி இல்லாத நல்ல அறிவிப்பாளர்கள் கிடைச்சிருக்குது. நாட்டி ஆட்டி எந்தவித குறையும் இல்லாமல் இருக்க வேணும். நேயர்களாக இருந்தேன் அறிவிப்பாளர்கள் இருந்தேன் அம்மாண்ட சொல்லி கடத்த சொல்லி சொல்லாத ஒரு நல்ல நாங்கள் சவரக்கு பிள்ளைகள் மாதிரியும் கூட
1: பிறந்த சிலவேளை நாங்களம்மா ஊரில் இருந்திருந்தோம்டா இப்படியெல்லாம் அந்த இன்னொருவரோட நாங்கள் எங்கட உறவை விட்டு வெளியுறவுக்கு நாங்கள் இப்படியெல்லாம் கதைச்சு பழகி இருப்போமோ தெரியாது.
4: பழகிய குரல்கள் கேட்க சந்தோஷமா தான் இருக்கும்.
1: இங்க வந்தபடியா தான் நாங்கள் இந்த வானொலி இருந்தபடியா தான் நாங்கள் இப்ப எங்கட குடும்பத்தை விட்டு இன்னொருவரோட நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு பாசமா அம்மா அக்கா அண்ணான்னு சொல்லி நாங்க பழகுறதுக்கு வந்து இந்த வானொலி தான் எங்களுக்கு கை கொடுத்துருக்குது.
4: கை கொடுக்க மற்ற ராஜா நல்ல புள்ளி உண்டு. ராஜா நல்ல அறிவிப்பாளர் எல்லாரும் தான் எல்லாரும் நல்ல அறிவிப்பாளர்கள் அறிக்கையினும் அதேபோல அவைய போல நம்ம போலையும் நேயர்கள் போலையும் இந்த டிஆர்டி நிரந்தரமாக இருக்கும் என்பது தான் கேட்டுக்கொள்கிறது நடக்கும் என்பது உங்களோட நினைவு.
2: ஆமாம், தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருக்கும். உங்களுடைய எல்லோருடைய ஆசீர்வாதமும்
1: ஒழிக்க வைக்கும்.
2: நன்றி. என்னோட சிறப்பித்தமைக்கு நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நேர்களை மன்னித்துக் கொள்கின்றேன். வாய்வரூடாக இணைப்பை ஏற்படுத்துவர்கள் அணிந்து கொள்ளுங்கள். சரி, வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம். ஜெயமலந்தலா சந்திரசேகரம்.
1: வணக்கம்.
2: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
5: வணக்கம் திரு, வணக்கம் கேமா. நான் கலந்து உள்ள குழந்தைகளோட சூழ்நிலையா இருந்தாலும் கூட வானொலியை மெலி ஜோலியில் வைத்துவிட்டு கேட்டுக்கொண்டது. அடுத்தது பெற்றுக்கு இடைஞ்சல் இல்லாமல் எப்படியும் கலந்து உள்ளவனு ஒரு ஆர்வத்தில் கலந்து கொண்டதான். நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருக்கோம், 29 வருஷம் நாங்கள் அந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கோம். இருந்தாலும் நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து ஜோலியாக கேட்டு நாங்கள் ஒரு சில காலங்களாக நான் மட்டுமில்லை இத்தனை பேர் தனிமையில் இருந்து கேட்கும் பொழுது இந்த வானொலி தான் உதவியாக இருக்கிறது. அதுபோக எத்தனையோ தனிமையில் உள்ள ஆக்கள் ரேடியோ போராட்டம் இப்போ என்னுடைய அண்ணன் அவர் பெருராசகரம் அவர் கூட 28 வயதிலும் ரேடியோ கேட்டுக்கொண்டு தான் இருப்பார். என்ன அப்போ அப்படி எத்தனையோ பேருக்கு இந்த வானொலி இடம்பெறும்படியால் அதை விட இந்த வானொலியிலே எத்தனையோ அறிவிப்பாளர்கள் எங்களுக்கு முந்திரியாகவும் தெரிந்தவர்கள் மற்றது மறைந்தவர்கள் உங்களை அவர்களுடைய அவர்களை கன்று இருந்தாலும் கூட அவருடைய காணாதவர்களுடைய பெயர்களுடன் நெஞ்சிலே நிலாடி கொண்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட வானொலி நின்று போகக்கூடாது என்பது என்னுடைய இது. ஆகவே தொடர்ந்து நடவடிக்கை கொண்டு கேட்டுக்கொண்டு பக்கத்தில் உள்ள இருக்கிற இடைஞ்சலை கொடுக்காத விடவிருது. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றி. நீங்கள் இந்த சேமத்துக்கு மத்தியில் இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, நன்றி. நாங்கள் தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம்.
1: வானொலி அதிரது.
6: நான் கதவை திறக்க என் பேர் அடிபடி. இது
2: நலமா இருக்கிறீங்களா?
6: நாங்கள் இந்த நிலம் எல்லாம் இங்கே எங்க இருந்து வந்தது
1: ஓடி ஓடி வந்தாச்சு.
6: ஒரு விஷயம்
1: என்ன கேமா, பாத்தீங்களா அந்த சந்திரசேகரம் ஐயா அந்த ஒரு வைத்தியசாலையில இருந்து கூடி இந்த கலந்து கொள்ளணும்னு சொல்லி சொல்லுற உணர்வண்டு இருக்குது தானே, அதுதான் இந்த வானொலியின் வெற்றி.
2: எல்லா இடத்துலயும் ஒழித்து கொண்டிருக்கு.
1: இல்ல அந்த தண்ட நிலைய கூடி அந்த அந்த இடத்துல கூடி இதுல வந்து அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறத மீறி அந்த இந்த இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாங்க செய்யறோம் அப்படி செய்து கொண்டிருக்கல தண்ட கருத்தையும் அதுல சொல்லணும்னு சொல்லி வந்து சொல்லுகிறார் தானே, அது அதுலதான் இருக்குது அந்த தண்ட உடல்நிலையை கவனிக்காமல் வந்து சொல்றதுதான் இந்த வானொலியின் வெற்றி.
2: சரி, அம்மா தொடருங்க.
6: எனக்கு முதல் நீங்கள் என்னத்தை பற்றி கதைக்கிறீங்கள் இருக்க சொல்லுங்கள். வடிவாக
2: எங்களுடைய வானொலி வந்து 29 வருடங்களை கடந்து இன்னைக்கும் நாங்க ஒழித்து கொண்டிருக்கின்றது. இந்த வானொலியை வந்து நாங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டுமா அல்லது வேண்டாமா என்றது தாண்டி இந்த வானொலி வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏன் தொடர்ந்து ஒழித்து கொண்டிருக்கணும்ன்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் காரணங்கள். நீங்க இப்ப உங்களோட மனதில் ஏன் இது நான் கேட்டுக்கொண்டே இருக்கணும்ன்ற ஒரு இது இருக்குல்ல?
6: முதல் வயது எங்களுக்கு 7 மணியில இருந்து உங்களை சொல்லி போட்டு பேருந்து சொல்றேன். 7 மணியில இருந்து இல்ல சிங்கப்பூர் நிகழ்ச்சி நான் 6 மணிக்கும் போடுறேன், 6:30 போடுறேன். 7 மணி முதல் சொல்றேன், 7 மணியில இருந்து 10:15 இருந்து 12 மணி மட்டும் வந்து கத்திட்டு கொண்டே இருக்கிறீங்க. இப்ப பிள்ளைகளோட நாங்கள் இருந்தா பிள்ளைகளோட இருக்கிறோமா வீட்டுல? இல்ல, அதே வேலைக்கு போய் போடலாம். நீங்கள் வந்து அன்பாக்கிறது ஒரு நிகழ்ச்சிகளை தந்து அப்படி வீட்டுல ஒரே கலகலப்பா இருக்கிறீர்கள். அது முதல் விஷயம். மற்றது இன்னொன்று, எங்களை தமிழ் இனம் தமிழை மறக்காமல் எங்களை கலாச்சாரத்தை மறக்காமல் எங்களை மொழியை மறக்காமல் அதுக்குத்தானே இந்த தேசன் பாடுபடுது. உலகமெல்லாம் நல்ல அறிவுகள் அடிக்க இந்த அரசியல் இருந்து ஆன்மீகத்தில இருந்து என்ன என்ன என்ன நிகழ்ச்சி நடக்கையில் உங்க எல்லா விஷயத்தையும் தந்து எங்களுக்கு எங்களுக்கு பாச தெரியாது. இங்க வந்து பாசையும் தெரியாது, நடைமுறைகளும் தெரியாது. அப்ப எங்க அறிகிறது பிள்ளைகள் இருந்தாலும் இது வானொலியிலே வந்து இஞ்சத்திய நடைமுறைகளை சொல்லித்தாருங்கள். எல்லா உலகத்தில் நடக்கிற செய்திகளையும் திரட்டித்தாருங்கள். அப்படி இவ்வளவு எவ்வளவு பிரயோசனம் இல்லை என்று யார் என்ன என்ன பிரயோசனம் என்ன இல்லை என்ன நிகழ்ச்சி நடைபெறவில்லை? பாட்டு இல்லையோ, கச்சேரி இல்லையோ, என்ன இல்லை? பட்டிமன்றம் இல்லையோ, அறிவியல் இல்லையோ, என்ன எவ்வளவு நிகழ்ச்சி இல்லை? பட் என்ன வருவில்லையே, நீங்கள் என்ன எண்ணுகளுக்கும் பாட்டும் படமும் அது மற்றெல்லாம் வருவில்லையே எனக்கு. அப்படி எல்லா நிகழ்ச்சிகளும் தந்து கொண்டு இவ்வளவு பாடுபட்டு அந்த நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது ஒரு ஆள் என்றதை முதல் முதல் அவர் முதல் கஷ்டப்படுறார். அது நீங்கள் வந்து எவ்வளவு வேலைகளை விட்டுட்டு ஓடி வந்து எங்களை நிகழ்ச்சியில தந்து எங்களை வீட்டை குரல தந்து சந்தோஷப்படுத்துறீங்களோ இல்லையோ?
1: இது வந்து வந்து வந்த வானொலி வந்து ஆடம்பரத்துக்காகவோ அல்லது அந்த என்னன்னு சொல்றது
6: இது எங்களை மொழி எங்கட மொழிய மறக்காமல் தமிழ் கலாச்சாரத்தை மறக்காமல் எல்லாத்துக்கும் அதான் முதல் காரணம் என்ன. அதாவது வயது போனவர்களுக்கும் சிறுவர் சிறுவர்களும் இவ்வளவு வளர்ச்சியா இப்ப சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து இவ்வளவு நல்ல அறிவுகளை பெற்று வருகிறோம். யாரு வயது முதிர்ந்தவிலிருந்து வயது உள்ளவிலிருந்து எல்லாருக்கும் தானே இது பிரயோசனப்படுது. யாருக்கு பிரயோசனப்படுது யாரும் சொல்ல முடியுமோ?
1: அதான் இது ஒரு ஆடம்பர வானொலி இல்ல, அத்தியாவசியமான ஒரு வானொலி.
6: அத்தியாவசியமான வானொலி. எந்த மூல முடுக்கில் என்ன நடக்குதுன்னு எல்லாம் திரட்டி திரட்டி தந்து நிதிர கொண்டு கொண்டு தஞ்சம் சொல்லிக்க கேட்கும்தானே. வசக ஓடி ஓடி நிதிர கொண்டு கொண்டு எல்லாம் தேவையா? ஒரு மனுஷனுக்கு தேவையா? இதெல்லாம் செய்ய வேணுமெண்டு வீடுகள் வந்து தண்டை உடைப்புகளை புள்ள வெள்ள விட்டல அதுகள கவனம் இல்ல. இருந்தாலும் இதுலானே இதுல கவனம்
2: உண்மையுமா? இப்ப ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் நாங்க எங்கட எங்கட நிகழ்ச்சியா அந்த நேரத்துக்கு வந்து செய்துட்டு நாங்க போகிறோம். அவர்களுடைய அந்த இப்ப தசம் தசன அவர்களுடைய அர்ப்பணிப்பு வந்து வேற. இப்ப அவர்களுடைய தங்களுடைய எல்லா நேரத்தையும் அதுலயோ
6: நிதிர உள்ள நேரம் இல்லாந்தால் நிதிர உள்ள ஆசையா ஆசையா இருக்கின்ற சொல்லிக்க அந்த நெஞ்சு குமரலை கேட்க கேட்க தாங்க முடியாத தீரமா கிடக்குதே. அப்ப இப்படி எல்லாம் பாடுபட்டு ஒரு தர்சனம் செய்யறது ரேடியோ வேண்டாம் வந்து யார் சொல்லுகிறோம்?
2: கொஞ்ச நாள் நாங்க பகல்ல வந்து செய்து பாக்கதான் தெரிஞ்சது அந்த கடினம். உண்மையில அந்த இதுக்குள்ள வந்து நாள் முழுக்க ஒரு இடத்துல இருக்கிறதுன்றது எவ்வளவு கடினம்
6: வந்து இரவு எட்டு மணி மட்டும் இருந்து அதுக்கு இருந்து அது அந்த நிகழ்ச்சிகளை செய்ய இவ்வளவு ஒரு ஒவ்வொருத்தர் சொல்லிக்க எல்லாரும் பதில் சொல்லி கொண்டிருக்கணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் செய்கிறீர்கள். தர்சன்ல இருந்து ராஜாவில இருந்து நீங்கள் எல்லாரும் தான் வரவேற்பாளர் எல்லாரும் தான் என்ன
1: ராஜான காலம் காலம் காலை நேரம் எட்டு மணிக்கு வந்து வணக்க நேர்களே என்று தொடங்கிட்டு ஜெர்மன் நேரம் முடித்து போற ஆறு மணிக்கும் அந்த குரல்ல இருக்கிற ஒரு தளர்ச்சி வராது. நேசிச்சு செய்கிறார்கள் அதுதான் இருக்கிற முதல் முதல் இது வந்து ஒவ்வொரு அறிவிப்பாளரும் இந்த வானொலியை நேசிக்கிறார். நேசிச்சு தான் செய்கிறார்கள் தவிர அந்த போகுது போரடி போக்கா வந்து செய்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுக்குரிய நேரத்தை வந்து மிகவும் ரசிச்சு ருசிச்சு செய்கிறார்கள்.
6: வேலையால கூடி வீட்டுக்கு போகாம சாப்பிடாம நேரம் வாரப்பட்டு சொல்லி எத்தனை நாள் கேட்டுருந்தானும் தானே. அப்படி அப்படி கூடி வந்து உதவி செய்யற ரேடியோ இது வானொலி ஒரு தேவை என்ன? அப்படியான ரேடியோ வேணும். இந்த பிறந்த நாளுக்கும் வானொலிக்கும் வாழ்த்து கூட வேணும்.
2: நன்றி வணக்கம்.

0: நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நிர்வாகிவரோடாக அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் கேமா.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் திருவுக்கும் கேமாக்கும் முதல் வணக்கம்.
2: வணக்கம். நீங்க நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நன்றாகவே இருக்கிறோம்.
0: உங்களுக்கு ஆரன் குரல் தெரிகிறதா?
2: சிவ
1: திருமதி நகுலேஸ்வரர்.
2: திருமதி நகுலேஸ்வரன். நன்றி, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம்.
0: கேட்காம இருக்கும். இப்ப திருவோட
2: வணக்கம், உங்களை வரவேற்றுக் கொள்ளுகிறோம்.
1: இருவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வானொலியை தொடர்ந்து நடக்க வேணும். 29 ஆண்டுகள்ல இதை போல எத்தனையோ 29 ஆண்டுகள் வரத்தான் போகுது, தொடர்ந்து நடக்க வேணும். எங்களுக்கு ஆரம்ப நான் ஒரு பழைய நேயர் தான். ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த வானொலி ஒரு நாள் தடைப்பட்டாலே ஏன் வெளியில் என்று கேட்போம். ஆரம்ப காலத்துல அந்த தடைப்பட்டு நின்ற நேரம் பத்மராணிய கயனகத்து சொன்னவா, மேல நீங்கள் வேற வானொலிக்கு போக கூடாது, திரும்பவும் இந்த வானொலிக்கு தான் நீங்கள் வரவும் எப்பவும் எங்களுடைய அன்பும் ஆதரவும் தியாட்டி வானொலிக்கு இருக்கும் என்று சொல்லி, அதே போல காலையில அந்த பக்தி பாடல் மும்மத பாடல்களும் போவும். எங்களை தாயகத்திலே எங்களை மூதாதையர் எழுப்பு வினம் 6 மணிக்கு கோயில் மணி ஓசை கேட்குது, இனி படுக்கப்படாது, எல்லாரும் எழும்பும் கொண்ட மாதிரி அதிகாலை 7 மணிக்கு எங்களை இந்த டிஆர்டி வானொலி எழுப்பி விட்டுடும். என்னதான் சோர்வா இருந்தாலும் கொஞ்ச நேரம் படுப்போம்னு பார்த்தாலும் இல்ல வானொலி பக்தி பாட்டு போகணும்னு அந்த ஆர்வத்திலே எழுப்பிடுவோம், உற்சாகம் வந்துடும் முதலங்களுக்கு.
2: பக்தி பாடல்களும் வந்து நாங்கள் கேட்காத பாடல்கள் கூட ஒளிபரப்புறபடியா அது கூட இன்னும் நேர்கள கவனத்தை ஈர்க்குது.
1: அந்த உற்சாகம் தான் அந்த நாள் முழுக்கவே எங்களுக்கு ஒரு சக்தியையும் பிழைத்தையும் தாரது.
2: அந்த சில பாடல்கள் பக்தி பாடல்கள் அந்த பாடல்களை கேட்கும் போது சில நேரம் கண்ணால கண்ணீர் வார அளவுக்கு வந்துவிடும். அந்த ஏதோ எங்களுக்காகவே அந்த பாடல்கள் பாடப்படுவது போல இருக்கும். அந்த சில பாடல்கள்
1: ஆரம்ப காலத்துல எனக்கு ஆன்மீ, நான் இந்த சினிமா படம் பாடல்கள் கேட்கிறீங்கள, பழைய படங்கள் பாட்டுகள் கொஞ்சம் தெரிய முடிய, எனக்கு ஆன்மீகமும் அரசியல் தான் கூட பிடிக்கும். அப்ப அந்த காலகட்டத்துல இரவுல தேசன் அரசியல் சமூகம் விட இரவு நடிச்சாமன் 2:30 மணி மட்டும் போவோம். அப்ப என்னுடைய கணவர் வந்து அவருக்கு ஒரு சாபம் முடிஞ்சிடும், திடுக்கிட்டு எழும்பினா என்னம்மா இப்பவும் அரசியல் சமூகம் விட இப்ப இன்னும் ஒரு 2:30 தேர்தல முடிஞ்சிடும். அப்ப தேசன் என்ன மற்ற வேலைகள் செய்யறாரு, அவருக்கு ஒரு கொடைய ஒரு சக்தியை அவருக்கு கொடுத்திருக்கு, அதனால அவர் அப்படி செய்கிறாரு. நாங்கள் விடமாட்டோம், என்றைக்கும் எங்கட ஆதரவு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்து
2: அரசியல் சமூக மேடையை பற்றி அரசியல் சமூக மேடைன்றது வந்து இந்த உண்மையில வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயம். இப்ப இலங்கை அரசியலை பற்றி கதைக்கலாமா, இல்ல தமிழ்நாட்டு கட்சி செய்திகளை பற்றி கதைக்கலாமா, அல்லது மற்ற பொது உலக அரசியலை பற்றி கதைக்கலாமான்னு சொல்லி கதைக்க அரசியல் மேடையில கதை கேட்கல வந்து அது பலவிதமான சட்ட சிக்கல்களை கூட உருவாக்குறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆனா அந்த
1: அறிவுகள் வளருது அந்த அரசியல் சமூக மேடையில, அதை கேட்டுக்கொண்டு சில பேர் எல்லாம் பிடிக்காண்டிடும், ஆனா அதை கேட்டுக்கொண்டு நீங்கள் அதுல ஊறுனீங்கள் விட மாட்டீங்க.
2: அதான் அதை கூடி கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த சகல அரசியல் சகல நாடுகளை பற்றின அரசியல்களை பற்றி கதைச்சு மற்ற அந்த கனடாவில இருந்து தங்கவேல் ஐயாவியல கூப்பிட்டு அந்த நேரத்திலையும் அவர் வந்து கதைக்கிறது, ஒவ்வொருத்தரையும் பற்றி கதை கேட்கல வந்து ஒவ்வொரு புது புது விஷயங்கள் நாங்கள் தெரியாத ஒவ்வொரு நாட்டிலேயும் இருக்கிற அரசியல் சம்பந்தமான விஷயங்களை எங்களுக்கு கைக்குள்ள கொண்டு வந்து தாரதுல வந்து திறமை வந்து அரசியல் சமூக மேடையில இருக்குது.
1: எல்லா அறிவிப்பாளருக்கும் நன்றி. எல்லோரும் நம்மட வீட்டு வேலை, நாங்களே வீட்டு வேலை செய்து போட்டு கொஞ்ச நேரம் ஆறுதல் எடுப்போம். அவைய திரும்ப அடுத்த இதுக்கு வர போனோம், வீட்டுல குடும்பம் எல்லாத்தையும் பார்க்க போகணும். அப்ப அவர்களும் கஷ்டப்பட்டுத்தான் வர்றார்கள். எல்லோருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கேமாக்கும் திருவுக்கும்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நீர் இணைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம்.
3: வணக்கம் இருவருக்கும்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
3: நலமா இருக்கீங்களா?
2: நலமாகவே இருக்கிறோம். நீங்கள்?
3: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி,
2: நன்றி.
3: நான் வானொலியே நிப்பாடுறது இல்ல, பகல்ல ஒரு வானொலி
0: நீங்க சொல்லாட்டிலும் எங்களுக்கு தெரியும்.
3: இரவுல வந்து மேல படுக்கிற ரூம்ல வந்து வச்சிருக்கோம். அப்ப அது இரவுல வேலை செய்யும். அத முழிச்ச உடனேயும் இந்த நிகழ்ச்சி போதண்டா இந்த நேரம் வேண்டும் அந்த இதுகளும் தெரியும்.
2: அதான் அந்த என்ன சொல்லுங்க, அவ மாதிரி அந்த சில நேரத்துல அந்த டைமிங்ல வேலை செய்யத்தக்கதா இருக்குது. இல்ல இப்ப இது இந்த நிகழ்ச்சி இந்த வேலை நாங்க ஒரு வேலையை
0: அந்த நேரத்தை இந்த நிகழ்ச்சியில வச்சு காணிக்கிறீங்க நீங்க?
3: உற்சாகம்
2: மறந்து குடுக்கறோம்.
0: அதை விட நேற்று நான் தட்சிலா வானொலிக்கு முந்த நாள் என்ன செவ்வாய்க்கிழமை வானொலிக்கு தட்சியெல்லாம் வந்திருந்தேன். எனக்கு ஒரு அளவெல்லாம் இங்கே வந்திருந்தேன். வரும்பொழுது திருவவர்களுடைய நிகழ்ச்சி நினைக்கிறேன் 6 மணிக்கு அவர் ஆரம்பிக்கிறது அவருடைய நிகழ்ச்சி. நான் இங்கே வானொலிக்கு வரைக்கும் 5 மணிக்கிட்ட அந்த நேரம் இவர் வானொலியில் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். எனக்கு பார்க்க உண்மையில் ஆச்சரியமாக இருந்ததோட உங்களுக்கு நிகழ்ச்சி வந்துட்டு அந்த நிகழ்ச்சி இவ்வளவு ஆர்வமாக வந்து இந்த வானொலியில இருந்து அந்த தன்னுடைய நிகழ்ச்சியை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிற பகைக்கும் உண்மையில எவ்வளவு ஆர்வமா இருக்கிற அந்த நிகழ்ச்சி உங்களை செய்யறதுக்கு யோசிச்சேன்.
3: எதிர்பார்த்து கண்டுதான் இப்ப போட்டி நிகழ்ச்சிகள் நேயர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சிகள் வந்து எல்லாரும் அந்த ஆர்வமா கேட்கிறபடியா பங்கு பெற்றேன்டா அது ஒரு கவலை வந்துடும்.
0: ஆமா ஆமா. கடந்த வாரம் நாங்கள் வானொலியே வந்துட்டு வேற இது தொடர்பா போய்க்கலாம். அதே முதல் வாரம் நீங்க வரையில வரையில நீங்களும் வரையில பத்மராணி ராஜரத்னம்
3: பின்னேறவையில போட்டா எனக்கு பிடிக்காது. கேள்விப்பட்டேன் நீ எனக்கு கிழமை நாள்ல போட்டாலும் போடு, சனி ஞாயிறுல பின்னேறவையில போடாது என்று. சனிக்கிழமையில சோபிதாட நிகழ்ச்சி போகும், ஞாயிற்றுக்கிழமையில கேமாட நிகழ்ச்சியில பங்கு பெற்றோனும். அப்ப அவள்கிட்ட சொல்லிட்டு நீ எனக்கு சனி ஞாயிறுல பின்னிற வேலை போடாத, காலம்பர வேலை போடன்று. காலம்பறையிலேயும் இந்த சனிக்கிழமையில ஆறு கணேசுந்த நிகழ்ச்சி வேலையில இருந்தா பங்கு பெற்ற வேலைக்கு அந்த ஒண்ட விட்ட சனி ஞாயிறு நாங்க கட்டாயம் போத்தானே வேணும்.
2: அப்ப அது வந்து நீங்கள் எல்லாம் இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் வந்து அந்த ரசிச்சு அப்படியே அதோடயே ஊறி போயிட்டீங்க. அந்த நாடி நரம்பெல்லாம் ஊறி போன மாதிரி உங்களுக்கு இப்ப நீங்கள் நீங்க குறிப்பிட்ட அநேகமான நேயர்கள் எல்லாரும் வந்து அந்த வானொலியோடயே ஊறி போயிருக்கிறார்கள். கோபப்படினோம் ஒரு நாள் கொஞ்சம் கூட கதைச்சிட்டு தானே சரி மிச்சம் இல்ல.
3: நானும் பங்கு பெற்றோனும் அப்ப நீங்க கலந்த நேரம் கழிச்சா நேரம் எனக்கு இணைப்பு கிடைக்காட்டி கஷ்டம் இல்ல.
2: பயமா இருக்குமே கொஞ்சம் கூட கழிச்சிட்டு
3: அப்ப இந்த நான் போட்டி நிகழ்ச்சி இல்ல கணக்க கழிக்க போறேன். இல்ல முக்கியமானது ஏதும் சந்தேகம் கேக்குறேன்டா கேப்பேன்
2: கட்டாயம்.
3: அப்படி அந்த வானொலி எங்களுக்கு கட்டாயம் தேவை என்ன.
2: அதான் நீங்கள் எல்லாரும் இப்படி வந்து சொல்லி உங்கள்கிட்ட அனைத்து நேயர்களின் ஊக்கமும் ஆக்கமும் தான் இந்த வானொலி தொடர்ந்து நடைபெறும். அந்த அது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கறது வந்து உங்கள்கிட்ட ஊக்கமும் ஆக்கமும் தான்.
3: இல்ல நான் யோசிக்கிறேன் எல்லா அறிவிப்பாளரும் கஷ்டப்பட்டு வந்த அந்த அந்த நேரத்துக்கு நிகழ்ச்சியை செய்யணும். அப்ப அந்த நிகழ்ச்சிகளை நாங்க பெரியாட்டிலும் போய் சிறப்பிக்கணும் கூடுதலான நிகழ்ச்சிகள் பங்கு பெற்றோம். சில நமக்கு தெரியல
0: நீங்க பங்கு பெற்றோட ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் தங்களுக்கு ஏதோ வீட்டுல வேலைகள் அந்த தங்களுடைய நேரத்தை ஒதுக்கித்தான் செய்ய சந்தோஷமா தான் செய்யறார்கள் தங்களை விருப்பத்தோட. இப்ப நாங்க வந்து செய்யறோம்னு சொல்லினா எங்களுக்கு உள்ளுக்குள்ள விருப்பம் எங்களை அந்த ஒரு மணித்தியாலும் நாங்க எங்களை மறந்து ஒரு சந்தோஷமா தான் செய்யறோம். திருவவர்களும் வீட்டை போயில இல்ல அவரும் வேலை காலம் 7 மணிக்கு போய் இப்ப நேரடியா இங்க வந்திருக்கிறோம்.
3: நானும் அதே மாதிரி வந்து 9 மணி மட்டும் நின்றுக்கிறேன்.
0: இப்ப நான் வீட்டை போய் சில 10-11 மணியா இருக்கும் பிள்ளைகள் சாப்பிடு.
3: நீங்களும் அந்த காலம் வெள்ளிக்கிழமையில படிய வந்தா பின் நேரம் லேட்டா தானே போறேன் நீங்க.
0: ஆமா
3: அப்படி எல்லா அறிவிப்பாளருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லணும். அதை விட இப்ப நாங்க சில நிகழ்ச்சிகள் கவிதை எழுத தெரியாது பாட்டு பாட தெரியாது அப்ப அந்த நிகழ்ச்சிகளுக்கு வார எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருப்போம். வீட்டை இருந்தா எல்லா நிகழ்ச்சியும் கேட்போம்.
2: இல்ல இந்த கூடுதலா வந்து நேயர்கள் வந்து இவருக்குத்தான் வரணும் அவருக்குத்தான் வரணும் அண்டி இருக்க கூடாது. எல்லாருக்கும் எல்லாரும் வந்து கலந்து கொண்டாதான் அந்த நிகழ்ச்சிகள் வந்து முழுமை பெறும் என்ன.
3: உங்களை மாதிரி உடனே கவிதைக்கு திருப்பி அடி கொடுக்கற கவிதைகள் நாங்க அப்படி எல்லாம் எங்களுக்கு எழுத தெரியாது. அப்படி ஒரு ஆள் கவிதை வாசிச்சு அதுக்கு அந்த நீங்க உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவிதை வாசிக்கிறீங்க.
2: அது வந்து நான் அந்த அவேண்ட கவிதைக்குள்ள இருந்துதான் நான் கவிதை எடுத்து டைப் பண்ணி போட்டு
3: அதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும். எல்லாம்
2: அப்படி சொல்லாதீங்க. அவளா இருக்கு டேலண்ட் இல்ல
3: உங்களுக்கு அப்படி இல்ல என்ன
2: எடுக்கிறனே தவிர அதுல எனக்கு என்ன ஒரு இதுவும் இல்லை. அந்த அந்த கவிதைக்கு
3: சில அறிவிப்பாளர்கள் திருப்பி அந்த கவிதையை சொல்ற இதுகள் இருக்குது. அதெல்லாம் அது தனிப்பட்ட முயற்சி தானே.
0: ஒரு தனி ஒரு திறம் அவர் தங்கள் வளர்த்துக் கொள்ளுகிறார்கள்.
3: அப்ப அதுல நாங்களும்
2: வானொலிக்கு அறிவிப்பாளரா வரக்கும் முதல் என்ற வாழ்க்கை முறை வேற மாதிரி இருந்தது. அறிவிப்பாளரா வந்தான் பிறகு எனக்கு இந்த வானொலிக்கு என்ன செய்யணும் நான் யோசிக்கிறேனே. ஒரு நிகழ்ச்சியை செய்யலாம் அதுக்குள்ள நாங்க என்னத்தை செய்யலாம் என்னத்தை செய்யலாம் அந்த கிடைக்கிற ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஏதாவது எழுதி எழுதி எழுதி எழுதி சேர்க்கிறேன் தவிர வேலை செய்து கொண்டிருக்கே ஏதாவது சொற்கள் மண்டைக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா உடனே நோட்ல டெலிபோன்ல பதிஞ்சு வைப்பேன். இது எனக்கு உதவும் சொல்லி அந்த அப்படி எனக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருந்தேன். அந்த உண்மையில நான் அந்த இதுக்கு பெருமைக்காவோ அல்லது இந்த கேமாட்ட நான் ஒரு இது பெறவணுமன்றதுக்காண்டி நான் சொல்லல. கேமா வந்து என்ன வந்து போன வருஷத்துல இருந்து என்ன புஷ் பண்ணி வாங்கோ வாங்கோ வாங்கன்னு சொல்லி சொல்லி சொல்லி நானும்
0: வணக்கம்
4: வணக்கம் சந்தியாரசாதைக்கிறேன்.
0: ஆமா
2: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமாம் நான் நலமா இருக்கிறேன் நன்றி. நீங்கள் இதுவரை நல்ல நலமா இருக்கிறீங்களா?
2: நன்றாகவே இருக்கிறோம். உங்க நேயர்களின் குரலை கேட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறோம்.
4: நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க நாங்களும் மகிழ்ச்சியா தான் இருக்கிறோம். இப்போதைக்கு கவலையா தான் இருக்கிறது.
2: கவலைப்பட வேணும். என்ன தடை வந்தாலும் அதை நாங்கள் தாண்டி போகணும் இதையும் கடந்து போகணும் இருக்க வேணும். அந்த கவலைப்படுத்தணும்ன்றதுக்காண்டி நாங்கள் இதென்ன இல்ல இதை நாங்கள் இதையும் கடந்து
0: போவோம்ன்றதுக்கான ஒரு விடியம் ஒன்று சொல்லி அந்த இதுக்குள்ள நான் அது வெளி விடியம் சொல்லி கொள்றேன். ஒருவர் வந்து குறிப்பிட்டிருந்தார் தன்னாலதான் இந்த வானொலிய வந்து தர்சன் வந்து தான் இல்லையண்டா இந்த வானொலி ஆரம்பித்திருக்க மாட்டுது திருப்பி இரண்டாவது தடவையண்டு நான் சொல்லிக்கொள்றேன். ஆனா தர்சன் அவர்களுடைய அந்த வானொலி தொடர்பான அந்த ஆர்வமும் அந்த வெறியும் வந்து இங்க கால கையை கட்டி போட்டிருந்தாலும் ஒரு முதலும் இல்லாட்டிலும் இந்த வானொலி ஆரம்பித்திருக்கும் என்றது இப்ப நாங்க பலர் எல்லோருக்குமான ஒரு தெரிந்த ஒரு முடியும்.
4: முதலில் தர்சன்னாவுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறணும் அவருக்கு. என்னன்னு கேட்டால் இந்த பிள்ளைகள் கூட இப்ப கேட்கணும் அம்மா திடீர்னு நான் இப்படி சொல்ல என்னம்மா இப்படி நடந்தாண்டதெல்லாம் கேட்கணும். ஏன்னு சொன்னா அவையும் நான் 20 வருஷமா இந்த வானிலையை கேட்டுக்கொண்டு வருகிறேன் கேமா. அப்ப அதோட ராஜான நான் ரேடியோ போடுமா சும்மா ஒரு இதாக எடுத்து நான் டிஆர்டின்னு சொன்னாப்புல இந்த பிரான்ஸ்ல இப்படி ஒன்று ஒளிபரப்ப செய்யுதுன்னு சொல்லி நான் ஊர்ல இருந்து வந்த போது எனக்கு உண்மையிலேயே எனக்கு என்ன செய்வதுன்னு தெரிய உறவுக்காரரும் இல்ல ஒருத்தரும் இல்ல தனிமையா தான் நான் இருந்தேன். அப்ப முந்தி அந்த டிவியல தான் போய் கொண்டிருக்கிறது இந்த நாங்கள் இப்ப கேட்கிற மாதிரி எல்லாம் இந்த டிவியில தான் போடிக்கொண்டிருக்கோம். அப்ப நான் அதுல கலந்து கொண்டு நான் அப்ப அதுல கேட்டு கேட்டு கேட்டு வந்ததுதான் இந்த ரேடியோலயே கலந்து கொண்டது. அப்ப எந்த பிள்ளைகளையும் பிறகு பிறகு அந்த பிள்ளைகளையும் அதுல சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்ல அப்படியே பிள்ளைகளையும் சேர்த்து சேர்த்து கொண்டு வந்த நான் அந்த இந்த ரேடியோவுக்கு வரும்போது ஒரு ஒரு கலகலப்பாக இருக்கும். ராஜாண்ணதான் அந்த அவர் நடத்தி கொண்டு இருக்கிறவர் இந்த ரேடியோ வந்து ராஜாண்ணதான் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப நான் முதல் முதல் கேட்கும் போது ஒரு கலகலப்பா இருக்கும் அவர்கிட்ட அதை கேட்கலயே எனக்கு ஒரு இதா இருக்கும் வந்து கலந்து கொள்ளுங்கோ கலந்து கொள்ளுங்கோன்னு சொல்லி அவற்ற குரலோடைய அப்படியே நான் வந்து அதுல கலந்து கொண்டேன்.
2: நீங்கள் கொஞ்சம் பேர் அந்த அண்ணாண்டு சொல்லி கதை கேட்கல அந்த அறியாமல் ஒரு இதொண்டு வரும் அப்படி ஒரு பாசமா சொல்லுவீங்களா அண்ணா?
4: உண்மையிலே என்ற மனசால சொல்றேன் உண்மையிலேயே எனக்கு அவர்லயே ஒரு சரியான என்னவோ தெரியல அவராலதான் நான் இந்த ரேடியோக்கும் வந்ததும் அவர்லயே ஒரு எனக்கு ஒரு விருப்பம் மாதிரி சரியான ஒரு விருப்பம் மாதிரியும் அப்படியே எல்லாருலயும் ஒரு விருப்பம் தான் என்னவோ தெரியல அவர்லயே அப்படி ஒரு பாசமாயும் போயிட்டுது அப்படியே இருந்து பிறகு நான் இந்த ரேடியோல இந்த பிள்ளைகளை இதுல சொல்லலாம் தானே எல்லாமே அதை கண்டிப்பா சொல்லணும். நான் இந்த பிள்ளைகளையும் சிறுவர் முற்ற நிகழ்ச்சியில சோபிதா நடத்தி கொண்டு வந்தது. அப்ப அவர்களை 6 வயசுல இருந்து இந்த திருவண்ணாமலை நிகழ்ச்சியில அவைய கவிதைகள் பாட்டுகள் திருக்குறள்கள் தேவாரங்கள் பஞ்சபுராணங்கள் தாயக பாடல்கள் ஒவ்வொரு வருஷமும் தெளிவண்ட நிகழ்வுக்கு நான் கொண்டு போய் மேடை ஏற்றும் போது அவர்கள் கேட்பார்கள் அதுல எல்லாரும் எங்களை ஒரு 80 குடும்பம் இருந்தவை அவை கேட்பின இந்த பிள்ளை எப்படி இந்த இப்படி பாட்டுகள் எல்லாம் எங்களை அதையும் எங்களை தாயக புரட்சி பாட்டுகள் எல்லாம் இப்படி இந்த இவர் படிக்கிறாரு இப்படி படிக்கிறாருன்ற உண்மையிலேயே நான் எவ்வளவு பேருக்கு சொல்லியிருக்கிறேன்னு எங்களை ரேடியோவால தான் இப்படி டிஆர்டி ரேடியோ ஒன்று இயங்குது இந்த பிரான்ஸ்ல அதுலதான் நான் புள்ளியில விட்டு விட்டு அவர்கள் அதாலதான் இப்படி ஒரு முயற்சிக்கு வந்து இப்படி எல்லாம் இவர் படிக்கிறார் என்று சொல்லி அதை கேட்டு எனக்கு எவ்வளவு மனம் ஒரு சந்தோஷம் அடைஞ்ச நான் உண்மையிலேயே. அதுக்கு முதல் டிஆர்டிக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறுறேன் இதுல அதோட ராஜா அன்னைக்கும் சோபிதாவுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறி மற்றது தர்சன் செய்தி வாசிப்பார் அதை கேட்கும் போது எங்களுக்கு உண்மையா ஒரு வயசு போனாக்கள் எல்லாருக்கும் அந்த விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் வயசு போனாக்களுக்கு எங்களுக்கு கூடி தெளிவு நல்ல தெளிவாகவும் வடிவாயி அதை வாசிப்பார் அதை கேட்க ஒரு சரியான ஒரு விருப்பமா இருக்கும். அதெல்லாம் நாங்கள் அதை திரும்பவும் அதை கேட்போம் என்று நான்
0: தொடர்ந்து அதை நீங்க அதுதான் தவிர்க்க மனம் விரும்பாது தொடர்ந்து அதுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கணும்.
4: ஆமா இந்த செய்தி மாதிரி அந்த இதுல மற்றது இந்த ரேடியோவால உறவை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறோம் எவ்வளவு பேரை உறவை அறிவுகளை வளர்த்திருக்கிறோம் அதை விட பிள்ளைகள் அறிவால வளர்ந்திருக்கணும் எவ்வளவு பிள்ளைகள் எல்லாம் எத்தனை விளம்பரங்கள் இதால கொடுத்து எத்தனையோ பேர் எல்லாம் முன்னேறி இருக்கணும். நாங்கள் கேட்போம் நேரம் இருக்கும் போது கேட்போம் மற்றபடி எல்லாம் எங்களுக்கு முடியாதுன்றா நாங்கள் அதை கேட்காமலும் விடலாம் கலந்து கொள்ளுவோம் கலந்து கொள்ளாமலும் விடலாம். ஆனா அறிவிப்பாளர்கள் அப்படி இல்லைதானே எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியிலும் அந்த இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தணும் என்று சொல்லி எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில எல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சிகளை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். உண்மையில அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இதை நான் தெரிவித்துக் கொள்வேன். உண்மையிலேயே 24 மணிக்கு அளவும் இந்த வானொலி நிக்காமல் தொடர்ந்து ஒழிக்க வேணும் என்று நான் சரியா இதுல விரும்புகிறேன். அத்தனை நிகழ்வுகளும் அத்தனை அறிவிப்பாளர் நிகழ்வுகளும் நடக்க வேணும். அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு இந்த வானொலி தொடர்ந்து மீண்டும் பழையபடியும் இருந்த மாதிரியே சந்தோஷத்தோட நிகழ்ச்சிகள் நடக்கிறது அந்த சந்தோஷமும் ஒளிபரப்பாக வேணும் என்று மனதார நான் கடவுளை வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் கேமா.
0: நன்றி வணக்கம். ஆமாம் தொடர்ந்து வைவர் ஊடாக அவரையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு பிரதான செய்திக்குள் செல்லலாம். வைவர் ஊடாக இணைந்திருக்கின்றார் வணக்கம்.
5: வணக்கங்கேமா திரு ரெண்டு பேருக்கும் நன்றி. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழ கொண்டு அம்மளை பிரார்த்தித்துக் கொண்டு, நான் இது வானொலி என்று சொல்லவில்லை கேமா, நான் இது ஒரு குழந்தை தாயின் மடியில இருந்து விளையாடும் போது கை அவ இந்த கை விரல காதைக்கு ஓட்டுவோம் மூக்குக்கு ஓட்டுவோம் அப்படி இல்ல காலை ஆட்டி ஆட்டி இதன்னு அதுதான் எனக்கு எதிர குழந்தை. இப்போ இந்த வானொலி டிஆர்டி ஒழிக்க வேணும்னு தான் என்னுடைய விருப்பம். அதுக்கு என்ன செய்ய வேணுமோ எங்களால முடிஞ்ச இது நாங்கள் செய்வோம். எல்லா அறிவிப்பாளரையும் சொல்லிக் கொள்றேன், எல்லா அறிவிப்பாளரும் தங்களோட வேலையில விட்டு வந்து இது செய்ய
0: அறிவிப்பாளர்களும்
5: அப்ப அவரே கொஞ்சம் ஆக்களை காணல நித்திரையாயிட்டு. அப்போ முந்தையண்டா பிபி எப்படியும் என்ன அந்த நேரத்துக்கு பிபியும் டிக்கெட் நடானே மந்திரிடம் நேற்று அவையும் காண இல்ல வெயிலண்டானே நேற்று. அப்ப அவரு அப்ப நீங்கள் வந்து நடத்துறதுக்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு எப்படியும் இந்த வானொலி தொடர்ந்து நடைபெற வேணும்ன்றதுதான் எங்கள் விருப்பம் அறிவிப்பாளரோ. அதைத்தான் தயவாக கேட்டுக்கொள்றோம். செய்திக்கு நேரம்
2: நன்றி வணக்கம். கேமா நாங்க வந்து எவ்வளவோ கஷ்டம் எங்களுக்கும் இப்ப இந்த எங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிறபடியா இந்த வானொலி எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில போகிறோம் எங்களுக்கு தெரியுது. ஆனாலும் வந்து நாங்கள் அங்க இந்த கடல் தாண்டி மொழி தெரியாமல் இந்த நாட்டுக்கு வந்ததே பெரிய கஷ்டம். அதை விடவா எங்களுக்கு இது பெரிய கஷ்டம். அந்த எங்களுக்கு நேயர்கள் எங்களுக்கு உங்களோட இருக்கைகள வந்து நாங்க வந்து எதையுமே வந்து எங்களுக்கு எங்களுக்காக அவர்கள் கை கொடுப்பார்கள். மற்றது நாங்களும் கை கொடு அவர் நேயர்களுக்காக கை கொடுப்போம் என்று சொல்லி அடுத்த தலைமுறைக்காக ஒரு குரலை கட்டி காப்போம் என்று சொல்லி கூறிக்கொண்டு
0: நிகழ்ச்சியில இவ்வளவு நேர்களும் வந்து ஆர்வம் பாடல்
2: சந்தோஷமா இருக்கு.
0: ஒரு விளம்பரம் எதுக்குமே இடம் தராமல் இணைந்து கொண்டு சிறப்பித்ததுல இருந்தே தெரியுது உங்களுடைய விருப்பங்கள் ஆர்வம் எல்லாமே ஒரு நாளும் வீண் போகாது. தொடர்ந்து இந்த வானொலி ஒலிக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து பிரதான செய்திகளோடு இணைந்திருங்கள். நேயர்கள் வாய்வரூடாக தொடர்ந்து இணைந்து இணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இன்னொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களோடு நாங்கள் உரையாடுவோம்.
6: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
7: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: தேர்வு படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
4: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
5: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
4: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
7: 11 à 13 rue Caille 75 000 du Paris
6: VT Superstore Garla Gone Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
6: Mélodie et Tordbrelke VT Cash and Curry Paris Lachapelle Tordb Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கார்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் இடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உலக மக்களுடன் இணைந்து இலங்கை வாழ் முஸ்லிம் மக்களும் இன்று கச் பெருநாளை கொண்டாடுகிறார்கள். கச் பெருநாள் தொடர்பான பார்வை, அதனைத் தொடர்ந்து இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் இன்று ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்ற தகவல்கள் சில.
1: ஆமிய நாட்காட்டியின் பிரகாரம் துல் ஹஜ் மாதம் பிறை பத்தில் ஈதுல் அல்ஹா எனப்படுகின்ற ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. வசதி படைத்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் ஐந்து முக்கிய கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கா நகர் சென்று மார்க்க கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். இன்றைக்கு சுமார் 4000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவி மூலம் நீண்ட காலத்துக்கு பின்னர் கிடைத்த ஆண்மகனான இஸ்மாயில் நபியை இறை கட்டளையின் பிரகாரம் பலியிட துணிந்த வரலாறு இதன் போது நினைவு கூறப்படுகின்றது. இப்ராஹிம் நபி அவர்கள் தமது அன்புக்குரிய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிட துணிந்த பொழுது இறைவன் மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அதனை தடுத்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்து அதனை பலியிடுமாறு கட்டளையிட்டார். இவ்வாறு இப்ராஹிம் நபியின் குடும்பத்தின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர்.
2: கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை நடைபெற்றது. இதில் அதிக அளவிலானவர்கள் பங்கேற்றனர்.

0: கொழும்பு காலிமுக திடலில் இன்று காலை புனித ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை இடம்பெற்றது. மோதூர் பொது விளையாட்டு மைதானத்தில் புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை நடைபெற்றது.
1: ஒரு மாதத்தில் நாங்கள் வாழ்கிறோம்.
0: புனித ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை காத்தான்குடி கடற்கரையில் இன்று காலை இடம்பெற்றது. மட்டக்களப்பு ஏறாவூரில் புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை நடைபெற்றது. கண்ணியா நகரசபை மைதானத்திலும் புனித ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை இன்று காலை நடைபெற்றது. யாழ்ப்பாணம் உஸ்மானியா கல்லூரி மைதானத்திலும் இன்று காலை புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. முல்லைத்தீவிலும் புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை இடம்பெற்றது. இதனைத் தவிர நாட்டின் மேலும் பல பகுதிகளில் ஹஜ் பெருநாள் தொழுகைகளில் அதிகளவிலானவர்கள் பங்கேற்றிருந்தனர்.
2: தொடர்ந்து ஆன்மீக விழுமியங்கள் இலங்கை சமூகத்தை மேலும் போசித்து அனைவருக்கும் பயன் கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி அடைந்த நாடொன்றை கட்டியெழுப்புவதற்காக சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி செல்லுமாறு சகலருக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்தார். இஸ்லாமியர்களால் இன்று அனுஷ்டிக்கப்படும் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். பிரதமரும் இதே மாதிரியான வாழ்த்துச் செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள்.
0: நெருக்கடிக்கு மேல் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள இவ்வுலகில் மனிதர்களிடையே நிலவ வேண்டிய பிணைப்பின் மகத்துவத்தை பற்றிய பரந்துரு முன்மாதிரியை ஹஜ் பெருநாள் வழங்குவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஹஜ் பண்டிகைக்கான தமது வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தனிப்பட்ட அந்தஸ்துகளுக்கு அப்பாற்பட்டு உலகின் நாலா திசைகளில் இருந்தும் வருகை தரும் அனைத்து முஸ்லிம்களும் ஒன்றிணைந்து மத வழிபாடுகளை நிறைவேற்றும் இந்த சந்தர்ப்பமானது சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் குறித்த சிறந்த ஒரு முன்மாதிரியை உலகுக்கு எடுத்து சொல்வதாக அவர் கூறியுள்ளார். சுயநலத்துக்கு பதிலாக பொதுநலம் மேலோங்கிய அமைதியும் ஒற்றுமையும் நிறைந்த ஒத்துணர்வுள்ள மனித சமூகத்தை கட்டியெழுப்புவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அந்த பயணத்தில் அமைதி சகோதரத்துவம் மற்றும் தியாகத்தை பிரதிபலிக்கும் ஹஜ் பெருநாளின் வழிகாட்டல்களை எமது வாழ்க்கைக்கு மென்மேலும் நெருக்கமாக்கிக் கொள்ளுமாறு அனைவரிடமும் கேட்டுக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். ஆன்மீக விழுமியங்களால் இலங்கை சமூகத்தை மேலும் போஷித்து அனைவருக்கும் பயன் கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி அடைந்த நாடொன்றை கட்டியெழுப்புவதற்காக சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி செல்லுமாறு சகலருக்கும் அழைப்பு விடுப்பதாக தமது வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதனிடையே தமக்கு சொந்தமான மிகவும் முக்கியமானதும் பெருமதியானவற்றையும் கூட மனித குலத்தின் நன்மைக்காகவும் இறைவனின் விருப்பத்துக்காகவும் அர்ப்பணிக்கும் மனநிலையை ஹஜ் பெருநாள் உலகுக்கு எடுத்துரைப்பதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அனைவரும் எமக்கிடையிலான வேற்றுமைகளை கடந்து சகோதரத்துவத்தையும் சகவாழ்வையும் கடைபிடித்து ஒற்றுமையாக செயல்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்த வேண்டும் எனவும் பிரதமர் கூறியுள்ளார். பலமான அமைதியான அதே நேரத்தில் சுபீட்சமான இலங்கையை கட்டியெழுப்பும் பயணத்துக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக அமைவதாக பிரதமர் தமது ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். எனவே குறுகிய வேறுபாடுகளை தவிர்த்து மற்றவர்கள் மீது கௌரவத்தையும் கருணையையும் வெளிப்படுத்தி அமைதியும் சகவாழ்வும் மிக்க சமூகத்தை கட்டியெழுப்ப அனைவரும் உறுதிபூற வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார்.
2: தொடர்ந்து பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணைவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அழைப்பு விடுத்திருக்கிறார். கட்சி பெருநாள் வாழ்த்துச் செய்தியிலே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமிய நாட்காட்டியின் துல்ஹஜ் மாதத்தில் இஸ்லாமிய பக்தர்கள் மக்காவுக்கு சென்று மேற்கொள்ளும் வருடாந்த புனித ஹஜ் யாத்திரையை நிறைவு செய்து ஹஜ் பெருநாளை கொண்டாடுவது இஸ்லாமியர்களின் வாழ்க்கையை வடிவமைக்கும் கடமைகளில் 5வது கடமையாக காட்டப்பட்டுள்ளது. எனவே ஹஜ் யாத்திரையின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானதாகும். பொருளாதார மற்றும் உடல் ரீதியான தகுதி வாய்ந்த ஒவ்வொரு முஸ்லீமும் தனது வாழ்நாளில் ஒருமுறையாவது ஹஜ் யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும். தனது ஆன்மாவை தூய்மைப்படுத்துதல், இறைவனுக்கு அடிபணிதல், உலக மக்கள் மத்தியில் ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் காட்டுதல் மற்றும் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுதல் ஆகியவை இதன் நோக்கங்களாக இருக்கிறது. ஹஜ் பெருநாளின் போது தேசம், நிறம், அந்தஸ்து போன்ற எந்தொரு வேறுபாடுமின்றி ஒரே நோக்கத்துடன் ஒரே ஆடையை அணிந்து அதில் பங்கேற்பதன் மூலம் நமக்கு ஒரு ஆழமான வழிகாட்டல் வழங்கப்படுகிறது. அனைத்து மக்களின் இதயங்களிலும் அமைதியையும் நம்பிக்கையையும் மேம்படுத்துவதே ஹஜ் யாத்திரையின் முதன்மை நோக்கமாகும். இன்று நாம் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகளுக்கான காரணம் மனிதர்களுக்குள் ஒருவருக்கொருவர் ஏற்பட்டுள்ள அவநம்பிக்கையாகும். இதனால் சிதைந்து போயிருப்பது அமைதியாகும். இந்த தருணத்தில் உலகம் முழுவதும் தோன்றியுள்ள யுத்த சூழ்நிலைகள் நம் இதயங்களில் அமைதியையும் நம்பிக்கையையும் மேலும் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதையே நமக்கு உணர்த்துகின்றன. அதேபோல் நமது தாய் நாட்டில் இந்த தருணத்தில் எதிர்காலம் குறித்த ஒரு நிச்சயமற்ற தன்மையும் ஒரு கடினமான காலகட்டத்தை நாம் கடக்க வேண்டியுள்ளது என்பதையும் காண முடிகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நமது நாட்டை பிளவுகள்

0: செயல்படுவோம். பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை மிக சிறப்பாக பிரதிபலிக்கும் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளின் படி வாழ்வோம். இலங்கையின் அனைத்து முஸ்லிம் சகோதர மக்களுக்கும் அமைதி மலரும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் என்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய வெசாக் வாரம் நேற்று ஆரம்பமாகி இருப்பதோடு ஜூன் 2ஆம் தேதி வெசாக் வாரம் நிறைவு பெறுகிறது. இந்த காலப்பகுதியில் நாடாவிய ரீதியில் சமய நிகழ்ச்சிகள், தானசாலைகள், வெசாக் வலயங்கள், பக்திகீத நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
1: புத்த பகவானின் பிறப்பு, ஞானம் பெறுதல் மற்றும் பரிநிர்வாணம் அடைதல் ஆகிய உன்னத நிகழ்வுகளின் புனிதத்தன்மையையும் தூய்மையையும் பெற்ற திறமை வெசாக் பௌர்ணமி தினமாகும். உரிய புனித நேர காலம் அமையாததன் காரணத்தினால் மே 1ஆம் தேதி அமைய வேண்டிய வெசாக் பௌர்ணமி தினத்தை மே 30ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்ததன் பின்னரே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்படி தேசிய வெசாக் வாரம் மே 21ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை நடத்தப்படவுள்ளது. வெசாக் வாரத்தை ஆரம்பித்து வைக்கும் பொருட்டு அரசு வெசாக் நிகழ்வு நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் மாத்திரை திகுகுட மிதல்லவல புராண ரஜமகாவிகாரையில் நடைபெற்றது. இது தக்ஷண பிரபா எனும் பெயரில் முன்னெடுக்கப்பட்டது. இன்று முதல் வெசாக் வாரம் முழுவதும் நாடளாவிய ரீதியில் பிஹாரிகளை மையப்படுத்தி பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் நடத்தப்படவுள்ளன.
0: தொடர்ந்து காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கான நிதியொதுக்கீடுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் முற்றாக நிராகரித்திருக்கிறது. அத்துடன் வருடாந்த பாதுட்டு திட்டம் மற்றும் நிர்வாக ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக காணாமல் போனோர் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் இந்த ஆண்டு 370 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக இதற்கு முன்னர் ஒதுக்கப்பட்டிருந்த 10 மில்லியன் ரூபாய் நிதி நிறுத்தப்பட்டுள்ளதாக காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் அமைப்பின் தலைவர் ஃப்ரிட்டோ பெர்னாண்டோ சுமத்தியிருந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து தற்போது இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டிலந்த கருத்து தெரிவிக்கையில், மூலதன செலவுகள் மற்றும் ஊழியர்களுக்கான சம்பளங்கள் பாதீட்டு திட்டத்தின் ஊடாக தனியாக வழங்கப்படுகின்றன. அதேநேரம் இந்த 370 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடானது காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் தொடர்பான செயல்பாடுகளுக்காகவே பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இழப்பீட்டு திட்டங்களை கண்காணிப்பதற்காக அரசாங்கம் ஒரு தனிக்குழுவை நியமித்துள்ளதாக குறிப்பிட்ட தலைவர் கட்டிலந்த, குடும்பங்களுக்கான இடைக்கால நிவாரண கொடுப்பனவு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வழங்கப்படும் தற்காலிக கொடுப்பனவு மட்டுமே. தங்களது அன்புக்குரியவர்களை இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முறையான இழப்பீட்டுத் தொகையை தீர்மானிப்பதற்காகவே தற்போது இந்த தனிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2000ஆம் ஆண்டுக்கு பின்னர் பதிவான 6700 காணாமல் போன சம்பவங்கள் குறித்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இதுவரை தொடர் விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதோடு தற்போது 4700 குடும்பங்கள் இந்த இடைக்கால கொடுப்பனவை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு அரசாங்கமும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துக்கு போதிய நிதியை வழங்கி அதன் பணிகளை தடையின்றி தொடர அனுமதித்துள்ளன. அதேபோல் தற்போதைய அரசாங்கத்தின் கீழும் இவ்வாறான கொடுப்பனவு குறைப்புகள் எதுவும் செய்யப்படவில்லை என்று மகேஷ் கட்டிலந்த திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். அஸ்வசிம நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான மே மாதத்துக்கான கொடுப்பனவுகளை நாளை பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது. இதன்படி அஸ்வசிம திட்டத்தின் முதலாம் மற்றும் 2ஆம் கட்டங்களின் கீழ் தகுதி பெற்றுள்ள சுமார் 700,000 முதிய பயனாளிகளுக்காக அரசாங்கத்தினால் 349 கோடிக்கு அதிக ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. அதன் முதலாம் கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட 625,128 முதியவர்களுக்காக 312,56,00,000 ரூபாய் நிதியொதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட 73,663 முதியவர்களுக்காக 368,31,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தகுதி பெற்றுள்ள அனைத்து பயனாளிகளும் தமக்குரிய முதியோர் கொடுப்பனவை நாளை முதல் தமது அஸ்வசிம வங்கிக் கணக்கின் ஊடாக பெற்றுக் கொள்ள முடியும் என்று நலன்புரி நன்மைகள் சபை மேலும் அறிவித்துள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் 16 வயதுக்குட்பட்ட 5780 சிறுவர்கள் பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாகக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையில் உள்ளதாக அண்மைய கணக்கெடுப்பு ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது. அனுராதபுர மாகாண சபை மண்டபத்தில் அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் ஆளுநர் வசந்த ஜினதாச ஆகியோரின் இணைத்தலைமையில் நடைபெற்ற

0: மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடமத்திய மாகாண பிரதி காவல்துறை மா அதிபர் டி பி சுவதபாலா இந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறார். பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ள சிறுவர்களில் 4248 பேர் மிக அதிகமான ஆபத்தை எதிர்நோக்கியுள்ள பிரிவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி காவல்துறை மா அதிபர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை மாவட்டத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள சிறுவர்கள் அதிக அளவில் தம்பிக்கம பகுதியிலிருந்தே பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனந்தபுரம் மாவட்டத்தில் பாலியல் துஷ்பிரயோகங்கள் அதிக அளவில் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டிய பிரதி காவல்துறை மா அதிபர் அதற்கான உத்தியோர்வ புள்ளிவிவரங்களை முன்வைத்தார். அதன்படி கடந்த ஆண்டில் மாத்திரம் 36 பாலியல் துஷ்பிரயோக வழக்குகள் பதிவாகியிருந்தன. நடப்பாண்டில் கடந்த 5 மாத காலப்பகுதியில் மாத்திரம் 24 பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பல குடும்பங்களில் உள்ள பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை உறவினர்களின் பராமரிப்பில் விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றுள்ளதாக பிரதி காவல்துறை மா அதிபர் தெரிவித்தார். இவ்வாறு தற்காலிக பராமரிப்பில் விடப்படும் பிள்ளைகள் பல சந்தர்ப்பங்களில் போதிய கவனிப்பின்றி அலட்சியப்படுத்தப்படுவதாகவும் அவர்களுக்கு தேவையான முறையான அவதானமும் பாதுகாப்பும் வழங்கப்பட தவறுவதே இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள இந்த சிறுவர்கள் குறித்து காவல்துறை உன்னிப்பான கண்காணிப்புகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய சாத்தியமான ஆபத்துகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கும் வன்முறைகளை தடுப்பதற்கும் விசேட விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு திட்டங்களை காவல்துறை செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் வலிவடக்கு ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதில் ராணுவம் தொடர்ந்தும் முட்டுக்கட்டையாக இருக்கின்ற நிலையில் அமைச்சர் சந்திரசேகரன் ஊடகங்கள் மூலம் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் காங்கேந்திரா வீதியில் அமைந்துள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நேற்று முன்தினம் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தலைமையில் வலிவடக்கு விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பாக உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று தமிழ்த் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவித்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் வலிவடக்கில் ராணுவத்திடம் உள்ள பொதுமக்களின் காணிகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்ட போது கலந்து கொண்ட ராணுவ உயர் அதிகாரிகள் காணி விடுவிப்பு தொடர்பில் சாதகமான எந்த பதிலையும் வழங்கவில்லை. உயர் பாதுகாப்பு நிலையத்தில் பொதுமக்களின் காணிகளை திருட்டுத்தனமாக அபகரித்து ராணுவ வைத்தியசாலை கட்டப்பட்ட நிலையில் அந்த காணிகளை விடுவிப்பதற்கு ராணுவம் மறுத்துவிட்டதாக அறிகின்றோம். அது மட்டுமல்லாது உயர் பாதுகாப்பு நிலையத்தில் உள்ள பாடசாலை, சிறுவர் பூங்கா மற்றும் ஆலயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்ட போதும் ராணுவத்தினர் சாதகமான பதில்களை வழங்கவில்லை. வலிவடக்கு காணிகள் தொடர்பாக இந்த கலந்துரையாடல் அமைந்த போதும் தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்காமல் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றமை எமது சந்தேகங்களை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் மக்களின் காணிகள் மக்களுக்கு என்று கூறி மக்களை ஏமாற்றி வருகின்ற நிலையில் ராணுவத்தினர் தமது செயற்பாடுகளில் உறுதியாக இருப்பது இந்த உயர்மட்ட கலந்துரையாடல்களின் அம்முடிவுகள் எதுவும் எடுக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உயர்மட்ட கலந்துரையாடலின் முடிவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது உண்மைகளை மூடி மறைத்துத்தான் தகவல்களை வழங்கியிருக்கிறார். ராணுவத்தினர் காணி விடுவிப்பு தொடர்பில் உடன்படாத நிலையில் விரைவாக காணி விடுவிப்பு இடம்பெறும் என்று ஊடகங்களுக்கு கருத்து கூறியிருப்பது மக்களை முட்டாளாக்குகின்ற செயற்பாடாகும். இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று 1.5 வருடங்கள் கடக்கின்ற நிலையில் வலிவடக்கில் ராணுவத்திடம் உள்ள மக்களின் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. ஆகவே மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்காது தொடர்ந்தும் ராணுவ கட்டுமானங்களை மேற்கொண்டு வரும் தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையில் வந்த ஏவிபி தொடர்பில் தமிழ் மக்களை விழிப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். ஆகவே மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்காது தொடர்ந்தும் ராணுவ கட்டுமானங்களை மேற்கொண்டு வரும் தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையில் வந்த ஏவிபி தொடர்பில் தமிழ் மக்களை விழிப்பாக இருக்க வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலர் பிரிவில் உள்ள கிராஞ்சி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து முன்னெடுக்கப்படுகின்ற கனிம மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்களுக்கு எதிராக இன்று கிராம மக்கள் மற்றும் பொது அமைப்புகளால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையில் காற்றாலை, கனிம மணல் அகழ்வு போன்ற திட்டங்களினால் மக்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் மண்வளம் அபகரிக்கப்பட்டு வருகிறது. இந்த செயற்பாடு தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகிறது. கடந்த கால அரசாங்கங்கள் செய்ததையே இந்த அரசாங்கமும் செய்கின்றது. கடந்த கால அரசாங்கங்கள் இனங்கண்ட இடங்களில்தான் கனிம மண் அகழ்வு, காற்றாலை திட்டம் போன்றவற்றை இந்த அரசாங்கமும் முன்னெடுத்து செயல்படுகிறது. இவ்வாறான திட்டங்களினால் மக்கள் வெகுவாக பாதிப்படைகிறார்கள். இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் குடியேற்றத்தையும் பாதிக்காத வகையில் அமைய வேண்டும். ஆனால் இங்கு அவ்வாறு இல்லை. கிட்டத்தட்ட கிராஞ்சி பகுதியில் 8000 தென்னம் பிள்ளைகளை அழித்து ஒரு அபிவிருத்தி நடக்கிறது. அவ்வாறான ஒரு அபிவிருத்தி எமக்கு தேவையில்லை என்று மக்கள் தெரிவிக்கிறார்கள். கிராஞ்சி மக்கள் தென்னம் பிள்ளைகளை வாழ்வாதாரமாக கொண்டுதான் இருக்கிறார்கள். அவ்வாறு 2000 குடும்பங்கள் தென்னம் பிள்ளைகளை வாழ்வாதாரமாக நம்பி அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கையில் அரசு அவற்றை அழித்து இவ்வாறான ஒரு அபிவிருத்தியை கொண்டு வருவதை ஏற்க மாட்டோம் என்று மக்கள் தெரிவிக்கிறார்கள். மக்களுடைய வளம் நிலம் சுரண்டப்படுவதை வன்மையாக கண்டிக்கிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகளையும் தமது கிராமத்தினுடைய வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் பேணி பாதுகாக்கும் முகமாகவே இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அரசியல்வாதிகள், மத தலைவர்கள், பிரதேச மக்கள் என்று பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் பாதுகாப்பு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 7 இலங்கை இளைஞர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். அந்த குழுவினர் நேற்றிரவு கட்நாயக்காவில் உள்ள பண்டாநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார்கள் என்று விமான நிலைய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். தொடர்ந்து நடைபெற்று வரும் மத்திய கிழக்கு மோதல் சூழல்களில் நடந்த ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொலி காட்சிகளை வைத்திருந்ததாகவும், அத்துடன் சமூக ஊடகங்களில் அத்தகைய உள்ளடக்கங்களில் கருத்துக்கள் மற்றும் எதிர்வினைகள் மூலம் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் அபுதாபி பாதுகாப்பு முகமைகளால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு நாடு கடத்தப்பட்டவர்கள் அம்பலாங்குடை, மாரப்பனை, புரளை, பண்டாரகம, புலன்றுவை மற்றும் பத்தளை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 23 மற்றும் 33 வயதுடையவர்கள் ஆவார்கள். இவர்கள் விமான நிலையத்தை சென்றடைந்ததும் குற்றப்புலனாய்வுத்துறை, அரச புலனாய்வு சேவை மற்றும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஆகியவற்றின் அதிகாரிகள் சந்தேக நபர்களிடம் விரிவான விசாரணையை ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலிருந்து கடத்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போனவர் 2 நாட்களின் பின்னர் புங்குடுதீவு கடற்கரை பகுதியில் சடலமாக கரையொதுங்கியிருக்கிறார். குருநகர் சென்ட் பேட்ரிக்ஸ் வீதியைச் சேர்ந்த 62 வயது நம்பிய வேலு உதயகுமார் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இவர் குருநகர் பகுதியிலிருந்து கடந்த 25ஆம் தேதி கடத்தொழிலுக்காக கடலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தார். அது தொடர்பில் குடும்பத்தினர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்ததோடு காணாமல் போனவரை தேடும் பணியில் சக தொழிலாளிகளும் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் மாலை புங்குடுதீவு 3 வட்டார பகுதி கடற்கரை பகுதியில் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஊர்காவுத்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். விசாரணைகளின் அடிப்படையில் குருநகர் பகுதியிலிருந்து தொழிலுக்கு கடலுக்கு சென்றவர் என்பதை கண்டறிந்து உறவினர்களுக்கு தகவல் வழங்கியதோடு சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக போதனா வைத்தியசாலைக்கு போலீசார் அனுப்பி வைத்துள்ளார்கள். தமிழின படுகொலைக்காக குரல் கொடுத்த அருட்தந்தை ஜீவந்த பீரிஸின் குரல் ஒடுக்கப்படக்கூடாது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழின படுகொலை தொடர்பாக கத்தோலிக்க அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் ஆற்றிய உரை பாதிக்கப்பட்ட மக்களின் நீதிக்கான தேடலில் ஒரு மிக முக்கியமான பதிவாகும். அவரது கருத்துக்கள் முற்றிலும் உண்மையானவை மற்றும் நியாயமானவை. இருந்தாலும் இத்தகைய உண்மைகள் தெற்கில் உள்ள சாதாரண சிங்கள மக்களை சென்றடைந்து அவர்கள் மத்தியில் ஒரு புரிதலை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் தீவிர இனவாத அரசியல் தரப்புகள் மிகுந்த கவனமாக உள்ளன. அந்த உண்மைகள் பொதுவெளிக்கு வருவதை தடுக்கும் நோக்கில் அருட்தந்தை ஜீவந்த பிரிஸ் அவர்களின் கருத்துக்களுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவரை வாதங்களில் இருந்து விலக்கி வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாம் அவதானிக்க முடிகிறது. பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்பதே கத்தோலிக்க திருச்சபையின் உன்னதமான கொள்கையாகும். இந்த நிலையில் அருட்தந்தை யூன் நிஷாந்த ஊடகங்களில் அருட்தந்தை ஜீவந்த பிரிஸின் கருத்துக்களை விமர்சித்து பேசியிருப்பது கவலை அளிக்கிறது. திருச்சபைக்குள்ளே இருந்து இத்தகைய மாற்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுவது நீதிக்காக துணிந்து குரல் கொடுக்கும் ஒருவரை தனிமைப்படுத்தும் சூழலை உருவாக்கும், பாதிக்கப்பட்ட மக்களின் நீதிக்காக தெற்கிலிருந்து ஒலிக்கும் இத்தகைய நேர்மையான குரல்களை மதிப்பதும், உண்மைகள் பொதுமக்களிடம் சென்றடைவதை உறு செய்வதும் எமது சமூக பொறுப்பு என்று அவர் குறிப்பிட்டார். அடிமட்ட மனித பாதுகாப்பு திட்டங்களுக்கான மானிய உதவி திட்டத்தின் கீழ் கண்ணிவடி அகற்றும் திட்டத்துக்கான மானிய ஒப்பந்தங்களில் ஜப்பான் தூதுவர் அகியோ இசமொட்டா, கண்ணிவடி ஆலோசனை குழுவின் உதவி சேவைகள் தலைவர் கெவின் கிளெக்ஸ் மற்றும் ஹலோ அறக்கட்டளையின் திட்ட முகாமையாளர் கன்ன எலிசபெத் பிக்டன் மற்றும் டெல்வோன் சமூக நல்லிணக்கத்துக்கான உதவியின் இயக்குநர் மற்றும் திட்ட மேலாளர் ஆனந்த சந்திரசிறியுடன் கையொப்பம் விட்டிருக்கிறார்கள். ஜப்பான் அரசு இந்த திட்டங்களுக்கு 13,43,202 டாலர்களை வழங்கியுள்ளது. இதை மெக் கலோ டிரஸ்ட் மற்றும் டாஷ் ஆகிய நிறுவனங்கள் இலங்கை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமது மனிதாயமான கண்ணிவெடி அகற்றின் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த இருக்கின்றன. இந்த புதிய திட்டங்களின் கீழ் சுமார் 400,000 சதுர கிலோமீட்டருக்கு அதிகமான நிலம் கண்ணிவெடி இல்லாததாக மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 3,100 மேற்பட்ட மக்கள் தங்கள் இல்லங்களுக்கு திரும்பவும், சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 22,000 மக்கள் தங்கள் பொருளாதார நடவடிக்கைகளை விரிவுபடுத்தவும் உதவும். 2002 முதல் இலங்கையில் கண்ணிவெடி அகற்றின் நடவடிக்கைகளில் ஜப்பான் ஒரு முக்கிய நன்கொடையாளராக இருந்து வருகிறது. மேலும் மொத்த உதவி 49 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த 3 அரசு பெற்ற நிறுவனங்களின் அர்ப்பணிப்பு மற்றும் அயராத முயற்சிகளுக்கு ஆழ்ந்த நன்றியை தெரிவித்த தூதுவர் இசமெட்டா 3 மானிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது இலங்கை மக்களுக்கு, குறிப்பாக கலவரங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்தும் உதவ முயற்சிக்கும் ஜப்பானின் உறுதிக்கு மற்றொரு சான்று. அதே நேரத்தில் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சமூகங்கள் சமூக பொருளாதார வளர்ச்சியின் அடுத்த கட்டத்துக்கு பிரச்சனையின்றி முன்னேறுவதற்கும், வாழ்வாதாரங்களை மேம்படுத்தவும் மற்றும் தேவையான உட்கட்டுமான வசதிகளை மேம்படுத்தவும் நாங்கள் எமது உதவிகளை வலுப்படுத்தியுள்ளோம். இலங்கையில் கண்ணிவெடி அகற்றின் நடவடிக்கைகளுக்கு இலங்கைக்கு இடையிலான நம்பிக்கையையும் வலுவான நட்பையும் மேலும் இது வலுப்படுத்தும் என்று நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மானிய உதவி பெறுவது குறித்து கருத்து தெரிவித்த கண்ணிவெடி ஆலோசனை குழுவின் உதவி சேவைகள் தலைவர் கெவின் கிளெக்ஸ் சுமார் 23 ஆண்டுகளாக ஜப்பான் அரசின் நீண்டகால ஆதரவுடன் இலங்கையில் கண்ணிவெடிகள் மற்றும் போரின் வெடிபொருள் எச்சங்களின் ஆபத்தை குறைக்க உதவியாக இருந்துள்ளது. இந்த உதவியால் 3.9 மில்லியன் சதுர மீட்டர்களுக்கு மேலான நிலத்தை வெடிவிக்கவும், ஆயிரக்கணக்கான வெடிபொருட்களை அழிக்கவும் முடிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மானிய உதவி பெறுவது குறித்து கருத்து தெரிவித்த கலோரஸ் திட்ட முகாமையாளர் கன்னா எலிசபெத் பிக்டன், கலோரெஸ்ட் ஜப்பான் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஆதரவுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறது. 3,03,000 மேலான கண்ணிவெடிகளை அகற்றியதோடு 121 சதுர கிலோமீட்டர்களுக்கு மேலான நிலத்தை விடுவித்துள்ளது. வடமாகாணத்தில் 1,85,000 மேலான இடம்பெயர்ந்த மக்கள் மீள் குடியேற உதவியுள்ளதோடு, சமூகங்கள் தமது வாழ்வாதாரங்களை மீள கட்டியமைக்கவும் மறுசீரமைக்கவும் உதவியதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மானிய உதவி பெறுவது குறித்து கருத்து தெரிவித்த டெல்வோன் சமூக நல்லிணக்கத்துக்கான உதவியின் இயக்குநர் மற்றும் திட்ட முகாமையாளர் ஆனந்த சந்திரசிறி, 8.1 சதுர கிலோமீட்டர் நிலத்தை விடுவித்து ஆயிரக்கணக்கான கண்ணிவெடிகள் மற்றும் போரின் வெடிபொருள் எச்சங்களை அழித்து சுமார் 1,95,000 மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயனளித்துள்ளது இந்த திட்டம். 1,10,000 சதுர மீட்டர் நிலத்தை விடுவிக்கவும், பாதுகாப்பு, வாழ்வாதாரம், பாதைகள், உட்கட்டுமானம் மற்றும் மீள்குடியேற்றத்தை மேம்படுத்தவும் இது உதவும் என்று தனது கருத்தை பதிவு செய்தார். நாட்டில் திட்டமிடப்பட்டுள்ள 160 மெகாவாட் கொள்ளளவு கொண்ட மின்கல சேமிப்பு தொகுதிக்கான முதற்கட்ட உதிரி பாகங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இதற்கமைய 20 மெகாவாட் கொள்ளளவு கொண்ட மின்கல சேமிப்பு தொகுதிக்கான பாகங்களே கொண்டுவரப்பட்டுள்ளன. இது இலங்கையில் வணிக ரீதியில் முன்னெடுக்கப்படும் முதலாவது பாரிய மின்கல ஆற்றல் சேமிப்பு திட்டமாகும். தேசிய மட்டத்திலான இந்த திட்டமானது 40 பில்லியன் ரூபாய் முதலீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை அடிப்படையாக கொண்டு நிலையான திறனுள்ள மற்றும் நவீன மின்சார கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதே இதன் நோக்கம் என்று அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் நாடாவிய ரீதியில் உள்ள முக்கிய மின் விநியோக கட்டமைப்பு துணை நிலையங்களுக்கு அருகில் இந்த மின்கல சேமிப்பு தொகுதிகள் நிறுவப்பட உள்ளன. இதற்கான இணைப்பு புள்ளிகளாக காலி மற்றும் மாத்திரை துணை மின் நிலையங்கள் செயற்பட இருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் பகல் வேளையில் சூரிய சக்தி ஊடாக உற்பத்தி செய்யப்படும் மேலதிக மின்சாரத்தை சேமித்து வைத்து இரவு நேரங்களில் மின்சார பயன்பாடு அதிகமாக இருக்கும் போது அதனை பயன்படுத்த முடிகிறது. இந்த திட்டத்தின் மூலம் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க முடிவதோடு தேசிய மின் விநியோக கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நாட்டின் மொத்த மின் உற்பத்தியில் சூரிய சக்தி அமைப்புகள் கிட்டத்தட்ட 9.4% பங்களிப்பை வழங்குகின்றன. இந்த மின்கல சேமிப்பு அமைப்புகளின் அறிமுகத்துடன் அந்த பங்களிப்பு மேலும் அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் எதிர்பார்க்கிறார்கள். இதேவேளை இந்த திட்டத்துக்கு தேவையான எஞ்சிய 140 மெகாவாட் கொள்ளளவு கொண்ட மின்கல சேமிப்பு தொகுதிக்கான பாகங்கள் அடுத்த வாரத்துக்குள் நாட்டுக்கு வரவழைக்கப்பட உள்ளதாக வலிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள முறைசாரா துறையைச் சேர்ந்த சுமார் 6 மில்லியன் ஊழியர்களில் குறைந்தபட்சம் 5 மில்லியன் ஊழியர்களையாவது இலங்கை சமூக பாதுகாப்பு சபையின் ஓய்வூதிய திட்டத்துக்குள் கொண்டுவர திட்டமிடப்பட்டு வருவதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சின் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச கருத்து தெரிவிக்கையில், அரசு துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதிய உரிமைகளும் தனியார் துறை ஊழியர்களுக்கு ஊழியர் சேமலாப நிதி நன்மைகளும் மற்றும் விவசாயிகளுக்கு விவசாய ஓய்வூதிய திட்டமும் நடைமுறையில் உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தரப்பினரை தவிர சுமார் 6 மில்லியன் மக்கள் முறைசாரா வேலை வாய்ப்புகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இலங்கை சமூக பாதுகாப்பு சபை அவர்களில் சுமார் 3 மில்லியன் பேரை ஏற்கனவே இதில் பதிவு செய்துள்ளது. ஆனாலும் தற்போது சுமார் 1.6 மில்லியன் உறுப்பினர்கள் மட்டுமே முறையாக பங்களிப்பு பணத்தை செலுத்தி வருகிறார்கள். எமது திட்டம் இந்த ஓய்வூதிய காப்புறுதியை குறைந்தபட்சம் 5 மில்லியன் முறைசாரா துறை ஊழியர்களுக்கு விரிவுபடுத்துவது என்று அவர் குறிப்பிட்டார். அரசாங்க ஓய்வூதிய பலன்களுக்கு தகுதி பெறாத 18 முதல் 59 வயதுக்கு இடைப்பட்ட நபர்களுக்காக சுரக்கும ஓய்வூதிய திட்டம் திறக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சமூக பாதுகாப்பு சபை அண்மையில் தெரிவித்திருந்தது. உறுப்பினர்கள் தங்களின் பங்களிப்பு திறனுக்கேற்ப ஓய்வூதிய திட்டங்களை தேர்வு செய்யலாம். மாதாந்த ஓய்வூதியம், ஊனமுற்றோருக்கான காப்புறுதி மற்றும் மரண சடங்கு உதவித்தொகை போன்ற பலன்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. நெகிழ்வான கட்டட திட்டங்கள் மூலம் பங்களிப்பு பணத்தை செலுத்த முடியும். இலங்கையில் மாதவிடாய் வறுமை மற்றும் அது தொடர்பான சமூக தடைகளை ஒழிப்பதற்கான அவசர சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியிருக்கிறார். உலக மாதவிடாய் சுகாதார தினமான இன்று அவர் விடுத்திருக்கின்ற செய்தியிலே, மாதவிடாய் சுகாதார பொருட்களுக்கான போதிய அணுகல் இல்லாமை நாட்டில் ஒரு பொது சுகாதார நெருக்கடியை ஏற்படுத்துவதாக அவர் எச்சரிக்கை விடுத்தார். இலங்கையில் மாதவிடாய் சுழற்சிக்குள்ளாகும் 4.2 மில்லியன் பேரில் 70%, அதாவது கிட்டத்தட்ட 3 மில்லியன் பெண்கள் முறையான சுகாதார பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வசதியற்றவர்களாகவே இருக்கிறார்கள். சமூக அவமானம் மற்றும் அச்சம் காரணமாக கடுமையான மாதவிடாய் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பெண்களில் 12.6% மாத்திரமே மருத்துவ ஆலோசனைகளை நாடுகிறார்கள். சரியான சுகாதார வசதிகளின்மையால் இலங்கையில் 50 முதல் 60% இடைப்பட்ட பாடசாலை மாணவிகள் மாதவிடாய் காலங்களில் பாடசாலைக்கு செல்வதை தவிர்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். அதேபோல் ஆடை தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் போதிய சுகாதார வசதியின்மை அவர்களின் உற்பத்தி திறனை குறைப்பதோடு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலும் அது தாக்கத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டார். இதனாலே பணிபுரியும் பெண்களுக்கான மாதவிடாய் விடுமுறை தொடர்பான தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்க தாம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாடசாலை மாணவிகளுக்கு மாதவிடாய் சுகாதார பொருட்களை வழங்குவதற்காக அரசாங்கம் 1.44 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ள போதிலும் மறுபுறம் பெண்கள் மீது 5 அடுக்கு வரிகளை விதித்துள்ளதாக சஜித் பிரேமதாசா விமர்சித்தார். 15% பொது தீர்வை, 18% வட் வரி, 10% துறைமுக மற்றும் விமானிய மேம்பாட்டு வரி, 15% செஸ் வரி மற்றும் 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி என்று 5 வரிகள் விதிக்கப்பட்டுள்ளமை பெரும் முரண்பாடு என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதனை நிவர்த்தி செய்ய தமது தரப்பு பின்வரும் திட்டங்களை முன்னெடுக்கும் என்று அவர் உறுதியளித்தார். மாதவிடாய் சுகாதார பொருட்கள் மீதான வரிகள் முழுமையாக நீக்கப்பட்டு பூஜ்யமாக்கப்படும். அத்துடன் உள்நாட்டு மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனைக்கு அமைய குறைந்த விலையில் தரமான தயாரிப்புகளை உள்நாட்டிலே உற்பத்தி செய்ய ஆதரவு வழங்கப்படும். ஸ்கொட்லாந்து நாட்டை போன்று இலங்கையிலும் அனைத்து பெண்களுக்கும் மாதவிடாய் சுகாதார பொருட்களை இலவசமாக வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும். சுகாதாரம் மற்றும் கல்விக்கான உரிமைகளை அடிப்படை உரிமைகளாக அரசியலமைப்பில் உள்வாங்கி அனைத்து குடிமக்களுக்கும் நிலையான சுகாதார தீர்வுகளை வழங்க அரசாங்கம் சட்டபூர்வமாக பிணைக்கப்படும் வகையில் அரசியலமைப்பு திருத்தப்படும். மாதவிடாய் சமத்துவம் என்பது பெண்களுக்கான விவகாரம் மட்டுமல்ல, அது பொது சுகாதாரம், கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கிய ஒரு தேசிய தேவை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தற்பொழுது ரூபா வலுவிழந்துள்ளதால் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி அடைந்துள்ளதா, அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு அரசாங்கத்திடம் பணம் உள்ளதா, எரிபொருள் எரிவாயு மருந்து உரத்தினை இறக்குமதி செய்வதற்கு டொலர் உள்ளதா, எதிர்க்கட்சியினரால் முன்வைக்கப்படும் இவ்வாறான கேள்விகளுக்கு அரசாங்கம் தற்போது பதிலளித்துள்ளது.
1: யுத்தம் ஒன்று ஆரம்பமானது என்பதை அனைவரும் அறிவர். அவ்வாறான நிலையில் எமது நாடு பெரும்பாலும் இறக்குமதியை நம்பியிருக்கும் ஒரு நாடாகும். எரிபொருள் கொண்டுவரப்பட வேண்டும், உரம் கொண்டுவரப்பட வேண்டும், எரிவாயு கொண்டுவரப்பட வேண்டும், பருப்பு கொண்டுவரப்பட வேண்டும், மருந்துகள் கொண்டுவரப்பட வேண்டும். இவ்வாறு பலவற்றை நாம் இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது. எனவே அவற்றை இறக்குமதி செய்யும் போது யுத்தத்தில் ஆரம்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னவென்றால், எரிபொருள் எரிவாயு போன்றவற்றின் விலைகள் அதிகரித்தன, கப்பல் கட்டணங்கள் அதிகரித்தன, காப்புறுதி கட்டணங்கள் அதிகரித்தன. இதன் காரணமாக எமது இறக்குமதி செலவுகள் அதிகரித்தன. அந்த நேரத்தில் டாலரின் சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. இருப்பினும் நாம் மிக குறுகிய காலத்துக்குள் இதனை முகாமைத்துவம் செய்துள்ளோம். வரலாற்றின் டாலர் பிரச்சனையினால் எரிபொருள் இல்லாமல் போன நாடாகவோ, மின்வெட்டு ஏற்பட்ட நாடாகவோ, எரிவாயு இல்லாமல் போன நாடாகவோ, பால்மா இல்லாமல் போன நாடாகவோ மாறவும் இல்லை. அவ்வாறு மாற இடமளிக்கவும் மாட்டோம் என்பதை நாம் அறிவோம்.
0: தொடர்ந்து இடைக்கால தடை உத்தரவின் காரணமாக முன்னதாக இடம் நிறுத்தப்பட்டிருந்த வனாத்த வில்லு பிரதேச சபையின் தவிசாளர் பதவியை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் பொது எதிர்க்கட்சியின் ஆதரவுடன் 2 மேலதிக வாக்குகளை பெற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதியான வின்சென்ட் பிரான்சிஸ் தவிசாளர் பதவியை கைப்பற்றியிருக்கிறார். அதேவேளை இதில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் 8 வாக்குகளை மட்டுமே பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உப தவிசாளர் தேர்வில் 11 மேலதிக வாக்குகளை பெற்று பொது எதிர்க்கட்சி சார்பில் போட்டியிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் துசித லக்மால் உப தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மக்களுக்கு பொறுப்பு கூறும் மக்களின் அரசாங்கமான தற்போதைய அரசாங்கத்தை விரட்டி அடிப்பதற்கு மக்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை என்றும், அதற்காக திருடர்கள், ஊழல்வாதிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களே அதற்காக கனவு காண்பதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். அவர்கள் செய்த ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் நீதிமன்றில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது கலக்கமடைந்து பல்வேறு பொய்ப்பிரச்சாரங்களை பரப்பி வருகிறார்கள். ஆனாலும் தற்போதைய அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையை மேலும் வென்று முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டிருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். மாத்திரையில் வெள்ளப்பெருக்கினால் 2019-2022 காலப்பகுதியில் விவசாயம் செய்ய முடியாமல் போன விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி உரையாற்றினார். நாட்டில் மக்களின் அரசாங்கமும் ஒழுக்கமான வலுவான பொருளாதாரமும் தற்போது கட்டியெழுப்பப்பட்டுள்ளதால் வரலாற்றில் இல்லாத வகையில் பேரிடர் காலங்களில் மக்களுக்கு அதிகூடிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க முடிந்திருக்கின்றது. ஏதேனும் தேசம் ஏற்பட்ட குறுகிய காலத்துக்குள் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் நிலைப்பாடு. மக்களின் இவ்வாறான உடனடி பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கும் அதேவேளை அவர்களின் பொருளாதாரத்தை படிப்படியாக வலுப்படுத்தி தேசிய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யும் வேலைத்திட்டத்தை இந்த அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறு வணிகர்களுக்கு கடன் வழங்குவதற்காக கைத்தொழில் அமைச்சின் கீழ் 90,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் பிரஜாசக்தி வேலை திட்டத்துக்காக 2026 25 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் பல தசாப்தங்களுக்கு பின்னர் பல முக்கியமான பொருளாதார காரணிகளில் நாடு தற்போது உயர் முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. பொருளாதார தரவுகள் மட்டுமன்றி மக்களின் வாழ்க்கை தரம் எவ்வளவு சுலபமாகிறது என்பதை கொண்டே நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பிரதிபலிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று அசாத் மௌலானாவை சந்தித்த சானி அபேசிகர மற்றும் அவரது குழுவினரின் செயல்பாடு சட்டத்தின் ஆட்சியை கேலிக்குள்ளாக்குகின்றது. இந்த விடயத்தில் அரசாங்கம் நான் கேட்கும் 5 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று பிவிதிரியல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில சுட்டிக்காட்டியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்ததாக அசாத் மௌலானா ஷனல்போ ஊடகத்தில் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்தார். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் உள்ள விசேட விருந்தினர் வருகை பதிவேட்டை ஒருமுறை சோதித்தாலே யார் சிறைச்சாலைக்கு சென்றார்கள் என்பது அம்பலமாகிவிடும். இதற்கு இலங்கையிலே ஆதாரங்கள் இருக்கும் போது இதற்காக சானி அபிசேகர தலைமையிலான அதிகாரிகள் பிரான்சுக்கு செல்ல வேண்டும் என்ற சந்தேகம் எழுகிறது. அசாத் மௌலானா தற்போது பிரான்சில் இல்லை, சுவிட்சர்லாந்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை சந்திக்க சென்ற சானி அபேசேகர ஏன் அவரை கைது செய்யவில்லை? சாரா ஹசீம் சகோதரர் ரில்வானுக்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ரகசிய சிகிச்சை பெற்றுக் கொடுக்க உதவியமை, போலி அடையாளத்தில் இரண்டாவது திருமணம் செய்தமை, மணப்பெண்ணின் தந்தையை மோசடியான காசோலைகளை வழங்கி ஏமாற்றியமை மற்றும் குடிவரவு குடியேறு சட்டங்களை மீறி நாட்டை விட்டு தப்பிச் சென்றமை போன்ற பாரதூரமான குற்றச்சாட்டுகள் அசாத் மௌலானா மீது உள்ளன. பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகம் என்பது இலங்கையின் இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதி. அங்கு சென்று சானி அபேசிகராவுக்கு அவரை சட்டப்படி கைது செய்ய அதிகாரம் இருந்தும் அவரை சுதந்திரமாக விட்டுவிட்டு அவர் வந்ததன் மர்மம் என்ன என்று கேட்டார். அசாத் மௌலானின் கருத்துக்கள் அப்பட்டமான பொய்கள் என உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் எஸ் ஐ இமா தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளது. அந்த ஆணைக்குழு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரைத்திருந்தது. இமா ஆணைக்குழுவின் இந்த அறிக்கையை செல்லுபடியற்றதாக்காமல் அந்த அறிக்கையை தூக்கி எறிந்துவிட்டு பொதுமக்களின் பணத்தில் அந்த பொய்யனிடம் சென்று விசாரணை நடத்துவது எந்த வகையில் நியாயம்? ஷானி அமேசேகர அசத் மௌலானா தற்போது வசிக்கும் சுவிட்சர்லாந்துக்கு செல்லாமல் பிரான்ஸ் சென்றமைக்கு காரணம் அந்த நாட்களில் அவருக்கு பிரான்சில் ஏதோ ஒரு தனிப்பட்ட வேலை அல்லது மருத்துவ சிகிச்சை தேவை இருந்திருக்க வேண்டும். அதை அரசு பணத்தில் நிறைவேற்றிக் கொள்ளவே இந்த விசாரணை நாடகம் அரங்கேற்றப்பட்டது. இந்த விடயத்தில் அரசாங்கம் நான் கேட்கும் 5 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ச சிறைச்சாலைக்கு சென்றதை உள்நாட்டு ஆவணங்களை கொண்டு ஏன் நிரூபிக்கவில்லை? இதற்காக லட்சக்கணக்கில் செலவிட்டு பிரான்ஸ் சென்றீர்கள். அசாத் மௌலானா சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் போது விசாரணை குழுவினர் பிரான்ஸ் சென்று அவரை சந்தித்தது ஏன்? சானி அபேசிகராவின் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவா? இந்த இரண்டாவது கேள்விக்கு எமது வானொலி சார்பிலே பதிலளிக்கலாம். அசாத் மௌலானா அவரது குடும்பத்தினர் தற்போது சுவிட்சர்லாந்தில் இல்லை, அவர்கள் பிரான்சிலே வசிக்கின்றார்கள். இது அவருக்கு தெரியாத போல் இருக்கிறது. மூன்றாவது, அசாத் மௌலானாவின் கூற்றுக்கள் பொய்யென இமா ஆணைக்குழுவின் அறிக்கை இருக்கும் போது அந்த அறிக்கையை நிராகரிக்காமல் இந்த விசாரணை இதன் அடிப்படையில் நடத்தப்பட்டது. நான்காவது, பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளியான அசாத் மௌலானாவை நேரில் பார்த்ததும் ஏன் அவரை கைது செய்யாமல் விட்டு வந்தீர்கள்? ஐந்தாவது, ஒரு குற்றவாளியை சந்தித்துவிட்டு அவருடன் இணக்கமாக பேசி வாக்குமூலம் பெற்று வந்த சானி அபேசேகராவுக்கு எதிராக ஏன் அரசாங்கம் ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கவில்லை? இந்த செயல்கள் அனைத்தும் ரணில் விக்ரமசிங்காவின் பயணத்தைப் போல எதிர்கால அரசாங்கத்தில் மிக முக்கியமான அபேசேகரின் குற்றக்கோப்புகளாக விசாரிக்கப்படும். அன்றுகுமார திசநாயக்காவின் அரசாங்கம் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். நிலக்கரி கொள்முதல் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான முறைகேடுகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவுக்கு இதுவரை மொத்தம் 28 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான வாக்குமூலங்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி விசேட விசாரணைக்குழு தெரிவித்திருக்கிறது. நிலக்கரி கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புடைய பல்வேறு நிறுவனங்களின் அதிகாரிகளிடம் தொடர்ச்சியாக வாக்குமூலங்களை பெற ஆணைக்குழு தீர்மானம் மேற்கொண்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது கூட்டு மீளாய்வுகளை நிறைவு செய்துள்ளதோடு சுமார் 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது.
2: விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளுக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கூட்டம் நேற்று நடைபெற்றது. 2 மீளாய்வுகளுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளமையினால் சர்வதேச நாணய நிதியத்தின் 5 மற்றும் 6வது கடன் தவணைகளை பெற்றுக் கொள்ள இலங்கை தகுதி பெற்றுள்ளது. இதற்கமைய 2023 ஆண்டு மார்ச் மாதம் ஆரம்பமான 48 மாத கால நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் ஊடாக இலங்கைக்கு இதுவரை 2.4 பில்லியன் டாலர் வழங்கப்பட்டுள்ளது. பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துதல், பொது நிதியை வலுப்படுத்துதல், வெளிநாட்டு கையிருப்பை மூலக்கட்டி எழுப்புதல் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை முன்னோக்கி கொண்டு செல்லுதல் ஆகியன நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இறக்குமதி கட்டுப்பாடுகளை தவிர்ப்பது உள்ளிட்ட சில குறிப்பிட்ட அளவுகோள்களை மாத்திரம் இலங்கை பூர்த்தி செய்ய தவறியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. வராயினும் வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய துறைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் மின்சாரம் எரிபொருளுக்கான செலவுகளை ஈடு செய்யக்கூடிய விலை நிர்ணய வழிமுறைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்துதல் மற்றும் நிதி உத்தரவாதங்கள் உள்ளிட்ட விடயங்களை இலங்கை வெற்றிகரமாக செயற்படுத்தியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்காக அபராதம் விதிப்பது போன்று போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பி முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து காவல்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது. இந்த செய்திகள் போலியான தொலைபேசி எண்களில் இருந்து அனுப்பப்படுவதோடு அவை இலங்கை காவல்துறையினரால் அனுப்பப்பட்டது போன்ற தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் கூற்றுப்படி இந்த செய்திகளை பெறுபவர்கள் ஒரு மோசடி இணையதளத்துக்கு வழிநடத்தப்பட்டு அங்கு போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராத பணத்தை செலுத்துமாறு கூறப்படுகிறார்கள். பொதுமக்களை ஏமாற்றும் நோக்கில் அதிகாரப்பூர்வ கவர்மெண்ட் பே கட்டண தளத்தை ஒத்ததாக இந்த போலி இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இதன்போது இந்த இணையதளத்தை அணுகி பணத்தை செலுத்த முயற்சிப்பவர்களின் கடனட்டை விவரங்கள் உள்ளிட்ட ரகசிய தகவல்கள் மோசடிக்காரர்களால் திருடப்படும் அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். எனவே SMS அல்லது வாட்ஸ்அப் மூலம் வரும் சந்தேகத்துக்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் இவ்வாறான செய்திகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறும் காவல்துறை ஊடகப் பிரிவு பொதுமக்களை கேட்டிருக்கிறது. அத்துடன் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரால் உத்தியோர்வமாக குற்றம் சாட்டப்பட்டு கவர்மெண்ட் பே அமைப்பின் ஊடாக உத்தியோர்வ அபராத பத்திரம் வழங்கப்பட்ட பின்னரே போக்குவரத்து அபராதங்கள் செலுத்தப்பட வேண்டும் என்றும் காவல்துறை இந்த விடயத்தில் தெளிவுபடுத்தியுள்ளது. கட்டன் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் இரண்டில் கல்வி கற்கும் 7 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவன் கொழும்புக்கு தனியாக பேருந்தில் செல்ல முயன்ற போது கட்டன் பேருந்து நிலையத்தில் வைத்து நேற்று பத்திரமாக மீட்கப்பட்டு கட்டன் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். கட்டன் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து நிலைய நேர காப்பாளரின் சாதுரியமான மற்றும் சமயோசித செயலினாலே இந்த சிறுவன் பெரும் ஆபத்துகளிலிருந்து தடுத்து நிறுத்தப்பட்டு மீட்கப்பட்டார். கொழும்பு பகுதியில் தங்கி வேலை செய்து வரும் தனது பெற்றோரை பார்ப்பதற்காக தான் தனியாக பேருந்து மூலம் கொழும்புக்கு செல்ல போவதாக அந்த சிறுவன் பேருந்து நிலைய நேர காப்பாளரிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் கொழும்பு செல்வதற்காக தனது பெரியம்மா தாயின் அக்கா தனக்கு பணம் கொடுத்ததாகவும் அந்த சிறுவன் குறிப்பிட்டார். 7 வயது சிறுவன் ஒருவன் தனியாக கொழும்பு செல்ல முயன்றதை கண்டு சந்தேகமடைந்த நேர காப்பாளர் சிறுவனை பேருந்தில் ஏற அனுமதிக்காது தடுத்து வைத்துள்ளார். பின்னர் இதுகுறித்து உடனடியாக கட்டன் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறை அதிகாரிகளிடம் அந்த சிறுவன் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டார். இதுகுறித்து கட்டன் காவல் நிலைய உயர் அதிகாரி தெரிவிக்கையில் காவல்துறை பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ள இந்த சிறுவன் தொடர்பில் கட்டன் நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. நீதிமன்ற நடைமுறைகளின் பின்னர் சிறுவனின் முறையான பெற்றோரை அல்லது பாதுகாவலர்களை கண்டறிந்து அவர்களிடம் சிறுவனை பத்திரமாக ஒப்படைக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மட்டக்களப்பு நகரில் உள்ள விடுதியொன்றில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட தீப்பரவலில் சிக்கி 2 குழந்தைகள் உயிரிழந்தார்கள். அந்த விடுதியில் தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் அதில் வெளியான நச்சு புகையினால் விடுதியின் அறையில் தங்கியிருந்த 2 சிறுவர்களும் உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது. தமது தாயை பார்வையிடுவதற்காக பதுளையில் இருந்து அந்த 2 குழந்தைகளும் தந்தையுடன் மட்டக்களப்புக்கு சென்றுள்ளார்கள். இதன்போது அறையில் 2 குழந்தைகளும் தாயும் தங்கியிருக்க தந்தை வெளியில் சென்றுள்ள சந்தர்ப்பத்தில் விடுதியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த 2 குழந்தைகளும் உயிரிழந்தார்கள். சம்பவத்தில் 3 வயதுடைய ஆண் பிள்ளையும் 5 வயதுடைய பெண் பிள்ளையுமே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தாயார் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு பூதூர் பகுதியில் உள்ள இலங்கை விமானப்படை முகாமுக்கு முன்னால் உள்ள வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வாவிக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவிக்கிறார்கள். மட்டக்களப்பு திருப்பெருந்துறை 4ஆம் குறுக்கு தெருவைச் சேர்ந்த 20 வயது நம்பிய கதிர் செல்வன் பரமநாதன் என்ற இளைஞரே உயிரிழந்திருக்கிறார். நேற்று மாலை அந்த இளைஞர் திருப்பெருந்துறை நோக்கி செல்லும் வீதியில் மோட்டார் சைக்கிளை வேகமாக செலுத்தி சென்றுள்ளார். இதன்போது விமானப்படை முகாமுக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் திடீரென வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டதோடு அருகில் இருந்த வாவிக்குள்ளும் பாய்ந்திருக்கிறது. இதனால் அந்த இளைஞர் நீரில் மூழ்கியிருக்கிறார். இதனை கண்ட விமானப்படையினரும் பொதுமக்களும் இணைந்து வாவியிலிருந்து இளைஞனை மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தார்கள். ஆனாலும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டார்கள். களுத்துறை பள்ளிவாசல் வீதி வெட்டுமகட பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வர்த்தகர் ஒருவரை இலக்கு வைத்து காரில் சென்ற நபர் ஒருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை கைது செய்வதற்காக 3 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். 2,730,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டு வந்த 14 சீனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கட்நாயக்கா விமானிய பெர்கே முனையத்தின் ஊடாக வெளியேற முயன்ற போது விமானிய சுங்க அதிகாரிகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இன்று அதிகாலை 1:30 மலேசியாவின் கோலாலம்பூர் நகரில் இருந்து பதுக்கி ஏர் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் மூலம் இவர்கள் அனைவரும் கட்நாயக்கா விமானியத்தை சென்றடைந்தார்கள். இதன்போது அவர்கள் கொண்டு சென்ற 14 பயணப்போதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சீன தயாரிப்பிலான 1,38,200 சிகரெட்டுகளை கொண்ட 691 சிகரெட் கார்ட்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சீன பயணிகளை தங்களது காவலில் வைத்துள்ள கட்நாயக்கா விமானிய சுங்க அதிகாரிகள் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மதவாச்சி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட லுனு பகிச்சுவா கிராமத்தின் கிகிலிகே விவ பகுதியில் உள்ள பயிற்சிகை கிணறு ஒன்றிலிருந்து யானை ஒன்றின் உடலம் கண்டெடுக்கப்பட்டதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். சுமார் 7 உயரமும் 30 வயது மதிக்கத்தக்கதுமான ஒரு ஆண் யானையை உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த யானை நீண்ட நாட்களாக காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவதிப்பட்டு வந்ததாக அந்த கிராம மக்கள் தெரிவித்தார்கள். அந்த வலியை குறைத்துக் கொள்வதற்காக இந்த யானை அடிக்கடி நீர்நிலைகளுக்குள் இறங்குவதை வழக்கமாக கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. வளமை போன்று வலியை குறைப்பதற்காக இந்த விவசாய கிணற்றுக்குள் இறங்கிய யானை அங்கேயே உயிரிழந்து விட்டதாக கிராம மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். யானையின் உடல் பல நாட்களாக கிணற்று நீருக்குள் மூழ்கி கிடந்த நிலையில் அதிலிருந்து வீசிய துர்நாற்றம் காரணமாகவே கிராம மக்கள் இதனை அவதானித்துள்ளார்கள். தொழிலாளர் சக்தி வளங்களில் ஈடுபட்டுள்ள தென்கொரியாவின் முன்னணி நிறுவனமான குளோபல் ஒர்க் போர்ஸ் சொல்யூஷன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஸ்பெஷலிஸ்ட் அந்த நிறுவனத்தின் உயர் பிரதிகளுக்கும் தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்காவுக்கும் இடையே 25 தொழில் அமைச்சில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது உலக புகழ் பெற்ற தென்கொரிய எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமான சாம்சங் நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக விசேட தகுமைகளை கொண்ட இலங்கையர்கள் E7 விசா பிரிவின் கீழ் நேரடி பணியாளர்களாக நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக தென்கொரிய பிரதிகள் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இலங்கை தொழிலாளர்களை தென்கொரியாவுக்கு உத்தியோகமாக அழைத்து வருவது தொடர்பான தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் சட்ட விதிமுறைகள் குறித்தும் துல்லியமான விழிப்புணர்வையும் ஆலோசனைகளையும் பெறுவதற்காகவே இந்த கூட்டத்தில் தாங்கள் கலந்து கொண்டதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்க தென்கொரியாவில் உள்ள உயர்தர வேலைவாய்ப்புகளுக்காக அதிக திறமையான மற்றும் தொழில்சார் தகுமைகளை கொண்ட இலங்கை தொழிலாளர்களை அனுப்புவது தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்று என்று சுட்டிக்காட்டினார். அத்துடன் இந்த மாபெரும் வேலைவாய்ப்பு முயற்சிக்கு தொழிலாளர் அமைச்சகம் தனது அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காசா மக்களுக்கு அவசர மலிதாயமான உதவிகளையும் மருத்துவ பொருட்களையும் கொண்டு சேர்க்கும் சுமுத் புளோட்டிலா என்ற சர்வதேச மலிதாயமான கடற்பயணத்தில் இணைந்திருந்த போது இஸ்ரேலிய படையினரால் கைது செய்யப்பட்ட இலங்கை செயற்பாட்டாளர் சமீரா மெக்புத்தீன் கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர் ஸ்தானிகரம் நேற்று முன்தினம் ஒழுங்கு செய்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தனக்கு நேர்ந்த கொடூரங்கள் குறித்து விவரித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பை ஃப்ரீ பலஸ்தீன் இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது. செய்தியாளர் சந்திப்பில் கண்ணீர் மல்க பேசிய சமீரா சைப்ரஸுக்கு அருகில் உள்ள சர்வதேச கடற்பரப்பில் இஸ்ரேலிய படையினரால் தங்களது குழு தடுக்கப்பட்டு 4 வெளியுலக தொடர்புகள் எதுவுமின்றி வைக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டார். மேலும் தன்னை 3 உணவோ தண்ணீரோ இன்றி ஒரு இரும்பு கொண்டெய்னரில் அடைத்து வைத்திருந்ததாக திடுக்கிடும் குற்றச்சாட்டையும் முன்வைத்தார். இஸ்ரேலிய படையினர் அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தியதோடு கப்பலில் இருந்தவர்களை துப்பாக்கிகள் மற்றும் நாய்களை காட்டி அச்சுறுத்தி உடல் ரீதியாக தாக்கி முகத்திலும் உடலிலும் கடுமையான காயங்களை ஏற்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். தன்னிடம் ஜியாப்பை அகற்றுமாறு கட்டாயப்படுத்திய போதும் அதற்கு தான் உடன்படவில்லை என்று அவர் உறுதியுடன் தெரிவித்தார். இஸ்ரேலிய படையினரின் இந்த நடத்தையை ஊடகங்கள் உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய சமீரா பாலஸ்தீன மக்கள் ஒவ்வொரு நிமிடமும் படும் துன்பங்களை சுட்டிக்காட்டி உலக மக்கள் பாலஸ்தீனத்துடன் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்ற அழைப்பையும் அவர் விடுத்திருக்கிறார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் ரம்புக்கனை முதல் கலகேதர வரையான மூன்றாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் உத்தியூர்வ அங்குரார்ப்பண விழா நாளை நடைபெறுகிறது. இந்த விழாவுக்கு ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தலைமை தாங்குகின்றார்.
2: இந்த திட்டத்தின் கீழ் 18.7 கிலோமீட்டர் தூரம் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் அனுராத ஹெட்டியாராஜு தெரிவித்துள்ளார். முதலாம் கட்டத்தின் கீழான அபிவிருத்தி பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அவை 2027 நடுப்பகுதியில் நிறைவடைய உள்ளன. முதலாம் கட்டமானது பொதுஹரவில் இருந்து ரபுக்கடை வரையிலான பகுதிக்கு 78 பில்லியன் ரூபாயும் இரண்டாம் கட்டத்துக்கு 112.4 பில்லியன் ரூபாயும் செலவிடப்படுகின்றது. இந்த நிதி அனைத்தும் உள்நாட்டு நிதியுதவியை பயன்படுத்தி உள்நாட்டு ஒப்பந்த நிறுவனங்களின் ஊடாக மேற்கொள்ளப்படுவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து சர்வதேச உயிரியல் பல்வகமே தினத்தை முன்னிட்டு இலங்கையின் மிகப்பெரிய நகர்ப்புற வண்ணாத்து பூச்சி பூங்கா அன்றாதபுரத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக உத்தியூர்மாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் அமைச்சின் மேலதிக செயலாளர் ஆர்டிஎஸ் ரணதுங்க, வடமத்திய மாகாண பிரதம செயலாளர் ரஞ்சன ஜெயசிங்க, அன்றாதபுரம் மாநகர ஆணையாளர் நிசந்த ரோய் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளின் தலைமையில் இந்த திறப்பு விழா அண்மையில் வெகு விமரிசையாக நடைபெற்றிருக்கிறது. பொதுமக்கள் பொழுதுபோக்கும் வகையில் முதல் முறையாக அன்றாதபுரத்தில் அமைக்கப்பட்ட இந்த வண்ணத்து பூச்சி பூங்காவானது பிராந்தியத்தின் உயிரியல் பல்வகைமையை பாதுகாக்கும் உன்னத நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் அளவிடும் முக்கிய குறியீடாக இங்குள்ள வண்ணத்து பூச்சிகள் விளங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்த வண்ணத்து பூச்சி பூங்கா வெறும் பொழுதுபோக்கு இடமாக மட்டுமன்றி சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்களுக்கான சிறந்த ஆய்வு மையமாகவும், பொதுமக்களுக்கு மன அமைதியை வழங்கும் இயற்கை தளமாகவும், சிறுவர்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு மையமாகவும் பயன்படும் என்று திறப்பு விழாவில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தார்கள். மேலும் வண்ணத்து பூச்சிகளை கவரும் வகையிலும் அவற்றின் இயற்கையான இனப்பெருக்கத்துக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தும் வகையிலும் 60க்கும் மேற்பட்ட அரிய வகை தாவர இனங்கள் அந்த பூங்காவில் நடப்பட்டிருக்கிறது. அத்துடன் பூங்காவுக்கு செல்பவர்கள் வண்ணத்து பூச்சிகளின் வாழ்க்கை சக்கரம் மற்றும் அவற்றின் வகைகள் தொடர்பாக முழுமையாக அறிந்து கொள்ளும் வகையில் நவீன தகவல் மையம் ஒன்றும் அங்கு அமைக்கப்பட்டிருப்பது விசேட அம்சமாகும். நடப்பாண்டின் மே மாதம் நிறைவடைவதற்கு முன்னதாகவே இலங்கைக்கு சென்ற சர்வதேச சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துவிட்டதாக வெளிவிகார சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜிதகர தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் இலங்கை சுற்றுலாத்துறை வரலாற்றில் தொடர்ந்து 2வது ஆண்டாகவும் இந்த மைல்கல் சாதனை எட்டப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றநிலைகளால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட பயண கட்டுப்பாடுகள் மற்றும் ஸ்திரத்தன்மையற்ற காரணமாக கடந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் சற்றே மந்தநிலை காணப்பட்டது. ஆனாலும் கடந்த 2025 பதிவு செய்யப்பட்ட சாதனை அளவிலான சுற்றுலா வளர்ச்சியை தொடர்ந்து இந்த ஆண்டும் 5 மாதங்களுக்குள் 10 லட்சத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கையை சென்றடைந்திருக்கிறார்கள். 2026 இலங்கைக்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் செல்லுகின்ற நாடுகளின் வரிசையில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து மாத்திரம் 2 லட்சத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கையை சென்றடைந்திருக்கிறார்கள். இதனை தவிர்த்து ஐக்கிய ராஜ்யம், ரஷ்யா, சீனா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் இலங்கையின் முதன்மை சுற்றுலா சந்தைகளாக விளங்குகின்றன. இரத்த புற்றுநோயானது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தெளிவாக கண்டறியக்கூடிய காரணங்கள் எதுவுமின்றி ஏற்படுவதாக தேசிய புற்றுநோய் நிறுவனத்தின் குருதியியல் மற்றும் புற்றுநோயியல் நிபுணர் மருத்துவர் புத்திக சோமவர்த்தன தெரிவித்திருக்கிறார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடுவிலாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்தார். பெரும்பாலான நோயாளிகளுக்கு இரத்த புற்றுநோயானது தற்செயலாகவே ஏற்படுகிறது என்றும் அதற்கான குறிப்பிட்ட காரணங்களை அறிவியல் சான்றுகள் மூலம் துல்லியமாக சுட்டிக்காட்டுவது மிகவும் கடினம் என்று அவர் குறிப்பிட்டார். இரத்த புற்றுநோய் ஏற்படுவதற்கு மிக குறைந்த அளவிலான ஆபத்து காரணிகளே அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவையும் மிக குறைந்த எண்ணிக்கையிலான நோயாளிகளிடமே செல்வாக்கு செலுத்துகின்றன. பென்சின் மற்றும் பிராமட்டிஹைட் போன்ற சில ரசாயனங்களுக்கு நீண்ட காலம் முகங்கொடுத்தல், புகைப்பிடித்தல் மற்றும் உடல் பருமன், அயனியாக்கம் கதிர்வீச்சு காலாகுதல், அதாவது சில மருத்துவ சிகிச்சைகளின் போது ஏற்படும் கதிர்வீச்சுகள் உட்பட இருந்தாலும் மருத்துவ சிகிச்சைகள் மூலம் ஏற்படும் கதிர்வீச்சு அபாயங்கள் மிகவும் அரிதானவை என்பதோடு அவை பலவிடங்களுக்கு பின்னரே வெளிப்படக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இரத்த புற்றுநோயானது பொதுவாக பரம்பரையாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை என்று மருத்துவர் புத்திக சோமவர்த்தன தெரிவித்தார். வெறும் 5% சந்தர்ப்பங்களில் மட்டுமே இந்த மரபணு அல்லது குடும்ப பின்னணியுடன் தொடர்புடையதாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. இது பரம்பரை நோய் அல்லாததால் இரத்த புற்றுநோயாளர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வழக்கமான சோதனைகளை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. மருத்துவர் ஒருவர் பிரத்யேகமாக பரிந்துரைத்தால் ஒழிய இதற்காக பொதுமக்கள் தங்களின் பணத்தையோ அல்லது நேரத்தையோ வீணடிக்க வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்.
2: இரத்த புற்றுநோய் எதனால் ஏற்படுகின்றது?
3: இரத்த புற்றுநோய்களை எடுத்துக்கொண்டால் கூடுதலாக பொதுவாக லியூகேமியா, லிம்போமா, மல்டிபிள் மயலோமா போன்ற இரத்த புற்றுநோய்கள் பொதுவாக காணப்படுகிறது. இரத்த புற்றுநோய் எல்லா வயதிலும் பொதுவாக பரவலாக காணப்படும் விட ஒவ்வொரு வருடமும் எடுத்துக்கொண்டால் 2000 புதிய நோயாளிகள் இனம் காணப்படுகின்றனர் மற்றும் 1000 அதிகமானோர் மரணிக்கிறார். பொதுவாக ஒவ்வொரு வருடம் இனம் காணப்படும் நோயாளிகளில் கூடுதலாக லியூகேமியா, லிம்போமா போன்ற இனம் காணப்படுகிறது. பெண்களை விட ஆண்கள் சற்று அதிகமாக நோயாளிகள் இனம் காணப்படுகின்றனர். மரபணுக்கள் ஏற்படும் தலைவரின் மூலம் ஜெனடிக் மியூட்டேஷன் மூலம் நோயை ஏற்படக்கூடியதாகும். அதாவது இரத்த அணுக்களில் உள்ள டிஎன்ஏ ஏற்படும் மாற்றத்தினால் நோய் கலப்பிரிவு கேன்சர் கலங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பால் ஏற்படக்கூடியதாக இருக்கும். மற்றும் சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் மூலமாகவும் இந்நோய் கூடுதலாக பரவுகிறது. உதாரணமாக கதிர் இயக்கம், ரேடியோ தெரப்பி, இல்லாவிட்டால் ரேடியோ நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ஸ், அல்ட்ராவயலட் ரேடியேஷன் போன்ற தாக்கங்களினால் கதிரியல் தாக்கத்தினாலும் நோய் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ரசாயன பொருட்களின் மூலமும் இந்நோய் பரவக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பூச்சிக்கொல்லிகள், பென்சின் போன்ற ரசாயனங்கள் மற்றும் தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள், கீமோ தெரப்பி மூலம் பயன்படுத்தப்படும் டிராக்ஸ் மூலமும் இந்நோய் அதிகரிக்க சந்தர்ப்பம் உள்ளது. மற்றும் புகைப்பிடித்தலின் மூலமும் இந்நோய் கூடுதலாக லிம்போமா போன்ற நோய் கேன்சர் அதிகரிக்க கூடியதாக இருக்கிறது. இதற்கு மேலதிகமாக வைரஸ் தொற்றுகள், உதாரணமாக HIV, எப்ஸ்டீன்-பார் வைரஸ், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் போன்ற வைரஸ் தொற்றுகளால் இரத்தத்தில் ஏற்படும் கேன்சரின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. குறிப்பாக லிம்போமா போன்ற கேன்சர் அதிகரிக்க சந்தர்ப்பம் உள்ளது. மற்றும் நோய் எதிர்ப்பு தொகுதியில் ஏற்படும் பாதிப்புகள், உதாரணமாக போன் மரோ சப்ரேஷன், இம்யூனோ சப்ரேஷன் மருந்துகள் பாவிக்கிறது மூலமும், HIV, ஆட்டோ இம்யூனோ டிசீசஸ் மூலமாகவும் இந்நோய் அதிகரிக்கப்படும். இதை தவிர பரம்பரையாக கடத்தப்படும் ஜெனடிக் டிசார்டர்ஸ் மூலமாகவும் இந்நோய் பரவுகின்றது. டவுன் சிண்ட்ரம், ஃபான்கோனி அனிமியா போன்ற மூலமாகவும் இது பரவலாம். அடுத்ததாக ஃபேமிலி ஹிஸ்டரி. ஃபேமிலி ஹிஸ்டரி மிக முக்கிய காரணம் அல்ல. ஃபேமிலி ஹிஸ்டரி அதாவது குடும்பத்தில் நெருங்கிய குடும்ப உறுப்பினர், தாய், தந்தையினற்ற அல்லது சகோதரர் போன்றவற்றுக்கு சம்பந்தப்பட்ட கேன்சர் இருக்குமோ என்றால் உங்களுக்கும் அடுத்த பரம்பரைக்கும் கடத்தப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் மிக சொற்ப அளவிலே 5% குறைவான சதவீதத்திலே இவ்வாறான நோய் கடத்தப்பட முடியும்.
2: இதன் ஆரம்ப அறிகுறிகள் யாவை?
3: இனம் காணப்பட முடியாத காய்ச்சல் மற்றும் களைப்பு, சோர்வு, நிழல் முடிச்சுகளில் ஏற்படும் வீக்கம், மூட்டுகளில் ஏற்படும் வீக்கம், நோ போன்றவை, உடல் எடை குறைவடைதல், பசியின்மை போன்றவை மற்றும் உடலிலே இரத்த கசிவுகள் போன்ற சிம்டம்ஸ் ஆரம்ப நிலையில் தோற்றுவிக்கும். மற்றும் அதிக வியர்வை, அதாவது இரவு நேரங்களில் கூடுதலான வியர்வை, உடல் ஆடை முழுவதும் நனைந்து விடும் அளவிற்கு அதிக வியர்வை இரவு நேரங்களில் கூடுதலாக காணப்படும். இவ்வகையான சிம்டம்ஸ் இருக்கும் போது ஆரம்ப நிலையில் இதற்கான பரிசோதனைகள் செய்து அதற்கு தகுந்த சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளும் போது, நோயை கண்டறிந்து தகுந்த சிகிச்சைகள் போது அவர்களுடைய நோயாளியின் ஆயுளை நம்மால் கூட்டிக் கொள்ள முடியும்.
2: இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன?
3: தற்போது நவீன சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்படுகிறது. உதாரணமாக கீமோதெரபி டிராக்ஸ் மூலம் கேன்சர் செல்ஸ் பெருக்கத்தை தடுக்க முடியும். டார்கெட்டட் தெரப்பி போன்ற, அதை தவிர நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கான இம்யூனோ தெரப்பி போன்றவை, போன் மரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், தென்னு பச்சை மாற்று சிகிச்சை போன்ற நவீன சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்நவீன சிகிச்சை முறையிலாக இரத்த புற்றுநோயாளர்கள் கூடுதலான அனுகூலங்களை பெற்றுள்ளனர். மேலதிகமாக நாங்கள் இந்த இரத்த புற்றுநோயாளர்களுக்கு சுயாதீனமான இரத்த தானம் மற்றும் பிளேட்லெட் தானம் மற்றும் எண்பு பச்சை ஸ்டெம் செல் தானம் வழங்குவதற்கான பதிவுகளை மேற்கொள்வதன் மூலம் நாங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய உபகாரத்தை செய்யக்கூடியதாக இருக்கும்.
0: செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,52,400 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,050 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.

இரவு பிரதான செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகள். கர்நாடக முதல்வர் சித்தராமையா பதவி விலக முடிவு செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் பி தேஷ்பாண்டே தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்து 2.5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் துணை முதல்வராக டி கே சிவகுமார் முதல்வராக பதவி உயர்த்தப்படுவார் என அரசியல் வட்டாரங்களில் கருத்துக்கள் நிலவி வந்தது. இதனையடுத்து முதல்வர் சித்தராமையா மற்றும் டி கே சிவகுமார் ஆதரவாளர்களிடையே அடிக்கடி மோதல்கள் நடைபெற்றதுடன் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் மேலிடத்தில் இருவரும் பலமுறை ஆலோசனைகளை மேற்கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் கர்நாடக சட்டப்பேரவை உறுப்பினருமான ஆர் பி தேஷ்பாண்டே முதல்வர் சித்தராமையாவை அவரது வீட்டில் சந்தித்து உரையாடியுள்ளார். மேலும் கர்நாடகத்தின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் முதல்வர் சித்தராமையாவை சந்தித்த வண்ணம் உள்ளனர். இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய ஆர் பி தேஷ்பாண்டே முதல்வர் சித்தராமையா பதவி விலக முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா காலில் விழுந்து துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஆசி பெற்றார். காங்கிரஸ் மேலிட உத்தரவை ஏற்று சித்தராமையா இன்று முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கின்றார். முன்னதாக அனைத்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் தனது இல்லத்தில் காலை விருந்தை சித்தராமையா ஏற்பாடு செய்திருந்தார். இந்த விருந்தில் கலந்து கொண்ட டி கே சிவகுமார் சித்தராமையாவின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். மம்தா பானர்ஜி மற்றும் மு க ஸ்டாலின் ஆகியோரின் தோல்விக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளே காரணம் என ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் நேற்று சந்தித்து பேசினார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து 4 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கியதைத் தொடர்ந்து அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கோரிக்கை மனுவினை வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் மிக கவலைக்கிடமான அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்து மீனவர்களை மீட்க நடவடிக்கை தேவை என பிரதமர் மோடியிடம் முதல்வர் விஜய் வலியுறுத்தினார். இலங்கை வசமுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க இலங்கை அரசை இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லி சென்றுள்ள முதல்வர் விஜய் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காமல் சென்னை திரும்பினார். தமிழக வெற்றிக்கழக அரசில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் நிலையில் அந்த கட்சி தலைவர்களை விஜய் சந்திக்காததால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ராகுல் காந்தியை சந்திக்காமல் டெல்லியில் இருந்து விஜய் புறப்பட்டதாக காங்கிரசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அரசுமுறை பயணமாக முதல்வர் விஜய் நேற்று டெல்லி சென்றார். டெல்லியில் நேற்று பிரதமர் மோடி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருந்தார். இந்த நிலையில் சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்களை சந்திக்காமல் விஜய் சென்னை திரும்பினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க 5 பேரை மத்திய அரசு கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆரோன் பல்லி, பஞ்சாப் உயர்நீதிமன்ற நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற மூத்த வழக்குரைஞர் வி மோகனா ஆகியோரின் பெயர்களை கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. இந்த பரிந்துரையை ஏற்றால் நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனமாகும் 2வது பெண் வழக்குரைஞராக மோகனா இருப்பார். ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை விதித்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் முந்தைய சட்டம் செல்லும் என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பினை வழங்கியுள்ளது. சர்வதேச எல்லையிலிருந்து 15 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து சட்டவிரோத ஆக்கிரமிப்பு கட்டடங்களையும் இடித்து அகற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். இந்த நடவடிக்கையில் எந்தவித பாரபட்சமும் இன்றி உறுதியாக செயற்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பிகானேரியில் அமித்ஷா தலைமையில் எல்லை பாதுகாப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விவாதிக்கப்பட்ட விடயங்கள் அமைச்சர் அமித்ஷாவின் உத்தரவுகள் குறித்து உள்துறை அமைச்சக அதிகாரிகள் கூறியதாவது, எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் வங்கி பரிவர்த்தனைகள் சட்டப்பூர்வமாக நடைபெறுகிறதா என்பதையும் அவை நிதி ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டதா என்பதையும் அங்குள்ள வங்கிகள் உறுதி செய்ய வேண்டும். இதை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. பெரிய வர்த்தக நிறுவனங்களை சரிபார்ப்பது, அவற்றின் நிதி ஆதரவாளர்களை ஆய்வு செய்தல், சட்டவிரோத பணப்புழக்கம் நடைபெறும் வங்கிக் கணக்குகள் மற்றும் போலி நிறுவனங்களை கண்காணித்தல், போலி ஆதார் அட்டைகளை கண்டறிதல் மற்றும் எல்லையோர கடத்தல்களை கட்டுப்படுத்துதல் போன்ற பணிகளும் மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது தவிர போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எல்லை மாவட்டத்திலும் பொதுமக்கள் மாநில நிர்வாகம் பாதுகாப்பு அமைப்புகள் இணைந்து செயற்படும் வகையில் ஒரு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார்.
ஈரானில் கடந்த ஆண்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாலுமிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்திய கப்பல் போக்குவரத்து அதிகாரிகள் அதனை தெரிவித்துள்ளனர். இந்தியா ஈரான் இடையே தொடர்ந்து நடந்த அரசு தந்திர பேச்சுக்கு பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த மாலுமிகள் MV ஹாபர் ஹொனெக்ஸ் என்ற எண்ணெய் கப்பலில் பணியாற்றினர். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஈரானில் ஜஸ் துறைமுகத்தில் கப்பல் வழிமறிக்கப்பட்ட போது அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் பின்னர் ஈரானிய சிறையில் அடைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விடுவிக்கப்பட்ட மாலுமிகளை பாதுகாப்பாக இந்தியாவில்

போது உடலை நீரேற்றத்துடன் வைத்திருப்பது முக்கியம். வெயிலில் செல்லும் போது மறக்காமல் தண்ணீர் கொண்டு செல்லுங்கள். தேவைப்படும் மற்றவர்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுங்கள். குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் வெளியில் வேலை செய்பவர்கள், கடும் வெப்பத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்கள், வெப்ப சோர்வின் எச்சரிக்கை அறிகுறிகளை யாரும் புறக்கணிக்க கூடாது, ஏனெனில் அது விரைவாக ஆபத்தானதாக மாறி வெப்ப பக்கவாதத்தை கூட வழிவகுக்கும். தலை சுற்றல், குமட்டல், அதீத சோர்வு போன்ற வெப்ப சோர்வின் அறிகுறிகளை கவனியுங்கள். உங்களை சுற்றியுள்ள ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் பலவீனமாக உணர்ந்தாலோ தலைவலி ஏற்பட்டாலோ உடனடியாக அவர்களை குளிர்ச்சியான நிழலான இடத்திற்கு அழைத்துச் செல்ல உதவுவது சிறந்தது. வெயிலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்ணீர் ORS கொடுத்து உதவுங்கள். வயதான பெற்றோர், தாத்தா, பாட்டி, அன்பு கூறியவர்களை தொலைபேசியில் அழைத்து நலன் விசாரியுங்கள். அவர்களுக்கு போதுமான தண்ணீர் குடிக்கவும், நண்பர்கள் உச்சிவெயில் நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்க்கவும், குடித்த போதெல்லாம் ஓய்வெடுக்கவும் நினைவுபடுத்துங்கள். வீட்டின் பால்கனிகள், மொட்டை மாடியில் சிறிய கிண்ணத்தில் வைக்கப்படும் தண்ணீர் தாமதமாக இருக்கும் ஒரு பறவைக்கு தாகமாக இருக்கும் ஒரு பறவைக்கு உயிர்நாடியாக மாறும். இவ்வாறு பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் கோடை காலம் என்றாலே பலருக்கும் மாம்பழம் தான் நினைவுக்கு வரும். ஆனால் வெயில் அதிகரிக்கும் போது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் மற்றொரு பழமும் உண்டு. அதுதான் நொங்கு. இது இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. மேற்கு வங்காளத்தில் தால் என்று இது அறியப்படுகிறது. இதன் மென்மையான ஜெல்லி போன்ற சுளியை பயன்படுத்தி கோடைகால பானங்களை தயாரிக்கலாம். தமிழ்நாட்டில் நொங்கு பாயசமும் உண்டு. மேற்கு வங்காளம், ஒடிசா ஆகிய மாநிலங்களில் இதன் கூளை கொண்டு தால் போரா எனும் போண்டா வகை பலகாரம், கீர் போன்றவை செய்யப்படுகிறது. உடல்நலம் காக்கவும் நொங்கு உதவுகிறது. நீர்ச்சத்து நிறைந்தது. நொங்கில் அதிக அளவு தண்ணீர் உள்ளது. சோடியம், பொட்டாசியம் போன்ற தாதுக்களும் உள்ளது. இவை இயற்கை எலக்ட்ரோலைட்டுகளாக மாறி உடல் வறட்சியை தடுக்கிறது, உடலுக்கு ஆற்றல் தருகிறது. நொங்கில் உள்ள இயற்கை சர்க்கரையும் விட்டமின் B1, B2 ஆகியவையும் நாம் உண்ணும் உணவை உடலுக்கு தேவையான ஆற்றலாக மாற்ற உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. நொங்கில் உள்ள வைட்டமின் சி உடலில் வெள்ளை ரத்த அணுக்களை உற்பத்தி செய்து நோய் தொற்றுக்கு எதிராக போராட உதவுகிறது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய், இதய நோய் அபாயங்களை குறைக்கிறது, வயிற்று பிரச்சனையை குறைக்கிறது, கோடையில் ஏற்படும் நெஞ்செரிச்சல், வயிறு உப்புசம் ஆகியவற்றை குணமாக்குகிறது, வயிற்றை குளிர்ச்சியாக்கி உணவு எளிதில் செரிமானமாக உதவுகிறது. நொங்கில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை சரி செய்யும். சென்னையில் ஆபனத்தங்கத்தின் விலை 7 ரூபாய் 1200 குறைந்து 116,000 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபனத்தங்கத்தின் விலை கிராமுக்கு 150 குறைந்து 14,500 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை கிராமுக்கு 5 குறைந்து 285 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். இஸ்ரேல் ஹமாஸ் ஆயுத பிரிவின் புதிய தலைவரை தாக்குதலில் கொண்டதாக தெரிவித்துள்ளது. 2023 அக்டோபர் 7 தாக்குதலுக்கு காரணமான அனைவரையும் துடைத்து ஒழிக்க கடப்பாடு கொண்டுள்ளதாக இஸ்ரேலிய தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் கூறுகின்றார். முகமது ஆடே என்பவர் ஹமாஸ் கிளர்ச்சி குழுவின் ஆயுத பிரிவின் தலைவர் என்று நம்பப்படுகிறது. நெடுங்காலமாக அவர் வீவு பிரிவில் தலைவராக இருந்தவர். அவர் கொல்லப்பட்டதாக வந்துள்ள அறிவிப்புக்கு ஹமாஸ் இதுவரை கருத்துரைக்கவில்லை. இஸ்ரேல் தென் லெபனானின் பெரும் பகுதியிலிருந்து வெளியேற பொதுமக்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. அந்த இடங்களை போர் நடக்கும் பகுதிகளாக இஸ்ரேலிய ராணுவம் வகைப்படுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா மீது புதிய தாக்குதல்களை நடத்த ராணுவம் திட்டமிடும் வேளையில் மக்களை வெளியேறும்படி அது கேட்டுக்கொண்டுள்ளது. சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வந்ததிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கும் ஆகப்பெரிய அளவிலான வெளியேற்ற உத்தரவு இதுவாகும். லெபனானின் சுமார் 14 விழுக்காட்டு இடத்தை அது உள்ளடக்கியுள்ளது. ஹிஸ்புல்லா சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து மீறுவதாக இஸ்ரேலிய ராணுவம் குற்றம் சாட்டுகிறது. கடுமையான பதிலடி கொடுக்கப் போவதாக கூறியிருக்கிறது. இஸ்ரேல் சண்டை நிறுத்தத்தை மீறுவதாக ஹிஸ்புல்லாவும் குற்றம் சாட்டுகிறது. அமெரிக்கா ஈரான் போரில் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயற்படுவது மிகவும் சிக்கலானது என்று அமெரிக்காவின் ஆளும் குடியரசுக் கட்சியின் மூத்த செனட்டர் லிட்சே கிரஹாம் தெரிவித்துள்ளார். ஈரான் போரில் மத்தியஸ்தம் செய்யும் நாடுகள் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைய அமெரிக்க அதிபர் டிரம்ப் அண்மையில் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளுக்கு இடையே தூதரக பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் பாகிஸ்தான் இணையாது என அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜா ஆசிப் மறுத்துள்ளார். இதனையடுத்து செனட்டர் லின்சே கிரஹாம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இஸ்ரேல் மீது பாகிஸ்தான் கொண்டுள்ள பகைமை மாறாது. ஈரான் ராணுவ விமானங்கள் பாகிஸ்தானில் விமானப்படை தளங்களில் நிறுத்தப்பட்டிருந்தது
மறக்க முடியாத உண்மை. இத்தகைய சூழலில் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயற்படுவது நடுநிலையாக இருக்காது என்று

0: அறிவுறுத்தினார். ஹோர்முஸ் நீரிணையில் தென்கொரிய சரக்கு கப்பல் மீது ஈரானிய ஏவுகணை பாய்ச்சப்பட்டதா என்பதை விசாரிக்க சோல் ஈரானிய தூதரை அழைத்துள்ளது. அந்த சம்பவத்துக்கு ஈரானுக்கும் தொடர்பில்லை என்று அந்த நாட்டு தூதர் கூறியிருந்தார். கப்பலுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். ஆனால் கப்பலை தாக்கியது அநேகமாக ஈரானிய ஏவுகணை தான் என்று விசாரணையாளர்கள் கூறுகின்றனர். இந்த மாதம் 4ஆம் தேதி தென்கொரியாவின் HMM நாமோ கப்பலை நோக்கி 2 ஏவுகணைகள் பாய்ச்சப்பட்டிருந்தது. சம்பவம் நேர்ந்தபோது கப்பலில் 24 பணியாளர்கள் இருந்துள்ளனர். முதல் ஏவுகணை செயலிழந்தது. இரண்டாவது கப்பலின் பெரிய தீயை ஏற்படுத்தியது. அதில் ஒருவர் காயமுற்றிருந்தார். HMM நாமோ கப்பல் தற்போது ஐக்கிய அரபு சிற்றரசுகளில் சீர் செய்யப்பட்டு வருகிறது. நவீன போர் சூழலுக்கு ஏற்ற வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பீரங்கி ஏவுகணைகளை வடகொரியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் அணு ஆயுதத்தை திறன்களை தீவிரமாக மேம்படுத்தி வரும் வடகொரியா தற்போது தனது ஆயுத கிடங்குகளை அதிநவீனமாக மாற்றி வருகிறது. வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் முன்னிலையில் இந்த அதிநவீன ஆயுதங்களின் சோதனைகள் நடத்தப்பட்டது. இது குறித்து பேசிய அதிபர் கிம் ஜோங் உன், நவீன போர் சூழலுக்கு ஏற்ப ஆயுதங்களும் தானியங்கி ஏவுதள அமைப்புகளும் வெற்றிகரமாக மேம்படுத்தப்பட்டு ராணுவத்தின் போர் ஆற்றல் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வடகொரியா தனது ஏவுகணைகளில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை பொது வழியில் அதிகாரப்பூர்வமாக குறிப்பிட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். நிகழ்நேர தரவுகளை பயன்படுத்தி இலக்குகளை கண்டறிந்து துல்லியமாக தாக்குவதற்கு இந்த AI தொழில்நுட்பம் உதவுகிறது. தென்கொரிய எல்லையோர பீரங்கி படைகளில் நிலைநிறுத்தப்பட உள்ள இந்த நவீன ஏவுகணைகள் துல்லியமான வழிகாட்டுதல் மற்றும் AI கட்டுப்பாடுகளுடன் 100 கிலோமீட்டர் தூர இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வடகொரிய எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் தென்கொரிய தலைநகர் சியோல் அமைந்துள்ளதால் இந்த சோதனை பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயினில் ஆளும் சோசியலிச கட்சியின் தலைமையகத்தில் அந்த நாட்டு போலீசார் நேற்று சோதனை நடத்தியுள்ளனர். கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நீதித்துறை வழக்குகளில் முறைகேடாக தலையிட முயன்ற கட்சியின் முன்னாள் உறுப்பினர் லேரே டினிசுக்கு தொடர்புடைய நிதி மோசடி புகாரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனை குறித்து அந்த நாட்டு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் ஆளும் கட்சியை பாதிக்கக்கூடிய நீதித்துறை நடவடிக்கைகளை முடக்கும் நோக்கில் செயற்பட்ட குழுவின் பின்னணி குறித்து விசாரணை நடத்த முக்கிய ஆவணங்கள் மற்றும் பின்னணி பதிவுகளை பறிமுதல் செய்ய சோதனைக்கு உத்தரவிடப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே போப் லியோவை சந்திக்க வத்திகான் சிட்டிக்கு சென்றுள்ள ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் இத்தாலியின் ரோம் நகரில் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அப்போது அவர் கூறுகையில், நாங்கள் நீதித்துறையை மதிக்கிறோம், முழு ஒத்துழைப்பு வழங்குவோம். கட்சி தரப்பில் ஏதேனும் தவறான நடத்தைகள் கண்டறியப்பட்டால் எப்போதும் போல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பங்களாதேஷில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமுடியை ஒத்த பொன்னிற உரோம கன்றை கொண்ட அரிதான வெள்ளை எருமை ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து தியாக திருநாள் குர்பானிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தியாக திருநாள் வழிபாட்டுக்காக இந்த எருமை ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்டிருந்தது. எனினும் இதன் தனித்துவமான தோட்டம் காரணமாக சமூக ஊடகங்களில் இதன் புகைப்படங்களும் காணொலிகளும் வேகமாக பரவி நாடு முழுவதும் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமுடி அமைப்பு போன்ற பொன்னிற உரோமத்தை கொண்டிருப்பதாலேயே இதற்கு டொனால்டு டிரம்ப் என பெயரிடப்பட்டதாக அதன் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். சுமார் 700 கிலோகிராம் எடையை கொண்ட இந்த அரிதான வெள்ளை எருமையை நேரில் பார்ப்பதற்கு அது வைக்கப்பட்டிருந்த பண்ணைக்கு பல பகுதிகளிலிருந்தும் பெருமளவிலான மக்கள் திரண்டு வர தொடங்கியிருந்தனர். இந்த நிலையில் பண்ணையில் மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்ததை அடுத்து பாதுகாப்பு மற்றும் கூட்ட நெரிசல் மேலாண்மை காரணங்களுக்காக பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் அதிகாரிகள் எருமையை பலியிடுவதற்கு பதிலாக அதனை தலைநகர் டாக்காவில் உள்ள தேசிய விலங்கியல் பூங்காவிற்கு மாற்றுவதற்கு தற்போது ஏற்பாடு செய்துள்ளதாக இந்திய ஊடக செய்தி வெளியிட்டுள்ளன. லாவோஸில் வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் கடந்த ஒரு வாரமாக சிக்கியிருந்த 7 பேரில் 5 உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய 2 தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. லாவோஸ் தலைநகர் வியட்நான் வடகிழக்கு சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள குகைக்குள் 7 கிராமவாசிகள் தங்கத்தையும் பன விலங்குகளையும் தேடிச் சென்றுள்ளனர். அப்போது பெய்த கனத்த மழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குகையில் இருந்து வெளியேறும் பாதை மறைக்கப்பட்டதால் அவர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டுள்ளனர். அவர் குகை வாசலிலிருந்து சுமார் 300 மீட்டர் தூரத்தில் சிக்கிக் கொண்டிருக்கலாம் என்று முன்னதாக கணிக்கப்பட்டிருந்தது. குகைக்குள் சேரும் சாதியமாக காணப்படும் குறுகிய பாதை வழியாக மீட்பு பணியாளர்கள் தவழ்ந்து செல்வதை அழுக்கு பகிர்ந்த காணொலியில் காண முடிவதாக பிபிசி செய்தி வெளியிட்டிருந்தது. இதற்கு முன்னர் 2018 தாய்லாந்தின் சியாங் ராய் மாநிலத்தில் உள்ள வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் சிக்கிக்கொண்ட 12 சிறுவர்களும் அவர்களது பயிற்றுவிப்பாளரும் மீட்கப்பட்டிருந்தனர். அந்த மீட்பு நடவடிக்கையில் உலகம் முழுவதிலிருந்து 1000 நிபுணர்கள் ஈடுபட்டிருந்தனர். அந்த சம்பவம் உலக மக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்ந்திருந்தது. அந்த சம்பவத்தின் அடிப்படையில் சில திரைப்படங்களும் ஆவணப்படங்களும் தயாரிக்கப்பட்டிருந்தன. அமெரிக்காவில் வெள்ளத்தில் கார் சிக்கிக்கொள்ள நல்ல வழியாக காரில் குழந்தையை அதிகாரிகள் காப்பாற்றிய காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஒரு பகுதியில் வெள்ளம், அதை கடந்து சென்று விடலாம் என்ற நம்பிக்கையில் காரை ஓட்டினார் ஒருவர். பாய்ந்தோடும் தண்ணீருக்குள் முன் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரை தள்ளத் தொடங்கியதும் வெள்ளம் நல்ல வழியாக அதிகாரிகள் உதவிக்கு வந்தனர். சமூக ஊடகத்தில் பிவில் நகர காவல்துறையினர் பகிர்ந்த காணொலியில் நடந்ததை பார்க்க முடிகிறது. அதிகாரி தண்ணீரில் இறங்கி காரை நோக்கி செல்கிறார். அவர் கார் கதவை திறந்தபோது ஓட்டுநர் பீதி அடைகின்றார். அவர் தம்முடைய குழந்தையை அதிகாரியிடம் ஒப்படைத்திருக்கிறார். குழந்தை மலையில் நனைந்து விடாமல் இருக்க இன்னமொரு அதிகாரி சட்டியை வைத்து குழந்தையை மறைக்கிறார். அதிகாரிகள் காரில் இருந்த மற்றவர்களுக்கும் உதவியதாக பிவில் காவல்துறை கூறுகிறது. பிவில் நகரில் அண்மை நாட்களாக கனமழை பெய்கிறது. வெள்ளம் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருப்பதாக அரசாங்கம் எச்சரித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் வெயில் சுட்டரிக்கிறது. பல நாடுகளில் வரலாறு காணாத வெப்பம் நிலவுவதாக கூறிய ஐக்கிய நாட்டு நிறுவனம் இது பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் என்று கூறுகிறது. பிரிட்டன், பிரான்ஸ், போர்த்துகல், இத்தாலி, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் மக்கள் கடுமையான சூட்டை எதிர்கொள்கின்றனர். தென் பிரான்சில் வெப்பத்தால் இந்த வாரம் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். பாரிஸின் வீடில்லாதோர் தற்காலிக புகலிடங்களில் கூடுதல் இடம் வேண்டும் என்று ஆர்ப்பரிக்கின்றனர். லண்டனில் வெப்பநிலை இதுவரை இல்லாத அளவு 35 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது. இத்தாலியில் அவசரகால நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மதியம் 12:30 முதல் மாலை 4 மணி வரை வெளிப்புற வேலைகளுக்கு அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். ஆசியாவின் பல பகுதிகள் கடும் வெப்பத்தால் வாடுகின்றது. சீனா, ஜப்பான், தென்கொரியா, தாய்லாந்து, இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் வெப்பநிலை உச்சத்தை தொட்டுள்ளது. உலகின் ஆக வெப்பமான நகரங்களின் பட்டியலில் முதல் 45 இடங்களில் வந்தவை அனைத்தும் இந்திய நகரங்கள். சில பகுதிகளில் வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸுக்கும் 47 டிகிரி செல்சியஸுக்கும் இடையே பதிவாகியிருக்கிறது. தெலுங்கானா மாநிலத்தில் மட்டும் 16 பேர் வெப்பத்தால் உயிரிழந்துள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். வெப்பம் நீடிப்பதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என்று ஆபத்தும் குறித்து அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். வியட்நாமிலும் கடும் வெப்பம் நிலவுகிறது. ஹனோய் நகரில் வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸை கடந்துவிட்டது. மின்சாரத்திற்கான தேவை அதிகரித்திருப்பதால் மின் தடைகள் ஏற்படுகிறது. ஜூலை மாதம் வரை வெப்பம் நீடிக்கலாம் என்று நிலைமை மோசமாகலாம் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் கோலாக்கள் நீண்ட நேரம் நீடிக்கும் வெப்பத்தால் உயிரிழக்கும் அபாயம் அதிகரிப்பதாக புதிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கிட்டத்தட்ட 12,000 கோலாக்களை கொண்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்வு நடத்தப்படுகிறது. 7 நாட்கள் தொடர்ந்து வெப்பநிலை சராசரியாக 27 டிகிரி செல்சியஸை எட்டியபோது கோலாக்கள் நோய்வாய்ப்படும் அல்லது மடியும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. 30 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பம் நீடித்தால் அந்த அபாயம் 3.5 மடங்கு வரை அதிகரிப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். வெப்பத்தை தணிக்க கோலாக்கள் மரங்களை அணுகுகின்றது. அடர்ந்த மரங்கள் கொண்ட வனப்பகுதிகளை நாடுகின்றன. இருப்பினும் நீண்டகால வெப்பம் அவற்றின் உடல் நலனை கடுமையாக பாதிக்கிறது. இப்போதே அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஏற்கனவே சுருங்கி வரும் கோலா இனங்கள் அழிவின் விளிம்புக்கே சென்றுவிடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். மலேசியாவின் நெஹிரி செம்பிலான் மாநிலத்தில் 11 மாத பேரப்பிள்ளையின் மரணம் தொடர்பில் 54 வயது பாட்டி கைதாகியுள்ளார். அந்த பெண் குழந்தை சவர்க்கார தண்ணீர் இருந்த வாளிக்குள் மூழ்கி அசைவற்ற நிலையில் கிடந்துள்ளது. சம்பவம் நடந்த நாளன்று காலை 9 மணிக்கு குழந்தையை பாட்டி வீட்டில் விட்டுவிட்டு பெற்றோர் வேலைக்கு சென்றது தொடக்க கட்ட விசாரணையிலிருந்து தெரிய வருகிறது. பாட்டி குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு வீட்டு வேலைகளை செய்ய சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து பார்த்தபோது குழந்தை தொட்டிலில் இல்லை. வீடு முழுவதும் குழந்தையை தேடிய பாட்டி வீட்டுக்கு பின்னால் வாளிக்குள் குழந்தை மூழ்கி கிடப்பதை கண்டுள்ளார். குழந்தை தலைகுப்பற கிடந்தது. பாட்டி உடனே குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தார். குழந்தை மரணமடைந்து விட்டதை மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளனர். பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. முடிவுகள் இன்னும் வெளிவரவில்லை. சிறார் சட்டத்தின்படி சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. சிறார் சட்டத்தின் கீழ் குற்றவாளிகளுக்கு அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை அல்லது 5,000 ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். வேகமாக அதிகரித்து வரும் உற்பத்தியின் காரணமாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளில் பிளாஸ்டிக் கழிவுகளின் அளவு 2 மடங்கிற்கு மேலாக அதிகரிக்கக்கூடும் என்று அண்மையில் வெளியான ஆய்வு தெரிவிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சக்கணக்கான தொன் பிளாஸ்டிக் கழிவுகள் நிலம், ஆறுகள் மற்றும் கடல்களில் கலந்து வருகிறது. மறுசுழற்சி உள்ளிட்ட புதிய அணுகுமுறைகள் இந்த பிரச்சினையின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க தவறிவிடுகிறது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மகளிர் கிரிக்கெட் ஏ அணியில் இடம் பிடித்துள்ள மன்னார் மாவட்டம் பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த வீராங்கனை சதீஷ்குமார் சஜீந்தினியை வரவேற்கும் விசேட நிகழ்வு இன்று வியாழக்கிழமை காலை மன்னார் அரச பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. பேசாலை புனித பேட்ரிமா மகாவித்யாலய பாடசாலை நிர்வாகம் மற்றும் பாளைய மாணவர் சங்கம் ஆகியன இணைந்து இந்த வரவேற்பு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. மன்னார் அரச பேருந்து நிலையத்தில் வைத்து வீராங்கனை சஜீந்தினி மற்றும் வருகை தந்த விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க மன்னார் பஜார் பகுதியூடாக மாவட்ட செயலகம் வரை அவர்கள் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டிருந்தனர். மாவட்ட செயலகத்தில் வைத்து மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் வீராங்கனை சஜீந்தினியை பொன்னாடை போத்தி நினைவு பரிசு வழங்கி பாராட்டி பல கௌரவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் தனது சொந்த கிராமமான பேசாலைக்கு ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். மன்னார் பேசாலை 4ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் சஜீந்தினி பேசாலை புனித பேட்டிமா மகாவித்யாலயத்தின் பழைய மாணவியும் ஆவார். இலங்கை மகளிர் கிரிக்கெட் ஏ அணியில் இடம் பிடித்துள்ள இவர் அண்மையில் நடைபெற்ற இலங்கை மற்றும் நியூசிலாந்து ஏ மகளிர் அணிகளுக்கிடையிலான கிரிக்கெட் தொடரிலும் பங்கேற்று விளையாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் அதிவேக ஓட்டப்பந்தய வீரர் என பெயர் பெற்ற உசைன் போல்ட் உலக சாதனையை முறியடிப்பவருக்கு $10 மில்லியன் பரிசு தொகை காத்திருக்கிறது. 2009 ஆம் ஆண்டு ஜமைக்காவைச் சேர்ந்த போல்ட் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை 9.58 வினாடுகளில் முடித்து உலக சாதனை படைத்திருந்தார். அது யாராலும் எட்ட முடியாத இலக்காக கருதப்படுகிறது. அந்த ஆண்டு நடைபெறவுள்ள என்ஹாஸ்ட் கேம்ஸ் விளையாட்டின் போது இந்த சாதனையை முறியடித்தவருக்கு பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று ஏற்பாட்டாளர்கள் கூறினர். என்ஹாஸ்ட் கேம் முதல் முறையாக அமெரிக்காவில் நேற்று தொடங்கியது. தடை செய்யப்பட்ட மருந்துகளை பயன்படுத்தும் விளையாட்டாளர்கள் அதில் கலந்து கொள்ளலாம். அதனால் அதில் விளையாட்டாளர்கள் புரியும் சாதனைகள் அதிகாரத்துவ சாதனை புத்தகத்தில் இடம்பெற மாட்டாது. IPL 2026 எலிமினேட்டர் சுற்றில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 47 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒட்டியர் 2வது சுற்று போட்டி நேற்று போலந்து வீராங்கனை இஹா ஸ்வியாடெக் சுவிட்சர்லாந்து வீராங்கனை ஃபெலிண்டா ஃபென்சிக் அபார வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு முன்னேறினர். நோர்வே செஸ் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குஹேஸ் 2வது சுற்று போட்டியில் அமெரிக்க வீரர் பேஸ்லி ஜோவிடம் தோல்வியடைந்தார். நோர்வே செஸ் போட்டிகள் ஆஸ்லோ நகரில் நடைபெற்று வருகிறது. 2வது சுற்று போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய கிராண்ட் மாஸ்டரும் நடப்பு உலக செஸ் சாம்பியனுமான குஹேஸ் அமெரிக்க வீரர் பேஸ்லி ஷோவுடன் மோதியிருந்தார். இந்த போட்டியில் எதிர்பாராத விதமாக தோல்வியை தழுவிய குஹேஸ் பேஸ்லி ஷோவுடன் இணைந்து 2.5 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். மற்றொரு போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா, பிரான்ஸ் கிராண்ட் மாஸ்டர் அலிரிசா புரோஸ்ஜா அவருடன் மோதியிருந்தார். இந்த போட்டியில் சிறப்பாக ஆடிய பிரக்யானந்தா வெற்றி பெறும் நிலையில் இருந்தார். இருப்பினும் அவர் செய்த சில தவறுகளால் அலிரிசா வெற்றி வகை சூடினார். இதனையடுத்து அலிரிசா 6 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார். பிரக்யானந்தா நோர்வியைச் சேர்ந்த உலகின் நம்பர் 1 வீரர் மேக்னஸ் ஹால்சன் தலா 1.5 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் உள்ளனர். ஆசிய விளையாட்டு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற முதல் வீரரும் விளையாட்டுத்துறையில் சிறந்த நிர்வாகியுமான ராந்தீர் சிங் டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 79. அவருக்கு மனைவி வினிதா மற்றும் 3 மகள்கள் உள்ளனர். கடந்த 2024 ஆம் ஆண்டு ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில் தலைவராக 4 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் சமீபத்தில் உடல்நலக் குறைவு காரணமாக அந்த பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இதற்கு முன் 1991 ஆம் ஆண்டு முதல் 2015 வரை ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில் பொது செயலாளராக அவர் பணியாற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலி 101 இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாட்டாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 381.77 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 111.47 ரூபாயாகவும் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 329.55 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 96.11 ரூபாயாகவும் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 417.64 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 121.63 ரூபாயாகவும் ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுன் இலங்கை பெறுமதியில் 441.80 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 128.57 ரூபாயாகவும் ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 228.27 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 69.39 ரூபாயாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது டிஆர்டி தமிழின் இரவு பிரதான செய்திகளோடு. இரவு பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலகம் இணையதளத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸில் ஆஷபிளில் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.
1: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது இங்க போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாச்சப்பலில்
4: 11 à 13 rue Caille 75 Midi Paris
3: விடி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனேஸ் சாசலில்
4: 5 rue Marcel Cerdan 95140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நேரம் சரியாக 10:43. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலியில் தொடர்கிறது அரசியல் சமூகமடி. இன்று அரசியல் சமூகமடியானது மறு ஒலிபரப்பாகவே இடம்பெறுகிறது.
1: மதிப்புக்குரிய திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வான்களிலே காத்திருக்கின்றார். இன்றைய தேர்தல் நிலவரங்கள் தொடர்பாக, பொது தேர்தல் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அவரை வான்களிலே இணைத்துக் கொள்ளுகின்றோம், வரவேற்கின்றோம். வணக்கம் திரு தேவானந்தா அவர்களே.
2: வணக்கம்.
1: சரி, உங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த வானொலியிலே பல தடவைகள் உரையாடி இருக்கிறீர்கள். ஒரு நாள் உங்களுடைய உரையாடல் கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்கள் கூட நீங்கள் உரையாடி இருக்கிறீர்கள். இப்பொழுது பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு மத்தியில் இந்த அதிகாலை பொழுதிலே, அதுவும் இலங்கையை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் இப்பொழுது 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த நேரத்திலும் இந்த பேட்டிக்காக நீங்கள் கண்விழித்து பார்த்திருக்கிறீர்கள். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் கடந்து வந்த அரசியல் பாதையிலே சாதித்தவையவை, சாதிக்காமல் விட்டவை எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதான் நீங்கள் சாதிக்க நினைத்தும் சாதிக்க முடியாமல் போனவை, சாதித்தவை என்ன என்று சொல்ல முடியுமா?
2: அதாவது தமிழ் பேசும் மக்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் ஆயுதம் தூக்கி போராடினாங்கள். ஆயுத போராட்டத்திற்கு ஊடாகத்தான் எங்கட மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற வகையில தான் அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தினாங்கள். ஆனால் துரவஸ்தவசமாக அந்த போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பி விட்டது. ஏனென்று சொன்னால் இந்த சகோதர படுகொலைகளுக்கு ஊடாக இயக்கங்களுக்குள்ளும் இயக்கங்களுக்கு இடையிலேயும் ஏற்பட்ட முரண்பாடுகளை தீர்த்து கொண்ட முறைமை காரணமாக, வன்முறை அல்லது கொலை இதுகளுக்கூடாக பலவீனப்பட்டு திசை திரும்பிய காலகட்டத்தில் தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அப்ப நாங்கள் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கூடாக நாங்கள் எங்கள்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்ற எண்ணத்தில், அந்த நம்பிக்கையில் நாங்கள் செயல்பட்டிருந்தோம். ஆனால் அந்த அந்த அந்த அந்த வாய்ப்பு அந்த வாய்ப்பை தமிழ் மக்களுடைய தரப்பில் அது சரியாக பயன்படுத்தப்படவில்லை. ஒரு தரப்பினர் அதை மறுதளித்திருந்தனர், இன்னொரு பகுதியினர் அதை ஏற்றிருந்தும் அதை சரியாக முன்னெடுக்கவில்லை. இதனால் 1987 இன்று வரை எங்கட மக்களுடைய பிரச்சனை ஒரு தீரா பிரச்சனை ஆகி கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில நான் 86 மே மாதம் இந்தியாவுக்கு போக வேண்டிய நிலைமை வந்திருந்தது. ஒன்று, நான் பங்கெடுத்திருந்த இபிஆர்ல ஃபண்ட அமைப்புக்குள் ஏற்பட்டிருந்த உள் முரண்பாடுகள் காரணமாக தலைமைத்துவத்தில் இருந்த பெரும்பான்மையானவர்கள் இந்தியாவில் இருந்தபடியினால், தமிழ்நாட்டில் இருந்தபடியினால் அவர்களோடு கலந்துரையாடி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண யோசித்திருந்தேன். ஆனா பொதுவாக இயக்கங்கள் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வன்முறை கூடாக படுகொலைகள் கூடாகத்தான் தீர்த்து கொள்கின்ற ஒரு கலாச்சாரத்தை முன்னெடுத்திருந்த பொழுது நான் அதுக்கு மாறாக எடுத்த நிலைப்பாடு காரணமாகத்தான் நான் அங்கு சென்றிருந்தேன். துரவசமாக அது சரிவரவில்லை. அதே நேரத்தில் சக இயக்க தலைமைகளோடு கலந்துரையாடி ஒரு புது வேலை திட்டத்திற்குள் செயல்பட்டு நாட்டை மக்களையும் விடுவித்த பிறகு அவர்கள் தங்களுடைய கொள்கையை மக்கள் மத்தியில் அவரவர்கள் தங்களுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியில் வைத்து மக்களுடைய தெரிவுக்கு பின்னால் அவர்கள் தொடர்ந்து செயல்படலாம் என்ற சித்தாந்த அடிப்படையில தான் நான் அதை முன்னெடுத்திருந்தேன். நான் அதுவும் துரவசமாக சரிவரவில்லை. அதன் பின்பு நான் 90ஆம் ஆண்டு கொழும்புக்கு சென்ற பொழுது ஒரு மாற்று கருத்தை, ஒரு மாற்று கொள்கையை, மாற்று வேலை திட்டத்தை முன்னெடுத்திருந்தேன். அதாவது மத்தியில கூட்டாட்சி, அத மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி என்றும் அதை அடைவதற்கான வேலை திட்டமாக தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, நாடாளுமன்ற ஜனநாயகம், தேசிய நல்லிணக்கத்துக்கு ஊடாகத்தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்ற கொள்கையோடு வேலை திட்டத்தோடு முன்னெடுத்து இன்று வரை வருகின்றேன். ஆனால் இபிடிபிக்கு போதிய ஆசனங்கள் கிடைக்காததினால் என்னால் இந்த இலக்குகளை அடைய முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. வர இருக்கின்ற இந்த தேர்தலில் இவற்றை முன்வைத்து 4-5 ஆசனங்களை எதிர்பார்க்கின்றேன். அவ்வாறு அந்த ஆசனங்கள் எனக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் நான் நிச்சயமாக அந்த இலக்கை அடையலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு என்னுடைய அரசியல் செயல்பாடுகளை நான் தொடர்ந்து வருகின்றேன்.
1: நீங்கள் ஆரம்பத்திலேயே ஆயுத போராட்டம் தொடர்பாக நீங்கள் ஒரு போராளியாக இருந்தீர்கள், பரஸ்பரத்திலே சென்று பயிற்சி பெற்றீர்கள். அந்த நேரத்தில் ஆயுத போராட்டம் கட்டாயமாக அவசியம் என்ற முடிவுக்கு ஏன் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது? இன்று கிடைத்திருக்கின்ற ஆழ்ந்த அனுபவங்களின் மாதிரியாக அன்று கிடைக்காமல் போனதா, அல்லது இதற்காக அன்று ஒரு ஆயுத போராட்டம் அவசியம், அதனுடைய பின்விளைவுகள் பற்றி யாருமே எடுத்து சொல்லவில்லையா, சிந்திக்கவில்லையா?
2: அந்த காலகட்டத்தில் எங்களோட வயது காரணமாக அல்லது எங்களுடைய அனுபவமின்மை காரணமாக
1: அல்லது மிதவாத அரசியல்வாதிகள் மன்னிக்க வேண்டும், அல்லது அந்த நேரத்தில் இருந்த மிதவாத அரசியல்வாதிகளுடைய உணர்ச்சிகரமான பேச்சுக்கள் உணர்ச்சிகளை தூண்டியதா?
2: அதுவும் அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வயது காரணமாக அனுபவம் போதாததன் காரணமாக நீங்க சொன்னது போல அவ்வாறான ஒரு கோஷங்களுக்கும் நாங்கள் அப்பொழுது ஈடுபட்டிருந்தோம். நான் 1978ஆம் ஆண்டு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்திற்கு பயிற்சிக்கு போயிருந்தேன். 2 தடவை போயிருந்த நான் 78லையும் பிறகு 84ஆம் ஆண்டும் நான் சென்றிருந்தேன். முதல் தடவை நான் பயிற்சிக்கு சென்றதும் பிறகு 2ஆம் தடவை நான் இபிஆர்எஃப்ல இருக்கக்கூடிய தோழர்களையும் அழைத்து சென்றிருந்தேன். அப்ப நான் அந்த பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தை அன்று அவதானித்த பொழுது அந்த போக்குகள் அந்த போராட்டத்தை வெற்றியை நோக்கி கொண்டு செல்லாது என்ற ஒரு பதிவு எனக்கு அன்று ஏற்பட்டிருந்தது. அந்த வகையில் நான் திரும்பி இலங்கைக்கு வருகின்ற பொழுது எங்களுடைய போராட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் ஒரு எண்ணத்தோடு தான் நான் வந்திருந்தேன். ஆனால் துரவசமாக என்னால் அது முடியவில்லை. ஆனால் திரும்ப 90ஆம் ஆண்டு கொழும்புக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு மாற்று கொள்கை ஒரு மாற்று வேலைத்திட்டத்துடன் தான் நான் சென்றிருந்தேன். இன்று அதை நோக்கித்தான் நான் முன்னோக்கி செல்லுகின்றேன்.
1: அவர்களுடைய போராட்டம் இன்றும் தொடர்கிறதானே, எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்தார்கள், எத்தனையோ இழப்புகளை சந்தித்தார்கள், ஆனால் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டுதானே இருக்கு.
2: ஆனால் என்னுடைய அனுபவத்துல இல்லாட்ட என்னுடைய பார்வையில நான் 78 ஆண்டு அந்த நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது அது வெற்றியை நோக்கி போகாது என்ற ஒரு கணிப்பு என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. இன்று நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் தினமும் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்படுகின்றனர், சொத்துக்கள் சேதமாக்கப்படுகின்றது, ஒரு முழு அழிவை நோக்கி செல்கின்றதாகத்தான் நான் இன்றும் அதை கணித்துக் கொண்டிருக்கின்றேன். கனபடியினால் அப்பொழுதே நாங்கள் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்ட பொழுது அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி இருப்போமாக இருந்தால் நாங்கள் நடைமுறையிலேயே சுயநிர்ணய உரிமையை பெற்றிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது. ஆனால் துரவசவசமாக தமிழருடைய தரப்புல அந்த பிரச்சனைகளை சரியாக கையாளவில்லை. நான் அடிக்கடி சொல்வது உண்டு இந்த கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை, அதாவது அது இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், அல்ல சர்வதேச சமூகமாக இருக்கலாம், அவர்கள் எல்லாம் தங்களுடைய நலன்களில் இருந்து கொண்டுதான் பிரச்சனையை பார்ப்பார்கள். நாங்கள்லாம் எங்கட நலன்களை முன்னிறுத்தி இந்த பிரச்சனைகளை அணுக வேணும் என்று சொல்லி, ஆனா துரவசவசமாக தமிழருடைய தரப்புல சரியாக பார்க்கப்படே இல்லை. அதனாலதான் நாங்கள் இந்த ஒரு தீராத பிரச்சனையாக எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இப்ப நான் சொல்லுகின்ற வழிமுறை, அதாவது தேசிய நீரோட்டத்துல கலந்து கொள்வதற்கூடாக நாடாளுமன்ற ஜனநாயகம் தேசிய நல்லிணக்கத்திற்கூடாக, ஆனா இது என்னுடைய இந்த வழிமுறை எனக்கு நிரம்ப வெற்றிகளை தந்திருக்கின்றது. பல சாதனைகளை நாங்கள் சாதித்திருக்கின்றோம். எந்த தமிழருடைய தரப்பிலையும் சாதிக்க முடியாதவற்றை அல்ல செய்ய முடியாதவற்றை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக 30 வருஷம் நான் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு நான் சென்று வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனா எனக்கு போதிய ஆசனங்கள் கிடையாது. அந்த வகையில் தான் நான் இந்த முறை எனக்கு ஒரு 4-5 ஆசனங்கள் கிடைக்குமாக இருந்தால் 1.5 வருஷத்துக்குள்ள தமிழ் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அல்ல தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அபிவிருத்திக்கான தீர்வுகளை, அதே நேரத்துல தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அரசியல் உரிமை பிரச்சனைக்கும் தீர்வு காணலாம் என்று நான் நம்புகின்றேன். இது என்னுடைய நம்பிக்கை ஒரு யதார்த்தமானது, ஒரு சாதகமானது என்றுதான் நான் இன்னும் கருதுகின்றேன். ஏனென்றால் அதற்கூடாக நாங்கள் மக்களுடைய பல வகையான பிரச்சனைகளை தீர்த்து வந்திருக்கின்றோம்.
1: நீங்கள் அந்த காலத்திலேயே உங்களுடைய தந்தையாற்ற காலத்திலே இருந்து நீங்கள் ஆயுதம் தூக்குவதற்கான காரணமாக அமைந்தது தமிழர்களுடைய பிரதேசம் பறிபோகிறது என்று சொல்லி, அன்றிலிருந்து தந்தையாற்ற காலத்திலே உங்களோட காலத்திலே பேரப்பிள்ளை என்ற காலத்திலே இருந்து அடுத்த பிள்ளை என்ற காலம் வரை சிங்களவர்கள் அவர்களிடம் ஒரு திட்டம் இருக்கிறது, அதன்படி தமிழர்களுடைய பிரதேசத்தில் குடியேற்றங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களும் தங்களுடைய காணிகள் பறிபோகிறது என்று சொல்லுகிறார். அவற்றையெல்லாம் தடுக்க முடியாத ஒரு சூழல் தானே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள், ஆயுத போராட்டம் போராட்டத்தை தொடங்கி பல்வேறுபட்ட அமைப்புகளாக இருந்து அமைப்புகளுக்கு அமைப்புகளுக்கு இடையில சண்டையை விட உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு அமைப்புக்கும் இடையில உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட சண்டைகளிலும் பலர் இறக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அன்றைய காலத்தில் இருந்து இலங்கை ராணுவமோ பல பிரதமர்களை பல ஜனாதிபதிகளை சந்தித்திருக்கிறார்கள், பல தளபதிகளை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடையிலே எப்படியான முரண்பாடுகள் எதுவும் ஏற்பட்டு உள்ளக யுத்தங்கள் ஒன்றும் நடைபெறவில்லையே?
2: இயக்கங்களுக்கு இடையிலையும் இயக்கங்களுக்கு உள்ளேயும் ரெண்டையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இயக்கங்களுக்கு இடையிலையும் இயக்கங்களுக்கு உள்ளேயும் ஏற்பட்ட அந்த பிரச்சனையெல்லாம் எங்களுடைய
1: அனுபவத்தினுடைய போராட்டத்தை
2: பலவீனப்பட்டு திசரிப்பு விட்டது என்று நான் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லி வருகின்றேன். நம்பிக்கை என்பது நாங்கள் ஏன் நான் சொன்ன நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய தேவை, மற்ற நாடாளுமன்ற ஜனநாயகம். அப்ப அன்றைக்கு இந்த நான் முன்னெடுத்த இந்த மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டங்கள் மறுதளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அவ்வாறு செல்வது நடைமுறையில சாத்தியம் இல்லை என்பதும் தோகத்தனம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நான் எதை எந்த வழிமுறையை முன்வைத்திருந்தேனோ எதை நான் பின்பற்றுகின்றேனோ அதை நோக்கித்தான் இன்றைக்கு எல்லாரும் வந்திருக்கணும். அப்ப நான் அன்றைக்கு சொன்னதை சவி மறுத்திருந்தால் பின்பற்றி இருந்தால் எங்களுடைய மக்கள் இந்த பாரிய இடம்பெயர்வுகள் அழிவுகள் இழப்புகள் துன்பங்கள் துயரங்களை சந்திச்சிருக்க முடியாத நான் இன்றும் நினைச்சு கொண்டிருக்கின்றேன். அப்படின்னால் இப்ப நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் முந்தின மாதிரி இல்லாவிட்டாலும் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம். அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மக்கள் எனக்கு பலத்தை கொடுத்தால் சக்தியை கொடுத்தால் என்னால் அது முடியும் என்று நான் இன்னும் நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றேன்.
1: என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், அன்று இயக்கங்களுக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டது, இயக்கங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டது. இன்று ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இடையில பிரச்சனை இருக்கு, அவர்களுக்குள்ளேயும் அதே மாதிரி ஆயுத குழுக்களுக்கு இடையில இருந்த மாதிரியான பிரச்சனை. இதெல்லாம் மக்களுடைய நலன் சார்ந்துதான் இவர்கள் அடிபடுகிறார்களா, அல்லது வேறு ஏதாவது உங்களுடைய அனுபவ அறிவின்படி இந்த உட்கட்சி முரண்பாடுகள், உள் இயக்க முரண்பாடுகள், இயக்கங்களுக்கு முரண்பாடுகள், கட்சிகளுக்கு இடையில முரண்பாடு, இதெல்லாம் மக்களினுடைய நன்மை கருதி தான் இவர்கள் அடிபடுகிறார்களா, அல்லது வேறு தேவை கருதியா அடிபடுகிறார்கள்?
2: சுயலாபம் சுயலாப அரசியல் தான் இதற்கு காரணம். ஆயுத போராட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், நான் சொல்வது என்று சொன்னால் நான் முதல்ல ஈரோஸுக்கு முதல் சின்ன சின்ன அமைப்புகள் ஏற்பாடுகள் என்பது வேறு. ஈரோஸ் அமைப்புல இருக்கின்ற பொழுது பிறகு நாங்கள் இபிஎல்எஃப் அமைப்புக்குள்ள வந்த பொழுதும் என்னுடைய அனுபவம் உங்களுக்கு தெரியும், இயக்கங்களுக்கு இடையில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நான் தான் முன் சென்று அவர்களை தடுத்து அவர்களுக்கு இடையில ஒரு பொது இணக்கப்பாட்டை கொண்டு வருவது என்னுடைய கடமை பொறுப்பாக இருந்தது. 86 மே மட்டும் 86 மே மாதம் நான் இந்தியாவுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நான் சொன்னது போல அதுக்கு பிறகு 90 தான் திரும்பி வந்தேன். 90 வந்தும் பல முயற்சிகளை மேற்கொண்டு நான் பிறகு 2009 பிறகு தமிழ் பேசுகின்ற அமைப்புகளுக்கு இடையில ஒரு பொது இணக்கப்பாட்டை கொண்டு வரணும் என்று சொல்லி தமிழ் மக்கள் போரம் என்று சொல்லி ஒன்றை உருவாக்கி அது முன்னோக்கி கொண்டு எல்லா தமிழ் கட்சிகளும் முஸ்லீம் கட்சிகள் உள்ளடங்களாக மலையக கட்சிகள் உள்ளடங்களாக முன்னோக்கி போய்கொண்டிருந்தது. தேர்தல் என்று அறிவிக்கப்பட்ட உடனே அந்த கட்டமைப்பு சிதைஞ்சிட்டது. இப்ப இன்றைக்கும் நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், எனக்கு நான் எதிர்பார்க்கின்ற ஒரு 4-5 ஆசனங்கள் இந்த வர இருக்கின்ற தேர்தலில் கிடைக்குமாக இருந்தால் நான் ஒரு அதாவது கட்சிகளுக்கு இடையில இப்ப முந்தி இயக்கங்களா இருந்தவர் இன்றைக்கு இயக்க கட்சிகளாக மாறி இருக்கணும். அப்ப இவர்களுக்கு இடையில ஒரு பொது இணக்கப்பாட்டை என்னால கொண்டு வர முடியும் என்று நம்புகின்றேன். அதற்கூடாக நான் சொன்னது போல ஒரு 1-2 வருஷத்துக்குள்ள எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற 3 விதமான ஆணாக்கள் அன்றாட பிரச்சனை அபிவிருத்தி அரசியல் இதற்கு தீர்வு காணலாமன்னா இப்ப நம்ப இன்னும் நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றேன்.
1: என்னுடைய கல்வி பின்னர் ஹைதர் அலி அவர்கள் காத்திருக்கிறார் நினைக்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படுகிற போது ஏன் உங்களுடைய கட்சியை அவர்கள் உள்வாங்க மறுத்தார்களா அல்லது நீங்கள் சேர மறுத்தீர்களா?
2: இரண்டும். நான் ஒரு மாற்று கொள்கை ஒரு மாற்று வேலை திட்டத்தை முன்வைத்திருந்தேன். ஆனால் பிரபாரண பொறுத்த வகையில் அதுக்கு முழுவதும் எதிரான ஒரு போக்கைத்தான் அதை கடைபிடித்திருந்தார். அதே நேரத்தில் இபிடிபியை தவிர ஏனியவர்களை அவர் ஏதோ ஒரு வகையில், அதாவது அந்த அவர்கள் பிரபாரனுடன் இருக்கக்கூடிய பிரபாரன் மேல் இருக்கக்கூடிய அரசியல் பயம் அல்ல உயிர் பயம் காரணமாக இபிடிபியை தவிர மற்ற எல்லாரும் அவரோடு சேர்ந்திருந்தனர். ஆனா இன்றைக்கு தெரியும் தான் உங்களுக்கு என்ன நிலைமை இருக்குண்டு. பிரபாரன் இருக்க என்ன நிலைமை இருந்தது, பிரபாரன் போன புறம் இன்றைக்கு அவரெல்லாம் உடைஞ்சு திரிஞ்சு எல்லாம் ஒரு பிரிஞ்சு போய் இருக்கணும். அப்ப நான் தொடர்ந்தும் கிட்டத்தட்ட அதே நிலப்பாட்டில இருக்கிறேன். நான் அதுல எந்த மாற்றங்களும் இல்ல இல்லை.
1: சரியா, இப்பொழுது ஹைதர் அலி அவர்கள், ஹைதர் அலி அவர்கள் காத்திருக்கிறீர்களா? ஹைதர் அலியா? சரி, ஹைதர் அலி அவர்கள் கேளுங்கள்.
3: வணக்கம் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சிவானந்த் அவர்களே. நான் என்னது கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கு ஞாபகம் இருக்கின்றது கடந்த 2020 தேர்தல் கால பகுதியிலும் நீங்கள் இதே வானொலியில் வந்து எனக்கு ஏதாவது கூடுதலான ஆசனங்களை மக்கள் பெற்று தருவார்களானால் நான் இதனை விட கூடுதலான வேலை திட்டங்களை மக்களுக்கு செய்ய முடியும் என்கின்ற கருத்தை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அதில் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற, அதாவது நாங்கள் சொல்லுவது கடந்த காலத்தில் கோட்டாபய தேர்தலில் நீங்கள் 45,000 சுமார் 45,000 வாக்குகளை பெற்றிருந்தீர்கள். மக்கள் அவ்வளவு ஆதரவை உங்களுக்கு கொடுத்து நீங்க கோட்டாபய ராஜபக்சவோடு இணைந்து அந்த நீங்க இணைந்திருக்கின்றவர்கள் எப்பொழுதும் நீங்கள் ராஜபக்ச குடும்பங்களோடு இணைந்திருந்ததனால்தான் தொடர்ச்சியாக மக்கள் உங்களை புறக்கணிக்கிறார்கள், அல்லது நீங்கள் கூட்டு வைத்திருக்கின்ற அந்த கலவையை மக்கள் எதிர்ப்பதனால் தான் உங்களுக்கு அந்த ஆசனங்களை தர மறுக்கிறார்கள் என்று நீங்கள் சிந்திக்கவில்லையா?
2: அதாவது இந்த மத்தியில கூட்டாட்சி மாநிலத்துல சுயாட்சின்றது வந்து எங்களுடைய கட்சி கொள்கைக்கு ஏற்ற வகையில தான், எங்களுடைய கட்சி கொள்கைக்கு தான் மக்கள் ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். ஆனா ஒரு தூரல் சிஸ்டம் என்னென்று சொன்னால், என்மேல பூசப்பட்ட சுவர்கள், அதாவது சக தமிழ் அரசியல் இயக்க கட்சிகள் என்மேல பிரபான் உள்ளடங்களாக சேறு பூசினார்கள். அதாவது ஹிட்லருடைய பாணியில சொல்ல போனால், அதாவது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுகின்ற பொழுது அது உண்மையாக பார்க்கப்படுகின்றது என்பது போல கடந்த காலத்திலிருந்து என்மேல நிரம்ப சேறுகள் பூசினார்கள். அதுதான் ஒரு பிரதான காரணம் என்பதை நான் கருதுகின்றேன். அதே போல என்னுடைய கருத்துக்களும் போதிய அளவுக்கு மக்கள் மத்தியில செல்லவில்லை. இந்த ரெண்டு காரணங்களாலையும் தான் எனக்கு அந்த நிலைமை உருவாகினதாக நான் கருதுகின்றேன். அதனால இந்த முறை உங்களுக்கு தெரியும், முந்தி நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்பட்ட அந்த கூட்டமைப்பு இன்றைக்கு பல பிரிவுகளாக பிரிவுண்டு அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே விமர்சனத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்மேல சொல்லப்படுகின்ற விமர்சனங்கள் குறைவாக இருக்கின்றது, மக்களும் அதை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் நான் இந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் என்னால் செய்ய முடியும் என்று நான் நம்புகின்றேன். நான் போன முறை ஒரு பொது வழியில் கருத்து வெளியிட்டிருந்தேன், நான் அரசியலில் இருந்து ஒதுங்கப் போகின்றேன் என்று சொல்லி இருந்தேன். என்னுடைய உடல்நில காரணமாக வேற எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த போராட்ட காலகட்டத்துல நான் எதிர்கொண்ட வன்முறைகள் காரணமாக என்னுடைய உடல்நிலை ரொம்ப பாதிப்புக்குள் உள்ளாகி இருந்தது. இருந்தாலும் என்னுடைய அந்த மக்களை நோக்கி என்னுடைய அந்த எண்ணம், அந்த கொள்கை வந்து என்னை ஒரு தாங்கி வைத்திருந்தது. பானுவிடால் இந்த முறையும் நான் திரும்பி சரி இந்த முறையாவது ஒரு கடைசி சந்தர்ப்பமாக நான் இதுல கலந்து கொண்டு என்னுடைய கடமைகள் அந்த பொறுப்புகளை முடிக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் நான் இந்த இந்த தடவையும் தேர்தலில் போட்டி போடுகின்றேன். ஆனா தமிழ்ல ஒரு பழமொழி ஒன்று இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும், இந்த ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுண்டு. ஆனா அப்படி அல்ல, எனக்கு இருக்கக்கூடிய கடமை பொறுப்பு. இப்ப நான் 86ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு போனான் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக, இந்த கலந்துரையாடலுக்காக நான் அப்படியே வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம். திரும்ப நான் இலங்கைக்கு வந்தது எனக்கு இருக்கக்கூடிய இந்த தார்மீக பொறுப்பு. இந்த ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகள்ல நானும் ஒருவன் என்ற வகையில இந்த மக்கள் படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்களுக்கு நானும் இது ஒரு வகையிலான ஒரு தார்மீக பொறுப்பை எடுத்ததுதான் அதற்குரிய காரணம். அப்ப இந்த மத்தியில கூட்டாட்சி மாநிலத்துல சுயாட்சி என்று சொல்லுகின்ற பொழுது ஆட்சியில இருக்கின்றவர்களோடுதான், அது கோட்டாபையா இருக்கலாம், அல்ல ரணில் விக்ரமசிங்காவா இருக்கலாம், சந்திரிகாவா இருக்கலாம், பிரேமதாசாவா இருக்கலாம், ஏன் இன்றைக்கு ஜனாதிபதியா இருக்கின்ற அனுர திசாநாயக்காவா கூட இருக்கலாம். அப்ப நான் இந்த 2-3 நாட்களுக்கு முதல் அனுர திசாநாயக்காவை சந்தித்திருந்தேன். அது நட்பு ரீதியான சந்திப்பு, அதுக்கு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய தரப்புல ஒரு தரப்பு சாராயபா பட்டியலை வெளியிட வேணும் என்று சொல்லுகின்றார்கள், இன்னொரு தரப்பினர் வந்து அந்த பட்டியலை வெளியிடக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள், இன்னொரு தரப்பினர் வந்து தங்களுடைய கொலை குற்றங்களை மூடி மறைப்பதற்காக. நான் அப்படி அல்ல. நான் அவரிடம் சென்றபோது 38 விடயங்களை முன்வைத்திருந்தேன். அதுல அரசியல் உரிமை பிரச்சனையும் முன்வைத்திருந்தேன். என்ன மாதிரி எங்கட மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனையை 3 கட்டங்கள்ல தீர்க்கலாம். ஆனா நீண்ட காலமாக சொல்லி வருகின்ற இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பித்து அதற்கூடாக எங்கிற அரசியல் உரிமை பிரச்சனையை தீர்க்கலாம் என்பதைத்தான் அன்றையிலிருந்து சொல்லி வந்தேன். அனுர திசாநாயக்காவை சந்திக்கின்ற பொழுதும் நான் அந்த 3 கட்டத்தை என்ன மாதிரி இலகுவா தீர்க்கலாம் என்று நான் அதை முன்வைத்திருந்தேன். ஒழிய வேறு எந்த தனிப்பட்ட விருப்பொறுப்புகளுக்காக நான் அவரை போய் சந்திச்சிருக்கவில்லை. வெளிப்படையாக அதை சொல்லி இருக்கின்றேன். தேர்தல் முடிந்த கையோடு அது உங்களுக்கு வெளிப்படும் என்று நான் நம்புகின்றேன்.
3: இப்பொழுது இப்ப உங்களுக்கு எதிர்வரும் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு 67 வயசு ஆகுது, அப்படித்தான் சரியா இருக்கலாம். 67 வயது காலத்துல நீங்க சாதிக்காதத இதுக்கு பிறகா நீங்க சாதிக்க போறீங்கன்னு சொல்ற ஒரு கேள்விய மக்கள் உங்கள்கிட்ட முன்வைச்சா, இவ்வளவு காலமும் செய்யாது. பாரு, அனைவரும் தமிழ் அரசியல்வாதிகள் பொதுவாகல தென்னிலங்கையில அநேகமானவர்கள் தாங்களாக சுயமாகவே நாங்கள் அரசியலை விட்டு ஒதுங்குறோம்னு சொல்லி ஒதுங்க தொடங்கிட்டாங்க இந்த அறகலையாக போறது. ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் மட்டும் இதுவரைக்கும் நாங்கள் சாவும் வரைக்கும் இந்த அரசியல்வாதிகளாகவே இருப்போம் என்று சொல்ற நிலையில தான் கடந்த காலத்துல இருந்தாங்க. அதுல பிரதிபலன் தான் இப்பொழுது யாழ்ப்பாணத்துல சுயேட்சையாக ஏராளமான மக்கள் அரசியலுக்கு இறங்க தொடங்கிட்டாங்க, இளைஞர்கள் சுயேட்சையாக வர தொடங்கிட்டார்கள். எனவே இளைஞர்களுக்கு இப்படியான சந்தர்ப்பங்களை வழங்காத மூத்த அரசியல்வாதிகளின் பட்டியல உங்களையும் சேர்க்கலாமா? ஏன் அந்த இளைஞர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க இளைஞர்கள்
2: ஒதுக்கிறார்கள்? அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல தென்னிலங்கையில இன்றைக்கு பலர் ஒதுங்குகின்றார்கள், அது இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை காரணமாக. அதுபோல தமிழ் அரசியல்வாதிகளுக்கே உங்களுக்கு தெரியும், பிரபான் இருக்கின்ற பொழுது எவ்வாறான ஒரு சூழல் இருந்தது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன பொறுத்த வகையில் என்னுடைய கடமைகள் பொறுப்புகள் என்ற காரணத்தாலதான் நான் இந்த முறையும் நான் தொடர்கின்றேன்னு ஒழிய, ஆனா என்ன கூட மூத்த அரசியல்வாதிகள் கூட இன்றைக்கு களத்துல நிற்கின்றார்கள். ஆனந்த சங்கரி அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னை கூட 20 வயது அவருக்கு கூட 20 வயது கூட, அதை கூட வேறையும் அரசியல்வாதிகள் என்னை விட வயது கூடியினவர்களும் இருக்கின்றார்கள், வயது குறைந்தவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய நோக்கங்கள் எண்ணங்கள் வேறு, என்னுடைய நோக்கங்களும் எண்ணங்களும் வேறு. அப்ப என்னுடைய நோக்கங்கள் என்னுடைய எண்ணங்கள் என்பது நாங்கள் என்ன நோக்கத்துக்காக வெளிக்கிட்டோமோ அந்த நோக்கம், அதாவது எங்களுடைய மக்களுக்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை, ஒரு காத்திரமான ஒரு கௌரவமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பதுதான் நோக்கமே ஒழிய வேறு எந்த சுயலாப எண்ணங்களும் என்னிடம் இல்லை. இதை நான் சார் இந்த வருகின்ற இந்த காலகட்டத்துக்குள் என்னால் முடியாவிட்டால் நான் சொன்னது போல நான் ஒதுங்கி விடுவேன். அது என்னுடைய வயது காரணமாக இல்லை, என்னுடைய உடல்நிலை காரணமாக.
3: அதே நாங்க இப்படி பார்த்தேன், பாருங்க பிரபாகரனோட விடுதலை புலிகள் என்ற இயக்கம் இல்லாமல் ஆகிவிட்டாச்சு. அதே போல நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆனந்த சங்கரிய மட்டும் ஒரு தனி மனிதர்ல தங்கி இருக்கின்ற அந்த கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சம்பந்தன் ஐயாவோட தமிழ் தேசிய கூட்டமைப்பும் காலி, இப்ப தமிழரசு கட்சியும் எத்தனையோ பிரிவுகளாக பிரிய போகின்றது. இதே நிலைதானா டக்ளஸ் தேவானந்த உருவாக்கிய யூபிடிஎஃப்க்கும் இன்னொரு தலைவரை அடுத்த சந்தனியா நீங்க உருவாக்க தவறி விட்டீங்களா? நீங்க ஏதாவது வகையில பிள விடுறீங்களா அடுத்த சந்ததிகளுக்கு இடம் கொடுக்காம?
2: அதாவது தலைமைகள் சம்பந்தனையா இருக்கின்ற பொழுதே அது சுக்குநூறாக, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது, தமிழரசு கட்சியில இருந்தது, அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லாம் அப்படி எல்லாம் பல இதுகள் போய்கொண்டிருக்கின்றது. என்னை பொறுத்த வகையில் என்னுடைய நிலைப்பாடு இதுதான், என்னால் முடியாவிட்டால் நான் தொடங்கி விடுவேன்.
3: நீங்க இன்னொரு தலை இன்னொரு இன்னொரு அடுத்த தலைவர்கள் அல்லது இளைஞர்களை நீங்க உருவாக்க கூடாத அரசு என்ன?
2: என்னுடைய அமைப்பிலும் இளைஞர்கள் இந்த முறை நாங்கள் கிட்டத்தட்ட 10 நிர்வாக மாவட்டங்கள்ல நாங்கள் எங்களுடைய கட்சி வேட்பாளர்களை நியமித்திருக்கின்றது. அதுல பல இளைஞர்கள் இருக்கின்றார்கள், என்னை விட ரொம்ப வயது குறைந்தவர்களாம் இருக்கின்றார்கள். ஆனப்படினால் நான் அவர்களுக்கு ஒரு சரியான வழியை சூழலை ஏற்படுத்தி விட்ட பிறகு நான் ஒதுங்கிடுவேன் என்று நம்புகின்றேன். நான் வேறு எந்த பயம் காரணமாகவோ அல்லது வேறு எதன் காரணமாகவோ நான் ஒதுங்கவில்லை. தென்னிலங்கையில ஒதுங்கினவர்கள் வெவ்வேறு அரசியல் பயம்கள் காரணமாக ஒதுங்கிவிட்டார்கள். அதுபோல தமிழ் அரசியல்லையும் பிரபார் இருந்த பொழுது எவ்வாறு தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாம் நடந்து கொண்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பிரபார் இல்லாத வேளையில அவர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா நான் பிரபாரன் இருக்கேக்கையும் அதே நிலப்பாடு அதே செயல்பாடு தான், பிரபாரன் இல்லாத போதும் அதே நிலப்பாடு அதே செயல்பாடு தான். ஆனா இன்மையில அவர்கள் பூசின சேறுகள் இப்ப கழுவப்பட்டு விட்டது. மக்களுக்கு ஒரு இப்பொழுது ஒரு தெளிவான நிலையில் இருப்பதாக நான் கருதுகின்றேன். நான் களத்தில் இருக்கின்றபடியினால் மக்களோடு தொடர்ச்சியாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பதினால் களத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதினால் நான் அதை உணர்ந்து கொள்கின்றேன்.
3: நான் வந்து எனக்கு சாதாரணமா 2001 பிறகு நான் வடபகுதிகளுக்கு விஜயம் செய்கின்ற நேரத்தில் டக்ளஸ் தேவானந்தா யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருகின்ற நேரத்தில் ஹாமட்கார் சூழ எஸ்டிஎஃப் சூழ அப்படித்தான் அந்த காலத்துல வருவார். இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கிறாரு. எனவே மக்களை விட நீங்க இராணுவத்தோட சூழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா?
2: நீங்களே அப்ப ஒரு பிள்ளையான நீங்களே ஒரு மனதுக்குள்ள அதாவது ஒரு சேறு பூசணும் என்ற நோக்கத்துல நீங்கள் கருதுகின்றீர்கள். அதாவது நான் என்னென்று சொன்னால் 97 இந்த யாழ் மாவட்டம் விடுவிக்கப்பட்ட பொழுது அன்றைக்கு இருக்கிற சூழல் காரணமாக அன்றைக்கு நான் அவ்வாறு வர வேண்டிய ஒரு தேவை இருந்தது. என்னென்று சொன்னால் பிரபானுடைய செயல்பாடுகள் காரணமாக. ஆனா இன்றைக்கு 2009 கூட அந்த நிலைமை இல்லை. அப்ப நீங்கள் களத்து நிலைமைகளுக்கு புறம்பாக அல்லது சேறு பூசுறோம் என்ற வகையில இதை பாக்குற மாதிரி சொல்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்றைக்கு அப்படி அல்ல. இப்ப நான் நேற்றைக்கும் வவுனியாக்கு போய் வந்தேன், அங்கு ஒரு ஆமி சூழல்ல நான் அங்க இருக்க இல்லத்தானு. இப்ப நான் இன்றைக்கு சுதந்திரமாக நான் இன்றைக்கு போய் வருகின்றேன். அன்றைக்கு அந்த தேவை இருந்த பொறியினால் அவ்வாறான சூழல் இருந்தாலும் நான் வெளியில செல்லுகின்ற பொழுதுதான் எனக்கு அன்றைய நிலைமையில அந்த தேவை இருந்தது. நான் வெளியில செல்வதை நான் அன்றை தவித்திருந்தேன். என்று சொன்னா நான் வெளியில செல்லுகின்ற பொழுது நீங்க சொன்ன மாதிரி இந்த இராணுவம் புட சூழத்தான் நான் போய் வர வேண்டி இருந்தது. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் பிரபாரன் குண்டறிஞ்சால் என்ன செய்யும். இப்ப என்னோட வந்த வார ஆமி வந்து மக்கள் மேலதான் அவர்கள் சுடுவார்கள். ஆனபடியத்தான் நான் தவித்து கொண்டு நான் இருக்கின்ற இடத்திலேயே தினமும் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கணக்கிலான மக்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையில இருந்தேன். நான் இன்றைக்கு அப்படியே இல்லை. இன்றைக்கு நான் இலகுவாக 2009 பிறகு நான் இன்றைக்கு இலகுவாக மக்கள் மத்தியில சென்று வருகின்ற இல்ல மக்கள் மத்தியில வாழ்ந்து வருகின்ற நிலைமை இருக்கின்றது. நான் முந்தி இருந்த இடத்துல அதாவது அவர்கள் உடல் பரிசோதனைக்கு பிறகுதான் என்னை பார்ப்பதற்கான நிலைமை இருந்த நான் இன்றைக்கு எந்த விதமான இதுவும் அப்படி இல்லை. அவர் இலவாக உள்ளுக்கு வரலாம், இலவாக வெளியில போகக்கூடிய நிலைமை இன்றைக்கு இருக்கின்றது.
3: இரண்டு
2: தினங்களுக்கு முன்பு அனுரகுமார திசாநாயக்க கருத்தை நீங்கள் மாத்திக்கொள்ள வேணும். அன்றைக்கும் இராணுவம் புடைய சூழல், இன்றைக்கும் இராணுவம் புடைய சூழல் அல்ல. நான் யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது விமானத்தில் வந்திறங்கினால் அப்ப நான் விமான நிலையத்திலிருந்து என்னுடைய இருப்பிடத்துக்கு வாரத்திற்கு ஆமட்காப்பு தேவைப்பட்டது. ஆனா இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. இன்றைக்கு நான் விமானத்திலையும் பாறையில நான் பாதையாளன் வந்து போய் கொண்டிருக்கின்றேன். ராணுவம் புடைய சூழல் நான் வந்து போகவில்லை. அது நீங்கள் அறியாம கவிக்கிறீங்களா இல்ல அறிந்த அப்படியான ஒரு இதுல எனக்கு தெரியாது. நீங்கள் நேர்ல வந்து பார்த்தால் தெரியும் நான் என்ன நிலைமையில இருக்கிறேன்.
3: நன்றி. இப்ப நீங்கள் அன்னைக்கு வந்து ஆமக்கார் வந்ததற்காக இன்னைக்கும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆமக்கார் கொடுக்கவில்லை. நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். என்னுடைய
2: ஆமக்கார் கொடுக்க அந்த தேவை அந்த சூழல் இல்லை. இன்றைக்கு 2009 பிறகு அந்த சூழல் இன்றைக்கு இங்க இல்ல. அந்த தேவையும் எனக்கும் இல்ல. நான் என்ன பாதுகாக்க வேணும் என்று யோசிச்சது மக்களுக்காண்டி. ஒரு அரசியல் தலைமை என்றால் அது மக்களையும் பாதுகாக்க வேணும், தன்னையும் பாதுகாக்க வேணும். அதான் எங்களுக்கு வரலாறு போதித்த அரசியல் தலைமையினுடைய வழிகாட்டல்.
3: கௌரவ தேவானந்த் அவர்களே, நான் இந்த கேள்வியை வந்து நான் உங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ண 2001 பிறகு அப்படின்னு சொல்ற வசனத்தை சொல்லித்தான் சொன்னேன். இது வந்து நான் என்னுடைய கருத்தாக சொல்லவில்லை. நான் உங்களுக்கு கேள்வியாக மென்ஷன் என்றால் மக்கள் மத்தியில் இப்படியான ஒரு கேள்வி இருந்தால் அதை தெளிவுபடுத்துவதற்கான உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் தந்திருக்கின்றேன்.
2: நீங்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் என்ற ஒரு விஷயத்தை தான் சொன்னீங்க. 2009 2021 பெற்ற வருஷம் அப்படி இல்ல. 2009 கூட அந்த நிலைமை இல்ல. பிரபாகரன் இருக்கு மட்டும் அந்த நிலைமை இருந்தது.

0: யாருக்கும் கொடுக்கல. இப்படியான ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு வச்சிருக்கதன் காரணமாக என்னுடைய கருத்தை சொல்ல வரவில்லை, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றேன். டக்ளஸ் தேவானந்த இன்னும் ராணுவத்தை
1: விட அப்படியான சூழல் இல்லை என்றதான் நீங்கள் வெளிப்படுத்த வேணும். கொடுக்கவில்லை, அப்படியான சூழல் இல்லை. அப்படியான சூழல் ஒன்று இருக்குமா இருந்தால் அது கட்டாயம் கொடுத்திருப்பினும். இந்த சூழல் இல்லை.
0: சிறிய ஒரு திருத்தம் என்னன்னு சொன்னால் என்னுடைய கருத்து இல்ல, நான் உங்கள்கிட்ட நீங்க தெளிவுபடுத்த வேண்டியது கூட கடமை, அதை நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க, நன்றி. அடுத்தது நான் இன்னொரு விடயம் என்னென்றால், அண்மையில அனுரகுமார திசாநாயக்க ஒரு ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு தென்பகுதியில் அங்கே உரையாற்றுகின்ற பொழுது சொன்னார், என்னை சந்திப்பதற்கு ஒரு தமிழ் அரசியல்வாதி வருகை தந்திருந்தார். அப்பொழுது அவர் கூறினார், இந்த தேர்தலுக்கு பிறகு நாங்கள் உங்களோடு இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம், அல்லாவிட்டால் எங்களுடைய மக்கள் உங்களோடு இணைந்து விடுவார்கள் என்ற வசனத்தை சொல்லியிருந்தார். அந்த அரசியல்வாதி நீங்க தானா?
1: அப்படியான கருத்து என்னுடைய வாயிலிருந்து வந்திருக்காது. இன்னைக்கு விமல் ரட்னாயக்கா என்று சொல்லி அதிலே அவரும் ஒரு அந்த இயக்கத்தினுடைய ஒரு மூத்த அரசியல்வாதி, அவருடைய ஒரு உரையொன்று நேற்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அவர் மூன்று பேருடைய பெயர்களை குறிப்பிட்டிருந்தார், அதாவது ஸ்ரீதரன், சுமந்திரன், டக்ளஸ் தேவானந்தன். இவர்கள் அனுரத் திசநாயக்காவை சந்தித்து விட்டு அல்ல அவரோடு தொடர்பில் இருந்து கொண்டு தங்களுடைய அரசியலுக்காண்டி அதை பயன்படுத்த வழிக்கிட்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லி இவர்களை இந்த பெயர்களைத்தான் அவர் முன்னிறுத்தி இருந்தார். ஒழிய என்னை அல்ல, எனக்கு முதலே இருவரும் அவரை சந்தித்திருக்கின்றார்கள், எல்லாம் தொடர்பில் இருக்கின்றார்கள் என்று அர்த்தப்படுத்த அவர் சொல்லியிருக்கின்றார். சொல்லுகின்ற பொழுது நான் சந்திக்கவில்லை. அனுரதிசனாக சொல்லுகின்ற பொழுது என்னுடைய சந்திப்பு நடந்தது இந்த நாள், அதாவது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று சொல்லுகின்ற பொழுது 25ஆம் தேதி, இன்றைக்கு இங்க இலங்கையில 28ஆம் தேதி. அவர் அதுக்கு முதல் சொன்ன கருத்து, அதுக்கு முதல் சொன்ன கருத்து இந்த மூன்று பேரையும் உட்படுத்தி இருக்கலாம் என்று சொன்னால், அதற்கு முதல் இவர்கள் ரெண்டு பேரும் அவரை சந்தித்திருக்கின்றார்கள், ஒருவர் சந்தித்திருக்கின்றார் நேரில், மற்றவர் தொலைபேசி உரையாடல் கூடாக அவரை தொடர்பு கொண்டிருக்கலாம். சந்தித்தாரா நேரில் சந்தித்தாரா இல்லையாண்டா நான் அதை பற்றி ஆய்வு செய்ய இல்லை, தொலைபேசிக்குள்ளால தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமை இருந்திருக்கலாம். நானும் அவற்ற வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தேன். நான் என்னுடைய மக்களுடைய நலன் சார்பாகத்தான் சாராயபாகர்கள் பட்டியலை வெளியிட சொல்லி ஒருவர் கேட்டிருந்தார், மற்றவர் அதை வெளியிடக்கூடாது என்று கேட்டிருந்ததாக செய்திகள் இருக்கின்றன. என்னை பொறுத்த வகையில் நான் 38 விடயங்கள் நான் அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சராக இருக்கின்ற பொழுது முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களை தொடர்வதும், முன்னெடுப்பதற்கு தயாராயிருந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் சந்தித்திருந்தேன். நான் அவர்கிட்ட என்னுடைய அறிக்கையை நான் கொடுத்திருந்தேன்.
0: இதுல நான் வந்து சில கேள்விகளை கேட்கிற நேரம் நான் உங்களுடைய சேறு பூசணும் என்ற அந்த மாதிரியான ஒரு கேள்விகளை நான் எப்பொழுதும் கேட்பதும் இல்லை. ஒரு ஊடகவியலாளராக நான் உங்ககிட்ட மக்கள் இருக்கின்ற கேள்வியை தான் கேட்கிறேன். தயவுசெய்து நீங்க அந்த கோணத்துல என்ன பார்க்க கூடாது. நான் இந்த இன்னொரு கேள்வியை கேட்கிறேன்.
1: மக்களுக்கு வெளியில மக்களுக்கு புறம்பா என்னுடைய வாழ்நில இருக்கல தானே, மக்களுக்கு தான் இருக்கிறேன். நான் மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு கொண்டு நான் மக்களுக்கு
0: இருக்கிறேன்.
1: அப்படின்னா நீங்கள் அதுக்கு புறம்பான கேள்விகளை கேட்கல, அது எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு ஒரு ஏனிவியல் இப்படி தொடர்ந்து செய்யணும்ன்ற ஒரு இதோண்டு எனக்கு வருகிற ஒழிய எனக்கு வேற ஒரு பிரச்சனையும் இல்லை.
0: சந்திரிகா பண்டாரநாயக்கின்ற காலத்திலையும் டக்ளஸ் தேவானந்த அமைச்சர் தான், மஹிந்த ராஜபக்ஷ வந்தாலும் டக்ளஸ் தேவானந்த அமைச்சர் தான், கோட்டாபய வந்தாலும் டக்ளஸ் தேவானந்த அமைச்சர்.
2: ஏற்கனவே ஹைதர்லியவர்கள் அவர் ஏற்கனவே இந்த செவ்வியில 2 வருடத்துக்கு முன்னர் நினைக்கிறேன் அவர் குறிப்பிட்டிருந்தார், தான் முதுகில கிறிஸ் பூசி இருக்கிறாராம், மக்களுடைய நலன் சார்ந்து ஆர் வந்தாலும் அந்த கிறிஸ் மாதிரி அங்காலயம் பக்கம் போய் ஏதாவது செய்ய முடியுமா என்று தான் முயற்சிப்பதாக அந்த கேள்விக்கு முன்னர் பதிலளித்திருந்தார்.
1: அதாவது இப்ப நான் அந்த கிரீஸ் என்ற கதை நான் என்ன நோக்கத்துல சொன்ன இல்ல, என்னுடைய கொள்கை மத்தியில கூட்டாச்சு மாநிலத்துல சுயாச்சு. அப்ப ஆட்சியில இருக்கிறவர்களோட தான் நாங்கள் கலந்துரையாட வேணும் மொழியே, அவர்களோட கலந்துரையாடுத்தான் எங்களோட மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற வகையில தான் அன்றைக்கு மாத்தான் நான் சொல்லியிருக்கின்றேன். இன்றைக்கு

0: தான் சொல்லி
1: இருக்கின்றேன்.
0: நீங்க இதுல போட்டியில தெரியும், நான் என்ன அர்த்தத்துல சொல்லி இருக்கிறேன்.
2: சரி, இப்ப நான் என்னுடைய கேள்வி என்னென்னால், இப்ப யார வந்தாலும் நீங்கள் அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள். இப்ப சற்று முன்னர் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், நீங்கள்
0: நிறைய யார் வந்தாலும் இல்ல, ரெண்டு தடவை நான் அப்படி ஆட்சியில இருக்கையில் ஒன்று நல்லாட்சி என்று சொன்ன காலத்துல, அதுக்கு முதலும் வந்து சந்திரிகாவும் ரணிலும், சந்திரிகா ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் இருந்த காலத்துல வந்து அந்த ரெண்டு தடவையும் நான் அமைச்சு பொறுப்புல இருக்கையில். பிரேமதாசா காலகட்டத்துல இருந்து தமிழ் தரப்பினர் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்றவர்களுக்கு முதல் மக்களுடைய பிரச்சனையை சொல்லாமல் முதல் டக்ளஸ் சிவானந்தாவுடைய பிரச்சனையை தான் சொல்லுவோம். டக்ளஸ் சிவானந்தாவுக்கு இடம் கொடுக்க கூடாது என்றுதான் அவர்கள் முதல் தங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக கோஷமாக அதுதான் இருந்தது. அப்ப நல்லாட்சி காலத்திலையும் அவர்கள் இடம் பெற இல்லை. அதே போல சந்திரிகா ஜனாதிபதியாகவும் லால் விக்ரமசிங்க பிரதமராக இருக்கின்ற பொழுதும் அவர் இடம் பெறவில்லை. என்னுடைய கொள்கை என்பது மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில சுயாட்சி. அந்த வகையில ஆட்சியில் இருக்கிறவர்களோட தான் நாங்கள் அதை கலந்துரையாட முடியும்.
2: 2001 ரணில் விக்ரமசிங்கோட கேபினட்ல நீங்க அமைச்சராக இருக்கல, 2015 இருக்கல. எனவே இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கோட ஜனாதிபதியானதுக்கு பிறகு அமைச்சராகி விட்டு அந்த அந்த அந்த குறையையும் தீர்த்து விட்டீர்கள், அப்படித்தானே? அதனால
0: தொடர்ச்சியாக நான் எல்லா அரசாங்கங்களையும் அங்கம் வகிச்சு சொல்லிக்கலாம் இல்ல, அப்படி இல்ல. ரெண்டு தடவையில் நான் அப்படி அங்கம் வகிக்கலாம் சொல்ல வந்தேன்.
2: என்னோட கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்க இப்படி பல முறை அமைச்சர்களாக எல்லா அரசாங்கத்தோடும் இருந்திருக்கிறீர்கள். நீங்க சற்று முன்னர் சொன்னிருக்கிறீர்கள், நான் பல விடயங்களை சாதித்திருக்கின்றேன் சொல்லி. உண்மையில் நீங்கள் சாதித்திருப்பீர்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், அமைச்சராக வருகின்ற ஒவ்வொரு முறையும் அமைச்சர்களுக்குரிய வசதி வாய்ப்புகள், அவர்களுக்கு வாகன மீட் அப்படி எல்லாம் கிடைத்திருக்கிறார்கள். வடபகுதியில் உள்ள மக்கள் எதனை சாதித்தார்கள், மக்களுக்கு என்ன கிடைத்திருக்கின்றது?
0: அதாவது என்னென்றால், அமைச்சர்களுக்கு வாகன பர்மிட் இல்ல, எம்பி மேயருக்கு, எல்லா எம்பி மேயருக்கும் வாகன பர்மிட் கொடுத்தது. எம்பி என்ற வகையில எனக்கும் அது கிடைச்சிருந்தது. எம்பி மேயருக்கு கிடைக்கின்ற நேரம் எனக்கு கிடைச்சிருக்கின்றது ஒழிய அமைக்கப்ப நீங்கள அறியாம கதைக்கிறீங்களா, அல்லது அறிஞ்சு கொண்டும் கேள்விகள் எழுப்புறீங்களோ எனக்கு தெரியவே இல்லை.
2: பாராளுமன்ற
0: அமைச்சர் அமைச்சர்மாருக்கு என்று அப்படி விசேடமாக அமைச்சர்மாருக்கு என்று சொல்லி விசேடமாக எந்த பொமிட்டும் இல்லை. அமைச்சராக புறப்படுக்கிறது காரணம், அதாவது 94 சந்திரிகா ஆட்சியில சந்திரிகா முதல் கலந்துரையாடல், அதுல 3 பேர் இன்றைக்கு ஒரு ஆள் இன்னும் உயிரோடு இருக்கிற, மற்ற 2 பேரும் ஒரு ஆள் கொல்லப்பட்டுட்டார், தலாக்கி சிவராம், அடுத்தது திசநாயக குடும்பம் என்று அவர்கள் இயற்கையில மரணமாகி விட்டார்கள். இன்றைக்கு ராவிய பத்திரியினுடைய ஆசிரியர் பேருடன் அவர் என்ன பேர் விக்டர், அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவருக்கு தெரியும் சந்திரிகா என்கிட்ட என்ன கேள்வி கேட்டவ, நான் என்ன பதில் சொன்னான். அவர் அன்றைக்கு சொன்னவர், உங்களுக்கு தேவையான எல்லா அமைச்சு பதவி உட்பட தேவையான எல்லாம் தரலாம், நீங்கள் தங்களுக்கு ஆதரவளிக்க சொல்லி. அப்ப நான் அவரிடம் சொன்னேன், எங்களுக்கு அமைச்சு பதவியோ அந்த வசதியோ இந்த வசதியோ ஒன்னும் தேவையில்லை, எங்களுக்கு தேவை இந்த யுத்தம் உடனடியா நிறுத்தப்பட வேணும், யுத்தத்தோடு சம்பந்தப்பட்டவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திய நிறுத்துங்கள், மற்றபடி தமிழ்வேசு மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனைக்கு நீங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாரோடையும் கலந்துரையாடித்தான் தீர்க்க வேணும் என்றதை நாங்கள் அன்றைக்கு சொன்ன, நாங்கள் அதை செய்த நாங்கள் அன்றைக்கு நான் அதை ஏற்றுக்கொண்டது இல்லை. 94 நான் அதை ஏற்றிருக்க வேண்டும் என்று நான் பிறகு நான் யோசிச்சு நான் அதில் பிளவுட்டேன் என்று சொல்லி, ஆனா அன்றைக்கு நான் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. 94 அப்புறம் அடுத்த தேர்வில் நான் ஏற்றுக்கொண்டேன். 2000
2: பலதை சாதித்திருக்கின்றீர்கள் என்று சொன்னீர்கள், வடபகுதியினுடைய மக்கள் இடதைச்சாதி
0: எடுத்து கொள்ளுங்களேன். எனக்கு அதுக்கு பெரிய ஒரு பட்டியல் இருக்கு, என்னத்தை சாதிச்சுனான்றதுக்குரிய பெரிய பட்டியல் இருக்கு. உதாரணத்துக்கு 78ஆம் ஆண்டு பேராசிரியர் துர்ராஜா காலகட்டத்தில இருந்து யாழ் பல்கலைக்கழக சமூகத்திற்கு ஒரு பொறியியல் துறை துறவி என்ற ஒரு கோஷம் கொண்டிருந்தது. அப்ப அண்டையில இருந்து அது என்னுடைய காலகட்டத்துல அது சாத்தியப்பட்டது. அப்ப 2013ஆம் ஆண்டு அப்ப 2013ஆம் ஆண்டு அறிவியல் நகர நாங்கள் மீட்டெடுத்து கொடுத்தாங்க. அது இராணுவத்தினுடைய அதாவது முதல் புயலுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இராணுவம் அதை விடுவிச்ச பிறகு தங்களுடைய பயிற்சி பட்டறையாக வச்சிருக்க வழிகிட்டது. நாங்கள் அன்றைக்கு இருந்து எங்களுடைய இணக்க அரசியல் அல்ல எங்களுடைய இணக்க அரசியல் காரணமாக நாங்கள் மஹிந்த ராஜபக்சோட கழிச்சு அதை விடுவிச்சு கொடுத்துருக்கிற 800 ஏக்கருக்கு மேல இன்றைக்கு அங்க வந்து பல வளாகங்கள் அங்க திறக்கப்பட்டிருக்கின்றது. அது இன்னும் ஒரு அடுத்த சந்தர்ப்பத்துல நாங்கள் கிளிநொச்சி பல்கலைக்கழகமாக மாத்துற ஒரு எண்ணத்தோடையும் எங்களுடைய செயல்பாடு இருக்கின்ற உதாரணத்துக்கு சொல்றோம். அப்படி கணக்கு நான் சொல்லலாம், எண்ணத்தை நான் சாதிச்சிருக்கிறேன் என்று சொல்லி கன விடயங்களை பட்டியலிடலாம். வரலாற்றுல எல்லாம்
2: பதியப்பட்டிருக்குத்தானே.
0: இப்ப 2000 இன்னொன்று வந்து 2000 ஆண்டு நான் அந்த புலர்வாழ் அமைச்சரா இருக்கல கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ஊர்வலமா வந்து என்ன சந்திக்க வேண்டும் என்று வந்தவர் ஆர்ப்பாட்டமாக. அப்ப அவர்கள் சொன்னார்கள், இந்த நடந்து கொண்டிருக்கிற அந்த யுத்தத்தால தங்களுடைய கல்வி பாலடைஞ்சு போய் விட்டது. ஆன அப்படினால் தங்களுக்கு தரப்படுத்தலை ஏற்படுத்தி தங்களை பல்கலைக்கழகத்துக்கு. அப்ப நான் அவையிட்ட சொன்னான், 71ஆம் ஆண்டு இந்த வீதியில்தான் நீங்கள் எந்த வீதியில ஊர்வலமா வந்தீங்களோ அந்த வீதியில்தான் நாங்கள் அன்றைக்கு ஆர்ப்பாட்டங்கள் செய்து நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிற காலகட்டத்துல எங்களுக்கு என்ன தரப்படுத்தல் வேண்டாம், எங்களுக்கு மெரிட் அடிப்படையில ஆக்கள் உள்வாங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் வந்து தரப்படுத்தல் வேண்டும் என்றதை வைக்கிறீர்கள். அப்ப இந்த போராட்டம் முன்னோக்கி போகுதா பின்னோக்கி போகுதா என்று சொல்லி நான் அவரோட கலந்துரையாடி விட்டு பிறகு நான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை பல துறைகளுக்குள்ள பல்கலைக்கழகங்களுக்குள்ள பல துறைகளுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்துறாங்க. பெரிய ஒரு பட்டியல் இருக்கின்றது. இந்த குறுகிய நேரத்துக்குள்ள நான் இணங்கினான் 2:30 to 3 மட்டும் தான் என்னால் கதைக்க முடியும் என்ற பொது வளமையான 3 மணிக்கு எழும்பி என்னுடைய ஏனைய கடமைகளை மக்கள் கடமைகள்ல நான் ஈடுபடுறது. ஆனா அப்படினால் 2:30 to 3 மட்டும் தான் சொன்னான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கின்றது, அதுக்கிடையில அந்த பெரிய பட்டியலை வாசிக்க முடியாது. தேவையென்றால் அண்டையில இருந்து இதுவரை நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம் என்ற பட்டியலை நான் உங்களுக்கு அனுப்பி
2: விடுறேன். நீங்க தெளிவாக சொன்ன சில பல விடயங்களை சாதித்திருக்கிறீர்கள், அதற்கு உண்மையான நன்றிதான். ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் இருந்து எழும்பி ஒரு செவ்வியை சாரது உண்மை பாராட்டக்கூடிய ஒரு விடயம். என்னுடைய இறுதி கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னேன், நீங்கள் இப்பொழுது நீங்க சொன்ன பல விடயங்களை சாதித்திருக்கிறீர்கள் சொல்லி அந்த இளைஞர்கள் உங்களிடம் வந்த நேரம் கூட நீங்கள் சொன்னீர்கள், இதே விடயத்தை தான் நாங்கள் ஆரம்பத்தில் போராட்டம் நடத்தினோம், இன்று நீங்கள் அதே இடத்துக்கு போராட்டம் ஆரம்பித்ததற்கு மறுபடியும் திரும்பிச் சொல்கிறீர்கள், பல இடத்துக்கு திரும்பி செல்ல போகிறீர்கள் சொல்லி. அதே
0: கேள்வி எனக்கு புரியலை. முதல் கேட்ட கேள்விக்குலாம் திருப்பியும் பெறப்போது என்ன சொன்னீங்க?
2: ஒரு இளைஞர்கள் உங்களிடம் வந்து ஆர்ப்பாட்டத்துல வந்து உங்களிடம் அந்த தரப்படுத்தல் பத்தி ஒரு கேள்வி கேட்டேன்னு சொல்லி இறுதியாக,
0: தங்களுக்கு தரப்படுத்தலுக்கு ஊடாக தங்களை பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்குமாறு கேட்டிருந்தார்கள் அப்பொழுது நான் சொன்னேன், நாங்கள் தரப்படுத்தலுக்கு எதிராகத்தான் நாங்கள் அப்ப ஆரம்பிச்ச நாங்கள் இன்றைக்கு அதுக்கு இந்த போராட்டம் போன தவறான முறை காரணமாக இப்ப நீங்கள் திருப்பி வந்து எங்கள்கிட்ட கேட்கறீங்களே என்னட்டிய கேட்கறீங்கள் தரப்படுத்தலை ஏற்படுத்தி தர சொல்லி அதான் நான் சொன்னேன்.
2: இல்ல நீங்க சொன்ன அதே விடயம் உங்களுக்கும் அது பொருத்தமாகும் தானே? ஏனென்றால் இவ்வளவு தமிழ் இளைஞர்களை திரட்டி பல ஆயுத குழுக்கள் போராட்டத்தில் தமிழ் ஆயுத குழுக்கள் போராட்டத்தில் இணைஞ்சிருக்குது, நீங்களும் அதே மாதிரி ஒரு போராட்டத்துல உங்களோடு இணைந்து போராட்டிய பல இளைஞர்கள் இறந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று அந்த இளைஞர்கள் இன்று அவர்களுக்கு தீர்வு சொல்றது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சியில் சொல்றத விட உங்களை கட்சி இன்றைக்கு ஃபாலோ பண்ணி கொண்டு போறது அன்றைக்கு நீங்க அதே விடயங்களை செய்திருந்தால் இவ்வளவு பேர் லட்சக்கணக்கான மக்களை இழக்க வேண்டிய நீங்களும் உங்களோடு இணைந்து போராட்டத்தில் இணைந்தவர்களும் இழக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்காது தானே. அன்றைக்கும் அதே வேலையை செய்திருந்தாங்க மக்களை. அப்ப நீங்களும் ஒரு
0: காரணமாக போராட்டத்துல ஈடுபட்டிருந்தான்றதுக்காண்டி நான் நியாயப்படுத்தவரே இல்லை. அன்றைக்கு அந்த தேவை இருந்தது, நாங்கள் அதை முன்னெடுத்த. நாங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோட கையை விட்டு மாற்று வேலை திட்டத்துக்கு போயிருக்க வேணும் என்றால்தான் நான் அண்டையிலிருந்து இன்று வரை சொல்லிவார். அந்த தேவை இருந்தது ஆரம்பத்தில் எங்களுக்கு. வரலாறு தான் உலக வரலாறு.
1: அந்த தேவையை
0: நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட நாங்கள் எல்லா வகையிலையும் வந்து
1: என்னென்ன விதத்தில்
0: வன்முறை ரீதியாக நாங்கள் ஒடுக்கப்பட்டிருந்தோம்.
1: என்னென்ன விதத்தில் ஒடுக்கப்பட்ட விளக்கமா சொல்லி
0: இல்ல எல்லா வகையிலையும் நாங்கள் ஒடுக்கப்பட்டபடியினால்தான் உலக வரலாறுகள் நாங்கள் படிச்சு.
1: அப்ப இப்போ அதே ஒடுக்குமுறை தானே இருக்கு. இப்ப அதை விட கூட இல்ல
0: இல்ல அப்படி நீங்கள் இங்க இருந்து நீங்கள் அப்படி சொல்லிட்டு போகலாம். களத்துல இருக்கிறபடி எனக்கு
1: தெரியும் மாற்றம் இல்லையே. சிங்களவர்களை குடியேற்றுகிறார்கள், மக்கள் அழுகிறார்கள்.
0: உங்களுடைய
1: முல்லைத்தீவில வைத்து காணிய மீண்டு தரம்படி இருக்கிறார்கள்.
0: ஒரு இடத்தை சொல்லுங்க எங்க குடியேற்றப்பட்டிருக்கின்ற சிங்களவர்கள்.
1: உங்க இடம் முல்லைத்தீவில வைத்து ஆட்கள் தங்களுடைய காணிய மீட்டு தாருங்கள் என்று சொல்லி கொக்குளா பகுதிகளில்
0: அங்க சிங்களவர் குடியேற்றப்பட இல்லையே. அதாவது இந்த போராட்டத்தினுடைய தவறான வழிமுறை காரணமாக ராணுவம் அந்த இடத்துல இருக்குது. அதாவது பெண்ணென்றால் ஏற்கனவே இருந்த மிச்ச சொச்சங்கள் என்ற பிரச்சனை இருக்க ஒழிய புதுசாக எதுவும் இல்ல. நான் பண்டைக்கு அனுராத் திசநாயகோட கதை கேட்கல. நாங்கள் ரல்விக்ரம சிங்காட்ட கொடுத்த திட்டம், அதாவது இந்த என்ன திட்டம், இந்த ஃபாரஸ்ட் என்று சொன்னால் வனவிளத்திணக்கலம் வனவிளத்திணக்கலம் வன ஜீவராசிகள் மற்ற தொல்பொருள் இதுகள் கூடாக இந்த காணிகள் எல்லாம் இது பண்ணப்படுது. ஆனால் அந்த காணிகள் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வேணும் என்று ரல்வி கிளம்பு சிங்காராக வச்சு ஒரு இணக்கப்பாடு இருந்தது. அது சிலவுல தொடர்ந்து ஜனாதிபதியா தொடர்ந்து இருந்திருந்தால் அதுக்கெல்லாம் நாங்கள் தீர்வு வந்திருக்கலாம். இப்ப அனுராத் திசநாயகா இருக்கிறார், அப்ப அவர்கிட்ட போய் அதை வச்சிருக்கிறோம். ஒளியோ புதுசாக எதுவும் நடக்குதுண்டு சிங்களவர் குடியேற்றப்படுறது முழு போய் உதாரணத்துக்கு கொண்ட சொல்லுங்க அங்க சிங்களவர் குடியேற்றி இருக்கணும்.
1: மட்டக்களப்பில வந்து அந்த மாட்டு பண்ணையாளர்கள் அது நீதிமன்றத்துல சொன்ன காணியே விட மறந்து
0: மட்டக்களப்புல
1: நீங்க அமைச்சராக இருந்தீங்க அவர்களுடைய பிரச்சனையில தலையிட்டு
0: முதல் இருந்து தொடருது. அது என்னென்றால் அமைச்சராக இருக்கிறபடியினால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வானலாம்ட இல்ல. அதுக்குதான் சொன்ன எனக்கு நாடாளுமன்றத்துல கூடின ஆசனங்களை தர சொல்லி நாடாளுமன்றத்தில கூட ஆசனங்கள் இருக்குமா இருந்தால் நான் செய்ய முடியும். இப்ப சந்திரிகா அம்மையார் வந்து 2000 ஒரு அற்புதமான தீர்வு திட்டத்தை கொண்டது. ஆர் அதை எதிர்த்தது? தமிழ் தரப்பு தான். தமிழ் தரப்பு அன்றைக்கு அதை ஆதரிச்சிருந்தால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை விட பல மடங்கு முன்னேற்றகரமான ஒரு சூழலங்களுக்கு உருவாகியிருக்கும். அதுல வந்து இபிடிபி பெரிய அளவுல பங்கு வகிச்சது, 19 பக்கத்துல அறிக்கை கொடுத்தது, இதெல்லாம் உள்வாங்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதை உள்வாங்கி இருந்த. ஆர் அதை எதிர்த்தது? கள நிலைமையில விளங்கி கொண்டுதான் நீங்கள் கதைக்க வேண்டுமே ஒழிய கடந்த காலத்தை போல ஒரு கற்பனையில நீங்கள் அப்படி எல்லாம் கதைக்கிறது போல.
1: அதன் பின்னர் சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பிலே பீரிஸ் அவர்களும்
0: எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. பாலஸ்தீனத்துல என்ன நடக்குது நான் தான் திருப்பி திருப்பி அண்டையில இருந்து சொல்றேன். அதாவது சர்வதேசமோ இந்தியாவோ இலங்கை அரசாங்கம் இல்ல, நாங்கள் அழுதும் பிள்ளையை அவளே பெற வேணும் என்பது போல நாங்களா எங்கட பிரச்சனைக்கு தீர்வான வேணும். அப்ப கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சு ஒரு பக்கத்துல தள்ளி போட்டோம். அதுதான் பிரச்சனை ஒழிய வேற ஒன்றும் இல்லை.
1: சரி, இப்பொழுது அவர்கள் தரமாட்டேன் என்று சொன்னா என்ன செய்ய முடியும்? அவர்கள் எதுவுமே தரமாட்டேன். இது வந்து ஒரு நாடு, ஒரு நாடு.
0: எனக்கு எனக்கு எனக்கு அந்த வாய்ப்பு மக்கள் தந்துட்டு கேட்டோம். எனக்கு வாய்ப்பை தராமல் கேட்டால் என்னால் ஒன்னும் செய்ய முடியாது. என்னால் ஆயுதம் தூக்கினாங்கள், ஆயுத பலத்துக்குள்ளால செய்யலாம். அது பிழைச்சு போச்சு. இப்ப நான் சண்டையிலிருந்து சொன்னது போல 90ஆம் ஆண்டுல இருந்து சொல்றேன், எனக்கு வாய்ப்பை தாங்க, நான் அந்த பிரச்சனையை தீர்த்து தாரன். இதன் அன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: உங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது இந்த எத்தனையோ சுயேட்சியாக முன்னரை விட மிக அதிக அளவிலே பலர் களமிறங்கி இருக்கிறார்கள். முன்னர்
0: சுயேட்சை என்று சொல்றதுக்கு இப்ப சுயேட்சை நீங்கள் விளங்கிக் கொள்ளாம கலைக்கிறீர்கள் போல நடக்குது. இன்றைக்கு சுயேட்சையாட்ட ஒன்று எடுப்போமே, இன்றைக்கு தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றவர் இருக்கல இருந்து தமிழரசு கட்சி. தமிழரசு கட்சியில என்ன, தமிழரசு கட்சி என்ற ஒன்று கேட்குது, சுயேட்சையா கேட்கணும் என்ன, ஜனநாயக தமிழரசு கட்சி. தமிழரசு கட்சியில இருந்தாக்கல்ல. அதுபோல பொதுவாக இங்க அதாவது இந்த அரசியல் கட்சிகளாக போட்டி போடுகின்றவர்கள் சில காரணங்களுக்காண்டி சுயேட்சையில நீ உருவாக்குறது, ஏன் சில இதுகளை பெற்றுக்கொள்றதுக்காண்டிதான் சுயேட்சைகள். அப்படித்தான் சுயேட்சைகள் கன்னடத்துல வந்திருக்க ஒழிய, மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில பேர் அப்படி இருக்கலாம். ஆனா பெரும்பான்மையான சுயேட்சைகள் என்னென்று வந்திருக்கான்னு சொன்னால், இன்றைக்கு யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டா எத்தனை பேர், எத்தனை கட்சிகள், அவ்வளவு கட்சிகளும் தங்களுக்கு ஒவ்வொரு சுயேட்சை உண்டு, இல்ல ரெண்டு சுயேட்சையில ஏற்படுத்தும். அதுகளெல்லாம் வச்சுக்கொண்டு ஏதோ நீங்கள் சொல்ற மாதிரி எல்லாம்
1: நிலைமை வந்து இப்ப தமிழர்களுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள் பிரிவுகள் இருக்கிற போது மக்கள் நேரடியாகவே தேசிய கட்சிகளுக்கு
0: மாற்றம், தமிழர்களுக்கு மாற்றம் எல்லா இடத்துலயும் இருக்கு அந்த பிரச்சனை.
1: இல்ல
0: சுயேட்சைன்றது வந்து இல்ல இலங்கை பூராகவும் இருக்குது.
1: மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் வந்து இவர்களுக்கு வாக்களிப்பதை விட நேரடியாகவே ஆட்சியில் அதிகாரம் உள்ளவர்களுக்கு வாக்களிக்கலாம் என்ற முடிவுக்கு வர மாட்டார்களா? ஐயரூடாக வணங்குவதை விட, ஐயரூடாக வணங்குவதை விட நேரடியாக வணங்குவோம் என்று அந்த முடிவுக்கு வர மாட்டார்களா?
0: இல்ல அப்படி அந்த முடிவு சரியா பிள்ளையான்றது நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் தர்க்கிப்போம். அப்படி அந்த நிலைமையிலும் இருக்கீங்க.
1: அப்ப அவ்வளவு தூரத்துக்கு
0: நிலைமையிலும் உருவாகி இருக்கு.
1: சரி, நீங்கள் அந்த நேரம் காரணமாக குறிப்பிட்டிருந்தீர்கள், இன்னொரு சந்தர்ப்பத்திலே உரையாட முடியுமா? நேர்களுடைய கேள்விகளையும் இணைக்கலாம். ஒருவர் காத்திருக்கிறார், ஆனா இன்னொரு சந்தர்ப்பத்திலேயே
0: ஏற்கனவே
1: சொல்லி இருந்தீங்க.
0: மூன்று மணிக்கு என்னுடைய வேலையில இப்படிய, 3 மணிக்கு என்னுடைய வேலையில நான் ஆரம்பிக்கிறது. நான் சொன்னேன் 3 மணிக்கு 3 மணியோட நிப்பாட்டுவோம் என்று சொல்லி சொன்னான். இன்றைக்கு அது 3:30 மட்டும் போயிட்டு குறை நிற்க
1: வேண்டாம்.
0: அடுத்த முறை நிச்சயம் கதைக்கலாம்.
1: சரி, காத்திருக்கின்ற நேரம் விடைபெற்று செல்லட்டும். நன்றி கைதரளி அவர்கள். நன்றி,
0: வணக்கம்.
1: நன்றி.

நிகழ்ச்சியில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாபொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: கேள்வி இணைந்திருப்பது மீடியாகாப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: இன்று 2026 மே மாதம் 29 வெள்ளிக்கிழமை, இவ்வருடத்தின் 149 நாள், ஆண்டு நிறைவு பெற 216 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 15 திருவள்ளுவர் ஆண்டு 1057 ஹிஜ்ரி 1447 துல்ஹிஜா மாதம் பிறை 12. வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678898. அழைக்க வேண்டிய எண் 6691119.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டோர், புஷ்பக

0: வணக்கம் சிங்கே.
1: பிரியங்கா திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது இசைஞானி இளையராஜா வினிசையில் மனோ சுவர்ணலதா மற்றும் குழுவினர் அந்த பாடலா வழங்கியிருந்தாங்க. உங்களுக்காக காலை 10 மணி வரையிலும் நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம் ரவிஜி
2: சஜினி. அடுத்தடுத்து உங்க அபிமான பழைய பாடல்களை ஒளிபரப்ப நாங்க ஆவலா காத்துக்கிட்டே இருக்கோம்.
1: அது மட்டும் இல்ல, வாழ்க வளமுடன்.
2: என்ன சம்பந்தம்
1: பேசும் பொழுது இல்லாட்டி நினைக்கும் பொழுது இந்த சுவர்ல வந்து பள்ளி வந்து அப்படின்னு சொன்ன, அதே மாதிரி நம்ம மனிதனுடைய தும்மல் தான் அப்படின்னு நான்
2: எடுத்துக்கிறேன். பிரமாதம், உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும் உலகம் ஓஹோன்னு போயிடும். சரி,
1: வெள்ளிக்கிழமை ஆச்சு, உற்சாகத்தோட நிகழ்ச்சியை வழங்க வந்துட்டோம்.
2: உலக ஓஹோன்னு போகுதோ இல்லையோ, சிங்கப்பூரோட பேர் மட்டும் ஓஹோன்னு உயர்ந்துகிட்டே போகுதுல.
1: ஆமாங்க, சமீபத்துல நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல சிங்கப்பூர் முதலிடம் பெற்றுள்ளது. அதாவது மற்ற நாடுகள்ல இருந்து சிங்கப்பூருக்கு புலம்பெயர்ந்து வந்து வாழும் மக்களுக்கு சிங்கப்பூர் ரொம்ப பாதுகாப்பான ஒரு நாடாக அமைந்துள்ளது.
2: ஆமா, ரீடெய்லர்ஸ் இமிகிரேஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த புள்ளி விவர அடிப்படையில இந்த பட்டியல வந்து வெளியிட்டு இருக்காங்க இல்லையா.
1: மிட்லி இமிகிரேஷன் இண்டெக்ஸ்ல வந்து இத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல சிங்கப்பூர் வந்து 100 புள்ளிகள்ல 95.4 புள்ளிகளை வந்து பெற்றிருக்கு.
2: ஆமா, ரெமிட்லி முதல் 10 இடங்கள்ல எந்தெந்த நாடுகள் இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்துருவோம். 10வது இடத்துல நோர்வே,
1: 9வது இடத்துல ஒமான்,
2: 8வது இடத்துல டென்மார்க்,
1: 7வது இடத்துல நியூசிலாந்து,
2: 6வது இடத்துல சோல்வேனியா,
1: 5வது இடத்துல லக்சம்பர்க்,
2: 4வது இடத்துல ஜப்பான்,
1: 3வது இடத்துல சுவிட்சர்லாந்து,
2: 2வது இடத்துல ஐஸ்லாந்து,
1: முதல் இடத்து
2: சிங்கப்பூர்.
1: ஆமா, அதாவது எல்லாரும் வந்து இந்த நாட்டுல வாழலாம், ரொம்ப பாதுகாப்பான ஒரு நாடு. அது மட்டும் இல்ல, வாழ்வியல் அப்படின்னு சொல்ல முடியாது, லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும் போது சிறந்த ஒரு நாடு அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
2: குறிப்பா ஒரு சில கூறுகளை அவங்க வந்து நியமிச்சிருக்காங்க. இப்போ பாதுகாப்புன்னு சொல்லும் போது சிங்கப்பூர் இந்த பட்டியல்ல 4 இடங்கள் முன்னிலையில வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இல்லையா.
1: ஆமா, அதாவது 2025 சிங்கப்பூர் வந்து 5வது இடத்துல இருந்தது. இப்ப இந்த 4 கூறுகள்ல வந்து இது ரொம்ப வலுப்படுத்தப்பட்டு இருக்கிறதுனால இப்ப முதலிடத்தில் உள்ளது.
2: ஆமா, இப்படி சிங்கப்பூருடைய பெருமையை அடுக்கிட்டே போகலாங்க.
1: அந்த 4 கூறுகள் என்ன அப்படின்னு சொன்னா, சிங்கப்பூர்ல வந்து ரொம்ப குறைவான அந்த குற்ற விகிதங்கள், குற்ற எண்ணிக்கை உள்ளது. அது மட்டும் இல்ல, இங்க ஆட்சி வந்து நல்லா சிறப்பா செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சட்ட திட்டம் எல்லாமே வந்து சிறப்பா இருக்கிறது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
2: இப்படி அடுக்கிட்டே போகலாம் நம்ம சிங்கப்பூரை பத்தி. வாங்க இப்ப உங்க அபிமான பாடல்கள் கேட்போம். இது ஓலி 968
1: கேட்டாலே பரவசம்.

0: பாடலாமா?
1: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
2: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
1: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
2: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
1: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
2: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
3: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
4: வணக்கம் சிங்கை.
5: தொடாதே.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: உங்களுக்காக பாடல் ஒலித்தது இவ்வாறு நட்சத்திரம் கே எஸ் ரவிக்குமார் அவர் இயக்கிய திரைப்படத்துல இருந்து பாடலை நீங்க கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்.
3: இவரோட இயக்கத்துல வெளிவந்த படங்கள்ல இடம்பெற்ற பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா, இன்று உங்களுக்காக டீ கடை நிகழ்ச்சியில ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் பட்டியல்ல அவருடைய பாடல்களை கொடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு பிடித்த பாடலுக்கு வாக்களிக்க நீங்க போகலாம் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமா.
2: ஒலி 968 FM என்பதுதான் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம். இப்பவே வாக்களிங்க.
3: உங்களுக்கான முதல் தகவல்,
2: பிரான்சின் தேசிய பறவை கேலிக் சேவல்.
3: இரண்டாவது தகவல்,
2: நாளை புடாபெஸ்டில் இடம்பெறுகிறது சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டி.
3: மூன்றாவது தகவல்,
2: அனைத்துலக எவரெஸ்ட் தினம் இது நாளை கொண்டாடப்படுகின்றது.
3: மூன்று தகவல்ல எது தவறான தகவல் அப்படிங்கறத சொல்ற முதல் நேருக்கு காத்திருக்கு
2: ஜோதி ஸ்டோ புஷ்பக்கடை வழங்கும் லவ் இஸ் தி காஃபி.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி,
3: இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு பொழுது நடந்து வரும்போது பாட மாதிரி தெரியல.
2: உங்களுக்காக இப்ப நேரடியா வானொலியில, தேசிய வானொலியில நான் பாடிட்டு இருக்கேன்
3: ரவி. எனக்காக தான் பாடுனீங்களா?
2: எதுக்காக நான் அந்த லைன் பாடுறேன்னு நினைச்சீங்க?
3: நீங்க ஏன் பாடுறீங்க, எதுக்கு பாடுறீங்க?
2: தெரியலையாங்களோ
3: அவங்களதான் முதல்ல வெட்டி விடுவேன். இந்த ஒவ்வொரு புகழ்ச்சி எல்லாம் உடம்புக்கு ஆகாது தாய். அப்படிப்பட்ட ஆளுங்களை பக்கத்துல வச்சுக்கிறதே கிடையாது.
2: இந்த மாதிரி ஹைப்பான ஆளுங்கதான் அவங்களை வந்து சுத்தி இருக்கணும், அப்பதான் நீங்க வாழ்க்கையில நல்லா முன்னேறுவீங்க ரவி.
3: ஒரு ஹைப்போ வேண்டாம், பாடல கேப்போ தொடர்ந்து உங்களுக்காக என்பதுகள்ல வந்து பாடல் இடம்பெற போகுது. உங்களை சொல்லல, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஜாக்கிரதையா இருங்க நீர்களே அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு அபாய மணி அடிச்சிருக்கேன். 7:39 ஆகிவிட்டது. மூன்று தகவல்கள் என்னென்ன அப்படிங்கறத மீண்டும் ஞாபகப்படுத்திடுறோம்.
2: பிரான்சின் தேசிய பறவை கெய்லிக் சேவல் என்னும் பறவை.
3: இரண்டாவது தகவல்,
2: சாம்பியன்ஸ் லீக் இறுதி போட்டிகளுக்கான ஆட்டம் நாளை புடாபெஸ்டில் இடம்பெறுகிறது.
3: மூன்றாவது தகவல்,
2: அனைத்துலக எவரெஸ்ட் தினம் இது நாளை இடம்பெறுகிறது.
3: இந்த மூணுல தவறான தகவல் எதுவென்றால்
2: மூன்றாவது தகவல் தவறு.
3: இத உங்களை பல சரியா சொல்லிட்டீங்க. மின்னல் வேகத்துல முதல்ல சொன்னீர் யார் என்றால்
2: குமார்.
3: இவரை பத்தி சொல்லி ஆகணும்.
2: ஆமா,
3: ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியை தவறாம கேக்குறாரு, ஒவ்வொரு முறையும் பங்கு எடுக்கிறாரு. ஆனா என்னமோ தெரியல, ஏன்னு புரியல, எப்போதுமே இவர் சரியான பதில சொன்னாலும் இவருக்கு மட்டும் பரிசு கிடைக்காமலே போயிடுது.
2: ஏன்னா கொஞ்சம் தாமதமா வந்துடுறோம் இல்லையா? ஏன்னா இந்த கட்டத்துல நம்ம வந்து ஒண்ணு சொல்லி ஆகணும். ஏன்னா சில நேயர்கள் வந்து வானொலியில நேரடியா கேக்குறாங்க, இன்னும் சிலரும் வந்து மீலிசன் வாயிலாக கேக்குறாங்க, இன்னும் சிலரும் வாகனத்துல வந்து பயணம் செய்யும் பொழுது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கேட்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த தாமதம் ஏற்படும், அந்த லேக் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க முதல் நேரா நீங்க பதில் சொன்னாலுமே சில நேரங்கள்ல அது அத வந்து நேரம் கழித்துதான் நமக்கு வந்து சேரும். எனவே சில நேரங்களே நீங்க முதல் நேரா இருக்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம குமார் முதல் நேரா இருக்காரு. அவர் வந்து அவ்வப்போது வருத்தப்படுவாரு, போச்சா இன்னைக்கும் பரிசு இல்லையா அப்படின்னு கவலைப்படுவாரு. இன்னைக்கு இருக்கு.
3: வாழ்த்துக்கள் உங்களுக்கு, பரிசு உங்களுக்கு மீண்டும் கிடைச்சிருக்குது. ஜோதி ஸ்டார் புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி.
4: ஒலி 9:00 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
3: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. கவனம் உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா CTEAYE நோக்கி செல்லும் வழியில் அங்மோகே அவென்யூ 5க்கு பிறகும், துவாசி நோக்கி செல்லும் PIE அங்யோ அவென்யூ அந்த பகுதிக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: இந்த ஹரிராய காலத்தில் தங்கம் வாங்குவது இன்னும் சிறப்பு. மே 23 முதல் ஜூன் 1 வரை இஷ்டாரா ஜுவல்லரியில் தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு 1 கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. அது மட்டுமல்ல, உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாம புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அழகிய வைர நகைகளுக்கு 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. திருமணம், அன்பளிப்பு அல்லது உங்களுக்காக வாங்கினாலும் சரி, இதுதான் சிறந்த நேரம். மே 23 முதல் ஜூன் 1 வரை மட்டும் இஷ்டம் போல தங்க வாங்க இஷ்டாராக்கு வாங்க.
1: சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல கத்திரிக்காய் அர்த்தங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: வாகனங்கள் பழுதாகி உள்ளன. பிஐஇஐ நோக்கி செல்லும் டிபிஇ பாசிரிஸ் டிரைவ் 12 இருக்கு. பிறகும் ஏஒய்இஐ நோக்கி செல்லும் சிடிஇ அங்முக்கியோ எவன்யூ 5 இருக்கு. பிறகும் துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ எங்னியோ எவன்யூ இருக்கு. பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜீனி ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இடம்பெறுகிறது. 7 வயதிலிருந்து 15 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்குல கலந்து கொள்ளலாம்.
1: நாம பள்ளிக்கூடங்களுக்கு போய் மாணவர்களை சந்திக்கும் போது பொதுவாக கேக்குறது, எனக்கு எப்படி வானொலியில் பேச வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. இந்த பாருங்க, பல வழிகள் இருக்கு, அதுல ஒரு வழி இந்த அற்புதமான பயிலரங்கு. ஏன் தெரியுமா, இங்க நீங்க வரும்போது தன்னம்பிக்கையா தமிழ்ல பேசுறது எப்படி, ஒலி, அதுக்கப்புறம் வசந்தம், அதுக்கப்புறம் சமூக ஊடகம்னு பல தளங்கள்ல நீங்க எப்படி சிறப்பா உங்களை முன் நிறுத்தலாம் போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா.
0: ஆமா ரவி, பல மாணவர்களும் எனக்கு தொலைக்காட்சியில நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆசைய நீங்க பூர்த்தி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பயிலரங்குல நீங்க கலந்து கொள்ளணும்.
1: ஆனா முக்கியமான சொன்ன தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாள்ல, அதாவது 31ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு சலுகை கட்டணும், 135 வெள்ளி.
0: வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நீங்க பதிவு செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்த கட்டணமே 147 வெள்ளி மட்டும் தாங்க,
1: ஜிஎஸ்டி உட்பட,
0: ஜிஎஸ்டியோட சேர்த்து. ஆனா நீங்க ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பதிவு செஞ்சீங்கன்னா கட்டணம் 163 வெள்ளிக்கு அதிகரிக்கும்.
1: பாருங்க, நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது, காலதாமதம் வேண்டாம், உடனடியா உங்களுடைய பசங்களை பதிவு செஞ்சிருங்க. மேல் விவரங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணைய பக்கம் முகவரி
0: go.mediaacademy.sg/oli-APW
1: அல்லது அழைக்கலாம் 6333 3888
0: 6333 888.

0: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
1: உன் அம்மா மாதிரி மூத்தோர் சொந்த வீட்டிலே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் விடுமுறை திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டுல பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
0: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
1: ஈஸ் தனியார் விடுமுறை திட்டம் தனியார் வீடுகள்ல வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
0: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
2: 80 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் ஜூலை முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு ease-private.gov.sg க்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
3: தொடக்கப்பள்ளி உயர்நிலை ஏநிலை வகுப்புகளுக்கு இயற்பியல் உயிரியல் AE கணிதம் கற்றுக் கொடுப்பதோட கணிதம் ரசாயனம் பாடங்களுக்கு வளமூட்டும் புத்தகங்களையும் எழுதியிருக்காங்க. IP ஒருங்கிணைந்த கல்வி திட்ட மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க.
4: பதிவு செய்யும் போது ஆங்கில பாடத்தோடு கணிதம் அல்லது தமிழ் மொழி வகுப்புகளை இலவசமாக பெறலாம். ஆல் ஏஸ் துணை பாட நிலையம் வட்டாரங்களில் செயல்படுகிறது. அழையுங்கள் 8345-1373. செல்லுங்கள் aatuition.net.
5: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
8: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
9: வணக்கம். காலை மணி 8, மீரகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜெயஸ்ரீ. இன்று சிங்கப்பூரில் தொடங்கவுள்ள ஷங்க்ரிலா டயலாக் எனும் தற்காப்பு உச்சநிலை மாநாடு உலக நாடுகளின் முக்கிய தற்காப்பு தலைவர்களை ஒன்றிணைக்க உள்ளது. 3 நடைபெறும் இந்த மாநாட்டில் அமைச்சர்கள், ராணுவ தலைவர்கள், உளவுத்துறை அதிகாரிகள், ஆய்வாளர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்த ஆண்டு 44 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். 54 அமைச்சர் நிலை பிரதிநிதிகளும் 42 மேற்பட்ட ராணுவ தலைவர்களும் அதில் அடங்குவர். நாளை அதிபர் தர்மன் சண்முகரத்னம் இஸ்டானாவில் வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்துவார். நாளை மறுநாள் தற்காப்பு அமைச்சர் சஞ்சன் சிங் முக்கிய உரையாற்றவுள்ளார். 2002 தொடங்கப்பட்ட ஷங்க்ரிலா டயலாக் ஆசிய பசிபிக் வட்டாரத்தின் முக்கிய தற்காப்பு மாநாடாக கருதப்படுகிறது. அமெரிக்காவும் ஈராவும் சண்டை நிறுத்தத்தை மேலும் 60 நீட்டிப்பது குறித்து இணக்கம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் அதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஒப்புதல் இன்னும் கிடைக்கவில்லை. பேச்சுவார்த்தைகளில் இன்னும் முழுமையாக திருப்தி இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள அமெரிக்க விமான தளத்தை ஈரான் குறிவைத்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது. அதுகுறித்து வெள்ளை மாளிகை கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளது. ஆனால் அந்த ஒப்பந்தம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று ஈரான் அரசாங்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் தெற்கு லெபனானில் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. போர் நிறுத்தம் நீடித்தாலும் பெய்ரூத் அருகே பல வாரங்களுக்கு பிறகு முதன் முறையாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அந்த